0: வாசித்து சென்ற வேளையிலே கூடுதலான பதில் பாடல்களை தந்த இலக்கங்களை கொண்டவர்களுக்கான பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே மற்றவர்களையும் நாங்கள் விடுவதில்லை. இறுதி வரை நீங்கள் இருந்தீர்கள். இறுதி வரை இருந்தவர்களும் அடுத்த உறவாக இப்பொழுதும் இருந்து எனக்கு பதில் தந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். அவர்கள் ஆரம்பத்திலே வருவார், இறுதி வரை இருப்பார். முடிந்து சென்றாலும் அவர் எங்கள் மாணவியை கேட்டுக் கொண்டிருக்கும் ஒரு அன்பு உறவு, எல்லோரும் பாடுவதை கேட்டு மகிழ்ச்சி அடையும் ஒரு உறவு. அவர் தன்னை பற்றித்தான் இந்த பாடல் கூறுவது போல் இருக்கின்றது பாருங்கள். இந்த பாடல் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் என்று சொல்லும் நல்ல பாடல் ஒன்றை கேட்டிருந்தார். படிக்காத நிலை திரைப்படத்திலிருந்து என் அன்பு நெஞ்சம் தேவா, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது முனிவர் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதிப்பாட்டு நிகழ்விலே பங்கு பற்றி சிறப்பித்து நிற்க நல்ல பாடல் ஒன்றை கேட்டிருந்தார். படிக்காத நிலை திரைப்படத்திலிருந்து என் அன்பு நெஞ்சம் தேவா, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது முனிவர் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதிப்பாட்டு நிகழ்விலே பங்கு பற்றி சிறப்பித்து நிற்க நீங்களும் பங்கு பற்றி சிறப்பித்திருக்கின்றீர்கள். இறுதி வரை இருந்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் காற்றலையும்
1: உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது.
0: பாடல் முடிவில் அன்பு உறவுகளை நீங்கள் விரும்பி இன்று வந்து பங்கு பற்றியவர்களுள் யாராவது நீங்கள் பாடல் கேட்டால் உங்களுக்கு நான் தருவேன்.
1: சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர

அடிப்பது போல கோபம் வரும், அதில் ஆபத்து இருக்காது. அடிப்பது போல கோபம் வரும், அதில் ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும் அழுவேன், அதற்கும்

மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன் காலுக்கு செருப்பாவேன், காலுக்கு செருப்பாவேன். உள்ளதை சொல்வேன்.

0: பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னையை கண்டதில்லை. பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னையை கண்டதில்லை. பெரியவர் அத்தை இருவரை தவிர தெய்வத்தை பார்த்ததில்லை பார்த்ததில்லை. உள்ளதை சொல்வேன் சொன்னறிவேன் வேறொன்றும் தெரியாது.
1: இனிமையான அந்த பாடல் உள்ளதை சொல்லி சொன்னதை செய்தவர்களுடைய குணத்தை கூறிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. மொத்தம் 16 உறவுகள் நீங்கள் வந்த இடத்துல 3 உறவுகளும் 4 உறவுகளும் 4-7 பாடல்கள் சென்றிருக்கின்ற வேறு நபர்கள் உங்களுக்கு பாடல்கள் விருப்பம் என்றால் பாடல் வந்து கேட்கலாம். இல்லாதவிட்டால் நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு பாடலை நான் தருவேன். இன்று இணையத்தில் எங்களோடு வந்து இணைந்து இந்த காத்தலையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியை சிறப்பித்து சென்ற உங்களுக்கு என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று கூடுதலான உறவுகள் வந்து போட்டியை சிறப்பித்திருக்கின்றீர்கள். இதில் ஒரு இலக்கத்திலே அழைத்து ஒரு வழியிலே தான் நீங்கள் வருகின்றீர்கள். எல்லோரும் ஒரு வழியிலே தான் வந்திருக்கின்றீர்கள். தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும் இந்த இடையூறு அல்ல. ஆரம்பத்தில் வந்து இணைந்தவர்கள் மீண்டும் வர முடியாமல் இருந்திருக்கின்றீர்கள். அது அவரவருடைய இதிலே உங்களுடைய இப்ப ரோஜா வருகின்றார். ரோஜா குட்டிக்கு பாடல் தேவைப்படுகின்றது. ரோஜா குட்டிக்கு என்ன பாட்டு வேணும்?
2: திரைப்படத்துல ஒரு தடவை சொல்வாயா என்னை உனக்கு பிடிக்கும்.
1: பிடிச்சா தானே சொல்றதுக்கு ரோஜா குட்டி.
2: பிடிக்காட்டியும் பரவாயில்லப்பா, பாட்டை பிடிக்கும்.
1: ஒரு தடவை தான் சொன்னா காணுமா உங்களுக்கு?
2: காணும்.
1: அப்படியா?
2: காணுமாப்பா.
1: ஒரு தடவை சரி, ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு என்னை உனக்கு
2: பிடிக்கும்.
1: சரி, ஒரு தடவை சொல்லிவிட்டோம் நாங்கள் எல்லாரும் உங்களை எங்களுக்கு பிடிக்கும். சரியா?
2: நன்றி அப்பா.
1: வாழ்த்துக்கள் மகளே. வெறும் பாடல்
2: பாடுங்க.

நன்றியம்மா, நன்றிதான் நீயம்மா. ஒரு தடவை சொல்வாயா, உன்னை எனக்கு பிடிக்கும் என்ற அந்த பாடல் ரோஜா குட்டி வந்து கேட்டு செல்கின்றார். ரோஜாவுக்காக அந்த பாடல் காற்றலையில் வருது. அன்பு உள்ளங்களுக்கு நான் வராதவர்களுக்கும் பாடல் தருவேன் என்று கூட நீங்கள் முடிந்தால் வாருங்கள், வந்து கேளுங்கள், பாடல் தருவீங்க. அல்லது விட்டால் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு பாடலை தந்து நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். இது ரோஜா நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. பெண்ணு உங்களோட பாட்டு சத்தம் இல்லாது, இந்த பாடல் சத்தம் வரவில்லை.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்தது. இணைந்து சிறப்பித்த ரோஜா குட்டி உங்களுக்காக வசீகரா திரைப்படுத்த பாடல். இப்பொழுது அந்த அன்பு நெஞ்சங்கள் வேறு யாரும் வரவை காணவில்லை. அதனால் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி நான் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக இவ்வளவு தொகையானவர்கள் வரவில்லை என்று நான் உண்மையை கூறுகின்றேன். குறைவானவர்கள் தான் வந்திருந்தார்கள். ஆனால் வாரம் வாரம் அது கூடிக்கொண்டு வந்து இன்று 16 உறவுகள் வந்து பங்கு பெற்றக்கூடியதோ ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நெருக்கமான சூழலிலேயும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் கூறியே ஆக வேண்டும். அந்த வகையிலே பவுனம் மாலையில் ஒரு கட்டித்தரம் அவர் பாடலை கொண்டு வருவார். அவர்கள் மட்டுமில்லை மற்றவர்களும் இருக்கின்றது. ஒரு பாடல் அது வந்துவிட்டது என்றால் உடனே அடுத்த பாடலை தந்து விடுவார்கள். ஒரு சிலரை பார்த்தேன், அவர்கள் சந்தர்ப்பம் காற்றலைக்கு வருவதற்கு முண்டி அடித்து ஓடி வருகிறீர்கள், வந்து அந்த சந்தர்ப்பம் போனவுடன் அந்த ஒரு பாடலோடு மட்டும் வந்தவுடனே அது போய் விடுகிறது. மீண்டும் வருகின்ற என்று போய்விடுது. மீண்டும் வருவென்றால் அவ்வளவு நேரம் சென்று வர வேண்டும். அப்ப ஒரு பாடலோடு மட்டும் வராமல் நீங்கள் ஒரு பதத்திலேயே எத்தனை பாடல்களை நாங்கள் எடுக்கலாம். ஒரு பாடலின் முதல் வரியிலே அந்த வரியை உற்று கேட்டால் எத்தனை பதங்களை நாங்கள் எடுக்கலாம், எத்தனை பாடல்களை கொண்டு வரலாம். ஒரு பதத்திலே ஒரு பாடல் மட்டும்தான் இருக்குது என்று அல்ல, இத்தனை பாடல்கள் இருக்கின்றது. அதனால் வரும் பொழுது நீங்கள் இரண்டு பாடலோட வந்தால் ஓரளவுக்கு இரண்டு பாடலை தெரிவி கொண்டு வந்தால் ஒன்று இல்லாத விட்டால் மற்றதை கொடுத்து விடலாம். ஏனென்றால் நீங்கள் காற்றலையில் அழைத்து காத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் அதை கொடுத்து விடும் பொழுது உங்களால் அதை கிரகிக்க முடியாது. நீங்கள் காற்றலை இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் அந்த பாடலை உங்களால் கேட்க வந்து ஒரு உறவு மனது சலிச்சு கொண்டு எனக்கு கேட்கவில்லை, எனக்கு பிந்தித்தான் வருகிறது, நான் கேட்கவில்லை அந்த பாடலை என்றெல்லாம் கூறியிருந்தீர்கள். அந்த காரணங்கள் இதிலே இதெல்லாம் விதிவிலக்கானது. இதுதான் போட்டி என்று உங்களுக்கு தெரியும். போட்டியில இப்படித்தான் நில ஒன்று இதுவரை நாடம் வந்திருக்கு. அப்படி தெரியாத விட்டால் ஒரு ரெண்டு மூன்று நேயர்கள் வந்து என்ன கூறுகிறான்னு உற்று கவனித்து விட்டு வாருங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த இதில் நல்ல பயிற்சியை பெறுகிறீர்கள். நினைவாற்றல் கூடுகின்ற ஒரு பயிற்சி, விரைவாக வந்து தொழிற்படும் பயிற்சி, வந்து வணக்கம் சொல்லி அது நல்லமா இதெல்லாம் கேட்க தேவையில்ல. வந்தாச்சு, பாடலை சொன்னாச்சு, போயாச்சு. மற்றது வாதாடக்கூடாது. அந்த பாடல் அப்படி வந்தது, இப்படி வந்தது, இப்படி மற்றது ஒருவர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பாட்டு வந்தது அல்லவா என்ன கேள்வி கேட்பார். நான் ஆமா வந்தது என்றால் தான் அவர் கூறுவாரா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க பாடலை ஒன்று கொண்டு ஓடி வர வேண்டும். வந்து அது ஆனால் முதல் வரியை பாடி காட்டுவதில் ஒரு சிலர் என்று பாடி காட்டி சிறப்பித்திருந்த பாடி முதல் வரியை பாடி காணும் முழுவதும் பல்லவி சரணம் பாடத்தவரை முதல் வரியை அழகாக எடுத்து ஒரு வரி ரெண்டு வரி பாடி காட்டலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஒரு அளவுக்கு அந்த அந்த பதத்துக்கு பொருத்தமான பாடலை தானே நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள். வந்து ஒரு பாடலை கொண்டு வருகின்றீர்கள், நீங்கள் நினைத்துத்தானே அந்த பாடலை எடுக்கிறீர்கள். அதை என்ன பாடலுக்கு அந்த பதில் பாட்டு கொண்டு வந்தீர்கள் என்று நான் கேட்ட பொழுது சிலர் திக்கும் காடி போனீர்கள். அது ஞாபகத்தில் இல்லை. பார்த்தீர்களா, உங்களுடைய ஞாபக சக்தி சேர குறைவு. அந்த ஞாபக சக்தி குறைவதற்கு சிலருக்கு புகைப்பிடித்தல் காரணமாக இருக்கலாம், மது வருந்துதல் காரணமாக இருக்கலாம், வேலை அசதி காரணமாக இருக்கலாம், தூக்க காரணமாக இருக்கும், இப்படி பல காரணங்கள் இருக்கின்றது. இருப்பினும் இன்று சிறப்பாக விளையாடக்கூடிய உறவுகள் ஒரு சிலர் வரவில்லை. ஞானசேகரன் இன்று வரவில்லை. அவர் வந்திருந்தால் அவரும் கடந்த வாரம் இரண்டாவதோ மூன்றாவது இல்லைக்கு வந்திருந்தார். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் வருவார்கள் போவார்கள். இது எல்லாமே நாங்கள் இன்னார்தான் வெல்லுவார் என்று கூற முடியாது. ஆனால் சிறப்பாக வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த பாடல் நினைவுல இருக்கிற பாடலை கொண்டு வந்து கலந்து காற்றிலே சிறப்பித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பு நட்பான அன்பான மகிழ்வான வாழ்த்துக்கள். பவுனம்மாள், ஃபாரூக், அடுத்து விஜயராகவன், தமிழன் பாரதி, ரோஜா, கண்ணன், சந்தன்ராஜ், ஜோஜ், பிரபு, ஷியாமலா, ஜெகபிரசாதிக், ராஃபிக், விஜயராகவன், தேவா, இவர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்தார்கள். இந்த வேளையில நான் ஒருவரை கூறவில்லை, நீங்கள் நினைத்திருக்கலாம் யார் என்று. நாகூர் நாகப்பட்டினம் முகமது அலி அவர்கள் வந்து இணைந்தார். ஆனால் அவர் அந்த சரியான பாடலை தராதவர்களால் அவர் சென்று விட்டார். அவர் மீண்டும் எங்களோடு தொடர்பு கொள்ளவில்லை, நிறுத்திவிட்டார். அதனால் அவர் பாடலும் தரவில்லை, புள்ளியும் பெறவில்லை. அவரை நாங்கள் விட்டுவிட்டேன், கூறவில்லை, எண்ணுக்கணக்கிலே கொண்டு வரவில்லை. அவர் ஒரு பாடலை கூறியிருந்தார், அந்த பாடலை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவருக்கு அது புரியவில்லை சரியாக. மீண்டும் தொடர்வதற்கு அவருக்கு முடியாமல் இருந்த 206வது வரியிலே வந்தவர், 206வது பாடலை கொண்டவர் முகமது அலி அவர்கள். அது இங்கே அளிக்கப்பட்டிருக்கு, விட்டப்பட்டிருக்கு அவரை நாங்கள் என்று அவர் கொண்டு வந்த பாடலை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் அவர் வேறு பாடல் தொடர்ந்து வராதபடியால் அப்போ பார்க்க போனால் 17 பேர் வந்திருக்கின்றார்கள். ஆ,
வாழ்த்துக்கள். சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு 2 மணி நேரமே அதிகம். 250 பாடல்களை நான் உங்களிடம் கேட்டு நீங்கள் சொல்லி, நீங்கள் ஒவ்வொருவரும் கூறும் பாடலை நான் ஒருவனாக தனியே கேட்டு எழுதி கொண்டிருக்கேன். அதை நான் சிரமப்படவில்லை. மிகவும் சிறப்பாக, மகிழ்வாக, உற்சாகமாக இருந்தேன். தேநீர் கூட அருந்தாமல் இருந்தேன். இந்த இருந்த இடத்தை விட்டு எழும்ப முடியாது. அங்கே எங்கே திரும்பி பார்க்க முடியாது. மிக கவனமாக நான் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. உறவுகள் கூடும் பொழுது அதன் இடையிலே நகைச்சுவைகளை தந்து சோர்வடைய விடாமல் மகிழ்வாக வைத்துக் கொண்டிருந்தேன். நன்றி அன்பு உறவுகளை. நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் இருக்கின்றது. வேறு யாராவது உங்களுக்கு பாடல் வேணுமென்றால் வந்து கேளுங்கள். அல்லது உங்கள் அனைவருக்கும் சேர்த்து ஒரு பாடலை தெரிவித்து வைத்திருக்கின்றேன். அந்த பாடலை எல்லோரும் மகிழ்வாக கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். அன்பு உறவுகளே, எங்கு கேட்போமா அந்த பாடல்? உங்கள் எல்லோருக்கும், மற்றவர்கள் அனைவருக்கும், அந்த பாடல் கேட்காதவர்களுக்கும் மட்டுமல்ல, பங்கு பெற்றுக் கொண்டிருந்தவர்களும் வீடுகளிலிருந்து கேட்பவர்களுக்கும் கேட்கக்கூடிய ஒரு இனிமையான பாடலை தருகின்றேன். தேவாவின் இசையிலே வருகின்றது அந்த பாடல். பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்குயில் அம்மா ஜானகி அம்மாவும் பாடும் அந்த பாடல். எங்கே அந்த பாடல் வருகின்றது கேட்டு மகிழ்வோம்.

இனிமையான அந்த பாடல் காத்தலையில் எல்லோரையும் மகளை செய்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த பாடல் பொருத்தமாக, எனக்கும் பொருத்தமாகி, உங்களுக்கும் பொருத்தமாகி, மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் பொருத்தமாகி இந்த நேரத்தை அலங்கரித்து சென்ற அந்த பாடலுக்கு முனியல் தமிழ் வானொலிக்கு நாங்கள் நன்றி கூறும். இந்த வேளையில் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டில் பக்குவமாக வந்து நீங்கள் நாகரிகத்தோடு கலந்து சிறப்பித்த பழைய புதிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே புலனத்திலே வேறு செய்தி பகுதிகளிலும் உலக நாடுகளிலிருந்து பல நாடுகளிலிருந்து எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டு உங்களுக்கு தெரியும். என்னுடைய நிகழ்வு எங்களுடைய நிகழ்வில் 1600க்கும் மேற்பட்ட உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் அவ்வளவு பேருக்கு விநியோகம் செய்யும் வலைத்தளம் வைத்திருக்கின்றோம் நாங்கள். மற்றவர்களோட உதவி இல்லாமல் இந்த விளம்பர வியாபாரங்கள் மூலம் நாங்கள் இதை நடத்தாமல் தமிழ்ச்சேவை என்ற மனித நேயத்தோடு எல்லோரையும் வெளிக்கொண்டர வேண்டும், எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் திருப்தி கொடுக்க வேண்டும். உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி என்று கூறும் இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் 24 வருடமாக இந்த நிகழ்ச்சியை இந்த வானொலியை நிகழ்த்தி வரும் வேளையில் உள்ளத்தில் உள்ள மகிழ்வு வேறு, உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கும் வேளையில் இருக்கும் அந்த மகிழ்வு வேறு எங்கும் எங்களுக்கு கிடைக்காது. இந்த வானொலியை நாங்கள் வருமானத்தை தேடி இருந்தால் கூட எங்களுக்கு இப்படி மகிழ்வு கிடையாது. உங்களோடு தான் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகளாக இருக்கும் உறவுகளோடு முகம் தெரியாத இத்தனை உறவுகள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் என்று எண்ணும் பொழுது மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த காற்றலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொற்களும் உலகளாக இருக்கும் அத்தனை உறவுகளின் காதுகளிலும் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இது அன்னை கலைவாணி எமக்கு கொடுத்த அருள் வரம். என் மகள் 24 வருடங்களாக இந்த வானொலியை எத்தனை சோதனைகளை கண்டு வேதனைகளை சுமந்து சாதனையாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் வேளையிலே இந்த வானொலியில் நீங்கள் வந்து பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த உறவுகளை தொடர்ந்தும் உங்களுடைய வானொலியை சிறப்பாக வைத்திருப்பது உங்கள் கரங்களில் இருக்கின்றது என்று கூறி நான் யாரையும் புண்படுத்துவதற்காக எதையும் குறை கூறுவதில்லை. யாரையும் நேரடியாக அழைத்து நீ இப்படி செய்துவிட்டாய் என்று கேட்கப் போவதும் இல்லை. பொதுவாக நியாயத்தை எடுத்து கூறுவேன். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டு வந்தால் என் குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி கடமை உடையவனாயிருப்பேன். வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் நாளை மெய்யல் விடுமுறை விருப்பத்தில் உங்களை நான் நேரலையில் சந்திப்பேன். மீண்டும் நாளைய தினம் இன்னும் ஜனரஞ்சகமான நிகழ்வு என் மகள் எடுத்து வருவார்கள். பாடுவோர் பாடலாம் பாடல்களை ஞாபகப்படுத்தி வைத்திருங்கள். நாளைக்கு வந்து பாடுங்கள், உங்கள் திறமைகளை காட்டுங்கள். வேறு எந்த வானொலியும் கிடைக்காத சந்தர்ப்பம் தான் இந்த வானொலியில் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதொரு தளம் கொடுத்து நல்ல களம் ஆட வைத்திருக்கின்றது இந்த வானொலி. வெளியே கொண்டு வந்து இலைமறை காயாக இருக்காமல் எத்தனையோ பேரை வெளியே கொண்டு வந்திருக்கின்றது. மனித நேயத்தோடு, தார்மீக உணர்வோடு, சகோதர பாசங்களோடு, உறவுகளாக உறவுகளை இதயத்தில் சுமந்து வழிநடந்து செல்வதுதான் இந்த வானொலி. அதிலே நீங்கள் அனைவரும் எங்கள் குழந்தைகள். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அனைவரும் என் குழந்தைகள். அன்னை கலைவாணி பல வழிகளே எனக்கு குழந்தைகளை தந்திருக்கின்றார். என்னுடைய கலை உலகத்திலே நிறைய உலக பிள்ளைகளை நான் கண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆசிரிய உலகத்திலே நான் பல பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளை நான் கண்டிருக்கின்றேன். என்றும் தொடர்போடு நன்றியோடு இருக்கின்றார்கள். நானும் அவர்களோடு அன்போடு நன்றியோடு நடந்து கொண்டிருக்கின்றேன். நான் பெற்ற பிள்ளைகளை விட நான் பெறாமல் பெற்ற பிள்ளைகள் தான் எனக்கு நிறைவாக இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த குழந்தைகள் நீங்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் தருகின்றீர்கள். சொந்த பந்தம் இல்லாமல் ஒரு பையோடு வந்து கனடாவிலே கால் பதித்து அகதிகளான அந்தஸ்தோடு வந்து இன்று கனடா பிரஜை என்ற ஸ்தானத்தை பெற்று கொண்டிருக்கும் எங்களுக்கு நேரடியாக எங்கள் உள்ளத்தை பரிமாறுவதற்கு இந்த வானொலி உறவுகள் தான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் புலத்தைச் சேர்ந்தவர்களை, ஊரைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு மறுபக்கம் என்று ஒன்று இருக்கின்றது. வெளியே மலர்ந்து மகிழ்ந்து சிரித்தாலும் உள்ளே அழியாத வடுக்கள் பல இருந்து எங்களை சுமையாக சுமக்க வைத்து கண்கலங்க வைக்கும். அந்த வகையிலே நாங்கள் உள்ளபூர்வமாக மகிழ்ந்து சிரித்து வாழ முடியாது. ஆனால் உங்களோடு அப்படி இல்லை. எங்களை மறந்து உங்களோடு இணைந்து உங்களோடு அளவலாவி பிள்ளைகளோடு பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்கின்றோம். அதனால் இந்த உறவு நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என் அன்பினைய நெஞ்சங்களை உங்களுடைய உதவியோடு மலர்ந்த இந்த நிகழ்வு மேலும் மலர வேண்டும் என்று அடுத்த வாரம் பாட்டுக்கு பதில் பாட்டு
அடுத்த காரிக்கிழமை சனிக்கிழமை சந்திப்போம் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவு செய்து நான் விடைபெற எண்ணுகின்றேன். உங்கள் அனுமதியோடு இன்றைய இரவும் எங்கள் பகலும், நாளைய பகலும் உங்கள் பகலும் எங்கள் பகலும் நிறைவாக மகிழ்வாக ஒரு நெடுமூச்சு விட்டு தூங்கக்கூடியதாக, எந்த மனச்சுமையும் இல்லாமல், நோயில்லாத குறைவற்ற செல்வம் பெற்று வாழ வேண்டும் எல்லோரும் என்று எல்லாம் அல்ல இறைவன் இறைஞ்சிக் கொண்டு வானொலியில் கலந்த உங்களுக்கும் வானொலியை கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் என் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து இனிதே நிறைவேற்றுகின்றேன். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு கதம்பம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். நிகழ்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அன்பு நீ நெஞ்சங்களே, அடுத்த அறிவிப்பாளர் கலைஞர்கள் பல பாகங்களிலிருந்தும் நாம் வானலை நாகரிகத்தோடு பல் சுவை நிகழ்வுகளை படைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே கேட்டு மகிழுங்கள். அன்பு மகன் ரதீஷ் அவர்களுடைய சிறு சிறு நிகழ்வினை நான் இடையிலே அவரிடம் குறிப்பிட்டு நிறுத்தி வந்தேன். அவர் மீண்டும் அந்த நிகழ்ச்சி தொடர இருக்கின்றது. விடைபெறவும் நன்றியும் வணக்கமும் என் அன்பு நீ நெஞ்சங்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

மொன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே இணைந்து வணக்கம் என்று கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் கூறியதோடல்லாமல் நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் கூறிக்கொள்கின்றேன்.

காற்றலையிலே அலங்கரித்து வருகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் 116வது பாட்டு சவாரியில் கலந்து சிறப்பித்த நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்த வேளையிலே அவை இப்பொழுது ஒலிபரப்பாகின்றன. பாட்டு சவாரி, நேயர் விருப்பமாக.

இன்றைய பாட்டு சவாரினை நேரத்தை முதலில் வந்து இணைந்து சிறப்பித்தவர் அன்பு ஜெகபர்சாதிக் அவர்கள். அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் பாட இருக்கின்றது, காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்புடன் நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் என்று நாங்கள் கருதி கொள்ளும் சரவணன் அவர்கள் இந்த பாடல். சரவணா, நீங்கள் இனிமையாக நிகழ்ச்சியை அலங்கரித்து விட்டு கை கொடுக்கும் கை என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை தந்திருந்தீர்கள் உங்களுக்காக. அந்த பாடல் தாளம் பூவி வாசம் வீசு என்று இனிமையாக பாடுகின்றது.

பாட்டு சவாரி நேயர்களின் விருப்பத்தின் அடுத்து ஒரு பாடல், ஒரு நாள் போதுமா என்று கேட்கும் பாடல். இந்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்து பாடலை அன்புடன் நாச்சியார் கோவில் தேவா நீங்கள் வந்து இணைந்த வேளையிலே உங்கள் விருப்பமாக பதிவு செய்து ஒலிக்கின்றது அந்த பாடல், ஒரு நாள் போதுமா.

ஹரிணிதா ஹரிணிதா ஹரிணிதா.

இவரை தொடர்ந்து இன்று புதிதாக வந்து இணைந்து கொண்ட அன்பு உறவு ஈழமணி திரு நாட்டிலிருந்து திருக்கோணமலை லதா அவர்கள். லதா அவர்கள் அருள் அவர்களின் சிபார்சிலே அவர் எடுத்து கூறிய வண்ணம் முன்னில் தமிழ் வானொலியிலே கவரப்பட்டு வந்து அழகாக அன்பாக மகிழ்வாக பேசி எங்களோடு இணைந்து கொண்ட வேளை அவரை வருக வருகம் என்று முன்றியல் தமிழ் வானொலி எங்கள் குடும்பத்தோடு இணைத்து அவர் சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். செம்பருத்தி என்ற திரைப்படத்த பாடல் ஒன்றை. லதா, நீங்கள் எதிர்பார்த்து கேட்ட பாடல் இதுதானே? ஒளிபரப்புகின்றோம், கேட்டு மகிழ்வோம். உங்களோடு நாங்களும் பட்டு பூவே மெட்டு போடு என்று பாடுகின்றது.

இது மன்றல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாட்டு சவாரி நேயர்களின் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் வேளையில் டிக்கெட்டும் தேனான இசை பரப்பி வரும் அந்த பாடல்கள் எங்கள் நெஞ்சை தொட்டு செல்லுகின்றது. இந்த வேளையிலே கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து வண்ணாமடை மயில்சாமி அவர்களும் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறந்த பாடலை தெரிவு செய்து ஆசை ஆசை இப்பொழுது பேராசை என்று கூறும் ஒரு பாடல் தூள் என்ற திரைப்படத்தில் பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. கேட்போமா?

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டு சவாரி நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்தில் வந்து கலந்து தங்களுடைய நேரத்தை பாராமல், சிரமத்தை பாராமல் சரியான பாடலை தெரிவு செய்து அழகாக வாக்களித்து சிறப்பித்து விட்டு முதலாவது பாடலையும் தெரிவு செய்து விட்டு சென்ற வேளையிலே தங்கள் விருப்பமாக சில பாடல்களை பதிவு செய்த வேளை அவை தெரிவாகி ஒலிபரப்பாகின்றது. இந்த வேளையிலே ஒலிபரப்ப இருக்கும் அடுத்த பாடல் நாங்கள் எல்லோரும் சிந்தனை செய்ய வேண்டும், சிந்தனை செய்தால்தான் செயல் சரியாக ஆற்ற முடியும் என்ற கருத்தோடு அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து சிந்தனை செய் மனமே என்று ஆரம்பித்த பாடலை அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டு சென்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். விரத நாட்களில் எங்கே சாப்பிடலாம்? கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் மேற்கொண்டால் நம் வீட்டில் சாப்பிட்டால் விரத பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர் வீட்டில் சாப்பிட்டால் பலன் உணவளித்தவருக்கு சேர்ந்துவிடும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் பிறர் அளிக்கும் உணவை சாப்பிட்டால் யாத்திரை சென்ற புண்ணியம் அவர்களை சேர்ந்துவிடும். பூஜையில் சுவாமிக்கு பிரசாதமாக தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைப்பர். சிலர் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு மட்டும் கூட வைப்பது உண்டு. பிரசாதம் வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகத்தால் ஆனதாக இருப்பது சிறப்பு. மண் சட்டி, தாமரை இலையிலும் பிரசாதம் படைக்கலாம். தாமரை இலையில் படைத்தால் மகாவிஷ்ணு மனமகிழ்ந்து வரம் தருவார் என பரசுராம கல்பசூத்திரத்தில் உள்ளது. இனி பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும் போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை, 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மைய கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம், அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தி அடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

இனி தொடர இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றும் பல விதங்களிலும் முயற்சி எடுக்கிறான். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த ஆசை மட்டும் நிரம்ப மறுக்கிறது. இந்த ஆசையை நிரப்பும் கருவி எது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை நிறைந்திருக்கிறது. அவன் விரும்பியபடி இரு ஓடைகள் நிறைய பொருள் கிடைத்தாலும் அவன் மனம் திருப்தி அடையாது. மூன்றாவதாக இன்னொரு ஓடை நிறைய செல்வம் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு அதையும் பெற முயல்கிறான். அப்படி பெற்றாலும் கூட அவன் ஆசை நிரம்பாது. எனவே மனிதனின் வயிற்றை மண்ணறையின், அதாவது உடல் அடக்கத்திற்காக தோண்டப்படும் குழி. மண் அல்லாமல் வேறு எதனாலும் நிரப்ப முடியாது. எனவே பேராசையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேராசை கஞ்சத்தனத்தையும் இரக்கமில்லாத தன்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை கொடியவனாக்கும் பாவங்களை செய்யவும் அது கற்பிப்பதுடன் கேடான வழிகளிலும் செல்ல ஏதுவாக இருக்கிறது. பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது பேராசையே. செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசை கொள்பவன் நேர்மையை விட்டு விலகிச் செல்கிறான்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரையில் இருந்து அனுசா தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு, பொறுமையே சிறந்த தவம், திருப்தியே நிறைவான மகிழ்ச்சி, கருணையே சிறந்த புண்ணியம். கல் தூணை பனித்துளியால் கரைக்க முடியாது, அதுபோல நல்லவர்களின் பெருமை கீழானவர்களின் பழி சொற்களால் தாழ்வடையாது. உடல் நலம் இல்லாதவனுக்கு உணவில் விருப்பம் இருக்காது, அதுபோல மனநலம் இல்லாதவனுக்கு கடவுள் மீது விருப்பம் இருப்பது இல்லை. நல்லதை பார்க்கவும் கேட்கவும் செய்யவும் விருப்பம் கொள்ளுங்கள். உண்மை பேசுபவன் யாருக்கும் தலைவணங்க தேவையில்லை, சமுதாயம்தான் உண்மைக்கு தலைவணங்க வேண்டும். பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவதுதான் ஆன்மீகம். சுய நலத்துடன் வாழ்பவனுக்கு நரகத்தில் கூட இடம் கிடையாது. துன்பத்தில் வாடுவோர் மீது இரக்கம் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான உதவியை கடவுள் வாரி வழங்குவார். வழிபாட்டில் ஆடம்பரம் சிறிதும் வேண்டாம், பணிவோடு செய்யும் ஒரு வணக்கமே போதுமானது. கடவுளை முழுமையாக நம்பினால் கால்களை இழந்தவன் கூட மலைகளை கடக்கும் வலிமை பெறுகிறான். உலகின் ஆட்சியாளரான கடவுள் நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் அந்தரங்கமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். கடவுளின் கருணைக்கு பாத்திரமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கை இருக்குமிடத்தை தேடி வெற்றி வரும். விடாமுயற்சி ஒன்றே நம்பிக்கையின் அடையாளம். எதிரிகள் நமக்கு வெளியுலகத்தில் இல்லை. பயம், சந்தேகம், சோம்பல், கோபம் போன்ற பண்புகள் நமக்கு உள் எதிரிகளாக இருக்கின்றன. பிறருக்கு புத்தி சொல்வது யாவர்க்கும் எளிது, ஆனால் சொன்னவரே அதன்படி நடப்பது என்பது மிகவும் அரிதான செயல். உழைப்பால் உடம்பை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக நாம் வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். கடவுளின் உன்னதமான படைப்பு மனிதன்தான். ஆனால் உயிரில்லாத பொருட்களில் கடவுளின் அதி உன்னதமான படைப்பு கற்களாகத்தான் இருக்க வேண்டும். சாதாரண பென்சிலின் முனையும் கார்பன்தான். கண்ணை பறிக்கும் வைரக்கல்லும் கார்பன்தான். பவளமும் முத்தும் என்ன என்று நினைக்கிறீர்கள்? நாம் வெள்ளையடிக்கவும் வெற்றிலைக்கு சேர்த்து கொள்ளவும் பயன்படுத்துகிறோமே சுண்ணாம்பு, அந்த வகையைச் சேர்ந்தவைதான் இவை. மாணிக்கங்களில் இருப்பதோ சாதாரண அலுமினியத்தின் உட்கூறுகள்தான். இப்படி சாதாரண அலுமினியத்தையும் கரியையும் சுண்ணாம்பையும் கண் கவர் கற்களாக இருப்பது கடவுளின் அற்புதம் அன்றி வேறென்னவாக இருக்க முடியும்? ஆபரண கற்களில் 2000-க்கும் மேற்பட்ட வகை இருந்தாலும் 9 கற்களுக்கு மட்டும்தான் பட்டம் பரிவட்டம் கட்டி நவரத்ன அந்தஸ்து கொடுத்து வைத்திருக்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், யூதர்கள் இஸ்லாமியர்கள் என்று உலகத்தின் பல்வேறு இனத்தவரும் சிறந்த கற்கள் என்று தேர்ந்தெடுத்து சொல்லியிருப்பது கிட்டத்தட்ட இதே 9 வகை கற்களைத்தான். பொதுவாக கற்களில் எந்த அளவுக்கு ஒளியின் ஊடுருவும் தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் மதிப்பு. மாணிக்கங்கள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் என்றாலும் அதில் பிஜியன்ஸ் ரெட் நிறம்தான் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் கோமேதகம் என்ற வார்த்தைக்கு பசுவின் கோமியம் என்று அர்த்தம். கோமியம் போல சிவப்பு கலந்த அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் இருந்தால்தான் கோமேதகத்திற்கு முழு மரியாதை. வைடூரியத்தை ஆங்கிலத்தில் கேட்ஸ் ஐ என்கிறார்கள். பூனையின் கண்களில் தெரிவது போன்ற நீல வாக்கிலான ஒரு ஒளி தெரிவதுதான் இதன் அடையாளம். கல்லுக்குள்ளே ஒரு ஒளிக்கீற்று ஊடுருவி இருப்பதால் தான் வைடூரியம் என்று பெயர். எந்த கல்லை நகையோடு பதித்து அணிந்திருந்தாலும் சில ஆண்டுகளில் பளபளப்பு குறைந்து மங்கிவிடுவதும் எண்ணெய் இறங்கிவிட்டது என்று சொல்லி அதை நகைக்கடைக்காரர்கள் சுத்தம் செய்து தருவதும் நகை அணிபவர்களுக்கு பழகியிருக்கும். உண்மையில் கல் ஒன்றும் மங்கிவிடுவது இல்லை. கற்களை நகைகளில் பதிக்கும் பொழுது அதற்கு மெல்லிய வெள்ளி தகட்டை வைத்து பதிப்பது வழக்கம். ஆரம்பத்தில் அடியில் இருக்கும் வெள்ளியின் நிறம் கல்லின் வெளியாக வெளிப்பட்டு கண்ணை பறிக்கும். காற்றுப்பட்டாலே கருக்கும் வெள்ளி, அப்படி வெள்ளி கருக்கும் பொழுதுதான் கல் வழியாக வரும் அதன் பிரதிபலிப்பும் டல் அடிக்கிறது, மங்குகிறது. வெள்ளி தகட்டை எடுத்து புதியதை பதித்துவிட்டால் கல் மீண்டும் ஒளிரும், டாலடிக்கும். வைரங்கள் பல நிறங்களிலும் கிடைக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. லேசான பிங்க் நிறத்தில் இருக்கும் வைரம்தான் உலகத்திலேயே அரியது என்று சொல்கிறார்கள். நாம் வசிக்கும் இந்த உலகில் மர்மங்கள் நிறைந்த பகுதிகள் நிறைய உள்ளன. தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் சிலி நாட்டுக்கு அருகே அமைந்துள்ளது ஈஸ்டர் தீவு. இங்கு அப்படி என்ன மர்மம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்டர் தீவில் மோவா என்று அழைக்கப்படும் கற்சிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. மோவா என்பது பறவை மனிதன் என்ற உருவத்தை குறிக்கும் வார்த்தையாகும். இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் சிலைகள் அனைத்தும் 1200 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக 1000 ஆண்டுகளுக்கு முன் உலகில் இருந்தே இந்த தீவு துண்டிக்கப்பட்டு மர்ம தேசமாக மாறியதாகவும் கூறுகிறார்கள். இங்கு காணப்படும் பறவை மனிதன் கற்சிலைகள் பண்டைக்கால மூதாதையரின் முகங்களாகும். தொன்மை வாய்ந்த மனித இனத்தின் வழிபாட்டு சிலை என்று மோவாய் பற்றி ஆய்வு நடத்தும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மோவாய் சிலைகளை அங்கு வைப்பதற்காகவே அத்தீவில் இருந்த பல மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஈஸ்டர் தீவில் மழை பொய்த்து விவசாயத்திற்கு வழி இல்லாமல் போனது. அதனால் உணவு பஞ்சம் ஏற்பட்டு பசியை போக்க மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு நர மாமிசம் உண்டு மடிந்தனர். எஞ்சி இருந்தவர்கள் அம்மை நோயால் இறந்தனர் என்று இத்தீவை பற்றி உலாவரும் கதைகள் ஏராளம். ஆனால் இது எதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்பதுதான் இந்த தீவின் மர்மத்தை நீடிக்க செய்த வண்ணம் இருக்கிறது. மூதாதையர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட கற்சிலைகள் என்பதால் இதை இங்கு வசித்த மக்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தியிருக்கலாம் என்பதும் ஆய்வாளர்களின் எண்ணம்.
10 மீட்டர் உயரத்திலும் 80 முதல் 250 டன் எடையிலும் காணப்படும் ஒவ்வொரு பிரம்மாண்ட சிலைகளும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காணப்படுகின்றன. ஈஸ்டர் தீவில் இதுவரை 900 மேற்பட்ட மோகாய் சிலைகள் கண்டறியப்பட்டுள்ளன. மனிதர்கள் எவருமே இல்லாமல் வெறும் சிலைகளை மட்டுமே காணப்படும் இந்த தீவை பற்றியும் அதில் வாழ்ந்த மக்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றியும் அறிய இப்பொழுதும் கூட தொல்லியல் துறையினர் பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் இந்த சிலைகளை எப்படி வடிவமைத்தனர், கற்களை எப்படி தூக்கி நிறுத்தினர் என்பதற்கு எல்லாம் தொல்லியல் துறையில் துல்லியமான பதில் ஏதும் இல்லை. இந்த மர்மங்களுக்கான பதில் அனைத்தும் ஏதும் தெரியாதது போல் விட்டிருக்கும் மோவாய் கற்களிடமே மறைந்திருக்கின்றன. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

போலத்தான் தோல்வியைக் கண்டு அஞ்சுகிறவன் வெற்றி கனியை சுவைக்க முடியாது. தன்னிடம் உள்ள அசாத்திய திறமையினால் வென்றவர்களை விட தொடர் முயற்சியினால் வென்றவர்களே அதிகம். முயற்சியை நிறுத்தாதவர்கள் எப்பொழுதும் தோல்வியுற்றதாக வரலாறு இல்லை. இந்த முறை வெற்றி வாய்ப்பை தவற விட்டுவிட்டேன், இன்னும் முயற்சிப்பேன் என்ற தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து போராடுபவர்களை தோல்வி எப்பொழுதும் நெருங்குவது இல்லை. தொடர்ச்சியான முயற்சியுடன் முயற்சிக்கு முயற்சி முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை முயற்சிக்கின்ற போதும் கிடைக்கின்ற அனுபவத்தை அடுத்த முயற்சியில் செயலாக்கம் செய்ய வேண்டும். மின்சார பல்பை கண்டுபிடிக்கும் போது தமது முயற்சியில் 10,000 முறை தோல்வியை தழுவிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். 10,000 வழிமுறைகளில் மின்சார பல்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதை கண்டுபிடித்து விட்டேன் என்றாராம். 10வது முறை தன் மீது விழுந்தவனை பார்த்து, உன்னால் முடியும், எழுந்திரு, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன்தானே என்று பூமித்தாய் சொல்வதாய் சொல்வர். விழாமல் வீழாமல் இருப்பதல்ல வெற்றி, வீழும் போது வீறு கொண்டு எழுவதுதான் அது. மேலும் எப்படி வீழ்ந்தோம் என்பதை விட எப்படி எழுந்தோம் என்பதை கொண்டாடிடவே உலகம் காத்திருக்கிறது. தோல்வியை அவமானமாக கருதாமல் அனுபவமாக கருத வேண்டும். முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமலேயே தோற்றால் அது அவமானம். புதிய தளிர்களை விடுகின்ற செடிதான் வளர்கின்றது. அதுபோல புதிய முயற்சிகளை எடுக்கின்ற மனிதர்கள்தான் உயர்கின்றனர். முயற்சியை நிறுத்துவதும் மூச்சை நிறுத்துவதும் ஒன்றுதான். முயற்சியை மூச்சாக்குங்கள், வெற்றி உங்களது விசாலமாகும். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் தமிழகத்தில் மட்டுமன்றி தரணியெங்கும் தமிழர் வாழ்கின்ற இடங்களில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்றார். அவற்றுள் ஒன்று மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவில். தலைநகரான கோலாலம்பூரில் இருந்து வடதிசையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் கோம்பாக் மாவட்டத்தில் பத்துமலை உள்ளது. இயற்கையாக சுண்ணாம்பு குன்றுகளால் அமைந்த குகைகளை கொண்ட மலை இது. இதன் அருகில் 10 ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. மலாய் மொழியில் சுங்காய்பட்டு எனவும் ஆங்கிலத்தில் பட்டு ரிவர் எனவும் இது அழைக்கப்படுகிறது. இந்த நதியின் பெயராலேயே இது பத்துமலை என அழைக்கப்படுகிறது. 1860ஆம் ஆண்டுகளில் இப்பகுதியில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறி பயிரிட்டு வந்தனர். குகைகளில் இருக்கும் வௌவால் கழிவை காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுத்தி வந்தனர். அவர்களுக்கு முன் தெமுவான் என்னும் மலேசிய பழங்குடியினர் இங்கு வாழ்ந்து வந்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள சுண்ணாம்பு குன்றுகளை ஆராய்ச்சி செய்த அமெரிக்க தாவரவியலாளர் வில்லியம் ஹார்னடே என்பவர் 1878 பத்துமலை பற்றி வெளி உலகுக்கு தெரிவிக்க அதன் பின் அம்மலைக்கு சென்று வரத் தொடங்கினர் மக்கள். படிப்படியாக அம்மலையின் புகழ் பார் முழுவதும் பரவியது. 18-19ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்திலிருந்து பிழைப்பு தேடி பலர் மலாயா தற்போது மலேசியா நாட்டிற்கு வந்தனர். அவர்களுள் தம்புசாமி பிள்ளை என்பவரும் ஒருவர். அவரால் 1873ஆம் ஆண்டு முதன் முதலில் மகா மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டது. பின்னர் பத்துமலையும் அவரை கவர பலமுறை சென்று வந்தார். அந்த இடம் வேல் வடிவில் இருந்தது. சூரபத்மனை அளிக்க தாய் பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி செல்லும் முருகனும் வேலாயுதமும் அவர் மனதில் ஆழமாய் பதிந்தன. குகைக்குள் ஒரு கோவிலை நிர்மாணித்து அங்கு சுப்பிரமணிய சுவாமியையும் அதன் முன்பு வேலாயுதத்தையும் பிரதிஷ்டை செய்து வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் செய்தார். ஆரம்ப காலத்தில் ஒற்றையடி பாதை மூலமே கோவிலை அடைய முடியும் என்ற நிலை இருந்தது. முருகனுக்கு உவந்த செவ்வாய், கிருத்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் வர ஆரம்பித்தனர். 1892ஆம் ஆண்டு முதல் தைப்பூச திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக 272 மரப்படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவில் 1300 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. 272 படிகள் ஏறி சில படிக்கட்டுகள் கீழே இறங்கினால் பெரிய சமதள பகுதியில் இடதுபுறத்தில் சிறிய குகையில் சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்க அவர் முன்னே வேலாயுதம் கம்பீரமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் அனைத்தும் வேல் வடிவில் காட்சி தரும் வேலாயுத சுவாமிக்குத்தான். அங்கிருந்து சுமார் 40 படிகள் ஏறி சென்றார் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை தனி சந்நிதியில் நாம் தரிசிக்கலாம். விமானம் மற்றும் முன் மண்டபத்துடன் இவர் சன்னதி விளங்குகிறது. பிரகாரத்துடன் கூடிய இச்சன்னதி 1991ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. குகையின் மேல் பகுதி திறந்த வழியாகவும் சுற்றிலும் மரங்களும் செழித்து வளர்ந்தும் காணப்படுகின்றன. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் தொடரலாம்.

16 படிகளை அடுத்து ஒரு சமதளம் என 272 படிகள் அமைத்துள்ளனர். இடதுபுறம் மலை ஏறவும் வலதுபுறம் கீழே இறங்கவும் மத்தியில் இருக்கும் வரிசையில் காவடி எடுத்து மேலே செல்லவும் பயன்படுத்துகின்றனர். இத்தலத்தில் கிருத்திகை, சஷ்டி ஆகிய தினங்கள் கொண்டாடப்பட்டாலும் தைப்பூசம்தான் வருடத்தின் முக்கிய திருவிழா ஆகும். தைப்பூசத்தின் ஆரம்பமாக கோலாலம்பூர் மகாமாரியம்மன் கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 21 அடி உயரம் உள்ள வெள்ளை தேரில் எழுந்தருளச் செய்து திருவீதி உலா புறப்பாடு தொடங்கும். ஊர்தி மூலமாக இத்தேர் இழுத்துச் செல்லப்படுகிறது. தேருக்கு முன்னால் பக்தர்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் செல்வர். அதனை அடுத்து நாதஸ்வரம், மத்தளம் இசைத்துக் கொண்டு கலைஞர்கள் முன்னே செல்ல தேர் தொடர்ந்து வரும். காவடி, பால்குடம் சுமந்து தேருடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அணிவகுத்துச் செல்லும் காட்சி மனதை விட்டு அகலாத ஒன்றாகும். வழிநெடுகிலும் பக்தர்கள் தமது இல்லங்களுக்கு முன் தேரை நிறுத்தி பூஜை செய்வர். அடிவாரத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலை தேர் அடைந்த பின்பு பீடத்தின் மீது சுவாமியை வைத்து ஆராதனைகளை மேற்கொள்வர். பின் முருகனிடம் உள்ள தங்கவேல் கோவில் அர்ச்சகர் மூலமாக மலை கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்படும். மலை கோவிலில் வைத்து பூஜைகள் செய்த பின்பு 3 நாள் காலை மலை கோவிலில் இருந்து அடிவாரத்திற்கு கொண்டுவரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமியுடன் மாரியம்மன் கோவிலுக்கு திருவீதி உலாவாக சென்று அடையும். பழனியைப் போல மலேசியா பத்துமலை முருகன் கோவிலிலும் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பத்துமலையில் மயில் காவடிகள், செடல்கள், பால்குடம் இவையும் பிரபலம். காவடிகளுக்காக மலேசிய ரூபாய் மதிப்பில் 1,000 முதல் 1,00,000 வரை பக்தர்கள் செலவு செய்கின்றனர். 2.5 வயது குழந்தை முதல் வயதான முருக பக்தர்கள் வரை பால்குடம் சுமந்து வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். இப்பால்குடத்தை எடுத்து வருபவர்கள் நாக்கு, கன்னம் அல்லது இரண்டிலும் கூர்மையான வேலை குத்தி கொண்டு வருவது பார்ப்போரை சிலிர்க்க செய்யும். பலவகை காவடிகள் உள்ளன. அதில் கரும்பு பால் காவடி என்பது ஒரு வகை. நீளமான 3 கரும்புகளை சோகையுடன் ஒன்றாக சேர்த்து கட்டிவிடுவர். மனைவி ஒரு முனையை தோளில் தாங்கியும் கணவன் மறுமுனையை தோளில் தாங்கியும் பிடித்துக் கொள்வர். இடைப்பட்ட பகுதியில் 6 பால் குடங்களை கட்டி தொங்க விடுவர். அதோடு சிறிய அளவில் 108 பால் கலசங்களை கொக்கியின் ஒரு முனையில் இணைத்து மறுமுனையை முதுகில் குத்தி தொங்க விட்டிருப்பர். இக்காவடியை சுமந்து வருவதே மிக சிரமமான செயல். ஆனால் அதனுடன் படியேறுவதை காணும் பொழுது நமது மெய் சிலிர்க்கின்றது. இது போன்று பல்வேறு வழிகளில் கொண்டு வரப்படும் பால்கள் அனைத்தும் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. 3 நாட்கள் இடைவெளி இல்லாமல் இரவு பகல் என அனைத்து நேரங்களிலும் தொடர்ந்து பால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். காவடி, பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் தங்கள் சௌகரியப்படி 1 முதல் 48 நாட்கள் வரை விரதம் கடைபிடிக்கின்றனர். தைப்பூசத்தன்று மலேசியாவில் உள்ள 6 மாநிலங்களில் 5 மாநிலங்களில் தேசிய விடுமுறை தினமாக அறிவித்துள்ளனர். இவ்விழாவிற்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 600,000 பக்தர்கள் வருகிறார்கள். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எந்தவித சிரமமும் இன்றி பால் அபிஷேகம் செய்து முருகனை தரிசித்து மன நிறைவோடு திரும்புகின்றனர். தமிழர்களுடன் மற்ற இனத்தவரும் எந்தவித பாகுபாடும் இன்றி காவடி எடுத்து வருகின்றனர். அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைக்க இவ்விழா ஒரு இணைப்பு பாலமாக திகழ்கிறது என்றே சொல்லலாம். பத்துமலை அடிவாரத்தில் நிறுவப்பட்டுள்ள 141 அடி உயரமுள்ள முருகன் சிலை உலக அளவில் பெரும் புகழையும் சிறப்பையும் பெற்றுள்ளது. இதனை உருவாக்க 3 ஆண்டுகள் பிடித்தன. 15 சிற்பிகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 1550 கனமீட்டர் கான்கிரீட் மற்றும் 250 டன் எடையுள்ள எஃகு கம்பிகள் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பிரத்யேகமாக தாய்லாந்து நாட்டில் இருந்து தருவிக்கப்பட்ட 300 லிட்டர் தங்க கலவை சிலையின் மீது பூசப்பட்டுள்ளது. இச்சிலைக்கான கட்டுமான செலவு மட்டும் 25 லட்சம் மலேசிய ரிங்கெட் ஆகும்.
2006 ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவின் போது ஒரு டன் எடையுள்ள சாமந்திப்பூ மாலை கிரேன் மூலம் முருகனுக்கு அணிவிக்கப்பட்டது. உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை என்ற சிறப்பையும் மலேசியாவிற்கு தனி அடையாளத்தையும் இம்முருகன் சிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. உலக புகழ்பெற்ற இந்த சிலையை உருவாக்கியவர் திருவாரூரைச் சேர்ந்த சிற்பி ஒருவர் என்பதில் தமிழகத்திற்கே பெருமை. 2012 ஆண்டு நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் இங்கே 10 லட்சம் பேர் திரண்டனர் என்பது உலக சாதனை. தைப்பூச திருவிழாவில் பங்கு பெறும் பக்தர்களையும் கொண்டாட்டங்களையும் புகைப்படம் எடுக்க வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான புகைப்பட கலைஞர்கள் வருகிறார்கள். மேலும் இத்திருவிழாவை பல ஊர்களிலும் நேரடியாக ஒளிபரப்பும் செய்கின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு. புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டியதை எல்லாம் அருளும் வேதாயுத பெருமானை வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசிப்பது கிடைப்பதற்கு அரிய ஒரு பாக்கியமாகவே கருதப்படுகிறது. இணைந்திருங்கள்.

வணக்கம் உறவுகளே, இது மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொதியை தென்றல். இன்றைய பொதியை தென்றலில் உங்களோடு உங்கள் சிலுவை சந்தனராஜ், சிதம்பரம் பண்டிகேட். தினமும் இனிமையான பாடல்களை தந்து மகிழ்விக்கும் பொதியை தென்றல் இன்றும் சில பாடல்களை தந்து மகிழ வைக்க காத்திருக்கிறது. உறவுகளே, கேட்போமா?

ஆசைகளை திருப்தி செய்வதில் அல்ல, மட்டுப்படுத்துவதில் தான் அமைதி உள்ளது என்ற கியூவர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் முதல் பாடலை கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றில் தமிழ் வானொலியின் பொதியை தென்றல். சரியானது எது என்று உணர்ந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பதுதான் கோழைத்தனம் என்ற கன்ஃபியூசியஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதியை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். சண்டை போடும் நேரமெல்லாம் உண்மை அதன் சத்தியத்தை இழந்து விடுகிறது என்ற பைரன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 தமிழ் சேவை. அழகுணர்ச்சி, அன்புணர்ச்சி, நன்னடத்தை மனித குலத்துக்கு பெருமை கொடுக்கும் என்ற ஆஸ்கர் பில்டி அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தின் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. கட்டாயப்படுத்தப்படும் அறிவு மனதில் பதியாது என்ற பிளேட்டோ அவர்களின் சிந்தனையோடு பொதியில் தெண்டல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

தினமும் இனிமையான பாடல்களால் உங்களை மகிழ்த்துக் கொண்டிருக்கிறது பொதிகை சென்றல். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடா கலையகம். விலை கொடுக்காமல் பெற முடியாத ஒரு பொருள் அனுபவம் என்ற பிளேயர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை சென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உற்சாகமாய் உறவுகளாய் உலா வரும் உன்னத வானொலியாம். இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நல் உரைகளும் நல்ல தோழர்களும் அறத்திற்கு உற்ற துணை என்ற வால்டன் அவர்களின் சிந்தனையோடு புதிய தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நிலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பொதிகை தென்றல். தூய மனச்சான்று உடையவர்கள்தான் நல்வாழ்வு பெறுவர் என்ற சாக்ரட்டீஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். நூல் நிலையம் என்பது வாழ்வின் ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம் என்ற ஃபியூச்சர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றொரு புதிய தண்டலில் சந்திப்போமா? அதுவரை தொழில்நுட்பத்தில் உதவிய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ். சிதம்பரம் பண்டிகேட்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் இணைந்து கொண்ட வேளையிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

கடந்த நாட்களிலே 51 நேயர்கள் உறவாக வந்து எங்களோடு இணைந்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தந்த வேளையிலே அவர்களுக்கு 10 பாடல்கள் அவர்கள் விருப்ப பாடல்களாக ஒலிபரப்பி சென்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அந்த வகையில் இன்று நாங்கள் காண இருக்கின்றோம், கேட்க இருக்கின்றோம் இந்த வார நேயர் 52வது நேயராக வரும் உறவின் பாடல்களை. தொடர்ந்து 10 பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். இன்று யார் இந்த வார நேயராக வருகின்றார்? பல வானொலி அனுபவம் பெற்ற ஒருவர், நீண்ட காலமாக எங்களோடு இல்லாது விட்டாலும் அண்மை காலங்களில் வந்தாலும் தொடர்ந்து இப்பொழுது எங்கள் வானொலியை வந்து அலங்கரித்து செல்கின்றார்.

குறிப்பாக அவருக்கு விருப்பமான நிகழ்ச்சி மொன்றியல் தமிழ் வானொலியிலே பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி.

நாங்கள் அனைவரும் விரும்பும் அன்பு உறவாக இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் 52வது நேயராக வந்து அலங்கரித்து செல்ல இருக்கின்றார் அன்பும் பாசமும் பண்பும் கொண்ட திருமலையூர் யோகா ராஜி அவர்கள்.

யோகா ராஜி அவர்களே வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். இந்த செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இன்று 52வது நேயராக நீங்கள் வந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்வதற்காக சிறப்பான பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அந்த பாடலை தெரிவித்தது ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிபரப்பும் வேளையிலே மகிழ்ச்சி அடைவோம், அடைகின்றோம், அடையுங்கள் என்று கூறி உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளும் இயக்குநர்களும் அனைத்து உறவுகளும் நீங்கள் நலமாக இருப்பீர்கள், நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று பேசும் இந்த வேளையிலே அன்றாடம் வந்து காற்றலையில் இணையும் வேளையிலே நாங்கள் எங்களுடைய நலம், குணம், நேரம், காலநிலை போன்ற பற்றியெல்லாம் அழகாக சிலாபித்துக் கொண்டிருப்போம் அல்லவா? மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறப்பை அறிந்து வந்து ஒரு தடவை இரு தடவை நீங்கள் இணைந்து உங்களுக்கு இந்த வானொலி பிடித்தபடியால் தானே மீண்டும் தொடர்ந்து வருகின்றீர்கள். இன்று இந்த வார நேயராக நீங்கள் தெரிவும் செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். ஆன்மீகத்திலும் கலையிலும் அதிலும் பாடல் கலை, சங்கீதக்கலை, இசைக்கலையிலும் ஆர்வமுள்ள நீங்கள் எங்களோடு இணைந்து எங்கள் வானொலியை சிறப்பித்து பல பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நாங்களும் கொடுத்து வைத்தவர்கள், நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள். உங்கள் சிறப்புகளை, உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு நல்லது ஒரு தளத்தை கண்டு இணைந்து சிறப்பிக்கின்றீர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து. முதலில் நாங்கள் ஒரு தடவை பாடலுக்கு செல்வோம். நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்களுள் முதலாவது பாடலாக அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் சிறப்பான ஒரு பாடல். இது ராஜபாட் ரங்கத்துறை என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலை மதன மாளிகையில் என்ற அற்புதமான வரியோடு ஆரம்பித்து பாட வைக்கின்றீர்கள். அந்த பாடல் ஒலிக்கின்றது உங்களுக்காக.

இசை பாடுவதில், சங்கீதம் பாடுவதில், கலையிலே கலையகத்துக்குள் வந்து அழகாக பேசி மகிழ்ந்துவிட்டு பாடல்களை பாடுவதிலும், சிறு சிறு கதைகள், சம்பவங்கள், செய்திகளை கொண்டு வந்து பகிர்வதிலும் பெருமைக்குரியவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் படித்து சுவைத்த தெரிந்த சில விடயங்களை நீங்கள் மட்டும் வைத்திருக்காமல் காற்றலையிலே வந்து உலகளாக இருக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொண்டு செல்லும் அந்த பரிவு எல்லோருக்கும் வராது. சிறப்பாக நீங்கள் உள்வாங்கி அதை சரியாக தரமாக தரவுகளோடு எங்களுக்கு தந்து எங்களை ஆச்சரியத்து ஆழ்த்துவீர்கள். மிகப்பெரிய சந்தோஷம். எங்க இந்த பாடல் அப்படி உங்களை கவர்ந்ததா? உங்கள் பாடல் அல்லவா, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் சுவைத்திருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இரண்டாவதாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலும் நீங்கள் சுவைக்கும் பாடல்கள் ஒன்று, பொட்டு வைத்த முகமே என்று பாட இருக்கின்றது. அந்த பாடல் சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்தவளை. இப்பொழுது நாங்கள் அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பாக்குகிறோம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய இந்த வார நேயராக எங்கள் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல, திருமலையூர் யோகா ராஜி அவர்கள். யோகா ராஜி அவர்கள் பாடுவதில், பேசுவதில், திரை கதை கூறுவதில், செய்திகளை தருவதில் நகைச்சுவையோடு வந்தாலும் அவர் நல்லதோர் யோகா கலை ஆசிரியையாக இருக்கின்றார். உலகத்தில் ஆன்மீகத்தில் மட்டுமல்லாமல் யோகா கலையிலும் ஈடுபட்டு யோகா கலையை தன்னால் முடிந்தவரை அதற்கு பணியாற்றி எத்தனையோ யோகா ஆசனங்களை கற்பித்துக் கொண்டிருக்கும் அவருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கின்றோம். அடுத்து வரும் ஒரு பாடல், முத்தான முத்தல்லவோ திரைப்படத்தில் மார்கழி பணியில் என்ற ஒரு பாடலும் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? எங்கே அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போமா?

நீங்கள் வாழும் ஊர் மயிலாப்பூர் என்பதை நான் உச்சரிக்கும் வேளையில் பழகியிருந்தால் பொறுத்துக் கொள்ள வேண்டும். திருமயிலை என்று கூற வேண்டும், நான் திருமலை என்று கூறிவிட்டேனோ தெரியவில்லை. திருமயிலை என்று கூறும் வகையிலே அப்படி கூறிக்கொள்வோம் உங்கள் ஊரின் பெயரை. நன்றி. உங்கள் யோகா கலையை காற்றலையில் கூட எங்களுக்கு கற்பிப்பது போன்று கூறும் வேளையிலே சில முத்திரைகளை எல்லாம் கூறுவீர்கள். சில கேள்விகளுக்கு எங்களுக்கு புரியாத புரிந்ததாக இருந்தாலும் நீங்கள் தரும் பொழுது மேலும் புரியக்கூடிய வகையில் அதை அந்த வகை நீங்கள் மிகவும் கெட்டித்தனமாக அதை தந்து எங்களை மகள வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் மனதில் வைக்கக்கூடியவாறும் செய்கின்றீர்கள். வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பல அனுபவங்களை கண்ட நீங்கள் ஒரு தகவலை கூறினீர்கள். உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் என்று ஒரு வார்த்தை எங்கள் உள்ளத்தை தொட்டது அன்று. அந்த வகையிலே நாங்கள் இன்னும் ஒரு பாடலை உங்களுக்காக ஒளிபரப்ப இருக்கின்றோம். இந்த பாடலும் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். இந்த பாடல் அடிமை பெண் என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. இன்று ஒலித்தாலும் இனிக்கும் பாடலாக வருகின்ற கருத்துள்ள ஒரு அற்புதமான ஊடல் பாடல் ஆயிரம் நிலவே வா என்று பாடுகின்றது இன்று இந்த வார நேயராக திகழும் உங்களுக்காக.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் தித்திக்கும் தேனான பாடல்கள், இந்த பாடல்களை தெரிவு செய்து தந்து என்று இந்த வார நேயராக 52வது நேயராக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யோகா ராஜி அவர்களுடைய விருப்ப பாடல்கள். அன்புள்ள யோகா ராஜி அவர்களே, நீங்கள் தங்களை நீங்கள் எல்லோரும் என குறைவாக இருக்கின்றீர்கள் என்ற வகையிலே மிகவும் ஒரு ஆழமான பதம் உபயோகித்தீர்கள் அல்லவா? அந்த பதம் எங்கள் மனதிலே ஆழமாக பதிந்து உங்களை நாங்கள் எல்லோரும் எங்களோடு இணைத்து எங்கள் சகோதரமாக எண்ணி வாழ்ந்து கொண்டு நாங்கள் இணைந்து கொண்டு காற்றலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள அந்த கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் உள்ள விடயங்களை எங்களோடு எடுத்து அவளாவி அன்பாக உங்கள் ஊரையும் சிறப்பாகவும், நீங்கள் பிறந்த ஊர் வீராக இருந்தாலும் சைவம் தலைத்தோங்கும் ஆன்மீகத்துறை நிறைந்த அந்த பூமியிலே வாழ்கின்றது பெருமை என்றும் கூறி பாராட்டிக் கொள்வீர்கள். அதை உண்மையிலே நாங்களும் ஏற்றுக் கொள்ளுகின்றோம். அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காததான். அங்கே இன்னும் ஒரு பாடல் கேட்போமோ? தேன் சிந்ததே வானம் என்ற ஒரு பாடலையும் நீங்கள் விரும்பி இருக்கின்றீர்கள். அந்த பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு என்று பாலசுப்ரமணியம் ஐயாவின் குரலில் விருப்பமாக இருப்பதாக எழுதியவர்களால் அந்த பாடல் அப்படி வருகின்றது போல் தெரிகின்றது. இங்கே அந்த பாடலை கேட்டு பார்ப்போமா யோகா ராஜி அவர்களே?

இசை தேன் சிந்தி சென்ற அந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைந்த பாடம் நிலா டாக்டர் என்று விருதுகளை பெற்றவர் தந்த வேளையிலே அவர் குரல் இன்றும் எங்களோடு இணைந்திருக்கின்றது என்று உங்களால் அது இணைந்தது. இப்பொழுது நீங்களும் அதை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் அந்த பாடலை விரும்பி குறிப்பிட்டு கேட்டதன் காரணத்தை புரிந்து கொண்டோம். அற்புதமான ஒரு பாடல். நன்றி யோகாராஜி அவர்களே. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கமைய நீங்கள் மட்டும் இன்புறாமல் எங்களையும் கேட்டு மகிழ்ந்து இன்புற செய்ததற்கு மேலும் மேலும் நன்றிகள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த வார நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் இந்த வார நேயர் பாடல்கள்.

அச்சம் மடம் நாணம் பயப்பு என்ற இலக்கணங்களுக்கு அமைய வாழ வேண்டும் என்று நீங்கள் நெறிப்படுத்தி உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை நெறியை ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டு அதை பின்பற்றிக் கொண்டு அயராது அதற்காக உழைத்துக் கொண்டு நீங்கள் சங்கீதம், அது மட்டுமில்ல செய்திகள், அது மட்டுமில்ல யோக கலை போன்றவற்றையெல்லாம் தரும் வேளையிலே இசைக்கருவிகளிலும் நாட்டம் உள்ளவர்கள் போல் தெரியும். ஏனென்றால் நீங்கள் பாடலை பாட வரும்பொழுது உங்களாலேயே நீங்களாகவே இசைக்கருவியை வைத்து கருவி இல்லாமல் உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாயினாலேயே அந்த இசைக்கருவியை இசைக்கக்கூடிய பண்பு உங்களிடம் அந்த திறமை உங்களிடம் இருக்கின்றது. அதை நீங்கள் நன்றாக மெருகூட்டி வளர்த்து எங்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இனிமையான பாடல்களை தந்து கொள்ளும் வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்துக்கு ஒரு பாடலை நீங்கள் இளமை ஊஞ்சல் ஆடுது என்ற திரைப்படம் ஒன்றிலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்ற இருக்கின்றதா அந்த பாடல் ஒரே நாள் உனை நான் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு இப்பொழுது ஒலிக்கின்றது உங்கள் காதோரமும் எங்கள் காதோரமும்.

யோகராஜி அவர்களே, உங்கள் வாழ்க்கை பாதையிலே, உங்கள் வாழ்க்கை பயணத்திலே, உங்களுக்கென்று ஒரு பாணியில், உங்களுக்கென்று ஒரு நாகரிகத்தில், உங்களுக்கென்று சில கொள்கைகள் கோட்பாடுகளை வைத்து அதன்படியே ஒழுகிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் யோகா ராஜியா அல்ல யோகா ராணியா என்று நாங்கள் இட வேண்டிய ஏனென்றால் உங்கள் சபையிலே நீங்கள் தான் ராணி. அதனால் ஒரு பாடலை தருகின்றீர்கள், கல்யாணியின் கணவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், எனது ராஜசபையிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல் என்று உங்களுக்காக

0: யோகா ராஜி அவர்களே, நீங்கள் காற்றலைக்கு வந்தால் கலகலப்பாக அன்பாக இணைந்து சிறப்பாக பதில்களை கொடுத்து அற்புதமான தகவல்களை எல்லாம் தந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பாங்கு எல்லோருக்கும் கிடைக்காது. கிடைக்கும், கிடைத்தாலும் அதை வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதை வெளிப்படையாக கொண்டு வந்து எங்களோடு பகிர்ந்து உள்ளன்போடு பழகி கொண்டிருப்பதை இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நன்றாக உற்று கவனித்திருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல், நீங்கள் ஊடல் பாடல் சரி, இருகுரல் பாடல் சரி, ஒருகுரல் பாடல் சரி, எல்லா பாடலையும் சிறப்பாக பாடுவீர்கள். பாடுவோர் பாடலாமல் வந்து நான் எனக்கு விருப்பமான ஏதாவது ஒரு பாடலின் வரியை கூறிவிட்டால் அதை தாமதித்து கேட்க வைக்காமல் உடனே அதில் ஒரு பல்லவியை தந்துதான் செல்வீர்கள். அவ்வளவு பரோபகாரம் உங்களிடம். சிறப்பா நான் அந்த பாடல்களை தந்து கொண்டிருக்கும் போலே தராத பாடல்களாக இங்கே ஒரு பாடல் என்று வருகின்றது. நினைத்த திரைப்பட பாடல், நீங்கள் நினைத்ததை முடிப்பவர். ஒரு விடயத்தை நினைத்து விட்டால் அதை சரியாக சீர்தூக்கி செய்வீர்கள் என்பது எனக்கு நம்பிக்கையாக இருக்கும். வேளையிலே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து என்ற வரி கொண்ட பாடலை கேட்போமா?
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து

சிறப்பான பாடல்களை எப்படி தெரிவு செய்து தருகிறீர்களோ, இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு கைவந்த கலை பாடல்கள் எல்லாம் உங்கள் மனப்பாடமாக இருக்கின்றது. எந்த பாடலை எடுத்தாலும் உடனே அந்த பாடலை அழகாக பாடி காட்டுவீர்கள். சிறப்பான பாடல் திறமையும் சிறப்பான சங்கீத ஞானமும் ஆன்மீக தத்துவமும் கொண்ட நீங்கள் அதிலிருந்து தவறாமல் அந்த பாதையை வலுவாமல் அதிலே சென்று கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லா வளத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் உங்களுக்காக இறங்கிக் கொண்டோம். முன்னில் தமிழ் வானொலியில் வரும் அன்பு உறவுகளை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய உறவுகளாக ஏற்றுக்கொண்டு ஒரு குடையின் கீழ் வாழும் சகோதரர்களாக ஏற்று வாழும் பாங்கினை எங்கள் முன்னில் தமிழ் வானொலி அதிபர் வான் அரசி மீரா அவர்கள் விதைத்திருக்கின்றார்கள். அது விதை, அந்த விதை ஒற்றுமை என்ற ஒன்று. அந்த ஒற்றுமையும் அன்பும் என்றது கலந்து வளர்ந்து ஆலமரம் போல் விருட்சமாகி ஒரு சரணாலயம் போன்று எல்லோருக்கும் இடம் கொடுக்கும் நல்லதொரு தளமாக அமைந்திருக்கின்றதை நீங்களும் அறிந்து அதை உபயோகித்து எங்களோடு இணைந்து பல வழிகளிலும் உங்கள் சிறப்புகளை காட்டும் வழியிலே எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். கொடுத்த நேரத்தின்படியல்லவா அமைய வேண்டும். ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை நீங்கள் விரும்பி கேட்டிருக்கிறீர்கள். எங்களுக்கும் விருப்பமான அந்த பாடல் தான் நாங்கள் கண்பலியே கண்பலியே என்ற பாடலை தருகின்றேன். உங்களை கண்பலியே காண முடியாது, ஆனால் உருவங்களை நாங்கள் ஒரு படங்களிலே தான் காணக்கூடிய இருக்கின்றது. ஆனால் உங்கள் வார்த்தைகளை நேரடியாக எங்கள் காதோரம் கேட்டு மகிழ்கின்றோம். மனத்திரையில் நீங்கள் நீங்காத ஒரு இடம் பெற்று அன்பாக இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறந்த கலைஞராக திகழ்வீர்கள். தருகின்றேன் அந்த பாடலை, 10வது பாடலாக.

அன்பு ராஜி அவர்களே, யோகா ராஜி அவர்களே, அன்புடன் உங்கள் பாடல்களை நாங்கள் மனம் நிறைந்து கேட்டு மகிழ்ந்தோம் என்று எல்லோரும் இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மனத்திலே நீங்கள் ஆழமாக பதிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கலை உலகத்தில் இருந்து கொண்டு எங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல இடங்களிலும் இருந்து வந்து கூடிக்கொண்டிருக்கின்றது. நல்ல மனத்தோடு எல்லோருடனும் அன்பை விதைத்து அன்பாக பழகி உங்கள் திறமையை உங்கள் சிறப்பாக அதை எங்களோடு பகிர்ந்து நீங்கள் தெரிந்ததை எங்களுக்கும் தெரிய வைத்து செல்வதற்கு இறைவனுக்கு நன்றி கூறி மென்மேலும் நீங்களும் நாங்களும் நீண்ட காலம் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைய வேண்டும் என்று கேட்டு இன்றைய நீங்களாக நீங்கள் இத்தனை பாடல்களையும் தெரிவு செய்து எங்களுக்கு தந்து ஒரே வேளையில் உங்கள் மூலமாக 10 பாடல்களை தொடர்ந்து கேட்கும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். இனிமையான இந்த தமிழ் பாடல்களை தந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டு நீங்களும் மகிழ்ந்து எங்களையும் மகிழ வைத்ததற்கு நன்றி கூறி வாழ்விலே எல்லா நன்மையும் பெற்று நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இணைந்து மனதார வாழ்த்தி உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற எண்ணுகின்றேன். பிரபுகளை, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். இன்று 52வது நேயராக வந்து இணைந்து சிறப்பித்து 10 பாடலை தந்த யோகா ராஜி அவர்களுக்கு அன்பு விடை கொடுப்போம். அன்பாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடை கொடுத்து மீண்டும் சந்திப்போம் என்று கேட்டு காற்றலையிலிருந்து நானும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து அனைவருக்கும் நன்றி கூறி இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்க வளமுடன் எல்லோரும்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

காற்றலையில் கலந்து வந்து உங்கள் கதவோரம் நின்று கொண்டு காதோரம் வணக்கம் கூறுகின்றேன் அன்பு உறவுகளே. சிந்தனை செல்வன்.

இனிமையான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே மற்றும் ஒரு நிகழ்வுக்கு உங்களை அழைக்கின்றேன். அன்பு உறவுகளே,

வங்கக்கடலோரம் வாழ முடியாமல் செங்கண்ணர் வாழும் இந்த சீமைக்கு வந்த பின்பம். வங்கக்கடலோரம் வாழ முடியாமல் செங்கண்ணர் வாழும் இந்த சீமைக்கு வந்த பின்பும் சங்கத்தமிழ் வளர்த்த சொந்த தமிழ் வளர்க்க எண்ணி சங்கத்தமிழ் வளர்த்த சொந்த தமிழ் வளர்க்க எண்ணி சோழ சுவர்தனையே சுகமாகவே தாண்டி சோழ சுவர்தனையே சுகமாகவே தாண்டி வானலை தனில் கலந்து வானலையில் தனில் கலந்து MTR FM வானொலியுள் புகுந்து வானலை தனில் கலந்து MTR FM வானொலியுள் புகுந்து வளமான கவி சொல்ல வந்தேன் வளமான கவி சொல்ல வந்தேன் வந்தனமும் தந்தேன் நான் உங்கள் சிந்தனை செல்வனன்றோ வளமான கவி சொல்ல வந்தேன் வந்தனமும் தந்தேன் நான் உங்கள் சிந்தனை செல்வனன்றோ உங்கள் நலம் நாடி எங்கள் நலம் கூறி உங்கள் நலம் நாடி எங்கள் நலம் கூறி கலைவாணி அருள் வேண்டி கலைவாணி அருள் வேண்டி பதமான கவிதனை படித்து இசையோடு பதமான கவிதனை படித்து இசையோடு இதமான காணமும் தொடுத்திங்கே பதமான கவிதனை படித்து இசையோடு இதமான காணமும் தொடுத்திங்கே காற்றலையில் தருகின்றேன் கலைவாணி அருள் வேண்டி பதமான கவிதனை படைத்து இசையோடு இதமான காணமும் தனை தொடுத்து காற்றலையில் தருகின்றேன் குறை பொறுத்து நிறை கண்டு குறை பொறுத்து நிறை கண்டு கரம் தட்டி தரம் தருவீர் தயை கூர்ந்து காற்றலையில் தருகின்றேன் குறை பொறுத்து நிறை கண்டு கரம் தட்டி தரம் தருவீர் தயை கூர்ந்து நயமாக நான் உரைத்தேன் என் இனிய உறவுகளே நயமாக நான் உரைத்தேன் என் இனிய உறவுகளே முதல் கவிதை தரும் காணத்துக்கு முன்கவிதை காதல் நான் உனக்கு காலம் முழுவதுமே காவல் நான் உனக்கு காலம் முழுவதுமே காவல் நான் உனக்கு காலம் முழுவதுமே காதல் பொன்மானே கவலை ஏன் உனக்கு காவல் நான் உனக்கு காலம் முழுவதுமே காதல் பொன்மானே கவலை ஏன் உனக்கு ராமனை தேடி வந்த என் ஜானகியே ராமனை தேடி வந்த என் ஜானகியே நான் உனை தாங்கியே ஞாலத்தில் வாழ வைப்பேன் நான் உனை தாங்கியே ஞாலத்தில் வாழ வைப்பேன் தேனாக நீ வந்துவிடு உனக்கு பூவாக நான் இருப்பேன் தேனாக நீ வந்துவிடு உனக்கு பூவாக நான் இருப்பேன் காவல் நான் உனக்கு காலம் முழுவதுமே காதல் பொன்மானே கவலை ஏன் உனக்கு ராமனை தேடி வந்த என் ஜானகியே நான் உனை தாங்கியே ஞாலத்தில் வாழ வைப்பேன் தேனாக நீ வந்துவிடு உனக்கு பூவாக நான் இருப்பேன்.

மன்னிக்கவும், கவிதை இங்கு மாறி வந்து காணத்தை தேடி வந்தேன். தொடுத்துவிட்ட கவிதைக்கு பொருத்தமான பாடல் அதுவன்று சொந்தங்களே. சொல்லி வந்த கவிதைக்கு சரியான பாடலை தருகின்றேன் இப்பொழுது, தயவுடனே கேட்டுடுவீர்கள்.

சொன்ன கவிதைக்கு சுகமான பாடல் தந்தேன், சொன்ன கவிதைக்கு சுகமான பாடல் தந்தேன், சரிதானா சொல்விடுவீர், தரமும் எனக்கு தந்திடுவீர். அடுத்து வரும் காணத்திற்கு நான் தொடுத்து வந்த கவி தருவேன். அடுத்து வரும் காணத்திற்கு நான் தொடுத்து வந்த கவி தருவேன். காலில் சதங்கை கலகல வென்றிட, காலில் சதங்கை கலகல வென்றிட, வேலினும் கூறிய விழிகள் படபட வென்றிட. காலில் சதங்கை கலகல வென்றிட, வேலினும் கூறிய விழிகள் படபட வென்றிட. நூலுடை வளைந்து நெளிந்துமே ஆடிட, நூலுடை வளைந்து நெளிந்துமே ஆடிட, சேலின விழியால் காட்டுகிறாள் அபிநயம்தான், சேலின் விழியால் காட்டுகின்றாள் அபிநயம்தான். காலில் சதங்கை கலகல வென்றிட, வேலினும் இனிய கூறிய விழிகள் படபட வென்றிட. நூலிடை வளைந்து நெளிந்து ஆடிட, சேலின விழியால் காட்டுகிறாள் நயநந்தனை. சேலின விழியால் காட்டுகிறாள் நயனமும் அபிநயனமும்.

பாக்கி வந்த கவிதைக்கு ஆடிவிட்டாள் அபிநயத்துடன் அந்த அபிநய சுந்தரி. கேட்டீர்களா, காத்தலையில் கலகலவென்று அபிநய சுந்தரியின் ஆட்டத்தை. அன்பான உறவுகளே, அடுத்து வரும் கவிதை என்ன? எடுத்து வருகின்றேன், பொறுத்திருந்து கேட்டிடுங்கள். தேனினும் இனிய தீஞ்சுவை யானவள், தேனினும் இனிய தீஞ்சுவை யானவள், மானினம் மயங்கிடும் மருள்விழியானவள், மானினம் மயங்கிடும் மருள்விழியானவள், கவிஞர்கள் போற்றிடும் காவியத்தில், கவிஞர்கள் போற்றிடும் காவியத்தில் புவினை புவியினை ஆளும் புன்னகை சேயவள், புவியினை ஆளும் புன்னகை சேயவள், நவரசம் ததும்பும் நாயகியும் ஆனவள், தேனினும் இனியதின் சுவையானவள், மானினம் மயங்கிடும் மருள்விழியானவள், கவிஞர்கள் போற்றிடும் காவியத்தில் புவியினை ஆளும் புன்னகை சேயவள், நவரசம் ததும்பும் நல்ல நாயகியும் ஆனவள், நவரசம் ததும்பும் நல்ல நாயகியும் ஆனவள். கவிதந்தேன் அதற்கு தொடர்ந்து ஒரு காணமும் தருகின்றேன், கேளுங்கள்.

கேட்டிருந்த காரணமது கூட்டியதா நான் காட்டிவிட்ட கவிதைக்கு உறவுகளை தந்திடுவேன். இன்னுமோர் கவிதை தொடுத்திடுவேன். அதற்கான காரணமும் விழி தரும் அவள் விழி தரும் காமனின் கல்லூரி பாடம் விழி தரும் அவள் விழி தரும் காமனின் கல்லூரி பாடம் அவள் கவி கம்பன் கூட காணாத கவி மாடம் அவள் கவி கம்பன் கூட காணாத கவி மாடம் எழுதிய ரவி மர்மனோ எங்கிடும் சிலையோ இவள் எழுதிய ரவி வர்மனே ஏங்கிடும் சிலையோ இவள் அழகிய ஓவியமாய் அருகினில் இங்கு வந்தனளோ அழகிய ஒரு ஓவியமாய் அருகினில் வந்தனளோ விழி தரும் அவள் விழி தரும் காமனின் கல்லூரி பாடம் அவள் கவி கம்பன் கூட காணாத கவி மாடம் அவள் விழி தரும் காமனின் கல்லூரி பாடம் அவள் கவி கம்பன் கூட காணாத கவி மாடம் அவளை எழுதிய ரவிவர்மன் எங்கிடும் சிலையோ அவளை எழுதிய ரவிவர்மன் எங்கிடும் சிலையோ இவள் அழகிய ஓவியமாய் அருகினில் வந்தாளோ இவள் அழகிய ஓவியமாய் அருகினில் வந்தாளோ

கவிதைக்கு ஏற்ற காரணம் என்றால் களிப்புடனே நான் இருப்பேன், களித்து நீங்கள் அழித்திடுவீர் மதிப்பதனை. அடுத்து வரும் காரணத்திற்கு கவியொன்று சமைத்துள்ளேன், அது களிப்புடன் வருகின்றதா கவனமாக கேட்டிடுவீர். கலை வண்ணங்கள் காட்டிடும் ஓவியமே, கலை வண்ணங்கள் காட்டிடும் ஓவியமே, சிலை வடிவாய் நீ இங்கு வந்தாலும், சிலை வடிவாய் நீ இங்கு வந்தாலும், என்னை நிலமாற வைக்கும் உன் சித்திர கன்னங்கள், என்னை நிலை மாற வைக்கும் உன் சித்திர கன்னங்கள், கலை வண்ணங்கள் காட்டிடும் ஓவியமே, சிலை வடிவாய் நீ இங்கு வந்தாலும், என்னை நிலை மாற வைக்கும் உன் சித்திர கன்னங்கள். பல எண்ணங்கள் பல வண்ணங்கள், உன் சந்தங்கள் தந்திடுமே என் முத்தமிழ் சொந்தங்களை, உன் சந்தங்கள் தந்திடுமே என் முத்தமிழ் சொந்தங்கள் அத்தனையும் முத்தமாக, உன் சந்தங்கள் தந்திடுமே என் முத்தமிழ் சொந்தங்கள் அத்தனையும் முத்தமாக, கலை வண்ணங்கள் காட்டிடும் ஓவியமே, சிலை வடிவாய் நீ இங்கே வந்தாலும், என்னை நிலை மாற வைக்கும் உன் சித்திர கன்னங்கள். பல எண்ணங்கள் பல வண்ணங்கள், உன் சந்தங்கள் தந்திடுமே என் முத்தமிழ் சொந்தங்கள் அத்தனையும் முத்தமாக. சரிதானா உறவுகளே, தருகின்றேன் காணம் ஒன்று.

தந்த கவி சரிதானா, சந்தமுடன் வந்த காணமும் சரிதானா என்று கேட்டுண்டேன். தந்தடுவீர் தரமதனை கரம் தட்டி கலகலப்பாய். அன்பான உறவுகளே, நீங்கள் அவளாக கேட்டுக்கொண்டு அளவளாவி பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள் எம்டிஆர் எஃப்எம்எல். சிந்தனை செல்வனின் சிறு கவிதை கொண்டு பெரும் காணம் படைத்திடுகின்றேன், கேட்டிடுவீர் மகிழ்வுடனே. தந்து வரும் மறு கவிதையும் கொண்டு வரும் காணம் ஒன்றை. வானத்தில் ஆடிவரும் முத்து தாரகை, கானத்தில் பாடிவரும் தங்க தாரகை. வானத்தில் ஆடிவரும் முத்து தாரகை, கானத்தில் பாடிவரும் தங்க தாரகை. காணிக்கை தந்தேன் கண்ணா, மாணிக்க மார்பினிலே பூவிதழ் சேர்த்து, மாணிக்க மார்பினிலே நாளும் ஆட பூவிதழ் சேர்த்து தேன்முத்தம் தந்திடுவேன். வானத்தில் ஆடிவரும் முத்து தாரகை, கானத்தில் பாடிவரும் தங்க தாரகை. காணிக்கை தந்துட்டேன் கண்ணா, மாணிக்க மணிமேனி மார்பினிலே பூவிதழ் சேர்த்து தேன் முத்தம் தந்தடுவீர். பாடலை தேடிவிட்டேன், கவிதைக்கு தருகின்றேன் சரியான காணமதை.

முத்துக்காரதை வாழ தேடி வர தங்கத் தேரில பூவை தேடி வர கன்னி தேவத காதலாகி வர சின்னத் தோழிய ராகம் பாடி வர

சொன்ன கவிதையுடன் சுருக்கனவே தந்துவிட்டேன். சந்தமுடன் கவி காணம் ஒன்றை கேட்டிருந்து மகிழ்ந்த நீங்கள் காட்டிடுவீர் கரத்தை தட்டிடுவீர் ஒலியோடு. சேர்ந்து வரும் நேரத்திலே கொண்டு வந்த தனி கவிதை இது. தமிழ் கவிதை தருகின்ற இறுதி கவிதை. என்னாலும் உன்னை எண்ணி உன்னோடு வாழ்ந்திடுவேன் உளம் உருகி. என்னாலும் உன்னை எண்ணி உன்னோடு வாழ்ந்திடுவேன் உளம் உருகி. உன் சுட்டி விரல் சொடுக்கிட்டால் சுருக்கனவே நான் சுழன்றாடிடுவேன். உன் சுட்டி விரல் சொடுக்கிட்டால் சுருக்கனவே நான் சுழன்றாடிடுவேன். உயிருக்கு உயிரான என் சொந்தமென வந்த மாமனே, உயிருக்கு உயிரான என் சொந்தமென வந்த மாமனே, உயிர் தந்தேன் உடல் தந்தேன் உனக்கே எல்லாம் உனக்கெனவே காலமெல்லாம். என்னாலும் உன எண்ணி உன்னோடு வாழ்ந்திடுவேன் உளம் உருகி. உன் சுட்டி விரல் சொடுக்கிட்டால் சுருக்கனவே நான்

கண்ணகியின் கால்ச்சிலம்பு கலீரெனக் கேட்டு. கண்ணகியின் கால்ச்சிலம்பு கலீரெனக் கேட்டு காவியம் பாடினான் அன்று இளங்கோ. கண்ணகியின் கால்ச்சிலம்பு கலீரெனக் கேட்டு காவியம் பாடினான் அன்று இளங்கோ. கானகராமன் கதை சொல்லி ராம காவிய காவிய நானான் கம்பன். கானகராமன் கதை சொல்லி ராம காவிய கவிஞனானான் கம்பன். கலியுகத்தில் கவி சமைத்து காவியமாகினான் கவியரசு கண்ணதாசன். கலியுகத்தில் கவி சமைத்து காவியமாகினான் கவியரசு கண்ணதாசன். இவர்களோடு சேர்த்தெழுத நானும் என்ன இளங்கோவா, கம்பனா, கவியரசு கண்ணதாசனா? கண்ணகியின் கால்ச்சிலம்பு கலீரெனக் கேட்டு காவியம் பாடினான் அன்று இளங்கோ. கானகராமன் கதை சொல்லி ராம காவிய கவியானான் கம்பன். கலியுகத்தில் கவி சமைத்து காவியமாகினான் கவியரசு கண்ணதாசன். இவர்களோடு சேர்த்தெழுத நானும் என்ன இளங்கோவா, கம்பனா, கவியரசு கண்ணதாசனா? சாதாரண சிந்தனை செல்வந்தானே. இவர்களோடு சேர்த்தெழுத நானும் என்ன இளங்கோவா, கம்பனா, கவியரசு கண்ணதாசனா? சாதாரண சிந்தனை செல்வன் தானே. தளம் தந்த எம்டிஆர் வானொலிக்கும், களம் கேட்ட என் இனிய சொந்தங்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி. தளம் தந்த எம்டிஆர் வானொலிக்கும், களம் கேட்ட என் இனிய சொந்தங்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவை வணங்கி, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவை வணங்கி நன்றி சொல்லி விடைபெற்றேன். களம் தளம் தந்த எம்டிஆர் வானொலிக்கும், களம் கேட்ட என் இனிய சொந்தங்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவை வணங்கி நன்றி சொல்லி விடைபெற்றேன். மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம். சிந்தனை செல்வன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்தே காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.
1: ஒருவரை கண்டு கண்ட ஒருவரிடம் தேடி உள்ளத்தை கண்டே.
0: உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகர்கின்றேன்.
1: ஒருவரை கண்டு
0: அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்பம் என்றும் நிகழ்கின்றது. சர்வதேச நேயர் விருப்பமாக விடுமுறை விருப்பத்து பாடல்கள் முதல் பாடல் ரீணக்கொண்டா என்ற திரைப்படத்து பாடல். மழை பெய்யும் நேரம் என்ற முதல் வரியோடு பல்லவி சரணம் அத்தனையும் ஒலிக்கின்றது ஆங்கிலேய நாடான அருள் மோகன் உங்களின் விருப்பமாக.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து அன்புடன் டுராஞ்சி நீங்கள் அனுப்பிய பாடல். நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள் இதமான ஒரு பாடல், காதல் காயங்களே என்ற வரி தாங்கி ஆண்களை நம்பாதே என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பிவிட்ட பாடல். சிறந்த அந்த பாடல் என் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து பொண்ணுக்கென்ன அழகு என்று வரியெடுத்து பாடுகின்றது.

மொன்றியல் கனடா தனுஷனின் பாடலையும் கேட்போமா? உன் பேர் சொல்ல ஆசைதான் என்று மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னமோர் பாடல். கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்த ஒரு அருமையான பாடல், அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது. ஓடுகிற தண்ணியிலே உரசிவிட்டேன் சந்தனத்தை, இனிமையான வரியல்லவா, கேட்போம் அந்த பாடலை.

அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் இன்றைய சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இனிமையான பாடலாக அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ என்ற அற்புதமான காவிய பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து அன்பு மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல்.

எந்த வேளையிலே தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா அத்திப்பழம் சிவப்பா என்று கேட்கும் பாடலை ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் தொடர்ந்து பயணிக்கும் கேதீஸ் ராஜ பார்வை என்ற திரைப்படத்திலிருந்து அழகே அழகு என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார்.

இவர்கள் தந்த பாடலோடுதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து நீண்ட நாள் உறவு ரமணி நிலா அது வானத்து மேலே என்ற நாயகன் திரைப்படுத்து பாடலை.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை நேர் விருப்பத்துக்கான தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகிழச் செய்கின்றன. சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிறைசன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். தாய்ப்பாசம் கொண்ட பாடலாக தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து கேட்போம். நானாக நான் இல்லை தாயே என்று வரியெடுத்து உயிரோட்டமாக பாடுகின்றது.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் இருப்பாள், என்னவள் என்று தன்னுடைய சொந்த நாடான ஈழமணி திருநாட்டுக்கு சென்றாலும் சுகமான ராகங்களே என்று முன்றியல் தமிழ் வானொலியை கேட்டு தனக்கு இந்த பாடலை தாருங்கள் என்ற வகையிலே மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது என்னவள் உங்களுக்காக.

திட்டிக்கும் தேனான பாடல்களை திசையெங்கும் பரப்பி வரும் வேளையிலே ஊரெங்கும் தேடி முந்தியல் தமிழ் வானொலியை நாடி ஓடி வந்து கூடி மகிழ்ந்துடுவோம் என்று கேட்ட பாடல்கள் உங்களை நாடி ஓடி வருகின்றது. உங்கள் செவியோரம் இறுதிப்பாடலாக கனடா நாட்டின் நீண்ட கால உறவு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள் தரும் பாடல் மௌனமான நேரம் என்று வரியெடுத்து சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்ததும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை உங்களால் தெரிவு செய்யப்பட்டு எங்களால் கேட்க வைக்கப்பட்ட தித்திக்கும் தீனான பாடல்கள் எங்கள் இதயத்தை மகள வைத்து சென்ற நன்றியோடு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இன்று இந்த நிகழ்ச்சியை காற்றலையிலிருந்து விடைபெற்று நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் மேகம் கருக்குது மழை வர பார்க்குது என்ற ஆனந்த ராகம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இந்த முதலில் ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் மட்டுமல்லாமல் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி, வளசு, துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

பார்த்து ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டின் சந்தனத்தை இனிமையான பாடல் அல்லவா. அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடை சியாமலா பிரபா அவர்களும் தேவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி சிவசங்கரன் நற்பவி அவர்களோடு நரமுகையாள் தமிழ் இனியாள் கேட்கின்றார்கள் அற்புதமான இந்த பாடலை.

மூன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியின் வாரம் ஒரு நாள் வாரத்தில் வரும் விடுமுறை நாட்களை அலங்கரித்து பாடும் இனிமையான பாடல்களை கேட்கும் வேளையிலே பூஜைக்கு வந்த மலர் திரைப்படுத்து பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மையேந்தும் விளியாட மலரேந்தும் குழலாட என்ற பல்லவி தொடர்ந்து சரணத்தையும் இணைத்து விட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் வளமை போல அவர்களோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

0: மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஒரு தாலிவரம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலை வழமை போல இன்றைய நாள் வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும்.
1: கோலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காருமாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டசன்னியம்மா எங்க சன்னியம்மா குங்கும கோதைய அன்னைய சோதைய செந்தூர தெய்வானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சௌடாம்பா விருப்பாட்சி சுந்தரன்

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான இந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கேட்டு மகள வேண்டும் என்று அன்பு உறவுகளாக விடுமுறை விருப்பத்திலே

காற்றலையில் கலந்து எங்கள் காதோரம் இனிக்கப்படும் பாடலாக 1975 ஆண்டு திரைக்கு வந்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படுத்த பாடல். இசை அரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்ற ஒரு பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா ஆனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் நண்பர்கள் உறவினர்களோடு கேட்க ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் ஒரு பாடல் மீண்டும் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்துதான் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குறுகிய பாடலாக பாடியிருக்கின்றார். தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தம்முடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்கின்றார்கள். அந்த பாடலும் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்று வரியறுத்து பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடல்களை தந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார் அன்புடன். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள். விஜயராகவன் அவர்களே, நீங்கள் தந்த பாடல்களுள் நாங்கள் கேட்கும் பாடல்கள் உங்கள் பாடலும் ஜெயிலர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. வா நூ காவலா என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், துள்ளி துள்ளி விளையாட என்ற பல்லவி கொண்ட பாடல். இந்த பாடல் மோட்டார் சுந்தரம்பிள்ளை திரைப்படத்தில் தாருங்கள் என்று எழுதியிருப்பவர் மெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். யாமிருக்க பயமேன் சரவணன், உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்களும் நாங்களும் இணைகின்றோம்.

அடுத்து வரும் பாடல் கேரள மாநிலம் பாலக்காடு. ரதீஷ், நீங்கள் தந்த பாடல். குறையொன்றும் இல்லை என்ற வரியை 2 என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போமா என்று அனுப்பியவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

விரும்பி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருபவர் வளமை போல வளைகுடாமன் குவைத் நாட்டு ஜோர்ஜ். நீண்ட கால உறவு. சம்பவக்காரி சம்பவக்காரி என்று வரிகளை தாங்கி வரும் ஒரு பாடல் காட்டா குஸ்தி 2 என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அவருக்காக.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம். உறவுகளுக்கு வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் வாரத்தில் ஒரு நாள் மலர்ந்து கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அன்பு உறவினர்கள் தங்கள் விருப்பு பாடல்களை கேட்க விரும்பும் வேளையிலே அவர்கள் குவித்துவிட்ட 200 பாடல்களுக்குள்ளும் அவரவர்கள் பாடிய பாடல்கள் அந்த பாடல்களுக்கு தெளிவாகி ஒளிபரப்பாக இருக்கின்றன.

அற்புதமாக எட்டு உறவினர்கள் அழகாக வந்து சிறப்பாக வேகம் விவேகமாக இணைந்து 200 பாடல்களை குவித்து வைத்த வேளையிலே இணைந்து கொண்ட உறவுகளில் சிறப்பு உறவாக நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள் இணைந்து தந்த பாடல்களுள் ஒரு பாடல் தெளிவாகி அவருக்காக ஒலிக்கின்றது. முதலிலே என் அண்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

அவர்களை கேட்கும் வரை அவர்களுக்கு தாங்கள் எத்தனை பாடல்கள் கொடுத்தோம் என்று தெரிந்தாலும் எந்த எந்த பாடல்கள் கொடுத்தோம் என்ற ஞாபகத்தில் இருக்காது அல்லவா? இருப்பினும் அவற்றை பதிவிலிருந்து நாங்கள் பார்த்து தெரிவு செய்து விருப்பமான பாடலாக இருக்கும் அவர்களுக்கு என்று அவர்களை நினைந்து இந்த பாடல்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மீண்டும் ஒரு பாடல் இணைந்து சிறப்பித்த, அழகாக இணைந்து சிறப்பித்த அன்பு ஞானசேகரன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலில் இருந்து வந்து பங்கு பெற்று சிறப்பித்த வேளையிலே அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடல் அவருக்காக நாங்கள் தெரிவு செய்து தருகின்றோம். அந்த பாடல் ஒலிக்கிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

இந்த வேளையிலே நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர் எப்பொழுதும் அவர் தொடர்ந்து விளையாட முடியாது விட்டாலும் இருக்கும் வரை இணைந்து இருக்கும் வரை அவர் ஒலிக்க வைத்த அவர் தெரிவு செய்து தந்த பாடல்களுள் ஒரு பாடல் தெளிவாகி பஞ்சவர்ண கிளி என்ற திரைப்படத்திலிருந்து அவருக்காகவும் இந்த பாடல் ஒலிக்கின்றது.

பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் உங்கள் தமிழ் வானொலியின் தெருவிலே வந்து ஒலிக்கின்றது. அவர்கள் தந்த பாடலுக்குள்ளே அவர்கள் தந்த பாடலுக்குள் தெரிவு செய்து அவர்களுக்கும் எங்களுக்கும் விருப்பமான பாடல்களாக தெரிவு செய்து காற்றலையில் கலந்து வரும் வேளையில மல்லியம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பு பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் இன்று பக்குவமாக பதிலளித்து வந்தார். அவர் குறித்து வைத்த பாடல்கள் ஒரு பாடலை நான் தெரிவு செய்தேன். அந்த பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது. அன்புக்குரிய மகாலிங்கம் அவர்களே, இந்த பாடல் நீங்கள் விரும்புவீர்கள் என்று ஒலிக்கும் பாடலை தருகின்றேன். கேட்போம் அனைவரும் இணைந்து.

உறவுகள் கேட்டு மகளும் இந்த பாடல்கள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல். பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர்கள் உறவினர்கள் கேட்கும் வண்ணம் கலந்து சிறப்பித்தவர்களுக்குள் அட்ட அவதானி என்று நான் கூறிக்கொள்ளும் சந்தனராஜ் அவர்கள் வண்டிகேட் சிதம்பரத்திலிருந்து வந்து அழகாக நிகழ்ச்சி ஆரம்பித்து முடியும் வரை சிறப்பாக எங்களுக்கு உற்சாகம் கொடுத்து சென்ற வேளையிலே அவருக்காகவும் ஒரு பாடலை நாங்கள் தெரிவு செய்து தர இருக்கின்றோம். ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து நீங்கள் தந்த பாடல்கள் ஒரு பாடல்தான் சந்தன்ராஜ் அவர்களே, இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

அதிகமான பாடல்களை குவித்த உறவுகளுள் ஒரு உறவாக தான் குவித்த பாடல்களின் எண்ணிக்கையில் மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் அன்பு மகள் சியாமலா, நீங்கள் விரும்புவீர்கள் என்று ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். அந்த பாடல் நீங்கள் விரும்புவீர்கள், நாங்களும் விரும்புகிறோம். நீங்கள் தந்த பாடல்களுக்குள் ஒரு பாடலாக தெய்வ பலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அடுத்து இரண்டாவது நிலையை அடைந்திருக்கும் அன்பு உறவு ஒரு பாடல் வித்தியாசத்தில் இரண்டாவது நிலையை அடைந்திருந்தாலும் அவர் விருப்பமாக ஒரு பாடலை கொடுக்க இருக்கின்றோம். அன்பு அரசடிக்குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயமின் சரவணா உங்களுக்கான பாடலை நான் தெரிவு செய்திருக்கின்றேன். கிழக்கே போகும் ரயில் இந்த பாடல் தந்தபடி நாங்கள் நகைச்சுவையையும் கலந்து கொண்டோம். ஞாபகம் இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடல்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ
2: பாஞ்சாலி பாஞ்சாலி
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டில் கலந்து பாடல்களை குவித்து சிறப்புகளை தேடி தந்தவர்களுள் அவர்கள் விரும்பும் பாடல்களாக தெரிவு செய்து அனுப்பும் இந்த வேளையில் இன்று முதலாவது இடத்தை பிடித்த தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் K.S. கிருஷ்ணன் அவர்களுக்காக ஒரு பாடலை தெரிவு செய்யும் வேளையில் அவர் தனக்கு விருப்பமான பாடலை எழுதி அனுப்பி இருக்கின்றார். அதனால் அவர் விரும்பும் பாடலாக கொடுக்கின்றோம். அந்த பாட திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த கதிரமன் குணதிசை என்று ஆரம்பிக்கும் பாடலாக கேட்போம்.

இனிமையான இந்த பாடல்கள் நாங்கள் இன்று சேர்த்துக் கொண்ட 200 பாடல்களுக்குள்ளும் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்காக ஒலிக்கப்பட்டு வந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் அவர்களோடு இணைந்து இந்த பாடலை கேட்டு அவர்களின் மகிழ்ச்சியோடு நாங்களும் கலந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களுக்கு ஆக்கி கொடுத்த அன்பு உறவுகளாக தேவா, ஜெகபர் சாதிக் அவர்கள், ஞானசேகரன், மகாலிங்கம், சந்தனராஜ், சியாமலா, சரவணன், கிருஷ்ணன் இவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்தோம் என்றும் கூறிக்கொண்டு காற்றலையை நிறைவு கொண்டு வர எண்ணுகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா. உறவுகளே, கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். ஒலிக்க இருக்கும் பாடல்கள் முதல் பாடல் தட்டிப்புட்டா தட்டிப்புட்டா என்ற வரியோடு ஆரம்பித்து மா மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை ஒலிக்க வைப்பவர் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து அன்புடன் டிராம்ஜி தந்திருக்கின்றார். அதிகாலை வேளை கனவில் உன்னை பார்த்தேன், நான் சொன்னதே சட்டம் என்ற திரைப்படுத்து பாடல் இதுவோ ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலும் இளமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படுத்து பாடல் வரவேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் என்று பாடுகின்றது.

0: இவர்களோடுதான் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் ஒரு பாடல், பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து ஒரு அழியாத தத்துவமான கண்ணதாசன் ஐயாவின் வரிகளில் வந்த பாடல் போனால் போகட்டும் போடா என்று பாடுகின்றது.
1: லட்சியவாதி, பெரிய லட்சியவாதி, மனைவியை காப்பாற்ற முடியவில்லை லட்சியவாதி.

இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் இங்கே வா கொடியே என்ற ஒரு பாடலை மெய் மறந்தேன் பாராயோ என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

மீண்டும் கனடாவிலிருந்து அல்பர்டா மாநகரத்து சாந்தினியும் ஒரு பாடலை, ஊருக்கு மேற்கால என்ற ஒரு வரி கொண்ட பாடல், பொண்ணு பிடிச்சிருக்கு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்களை தருபவர்கள் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து வளமையாக வந்து இணைந்து கொள்பவர்கள். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேஜிஸ் தருகின்றார் நீண்ட கால உறவு. வானம் நமது பூமி நமது என்ற வரிகொண்ட பாடல் பாஸ் மார்க் என்ற திரைப்படுத்த பாடல் இதோ ஒலிக்கின்றது கேட்போம்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் எனது பாடலையும் தருகின்றேன் என்று சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் மோதி விளையாடு என்ற திரைப்படுத்து பாடலாக அமைந்திருக்கின்றது. வெள்ளைக்காரி வெள்ளைக்காரி என்று முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

அந்த வழியிலேதான் மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து தினமும் வந்து பாடலை தரும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா தந்த பாடல். திருமூர்த்தி என்ற திரைப்படத்து பாடல் முன்பும் பல தடவை கேட்டிருக்கின்றார்கள். இன்றும் அவர்களுக்கு அந்த பாடல் நன்றாக பிடித்து விட்டது. ஜோடி குரலே ஜோடியாக வந்து கேட்டார்கள். செங்குருவி செங்குருவி என்று வரியெடுத்து அந்த பாடல் பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் தித்திக்கும் தீனான பாடல்கள் இதயத்தை நிரப்பிச் சொல்கின்றன.

ஐரோப்பா கண்டம், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அம்மானா சும்மா இல்லேடா என்று வரியறுத்து அற்புதமாக பாடுகின்றது. திருப்பு முனை திரைப்படத்தில் இருந்து

சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று வந்தவர்களுள் ஐரோப்பிய மண்ணென்றால் என்னமள் வருவாய்தானே, என்னமள் என்று தன்னுடைய தாயும் நிலமான ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாண பகுதியிலே இருந்தாலும் எங்களை மறவாமல் உயர்ந்த மனிதன் திரைப்படம் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் பால் போலவே என்று முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. கேட்போம் அப்படி என்று.

பழமை போல இன்றைய விடுமுறை விருப்பத்தை சர்வதேச விடுமுறை விருப்பத்தை நனவுக்கு கொண்டு வரலாம். நானும் ஒரு பாடலை தருகின்றேன் என்று தனியாத தாகம் என்ற திரைப்படுத்த பாடலை அவள் ஒரு மோகன ராகம் என்று பாட வைக்கின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு நேயர்களே, திட்டிக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி ஓடோடி வந்து எங்கள் காதோரத்தில் பாய்ந்து சென்ற வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திப்பேன் என்று உறுதி கூறி கற்றலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் உங்கள் அனுமதியோடு. என்றென்றும் வாழ்வோம் அன்புடன், தமிழோடு அன்போடு என்று கூறி வாழ்வோம் வளமாக என்றும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான், என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம். கலியகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

பிரபுகளே, நலமோடு இணைந்து கொண்ட நான் நீங்கள் நலமாக என்று கேட்டு நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்றும் கூறி இப்பொழுது முதல் காற்றாலையில் கலந்து வரும் விடுமுறை விருப்பத்துக்கு வரும் தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்டும் விளையிருக்கின்றோம்.

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கும் முதல் பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. சின்ன சின்ன தூறல் என்று வரியெடுத்து பல்லவியோடு சரணங்களையும் தரும் இந்த பாடலை இன்று விடுமுறை விருப்பத்திற்காக தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து இந்த பாடலை செவிமடுக்க வருகின்றார்கள் தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி.

வைகை கரை காற்றே நில்லு என்ற ஒரு பாடல் உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தில் பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று பாட வைக்கின்றார்கள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள்.

உறவுகளே, விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று தினமும் பாடல்களை தரும் நீண்டகால உறவு தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர் வந்து பாடல்களை கேட்கும் வேளை அவரோடு அவரது உறவுகளாக செவி விடுக்க வருவார்கள். தினமும் முகமது யூசுப், முகமது இர்வான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள விரும்பும் அந்த பாடல் அன்னமிட்ட கை திரைப்படுத்து பாடல். 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாலாட்டு பாடுகிறேன் தாயாக.

மண்டியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா இவர்களோடு ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கும் வேளையிலே ராஜராஜேஸ்வரி திரைப்படத்து பாடல் ராசாவே என்னை தெரியலையா என்று கேட்டு பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழும் இந்த பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் அடுத்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள். அதற்கு முன்பு இது விடுமுறை விருப்பம் என்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும்.

0: அடுத்து நாங்கள் கேட்டு மகள இருக்கும் பாடல் வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்தில் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே வரிகோர்த்து, திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களாலே இசை கோர்த்துவிட்டு, பிரபல பின்னணி பாடகர் இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலிலே ஒலிக்க வைக்கின்றார்கள் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணம் அருள். அவரோடு வவுனியா தர்மலிங்கம், திருகோணமலை யோகராசா இவர்கள். அந்த பாடல் பாடும் வேளையிலே பரந்தன் சீலனும் இணைந்து கொள்ளுகின்றார். என் கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடல்கள்.
1: கண்ணனு

ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் திருமால் பெருமை திரைப்படம் என்று 1968 ஆண்டு திரையுலகில் பாடிய ஒரு பாடல். இந்த திரைப்படத்திலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலிலே தான் அது பாடப்படுகின்றது. திருமால் பெருமைக்கு நிகரேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது என்று பாட வைக்கும் அன்பு உறவு தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை அவரது அன்பு அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் இவர்களோடு உறவினர்களும் கேட்கின்றார்கள்.

மருத்துவனுக்கு இருக்கும் இனிமையான பாடலும் அதே திரைப்படம் திருமால் பெருமை என்று அதே ஆண்டில் வெளிவந்த வேளையிலே இந்த பாடலை இப்பொழுது அங்கு ஒரு பாடலை இசை மாமணி டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் குரலில் தாருங்கள் என்று கேட்கின்றார். அதே பாடல் அல்ல அந்த திரைப்படத்து பாடல் என்று கதிரவன் குணதிசை சிகரம் மந்தடைந்தான் என்ற வரியை வெண்கல குரலோன் பாடும் வேளையிலே விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு.

0: தொடரும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்து வரும் பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ்.ஏ.பு. விஜயராகவன் நீங்கள் தந்த பாடல். அரண்மனை திரைப்படத்தில் இருந்துதான் நீங்கள் இந்த பாடலை கேட்கின்றீர்கள். என் தாயனும் கோவிலை என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.
1: என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி

அடுத்த ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கின்றது. ஆடுகளம் திரைப்படுத்து பாடல். ஐயையோ நெஞ்சு என்று ஆரம்பிக்கும் முதல் வரிதான் உங்கள் பாடலின் முதல் வரி. கேட்போமே.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நெத்தலி மீனா என்ற வினாவோடு ஆரம்பிக்கும் ஆகா என்ன பொருத்தம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ் உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரஜேஷ், நீங்கள் தந்த பாடல் அரண் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். பூஞ்சோலை கிளியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். திசை எங்கும் இசை பரப்பிய திட்டிக்கும் தீனான பாடல்கள் விடுமுறை விருப்பத்திலே. மீண்டும் ஒரு விடுமுறை விருப்பத்தில் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல்வணக்கங்களும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

வணக்கம். உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இந்த வேளையிலே நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முந்தையல் தமிழ் வானொலியில் இப்பொழுது முதல் கேட்டு மகள இருக்கின்றோம். பக்தி வேளை நேயர் விருப்ப பாடல்கள்.

முதலில் ஆதி பராசக்தி திரைப்படத்து பாடல். அம்பாள் சக்தி என்றெல்லாம் நாங்கள் கூறும் வேளையிலே சக்தியின் அருள் கொண்டு ஒரு பாடலை ஆதி பராசக்தியிலிருந்து அன்புடன் இங்கிலாந்து நாட்டின் லண்டனிலிருந்து இணைந்து கொண்ட அன்பு மகள் கஸ்தூரி, நீங்கள் பக்தி வேளையிலே பக்தி சொட்ட சொட்ட எத்தனை பக்தி மார்க்கங்களை எங்களுக்காக உரையாடி சென்ற வேளையிலே உங்களுக்கு விருப்பமான இந்த பாடலை கேட்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் இரண்டு மூன்று பாடல்களை பாடியும் காட்டியிருக்கின்றீர்கள். உங்கள் பாடலை இப்பொழுது ஒலிக்க வைத்து கேட்பதில் நாங்களும் மகிழ்கின்றோம், நீங்களும் மகிழ்வீர்கள் பக்தியோடு. அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது நான் ஆட்சி செய்து வரும் என்ற முதல் வரியை கொண்டு பாட இருக்கின்றது.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் சக்தியின் அருள் கொண்டு மீண்டும் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து நெய்வேலி அறத்தடி குப்பம் யாம் இருக்க பயமேன் என்று நாங்கள் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணா உங்கள் விருப்பமாக ஒலிக்க இருக்கின்றது. உங்கள் வரலாறுகள் புராண உண்மைகள் தத்துவத்தோடு வந்து கூறிய உங்களுக்கு நன்றி கூறி அந்த பாடல் வருகின்றது. மதுரை அரசாளும் என்ற பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே திருமலை தென்குமரியிலிருந்து பக்தியோடு பாடுகின்றது.
1: சகனோ புரட்டோ சகதீர்யம் கரவாவகை

மீனாக்கு மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசா

பாடும் மீனாட்சி கரிமபுகாரி கம கம கம சிகா சரி நிறுதா சரி தனி தனி பபனி தகரிதா மதுரை அரசாளும் மீனா

0: தர்மபுரி மாவட்டம் ராஜ்குமார் அவர்களும் வந்து இணைந்து பக்தியோடு பல அனுபவங்களை பகிர்ந்துவிட்டு கேட்ட ஒரு பாடல் தாய் மூகாம்பாள் திரைப்படுத்து பாடல். ஜனனி ஜனனி என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார். இதோ அந்த பாடல்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

பக்தி மார்க்கத்தை தவறாது கடைபிடிக்கும் அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்று தஞ்சாவூரிலிருந்து திருப்புவனத்திலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பேருந்தில் இருந்து கொண்டு ஒரு பாடலை வந்து பக்தி மார்க்கத்தில் கலந்துரையாடி ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் அகிலாண்ட ஈஸ்வரி என்று ஆரம்பிக்கும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்க இருக்கின்றது. கேட்போமே அந்த பாடலை.

பேருந்து பயணத்தில் இருந்தாலும் என் மனைவியும் விரும்புகின்றார் ஒரு பாடலை என்று அன்பு மகள் அனுஷியா, உங்கள் விருப்பமாகவும் அவர் ஒரு பாடலை பாட வைக்க விரும்புகின்றார். அந்த பாடல் நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்ப முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த பாடல் கொஞ்சம் நீண்ட நேர பாடலாக இருக்கின்றது. நியதியின்படி அந்த பாடலை தர முடியாத வகையிலே உங்களுக்கு ஆதிபராசக்தி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை நீங்கள் விரும்புவீர்கள் என்று பக்தியோடு ஒலிக்க வைக்கின்றோம். கேட்போம் அந்த பாடலை. ஆயி மகமாயி என்று பாடுகின்றது.

வணக்கங்கள். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. வாரம் ஒரு நாள் மலரும் பக்தி வேலைக்காக வந்து இணைந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கலந்து சென்ற உறவுகள் தங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டுச் சென்ற வேளை அவை ஒன்றன் மீன் ஒன்றாக ஒலித்துக் கொண்டிருக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை வில்லியம் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியுடனே வந்து பல வரலாறுகளை நிரூபித்து உண்மைகளை கூறி தெய்வ பக்தியிலே குலதெய்வ வழிபாடு என்றெல்லாம் இருக்கின்றது, அதற்குரிய வரலாறுகளையும் கூடி அங்காள பரமேஸ்வரியின் பெருமைகளையும் கூறிவிட்டு ஆன்மீக துறையில் வாழ்ந்து சென்றவர்களுடைய உண்மையான சம்பவங்களையும் எங்களுக்கு எடுத்து எம்பிவிட்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் ஆறுமுகமான பொருள் வான்மகள வந்தான் என்ற வரியெடுத்து பாடுகின்றது அவர் கேட்ட பாடல். கந்தன் கருணை திரைப்படத்தில் இருந்து

கேட்க வேண்டும் என்று தத்துவமான கருத்துக்களை வாழ்வியலில் ஏற்படும் நியதியான முறையோடு பக்தி மார்க்கத்தை பற்றி அழகாக எடுத்துரைத்து விட்டு சென்ற ஆர் தேவா அவர்கள் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்துக் கொண்டு சிவாய நம என்போர்க்கு அபாயமில்லை கண்டீர் என்று எங்களுக்கெல்லாம் புரிய வைத்துவிட்டு அவரோட பாடலை கேட்டிருக்கின்றார். இந்த உலகில் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்ற சமதர்மத்தை விரும்பும் அவர் அகத்தியர் திரைப்படுத்த பாடலை உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று பாட வைக்கின்றார்.

இரும்புத்திரை என்ற திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகி ராதா ஜெயலட்சுமி அம்மா இவர்கள் பாடிய பாடலாக அன்புமகள் ஷியாமளா வந்து தத்துவமாக சில வாழ்க்கை முயற்சிகளை பற்றி பேசி மகிழ்ந்துவிட்டு பக்தியை வளர்க்கும் நோக்கத்தோடு கேட்ட பாடல் என்ன செய்தாலும் எந்தன் துணை என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட அந்த அற்புதமான பாடலை இப்பொழுது நாங்கள் அவரோடு இணைவோம், கேட்போம், மகிழ்வோம். ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக சென்னை கே கே நகர் ரேவதி வந்திருந்தீர்கள். மகளே ரேவதி, நீங்கள் வந்து அழகாக திருப்புகளை பற்றி பெருமையாக பொழிப்புரை கூறி திருப்புகளையும் பாடி செல்வீர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. பக்தி வேளை நிகழ்விலே உங்கள் வரவு சிறப்பாக இருந்தது. இறுதியிலே நல்ல கருத்துக்களை பகிர்ந்துவிட்டு மீண்டும் நீங்கள் ஆதிபராசக்தி திரைப்படுத்த பாடல் ஒன்றை கேட்கிறீர்கள். தேகம் புல்லரிக்கும் வகையில் அந்த குரல் ஓசையோடு ஒலிக்கும் ஒரு பாடல். அன்னையிடம் தந்தை எப்படி உருக்கி வருந்திக் கொண்டிருக்கும் வேளையிலே உரிமையோடு கேட்கும் ஒரு காட்சியை காட்டக்கூடிய, நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிச்சயமான உண்மையான சம்பவம் இன்றும் அந்த ஆலயம் இருக்கின்றது. ஆதிபராசக்தி என்ற திரைப்படத்தில் பாடிய அந்த பாடல் சொல்லடி அபிராமி என்று தன் அவசரமான நேரத்தில் உயிர் போகும் நிலையில் இருக்கும் வேளையிலே கை கொடுப்பாள் தாய் என்று எண்ணி, தாய் பராசக்தியை எண்ணி பாடிய அந்த பாடல் நிச்சயமாக அது நிறைவேறியது. அது இன்றும் புராணத்திலே உண்மையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அன்பு உறவுகளே, ரேவதி உங்கள் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். அதனால் இனிக்க இனிக்க உணர்ச்சியோடு பாடுகின்றது சொல்லடி அபிராமி என்ற பாடல்.

அமரர் பெரும் விருந்து.

பயங்கரி சூலி மதாங்கிணி கண்களில் தெரிகின்றாய். கண்கை சிவந்திடும் வண்ணம் எழுந்தொரு காட்சியை தருகின்றாய். வாழிய மகன் இவன் வாழிய என்றொரு வாழ்த்தும் சொல்கின்றாய். வானகம் வையகம் எங்களுமே ஒரு

இனிமையான இந்த பாடலை கேட்டு இறுதி பாடல் கூறினேன், என் மனமும் கேட்கவில்லை. எனது பங்குக்கு மொழியல் தமிழ் வானொலியின் சார்பாக டாக்டர் இசை மாமணி சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒரு பாடலை என்னை கவர்ந்த பாடல். உறுதியாக மங்களம் பாடுவது வணக்கம் தானே, அதே போன்று அதற்கு ஒவ்வான வகையில் எல்லாம் வல்ல இறைவனை துரித்துக் கொண்டு இறை அருள் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். மொழியல் தமிழ் வானொலி உறவுகள் பக்தியோடு வாழுகிறார்கள், பக்தி உள்ளவர்களுக்குத்தான் முத்தி கிடைக்கும் என்றதற்கு அமைய நாங்கள் அறம் மனிதநேயம் ஜீவகாரண்யம் காத்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடலை ஒலிக்க வைத்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அந்த பாடல் மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி என்று பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நடமும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பக்தி சொட்ட சொட்ட உருக்கத்தோடு நாங்கள் எண்ணி பிறை சக்தியை பணிந்து கொள்ளும் வகையிலே பெருமைகள், அவர்களுடைய சிறப்புகள், அவர்களை துதிக்க வேண்டிய அவசியம், அவர்களால் இந்த உலகம் உய்கின்றது, அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் இல்லை, அதலால் அருள் எங்களுக்கு வேண்டும் என்பதை எண்ணி இந்த இரண்டு மணித்தியால நேரங்களிலே நீங்கள் அனைவரும் வந்து இணைந்து சிறப்பித்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு எங்களையும் கேட்க வைத்து நாங்கள் அனைவரும் மகிழ்ந்தோம் என்ற மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய பக்தி வேளை நேயர் விருப்பம் இனிது நிறைவேறி செல்லும் இந்த வேளையில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழும் பக்தியும் இணைத்துக் கொண்டோம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. 2026 ஆண்டு 7வது மாதம் 26வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கதம்பத்தில் இணைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றேன். 6478764415 என்ற எண்களோடு.

அன்னைக்கும் தந்தைக்கும் ஆசானுக்கும் இவர்களை அறிய வைத்த தமிழுக்கும் இவற்றையெல்லாம் தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி அன்பும் வணக்கமும் நன்றியும் தெரிவித்து அவர்கள் தாழ் பணிந்து உலகளாக இருக்கின்ற என் அன்பு உறவுகளே, உங்களையும் முகம் தெரிந்த தெரியாதவர்களாக இருப்பினும் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறுகின்றேன். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள், இன்றைய நல்ல நாளை, புனிதமான நாளை மகள்வோடு கொண்டாடும் வேளையிலே எல்லோருக்கும் மகள்வான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய கதம்பத்திலே நாங்கள் எதை காண இருக்கின்றோம் என்பதை எனக்கு முன்பே ஜெகபர் சாதிக் அவர்கள் வரவேற்பு தந்து நிகழ்ச்சியை தெரிவித்து விட்டார், வாருங்கள் என்று. அந்த நிகழ்வு ஞாயிறு தோறும் காற்றலையில் கலந்து வரும்

அந்த சுகத்தை காணுவதற்காக பாடுவோர் பாடலான் நிகழ்வை ஆரம்பிப்போம். வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து பிரபு அவர்களும் நான் இணைந்திருக்கின்றேன் என்பதை தெரிவித்து நிகழ்ச்சியை வரவேற்று வணக்கம் கூறிய வேளையிலே அன்பு ஜெகபிரசாதிக் அவர்களோடு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு வருக அருக வருக வருக என்றெல்லாம் எழுதியிருக்கும் இந்த வேளையிலே எல்லோரையும் வரவேற்று கொண்டு இவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி நாங்கள் மட்டுமில்லை எல்லோரும் வாருங்கள் என்பது போன்று அவருடைய விளம்பரம் போன்று இருந்த அந்த பதிவினையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று கொண்டு இப்பொழுது முதல் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிப்போம். அதற்காக மீண்டும் கூறுகின்றேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உங்கள் தயாரிப்பில் நீங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கும் பாடல்களை கொண்டு வாருங்கள். இதுவே உங்கள் தளம், களமாடி செல்லுங்கள்.

நேரம் சரியாக 11:35 எங்களுக்கு காட்டுகின்றது. கனடாவில் தென்னகத்தின் பாரதத்திலும் ஈழமணி திரு நாட்டிலும் 9:05 இரவு வேளை என்று காட்டும். இந்த நல்ல வேளையிலே ஆயத்தமாக நீங்கள் இருக்கும் ஓடி வந்து, நேரம் கிடைக்கும் பொழுது ஓடி வந்து பாடிவிடுங்கள். என்ன பாடலை நினைத்து வைத்திருக்கின்றீர்களோ அந்த பாடலை பாடுவதற்கு இதுவே சந்தர்ப்பம். காலம் தாமதித்தால் இன்னொருவர் வந்து பாடிவிடலாம் தானே. நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை, அதனால் தயார் நிலையில் இருக்கும் வேளையிலே ஓடி வந்து பாடுங்கள். உங்களுக்கான தளம் இதோ, வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் எவரும் வந்து பாடிக்கொள்ளலாம்.

முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற வகையிலே இசைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இந்த உலகிலுள்ள உயிர்களெல்லாம் இசைவது இந்த இசையை கேட்டுத்தான், அந்த ஓசையை கேட்டுத்தான். அதனால்தான் என்னவோ இசை என்ற பெயரை வைத்தார்களோ. இசைக்கும் பாவம், இசைக்கும் ராகம், இசைக்கும் தாளம், இசைக்கும் இசை கருவிகள் அத்தனையும் எங்களை இசை இசையை வைத்து விட்டுகிறது. அதனால்தான் என்னவோ இசைக்க முடியாத அந்த மலையை கூட இசைத்து விட்டார் அந்த பேரரசன் என்று கூறிய வேளையிலே, அதற்கு இசைந்து தன் கால் பெருவிரல் நுனியை மெதுவாக இசைத்து விட்டார், அது இசைந்தவுடன் தப்பி ஓடிவிட்டார் என்றெல்லாம் வரலாறு உண்டு. இந்த இசையால் வசமாக இதயம் எது? இசைக்கு உலகில் ஈடாக வேறு எதுவும் இல்லை என்றுதான் கூறலாம். அது உங்களிடம் இருக்கின்றது, எங்கே ஓடிவாருங்கள். ஒவ்வொருவரிடமும் அந்த இசைக்கும் தன்மை இருக்கின்றது என்பதை அறிந்து இலை மறை காயாக உங்களை இருக்க விடாமல் மொன்றியல் தமிழ் வானொலி இடம் கொடுத்து உங்கள் குரலை இங்கே கொண்டு வந்து உலகளாக தெரியப்படுத்துங்கள் என்று கூறி அழைக்கின்றது. வாருங்கள்.

இசையை கேட்டு எங்கும் இனிமையோடு தேனூற சுவையான பாடல்களை சுகமாக பாடுவதற்கு உங்களுக்காக தந்த இந்த களத்திலே ஒளிவந்து இணையுங்கள். உங்களை அழைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. யார் முதலில் வர இருக்கின்றீர்கள் அழையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: பாடல் ஒன்று பாடி ஓய்ந்து விட்டது அல்லவா? இப்பொழுது உங்களுக்கு காற்றலை சரியாக இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றது, நீங்கள் அதை கேட்டு எங்களுக்கு பதிலை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். பதில் தருவது மட்டுமல்லாமல் மற்றவர்களை வாருங்கள் என்று அழைக்கும் வேளையில் நீங்களும் வர வேண்டும் தானே. இங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். ஓடி வாருங்கள். மகள் ஷியாமலாவும் வணக்கம் வணக்கம் என்று தந்திருக்கின்றார். வருக வருக என்று வரவேற்ற வேளையில் அவருடைய வலைத்தளமும் சிறப்பாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்கிறேன். யார் வரப்போகின்றீர்கள் முதலில் வாருங்கள். அதற்கு இப்பொழுது பாட்டு ஒன்று ஒலிக்கின்றது. பாடல் ஒலிக்கும் போலே நீங்கள் வந்துவிட்டால் முதலில் வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா அவர்கள். வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? ஓ வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறது இந்த மதலை மலரை? ஹலோ வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
1: கேட்கல.
0: நான் பேசுவது கேட்கவில்லையா? நான் தான் பேசுகிறேன். மதுஸ்ரீயா பேசுகிறீர்கள்? மதுஸ்ரீயா பேசுகிறீர்கள்? ஆமா. உங்கள் பேச்சு நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? அப்ப பேசுங்கள். வணக்கம் வணக்கம். காதிலே ஏதாவது மாட்டி இருக்கின்றீர்களா? ஏதாவது கருவிகள் மாட்டி இருக்கின்றீர்களா? நான் பேசுவது கேட்கின்றதா? கேட்கின்றது. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் தாத்தா. நீங்க நல்லா இருக்கீங்களா தாத்தா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். இது மதுஸ்ரீ தானே பேசுகிறீர்கள்?
1: ஆமாம் தாத்தா.
0: ஆமா, நான் குரலில் கண்டுகொண்டேன் பேத்தி யார் என்று. எங்கே நலமாக இருக்கும் அங்க வேளையிலே அம்மா அங்கே வந்திருக்கின்றார். இல்ல, ஒரு நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில மூன்றில் தமிழ் வானொலியில் வந்து என்ன பாடலை பாடப் போன்ற ஒரு பாடல் பாடுங்களேன்.

மனதுக்குள் நானே ஏற்பேனே, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டெடுத்து

நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விதையில் இணையே.

0: அழைத்தேன்.
1: அவ்வளவுதான் தாத்தா.
2: சிறப்பு மழலை குரலில் முதல் பாடலை எங்களுக்கு தந்து மகிழ வைத்த மதுசுரை, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது. எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல இடம் உண்டு. சிறப்பு சிறப்பு முயற்சி பலன் அளிக்கும் என்பதற்கு இணங்க நீங்கள் நன்றாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பயிற்சி உங்களை உயர்ச்சியிலே கொண்டு வந்து வைக்கும். சிறப்பான பாடல் இன்று மதுசுரைக்காக மொன்றியல் தமிழ் வானொலி என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு இந்த பாடல் விருப்பம் கேட்டு மகிழ்வதற்கு?
1: இன்று சிறைப்படத்திலிருந்து நீலோத்தி பாடல் வேணும் தாத்தா.
2: நீலோத்தி சிறைப்படத்திலிருந்து, அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும் தாத்தா.
2: அப்ப முதல் வரியை பல்லவி ஒரு தடவை பாடி காட்டுங்களேன்.

0: சிறப்பு சிறப்பு நல்லதோர் பாடலை, புதிய திரைப்படத்து பாடல்களாக உங்களுடைய சந்ததிக்கு ஏற்ற பாடல்களாக வந்ததை நன்றாக கிரகித்து பாடியீர்கள் உள்வாங்கி. சிறப்பு வாழ்த்துக்கள் அன்பு பேத்தி, வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு,
1: நன்றி தாத்தா.
0: அடுத்து யார் வர போகின்றீர்கள்? அடுத்தது யாராக இருக்கும்? ஷியாமலா, யார் அடுத்த பாடல் பாருங்கள். எப்படி எப்படி மகளிர் பாடல், நீங்க கூட பாடலாம் போய்விட்டது. இப்ப எல்லாம் புதிய யுகம்,
2: சாவடி அடிச்சது.
0: ஆமா, சிறப்பு சிறப்பு. சரி, அடுத்து யார் பாட போறது?
2: அற்புதமான
0: திரைப்படம், சிறப்பான பாடல்கள் அதிலே உண்டு. அங்கே உங்கள் குரலில் கேட்போம், கொண்டு வாருங்கள்.
1: சரிப்பா.

முகம் பொங்கி எழுந்தது நினைவாலே, மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே.

0: சந்தன பணியாளே என் மனதும் குளிர்ந்தது நிலவாளே. நன்றி அப்பா.
1: கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்குள்ளே அழகான நாகரீக ஊடல்கள் எல்லாம் இருக்கும். மனித வாழ்வின் இன்ப துன்பங்களை அழகாக இரட்டு கருத்துக்களை வைத்து உள்வாங்கி எங்களோடு இணைந்து நாங்கள் அதை எல்லோருடனும் பகிரக்கூடிய வகையில் வார்த்தைகளை அடுக்கி விடுவார். அற்புதமாக நீங்கள் உள்வாங்கி சிறப்பாக பாடியிருக்கிறீங்க. நல்லதொரு பாடல் மகளே. அந்த பாடலை கேட்கும் பொழுது உள்ளத்தை நீங்கள் அப்படியே அந்த உணர்வோடு வந்து பாடியதாக இருந்தது. நல்ல பாடல, உணர்ந்து பாடியிருக்கிறீர்கள். சிறப்பாக சிறப்பு. அப்ப வேதாரண்யம் அப்படி இருக்கின்றது. பாடினாலும் விட ஒரு தடவை கேட்பதுதான் சிறந்தது. அந்த பாடலை கேட்டு உள் வாங்கிட்டீர்கள் என்றால் அது உங்களை அறியாமல் அந்த வரிகள் தன்னை அறியாமல் கொண்டு போகுது. சிறப்பாக இருந்தது. அமைதியாக சிறப்பாக நான் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்? என்ன பாடல் விருப்பம் உங்களுக்கு?
0: எனக்கு என் பொண்ணு சிறைப்படத்துல கேட்டுச்சு, நானும் சிறைப்படத்திலே கேக்குறேன்ப்பா.
1: அந்த பாடல் பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படித்தானே?
0: ஆமாப்பா,
1: நான் பாடிக்கொண்டே.
0: சரியா சொல்லிட்டீங்கப்பா.
1: சரியா தானே சொல்ல வேணும். மகள் வந்து ஒரு உடையத்தை குறு, அப்பாவுக்கு சரியா தானே வேண்டும். நான் பாடிக்கொண்டே இருப்பேன், உண்மையான பாடல்.
0: நன்றி.
1: உங்களுக்கு அவரு ஒரு ஒலிபரப்புகின்ற நினைந்து முதலில் தாயம்மகமாக வந்து சிறப்பித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களும் நன்றிகளும் நான் தெரிவித்துக் கொண்டு என் ஆசைகளை வாழ்ந்துகிறேன். இசையில் பெரியவர்களாக வாருங்கள். நன்றி. இசைக்கு எல்லை இல்லை. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு.
0: நன்றி.
1: அடுத்து வரும் உறவு முறைகள் தமிழ் வானொலியின் காற்றை பல காலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஷியாமலா அவர்கள், அவர்களுடைய குடும்பங்களே நன்றாக பாடக்கூடியவர்கள் தான் என்று நாங்கள் கணக்கிட்டிருக்கின்றோம். குழந்தைகள் கூட என்ன சிறப்பாக வந்து பாடி நிகழ்ச்சியை அலங்கரித்து தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கேற்ற தளமாக இந்த தளம் அமைந்திருந்தது. ஷியாமலா கேட்ட வினாவுக்கு வளமையாக பாடுவதை விட இன்று நீங்கள் இருக்கிற மனோநிலையும் சிறப்பாக பாடலும் மகிழ்வாக இருந்தது. நல்ல பாடலையும் தெரிவித்து தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த உறவாக வருவதற்கு காத்து கொண்டிருந்து விட்டு அழைத்து விட்டு களை படையவில்லை, மீண்டும் அழைப்போம் என்று சென்றிருக்கின்றார் அன்பு உறவு. அவர் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வர வேண்டும், வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. அலையுங்கள் மூன்றுகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. ஞாயிறு தோறும் மலரும் பாடுவோர் பாடலாம். 2-3 உறவுகள் அழைத்தீர்கள். கஸ்தூரி நீங்கள் அழைக்கின்றீர்கள், ராஜோ எங்களுடைய மகாலிங்கம் அழைக்கின்றீர்கள், வருகின்றீர்கள். அதை விட யோகாராஜ் அழைத்தீர்கள், அழைக்க வேண்டும். வணக்கம் மாலிங்கம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக மகிழ்வாகவும் இருக்கேன் ஐயா.
1: சிறப்பு.
2: இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறும் போது

0: இன்னும் அதிகமான மகிழ்ச்சியோட பங்கு தர்ற மாதிரி இருக்கு.
1: அப்படி என்ன சிறப்பான நிகழ்ச்சியில் தான் நாங்கள் எண்ணுகிறோம். எல்லோரும் அதை கூறுகின்றார்கள், வர வேண்டும் மகிழ்ச்சியோடு. நீங்களும் மகிழ்ந்து எங்களை மகிழ வைத்து உலகத்தையும் மகிழ வைக்கின்றீர்கள். அதிலும் இன்று பாடுவோர் பாடலம் என்றால் அதைவிட மேலும் சிறப்பு. உங்கள் உங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வந்து இலை மறை காயாக நீங்கள் இல்லாமல் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும். அங்கே இன்று அங்கு காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
0: காலநிலை இன்னைக்கு சரியான வெயிலியா?
1: அப்பா சரியான
0: வெயிலுன்னா தாங்க முடியாத வெயில்.
1: அப்ப சரியான கூறுவீர்கள் அங்க என்ன பிள்ளை?
0: சரியாக அதாவது சரியாக வெளுத்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்க.
1: சரியான அடியன்னு சரியான
0: சரியான அடி
1: அந்த சரியான பதம்
0: சரியான அடி.
1: ஆம், சரியான என்ற பதம் சரி என்பதையும் சரிக்கு மேல் சரி இனி இல்லை என்ற அளவு கண்டதையும் கூறிவிடும் ஐயா. சரியான வெயில் இங்கும் இன்று 24 பாகைதான். ஆனால் சரியான வெப்பமாக இருக்கிறது. மழை வரும் என்று கூறுகிறார்கள், ஆனால் நான் நம்பவில்லை மழை வரும் என்று. எங்களுக்கு மழை ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம், அங்காலே அக்னி ஒரு பக்கம், காட்டுத்தீ ஒரு பக்கம் என்று எல்லாம் அல்லோலம் அல்லோலம் தான். இதுதான் இயற்கை. சரி, இந்த இயற்கையான வேளையில் இசை கேட்டால் மகிழ்வாக இருக்கும். என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
0: பாக்கியராஜ் பாடல ஒரு பாடலான்னு இருக்கேன் ஐயா.
1: பாடுங்க.
0: அதோ வந்து விட்டேன் ஐயா. சத்த சுர தேவி உணரும் இனி என்னில் வரதான அருளும், நீ அழகில் மமமாக வாழும், என் கழிவில் ஒளி தீபம் ஏற்று. சத்த சுர தேவி உணரும் கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதம் ஆகும். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி, பார்வை உன் பா

உன் அங்கம் தமிழோடு சொந்தம், அது என்றும் திகட்டாத சந்தம். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து, கைகள்

0: ஈடில்லை இதற்கு மனம் கங்கை நதியான உறவை இனி எங்கே இளமை மூடும் நிலைமை கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கனைகள் பரிமாறும் தேகம் நீரில் நின்றாடும் போது சுடும் நெருப்பாய் என் தேகம் ஆகும் அது நேரில் வந்தா மாயம் இந்த நிலைமை எப்போது மாறும் என் இளமை மழை மேகம் ஆனால் உன் இதயம் குளிர்வாடை காணும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கனைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதம் ஆகும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கனைகள் பரிமாறும் தேகம்.
1: சிறப்பான ஒரு பாடல் தெரிவித்து கொண்டு வந்த தந்திரிகளையா. தண்ணீர்ல குளிக்கவே ஏனையா தேகம் சுடும், குளிர்ந்த தண்ணீர்ல குளிக்க
2: என்ன?
1: சரி சரி, காரணம் காரணம் உங்களுக்கு அப்படி இருந்ததா?
2: எனக்காயா இருந்ததா? எனக்கு ஞாபகம் இல்லையா, அதெல்லாம் வந்து இருந்திருந்தாலும் எப்போது ஞாபகம் இல்லையா?
1: இப்பொழுது ஞாபகம் இல்லை, அதாவது அப்படித்தான் பேரம்மா. வாழ்த்துக்கள். என்னென்னால் எந்த நிலையிலும் எங்களை சீர்தூக்கி கொண்டு போவது, சமப்படுத்தி கொண்டு போவது அந்த இசை தான் இல்லையா?
2: ஆமாயா.
1: பாருங்கள், சோகம் வரும் பொழுதும் அதற்கு இசை உண்டு, நல்ல இன்பம் வரும் பொழுதும் அதற்கு இசை உண்டு, மகிழ்ச்சி வரும் பொழுதும் இரண்டையும் பாடுங்கள். சரி, நல்லது அழைத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன பாடல் உங்களுக்காக ஒலிபரப்ப வேண்டும்?
2: இது உயர்ந்த மனிதன், உயர்ந்த மனிதன் படத்துல நண்பனே நண்பனே நண்பனே பாடல் இல்லையா?
1: ஓ, அந்த நாள் ஞாபகம் அதானே,
2: அந்த நாள் ஞாபகம் வந்தது. இந்த
1: தண்ணீர் தண்ணீர்ல ஒழிக்கும் போது சுடுவது அந்த நாள் ஞாபகம். அந்த நாள் ஞாபகம் குசும்பு காலமாலிங்கமா. வாழ்த்துக்கள். இனிப்போ மீண்டும் பாருங்கள், இன்னொரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்காது, மீண்டும் பாருங்கள். நன்றி.
2: வரையா, இந்த சேமலா பாடினது நான் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இதை கேட்டிருந்தேன். இந்த பாடல் உங்க குரல் இனிமையா இருக்கும், இந்த பாடினா நல்லா இருக்கும்னு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டேயா. அது ஞாபகம் வச்சு இன்னைக்கு பாடினாதான் எனக்கு நினைவு இருக்கியா. மிக மிக அது தெளிவான குரல்ல பாடியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து சிறப்பாவே பாடியிருந்தாங்க. அத ஒரு நல்ல நேர்முகமான வாழ்த்து சொல்லிடுறேன்.
1: நன்றி. நீங்கள் பலிக்கப்படும். அதே போல நீங்களும் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள், எல்லோரும் நன்றாக பாடுகின்றீர்கள் என்ற அன்பு அந்த உள்ளத்தோடு நான் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் பாருங்கள். நன்றி ஐயா. இன்னொரு பாடல் கிடமும். சியாமலாவுக்கும் இன்னொரு பாடல் ஒன்று பாடியவர்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து பாடலாம், காலம் தாமதிக்காமல். நன்றி. அடுத்த உறவாக இப்பொழுது ஒரு அன்பு உறவு நீண்ட நாளைக்கு பின் அழைஞ்சு கொண்டிருக்கின்றார். காயத்ரி சயந்தன் என்று எண்ணுகிறேன். அதைவிட யோகாராஜ் நீங்களும் அழைக்கின்றீர்கள், தேவநாதன் நீங்களும் அழைக்கின்றீர்கள். தலிப்படைய வேண்டாம், மீண்டும் அழையுங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக அமைதியாக ஆறுதலாக வந்து செல்லும் வாய்ப்பை கொடுக்கும் இந்த வேளையிலே வந்துவிட்டார், வந்துவிட்டார் போல் தெரிகிறது. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நான் கஸ்தூரி லண்டன்ல இருந்து பேசுறேன்.
1: கஸ்தூரி சயந்தன் லண்டன்ல இருந்து எதிர்பார்த்தேன், அழைத்துக் கொண்டிருந்தீர்கள், இணைப்பு வேறு இணைப்பில் இருந்ததால் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
3: நல்ல நலமா இருக்கேங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கஸ்தூரி. நீண்ட நாள் காற்றலைக்கு நாங்கள் உங்களை சந்திக்க முடியவில்லை, இன்று சந்திக்கின்றோம். அங்கே லண்டன்ல இப்பொழுது கால நிறை எப்படி இருக்கின்றது இரவு நேரத்திலே?
3: நான் இருக்கிற பகுதியில 5 மணி, இப்ப மால நேரம் 5:22 பாக மப்பும் வந்தாரம்.
1: ஆனால் மப்பும் வந்தாரமும் அங்கே வெப்பநிலை நாளாந்தம் கூடி இருக்கின்றதா குறைந்திருக்கின்றதா? என்ன செய்திகளிலே தெரிகின்றது ஐரோப்பிய மண்ணெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கின்றன என்று.
3: அது வந்து இப்ப அங்கால மெயின் அந்த என்ன சொல்றது லண்டன் மெயின் சிட்டி பக்கம் தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. நான் இருக்கிறது கொஞ்சம் அவுட் சைட்ல, குறைவு வெயில் குறைவா இருக்குமா?
1: அந்த நகரத்துக்கு வெளிப்பகுதிகள் தானே சுவாத்தியம் உள்ள இடங்கள், சுகமான இடங்கள்.
3: ஆமா, நான் இருக்கிறது இல்ல, நகரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளித்தான், நகரத்தை விட்டு தள்ளித்தான் இருக்கும். எங்கடா சின்ன ஒரு சிறிய ஊர் உண்டு,
1: என்ன பேர்?
3: அதனால கோவன்ட்ரி.
1: கோவன்ட்ரி, கொமன்றி என்னிடம். நல்லது, சிறப்பாக அமைதியாக நல்ல இயற்கை காற்றோட்டத்துடன் இயற்கை சுவாத்தியத்துடன் சுகமாக நலமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் இசை பயணத்தில் இன்று எங்களோடு என்ன இசை தந்து மகளமைக்கப் போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் கஸ்தூரி என்ற ஆண் பாட போகின்றார் என்று.
3: இது வந்து எங்கிருந்தோ வந்தால் திரைப்படம், நடிகர் திலகத்தோடது. அதுல இருந்து ஒரு பாடல், எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஆனா அது பாடினது ஆண்குரல், நான் எந்த குரல்ல நான் பாடுறேன் எனக்கு.
1: சிறப்பு பாடல் எல்லோருக்கும் பொதுவானதுதான், உங்களுக்கு விருப்பமான பாடல், நீங்கள் நன்றாக பாடுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்கே பாடுங்கள், கேட்போம்.

பாடல் சொந்தம் பூரியும் ஒரே பாடல் உன்னை அழைக்கும் உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும் ஒரே பாடல்.

0: நினைக்கும் ஒரே பாடு. மிக்க நன்றிங்கய்யா.
1: நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும் மகளே. ஆரோகணம் அவரோகணம் அந்த இடையிலே ஒரு தடை, அது எங்களுக்கு காற்றலையில் ஏதோ ஒரு தடை, ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து, ஆனால் சுரவரிசை மாறாமல் இந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலில் கேட்டுத்தான் இருக்கின்றோம். ஆனால் கஸ்தூரியின் குரலில் கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசம் எங்களுக்கு உணர்வோடு வந்தது. நான் நேர்மையாக கூறுகிறேன், சிறப்பாக இருந்தது, நன்றாக உள்வாங்கி அவதானித்து அழகாக ஏற்ற இறக்கங்கள் அழகாக அழகாக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக இருக்க வேண்டும். லண்டனில் இருந்தும் எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலி சர்வதேச வானொலியாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே சர்வதேசமும் உங்கள் குரலை கேட்டிருக்கின்றது. இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிலர் கண்ணீர் வருகின்றனர். உருக்கமாக பாடு வாழ்த்துக்கள் அம்மா. அன்னை கலைவாணி உங்களோடு தான் இருக்கின்றார். சிறப்பு மகளே, சிறப்பு. உங்களுக்கு என்ன பாடல் ஒளிபரப்பலாம் எண்ணுகிறீர்கள்?
0: எனக்கு வந்து படம் சரியா ஞாபகம் இல்லை, ஆனா பாடல் வந்து

0: ஆயே வெண்ணிலா.
1: நாடோடி என்ற திரைப்படம் அம்மா. இந்த பாடல்
0: ஆமா,
1: நாடோடி என்ற திரைப்படத்தில் அழகாக பாடுகிறீர்கள். இந்த பாடலும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு இன்னொரு பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. நல்ல ஓய்வெடுத்து மீண்டும் ஒரு தடவை வாருங்கள், பாடுங்கள். உங்களுக்கான பாடல் ஒலிபரப்பப்படும். நேயர் விருப்பத்தில் நன்றி மகளே.
0: இன்னொரு பாடலுக்கு முயற்சி பண்றேன். நன்றிங்க.
1: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். இணைந்து வைக்க நன்றி.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
1: வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே உலகளாக இருந்து அன்பு உறவினர்கள் தங்கள் சொந்த குரலில் வந்து பாடிக்கொண்டிருப்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவினர்களின் பதிவுகள் இங்கே மகிழ்வாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பதிவுகள் தான் அந்த பாடகர்கள் என்று பாடி செல்பவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கின்றது. அவர்கள் மேலும் மேலும் மெருகூட்டி பெற வேண்டும் என்று இறைவனை துதிப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே. அடுத்து வரும் உறவு யோகா ராஜி நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் பெற வேண்டும். தேவநாதன் நீங்கள் அழைத்தீர்கள். உங்கள் அழைப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்?

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் அவர்கள் வந்திருக்கின்றார். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் தேவநாதன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்கணும். உங்கள் சிதம்பரத்திலே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இப்பொழுது காலநிலை மழை வரும் போன்று சில துளிகள் விழுந்தன ஐயா, ஆனா மழை பெய்யவில்லை.
0: அதுதான், அதைத்தானே எல்லோரும் எதிர் வருவது போல் இருக்கின்றது, வரவில்லை, வருவது போல் இருக்கின்றது, ஆனால் வரும், ஆனால் வரும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். சிறப்பு. இப்பொழுது நாங்கள் இசை மலையோடு இணைந்திருக்கின்றோம், நினைந்து கொண்டு எங்களை இசையிலே நினைய வைக்க நீங்கள் என்ன பாடல் பாடப்போகிறீர்கள்?
1: அதாவது பாடும் வானம் பாடி ஹான்ற ஒரு பாடல் ஐயா. நான் படம் வந்து நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்தில் வெளியானது. இசைய அமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இசையமைத்த, மற்றும் சிங்கர் வந்து எஸ்பிபி சார் பாடியிருக்காரு, மறைந்த சிங்கர் எஸ்பிபி சார் ஐயா பாடியிருக்காங்க. இதன் வரிகள் வந்து நா காமராசர் அவர்கள்
0: சிறப்பு. இப்பொழுது அதை எங்களுடைய அன்பு தேவநாதன் பாடி காட்டப் போகின்றீர்கள். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
1: தானன் நானா

தானா தானா பாடும் வானம் பாடி, பாடும் வானம் பாடி, பாடும் வானம் பாடி, பாடும் வானம் பாடி.

பாடவா பாடும் பாணம் பாடி, பாடும் பாணம் பாடி, பாடும் பாணம் பாடி, பாடும் பாணம் பாடி.

பாடும் பாணம் பாடி ஆ, பாடும் பாணம் பாடி.

பாடும் பானம் பாடீகா மார்கழி மாதமோ பார்வையில் நீரமோ ஏனோ ஏனோ பாடும் வானம் பாடீகா பாடும் வானம் பாடீகா பாடுவோர் பாடலில் தான் பாடவா பாடுவோர் பாடலில் நான் பாடவா எம்டி

பாடுவோர் பாடலில் தான் பாட வா வா வா வா, பாடுவோர் பாடலில் தான் பாட வா வா வா வா.

0: பாடுவர் பாடலில் தான் பாடவாவா, பாடுவோர் பாடலில் தான் பாடவாவா. எம்டிஆர் ஏக்கமோ எங்கெங்கும் ஏங்குதே, ஏனோ ஏனோ. நன்றியா.
1: நான் கூறுவேன் தானே, கவிதையோடு மட்டுமல்ல கவிஞராகவும் வந்து விடுவார். பாடகர் மட்டுமல்ல, அற்புதமாக இந்த எழுத்தை கோர்த்து வரியை கோர்த்து உண்மையிலே ஞாயிறும் ஞாயிறு வந்தார். பாடுபவருக்கும் பாடல்களை கேட்போருக்கும் நான் தொகுப்பாளர் எனக்கும் அப்படியே ஆனந்தம் தான் பொங்கிக் கொண்டிருக்கும். எங்கே எங்கே எப்படி எப்படி என்று சிறப்பான அந்த நிலையை உள்வாங்கி பாடலையும் சரியாக பாடி பாடலுக்கு பின்னால் உங்களால் கோர்த்த கவிதையையும் அழகாக இசையோடு பாடி தந்த உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிறப்பு.
0: நன்றி
1: நன்றி தேவநாதன். அப்ப என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: எனக்கையா, அதாவது நீல குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், கானப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன். அந்த பாடல் ஐயா வேணும்.
1: மகுடி திரைப்படம் இல்லையா? பேத்தி
0: நலமாக மகிழ்வாகவும் இருக்கிறார்கள் ஐயா.
1: சிறப்பு.
0: அவர்களது படிப்பு வெகு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு நல்ல நல்ல கலைகளிலும் நல்ல பயிற்சி பெற்று அவர்களுடைய ஆசிரியர் ஆசான்களிடம் நன்மதிப்பை பெற்று தருகிறார் ஐயா.
1: சிறப்பு சிறப்பு. முன்றில் தமிழ் வானொலியின் செல்வ குழந்தை அவ்வளவு என்றும் சிறப்பாக வருவார் என்று அன்னை கலைவாணியை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் வாழ்த்துக்களையும் அவரிடம் தெரிவிக்கணும். தாத்தா கேட்டவர் தாத்தா தாத்தா அழைப்பார். தாத்தாவின் வாழ்த்துக்களும் ஆனந்தமும் கூறிவிடுங்கள். நன்றி மகனே. நன்றி தேவனா. நன்றி நன்றி
0: நன்றி.
1: அடுத்த உறவு வருவதற்காக இரண்டாவது பாடலை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். இல்லை, எங்களுடைய யோகா ராஜி இணைத்துவிடும். வணக்கம் யோகா ராஜி. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நலமாக மகிழ்வாக உங்கள் நினைவோடு இருக்கின்றோம். ஏனென்றால் பல தடவை அழைத்தும் யோகராஜை இணைக்க முடியவில்லையே என்று எண்ணிய என்ன எனக்கு இப்பொழுது இணைப்பு கிடைத்ததால் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். எங்க கோவில்ல இருந்தது அன்னைக்கு உற்சவம் நடக்குது.
1: ஆலயத்தில்
2: கோவில்
1: அற்புதம் அற்புதம்.
2: சோலை மாரி அம்மன்.
1: சோலை மாரி அம்மன் கோவில். சரி, நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில உங்களுடைய காலநிலை எப்படி? வெளியே சென்று வரக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது வெப்பமாகத்தான் இருக்கு?
2: இன்னைக்கு அந்த அளவுக்கு வெயில் இல்ல.
1: ஏனென்றால் அம்பாளுடைய
2: உற்சவம் நடக்குது இல்லையா, அதனால. ஆமா, அதனால அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா எங்களை ஃப்ரீயா விட்டாங்க.
1: சிறப்பு சிறப்பு.
2: இருந்தா நம்ம குழந்தைங்க நம்மள பாக்க முடியாது. அதனால இன்னைக்கு அந்த அம்மா பத்தி ஒரு பாட்டு நான் பாடுறேன்.
1: எங்கே பாடுங்களேன் கேட்போம். அருளோடு பாட வரும் உங்களுடைய பாடலை நீங்களும் அருள் வருவோம். நாங்களும் கொண்டு பாருங்கள்.
2: அந்த பாட்டு நான் பாடிறேனான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் இன்னைக்கு அம்மனுக்காக நான் அந்த பாட்டை பாடிறேன்.
1: இல்ல, நீங்க பாடுவீங்க பாடுவீர்கள், நம்பிக்கையோடு பாடுங்கள்.

0: அற்புதம். அழகாக மகள்வாக ஏன் நீங்கள் கூறினீர்கள் பாடுவனோ தெரியாதென்று, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள் அம்மா. அந்த அன்னை உங்களை, உங்கள் அருகில் இருப்பது, உங்கள் நாவில் இருப்பது போன்று எங்களுக்கு முழுமையாக அந்த வரிகளை சுத்தமாக அழகாக அந்த இசையோடு தந்தீர்கள். சிறப்பம்மா, வாழ்த்துக்களும். ஒரு ஒரு தொலைபேசியிலே
1: ஏற்கனவே இந்த பாட்டை பாடியிருக்கேனான்னு தெரியலன்னு சொன்னேன்.
0: ஓ, ஒரு தொலைபேசியை வைத்துக்கொண்டு இவ்வளவு தூரம், இவ்வளவோ தூரத்தில் இருந்தோண்டு ஒரு தொலைபேசி மூலம் அலைவரிசையிலே வந்து சரியாக பாடும்பொழுது இவ்வளவு அவதானமும் கவனிப்புகள் உங்களுக்கு எந்த நெறியாழ்கை பக்கத்தில் இல்லை, பக்க வாத்தியங்கள் இல்லை, உங்களை உங்களை நெறிப்படுத்துவதற்கு யாரும் இல்லை, நீங்களாவே உங்களை நெறிப்படுத்தி அதை கிரகித்து உள்வாங்கி அப்படியே எங்களுக்கு ஒப்படைக்கின்றீர்கள் ஒரு ஒரு தொலைபேசி மூலம். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு. இது எல்லோருக்கும் கிடைக்காது. இந்த இவ்வளவு பாடிக்கொண்டிருப்பவர்களை நான் எண்ணி எண்ணி மெச்சுகிறேன். ஒவ்வொருத்தரும் இவ்வளவு திறமையோட, நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட வந்து பாடி எங்களை மகள வைக்கின்றார்கள். உலகளாக இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பு.
1: அடுத்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எங்க டைரக்டர் பாக்யராஜ் அவர்களுக்காகவும் என்னுடைய அம்மா ஜானகி அம்மா அவங்களுக்காகவும் ஒரு பாடல் பாடுறதா இருக்கேன். அவங்க ரெண்டு பேரையும் நினைவுபடுத்துற ஒரு பாடல்.
0: சிறப்பு. என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு, உங்களோட விருப்பமான பாடல்?
1: இன்னைக்கு விருப்பமான பாடல் முருகன் பாடல் ஏதானு ஒண்ணு போட்டுருங்க. இது திருச்செந்தூர் கடலோரத்தில் அந்த பாட்டு.
0: ஓஹோ, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்.
1: செந்தில்நாதன் அரசாங்கம்.
0: கடற்கரை அருகில் பார்ப்பது தலையா கடல் அலையா என்று வரும் அந்த வரி இல்லையா, நல்ல பாடல்.
1: அந்த அந்த கோயிலுக்கு என்ன போ சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் போகலான்னு இருந்தேன். நான் இறங்கி அந்த கோவிலுக்கு இறங்கும் போதே அங்கேந்து என்னமோ என்னடா கத்துதுன்னு பார்த்தா அப்படின்னு பார்த்தா மயில். நான் இறங்கும் போதே அந்த இடத்துல மயில், ரெண்டு மூணு மயில். அப்புறம் கோயில் உள்ள போறதுக்கு முன்னால நாலு மயில். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா, எனக்கு முருகன் வந்து அருள் கொடுத்தாருன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த கோயில்
0: என்றும் உங்களுக்கு இறையறல் உண்டு. நீங்கள் அடுத்த பாடலையும் ஓடி வந்து பாடுங்கள். இப்பொழுது நான் அடுத்த உறவிடம் செல்லட்டுமா? நன்றி மகளே. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். ஞாயிறு தோறும் பாடுவோர் பாடலாம். இப்பொழுது இரண்டாவது பாடலை தருவதற்காக மகள் கஸ்தூரி அவர்கள் இங்கிலாந்திலிருந்து வருகின்றார், லண்டனிலிருந்து வருகின்றார். மகளே வணக்கம். கஸ்தூரி வணக்கம்.
2: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம்.
2: நான் ஒரு அம்மன் பாடலோட வந்து நான் ஆடி மாதம் தானே ரொம்ப சிறப்பா இருக்குமே நானுமே ஒரு அன்ப அம்பாள் பாடலோட வந்து நான்
0: பாருங்கள் கொண்டு பாருங்க. அம்பாள் அருள் எல்லோருக்கும் நிறையட்டும்.
2: எல்லாருக்கும் எல்லாரும் அறிஞ்ச ஒரு பாடல் தான். சிறப்பான ஒரு, எல்லாராலும் ரொம்ப விரும்பப்படுற ஒரு பாடல். இதுல இந்த பாடல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, ஜாழ்ப்பாணத்துல இணைவில் வீரமணி ஐயா இயற்றின ராக மாளிகையில் அமைஞ்ச ஒரு பாடல் இது.
0: கற்பக வள்ளியின்.
2: ஆஹா ஐயா, ரொம்ப சிறப்பு.
0: அவருடைய மாணவன் நான் ஆசிரியர் கலாசாலையில் இருக்கும்பொழுது அவருடைய மாணவனாக இருந்திருக்கின்றேன். உலகத்திலேயே உள்ள, அதாவது இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் கர்நாடக இசையில் வைத்திருக்கும் பெரியவர். அவருடைய சொந்த ஆலயத்தை பற்றி தான் அந்த பாடல் தந்தார். அந்த பாடலுக்கு எங்களுடைய இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இசை அமைத்து அந்த பாடலை ராகமாலிகாவில் தந்திருந்தார். அற்புதமான வரிகள் கொண்ட அந்த பாடல். அந்த பாடலை உங்கள் குரலில் கேட்போம்.
2: அதாவது அஞ்சு ராகம் வரும். கல்யாணி, வாகேஸ்வரி, வாகேஸ்ரீ, அதோட ரஞ்சனி, இந்த மாதிரியான நாலு அஞ்சு ராகங்கள் வரும் அமைந்த கலந்த பாடல். ரொம்ப சிறப்பா எனக்கும், நான் எனக்கு நினைக்கிறேன் எத்தனையோ தடவைகள் சிலதுல இங்க கோயில்கள்ல பாடி இருக்கிறேன். முயற்சி பண்றேன்.
0: முயற்சி திருமணி ஆக்குமாதிரி அந்த அஞ்சன மையிடம் அந்த சரணத்திலே ரஞ்சினி ராகத்தை அழகாக பாடியிருப்பார் எங்களுடைய சவுந்தரராஜன் ஐயா. நான் என்னை கவர்ந்த சரணம் எங்கே உங்கள் குரலில் கேட்போம். கொண்டு வாருங்கள், இனிமையாக இருக்கும். கொண்டு வாருங்கள்.

கற்பகவல்லின் பொற்பதங்கள் படித்தேன் நக்கதி அருள்வாயம்மா.

நல்லா சிவை தேடும் நாயகியே நித்யா கல்யாணியே.

நாகேஸ்வரி நீயே நம்பிடும் மெனை காப்பாய், நாகேஸ்வரி நீயே நம்பிடும் மெனை காப்பாய், பாகேஸ்வரி மாயே வாராய் இது தருணம் நா

வாகே ஸ்ரீதாயே பார்வதி, வாகே ஸ்ரீதாயே பார்வதி, லோகேஸ்வரியே உலகினில் துணையம்மா, லோகேஸ்வரி நீயே உலகினில் துணையம்மா.

0: கைகூப்பி உணர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அம்மா, சிறப்பான பாடல், சிறப்பாக இந்த பக்தி பாடல்களுக்குள்ளே இந்த பாடல் வீரமணி ஐயா அவர்கள் எங்கள் பலாலி பல்கலை எங்களுடைய ஆசிரிய கலாசாலை விரிவுரையாளர் அவர் எழுதிய அந்த வரிகளை டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடியவளை அந்த நான்கு ராகங்களும் அதுக்குள்ளே அமைந்து அந்த குலைவாக பக்தியின் குலைவு ஒரு அன்னையிடம் எப்படி வேண்டுவது, அந்த குலைவை கேட்டு அந்த அன்னை எப்படி இறங்குவாள் என்றதை எடுத்துக்காட்டும் வகையிலே அவர் செய்ததை நீங்கள் அழகாக இப்ப சவுந்தரராஜன் ஐயா ஒரு பெண்ணாக இருந்தால் இப்படிதான் பாடியிருப்பார். அது மட்டும் வேற உண்மையிலே கெஞ்சுகிறேன் அம்மா, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் மொழியிலே பேசுறீர்கள். அது அன்பு மகாலிங்கம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கார், ஒரு அன்பு உறவு இலங்கை தமிழும் இந்த கீதாவும் இணைந்து கொஞ்சம் தமிழ்லே பாடுகிறீர்கள் என்று. சிறப்பு சிறப்பு அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. நன்றி. அன்னை கலைவாணி உங்களோடு இருப்பாள், உங்கள் நாவல் கூட இருப்பார் அவர், நீங்கள் வேண்டுவது கிடைக்கும். நன்றி மகளே.
1: நன்றி நன்றி. எனக்கு இதுல அந்த வேலைக்காரி படத்திலேயும் இதே மாதிரி ஒரு பக்தி பாடல் இருக்குது இல்லைங்க ஐயா, தெரியுமா உங்களுக்கு?
0: இந்த பாடலா இல்ல அது வேற பாடல்?
1: இல்ல வேலைக்காரி என்று சொல்லி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1947
0: வந்த படம்.
1: அதுல அதுல ஒரு பாடல், அதுலயும் ஒரு பாடல் என்ன, இன்னமும் பாரா முகம் மேனம்மா
0: இன்னமும்
1: ரொம்ப பிடிக்கும். சரி, அதாவது கண் இல்லையா உனது காது இல்லையோ, காதன்ன கண் இல்லையோ அல்லது உனது காதன்ன செவிடோ அப்படிங்குற ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி சரணத்துல தாயிருக்க பிள்ளை ஏங்கலாமா, பெற்ற தாயிருக்க நானும் நோகலாமான் ஒரு ஆயிரங்கன் தான் உடையவளே ஆயிமகமாயி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அது ரொம்ப எனக்கு அது அம்பாள்கிட்ட போய் உட்கார்ந்து அந்த பாட்டை படிச்சிருந்தா
0: அழுதுருவேன்.
1: சூப்பரா இருக்கும்
0: அந்த பாடலை முடிந்த அந்த பாடலை முடிந்தால் நீங்கள் பாடலாம். இப்பொழுது சந்தர்ப்பம்
1: பாக்குறேன், படிக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது.
0: அப்ப பாடுங்கள், கேட்போம்.
1: இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, ஏழைப்படும் துயர்

0: முகம்
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா. இப்படியான பொக்கிஷங்கள் எங்களுடைய தென்னகத்து திரைப்படத்துறைக்குள் இருப்பதை சங்கீதத்தின் கலையின் நுண்பங்களை அறிந்த நீங்கள், பெரிய சங்கீத ஞானமுள்ளவர்களிடம் கல்வி பெற்று வந்து அந்த ஞானத்தை பெற்ற நீங்கள், அந்த காலத்து பாடலும் இப்படி பாடல் இருக்கின்றது என்று நாங்கள் பெருமை கொள்ளக்கூடிய வகையில் அதை எடுத்து கேட்டவுடன் உடனே பாடியமைக்கு என்னுடைய தலை சாய்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். சிறப்பம்மா, எல்லோரும் இதை செய்ய மாட்டார். நன்றி மகளே.
0: அன்னை
1: கலைவாணி உங்களுக்கு என்றென்று மறுபடியும் இங்கே வாழ்த்துக்கள் எழுதி கொண்டே நீங்கள் எங்கள் தளத்திலே இருந்திருந்தால் உங்களால் படிக்க முடியும், அப்படி எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நன்றி அம்மா, எல்லோருடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் உங்களுக்கு உண்டு. நன்றி, நன்றி
0: அம்மா. பார்க்க முடியுமா ஐயா உங்களோட இதுல?
1: இதை நீங்கள் எங்களுடைய தளத்திலே உங்களை இணைத்திருக்கின்றோம் என்றால் நீங்கள் பார்க்க முடியும் அம்மா. நான் உங்களுடைய இணைத்திருக்கிறோம். MTRFM, MTRFM என்ற தளம் எல்லோரும் அதை எழுதியிருக்கின்றார்கள். உங்களுக்காக பலர் எழுதியிருக்கின்ற, ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கின்றார்கள். நன்றி மகளே.
0: அதை விட
1: ஏனைய தளங்களிலும் உலகளாக இருக்கும் வேறு தள என்னுடைய இருக்கின்ற பல தளங்களில் பல உறவுகளின் தொடர்புகள் எல்லோரும் நன்றாக எழுதியிருக்கின்றார்கள். உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம், எல்லோருடைய அருளும் உங்களுக்கு. அதிலே எங்களுடைய தாய் மண்ணின் சுவையையும் அதற்குள்ளே சுமத்தி இருக்கின்றீர்கள் ஓசையிலே. அதை மகாலிங்கம் சுட்டி காட்டியிருந்தார். வாழ்த்துக்கள் மகளே, என்றும் சிறக்க வேண்டும். நன்றி, நன்றி அம்மா. இது முன்னில் தமிழ் வானொலி கிடைத்திற்கரிய பேர்கள் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பது இசை தெய்வம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரம் என்றுதான் என்ன வேண்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இசை தெய்வத்தின் குழந்தைகள் தான். அன்னை கலைவாணியின் அருள் உங்களுக்கு நிறைய உண்டு. ஒவ்வொருத்தரும் வந்து உங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்கிறீர்கள். பாடியவர்கள் இத்தனை ஒத்திகைகளை பார்த்து நெறியாளர்களுடைய ஒத்துழைப்புகளோடு, ஒலி அமைப்பாளருடைய ஒத்துழைப்புகளோடு எல்லாம் செய்வார்கள். பல நாள் முயற்சித்து அது இறுதியாக பல முறை முயற்சித்து ஒரு முறை அதை பதிவு செய்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் வந்தவுடனே ஒரு தொலைபேசியை காதில் வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் அதை உள்வாங்கி பாடுகிறீர்கள். சிறப்பு, சிறப்பான ஒரு காரியம். அதற்கு தளம் தந்த ஒன்றியல் தமிழ் வானொலி அதிபர் என் அன்பு மகள் வானரசி மீரா அவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். 30 வருடங்களாக இந்த சேவையை ஒரு எந்த விதமான பிரதி உபகாரம் எதிர்பாராமல் நாங்கள் நிகழ்த்தி வருகின்றோம் என்று உங்களுக்கு தெரியும். தமிழுக்கு செய்யும் தொண்டிலே இசைக்கு முதல் இடம் கொடுத்திருக்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம்? அன்புடன் மகாலிங்கம் அவர்கள் வருகின்றார். மகாலிங்கம் பாருங்கள், உங்களுடைய குரலில் 2வது பாடலை கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா.
1: வணக்கம், கூறுங்கள்.
2: அந்த அம்மா பாடும்போது அவ்வளோ மிக மிக ஆனந்தமா இருந்ததுயா. அது இல்லாம அவங்க கொஞ்சம் தமிழ்னு அந்த இலங்கை தமிழ்லயே கொஞ்சம் தமிழா அவங்க பேசினது. அதே மாதிரி பாடலும் அந்த இழுத்த அந்த ராகம் வந்து இழுத்தது வந்து சொல்ல முடியாத ரசிப்பு தன்மையா இருந்ததுயா.
1: நன்றி மகாலிங்கம்மா. உங்கள் போன்ற பெரியவர்களின் ஆசீர்வாதம் அந்த மகளுக்கு கிடைக்கும். அவ என்றும் வல்லவளாக இருக்க வேண்டும். வாழ்த்து அன்னை கலைவாணி அருள் சிறை கட்டுவோம். சரி, இப்பொழுது நீங்கள் உங்களோடு தான் நான் எல்லாம் சூசகமாகவும் பேசுவது, நாகரிக மகிழ்ச்சியாகவும் பேசுவது, நகைச்சுவையாகவும் பேசுவது. இங்கே இப்பொழுது என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? ஒரு தடவை பாடங்களையும் கேட்போம்.
2: எனக்கு மிகவும் பிடித்த சிவாஜி பாடல் தான் ஐயா. ஒரு பாடலை பாடலாம் வந்துட்டேன். பாடுறேன் ஐயா.
1: பாடுங்கள்.
2: தெய்வமே, தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே தேடினேன், தேடினே கண்டு கொண்டே அன்னையை, கண்டு கொண்டே அன்னையை. தெய்வமே, தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே தேடினேன், தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. தெய்வமே தெய்வமே, மஞ்சள் குங்குமம் பொங்கும் மகாலட்சுமி என் தாய் சந்தித்தேன், நேரிலே சந்தித்தேன் பாசத்தின் தேரிலே. தெய்வமே தெய்வமே, அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். முத்து போலையின் தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். அட ராஜா என் தம்பி வாடா, அண்ணா அண்ணா அண்ணா என சொல்வான, அண்ணா அண்ணா என சொல்வான, பக்கம் பக்கம் சென்றேன் அண்ணா என சொல்வாயன, பக்கம் பக்கம் சென்றேன். குழந்தை என் கையை கடித்து விட்டது. போடா போ. தெய்வமே தெய்வமே தெய்வமே தெய்வமே, அன்னையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே, அன்னையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே. இன்று நான் பிள்ளை போலே மாற வேண்டும் கொஞ்சமே. வேறில்லாமல் மரமா, மரமில்லாத கிளையா, கிளையில்லா கனியா, எல்லாம் ஒன்று. தெய்வமே தெய்வமே தெய்வமே தெய்வமே, இன்று பார்த்த இடம் நின்று பார்த்த முகம் என்று வேண்டும் என் தெய்வமே. கண்ணீர் உண்டாவது கண்ணீர் உண்டாவது பாசம் என் தோட்டமே. தந்தையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே, தந்தையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே. தந்தை தாயே தர்மம் காக்க வேண்டும் தெய்வமே தெய்வமே தெய்வமே, நன்றி சொல்வேன் தெய்வமே. தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டே அன்னையை, கண்டு கொண்டே அன்னையை. அதான்
1: பாடுவார் என்றுதான் நான் நினைத்தேன். அவர் நடித்து விட்டார். அது மட்டுமில்ல, குரலால் எத்தனை வித்திய வித்தைகளை காட்டினார். வித்தகன் தான் ஐயா, போங்க. சிறப்பா இருந்தது மாறுங்க. நன்றாக உள்வாங்கி அதை நன்றாக அனுபவித்து பாடியிருக்கின்றேன். உங்களை மறந்து நாங்களும் எங்களை மறந்து காட்டு மகிழ்ந்தோம். இது என்ன, நாங்கள் திரைப்படம் பார்ப்பது போன்றதுன்ற அந்த அந்த வார்த்தைகள், அந்த ஓசைகள், உயர்வு தாழ்வுகள், சிறப்பு சிறப்பு மகாலிங்கம், இது எல்லாம் எவ்வளவு வித்தகம் என்றால், இது இது உண்மையிலே நாங்கள் ஒரு மேடையை வைத்து அல்லது ஒரு ஒரு இடத்தை வைத்து இசையமைப்பாளர்கள் மற்றவர்களை கூட்டி வைத்து ஒன்றும் செய்யவில்லை. சாதாரணமாக நீங்கள் தொலைபேசி எடுத்து காதலே கேட்டுக்கொண்டு வாயிலே பாடுகிறீர்கள். எவ்வளவு ஊக்கம் இருக்க வேண்டும், எவ்வளவு சிறப்பு வல்லமை இருக்க வேண்டும் அதற்கு சொல்லுங்கள். பாடலை சரியாக பாட வேண்டும், வரிகளை சரியாக கூற வேண்டும், ராகங்களை சுரங்களை தாளங்களை நேரங்களை கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த வலைத்தளம் சரியாக இருக்கின்றதா என்று கவனிக்க வேண்டும். இந்த வேளையில் இன்னும் ஒரு எண்ணம் உங்களுக்கு, யாராவது அழைத்து விடுவார்களா எங்கள் தொலைபேசிக்கு என்று அந்த தடமாற்றம் இருக்கும். இத்தனை தடமாற்றத்துக்களை பாடுகிறீர்கள், வா கட்டிக்காரர்கள். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு உங்களுக்கு. மேலும் மேலும் நீங்கள் சிறக்க வேண்டும் கூறுங்கள்.
2: அதான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா பாடலாம். அது பதட்டத்துல கொஞ்சம் சில வரிகளை விட்டு பாடலாம்.
1: சிறப்பாக எங்களுக்கு அப்படி தெரியவில்லை. நான் கூறினேன், இப்படியான சூழ்நிலையில் இருந்து என் அன்பு உறவுகளை நீங்கள் பாடுகின்றீர்கள், அதைத்தான் நான் கூற வந்தேன். சிறப்பு உங்களுக்கு, இறை கடாட்சம் பிரத்யேகமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், நன்றி. நல்லதொரு பாடலை நடிப்போடு கேட்டோம். சிறப்பு சிறப்பு
2: வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி,
1: மிக நன்றி மகாலிங்கம். வாழ்த்து எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் நீங்கள் எல்லோரும். எங்க அடுத்து தேவநாதன் என்ன பாட போகின்றார் கேட்போம். தேவநாதன் வணக்கம், இரண்டாவது பாடலை கொண்டு வருகின்றார். வணக்கம் தேவநாதன்.
3: எல்லாரும் மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் ஐயா. எல்லாரும் அம்மாள் மீது பாடினார்கள். அம்பாள் பாடலோடு நால்வர் துதியும் விநாயகர் துதியும் முருகன் துதியும் பாடி அம்பாள் பாடலை பாட உள்ளேன் ஐயா. அடுத்ததாக
1: சிறப்பு, இது முன்பொரு தடவை பார்த்து பாடினீர்களா இல்லையா?
3: இப்போதுதான் பாட போகிறேன்.
1: வாழ்த்துக்கள் எங்கே கொண்டு வாருங்கள், நாங்களும் பக்தியோடு கேட்போம்.
3: மோபதி சிவம் அவர்கள் அருளியது ஐயா இப்பாடல். அடுத்ததாக வரும் விநாயகர் துதி திருஞான சம்பந்தர் அவர்களால் அருளப்பட்டது. அடுத்தது முருகர் துதி வந்து திருநாவுக்கரசரால் அருளப்பட்டது. அடுத்தது அம்பாள் பாடல் இந்த ஆடி மாதத்திற்காக ஐயா. நான்கும் உடனே.

அலை மகள் மலை மகள் பணிகீர்வாணி அமுதனைய இனிய முத்தமிழ் வளர்த்த அமுதனைய இனிய முத்தமிழ் வளர்த்த தேவி நீ தொன்னை தென் மதுரை.

0: சங்கீத கடல் போன்று ஓடி வந்து எங்களை எல்லாம் மூட வைத்து விட்டீர்கள். கர்நாடக இசையை உபயோகித்து சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல். ஒரு மனிதன் இப்படி இதெல்லாம் பாடுவதற்கு எத்தனை அடுக்குகள் வேண்டும்? ஆரபாரங்களை வைத்து அங்கே வந்து எல்லாம் அலங்காரங்களை செய்து அதுக்கேற்ற அடுக்கணியங்கள்னு கூறுவார்கள். எல்லா இசை கருவிகளையும் வைத்து இசையமைப்பாளர்களை வைத்து எல்லாம் செய்ய வேண்டிய ஒன்றை எத்தனை பேருக்கு மத்தியிலே சபையிலே இருந்து தாளமெல்லாம் துடையிலே தட்டியெல்லாம் பாட வேண்டியது. நீங்கள் ஒரு கையிலே ஒரு தொலைபேசியை பிடித்து கொண்டு ஒரு ஒலிவாங்கி கேட்டு உள்வாங்கி எங்களுக்கு தந்த பெருமை ஐயா, வாழ்த்துக்கள். சிறப்பு எல்லோராலும் முடியாதுதான் இது. அதை உணர்ந்த உங்களால் தான் முடியும். அதை நீங்கள் சரியாக கொண்டு வந்து இரண்டாவது பாடலாக தந்தங்களை மகள வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நீங்களும் அலங்கரித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்று என் பேர்த்தியும் வந்து பாடியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். குழந்தை தூங்கி கொண்டிருப்பார். நன்றி நன்றி நன்றி ஐயா.
1: வாழ்த்து நடந்து கொண்டிருக்கிறேன்.
0: அவரை குழப்பவன குழப்ப குழப்பவன இன்னும் அவருடைய ராகம் எங்களுக்கு உள்ளத்திலே பதிந்திருக்கின்றது. நன்றி மகனே. வாழ்த்துக்கள் தேவன். அதன் சிறப்பு அன்னை கலைவாணியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடன் வருகின்றார் எங்களுடைய அன்பு அபிமானமாக வந்து எங்களோட இணைந்து கொள்ளும் யோகாராஜி போல் தெரிகின்றது. வணக்கம் யோகாராஜி, வாருங்கள். எங்கே அவர் வருவதற்கு அடுத்தவருடைய இணைப்பு அங்கே குளப்படியை குளப்படி செய்கின்றது போல் தெரிகின்றது. யோகாராஜி, உங்களுடைய இரண்டாவது பாடலுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், வாருங்கள். அதேபோல ரேவதியும் அழைக்கின்றார். பார்ப்போம் யாருடைய இணைப்பு முதலில் வருகின்றது என்று. யோகாராஜின் இணைப்பு கிடைத்திருக்கின்றது. வணக்கம் யோகாராஜி. வணக்கம். எங்கே அந்த
2: பாடல்?
0: நித்ரா தேவியை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு பாடலை பாடுங்கள். நாங்கள் தூக்கத்தை ஒழித்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக. கொண்டு வாருங்கள். தூக்கமே வந்துருச்சா? அப்ப தூக்கம் தூக்கமுன் கண்களை தழுவ வேண்டாம் என்று பாடுவோம் நாங்கள். நாங்கள் தூக்கமுன் கண்களை தழுவ வேண்டாம் என்று பாடுவோம்.
2: ஜானகி அம்மாவோட பாட்டு.
0: கொண்டு வாருங்க.
2: அது நீங்க சொன்னதும் ஜானகி அம்மா பாட்டு தான். இப்ப நான் பாட போறதும் அந்த அம்மா தான். அவங்க எட்ட முடியாது. அவங்க கால்ல வணங்கி சும்மா அப்படி டச் பண்றோமான்றத மாத்திரம் பாக்கலாம்னு ஒரு ஐடியா.
0: வாழ்த்துக்கள். எங்கே அந்த அருள் கிடைக்கட்டும். அன்னை அருள் என்றும் கிடைக்கும். நீங்க பாடுங்கள்.
2: ஆரிரோ

சின்னஞ்சிறு கிளியே.

0: ராஜி, முடிந்து விட்டதா? நாங்கள் தூங்கி விட்டோம். சின்னஞ்சுருக்களே, உங்கள் தூக்கம் கரைந்து எங்களுக்கு தூக்கம். நல்லா இருந்தம்மா பாடல், நல்ல பாடல். இது சாதாரணமானதல்லம்மா. அவர்கள்லாம் எவ்வளவு பயிற்சியோடு, எவ்வளவு பயபக்தியோடு, எவ்வளவு பாதுகாப்போடு, எத்தனையோ கண் பார்வைக்கு மத்தியிலே அவர்கள் தங்களை நெறிப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் நீங்கள் சுயாதீனமாக வந்து ஒவ்வொருவரும் பாடுகின்றீர்கள். எவ்வளவு திறமை! உங்களுக்கும் அவர்களுடைய சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை விட மேலாக பாடுவீர்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம், இல்லையா? நிச்சயமாக. இப்பொழுது நீங்கள் ஒரு எவ்வளவு பெருந்தன்மையோடு அன்னை சக்தியின் பாடல்களையும் எங்களுடைய ஜனயம்மான்ற ஒரு உருக்கமான ஒரு பாடல், அந்த பாடலையும் தந்து எங்களை எல்லாம் மகிழ வைக்கின்ற வேளையிலே ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு திறமை உங்களிடம் இருக்கின்றது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் தளத்தை தருகின்றோம், நீங்கள் களமாடுகிறீர்கள். சிறப்பு ராஜி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மென்மேலும் மெருகூட்ட வேண்டும். இப்பொழுது நீங்கள் நித்ராதேவியுடன்
1: ஐக்கியமாகுங்கள்.
0: மீண்டும் சந்திப்போம் மகளே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி அம்மா, நன்றி. அடுத்து வருகின்ற அன்பு மகள் சாந்தி. சாந்தி, உங்களை இணைக்கின்றேன், வர வேண்டும். வருக வருக வருக எங்கள் சாந்தி. வணக்கம் தர்மபுரி. வணக்கம் மகளே சாந்தி. நாங்க நலமா இருக்கின்றோம். இந்த வெப்பம் தகர்த்து விடுகிறது ஆக்களை. அது மட்டுமில்லை, இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இப்படி இருக்கும். இரண்டு வருடங்களும் பின்பு பெரும் வறட்சி, பசுமையே அழிந்து விடும் என்று எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய இந்து சமுத்திரத்திலே ஒரு ஒரு எபோலா என்ற ஒரு ஏதோ ஒன்று கூறுகிறார்கள். அதனால் அதனால் வெப்பம் அதிகமாக இளமணி திருநாடு, இந்திய திருநாடு எல்லாம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது அங்குதான் இல்லை, இங்கும் தான் அப்படி இருக்கின்றது. இங்கு காடுகளெல்லாம் பற்றி எரிகின்றது அல்லவா? எப்படி இருக்கும்? எத்தனை ஆயிரம் வாகனங்கள் இருந்துவிடும், எத்தனை ஆயிரம் வீடுகள். அந்த புகைகள் வந்து எங்களை எல்லாம் பாட்டி வதைத்தது. இந்த புகைகளே அதிபருடைய புகைகள், அதை அடுத்த அரசியல் புகைகள், அதை அடுத்தது. சரி, பாட வந்திருக்கின்றீர்கள், நேரத்தை கவனித்து நாங்கள் பாடுவோம். என்ன பாடலை சாந்தி தரப்போகின்றீர்கள்? பாடகி பாடுங்கள்.
2: நான் பாடுகிறேன் ஐயா, ஜானகியம்மா பாடல். நாதம், நாதம் என் ஜீவனை. அந்த
0: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல், கொண்டு வாருங்கள்.
2: தானம் தந்த தானம், தந்த தானம், தந்த தானம், பந்தம் ராக பந்தம், உந்தன் சந்தம், தந்த சொந்தம், ஓலையில் வேறென்ன செய்தி, தேவனே நான் உந்தன் பாதி. இந்த பந்தம் ராக பந்தம், உந்தன் சந்தம், தந்த சொந்தம், நாதம் என்

ஜீவனே.

ஜீவனே வாவாயின் தேவனே உந்தன் ராஜராகம்

இசையும் சாதக பறவை போல நானும்

0: நன்றி ஐயா.
1: அமைதியாக சிறப்பாக அந்த பாடலை பாடும் பொழுது ஜானகி அம்மாவின் நினைவுதான் வருகின்றது. நாதம் இருக்கின்றது, ஜீவனை காணவில்லையே என்று அங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் பாடும் பொழுது நீங்கள் அதை கேட்டு அவர்களுக்கு உற்சாகமான பதிவுகளை பதிவிட்டிருக்கீர்கள். அந்த பெருந்தன்மைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. இங்கே எங்களுடைய அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள், நன்றி. அவர்கள் இணைய முடியவில்லை, நெருக்கமாக இருக்கின்றது, இணைப்பு கிடைக்கவில்லை என்று வருத்தத்தோடு எழுதி பாட சிறப்பாக இருக்கிறது நிகழ்ச்சி என்று வாழ்த்தி இருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பெருந்தன்மை என்பது அடுத்தவர் உள்ள திறமையை உள்மனத்தோடு பாராட்டுவது ஒரு பெருந்தன்மை அம்மா. அதுதான் எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியில் நான் கண்ட ஒரு பெரும் பேறு. ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு தரையும் குறையே கூற மாட்டார்கள். நிறைவாக அவர்களை மேலும் மெருகூட்டும் வகையில் உங்களுடைய சத்தான கருத்துக்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு ஒரு விட்டமின்ஸ் போன்று தான் இருக்கும், ஒரு உயிர் சத்து, உயிர் சத்து போன்று இருக்கும். நன்றி நன்றி அம்மா. என்ன பாடல் உங்களுக்காக ஒலிபரப்போம்?
0: எனக்கு காற்றில் எந்த கீதம் அந்த பாடல்
1: ஜானி ஜானி திரைப்படுத்த பாடல் இல்லையா? காற்றில் எந்த கீதம். அவனுடைய குரல் எங்கு பார்த்தாலும் எந்த பாவத்துக்கும் உரியது ஒன்று. காற்றில் எந்த கீதம், இனிமையான பாடல். இந்த இடையூறான நேரங்கள் நேரமின்மையாக நேரங்களும் ஓடி வந்து எங்களோடு இணைந்து பாடல்களை தந்து மகளை வைப்பதுக்கு
0: என்னுடைய
1: அரிதாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இங்கே மகள் ரேவதியும் எழுதியிருக்கா, பிசி என்று எழுதியிருக்கா, ஒரு கருத்தொன்று. அவரும் முயற்சி பண்ணி பார்த்திருக்கின்றார், அவருக்கும் கிடைக்கவில்லை போல் இருக்கின்ற. இருப்பினும் வருவார் என்று எண்ணுகிறேன். வந்தால் நலமாக இருக்கும். நன்றி மகளே.
0: நன்றி
1: அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். உங்களுடைய பங்களிப்புக்கு என்னுடைய நன்றிகள். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் தொடர்ந்து பாடுவதற்காக வருபவர்கள் இணைவதற்கு கடினமாக இருக்கின்ற என்று எழுதிய பொழுது அரசடி குப்பம் வந்து விட்டார் போல் தெரிகின்றது. இல்லை, அவர் மீண்டும் வந்து விட்டார் என்றுதான் எண்ணுகின்றேன், வருவார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் ஜாமிருக்க பயமேன், வாருங்கள் வாருங்கள். வெட்டிக்காரன் முயற்சி திருவினை ஆக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: நிகழ்ச்சி உள்ளே வரலாம்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாங்க. சரி, கடைசியா போ செல்வம் சொல்லிட்டுதான்.
1: விடாமுயற்சி விடாமுயற்சி அடாது மழை பெய்தாலும் விடாது நடத்தியே ஆக வேண்டும். மந்து விட்டீர்கள் கட்டிக்காரன். நேரத்தை கணக்கில் வைத்து சரி, அங்கே காலநிலை அதிகமாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். எங்களுக்கு 24 வாகை 29க்கு சென்று மீண்டும் 16க்கு வர இருக்கின்றோம். மழை என்று கூறுகிறார்கள், மழையை காணலும். பகலும் இப்பொழுது சுருங்கி கொண்டு இன்று 5 நிமிடம் சுருங்கி வந்து விட்டது. சரி, அங்கே எப்படி இருக்கிறது? எத்தனையில் இருக்கிறீங்க? 34ஆ 36ஆ?
2: இன்னைக்கு கடுமையான வெயில் தான். 36 பகல்
1: வெண்டு விட்டீர்கள், எங்களை விட முந்தி விட்டீர்கள். ஆனால் வெப்பம் எப்படி இருக்கின்றது? தாங்க முடியாது.
2: எப்பவும் அதிகமான வெயில் இன்னைக்கு சொல்ல முடியாது வெயில்.
1: அப்ப வெளியே செல்லாமல் உள்ளே இருந்து எங்களோட பாடுங்கள். என்ன பாடலை இன்று பாடுவோம் சரவணா?
2: ஒரு அருமையான பாடல் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான்.
1: எங்க கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: நல்ல பாடல் தான் இது. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா, மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா, அன்பே மறைய தெரியாதா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலை.

பிடிக்க தெரிந்த கனியே உனக்கு கசக்க தெரியாதா, படிக்க தெரிந்த

0: உனக்கு மறக்க தெரியாதா? கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா? குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா? பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா? இணைக்க தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா? தலைவா என்னை புரியாதா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? அவ்வளவுதாங்க.
1: எதிர் சொற்கள் கொண்ட பதங்களை கொண்டு ஆக்கப்பட்ட அற்புதமான பாடலை நான் ஒன்று கேட்கின்றேன். பாட தெரிந்த சரவணா ஏன் பாடுங்கள்? அதெல்லாம் எனக்கு சரிவராத ஐயா. இப்பொழுது எவ்வளவு அழகாக சிறப்பாக இவ்வளவு திறமையை வைத்துக் கொண்டு பாட முடியாது. இதுதான் அந்த தளம். உங்களுக்கு பலருக்கு வெட்கம் இருக்கும், அது பாடுவதற்காக ஒரு எனக்கு முடியாத நம்பிக்கை ஈனம் எல்லாம் இருக்கும். அதை ஒட்டி உங்களை எல்லாம் இன்று பாடகராக உலகளாவ செய்தது மொன்றியல் தமிழ் வானொலி. உண்மையிலே சிறப்பாக இருந்தது.
0: உங்கள் திறமைகளை வெளிக்கொணர ஒரு சிறந்த தளம் MTR வானொலி.
1: சிறப்பான விளம்பரம் இது உங்களுக்கு, மற்றவர்களுக்கு உங்கள். அதே போன்று எங்கள் நாகப்பன் அவர்களும் அதெல்லாம் பாடுற சரிவராத ஐயான்னு போவார். எவ்வளவு அற்புதமா பாடு. அதிலே ஒரு சிறப்பை நான் கவனித்தேன் சரவண நாகப்பன் உங்களிடம். உங்களால் முடிந்த பாடலை சரியாக கொண்டு வந்து அதை குறைந்த நேரத்துக்குள்ளே பாடக்கூடியதாக அழகாக பாடுகிறீர்கள். சில பேர் பாடல் சில பேர்
0: என்னன்னா பாட முடிந்த பாடல்கள் மட்டும்தான்.
1: அதுதான் ஒரு சிலர் முன்பு பார்ப்போம், நல்ல பாடல் என்று கோடி பேரும் அவர்களால் பாடுவது கடினமா இருக்கு. அவர்களால் பாட முடியாத முடிந்த பாடல்கள் எல்லாம் நல்ல பாடல்கள் தான். அழகாக சிறப்பாக உங்களோட முயற்சி பலனளித்து இது பெருமையாக இருக்கின்றது. நீங்கள் முடியாமல் இருந்து இணைப்பு கிடைக்கவில்லை என்று ஓடோடி வந்தும் உங்களுக்கு அந்த பாடல் கிடைத்து விட்டு நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் எழுதி நீங்கள் ராஜா திரைப்படுத்த பாடலை தரும்படி அந்த பாடல்தானே உங்களுக்கு வேண்டும். நீ வர வேண்டும், நாங்களும் நீ வர வேண்டும் என்றுதான் நாங்கள் கொண்டிருந்தோம். பாடல் வந்து தர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் சரவணா. சிறப்பு உங்களுடைய பங்களிப்புக்கு. நன்றாக பாடியிருக்கின்றீர்கள், குறையொன்றும் இல்லை கண்ணா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள்.
0: குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.
1: குறையொன்றும் இல்லை அரசடி கோவிந்தா. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, மகிழ்ச்சி இணைந்ததுக்கு சிறப்பு. இப்பொழுது எல்லோரும் எதிர்பார்க்கும் மகள் நன்றி மகனே நன்றி. இப்பொழுது எல்லோரும் எதிர்பார்க்கும் அன்பு மகள் ரேவதி வர இருக்கின்றார் போல் தெரிகின்றது. ரேவதி ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை கேட்க எல்லோரும் ஆவலாக இருக்கின்றார்கள். வாருங்கள், உங்களுக்கு போதிய அளவு நேரம் இருக்கின்றது. வர வேண்டும் ரேவதி. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்கெல்லாம் இலை மறை காயாக இருந்தார்கள் இந்த பாடகர்களை தேடி கொண்டு வருவதற்கு மூன்றில் தமிழ் வானொலி எப்படியெல்லாம் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை கொண்டு வந்து தெரிய வைத்து இன்று உலகளாவ தெரியும் வண்ணம் அவர்கள் பாடுகின்றார்களே. வந்து விட்டால் அன்பு மகள் ரேவதி. வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம் அப்பா, எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் மிகவும் நலமாக இருக்கிறேன்.
1: மிகவும் நலமாக இருப்பதை கேட்டு மகிழ்கின்றேன். இப்பொழுது அங்கே உங்களுடைய கே நகர் சென்னையிலே காலநிலை எப்படி இருக்கின்றது? எழுதிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வாங்க வாங்க உங்களை வரவேற்கின்றார்கள். அப்ப எப்படியான பாடலை கொண்டு வர போகின்றீர்கள் கேட்போமா? முதலில் பாடலை கொண்டு வர
2: முதல்ல திருப்புகள் பாடிட்டு அப்புறம் பாடிடலாம்பா. நேரம் சரியாக
1: இல்லை, நேரம் கொடுக்கப்படும். நீங்கள் பாடுங்கள் முதல்ல பாடலை.
2: குமரி, காளி, வராகி, மகேஸ்வரி, கௌரி, மோடி முதலிய பெயர்களை உடையவள். தேவர்களுக்கு தன் போன்றவள். பொய்யிலி உக்கிரமான சூலத்தை வேந்தியவள். ஒளி மயத்தவள், சியாமல பச்சை நிறம் உடையவள், மகமாய் வாமன உருவம் கொண்ட திருமாலின் சகோதரி, உலகத்தை தரித்து புறப்பவள், தயாவ குணம் உடையவள், முதன்மை பூண்டவள், குருவாகிய சிவனுக்கு கண் தோன்றவள், வேறுபாடுகளை பூண்டவள், வணங்கப்படுபவள், அழகுள்ளவள், போர் வல்ல துர்க்கை, திரிபுரம் எரித்த சிவபெருமானின் பத்தினி, இமயவன் புதல்வி, கபாலம் ஏந்தியவள், நல்ல குணம் வாய்ந்த நாராயணி, நீர் பொழியும் மேகம் போன்றவள், சிவ சம்மந்தப்பட்டு விரும்பத்தக்கவள், பராசக்தி யோகி வலிமை உள்ளவள், வீரம் உள்ளவள், பார்க்கடலில் எழுந்த ஆலகால விஷத்தை உண்டவள், சக்கரம் ஏந்திய திருக்கரத்தை உடையவள், லக்ஷ்மி ஒப்பற்ற எல்லா வேதமாய் நிறைந்த தாய் உமாதேவி ஆகிய பார்வதி, இன்றிய பாலனே பேனுளி செய்து போராடிய தேவர்களின் பகைவர்களாகிய அசுரர்களுடைய தலைகளில் எல்லாம் ஆயுதங்கள் படும்படி செலுத்தி வைத்து அங்கு கூடிய சில பேய்கள் குணலை என்ற ஆரவாரத்துடன் கூத்தாடி மாமிசங்களை உண்ணும்படி வேலை செலுத்தியவனே, லட்சுமிகரம் நிறைந்த சோனாசலேஸ்வரது திருவண்ணாமலையில் மேகம் உளவும் கோபுரத்தின் 9 நிலைகளை கடந்து கோபுர உச்சியில் விளக்கமுற்று உலாவிய பெருமாளே. இப்ப இது பாடலப்பா
1: சிறப்பு திருச்சிற்றம்பலம் திருப்புகளை கொண்டு வாருங்கள்.
2: திருச்சிற்றம்பலம் இது செஞ்சுருட்டி ராகம்.
1: செஞ்சுருட்டி சிறப்பு சிறப்பு கொண்டு வாருங்கள்.
2: குமரி காளி வராகி மகேசரி கௌரி மனோகரி சுராரி நிராபரி கொடிய சூழி சுடாரணியாமணி மகமாயி குரல் ரூப முரரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குரு பராரி விகாரி நந்தரி அபிராமி சமரநீதி புராரிதநாயகி மலை குமாரி கபாலினாரணி சலில மாரி சிவாய மனோகரி பரயோகி சௌரி வீரி முனை பிட போஜனி திகிரி மேவு கையாளி செய்யால் ஒரு சகல வேதமு ஆயுனதாயுமை அருள்பாலா மாடு புராரி நிசாசர முடி கடோரு கடாவீடே ஒரு சில பசாசி குணாயினா முன விடும் வேளா திருகுணாவு சோமேஸ்வர் அண்ணாமலை முடி

0: ஆவிய பெருமாளே முருகா.
1: திருச்சி
0: சம்பளம்
1: திருச்சி. சிறப்பாக அந்த பொழிப்புரையை முதலில் கூறிவிட்டு நீங்கள் திருப்புகளை பாடும் பொழுது அந்த திருப்புகளில் வரும் பதங்களில் என்ன உள்ளடக்கம் இருக்கின்றது என்பது எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படித்தான் வரப்போகின்றது என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பாடல்லையும் அப்படியே வருகின்றது திருப்புகள். சிறப்பாக இருந்தது அம்மா. நீண்ட நாட்களுக்கு பின்பு, எத்தனை இடையூறுகளின் பின்பு நாங்கள் இணைகின்றோம் என்று கடந்த வாரம் கூட இது நடைபெறும் என்று நான் எழுதிவிட்டு நடைபெற முடியாமல் இருந்த நிலைமையிட்டு வருந்திருந்தேன். இன்று எங்களுக்கு இறைவன் அருளால் கைகூடியிருக்கின்றது இந்த திருப்புகள். இந்த திருப்புகள் சேவை, நீங்கள் ஆன்மீக சேவை பாடுவோர் பாடலாமல் எடுத்து வருவது புண்ணியமானது. நன்றி மகளே, சிறப்பு. இப்பொழுது முடிந்தால் இந்த பாடலையும் நீங்கள் கொண்டு வந்த பாடலை பாடுங்கள்.
0: பாடுங்கள்
1: பாடுங்கள்.

கவிதை பூ மலர நீ போகும் பாதை என் பூங்கா, நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம், ஊரெங்கும் ஒன்றாக ஊர் கோலமோ, என் வீடு வாராமலே போகுமோ, கைதான போதும் கை சேர வேண்டும், உன்னோடு வாழும் ஓர் நாளும் போதும் என்

0: தேங்கவிதை பூமலரே, பூரேங்கும் போகும் என்றாகங்களே, உன்பீட தேடும் என் நேரங்களே, பூமீது தேடும் காதல் வரம் எத்தெங்கிலேவோடும் நாதஸ்வரம், காவேரி வெள்ளம் கை சேர தூண்டும் ராகங்கள் சேரும் தாகங்கள் தீரும், காதல் நிலா தூதாகுமே பாடு நிலாவே தேன் கவிதை பூமலரே, பாடு நிலாவே தேன் கவிதை பூமலரே, உன் பாடலை நான் கேட்கிறேன், பாமாலையை நான் கோர்க்கிறேன், பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலரே.
1: பாடு நிலாவே என்ற அழகாக அந்த பாடலையும் திருப்புகளை தந்த நீங்கள் இந்த பாடலையும் தந்து மகள வைத்தீர்கள். சிறப்பாக நேரத்தை நாங்கள் உள்ளடக்கி சரியாக கணக்கெடுத்து வந்து விட்டீர்கள் அம்மா. உங்களை எதிர்பார்த்தார்கள் எல்லோரும், எல்லோருடைய ஆவலும் தெரிந்திருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நாங்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக 1:29 தொட்டுவிட்டது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் இல்லவா? எல்லோரும் அழகாக ஒழுங்காக
2: பாடு.
1: என்னம்மா
2: நினைத்து
1: விட்டீர்கள்? ஓ மலரே, ஓ மலரே, இனிமையான பாடல் உங்களுக்காக காத்து அந்த பாடல் ஒளிபரப்பாகும். உங்களுக்கு இல்லாத பாடலாமே. ஆனால் இன்றே சிறப்பாக வந்து நீங்கள் இணைந்து இறுதியாக எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையில் நல்ல ஒரு திருப்புகளையும் தந்து அருள் ஆன்மீகத்தை கொண்டு வந்து பாடலையும் தந்து பாடு நிலாவே என்று அந்த பாடு நிலாக்களை அழைத்து அந்த நிலாவோடு நிலாவாக நீங்களும் பாடி எங்களை மகளை வைத்தீர்கள். சிறப்பான ஒரு பாட்டும் பாடுபோர் பாடலாமாக நிகழ்வாக இன்று நிகழ்ந்ததைட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இறுதியிலே ஒரு வினா உங்களிடம். இந்த பாடலை ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அழகான பாடல் பாடியிருந்தார் அவர். விண்மீன் விழியே என்ற புதுமையான அவர்கள் காலத்து அவர்களுக்கு ஏற்ற பாடல் நன்றாக இருந்த அந்த பாடல், நல்ல பாடல். சரி, மதுஸ்ரீ எங்களுடைய சிறுவர் பூங்காவில் வந்த சின்ன குழந்தை, இப்போ பெரிய மனித மாதிரி சிறப்பாக இருந்தது. நேற்றைய தினம் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டில் வந்து தாயாரை குழப்பி கொண்டிருந்திருக்காரு, ஏதோ புதிய பாடல்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இவ்வளவுக்கு புரியவில்லை சாமளாவுக்கு, கலகலப்பா இருந்தது. சார், எங்க உங்களோட குறிப்பிரியை தாங்க, எப்படி இருக்கு முடிவுரை என்று
2: பாருங்க.
1: ஞாயிற்றுக்கிழமை
2: இன்று வந்து அருமையாக பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு அருமையான முறையில ரொம்ப அழகா இன்று எல்லாருமே வரிசைய எங்களை எல்லாம் வரிசையில நிக்கும்படியே ஆகிடுச்சு. அவ்வளவு அளவு இன்றைய கூட்டம் ரொம்ப நன்றாக நிகழ்ச்சி நடந்தது. முதலில் வந்து மதுஸ்ரீ பாடினாங்க, அவங்க பாடல நான் கேட்கல, ஆனா அப்பா சொன்னார் இப்போ அந்த பாடல் அருமையான பாடல், விண்மீன் விடியில் அருமையா. அடுத்தது சியாமளா சகோதரி பாடும்போது நான் கேட்டேன், ரசிச்சு கேட்டேன். மலர்கள் மலர்ந்தது பனியாலே பாடினாங்க, ரொம்ப அற்புதமா பாடினாங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி லண்டன்ல இருந்து கஸ்தூரி அவங்களோட பாடல் வந்து ஆர்வத்துக்கு ரொம்ப பாராட்டணும், ரொம்ப அழகா பாடினாங்க. மூன்று பாடலை தந்தாங்க, அப்ப சொன்ன உடனே ஒரு அம்மன் பாட்டை ரொம்ப உருக்கமான பாடல் அது, அதை உடனே வந்து ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் எடுத்து பாடினாங்க. மூன்று பாடலுமே மிகவும் அருமையாக இருக்கு. அடுத்தது நம்ம இவர் தேவநாத சகோதரர் அருமையாக, அவரும்
1: மகாலிங்கம்
2: சகோதரர் வருகிறேன் அப்பா, மகாலிங்கம் சகோதரர் இரண்டு பாடல்களை தந்தார். ரொம்ப அற்புதமா வசனத்தோடு ஒரு பாடலும் ரொம்ப அழகாக அவரு அந்த பாடல்கள்லாம் இப்பெல்லாம் ரொம்ப தேடிட்டார். அவரு நல்லா பாடுறாரு, நாங்கெல்லாம் ஆவலோட அவர் பாடுறத கேட்கறதுக்கு ஆர்வத்தோட இருக்கிறோம். ரொம்ப நல்லா பாடினாரு. அவரும் எல்லாருக்கும் வரவேற்புறையும் அந்த இத வாழ்த்துறைகளும் கொடுத்தாரு, பாராட்டுகள். அப்புறம் நம்ம இவர் தேவநாத சகோதரர் கர்நாடக சங்கீதம்லாம் பாடி முடிச்சாரு, ரெண்டு பாடல்களையும் பாடினாரு. எல்லாரையும் பேசி கலைத்தவர்களே இல்லைன்னு பாடினாங்க. அடுத்தது நம்ம இவங்க வந்தாங்க, யோகராஜ். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமையினால அற்புதமாக அம்மன் பாடலையும், அடுத்தது ஒரு பாக்யராஜ் எஸ் ஜானகி பாடலையும் தந்தாங்க. நெடு நாட்களுக்கு பிறகு சாந்தி சகோதரி வந்து அருமையா பாடினாங்க. அவங்களும் ஜானகி பாடல ரொம்ப அருமையா பாடினாங்க. அப்புறம் யாம் இருக்க பயமே அவர் வந்தாரு, சிறப்பாக அவரு ஒரு பாடலை கொடுத்தாரு, அற்புதமாக இருந்தது. காத்திருந்தாலும் நன்றாக ஒரு பாடலை கொடுத்தாரு, நினைக்க தெரிந்த மனைவி. அதுக்கப்புறமா நானும் இன்றைய இதுல கலந்து கொண்டதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்புகழும் ஒரு பாடலும் கிடைத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில அவங்க அவங்க திறமைகளை அருமையா நிரூபிச்சு அற்புதமான பாடல்கள் எல்லாம் அவங்க, அதான் எனக்கு சவால் விடும்படியான இன்றைய பாடுவோர் பாடலாம் இருந்தது. அவங்களோட பங்களிப்பை திறமையாக அளித்தார்கள். இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு வார வாரம் அளிக்கும் அப்பாவுக்கும் மீரா அம்மாவுக்கும், தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த மீரா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மற்றும் பாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த அப்பாவுக்கு மீண்டும் ஒருமுறை நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
1: சிறப்பு சிறப்பான ஒரு தொகுப்புரை முடிவுரையாக அழகாக தந்திருக்க வர வர மெருகேறி கொண்டிருக்கின்றது. அதுதான் ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு நாளும் வருகின்ற நிகழ்ச்சிகள் முடிவுகளே ஒருவர் செய்து பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களில் உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஒரு சபையில் நிற்கும் பொழுது முதன்மையாக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய அவா. அதனால் இலங்கையிலே இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியராக இருந்தால் ஒரு மாணவனை ஒரு சமூக பொருத்தப்பாடுடையவராக ஆக்கிவிடுவது ஒரு ஆசிரியரின் கடமை. இது வானொலிக்கு வந்த பின்பு என்னை ஒரு அறிவிப்பாளராக ஆக்கி தொகுப்பாளராக கொண்டு வந்த என் அன்பு மகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு அவமின்ற எண்ணமும் அதுதான், வருகின்ற நேயர்களை உலகளாக அறியச் செய்ய அவர்களுடைய திறமைகளை நாங்கள் உள்ளார்ந்து அறிந்து அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து வளர்த்து விட வேண்டும் என்பது அவருடைய கொள்கை. அதே போன்று ஒவ்வொருவரும் வந்து வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக பலர் இருக்கின்றீர்கள். அது சரி, இங்கே ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் நிலா என்று ஒருவர் கூட இன்னொரு சிச்சி அவன் நட்சத்திரம் தானே, எப்படி நிலாவாகினாண்டெல்லாம் இங்கே உங்கள் தோழிகள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பாக இருந்ததம்மா. அந்த நிகழ்ச்சி சிறப்பதற்கு ஆரம்பத்தில் வந்த மழலை மதுஸ்ரீ அவருடைய பாடல் இல்லையா, அவ அந்த மழலை குரலை முதல்ல பாடி எங்களுடைய மனதை மற்ற பக்கம் திருப்பி விட்டார். அந்த ஆர்வத்தை மெருகூட்டும் பண்ணும் அடுத்து சியாமலாவும் வந்து ஒவ்வொருவரும் வந்து அந்த எங்களுடைய சாதாரண பாடல்கள் திரைப்பாடல்கள் மட்டுமல்ல சங்கீதத்திலும் நாங்கள் வல்லவர்கள் என்பதையும் இசை வல்லுநர்கள் என்பதையும் காட்டி சென்றிருக்கின்றார்கள். இது ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு. ஒரு தொலைபேசி மூலம் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால் இருந்து தங்களுடைய திறமைகளை கொண்டு வந்து தருவதற்கு ஒரு தளம் அமைந்திருக்கு. அந்த தளம் MTR வானொலி என்று எண்ணும் பொழுது பெருமைப்பட வேண்டும் நாங்கள் அத்தனை பேரும். நாங்கள் MTR வானொலியின் கலைஞர்கள் அன்று. அங்கே தேவநாதன் பாடலையும் பாடிவிட்டு அந்த பாடலுக்கு ஏற்ற வகையில் அடுத்து இறுதி சரணத்தை தானே இயற்றி பாடியிருந்தார் மொன்றியல் தமிழ் வானொலியில். அந்த திறமை அது அவர்களை அறியாமல் வருகின்ற ஆர்வம் எங்கள் மகாலிங்கம் அந்த பாடலை தெரிவித்து வந்து பாடல் மட்டுமல்ல வசனத்தையும் அந்த உரையையும் என்னால் முடியும். அதுவும் உரையை அந்த அந்த பாவத்தோடு, அந்த பாவத்தோடு பாவத்தோடு கொண்டு வந்து சொல்லும்போது நடிப்பது வரும். இந்த திறமைகள் எல்லாம் உள்ளிருக்கின்றது அல்லவா, அதை வெளியே கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை, அதை கொண்டு வந்து காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. இது வந்து உங்கள் வானொலி, எந்த நாளும் நீங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து இயங்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது, ஆனால் நேரம் கடந்து கொண்டு போகிறது. உங்களுக்கு எங்கள் யோகாராஜ் கூறிவிட்டால் நித்ரா தேவி அழைக்கின்றார், ஓடி சென்று அதை கொண்டு அவர்களையும் அவருடைய தூக்கத்தையும் கலைக்காமல் இனிமையாக நிகழ்வாக நிறைவு பெறுகிறது என்று. அதில் இறுதியாக வந்து ஆன்மீகத்தை புகுத்தி நீங்கள் திருப்புகளும் தந்து எங்களுக்கு நல்லருள் பெறும் பாக்கியத்தை கொடுத்தீர்கள், முடிவுரையும் தந்தீர்கள். அடுத்து சாந்தி அவர்களும் வந்து சிறப்பாக, ஒவ்வொரு பேரையும் நான் வாசிக்காது விட்டாலும் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தில் பதிந்திருக்கின்றீர்கள். நான் உதாரணத்துக்கு சரவணன் நீங்கள் கூறியது போன்று முன்பு உங்களுக்கு நன்றாக தெரியும், பாட சொன்னால் இதெல்லாம் சரிவரும் அதன் ஓடுவார்கள். அவர்களும் வந்து பாடுகிறார் எனக்கு பெரிய ஆனந்தமாக இருக்கு. சிறப்பு மகளே, மீண்டும் நாங்கள் சிறப்பிப்போம். ஒன்றியல் தமிழ் வானொலி நீடு ஒளி வாழ வேண்டும். இதில் இருந்து கொண்டிருக்கிற கலை என்றும் நீங்கள் வந்தால் நான் கணபதி ஐயாவை நினைத்துக் கொள்வதுண்டு. அவருக்கு நேரங்கள் எங்களோடு வர சந்தர்ப்பம், அற்புதமான ஒரு பாடகர். எங்களுடைய இன்னும் ஒருவர் இருக்கிற துறை பாண்டியன் போன்றவர்கள் கணபதி அவர்கள். அதுதானம்மா, நான் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்ற ஒரு முதுமொழியை முன்னோர்கள் மொழிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் எங்கெங்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கங்கு சென்று தங்கள் திறமைகளை வளர்க்க வேண்டும். ஊக்குவிப்பாளர்கள் பலர் இருக்கின்றார், நீங்களும் பல பேரை அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள். அதே போன்று நாங்கள் இது வந்து நாங்களும் இந்த விதமான பிரதி உபகாரங்கள் எதிர்பாராமல் இது ஒரு சேவையாகத்தான் நாங்கள் 30 வருடமாக செய்து கொண்டிருக்கின்றோம். 30 ஆண்டுகளை இப்போ 30வது ஆண்டிலே இருக்கின்றோம். வேறு எந்த விதமான ஊதியங்களையோ அல்லது இதுகளை எதிர்பாராமல் அவரவர்களுடைய திறமைகளை கொண்டு வந்து வளர்த்து நாங்களும் தமிழுக்கு செய்யும் சிறுதொண்டென்று எண்ணிக்கொண்டு பெருந்தொண்டல்ல சிறுதொண்டன்னு தான் நாங்கள் கூற வேண்டும். இது எங்களுக்கு கிடைத்த ஒரு கைங்கரியம், அதை நீங்கள் எல்லோரும் நன்றாக பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியை இன்று சிறப்பித்த எல்லோருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவனிடம் வேண்டி வல்லமை தர வேண்டும். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் அவர்களையெல்லாம் நாங்கள் அறிய வைத்த அன்னை தமிழுக்கும் தலைவனாகி இருக்கையெல்லாம் அல்ல இறைவா, நாட்டில் அமைதியும் சாந்தமும் நிலைபெற வேண்டும். இங்கு எங்களோடு கூடி இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் மென்மேலும் சிறப்படைய வேண்டும். நாங்கள் அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று இணைந்து கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுக்கும் நன்றி கூறி உங்களோடு இணைந்து நானும் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். சரிதானே மகளே?
2: அதே நன்றி வணக்கம் அப்பா. அதே மாதிரி ஒரு தளத்துல போட்டுட்டாரு NTR-ல இப்ப பாடுவோர் பாடலாம், எல்லாரும் இந்த இணைப்பை பயன்படுத்தி பாடுவாங்க
1: என்று யார் போட்டிருக்காரு?
2: அவர் ரியல் கணபதி.
1: அவர் எப்பொழுதும் போடுவார். அவருக்கு இப்பொழுது இருக்கிற சூழலில் அவர் வர முடியவில்லை போல் இருக்கிறது. அவர் எப்பொழுதும் எங்களோடு இருப்பார் எப்பொழுதும். அது மட்டுமல்ல, எங்களுடைய சரவணன் ஒரு விளம்பரம் கூறியிருந்தார்கள். இது ஏனென்றால் ஒவ்வொருவரும் நீங்கள் இது எங்கள் வானொலி என்று எண்ணிக்கொள்ளுகிறீர்கள். அதுதான் உங்கள் வானொலி, ஒவ்வொருத்தரும் தன் வானொலி என்று நினைக்கிறீர்கள் என்று வரவேண்டிய ஒரு பெருமகனார் வரவில்லை. எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் அவருக்கு கிடைக்கவில்லை சந்தர்ப்பம், அதனால் தான் அவர் வரவில்லை. எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் இறைவனிடம் இருக்கிறம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு நன்றியை கேட்டு வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றியும் வணக்கமும். உங்களோட கருத்துக்கள் தெரிவித்து அத்தனை பேருக்கும் நன்றி. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஷியாமலா என்னோடு தான் இருக்கின்றார், இருந்து கொண்டு கருத்துக்களை போட்டுக்கொண்டு எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களை எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றிகள், மீண்டும் சந்திப்போம். நிறைவு பெற்றது இன்றைய பாடுவோர் பாடலாம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒலி வரவில்லையே என்று அங்கே நீங்கள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு இப்பொழுதுதான் அது தெரிய வந்தது. இவ்வளவு ஆயத்தமும் செய்து வந்து இவ்வளவு விடயத்துக்குரிய நான் உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஒலியை குறைத்து விட்டேன். ஏனென்றால் இடையிலே ஒரு உடல் அசௌகரியம் ஏற்பட்டுவிட்டது. காலநிலை அப்படியான காலநிலை. இப்பொழுது ஒலி வருகின்றதல்லவா, சிறப்பு. முன்னேற தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்திலே வரும் காரி கிழமையிலே வழக்கமாக நாங்கள் கேட்டுக்கொள்ளும் அறிந்து கொள்ளும் பங்கு பெற்றிக் கொள்ளும் நிகழ்வு எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும்.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை கேட்டவுடன் இது பாட்டுக்கு பாட்டு என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். கடந்த ஆண்டில் தொடர்ந்து வந்த பாட்டு பாட்டுக்கு பதில் பாட்டு ஒரு மாதமாக நடைபெறாமல் இருந்தது, எனக்கு ஏற்பட்ட நோய் காரணமாக. அதன் பின்பு வலுப்பெற்று வந்து மீண்டும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இடையிலே முடியவில்லை என்றால் உடனே உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி அந்த நிகழ்ச்சியை மாற்றிக் கொள்வது வழக்கம். ஆனால் இன்று எல்லாம் வல்லமையாக இருக்கின்றது. காலநிலை தான் சற்று கடினமாக இருந்தாலும் நிகழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி வரக்கூடிய அளவில் காலநிலை வெப்பம் குறைவாக காணப்படுகின்றது. இருப்பினும் 24 பாகை என்று காட்டுகின்றது. இது 28 பாகை வரை செல்லலாம். ஆனால் அது 18 பாகையாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மழை இன்று இருக்கின்றது என்று அதிகாலையில் சில சூழல்களும் விழுந்தது. 14 மணித்தியாலம் 20 நிமிடம் வரை பகல் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் பகலை நாங்கள் இடையிடையே தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, மப்பாக இருக்கின்றபடியா. இன்னும் உங்கள் மனதில் இருக்கும் கேள்வி ஒன்று இருக்கின்றது, அதற்கு பதில் கூற வேண்டும் அல்லவா? நேற்றைய தினம் எங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கின்றது, அந்த குளிர் ஊட்டி பணி புரிய மறுக்கிறது, அது வேலை நிறுத்தம் பணி நிமித்தம் பணி நிறுத்தம் செய்துவிட்டது என்று கூறியிருந்தேன். உடனடியாக அந்த நிபுணர்களுக்கு அறிவித்தவர் அவர்களில் உடனடியாக எனக்கு சமூகம் கொடுக்கவில்லை என்று அவர்கள் அவ்வளவு தூரம் பழு இந்த வெப்பம் காரணமாக எங்கும் அந்த தொல்லை இருக்கின்றது என்று அவர்கள் நியமனங்களை நிறைவேற்றி கொண்டிருந்த வேளையில் என்னிடம் பெறுவதற்கு தாமதமாகிவிட்டது. இருப்பினும் ஒரு தொழில்நுட்பவியாளர் இரவு 9 மணி போல வந்திருந்தார். நேற்றைய தினம் எங்கள் இன்றைய இரவு நேரம் வந்து பார்த்துவிட்டு ஒரு சில பழுது ஒரு சில உதிரி பாகம் நொந்துவிட்டன, அது மாற்ற வேண்டும். அதற்கு இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் எங்களுக்கு அரசாங்க வங்கி விடுமுறை, அலுவலகங்கள் பெரிய அங்காடிகள் திறக்க மாட்டாது. அதனால் செவ்வாய்க்கிழமை வரை சமாளிக்க வேண்டும். இறைவன் கருணையாலும் உங்கள் அன்பினாலும் வெப்பம் கொஞ்சம் தணிந்து இன்று லேசாக மழையும் தூறியிருக்கின்றது, நாளையும் மழை தூறும். இருப்பினும் இது வெப்பம் தான், மின் விசிறிகளோடு நாங்கள் சமாளித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களுக்கு நேற்றைய வினா நீங்கள் தந்த வாழ்த்துக்கள் ஆதரவுகள் அத்தனையும் இறைவன் காதில் விழுந்து எங்களுக்கு கருணை புரிந்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் காரைக்கிழமையில் வரும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற வேளையில் இங்கே அன்பு மகள் சியாமலாவுடன் இணைந்து நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியில் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று கூறியிருந்த வேளையிலே ஏனையோரும் இருப்பார்கள் என்ற எண்ணத்தை நான் மனதில் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். பாட்டுக்கு பதில் பாட்டு என்றவுடன் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். வழக்கமாக வந்து எங்களோடு இணைந்து கொள்ளும் கிருஷ்ணன் அவர்கள் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி சென்றிருந்தார். அவர் சென்றிருப்பார், அங்கிருப்பார். ஆனால் அவர் இருக்கும் சூழலை பொறுத்துத்தான் அவர் எங்களோடு இணைந்து கொள்வார் என்று எண்ணுகின்றேன். சுற்றாடல் பொருத்தப்படாதவிட்டால் அவரால் வர முடியாது, அதை நாங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏனைய உறவினர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் வருவதற்கு. சரி, அடுத்து அவருடைய பதிவு வந்து கொண்டிருக்கின்றது, பார்ப்போம் என்ன பதிவை தருகின்றார் என்று. இன்று நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை தர வேண்டும் என்று எண்ணும் வேளையில் உங்களுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு என்ன பாடலை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வினா இருக்கும். அதனால் அந்த வினாவுக்கேற்ற பதில் ஒரு பாடலில் தான் இருக்கின்றது. நான் ஒளிபரப்ப இருக்கும் பாடலில் வரும் முதல் வரியிலே எத்தனை பதங்கள் இருக்கின்றனோ அத்தனை பதங்களில் ஒரு பதத்தை தொட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணன் அவர்கள் பதில் போட்டிருக்கின்றார், அனுப்பியிருக்கின்றார். அன்போடு வரவேற்கின்றோம், வருக வருக என்று. அதனால் அவர் வருவார் என்று நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். போட்டியாளர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். போட்டியின் நியதி உங்களுக்கு தெரியும். ஒருவர் தந்த பாடலில் முதல் வரியில் வருகின்ற ஏதாவது ஒரு பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் தொடுக்க வேண்டும். அப்படி என்று நாங்கள் எங்களுடைய எல்லை 200 பாடல்களை காண வேண்டும், அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்குள் பாடலை முடிக்க வேண்டும், நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்ற நியதியோடு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிக்கு
வர இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எல்லாம்.

இதிலே கிட்டத்தட்ட 6-7 பதங்கள் இருக்கின்றன. அந்த பதத்தை கொண்டு நீங்கள் பாடல்களை தொடர்க்க வேண்டும். எங்கே ஆயத்தமாக இருக்கும் உங்களுக்கு நேரம் 11:40 காட்டுகின்றது. 10 நிமிடம் ஆகிவிட்டது என்னுடைய ஆரம்பத்திற்கு. இருப்பினும் பாடலை தருகின்றேன், கேளுங்கள்.

ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. இந்த பதங்களில் எந்த பதமாக இருந்தாலும் நீங்கள் பாடலை முதலில் தொடுக்கலாம், தொடர்ந்தும் தொடுக்கலாம், காரியமில்லை. எங்கே வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான இலக்கத்தோடு எண்களோடு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல் நேயராக வருகின்றார் அன்பு கிருஷ்ணன் அவர்கள். எப்படி இருக்கின்றது கிருஷ்ணகிரி?
1: நல்லா இருக்கிறீயா?
0: நலமாக வாழ்த்து குறைவாக இருக்கட்டும். அங்கே காலநிலை உங்களுடைய திருப்பகோணத்தை விட சிறப்பாக இருக்கின்றது இல்லையா? சரி, இந்த சிறந்த காலநிலையோடு பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டிக்கு வந்து விட்டீர்கள். உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டீர்களா? நேற்று சிறப்பு வாழ்த்துக்கள். சரி, இன்று ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது என்ற பதங்கள்ல எந்த பதத்துக்கு பாடலை தொடக்கப் போகின்றீர்கள்?
1: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவி நிலாட,
0: அந்த பாடல் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்ற பாடலை ஒரே என்றதுக்கு பதிலாக தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களை தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதற்கு யார் என்று பார்ப்போம். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த பாடலை தருவதற்கு ஜெகபிரசாதிக் அவர்கள் முயல்கின்றார். இல்லை, மீண்டும் கிருஷ்ணன் தான் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: நாள் நல்ல நாள்,
0: நாள்
1: இனிய
0: நாள், நல்ல நாள், நல்ல நாள், நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாள் நல்ல நாள் என்று இரண்டாவது பாடலையும் கிருஷ்ணன் தந்துவிட்டார். ஜெகபிரசாதிக் அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும், பெற வேண்டும். ஜெகபிரசாதிக் அவர்களும் பெற வேண்டும் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் கிருஷ்ணன் தான் இருக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
1: உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டு.
0: வாழ்த்துக்கள், மீண்டும் அழைக்கலாம் நீங்கள். உன்னை கண்டு மயங்காத என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலுக்கு பதிலாக அடுத்த பாடலை ஜெகபிரசாதிக் அவர்கள் ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் மகளே. ஷியாமலா, என்ன தாமதம், வாருங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? மழை பெய்யதா? நிச்சயமா வரும், கவலைப்படாத. இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டிய வெற்றிகரமாக முடியுங்கள், மழையை காண்போம். சரி, நீங்கள்
2: என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? அந்த பாட்டு
0: என்ன சொன்னீங்க? மழை வரும் என்று தானே கூறுவீங்கள்? நிச்சயம் வரும் என்று சொல்லியா? நான் என்ன சொல்லிவிட்டேன். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? ஜெகபிரசாதிக் அவர்கள் வந்திருக்கின்றார் தருவதற்காக. அவரை இணைக்கப் போகின்றேன். வணக்கம் வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே, வணக்கம். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகபிரசாதி. தாங்கள் மீராமா, அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: என்றுதான் முதலில் கூறியது, நாங்கள் நலமாகத்தான் இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நாங்களும் நலமா
0: இருக்கேன். நாகப்பட்டினத்தில் உங்க நாகூர்ல காலநிலை இப்பொழுது எனக்கு கடும் வெப்பமாக
3: கடுமையான வெப்பம் ஐயா.
0: அப்ப கடுப்பாக இருக்கும் ஐயா?
3: மழைக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
0: கைவிட்டு நகரமா?
3: ஆமாயா.
0: சரி, என்ன செய்வோம், அடாது மழை பெய்தாலும் இல்லை விடாமல் வெயில் அடித்தாலும் எங்கள் நிகழ்ச்சி நடக்கத்தானே வேண்டும். பங்கு பற்றி கொண்டு வருங்கள். என்ன பாடலை என்று கேட்போம்.
3: உன்னையினால் பார்த்தது வெண்ணிலா வேளையில் அப்படிங்கிற பாடல்.
0: அடேங்க அப்பா, உன்னை என்று ஆரம்பித்து விடு. உன்னை நான் பார்த்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வர வேண்டும் அடுத்த பாடலை தருவதற்காக. இங்கே கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
1: ஒரு முத்தாரத்தில் 30 முத்துகள்.
0: வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் அடுத்த உறவை அழைக்க இருக்கின்றேன்.

0: உறவு யார் அழைக்க இருக்கின்றீர்கள்? சியாமலா வந்திருக்கின்றார். வணக்கம் சியாமலா, உங்களை காணவில்லை. அடுத்த உறவு யார்? ஜெகவர் சாதிக் அவர்கள் அழைக்கின்றார்கள் போல் தெரிகிறது. இப்பொழுது கிருஷ்ணன் காற்றலையில் இருக்கின்றாரோ, பார்ப்போம் கிருஷ்ணனை. கிருஷ்ணன், நீங்கள் தான் இருக்கின்றீர்கள், வாருங்கள்.
1: ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா.
0: ஒரே ஜீவன், ஓ, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் என்ற பாதம் நீ திரைப்படுத்த பாடலை தருகின்றீர்கள். மீண்டும் பாருங்கள், உங்களை இணைத்துக் கொள்வோம். அடுத்த குருவாக வருவதற்கு யார் எத்தனிக்கின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். சியாமலா வந்துவிட்டார். வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்பா ஜெகபரன் பாட்டுக்குப்பா.
0: ஆஹா,
2: நீ வரு, நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறான்னு பாட்டுப்பா.
0: உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வழியில் என்று நீங்கள் தந்தது.
2: நான் என்ன சொல்லிவிட்டேன் அந்த பாட்டு யாரும் பாடலையாப்பா?
0: நீங்க தானே தந்தீங்க. நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று
2: சொல்ல
0: இதுவே தெரியவில்லை.
2: என்ன பாட்டு பண்ணாரு?
0: அவர் தந்த உன்னை நான் சந்தித்தேன், உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில்.
2: உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அந்த பாட்டு.
0: ஓ, இதே கவலம், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த உறவாக வருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
3: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கத்தோடு.
0: பகல் நேர வணக்கம் தந்த உங்களுக்கு நான் இரவு நேர வணக்கத்தை இணைவோம். நலமாக
3: இருக்கின்றீர்களா?
0: வாழ்த்துக்கள். ஆரம்பம் வியாபாரத்தில் தான் கவனமா? முத்தாரமே, வாழ்த்துக்கள். உன்மோகம் என்னவோ. அடுத்த பாடலுக்கு ஒருவர் காத்து கொண்டிருக்கின்றனர், அவர் யாராக இருக்கலாம்? இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அழைப்புகள் தொடர்ந்து இப்பொழுது நெருக்கமாகின்றன. அழைப்புகள் தொடர்ந்து நெருக்கமாகும் பொழுது மூவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றனர். அதிலே ஒருவருடைய அழைப்பு தொடர்ந்து கிருஷ்ணன் அவர்களுடைய அழைப்பு. வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம் ஐயா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ஒன்பது புள்ளி.
0: அதுக்கு அங்காதான் இருக்கோ, ஒரே ஒரு ராஜா. ஓகே, ஒரே ஒரு ஊரிலே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முழுவதையும் குறிக்கொண்டு தான் இருக்கின்றார் கெட்டிக்காரர். எங்கே சியாமலா, உங்க இப்ப ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வாருங்கள். ஜெகபர் சாதிக் அவர்களே
4: ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த கிருஷ்ணயா பண்ண ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வச்சு இந்த பாலுக்கு பெறப்பட்டியா?
0: அதுக்கு
4: 30 பைசா, 3 முழம், முல்லை மல்லிகை, கனகாம்பரம் பாருங்க.
0: 30 பைசா, 3 முழம், கனகாம்பரம் சென்று வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் சியாமலா வந்திருக்கின்றாரா? இல்லை ஜெகபர் சாதிக்கா, சந்தன் ராஜா, இல்லை சியாமலாவின் நினைப்பா? யாருடைய இணைப்பு? சியாமலா வாருங்கள், சியாமலா வாருங்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலாவின் அழைப்பு வந்துவிட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தர போகின்றார்? சியாமலா சென்று விட்டார். மீண்டும் சந்தன் ராஜ் வருகின்றார். வணக்கம், வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. வணக்கம். பிள்ளை தமிழ் பாடுகிறேன். அடுத்த உறவுகள் இருவர் ஒரே நேரத்தில் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவருடைய இணைப்பு தான் எனக்கு கிடைக்க முடியும். பார்ப்போம் அது யாருடைய இணைப்பாக இருக்கும். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையம். கிருஷ்ணனுடைய இணைப்பாக இருக்கின்றது. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். வணக்கம்.
1: ராகம் பாடும்
0: என்னப்போ, என்னப்போ, என்ன என்ன கூறுகிறீர்கள்?
1: மோகம் என்னும் ராகம் பாடும் முத்து பல்லக்கு.
0: மோகம் என்னும் முத்து, வாழ்த்துக்கள். மோகம் என்னும் ராகம் பாடும், வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவது சந்தன் ராஜா. சியாமலாவா? சியாமலாவா இருக்கா? சியாமலா
2: ஒரு முத்தாரத்தில் யாரா பண்ணாங்களா?
0: ஆமா ஆமா ஆமாம்.
2: ஒரு பொன்மானை நான் காண தகுதி மீது.
0: வாழ்த்துக்கள். ஒரு பொன்மானை நான் காணும், ஒரு பொன்மானை நான் காண, பொன்மானை நான் காணும், ஒரு பொன்மானை அப்படி ஒரு பொன்மானை நான் காணும். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள் உங்க பாடலை.
3: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்டு வந்துருச்சு.
0: அவருடைய பாடல் தரவர்களுக்காக கொண்டு வந்து விட்டீர்கள். உனை நான், உன்னை நான் என்ற பாடலை கொண்டு வந்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் ஜெகபர் சாதிக் அவர்கள் தோன்றுகிறார்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
4: ஐயா வணக்கம் ஐயா. சந்தன் ராஜ் பாடல பாட்டுக்கு பதில் பாட்டியா?
0: ஆமாம்.
4: தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.
0: சிறப்பு. தமிழுக்கு அமுது என்று, தமிழுக்கும் அமுது என்று பேர். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் வந்துவிட்டார் அரசடி குப்பம் சரவணன். வணக்கம் சரவணா. யாம் இருக்க பயமே. நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கின்ற முத்துமணி மாலை.
0: ஓ முத்துமணி மாலை, ஆமா ஆமா முத்துமணி மாலை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த நடு ஆத்துக்களே கட்டில போட்டு பாடுவாங்க அந்த பாடல், முத்துமணி மாலை வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது, கொண்டு வாருங்க.
2: ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழை வந்த பாட்டு.
0: ஓ ராகவண்டு சென்னவுடன் ராக தீபம் ஏற்க ஒழிக்கிட்டு போட்டிருக்கலாம். ராக தீபம் அதிலே முதல் முதல் ராக தீபம் ஏற்றும் மொழியா போய்விடும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடலை தருமணம் பாருங்கள்.
1: மானல்லவோ கண்கள் தந்தது.
0: அடேங்க அப்பா வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கோ, மீண்டும் பாருங்கள். மானல்ல விட்டால் பாடியே விடுவார் முழுவதையும். மானல்லவோ கண்கள் தந்தது என்ற பாடலை தந்தவர் போக அவருக்காக அடுத்த பாடலை சர வருகின்றார் சரவணன் அவர்கள். கொண்டு பாருங்கள் சரவணன் உங்கள் பாடலை.
1: நேராய் வரட்டும் நெஞ்சில் துணி இருந்தால்.
0: ஓ அப்படியா, இது எந்த பாடலை தருகின்றீர்கள்?
1: தமிழ் என்ப
0: உயிருக்கு நேருக்கு நேராய் வரட்டும் இனிமையான ஒரு தத்துவ பாடல். வாழ்த்துக்கள் கண்ணதாசனை கூட்டிக் கொண்டு வந்து விட்டீர்களோ, வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா உங்கள் பாடலை தாருங்களம்மா. விளையாடுகிறார்கள் முத்து முத்து பெண்ணே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை சொல்வது எங்களுடைய ஜெகபிரசாத் இல்லை கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
1: முத்துக்கு முத்தாக
0: சிறப்பு மீண்டும் பாருங்கள். முத்துக்கு முத்தாக, முத்துக்கு முத்தாக என்ற பாடல். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய அன்புடன்
4: முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் அப்படிங்கிற பாடல்,
0: சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் முத்துக்களோ கண்ணம், வாழ்த்துக்கள் முத்துக்களோ கண்ணம். எங்கே கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: முத்துமணி சுடரேவா,
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். முத்துமணி சுடரேவா, முத்துமணி சுடரே வா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சரவணனுடைய அழைப்பு. கொண்டு வாருங்கள் சரவணன் உங்கள் பாடலை.
1: முத்து குளிக்க வாரீங்களா.
0: வருவோம் வருவோம் முத்து குளிக்க வாரீங்களா. வருவோம் வருவோம் முத்து குளிக்க வாரீங்களா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? எங்கே இணைப்பு என்ற சந்தன்ராஜ் அவருடைய அழைப்பாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே உங்கள் பாடலை.
3: பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன்.
0: அப்படியா, பொன்மானை தேடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொன்மானை தேடி வந்தீர்களா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தேடி வருகிறார், அங்கே பார்ப்போம்.
1: என்னடி காயம்,
0: வாழ்த்துக்கள். அது வண்ணக்கிளி செய்த மாயம். கண்ணுக்கள் என்னடி காயம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணுக்குள் என்னடி காயம், அது கிருஷ்ணன் செய்த மாயம், வாழ்த்துக்கள். இப்பொழுது சியாமலா உங்கள் பாடலை தரலாம்.
2: மாலை சூடும் வேலை அந்த பாட்டு. மாலை சூடும் வேலை அந்தி
0: சிறப்பு. மாலை சூடும் வேலை அந்தி, மாலை சூடும் வேலை. எங்கே அடுத்த பாடல் மீண்டும் அரசு குப்பம். சரவணன் போல் தெரிகின்றது இல்லை, கிருஷ்ணன் போல் தெரிகின்றது இல்லை. எங்கே யார் வர போகின்றீர்களோ தெரியவில்லை. யார் வருவார், ஓடி வாருங்கள். யாராவது ஒருவர் ஓடி வாருங்கள். யாராவது ஒருவர் அழைப்பு வர வேண்டும். கிருஷ்ணனுடைய அழைப்பு வருகின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே,
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள் பூவை எடுத்து, சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சரவணா நீங்கள் தான் அடுத்து நிற்பது, நீங்கள் தான் சரவணன். கொண்டு வாருங்கள்.
1: மாலவோ மயில் தந்தது.
0: ஓ அப்படியா, மான் தான் மயில் தந்தது. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்ல மான் அல்லவோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்களுடைய இணைப்பு எங்கே இணைத்து விட்டேன் ஐயா, இணைக்கப்படுகிறது. உங்களை வந்துவிட்டீர்கள், வந்துவிட்டீர்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே, கொண்டு வாருங்கள்
4: ஐயா. வணக்கம். கிருஷ்ணயா பாடிய முத்துமொழி சுடரேவாங்கிற பாடல் பாடியா,
0: சிறப்பு. கொண்டு வாருங்கள்.
4: வா வா எந்தன் நிலவே வெண்ணிலவே அப்படிங்கிற பாடல்.
0: ஓ வா வா எந்தன் நிலவே வெண்ணிலவே, சிறப்பு. மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலோடு. அடுத்த பாடலை தருவது சியாமலா நீங்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: என்னடி மயக்கமா சொல்லடி அந்த பாடல்.
0: அதானே என்னடி மயக்கமா சொல்லடி. மீண்டும் பாருங்கள். என்னடி மயக்கமா, இனிமையான பாடல், பழைய பாடல். வந்துவிட்டார் சரவணன், சரவணார் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: மாலை வண்ண மாலை உலகத்தில் ஆயிரம் மாலை.
0: ஓ, மாலை வண்ண மாலைக்கு வந்து விட்டீங்க. அவன் மாலை சுடிஞ்சோட நீங்கள் மாலை வண்ண மாலைக்கு வந்து விட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்பு கொண்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
6: நிலவே நீ சாட்சி.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நிலவே நீ சாட்சி, நிலவே நீ சாட்சி. இனிமை அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில கனடா கலையகத்திலிருந்து பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜெகபிரசாதி தரப்பு உண்டார். கொண்டு வருங்கள் ஜெகபிரசாதி அவர்களே.
4: ஐயா வணக்கம். ஐயா சியாமலா பாடல பதில் பேட்டியா? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு அப்படின்னு பாடல.
0: அதான் சொன்னா சொன்னபடி செய்யணும். ஐயா என்னடி மீனாட்சி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு. வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த பாடலை தருவதற்காக சியாமலா வந்து விட்டார். கொண்டு வாருங்கள்
2: சியாமலா.
0: ஓ, பராசக்திக்கு சென்று விட்டீர்கள். ஓ, வந்து வந்து நல்ல பாடல். பூமாலை நீ என் புழுதி மண்மேலே. சந்தன்ராஜ் உங்களை இப்பொழுது
3: காணத்திலே ஒரு ஆசைப்புறையா?
0: அப்படியா? வெட்டி பிடிக்க வேண்டியதானே ஐயா, அதை விடக்கூடாது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அவர் உடனே சென்று விடுவார் அடுத்த பதில் கேட்காமல். அந்தி வானத்திலே ஒரு ரெண்டு பாடலை தந்துவிட்டு சென்றவர் இப்பொழுது கிருஷ்ணனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். போட்டி பலமாக இருந்தது, சிறப்பாக இருந்தது.
6: வண்ண மலரோடு கொஞ்சம் மாலை
0: தென்றல் போலே. நீங்கள் பாட தேவையில்லை. வண்ண மலரோடு கொஞ்சம், இது பாடுவோர் பாடலாம் இல்லை, பாட்டுக்கு பதில் பாட்டு. மலரோடு கொஞ்சம், வண்ண மலரோடு வரி கூறினால் போதும் ஐயா, புரிந்து கொள்வோம். அங்கே சரவணன் உங்கள் வரியை கொண்டு வாருங்கள். சரவணன்
5: நீதானா என்னை நினைத்தது?
0: நான் தான், நான் தான், வேறு எதுவும் இல்லை. உங்களை நான் தான் நினைத்தேன் ஐயா. இப்படி நீதானா என்னை நினைத்தது. சிறப்பு, சிறப்பு. மாயா பஜார் எங்கே ஜெகபிரசாதி அவர்கள் இல்லை.
2: இப்பொழுது நீதானா
0: சொன்னேன். சொன்னது நீதானா. வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார்கள். சொன்னது நீதானா என்ற பாடலை கேட்டுவிட்டு பதில் தருவதற்கு சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ்
3: அந்திப்பூவே நீ வந்ததால்.
0: ஓ அப்படியா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்தது ஜெகபிரசாதிக்கு உங்களுடைய பாடல் ஐயா.
4: ஐயா வணக்கம் ஐயா. இந்த சியாமலா பாடல பாடல் பதிப்பேட்டியா? பூ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது.
0: அப்படின்னு ஐயா பூ மாலையில் ஓர் மல்லிகை. வாழ்த்துக்கள். மாலையில் ஓர் மல்லிகை.
4: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: அப்போ நஞ்சல் அடுத்த பாடல் கிருஷ்ணன் இல்லை
3: நீதானா? நீதானா நெஞ்சே நீதானா?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதானா நீதானா நெஞ்சே நீதானா நீதானா நீதானா. அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் உங்களை, கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேனே.
6: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி.
0: வாழ்த்துக்கள். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி எடுத்து விட்டார் எடுப்பண்டு. வண்ண தமிழ் பெண்ணொருத்தி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலாவினுடைய பாடல். சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்பா ஜெயபரங்க பாட்டுக்குப்பா. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆகாசத்தில் அந்த
0: அப்படியா? மல்லி மல்லி செண்டு மல்லி கட்டி காரி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
6: மல்லிகை பூ வாசம்.
0: வாழ்த்துக்கள். மல்லிகை பூ வாசம் மன்னனுடன் நேசம். மல்லிகை பூ வாசம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மல்லிகை பூ வாசம். அடுத்த பாடல் சரவணா உங்களுடைய பாடல். கொண்டு வாருங்கள் சரவணன். என்னையா என்னையா
5: மல்லிகை என் மன்னன் மயங்கும்
0: பொன்னார் திருக்கஸ்மங்கலி போய்விட்டீர்களோ. மல்லிகை என் மன்னன் மயங்கும். மீண்டும் பாருங்கள். மல்லிகை என் மன்னன் மயங்கும். வாழ்த்துக்கள். நல்ல பாடல். அங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஓர் இரவில் காற்று வந்ததியா? நான் கவிணன் பாட்டு வந்தது. ஓர் இரவில்.
0: ஓர் இரவில் பாட்டு வந்து விட்டது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பாட்டு வந்தது. வாழ்த்துக்கள். அடுத்தது ஜெகபர் சாதிக் அவர்களே உங்களுடைய அழைப்பு.
4: ஐயா வணக்கம் ஐயா. அந்த சந்தர்ப்ப பாடல் பலப்பேட்டியா? நீதானா என்னை அழைத்தது அப்படிங்கிற பாடலையா?
0: அப்படி ஒரு பாடல் ஒன்று வந்தது போல் இருக்கின்றது. நீங்கள் ஒரு பாடல் தரலாம் தானே?
4: நீதானா நீதானா நெஞ்சே நீதானா.
0: வந்து விட்டது வந்து விட்டது வந்து விட்டது. நீதானே எனக்கு மனவாட்டி அப்படுவோமா வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம் மாலிங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்க நலமா இருக்கிறீர்களா?
7: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க?
0: நலம் நலம் நாம் அனைவரும் நலம். இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து கொண்டிருக்கா. நீங்க என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எந்த பாட்டுக்கு?
7: சொன்னது நீதானாங்கிற
0: சொன்னது ஐயா நீங்கள் சொல் சொல் சொல் சொல்லத்தான் நினைக்கிறேன். அது எங்கேயோ போய்விட்டது. சரி வா, காரியம் இல்லை. முதல் பாடல் சொல்லத்தான் நினைக்கிற பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் அடுத்த அழைப்பில். இப்பொழுது அடுத்த பாடலை சரவணன் நீங்கள் தரப்போ. நீங்கள் வாருங்கள் சரவணன்.
8: என்ன
0: ஐயா கேட்கவில்லை சரவணா?
8: வாசமில்லா மலருது.
0: ஓ, வாசமில்லா மலருது. வாசமில்லா மலர்
8: பாடினார்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்கள். தாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை.
9: மனமாலையும் மஞ்சளும் சூடியா.
0: வாழ்த்துக்கள். மனமாலையும் மஞ்சளும் சூடி என்ற பாடலை தந்திருக்கின்றார். அன்பு உறவுகள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். மதவளை மகாலிங்கம் ஓடி வந்து இணைந்தார். இப்படி சேம் ஓ மன்னவன் வந்தானடி. மன்னவன் வந்திருவர் செல்வராக்கு மன்னவன் வந்தானடி. சிறப்பான பாடல். அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்கள் பாடல் தான். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடல்.
8: இது குழந்தை பாடும் தாளாட்டு.
0: வாழ்த்துக்கள் ஓடி வாருங்கள் மீண்டும். இது இது குழந்தை பாடும் தாளாட்டு. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்னா அது சியாமலாவாக இருக்கின்றது.
2: மல்லிகைப்பூ
0: யாரோ ஒருவர் உங்களுடைய பாசம் சிந்தும்
2: வண்ணச்சோளை
0: சிறப்பு மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை தருவது சந்தன் ராஜ் நீங்கள் தான். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை. போட்டியாக இருக்கின்றது சந்தன் ராஜ் உங்கள் பாடலை. இணைக்கின்றேன் சந்தன் ராஜ். உங்களை இணைக்க முடியாமல் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. தள்ளி வைத்து கொண்டிருக்கின்றார்களோ உங்கள் உங்களுதான் பச்சையில வந்துவிட்டது வந்துவிட்டது. சந்தன் ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன் ராஜ்
9: மலரே மலரே என்னென்ன கோலம் யா?
0: ஓ இது தான் மலரே என்னென்ன கோலம் சிறப்பு. மீண்டும் பாருங்கள் என்னென்ன கோலம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு சரவணன் உங்கள் பாடல்.
8: மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மீனாட்சி.
0: ஓ அப்படியா, மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் ஜெகவர் சாதிக் நீங்கள் தரும் பாடல். கொண்டு வாருங்கள் ஜெகவர் சாதிக் அவர்களே.
4: ஐயா வணக்கம் ஐயா. இந்த சந்தனராஜ் பாடல் பாடல் பதில் பாட்டியா?
0: கொண்டு வாருங்கள்.
4: மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்களை மங்கை மீனாட்சி.
0: அப்படிங்க அப்பா, அப்படித்தான் சரவணன் இப்பொழுது பாடியிருந்தார். நீங்கள் வேற ஒரு பாடல் தர வேண்டும்.
4: மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக.
0: அப்படித்தான் நானும் நினைத்தேன். அப்படித்தான் நீங்க தருவீர்கள். வாழ்த்துக்கள் மஞ்சள் முகம் வருக. நன்றி. மீண்டும் பாருங்கள் பர்தைக்காரன் மஞ்சள் முகமே வருக. இப்பொழுது வருவது கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
8: மஞ்சள் முகமே வருக.
0: அதைத்தான் இப்பொழுது அதைத்தான் இப்பொழுது ஜெகவர் சாதிக் பாடி இருக்கின்றார். வேறு ஒன்று தாருங்களேன்.
8: செண்டு மல்லிப்பூ போல் அழகிய பந்து.
0: இது எந்த செண்டு எங்க இருந்தது? எந்த பாடல் வந்தது?
8: ஆரம்பத்துல மல்லி பாடும்போது அது செண்டுன்னு வந்தது.
0: மல்லி மல்லி மல்லி செண்டு மல்லி. செண்டு மல்லி பூ போல் பந்து. ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செண்டு வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன் ஊக்கமாகத்தான் இருக்கின்றீர்கள். உற்சாகமா இருக்கின்றீர்கள். சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமன்
0: சக்கியண்டார். மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமன் இருக்கிறேன். மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா. இப்பொழுது ஞானசேகரனும் அழைத்து பார்க்கின்றார் வருவார் என்று எண்ணுகிறேன். எங்கே மகாலிங்கம் உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்த்துக்கள் மலரே குறிஞ்சி மலரே. மீண்டும் ஓடி வாருங்கள் அடுத்த பாடல் விரைவிலே. குறிஞ்சி மலரே என்ற பாடல் இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ் உங்களுடைய
3: சோலை மலரே
0: ஆஹா சோலை மலரே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போட்டி பலமாக இருக்கின்றது. அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
10: வணக்கம் ஐயா. மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்சை தொட்டு
0: போஞ்சப்பொடி தேக்கையிலையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மஞ்சள் பொடி தேய்த்து விட நின்று விடாதீர்கள். மஞ்சள் பொடி தேக்கையிலே வாழ்த்துக்களை தரும் பொழுது அரசடி குப்பம் சரவணன் கொண்டு வாருங்கள்.
11: குறிஞ்சி மலரின் சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குங்க.
0: ஆமா,
11: குறிஞ்சி மலரின்
0: ரசத்தை குடிக்க துடிக்குமா? வாழ்த்துக்கள் குறிஞ்சி மலரின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வார்த்தை வரவில்லையா? சரி, அடுத்த பாடலை ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
12: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: எங்களுக்கு நண்பகல் வணக்கத்தை தரும், உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகிறேன். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா?
12: நலமாக மயிலாக இருக்கிறேன். நேற்று கொஞ்சம் மழை பெய்தது எங்கள் ஊரில்.
0: ஆமா, அப்படியா? எங்களுக்கு மழையை தூரி கொண்டு தான் இருக்கின்றது, கொஞ்சம் குளிர்மையாக இருக்கின்றது. சரி,
12: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஜெகபிரசாதி கே ஐயாவோட பாட்டு.
0: ஓ, நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன். இனிமையான பாடல்.
12: ராஜா படத்துல. ராஜா படத்துல. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது வருகின்றார் அன்புடனே தேவா அவர்கள். வணக்கம் தேவா. வணக்கம் இல்லை, கிருஷ்ணன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு தேவா முயற்சிக்கின்றார். அவருடைய இணைப்பு எங்கே? ஜெகபிரசாதிக்கு அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக்கு
4: அவர்கள். வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: மலரே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய்?
0: வாழ்த்துக்கள். மலரே நீ யார் சொல்லி யாருக்காக வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எதுவாக இருக்கும்? இப்பொழுது அடுத்த பாடலை சியாமலா தரப்போகின்றார். இல்லை, சந்தன்ராஜ் தரப்போகின்றார். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம்.
0: அநேகமா இந்த பாடல் நீ இல்லாத போது வந்து விட்டீர்கள். அந்த பாடல் வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் சரவணன். சரவணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
13: சோலை குயிலே காலை கதிரே.
0: ஓ, சோலை குயிலே
13: காலை கதிரே.
0: சக்கினான் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது யார்? யார்? சியாமலா வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சியாமலா. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் என்று கூறிவிட்டு செல்ல கிருஷ்ணன் தரப்போறார் ஒரு பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
10: சொல்லி சொல்லி வந்ததில்லை.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். சொல்லி சொல்லி வந்ததில்லை. ஒன்று வந்து விட்டார். சொல்லி சொல்லி என்ற பாடலை. சொல்லி சொல்லி வாழ்த்தை நல்ல பாடல். மகாலிங்கம் உங்கள் பாடலை தேடுகிறேன். மகாலிங்கத்தை தேடுவோம். வந்துவிட்டார் மகாலிங்கம். என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்? ஒன்றும் கேட்கவில்லை, ஒன்றும் கேட்கவில்லை. மீண்டும் மீண்டும் என்ன பாடல்?
14: நான் மலரோடு மலராக ஊர்ந்து வந்தேன்.
0: நான் மலரோடு தனியாகவா? ஐயா, என்ன கவிஞர் ஐயா, வார்த்தைகளை மாத்தி படிப்பார். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு. வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன் ராஜ் தருகின்றார்.
3: ஒரு தலைவர் பட்டுமே நெஞ்சில் மாமலை.
0: தலைவர் இல்லாட்டிலும் தலைவரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது. நெஞ்சில் மாமலை வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் அவர் தான் சொல்லாமல். எங்கே சரவணன் உங்கள் பாடல் ஓடிவாருங்கள்.
13: போலே வந்து அசைந்து ஆடும் மின்புறாவே.
0: அப்படியா? வசந்த முல்லை போலே வந்துதா? வசந்த முல்லை போலே வந்து இனிமையான பாடல். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது அரசு ஜெகபிரசாதிக்கு அவர்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்களே.
4: ஐயா வணக்கம் ஐயா. இந்த சோலை குயில் பாடும் சொல்லி கொடுத்தது யாரு அப்படிங்க பாடலையா?
0: சோலை குயில் பாடும் சொல்லி
4: சொல்லி கொடுத்தது யாரு?
0: அதுதான், ஒருத்தரும் சொல்லி கொடுக்காமலே அது பாடுகிறது. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சோலை குயில் பாடும் என்ற பாடல். அடுத்தது வந்து தேவா. உங்களை இணைக்கின்றேன். தேவா வர வேண்டும். தேவா வர வேண்டும். தேவா வந்து விட்டார். வந்து விட்டார் ஆர் தேவா. வணக்கம் தேவா.
15: ஐயா ஐயா, த மலர் கொடுத்தேன் கை குலுங்க வலையில் இட்டேன் மங்கை என்று அந்த பாடலை
0: அன்றும் கேட்டீர்கள். இந்த பாடல் என்றும் வந்து விட்டார். மலர் கொடுத்தேன் கை நிறைய வலையிட்டேன். வாழ்த்துக்கள். நலமா இருக்கின்றீர்களா?
16: நலமோடு வளமோடு ஜெயமோடு நல்ல வெட்டியோடு இருக்கிறையா, ஞானசேகர் பாட்டை கேட்டுக்கிட்டே
0: இருக்கேன். சிறப்பு சிறப்பு கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அடுத்த பாடலை சந்தன் ராஜ் தருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
16: வணக்கம் ஐயா. அசைந்தாடும் தெண்டலே தூது செல்லாயே.
0: சரவணனை பாட்டு. அசைந்தாடும் தெண்டலே தூது செல்லாயே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகாலிங்கம், நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் மகாலிங்கம், கொண்டு வாருங்கள். ஓ நெஞ்சம் மறப்பதில்லை. வாழ்த்துக்கள். நெஞ்சம் மறப்பதில்லை. வாழ்த்துக்கள். சிறப்பு. மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடல். சரவணன் உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். சரவணா, சரவணன்
17: பாடும் பானம்பாடி.
0: ஓ பாடும் பானம்பாடி. பாடும் பானம்பாடி என்ற பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ஷியாமலா, எங்கே இணைப்பை காணவில்லை. ஷியாமலா உங்களை இணைக்கின்றேன். இங்கே இணைவிடுவதில்லை என்று அவர் தடுக்கின்றார். பார்ப்போம் யாருடைய இணைப்பு கிடைக்கின்றது என்றதில். ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா, கொண்டு வாருங்கள். ஷியாமலா உங்களை இணைத்து விட்டேன். ஷியாமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே, இணைத்து விட்டேன். ஷியாமலா உங்கள் பாடல்.
2: மலரோடு இளவோ மலைமகளோ வந்து பாட்டுப்பா.
0: ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
18: பாடும் போதும் நான் தென்றல் காற்றையா.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மீண்டும் வரப்ப காற்றை கொண்டு ஓடி வாருங்கள். பாடும் போது நான் தென்றல் காற்று. பாடும் போது நான் தென்றல் காற்று என்று பாடியவருக்காக சந்தன் ராஜ் என்ன பாடலை தருகின்றார் என்று பார்ப்போம். சந்தன ராஜ் கொண்டு வாருங்கள்.
16: நான் ஒரு கோயில், நீ ஒரு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெல்லிக்கனி, நான் ஒரு கோவில், நீ அங்கு தீபம். நட்புக்குரிய பாடல். சிறப்பு வேண்டிய மகளே ஷியாமலா உங்கள் பாடல்.
2: அப்பா மலரோடு விளையாடும் தென்றலே வாராய்.
0: மீண்டும் மலரோடு விளையாடும் தென்றலே வாராய். மலரோடு விளையாடும் தென்றலே வாராய். சரவணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
17: தென்றல் வரும் செய்தி வரும்.
0: ஓ அப்படியா, தென்றல் வரும் செய்தி வரும். வாழ்த்துக்கள். எங்கே மகாலிங்கம் உங்கள் பாடலை
14: தாருங்களேன்.
0: பொன்னுமணி, பொன்னுமணி நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னா தெரியுமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று. அடுத்த பாடல், அடுத்த பாடலை ஷியாமலா தருகின்றார். வணக்கம் ஷியாமலா.
2: சென்றலோ தீயோ தீண்டியதுனால
0: தென்றலோ தீயோ. நல்ல பாடல். தென்றலோ தீயோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது சந்தன் ராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
16: வணக்கம்யா. தென்றல் வரும் செய்தி வரும். நிறையா செய்தி சொல்லட்டுமா? சம்மதம்மா.
0: சொல்லுங்க சொல்லுங்க. தேசிய தேசிய செய்தியை சொல்லுங்க. அடுத்த பாடலை தருவது வேறு யார்? அவர் எங்களுடைய கிருஷ்ணனாக இருப்பார் என்று எண்ணுகிறேன். இல்லை, சரவணனாக இருக்கின்றார். சரவணன் உங்களை இணைத்து விட்டேன். சரவணா உங்களை இணைத்து விட்டேன். தாருங்கள் பாடலை.
17: நெஞ்சம் மறப்பதில்லை.
0: ஓ அது வந்து விட்டது அந்த பாடல். வேறொரு பாடல் தாருங்கள்.
17: நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சொன்னது.
0: சத்தியமா உண்மை ஐயாது. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சொன்னது. வாழ்த்துக்கள். நல்ல பாடல். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? ஜெகபர் சாதிக்காகத்தான் இருக்கின்றது. எங்கே ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்கள் இணைப்பு கடினமாகத்தான் இருக்கின்றது. இணைப்பை உங்களை ஏற்படுத்துவதற்கு கொண்டு வாருங்கள். வந்து விட்டார் வந்து விட்டார். வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே.
4: ஐயா வணக்கம் ஐயா. இந்த அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயே உங்க பாடல் பதில்பாட்டியா? தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கண்டாலே தலைவி அப்படிங்கிற
0: பாடல். உண்மைதான் ஐயா. தூது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் ஐயா.
4: நிச்சயமா நிச்சயமா.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடல் தருவது கிருஷ்ணன் அவர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்கள் பாடல். உங்களை இணைத்து விட்டேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் இணைப்பு தங்கி கொண்டிருக்கின்றது. ஓ யாருடைய இணைப்பு ஏறப்போ உண்டு. பாருங்கள் கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
17: தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும்.
0: சிறப்பு. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது சரவணன், உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சரவணன்,
19: சொல்ல இனிக்குதடா முருகா.
0: அப்படியா முருகா, முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. வாழ்த்துக்கள். சொல்ல சொல்ல இனி சியாமலா கொண்டு வாருங்கள். இனிமையான பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக தேவா வந்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. தேவா வாருங்கள், உங்கள் இணைப்பு தான் இருக்கின்றது. தேவா கொண்டு வாருங்கள் இரண்டாவது பாடலை.
15: ஐயா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
0: சிறப்பு சிறப்பு, நெஞ்சம்
15: கெட்டிக்காரன்
0: கெட்டிக்காரன் ஓடி வாருங்கள். முயற்சி திருவினையாக்கம். அடுத்த பாடலை சொல்வது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள் முருகா என்றதும், முருகா என்றதும் சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய அரசடி குப்பம் சரவணன் அவர்கள். யாம் இருக்க பயமே
19: கிளிய சோலை கிளியே.
0: எப்படி எப்படி எப்படி எப்படி ஐயா?
19: கிளிய கிளிய சோலை கிளியே.
0: ஓ கிளியே கிளியே சோலை கிளியா, கிளியே கிளியே சோலை கிளியே. அடுத்த பாடலை தருவதற்காக தேவா வந்து விட்டார் மீண்டும். கொண்டு வாருங்கள் தேவா.
15: ஐயா தூதுவலையே அரைச்சி அடையில
0: நாக்கணக்காக கதைக்க போறீங்க. தூதுவலையிலே அரைச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய ஞானசேகரன் தரும் பாடலாக இருக்கின்றது. வணக்கம் ஞானசேகரன்.
20: வணக்கம் அப்பா. தேமலா பாட்டுக்குப்பா. வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம்.
0: சிறப்பான பாடல் பூம்புகார். வாழ்க்கை எனும் ஓடம் மீண்டும் வாருங்கள்.
20: நன்றி.
0: அடுத்த பாடலை தரப்போகின்றார் இப்பொழுது சியாமலா தருகின்றார். சியாமலா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
21: அப்பா முருகா என்றது முருகா தான் பாட்டு பாடலா?
0: ஆமா.
21: மனமே முருகனின் மயில் வாகனம்.
0: ஓ மனமே முருகனின் மயில் வாகனம், நல்ல பாடல். மனமே முருகனின் மயில் வாகனம். கிருஷ்ணன் அதற்கு தருகின்றார் பாடலை. எந்த பாடலுக்கு கிருஷ்ணன்? கொண்டு வாருங்கள்.
22: நான் ஒரு குழந்தை நீ ஒரு
0: சிறப்பு குழந்தை பிள்ளை. சென்று வாருங்கள். நான் ஒரு குழந்தை. பால் புட்டி எடுத்து வாயில் வையுங்கள் குழந்தை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சியாமலாவா? இல்லை, சரவணன் வருகின்றார். சரவணன் தாருங்கள் உங்கள் பாடலை. நூறாவது பாடலை கண்டுவிட்டோம்.
19: மட்டும் கரையினிலை
0: என்ன? ஓ ஓடம் நதியினிலை. வாழ்த்துக்கள். ஓடம் நதியினிலை. வாழ்த்துக்கள். ஒருத்தி மட்டும் கரையினிலை. கிருஷ்ணன் உங்கள் பாடல் தான்.
22: உருகுதே மருகுதே உன்னை காண.
0: ஓ உருகுதே மருகுதே. வெயில் வெயில் ரெண்டபடியா உருகுந்தானே. வெயில்ல உருகுந்தானே. உருகுதே மருகுதே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய மகாலிங்கத்தின் பாடல். மகாலிங்கம் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஓ படகு படகு
22: படகு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உத்தமன் உத்தமன் மீண்டும் பாருங்கள். அடுத்தது தருகின்றார் எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள்.
15: காலை தென்றல் பாடி வரும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காலை தென்றல். இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடல் சரவணா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள்.
19: நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: அது அங்கதான் போகும் ஐயா. சரவணன் சரவணன் சரவணனுடைய பாடல் நதி எங்கே போகிறது. மீண்டும் அடுத்த பாடலை தருகின்றார்கள் எங்களுடைய அன்பு உறவு கிருஷ்ணன் தான் தருகின்றார்கள். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள்.
22: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அதன் உறவுக்கு பெயர் என்ன?
0: ஒருத்தியா? ஒருத்தி மட்டும் கரையினிலே. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால். அப்படியா? ஒருத்தி ஒருவன் ரெண்டு பேரும் நினைக்க கூடாதா? வாழ்த்துக்கள் மீண்டும் வாருங்கள். எங்கே சாம்பலா உங்கள் பாடல்.
21: அப்பா யாரோ ஆசைன்னு வந்துச்சு. இப்ப ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சாங்க.
0: ஆமா ஆமா, ஆசையில பாத்தி கட்டி மாணிக்கத்தின் பாடல். ஆசையில பாத்தி ஆசையில பாத்தி கட்டி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
20: சரவணன் பாட்டுக்குப்பா. வசந்த காலம் நதியே நீலே.
0: ஓ வசந்த முல்லை போல வந்து நீங்கள் வசந்த கால நதியை கொண்டு வாருங்கள். வசந்த காலம் நதி இந்த மூன்று முடிச்சு. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் மகனே. நதியின் நிலை. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சரவணன் தரப்போகின்றார். வணக்கம் சரவணன். சரவணன் வணக்கம்.
19: வணக்கம். உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்வான்.
0: அடே அப்பா, இப்பொழுதுதான் உறவு வந்திருக்கு. உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணியிலே. நேரம் 12:20 நண்பகல் எங்களுக்கு, 9:50 இரவு நேரம் உங்களுக்கு. எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்களேன்.
22: வசந்தமே அருகில் வா.
0: ஓ, வசந்தத்தை அழைக்கிறார் அருகிலே வரச் சொல்லி. வசந்தமே அருகில் வா, வசந்தமே அருகில் வா. அருமையான பாடல். மகாலிங்கம், உங்கள் பாடலை தாருங்களையா. சிறப்பு. அமைதியான நதியினிலே ஓடும் ஆண்டவன் கட்டளை. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ஞானசேகரனாக இருக்கின்றது. எங்கே ஞானசேகரன்? உங்களை இணைக்கிறேன், இணைத்து விட்டேன், வந்து விட்டீர்கள். பாருங்கள்
1: ஞானசேகரன். பாடும் தாளாட்டு.
0: வாழ்த்துக்கள். இது பாடல், குழந்தை பாடும் தாளாட்டா? இது வந்து இந்த பாடல் வந்து விட்டது தான் இருப்பினும் பார்ப்பேன். இது குழந்தை பாடும் தாளாட்டு. எங்கே அடுத்த பாடலை சொல்கிறது? சரவணன், நீங்கள். சரவணன், உங்களுடைய இணைப்பை சொல்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய இணைப்பு இணைக்கப்படுகின்றது. அதற்கிடையே இன்னொருவர் அழைக்கின்றார். யாருடைய இணைப்பு முந்தப் போகின்றது? எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம். போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது. இந்த இணைப்பு என்னால் இணைக்க முடியாமல் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். பக்கத்தில் வந்து விட்டார் சரவணன். வணக்கம் சரவணன். வணக்கம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய ஷியாமலா. வணக்கம். ஓ, வாழ்த்துக்கள். ஆசைய காத்துல தூது விட்டு டண்டடா டண்டடா. ஆசைய காத்துல தூது விட்டார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தனராஜ். எங்கே விட போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் தூது சந்தனராஜ்.
5: காலை பணியில் ஆடும் மலர்கள்.
0: காலை பணியில் ஆடும் மலர்கள். காலை பணியில் ஆடும் மலை பணியில். வாழ்த்துக்கள். சிறப்பு. எங்கே மகாலிங்கம், தாருங்கள் உங்கள் பாடலை. மகாலிங்கம், உங்கள் பாடல் ஐயா. தாளாட்டு பாடி தாயாவில்லை. பிராப்தம், பிராப்தம். தாளாட்டு பாடு தாயாவில்லை. எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜனுடைய பாடலா இருக்கின்றது? கொண்டு வாருங்கள்.
5: ஆசை வச்சா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம்.
0: ஓ,
5: நன்றி, வணக்கம்.
0: ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். சரவணன், நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? சரவணன் நினைத்து விட்டேன். சரவணன்,
19: ஆடலாமே ஊஞ்சல் மேலே.
0: ஆசை தீர ஆடலாமே ஊஞ்சல்
19: ஊஞ்சல் மேலே.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன், உங்களுடைய பாடல். கிக்கு பிடிக்கின்றது எல்லோருக்கும். பாருங்கள் மலர்களிலே பல நிறம் கண்டேன். திருமால் பெருமை, மலர்களிலே பல நிறம் கண்டேன். சந்தன்ராஜ், மீண்டும் தாருங்களே உங்கள் பாடலை. சந்தன்ராஜ்,
5: கடலம்மா. கடலம்மாயா, உப்பு கடலம்மாயா.
0: ஓ, கடலம்மா, கடலம்மா. நல்ல தண்ணி கடலம்மா, இல்ல உப்பு கடலம்மா. கடலம்மா, கடலம்மா. அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா, உங்கள் பாடல் துல்லியமாக வருகின்றது. கொண்டு
22: வாருங்கள்.
0: வாழ்த்துக்கள். ஆசை அன்பு நிலைகளினாலே. அன்பு ஆசை. அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? சியாமலா தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா.
21: அப்பா ஆசை கொண்டே நமுதமே. அந்த பாட்டு
0: அட்ரா சக்கை டி ஆர் மாலிங்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆசை கொண்டே நமுதமே. வாழ்த்துக்கள் மகாலிங்கம். பாருங்கள் எத்தனை பாடல்கள், எத்தனை பேருடைய பாடல்கள் வருகின்றது. உங்கள் பாடலை கொண்டு பாருங்கள். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. ஆசையை அலை போலே சிறப்பான பாடல். கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் சரவணன், நீங்கள் தரும் பாடல். தாருங்கள் சரவணா உங்கள் பாடலை.
1: கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும்.
0: அட அவ கடலம்மா கூட நீங்க கடலோரம் கடலோரத்துக்கு வந்துட்டீர்கள். கடலோரம் கடலோரம் வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடல் சேமலா, நீங்கள் தரும் பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்கள் பாடல், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்கள்.
6: ஆசை அது யாரை கேட்டும் வருவதே இல்லை.
0: அதுதான் தாராளம் தண்டவாடல வந்து கேட்காமலே வந்தவன். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். ஆசை அது யாரை கேட்டும். அடுத்தது மகாலயத்தின் பாடல், மகாலயம் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். கடலோரம் வீடு கட்டி மீண்டும் பாருங்கள், வீடு குடிபெறுவோம். அடுத்த பாடலை தருவது மீண்டும் ஞானா, நீங்கள் வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் ஞானசேகரம் உங்கள் பாடலை.
7: அமுதும் தேனும் எதற்கனி அருகில் இருக்க.
0: சிறப்பு சிறப்பு அமுதும் தேனும் எதற்கு. அடுத்த பாடல் அது கிருஷ்ணன் தரப்பு உண்டார். கிருஷ்ணன் ஒரு பாடலுக்கு தரப்புண்டார், கொண்டு வாருங்கள்.
22: வணக்கம் ஐயா. கடலோரம் வாங்கிய காற்று.
0: வாழ்த்துக்கள். கடலோரம் வாங்கிய காத்து. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல், பாடல் எடுத்தால் விட மாட்டார், நிறுத்த மாட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா உங்களை நினைத்து விட்டேனம்மா, பாருங்கள் மகளே.
21: அப்பா ஆசை ஆசையா இருக்கிறது இது போல் வாழ்ந்து.
0: ஓ ஆசை ஆசையா இருக்குது இது போல் வாழ்வதுக்கு.
21: ஆசை விட்டு நவர்ற மாதிரி
0: எல்லாருக்கும் அந்த ஆசை யாரை கேட்டு வருது தானே வருகிறது எல்லோருக்கும் ஆசை. வாழ்த்துக்கள் அங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்க.
22: காற்று வாங்க போதே
0: வாங்கி கொண்டு வீட்டை போயிட்டு பாருங்கள். மீண்டும் காற்று வாங்க போ இழுக்கிறார் வழியா, காற்று வாங்க போனேன், காற்று வாங்கி இழுக்கிறார் அழகாக. ஞானசேகரம் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
7: கட்டி தங்கம் வெட்டி எடுத்து.
0: வாழ்த்துக்கள். திறப்பு மீண்டும் மீண்டும். அடுத்த பாடல் சரவணன் திறப்பு உண்டார். சரவணன் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. சரவணன்
1: தாருங்கள்.
0: ஓ அப்படியா, காற்று வந்தால் தலைசாயும் நாணலா. காற்று வந்தால் தலைசாயும் நாணல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் உங்களுடைய பாடல்.
6: ஆசை கிளிய அழகிய தக்காளி.
0: ஆமா ஆசை கிளிய விட்டு போக மாட்டேங்கிறோம். ஆசை
6: கிளிய
0: அழகிய தக்காளியே இந்த காலத்து பாடல். ஆசை கிளியே அழைத்து வாராய் அப்படி ஒரு பாடல். ஆசை கிளிய அழகிய அழகிய தக்காளியே இந்த பாடல். எங்க சாமலா உங்கள் பாடல சாரு உங்கள் பாடல்.
21: கவிதையே தெரியுமா கனவு நான்
0: தாரா சக்கியண்டாரன் களவு கவிதையே தெரியுமா. ஜெயம் ஜெயம் கவிதையே தெரியுமா இனிமையான பாடல். அடுத்தது கிருஷ்ணன் உங்கள் பாடல் தான், பாருங்கள் தாருங்கள்.
22: வெட்டி வேறு வாசம்
0: சிறப்பு முதல் மரியாதை. வெட்டி வேறு வாசம் தட்டி விட்டுட்டேன். வெட்டி வேறு வாசம் சரவணன் உங்கள் பாடல். விரைவாக செல்கின்றோம். சரவணனுடைய பாடல் விரட்டும்.
1: என்னைய தக்காளி பழம் போல அக்காமக
0: ராசாத்தின்னு தக்காளி பழம் போல அக்காமக ராசாத்தி தக்காளி மறக்காம வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தரப்போகிறீர்கள். அதற்கிடையில மல்லியம் ரகி அழைத்துக் கொண்டிருக்கின்றார். மல்லியம் மகாலிங்கம் எங்கே சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
21: கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம்
0: வந்து நீங்கள் அப்படி வாரீங்களா. கவிதை கேளுங்கள் மீண்டும் முதல் கவிதையை தெரியுமா வந்து இப்ப கவிதை கேளுங்களுக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்களுடைய ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
7: கனவு காணும் வாழ்க்கையாகும்.
0: ஆமாம் உங்கள் விருப்பம் கனவு காணும் வாழ்க்கையாகும். அடுத்த பாடல் அடுத்த பாடல் அடுத்த பாடல் மகாலிங்கம் உங்கள் பாடலாக தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் மகாலிங்கம் உங்கள் பாடலை. கேட்கவில்லை
1: அப்படின்னு ஒரு பாடல் வருது.
0: அதுக்கு அடுத்த வரி என்ன ஆசை பல உண்டு ஆசை வேற ஒரு பாடல் அசையும் என் நேசமும் அது நல்ல பாடல். ஆசையும் என் நேசமும் அடுத்த பாடல் ஞானசேகரனா இல்லையே அரசடிக்குப்பம் சரவணன் கொண்டு வாருங்கள். அரசடிக்குப்பம் சரவணன் உங்கள் பாடல். சரவணன் இணைப்பு கொடுதலாக இருக்கின்றது. யார் இணைக்கின்றார்? அவரோடு இணைந்து அமர்ந்து விட்டார் சரவணன். வாருங்கள்.
8: கவிதை அரங்கேறும் நேரம்.
0: அப்படி வந்து விட்டீங்க நீங்கள். கவிதை அரங்கேறும் நேரத்துக்கு வந்து வாழ்த்துக்கள். கவிதை அரங்கேறும் நேரம் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுடைய பாடல். கெட்டிக்காரன் வந்துவிட்டார் வாருங்கள் ஞானசேகரன்.
9: கவிதை அரங்கேறும் நேரம்.
0: அதைத்தான் இப்பொழுது சரவணன் அரங்கேற்றி விட்டார். நீங்கள் போக வேண்டியது அரங்கல்.
9: தென்றல் வந்து என்னை தொடும். தென்றல் வந்து
0: வாழ்த்துக்கள். உடனே எடுத்து விட்டார் கற்பூர புத்தியை. தென்றல் வந்து என்னை தொடும் நல்ல பாடல். அடுத்த பாடல் சரவணா உங்களுக்கு தான். கொண்டு பாருங்கள் சரவணன் உங்கள் பாடலை.
8: கவிதை கேளுங்கள்.
0: அதெல்லாம் வந்து விட்டது. அதெல்லாம் வந்து விட்டது ஐயா. வந்துவிட்டது. சென்று விட்டீர்கள். மீண்டும் வருவீர்கள். சரி பார்ப்போம். இப்பொழுது யார் வருக? கிருஷ்ணா நீண்ட நேரம் ஆகிவிட்டது. எங்கே
22: காணாதீர்கள்?
0: வைகை காத்திருந்தாள். வாசாத்தி உன்னை காணாத நெஞ்சு. ராசாத்தி உன்னை வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் மகாலிங்கம். கொண்டு வாருங்கள். என்ன பாடல் மகாலிங்கம்? உங்களை நினைத்துக் கொண்டேன் ஐயா.
8: குயிலே கவி குயிலே.
0: நீங்கள் வானொலி நிறுத்த வேண்டும்.
8: கவியே
0: குயில் என்ற பாடல் வந்ததா? யா குயில். சரி சரி மீண்டும் பாருங்கள். குயிலே கவி குயிலே கவி குயில். உங்கள் வானொலியை நிறுத்துங்கள். வானொலியை நிறுத்துங்கள் ஐயா. கவி குயிலே. அடுத்தது அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சரவணன் அவர்கள். சரவணன்
8: மதி ஆண்டாம் சமதி.
0: அது வந்து விட்டது ஐயா. இன்னும் ஒரு பாடல் சரவணன்.
8: சரி அடுத்த பாடல்.
0: அடுத்த பாடல் முதல் முதல் வந்த பாடலும் நீங்கள் ஒரு பாடல் தரவில்லை. அடுத்த பாடலை தருவது சியாமலா. கொண்டு பாருங்க
21: சியாமலா. கோட்டை கட்டி அன்பு என்னும்
0: தெய்வம். நல்லதோர் பாடலம்மா அந்த பாடல். வாழ்த்துக்கள் அம்மா. ஆசை மனதில் கோட்டை கட்டி. வாழ்த்துக்கள். எங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள். ஞானசேகரன்
9: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும்.
0: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர. உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர. நன்றி நன்றி. வந்ததோ தெரியல பார்க்கின்றேன். அடுத்த பாடலை தரப்போகின்றீர்கள். ஓடி வர வேண்டும் சரவணா. உங்களுக்கு இரண்டு பாடல்கள் இடைவெளி இருக்கின்றது. அதை நிரப்ப வேண்டும். நீங்கள் கொண்டு பாருங்கள் பாடலை. அடுத்த பாடலை இப்பொழுது யார் தரப்போங்கள்? நேரம் சரியாக 12:33 நிமிடத்தை காட்டுகின்றது. கிருஷ்ணனுடைய பாடல் வருகின்றது. கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
22: கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாடசாமி.
0: வாழ்த்துக்கள். சுடலமாடன் சாமியை பிடிச்சு கோட்டையை விட்டு வேட்டைக்கு போறார் சுடலமாடன் சாமி. கோட்டையை விட்டு போறார். எங்கே சரவணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
8: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: அந்த பாடல் வந்துவிட்டது. போகிற ஒரு பாடல்
8: நீயும் நானுமா.
0: நீயும் நானுமா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது ஞானசேகரன். கொண்டு பாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன். கொண்டு பாருங்கள்.
9: அப்பா மனம் ஒரு குரங்கு. மனம் ஒரு
0: குரங்கு. ஓ மனம் ஒரு குரங்கு சிறப்பு. மீண்டும் பாருங்கள். வாருங்கள் மீண்டும். மனம் ஒரு குரங்கு என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். 150வது பாடலை கண்டுபிட்டோம். வெற்றி வெற்றி. எங்கே அடுத்த பாடல் மாலிங்க உங்கள் பாடல். உங்கள் பாடல்
22: நல் வாக்கு நான் சொல்வேன்.
0: நல் வாழ்த்து நல் வாக்கு. நல் நல் என்றது ஏதாவது பாடல் வந்ததா? இல்ல முதல் பதமாக பெற வேண்டும். நல் என்பது நீங்கள் தரும் பாடலில் நல் என்பது முதல் பதம். இந்த முதல் நல் என்று வேறு பதத்தில் பாடல் வந்திருந்ததா? ஏதாவது பாடலில் நல் என்ற வார்த்தை வந்ததா? ஐயா வேறொரு பாடல் கொண்டு வாருங்கள். சென்று பாருங்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலில் யார் தருவது? கிருஷ்ணன் பெற வேண்டும். பெற வேண்டும் கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும்.
22: குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன்.
0: உண்மையா? அது உண்மையா?
22: ஆமாம்.
0: அப்ப சரி அப்படின்னா வைப்போம். நாங்கள் இரண்டு பேரும் குரங்குகள் தானே. குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கூறப்பட்டாச்சு. என்னென்ன நாங்க மனிதன் எங்க சரவணன் கொண்டு பாருங்க உங்கள் பாடலை.
22: நான் பாட வந்தது அவர் கிருஷ்ணன் பாடிட்டாரு, வேற ஒரு பாடலோடு வருகிறேன்.
0: பாடல் எடுங்கள், மலர் இருக்குது, பூ இருக்குது, நிலவு இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்கு உண்ட டக்குன்னு போருங்கள்.
22: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்,
0: அதுதானே அதுதானே, என்ன கோபம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இருக்கின்றது, நிலவுக்கு என் மேல் கோபம். என்ன வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல் தான் பாருங்கள். கிருஷ்ணன் கொண்டு பாருங்கள்.
22: வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடைய போடு.
0: ஓ வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அரச கட்டளை. வேட்டையாடு விளையாடு, வேட்டைக்கு அவர் போக இவர் வேட்டையாடு சொல்லுகிறார், வேட்டையாடு விளையாடு. அடுத்த பாடல் யார் பாடல்? மாலினியம் கொண்டு வாருங்கள்.
22: மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்,
0: வாழ்த்துக்கள். இனிமை இனிமை மனிதன் குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் மனிதன் மனிதன் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். கட்டிக்காரன் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தாருங்கள். சியாமலா
21: உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் அறிவேன்.
0: ஓ வாழ்த்துக்கள், உன்னைத்தான் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உன்னைத்தான் நான் அறிவேன். சிறப்பு மகளே, அடுத்த பாடலை தருவதற்காக ஞானசேகரன் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
10: மனிதன் மாறிவிட்டான்,
0: மனிதன் மாறிவிட்டான், நல்ல பாடல், மனிதன் மாறிவிட்டான், சிறப்பான பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சரவணன் நீங்கள் வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் சரவணன் பாடலை.
22: மனிதன் மாறவில்லை, மயக்கம் தீரவில்லை,
0: அவன் மாறிவிட்டான் என்றால் நீங்கள் மாறவில்லை என்று பாருங்கள். கெட்டிக்காரர் இதல்லவா போட்டி. மனிதன் மாறவில்லை, மதத்தில் ஏறவில்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல்களை தருகின்றீர்கள். இப்பொழுது ஞானசேகரன் வருகின்றாரா இல்லை? சியாமலா வந்து விட்டார். வணக்கம் பிறந்து வந்தேன் குலமகளாக, நல்ல பாடல், நல்ல பாடலை தேடி தருவீர்கள். அதுபோல் இங்கும் தருகின்றீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
10: உண்மை உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: நான் சொல்ல மாட்டேன் ஐயா, மற்றவங்களோட உண்மையை நான் வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணா என்ன பாடல் கொண்டு வாருங்கள்.
22: மனிதன் நினைப்பதென்று வாழ்வு நிலைக்கும் என்று
0: சிறப்பு, நல்ல பாடல் மீண்டும் பாருங்கள். மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நினைக்கும் என்று சரவணா சரவணா யாம் இருக்க பயமேன் கொண்டு வாருங்கள்.
22: போதும்
0: அழுகின்ற வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். மீண்டும் மீண்டும் பிறக்கும் போதும் அழுகுதான், இறக்கும் போதும் அழுகுதா, அப்புறம் ஏயா பிறக்க வேண்டும். அடுத்த பாடல் மகாலிங்கத்தின் பாடல், மகாலிங்கம் கொண்டு பாருங்கள். மகாலிங்கம் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் என்று பிறந்த நாள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன் உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள்.
22: வணக்கம் ஐயா. உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி,
0: அவிட்டு போடு போங்கோ, அவிழ்த்து விடுங்கோ, கட்டி விடப்படாதேங்கோ. உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி, என்ன கட்டி இழுக்குது? சியாமலா நீங்கள் வாருங்கள் உங்கள் பாடலை தருங்கள்.
21: அப்பா ஒன்றானவன் உரிமை இரண்டானவன், அந்த பாட்டு
0: ஒன்றான் அப்பா ஒன்றானவன், அப்பா ஒன்றா அப்பா ஒன்றானவன் உன்னை கண் தேடுது, அப்ப அந்த விக்கல் விடவில்லை, ஒரு விக்கல், உன்னை கண் தேடுது, ஓ விக்கல் பாடல். எங்கே வாருங்கள் சாமலா உங்கள் பாடல்.
21: கட்டி வச்சுக்கோ
0: பாத்துங்க, கட்டிய கட்டியன்னு கூறிவிட்டீர்கள், பாருங்கள் எத்தனை கட்டி வரப்போகிறது இப்பொழுது. கட்டி வச்சுக்கோ தன்னது, இதெல்லாம் தலைவர் இருக்க வேண்டும், வருவார் கொண்டு ஓடி வருவார். எங்கே கொண்டு பாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
10: நாளாம் நாளாம் திருநாளாம் தங்கைக்கும் மனநாளாம்,
0: வாழ்த்துக்கள், நல்லதோ ஒரு பாடல், மங்களமான பாடல், வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் மகனே. நாளாம் நாளாம் திருநாளாம் எங்கே சரவணன் உங்கள் பாடல்.
22: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: அது முதல் ஞானசேகரன் சொன்னா நான் உண்மை சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன், நீங்க வேறு தாருங்கள். ஞானசேகரன் தந்து விட்டார் அந்த பாடலை, வேறு பாடல் தாருங்கள். உன்னை கண்டே மயங்காத பெயர்கள் உண்டு,
22: மனமும் உண்டு.
0: எங்க பாருங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். உன்னை கண்டு மயங்காத. அடுத்த பாடலை சேர்ப்பதற்காக மகாலிங்கம் ஓடி வருகின்றார். மகாலிங்கம் தாருங்க உங்கள் பாடலை.
3: உன்னை
0: சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லியும் குற்றம் இல்லை. மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. என்ன இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்ல போகிறீர்கள்? ரெண்டு பாருங்கள் பாடலை.
22: உன்னை ஒன்று கேட்பேன், உன்னை ஒன்று கேட்பேன், என்ன

0: நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன்
1: வயது அந்த பாடலும் வந்துவிட்டது. மீண்டும் பாருங்கள், இப்பொழுது சியாமலா நீங்கள் வரும் பாடலுக்கு செல்கின்றேன். வர வேண்டும் சியாமலா, உங்கள் பாடலை கொண்டு உன்னை என்று வந்தா உன்னையிலேயே நீங்க ஏதோ ஒரு பாட்டு எடுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள் சியாமலா.
2: அப்பா உன்னை கண்டு மயங்காத பாட்டுக்குப்பா. மயங்காத மனம் யாவும் மயங்கும் அந்த
1: பாட்டுதான். நல்ல பாடல், மயங்காத மனம் யாவும் மயங்கும். வாழ்த்துக்கிழமா எங்கே வந்து விட்டார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
3: வணக்கம் ஐயா. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தியா.
1: உன்னைத்தானே தஞ்சம் என்று வந்து வாழ்த்துக்கள். உன்னைத்தானே தஞ்சம் என்று நல்ல பாடல் சியாமடா. உங்களுடைய பாடலை தருங்கள் மகளே. சியாமடாவின் பாடல்.
2: அப்பா கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன.
1: கண்கள் நல்ல பாடல். கண்கள் கர்ணன்ல இருந்து வந்திருக்குது. சரவணன் என்ன பாடல் தருங்கள் சரவணா?
4: மயங்குகிறாள் ஒரு மாது.
1: மயங்குகிறாள் ஒரு மாது. அடே வாசமலருக்கு போய்விட்டாரா? மயங்குகிறாள் ஒரு மாது, தன் உறவுக்கும் செயலுக்கும் மயங்குகிறாள் ஒரு மாது. சிறப்பு. இங்கே அடுத்தது கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
0: நான் நன்றி சொல்வேன் உன் கண்களுக்கு.
1: இப்ப நன்றி எல்லாம் சொல்லவே இல்லையா, முடிவு வரட்டுமா? வாழ்த்துக்கள். நான் நன்றி சொல்வேன் உன் கண்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தரும் பாடல்.
2: அப்பா ஒரு புல்லாங்குழல் இலை அம்மா அந்த பாட்டுப்பா. உண்மையானது
1: ஒரு வேண்டு ஆரம்பிக்கின்றது. ஒரு புல்லாங்குழல் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலுக்கு உரிமையானவர் சந்தன்ராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா உங்களுடைய பாடல் மகளே கொண்டு வாருங்கள்.
2: நன்றி சொல்லி பாடுவேன் நாயகி நானா.
1: சிறப்பு. நன்றிக்கு ஒரு பாடல். நன்றி சொல்லி பாடுவேன். வாழ்த்துக்கள் அம்மா நல்ல பாடல் வரி. சரவணா ஓடி வாருங்கள்.
4: நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு.
1: அப்படியா, நீங்களும் நன்றி சொல்லுகிறீர்கள் சரவணன். நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு வந்து விட்டீர்கள். நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சொல்ல வேண்டும். இப்பொழுது சந்தன்ராஜ் உங்களுடைய சந்தர்ப்பம். சந்தன்ராஜ் தர வேண்டும்.
3: வணக்கம்யா. நன்றி நன்றி என்று சொல்ல கோயில் மணியா.
1: ஓ அப்படி சொல்லி அடிக்கிறோம். நன்றி நன்றி என்று சொல்லி ஒலிக்கும் கோயில் மணி. அதான் ஒரு நல்ல பாடல் தானே. நன்றி நன்றி என்று சொல்லும் கோவில் மணி சிறப்பு. எங்கே மகாலிங்கம் தருங்கள். மகாலிங்கம் உங்களை இணைத்து விட்டேன். ஓ எல்லாம் கலைந்து விட்டது. உங்களுடைய தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படுது. இப்பொழுது சியாமலா வருகிறேன். சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா.
2: அப்பா மனசே மனசே குழப்பம் என்ன.
1: இதுதான் வயசு காதலிக்க. வாழ்த்துக்கள். மனசே மனசே குழப்பம் என்ன. வாழ்த்துக்கள். சரவணன் கொண்டு வர வேண்டும் உங்கள் பாடலை.
4: கோவில் மணி ஓசை தானே செய்தது யாரோ?
1: யார் ஐயா? அது பாஞ்சாலி. பாஞ்சாலி ஐயா. வாழ்த்துக்கள்.
4: பாஞ்சாலி
1: பாஞ்சாலி. கோவில் மணி ஓசை தன்னை டிங்கு டிங் என்று செய்ததாரோ? அது பாஞ்சாலி. பாஞ்சாலி எங்கே? ஞானசேகரன் நீண்ட நேரத்துக்கு பின் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் ஞானன் ஞானசேகரன் உங்களை நினைச்சு விட்டேன் மகனே.
5: வணக்கம் அப்பா. வணக்கம். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு.
1: ஓ மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை. அடுத்த பாடலை தருவது என்னுடைய தேவாவா? யார் இது? வணக்கம். வந்து விட்டார் தேவா. வணக்கம் தேவா. தேவா வணக்கம்.
3: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அந்த
1: மாதிரி இவங்க எல்லாம் கணக்க நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை. நன்றி சொல்ல
3: நான் தான் மயங்குறேன். அந்த
1: மயங்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். மீண்டும் ஓடி வாருங்கள். உறங்கவே இல்லை. ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். உங்கள் பாடலை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பாடல்?
5: மணி ஓசை கேட்டு எழுந்து.
1: மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சின் ஆசை கோடி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணகிரியில் இருக்கும் கிருஷ்ணா.

0: உங்களை இணைந்து விட்டேன் கிருஷ்ணா, என்ன நடந்தது வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. மனசு மயங்கும் மௌன கீதம்.
0: மனசு மயங்கும் மௌன கீதம். அடே அப்பா, மனசு மயங்கும் முத்து, அதனால தான் மயங்கியது. அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சரவணன் போல் தெரிகின்றது. ஆமாம், சரவணன் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: கண்ணம்மா.
0: என்னையா?
2: வார்த்தை தவறிவிட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்குது.
0: ஓ, இது ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லை உனக்கு. ஓகே, வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, வாழ்த்துக்கள். வார்த்தை தவறிவிட்டா அவ்வளவுதான் ஐயா, வாழ்த்துக்கள். கண்ணம்மாக்கு மட்டுமில்லை எங்களுக்கும் தான். மாலிங்கம் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. யார் யார் யார் அவர் யாரோ. வாழ்த்துக்கள் பாசமலர் திரைப்படம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே அடுத்த பாடல்? சியாமலாவின் பாடல். சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா தேவ பாட்டுக்குப்பா. உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம் அந்த பாட்டு?
0: உனக்கும் எனக்கும் இசைந்த
3: நன்றி சொல்ல உனக்குன்னு பாடுறாரு.
0: ஆமா, உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்ற பாடல். எனக்கும் சிறப்பு, சிறப்பு, சிறப்பான பாடல். சிறப்பான பாடலை தந்து கொண்டிருக்கின்றீர்கள், சுறுசுறுப்பாக வந்து கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் சரியாக 12:47. நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரத்தை நெருங்குகிறோம். உங்களுடைய எல்லையை தொடுவதற்கும் எட்டி பிடித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ சரவணனுடைய பாடல் வரை இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் சரவணன்.
2: யாரோ நீயும் நானும் யாரோ.
0: அப்படியா? யாரோ நீயும் நானும் யாரோ, அது போல போடுவையா? நானும் நீங்களும் ஒன்று தான் ஐயா. யாரோ நீயும் நானும் யாரோ ஒன்று கேட்ட வேளையிலே அடுத்த பாடலை தேவா திறப்பு கொண்டார். தேவா கொண்டு வாருங்கள். தேவா.
4: யாருக்காக இது? யாருக்காக?
0: தேவாவுக்காக. யாருக்காக இது? யாருக்காக? தேவாவுக்காக. அடுத்த பாடல் யார் தர வேண்டும்? சியாமலா திறப்பு கொண்டார். கொண்டு வாருங்கள் சியாமலா.
3: அப்பா கொஞ்சம் யாராப்பா கேட்டதும் கொடுப்பாவே கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த பாட்டுப்பா.
0: கேட்டதும் கொடுத்ததும் கொடுப்ப அந்த பாடல். கேட்டதும் கொடுப்பவனே. ஆமா ஆமா, கிருஷ்ணா. கேட்பதும் கொடுப்பவனே கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. அடுத்த பாடல அதுக்காக கேட்டதும் தர வருகின்றார் கிருஷ்ணா அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம்.
0: அதெல்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு பொருத்தத்தை பார்த்து. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். உனக்கும் எனக்கு சுத்தி போடுங்க. உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம். அடுத்த பாடலை தருவது இங்கு சரவணனுடைய பாடலாக இருக்கு. சரவணன் கொண்டு வாருங்கள்.
2: யாரோ பின்பாட்டு பாட.
0: யாரோ பின்பாட்டு பாட. நீங்கள் முன்பாட்டை பாடுங்கள். நன்றி, மீண்டும் பாருங்கள். யாரோ பின்பாட்டு பாட. அடுத்தது யாருடைய பாடல்? மகாலிங்கத்தின் பாடல் இல்லை, சியாமலாவின் பாடல். எங்கே மகாலிங்கம்? சியாமலா மகாலிங்கம் இருவர் முனைகின்றார்கள். பார்ப்போம் யாருடையது முந்துகின்றது என்று. சியாமலா முந்தி விட்டார். சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: அப்பா யாரோடு யாரோடி எந்த ஊரோ அந்த பாட்டுப்பா.
0: ஓ, யாரோடு யாரோ எந்த ஊரோ. ஆமா ஆமா ஆமாம், யாரோடு யாரோ. அடுத்த அடுத்த பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல் கிருஷ்ணன் தருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: கிருஷ்ணா முகுந்தா முராரே.
0: கிருஷ்ணா முகுந்தா
2: ஜெய கிருஷ்ணா முராரே.
0: இது இப்ப இப்ப இது எந்த பாடலுக்கு இதை தருகின்றீர்கள்?
2: கிருஷ்ணான்னு பாடினாங்க ஒரு பாட்டு ஒண்ணு ஓடுனது.
0: கிருஷ்ணா என்று பாடலா? வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு எங்களுடைய மகாலிங்கம் வந்து விட்டார். மகாலிங்கம் கொண்டு பாருங்கள். மகாலிங்கம் அவருடைய இணைப்பு சரியான துல்லியம், அவர் சரியான வீக்கா இருக்கு. மாலிங்கம் உங்கள் பாடல் ஐயா, உங்களை இணைத்து விட்டேன். மாலிங்கம் இணைத்து விட்டேன், கேட்கவில்லை, மீண்டும் அழைக்க வேண்டும். எங்கே அடுத்த பாடல்? சந்தன்ராஜ் சரியில்லை. சந்தன்ராஜ் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா?
0: மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா? வந்துச்சா கேரள காதல். மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா? வந்துச்சா? வந்துச்சு, வந்துச்சு. எங்கே சரவணன் உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை.
2: எந்த ஊர் என்றவனே இருந்தவரை சொல்லவா.
0: எந்த ஊர் என்றவனே? காட்டு ரோஜா. இருந்த ஊர் உந்த ஊரை சொல்லவா, இந்த ஊர் ஒன்றுவனையும் சொந்த ஊரை சொல்லவா. அடுத்தது கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
2: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: நான் மாடு, நான் பேச மாட்டேன், நீங்க பேசுற, நான் பேச மாட்டேன், நீங்க எழுதுவேன்.
2: நன்றி.
0: நான் பேச நினைப்பதெல்லாம் இனிமையான ஒரு காவிய பாடல் அந்த பாடல். எங்க சியாமலா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சியாமலா, சியாமலாவை இணைத்து விட்டேன்.
3: அப்பா மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தால் அந்த பாட்டுப்பா.
0: அப்பா மனசுக்குள்ள உட்கார்ந்து மணி அடிக்க மாட்டா. மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சரவணன் உங்களுடைய பாடல். முடிவை காண போகின்றோம். சரவணன் இன்னும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
6: பேசுவது கிளியா.
0: அது கிளி பேசுனா எப்படி பேசணும் ஐயா? பேசுவது கிளியா, கீச்சு கீச்சு பேசுமா? இறுதி பாடலை தருகின்றார் கிருஷ்ணன். இத்துடன் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. பாடல்களை தொடரும் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: நான் கவிக்கனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை ஐயா.
0: நல்ல கட்டிக்காரன் ஐயா, வாருங்கள் போட்டு வாருங்கள் சந்தோஷம். நான் கவிஞனும் இல்லை என்ற பாடல். இத்தோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவை காண இருக்கின்றோம். 200 பாடல்களை தொட்டுவிட்டபடியால் நேரம் சரியாக 12:52. அதற்குள்ளே 200 பாடலை தொட்டுவிட்டோர் போதும் என்று ஆகிவிட்டது. நீங்கள் தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்காக எங்களுடைய கூட்டுத்தொகைகளை பார்த்து சரி பார்த்து யார் வெற்றி யார் தோல்வி என்பதை தெரிந்து கொள்வோம். ஒலிக்கின்றது பாடல்கள், தொடருங்கள். நன்றி. இணைந்து சிறப்பிக்கின்றன.

நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ,

0: என்ற உறவுகளே, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? இனிமையான பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒழிப்பதை கேட்டோம். இத்தனை பாடல்களை கொண்டு வந்த குவித்த உங்களுக்கு இத்தனை பாடல் போதாதுதான். இருப்பினும் உங்களுக்கு நேரத்திலே உங்களுக்கான பாடல்கள் தரப்படும். இன்று மொத்த உறவுகளாக 8 உறவினர்கள் வந்து பங்கு பெற்று இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தீர்கள். பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு 2, 3, 4 பேர் வரும் வேளையில் 8 பேர் வருவது பெருங்காரியம். இந்த பெரிய விடயம்தானது. 8 பேரும் வந்து 200 பாடல்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே தந்து விட்டீர்கள். சிறப்பாக வந்தவர்கள் ஒவ்வொருவரும் சுறுசுறுப்பாக மிகவும் செழிப்பாக இருந்தது. ஆனால் ஒரு சிலருடைய இணைப்பு மிக மிக கடினமாக இருந்த அவர்கள் அந்த இணைப்பு துல்லியமாக இல்லை, இணைப்பு கிடைக்கவில்லை என்றாலும் விடாப்பிடியாக இருந்து தன்னுடைய நிகழ்ச்சியை எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று தங்கள் பங்கை அழகாக ஆற்றியிருக்கின்றனர். அதிலே முதற்கண் மகாலிங்கத்துக்கு, மகாலிங்கம் அவர்கள் பேசுவது கேட்பதற்கு, நாங்கள் பேசுவதை அவர் புரிந்து கொள்வதற்கும் கடினமான ஒரு தொடர்பு நிலையில் இருந்தாலும் அவர் விடவே இல்லை. துணிந்து வந்து தன்னுடைய பாடல்கள், தான் நினைத்த பாடல்களை தந்திருந்தார். வாழ்த்துக்கள் மகாலிங்கம் உங்களுக்கு. இன்று நீண்ட நாட்களுக்கு பின்பு பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை சந்தித்தீர்கள். அதேபோன்று ஞானசேகரன் அவர்கள் பாதி நேரம் முடிந்த பின்பு வந்தாலும் கூட தன்னுடைய கடமையை சரிவரச் செய்து சிறந்த பாடல்களை அவரும் தந்திருந்தார். இதைவிட தேவா இடையிலே வந்து எங்களுக்கு அந்த உற்சாக பானம் தருவது போல தந்து எங்களை எல்லாம் கூத்தாட வைத்தார் தேவா. வாழ்த்துக்கள் தேவா உங்களுக்கு. அடுத்து வளமை போல வந்து இணைந்த உறவுகளாக கிருஷ்ணன், ஜெகபர் சாதிக் அவர்கள், சியாமலா அவர்கள், இவர்கள் எல்லோரும் வந்து சரவணன், சந்தன்ராஜ் இவர்கள் விடாகண்டன் தொடாகண்டனாக தங்களோட கடமையை சரியாக செய்த போலேயும் சந்தன்ராஜ் அவர்களுக்கு இன்று இணைப்புகள் அதிகம் கிடைக்கவில்லை. கிடைத்த இணைப்பு சரியாக கிடைத்தாலும் அங்கே பார்த்தேன் அட்ட அவதானி தானே அவர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் அங்கே 4-5 கவனங்களோடு இதையும் வந்து ஒரு விடயமாக கவனித்து எப்படித்தான் சமாளித்தாரோ தெரியவில்லை. அவரும் வந்து அற்புதமாக இயங்கியிருக்கின்றார். ஊரை விட்டு ஊர் சென்று வேறு இடத்தில் இருந்தாலும் கிருஷ்ணாவுக்கு சுதந்திரம் நிறைய இருந்திருக்கின்றது. தனிப்பட்ட முறையிலே அவர் இருந்து கொண்டு வடிவாக ஆண்டிருந்தார். அவர் ஆளக்கூடியதாக இருந்தது எங்களுடைய காற்றலையை. அந்த பொழுது ஜெகபர் சாதிக் அவர்கள் வளமை போல வந்து அவரை ஆரம்பித்து அழகாக பண்பாக பணிவாக கூறுவார். உபன்றை வெண்ணாருடைய பாடலுக்கு என்ன பாடல் என்று மகிழ்வாக தருவதும் விட்டு செல்வதும் அழகாக தன்னுடைய அணைப்பை அழைத்து இணைப்பை துண்டிப்பதிலும் துல்லியமாக சிறப்பாக இருந்தார். அவர் பாதி வழிதான் வருவார், மீதி வழி வர மாட்டார். அவருடைய சூழல் அது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் எங்களோடு ஒன்றாகி இந்த நிகழ்ச்சியை உற்சாகமாக கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். இந்த வேளையில் இப்பொழுது புள்ளிகளை பார்க்க போனால் மொத்தம் 200 பாடல்களை கொண்டு வந்து 2 மணி நேரம், அதாவது எங்களோட குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே தந்துவிட்டீர்கள். அதனால் உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நல்ல ஓய்வெடுத்தின் 3-4 பாடல்களை இனிப்பாக கேட்டிருக்கின்றீர்கள். இந்த வாய்ப்பு இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு. பார்க்க போனால் வந்த புள்ளிகளை நான் எண்ணிக்கொண்டு வந்து கூட்டுத்தொகையிலே கூட்டி கழித்து பெருகி பார்க்கும் பொழுது இப்பொழுது எங்கள் தேவா அவர்கள் முதலில் இருக்கின்றார். என்னவென்றால் அவர் 5 பாடல்கள் தந்தாலும் அவ்வளவு முத்தான பாடல்கள், சிறப்பான பாடல் தந்த விதம், அவர் தந்து இணைந்து கொண்ட அந்த உற்சாகம் எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி இருந்தது. அடுத்ததாக ஜெகபர் சாதிக் அவர்கள் 12 பாடலோடு தன்னுடைய இணைப்பை நிறுத்தி கொண்டார். அவருக்கு அதற்கு மேல் செல்ல முடியாது. ஆனால் அந்த 12 பாடல் தரும் வரையும் அழகாக சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. புதிதாக கேட்பவர்களுக்கும் நல்ல துரக்கமாக இருக்கும் அந்த வகையிலே அவர் இணைந்திருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று எதிர்பாரா விதமாக ஞானசேகரன் ஓடி வந்திருந்தார். ஞானசேகரன் பாதி வேளைக்கு பின்புதான் நீங்கள் வந்திருந்தீர்கள். அழகாக சரியான துணியுடன் நல்ல பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறீர்கள். 15 பாடல்கள் உங்கள் படைப்பிலே வந்தன. அதேபோல மகாலிங்கம் விட்டு கொடுக்கவில்லை. அவருக்கு கேட்கும் சக்தி குறைவாய், நான் கூறியது அவருக்கும் அவர் கூறுவது எனக்கு கிடைக்காத ஒரு இடையூறு கொண்ட தொலைபேசி இணைப்பிலும் கூட 16 பாடல்களை அவரும் தந்திருக்கின்றார். அடுத்து தந்த பாடல்கள் கூடுதலான பாடலை இன்று சந்தன்ராஜ் அவர்கள் 30 பாடல்களை கொடுத்து இருக்கின்றார். அடுத்து 39 பாடல்களை அன்புமகள் ஷியாமலா நீங்கள் 39 பாடல்களை நீங்கள் கொடுத்து 3வது இடத்தில் இருக்கின்றீர்கள். கிடைத்த இணைப்பை சரியாக நீங்கள் தந்து சரியான முறையிலே பாடலையும் யார் பாடலுக்கு எந்த பாடலை தருகின்றேன் என்ற விளக்கத்தையும் தந்து தந்தீர்கள். சிறப்பு உங்களுடைய நீங்கள் 3வது இடத்தில் இருக்கின்றீர்கள். இரண்டாவது இடத்தில் இன்று சரவணன் திகழ்கின்றார். சரவணனுக்கு இன்று இணைப்பு துல்லியமாக கிடைத்திருக்கின்றது. ஒரு சில வேளைகள் ஒரு பாடல் மறந்துவிட்டால் உடனே அடுத்த அணைப்பிலே ஓடி வந்து அடுத்த பாடலையும் தந்து விடுவார். 41 பாடல்களை தந்து இரண்டாவது இடமும், 42 பாடல்களை தந்து கிருஷ்ணன் முதலாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றீர்கள். முதலுக்கும் இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிகம் வித்தியாசம் இல்லை. முதலாவது பாடல் அதாவது 39 பாடல் மூன்றாவது இடம் என்றால் இரண்டு பாடலை கூட்டி மூன்றாவது இடத்தை பெற, இரண்டாவது இடத்தை பெற்றார் சரவணன். இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடைவெளியாக இருந்தது இரண்டு பாடல்கள் தான், 39 41. அடுத்து முதலாவது இடத்தை ஒரு பாடலால் கூட எடுத்துக்கொண்டு 42 பாடலை கொடுத்திருக்கின்றார் கிருஷ்ணன். இரண்டு பாடலை கூட கொடுத்திருக்கின்றார் இரண்டாவது நிலை இருப்பவர். இப்படி சிறப்பாக இருக்கின்றது, உங்களை எண்ணி மகிழ்கின்றேன். விடாகண்டன் தொடாகண்டனா ஒருவருக்கொருவர் சரியான போட்டியை இன்று தந்திருக்கின்றீர்கள். 8 பேருக்கும் உங்களுக்கான பாடல்களை நான் நீங்கள் கேட்காமலே உங்கள் நீங்கள் தந்த பாடல்களுக்கு தெரிவு செய்து இந்த 8 பாடல்களும் உங்களுக்காக வர இருக்கின்றது. இரவு நேர் நேரத்துக்கு முன்பு உங்களுக்காக ஒழிக்கும். எங்களுக்கு இங்கே காலநிலை கோளாறுகள் இருந்தாலும் உங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 8 பேர் கிருஷ்ணன், அடுத்து சரவணன், அதைத் தொடர்ந்து ஷியாமலா, அதைத் தொடர்ந்து சந்தன்ராஜ், மேலும் மகாலிங்கம், ஞானசேகரன், தேவா, உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு சிறப்பாக நிகழ்ந்தது என்று இங்கே குறிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லோருக்கும்
1: When I walk into Farm Boy, everything is extremely organized.
0: ஷியாமலா குறிப்பிட்டிருக்கின்றார், ஒருவருக்கு மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே இணையம் கோளாறுதானப்பா என்று எழுதியிருக்கிறார். இருப்பினும் சோடை போகாமல் எல்லாரும் கட்டித்தனமாக உங்களுடைய ஞாபக சக்தியை வேகம் விவேகம் என்ற அடிப்படையில் சிறப்பாக இணைந்து செயற்பட்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முழுமையாக கிடைக்கின்றது. மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்த எங்களுக்கு நேரம் கொடுத்து இந்த வானொலியை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்த அன்பு மகள் மீரா அவர்களுக்கு அடிக்கடி இங்கே வந்து என்னை பார்த்து கொண்டு தான் இருந்தார். ஏனென்றால் காலநிலை ஒவ்வாத நிலை, இருப்பினும் கலையகத்துக்குள்ளே நிலமையப்படி இணைய கல கணனிகளப்படி என்று வந்து வந்து சரிபார்த்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றி. அதனால் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாகத்தான் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையில் நீங்கள் மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில் உங்கள் பாடல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையிலே எல்லோருக்கும் பொதுவாக ஒரு பாடலை தரலாம் என்று எண்ணி ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இதிலே உங்களுடைய பாடல் நீங்கள் தந்த பாடல்களுக்குள்ளே தெரிவு செய்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்று நான் நினைத்து தருகின்றேன் அந்த பாடல். எங்கே இந்த பாடல் அத்தனையும் நாங்கள் நினைத்து தந்ததல்ல, எதிர்பாராமல் எங்களுடைய அந்த வார்த்தைகளிலிருந்து நீங்கள் பிடித்து தந்தது எவ்வளோ அற்புதமாக இருக்கின்றது. இவ்வளோ தூரம் கெட்டிக்காரராக இருக்கின்றீர்கள். சரி, இந்த பாடல் ஒன்றை தருகின்றேன், அந்த பாடலை கேட்போம். இறுதி பாடல் ஒன்றாக தந்துவிட்டு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். கேட்போமா பாடலை? கேட்டுவிட்டு உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வந்து இணைந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகின்றேன். குறைகள் இருந்தால் எடுத்துச் சொல்லலாம். பாடல் இப்பொழுது ஒருக்கே இருக்கின்றது.

இனிமையான அந்த பாடல் எங்களோடு ஒத்துழைத்து என்று எங்களை மகிழ்வித்து செல்லுகின்றது. இறுதி பாடலாக இங்கே என்னை நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருங்களப்பா, உடல்நலத்தை கவனிங்கள் என்று அன்பு மகன் ஞானசேகரன் மகளே சியாமலா நீங்கள் கூறுவதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் எவ்வளவு காங்கிதமாக இருக்கின்றது. இந்த உறவைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்மையிலும் தீமையிலும் மகிழ்ச்சியிலும் நெகிழ்ச்சியிலும் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உறுதுணையாக மனத்தால் இருக்க வேண்டும் என்பதுதான் அறம். அந்த அறத்தின் வழியே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் எதையும் தாங்கும் இதயம் அப்பாவிடம் உண்டு. கவலைப்பட வேண்டாம் பிள்ளைகளே, நான் நலமாக இருப்பேன், இருக்கின்றேன், இருப்போம் என்று நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்று 2026 ஆண்டின் முதலாவது நாள் 8 மாதத்திலே காரிக்கிழமை 7 மாதங்களை பக்குவமாக கடத்திவிட்டு 8 மாதத்துக்கு கால் வைத்திருக்கின்றோம். இந்த மாதமும் சிறப்பாக இருந்து இந்த வருடமும் சிறப்பாக இருந்து என்றென்றும் நலமாக வளமாக இருக்க வல்லமை தர வேண்டும் இறைவா என்று ஓம் நமசிவாய் என்று கூறி அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் அறிந்த தமிழும் இவற்றையெல்லாம் நமக்கு வந்தழைத்து காத்து கொண்டிருக்கும் அந்த இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்களுக்கு எல்லோருக்கும் தாழ் பணிந்து வணக்கம், அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்போம், வல்லமை தர வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், நாட்டில் அமைதியும் சாந்தியும் நிலவ வேண்டும், மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று இறைவனிடம் உறுதி கூறி எல்லாம் வல்ல இறைவா நல்லன எங்களுக்கு நடக்க செய்ய வேண்டும் என்று கூறி உலகில் நடக்கும் அசம்பாவிதங்களை எண்ணி நாங்கள் வருந்தாமல் இனிமேல் அப்படி வரவிடாமல் தடுப்பதற்கேற்ற வழியை ஏதாவது எங்களால் முடிந்தவரை முயற்சிப்போம் என்று கூறி இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றி வணக்கத்தை கூறி நாளை சந்திக்கலாம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இருக்கும் இந்த காலையில் எங்களுக்கு ஓரளவு தாராளமாக இருக்கின்றது. நாங்கள் கடந்த வாரம் இருந்தது போன்ற கடுமையான நிலையில் இல்லை, கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் மீண்டும் கூறி வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். பாட்டுக்கு பதில் பாட்டு என்று நிகழ்வு நிறைவு வந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல் வணக்கமும் உறவுகளையும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியகத்தில் இருந்து காற்றலையில் உங்களோடு நான் என்றும் அன்புள்ள சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அவற்றையெல்லாம் அறியக்கூடிய ஆர் அறிவில் திகழும் எங்களுக்கு அருள் படைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அன்பு தமிழ் தந்து இவற்றையெல்லாம் உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் வாழ வைத்த வேளையிலே இன்ற தாய் தந்தை அறிவு தந்த ஆசான் இவர்களுக்கெல்லாம் மூலமான எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவரின் தாழ் பணிந்து வணக்கத்தோடு இணைந்து கொள்ளும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் என் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்களையும் முகம் தெரிந்த தெரியாதவர்களாக இருந்தாலும் மனம் நிறைந்தவர்களாக உங்களை எண்ணி வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியில் இன்றைய கதம்பத்திற்கு.

இன்று 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் இறுதி நாள், 31வது நாள். எவ்வளவு விரைவாக இந்த 2026 என்ற ஆண்டு எங்களுக்கு புதுவருடம் போல் நினைக்கும் இந்த வேளையிலே 7 மாதங்களை கடந்து விட்டோம் என்று எண்ணும் பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவா? இந்த இங்கிதமான நாளிலே இன்று வெள்ளிக்கிழமை, புனிதமான நாள், எல்லோருக்கும் ஒரு முக்கியமான நாள் என்று நாங்கள் அனைவரும் வாரங்களுக்குள்ளே வெள்ளிக்கிழமையை தவறப்பட மாட்டோம். அந்த இனிமையான இந்த இங்கிதமான வேளையிலே இப்பொழுது காற்றலையில் எங்களுக்கு கனடாவில் 11:35 இன்றைய நாளின் முற்பகல் என்று காட்டப்படும் வேளையிலே, இன்றைய நாளை இனிதை கழித்து இரவு நேரத்தை அண்மித்து அங்கு சென்று நீங்கள் இப்பொழுது 9:06 இருக்கின்றீர்கள். உலகளாவை இருக்கும் அன்பு உறவுகளும் அனைத்து உயிரினங்களும் தங்கள் தங்கள் பருவ காலத்துக்கேற்ப இரவு பகலை உணர்ந்து வாழ்க்கை பயணத்தை செலுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, இந்த வாழ்க்கை பயணம் சிறந்து செல்ல வேண்டும், இதை ஒரு ஓடமாகத்தான் கருதுகிறார்கள். அதனால்தான் பூம்புகார் திரைப்படத்தில் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் என்று ஒரு பாடல் இருக்கின்றது, அன்னை பிரபல பின்னணி பாடகி கே பி சுந்தராம்பாள் அம்மாவின் குரலிலே. அதை இன்று கேட்டாலும் எங்களுக்கு அது வாழ்க்கை பாடம் எப்படியானது என்று கூறிக்கொண்டிருக்கின்றது, பண்பாட்டு விழுமியங்களை கூறிக்கொண்டிருக்க. இப்படி அந்த பாடல் மட்டுமன்ற ஏனைய பாடல்கள், ஆசையே அலைபோலி என்று கூறுகிறார்கள். எங்கள் முன்னவர்கள் பழமொழியை கூறியிருக்கின்றார்கள், ஒரு மழை பொழியும் பொழுது நிலத்திலே வெள்ளம் இருக்கின்றது, அந்த வெள்ளத்தின் மேலே மீண்டும் துளி விழும் பொழுது அங்கே ஒரு குமிழ் தோன்றும், மண்ணிலே தோன்றாது, தண்ணீரிலே தான் தோன்றும். நீர்மேல் நீராக மழை பொழியும் வேளையிலே அங்கே குமிழிகள் தோன்றப்படும், குமிழி என்று கூறப்படுகின்றது. குமிழியை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு தடவை பொக்கிஷத்திற்கு வந்தது மறுதடவையும் பெறக்கூடும். குமிழி என்பது குமிழ் என்று கூறுகின்றோம், மூடப்பட்டிருக்கும், மழை துளி விழுந்தவுடன் அது டொலக் என்ற ஒரு சத்தம், அந்த சத்தோடு ஒரு குமிழ் ஒன்று அங்கே தோன்றி எப்பொழுது அது உடையும் என்று யாருக்கும் தெரியாது. சில சமயம் அடுத்த மழை துளி வரும் பொழுது உடையும், ஆனால் வரும் முன்பு உடையும், வந்த பின்பும் உடையும். அதைத்தான் நம் முன்னோர்கள், வாழ்க்கை என்பது மழை துளி போன்றது, நிச்சயமற்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழும் வேளையிலே அன்பு உறவுகளே, ஒன்று இருக்கின்றது, நிச்சயமானது ஒன்று என்னவென்றால் பரம்பொருள் என்று கூறுகின்றார்கள், தெய்வம் என்று கூறுகின்றார்கள். இது எல்லாவரும் எல்லா மதத்தினரும் பல வழிகளை காட்டியிருக்கின்றனர். அந்த இறைவனை நாடினால் இந்த பிறவி துன்பத்திலிருந்து நாங்கள் மீண்டு செல்லலாம் என்ற ஒரு பக்தி நோக்கத்தை கூறும் வகையிலே ஒன்றிய தமிழ் வானொலியின் இன்றைய நாளிலே கதம்பத்திலே நாங்கள் வளமையாக

0: பக்தி வேளை என்ற நிகழ்வு. 2 மணி நேரம் எங்களுக்கு இந்த பக்தி வேளையை அளித்திருக்கின்றார்கள் மனமுவந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிகார சபை. அதற்கு உறுதுணையாக எங்கள் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை வேறு நிகழ்வுகளை ஒதுக்கி எனக்கு தந்து மக்களோடு நீங்கள் உறவாடலாம் என்ற வேளையிலே என் அன்பு நேயர்களே உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். 647-847-4615 என்ற பலமையான எண்களோடு நீங்கள் சுழற்றி என்னுடன் வந்து இணைந்து பேசி மகிழலாம். பக்தி வேளை என்றால் என்ன? நாங்கள் இப்பொழுது பக்தியாக பூஜை எல்லாம் அபிஷேகங்கள் செய்வது அல்ல. பக்தி என்றால் என்ன? பக்தியோடு வாழ்வதனால் கிடைக்கும் நன்மை என்ன? பக்தியை மறந்தவர்கள் பட்ட துன்பங்கள் என்ன என்பதை நாங்கள் அனுபவத்திலே கேட்டிருக்கிறோம், கண்டிருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அவற்றை நாங்கள் பரிமாறிக்கொள்ளுவோம் வார்த்தையாலே, எங்கள் காற்றலையிலே. அதனால் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும். என்னுடைய முன்னுரையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே சில அன்பு உறவினர்கள் அழைத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நான் என்ன பேசுவதென்று புரியாமல் மீண்டும் வந்து எப்படி இருக்கின்றீர்கள், என்ன என்ன நிகழ்ச்சி என்றும் கேட்பார்கள் எங்களை. அதனால் முன்னுரையை நன்றாக உள்வாங்கி அதன் பின்பு அழைக்கின்ற சந்தர்ப்பத்திற்கு உங்களுக்கு அழைப்புக்கு நேரம் கொடுப்பேன். அந்த வேளையில் ஓடி வாருங்கள், இணைந்து பக்தி வேளையை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறும் இந்த வேளையிலே இந்த பக்தியை கொண்டாடுவோம் என்றது உலகளாக இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் முக்கியமான பக்தி என்று ஒன்று இருக்கின்றது. ஒரு சிலர் பக்தி பயபக்தி என்று கூறுவார்கள். ஆம், அந்த பக்தி எங்களுக்கு பயத்தை கொடுக்கின்றது. என்ன பயம்? வாழ்க்கையில் இறுதி முடிவை நாங்கள் எட்டும் வேளையிலே எப்படி போகப் போகின்றோம் என்பது தெரியாத ஒரு பயம் இருக்கின்றது. பஞ்சமா பாதகங்களை நாங்கள் புரியும் பொழுது இந்த பஞ்சமா பாதகத்தில் நாங்கள் என்ன பயனை அடையப் போகின்றோம் என்று தெரியாமல் இறுதியிலே அப்படி பஞ்சமா பாதகங்களை புரிந்தவர்கள் பட்ட துன்பங்களை கேட்டு பார்த்து அறிந்த அனுபவத்தால் ஆஹா, எங்களுக்கும் அப்படி வந்துவிடுமோ என்ற பயம். அதனால் நாங்கள் பண்பாடுகளுக்கு பயந்து அல்ல, அந்த பண்பாடுகளை மதிப்போடு மரியாதையோடு பின்பற்றி ஒழுகிக் கொள்வோம் எங்கள் வாழ்க்கையிலே. இணைப்பிலே இருப்பவர்கள் இன்னும் சில வினாடிகளை எனக்கு கொடுத்து நான் பேசிய பின்பு நீங்கள் அழைத்துவிட்டால் துல்லியமாக உங்களை அழகாக இணைத்து கொள்வேன் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே பக்தி வேளையை நாங்கள் இறுதி கொண்டாடுவதற்காக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கேன். எண்களை தந்துவிட்டேன். இப்பொழுது உங்களுக்கான நேரத்தை நான் தருவதற்கு ஆயத்தமாகி உள்ளேன். அந்த வேளையிலே ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம்
1: மாலை வணக்கம் காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: மாலை வணக்கத்தை தந்து காலை வணக்கத்தை கேட்டுக்கொண்ட அன்பு மகளே கஸ்தூரி, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்கே லண்டனிலே உங்களுடைய மாலை எப்படி இருக்கின்றது? எங்களுக்கு இப்பொழுது மதிய நேரம்
1: 4:43 பிரகாசமா 23 வகையில காலநிலை நல்லா சூப்பரா இருக்கு.
0: நீங்கள் எங்களுடைய காலநிலையை நீங்கள் கூறுகிறீர் போல் தெரிகின்றது மகளே. எங்களுக்கும் 23
1: எந்த காலநிலை? கோவன்ட்ரி பகுதி காலநிலை, அதாவது லண்டன்ல நான் இருக்கிற பகுதி மட்டும் 23 வாக. அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அதே காலநிலையா தான்
0: 23 கால பாகைதான். அதை நாங்கள் வெளியே சென்று உணர்வதாக இருந்தாலும் 23 பாகையாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் இது படிப்படியாக இன்னும் 29 பாகையை எட்டி பிடிக்கும். பின்பு அது இரவு நேரத்தில் குறைந்து சென்று 17 பாகையை தொடும். அதை விட முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்று 23 பாகை வெளியே நல்ல வெப்பம், நேற்றைய தினமும் வெப்பமாக இருந்தது. எங்களுக்கு இருக்கின்ற குளிரூட்டி அதாவது ஏர் கண்டிஷனர் பணிபுரிய மறுத்துவிட்டார். அதனால் வீட்டினுள்ளும் 29 பாகை
1: அனுபவிக்கும். தனியோலையில வரும் விசிறி,
0: கை விசிறி. ஆமாம்,
1: கை விசிறி அது இன்னும் வசதி.
0: சரி, அது இப்பொழுது நாங்கள் அந்த உதவியோடு தான் இருக்கிறோம், மின் விசிறியின் உதவியோடு தான் இருக்கின்றோம். நான் ஓரளவு தாங்கிக் கொள்ள, மகள் தாங்க மாட்டால் உங்களுடைய ஆதிவேல் மீரா அவர்கள், அவர்
1: காப்பாற்றுவார்,
0: ஊஹூ ஆகா ஊஹோ என்று குறைபட்டு கொண்டு இந்த அதனுடைய முடிக்க

0: ஈரா
1: வந்து
0: முடுக்குவதும்,
1: கண்ணனுக்கு சொந்தம் தானே.
0: ஆமா ஆமா, முடுக்குவதும் அதை அணைப்பதும்,
1: கண்ணபிரான் சாப்பிட்டு
0: அந்த ஆளியை போட்டு அழுத்துவதும் திருப்பதும் இருக்கின்ற நான் கூறினேன். எங்களுடைய இல்லத்துக்கு அமைக்கப்பட்ட அந்த குளிரூட்டி அதனுடைய சக்தி காணாது. ஏனென்றால் அதனுடைய சக்தியை மீறிய வெப்பம், அந்த வெப்பம் தணிந்து கொண்டு வரும் பொழுது எல்லாம் சமமாக வரும் மகளே என்று கூறி நல்ல ஆறுதல் ஒன்று கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இது நிரந்தரமாக இன்னமும் இன்று மாலை நாளை மறுநாள் எல்லாம் மழை வருவதற்கான சான்றுகள் இருக்கின்ற காலநிலை கூறுகின்றது. உங்களுக்கு தெரியும், மேலை நாடுகளிலே வாழும் எங்களுக்கு காலநிலையை நாங்கள் நிரந்தரமாக நம்ப முடியாது. அவர்கள் ஒன்று கூறுவார்கள், ஒன்று நடைபெறும். நல்லது மகளே. சரி, அதிலே அம்மா ஒரு அது காலநிலை வெதர் என்று ஆங்கிலத்தில் டபுள்யூவை முதலெழுத்தாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று மூன்று டபுள்யூகளை கொண்ட பதத்தை வரும் விடயத்தை நம்ப முடியாது என்றார்கள். புரியுமா? வெதர் டபுள்யூ
1: வெதர்
0: வைஃப் அல்ல வுமன். ஏன் நீங்கள் வயவில் பாரத்தை போடுகின்றீர்கள்? அவரும் அந்த உமனுக்குள்ளே அடங்குகிறார், அந்த உமனுக்குள்ளே அடங்குகிறார். மேலை நாடுகளிலே இது காலநிலை போன்று அடிக்கடி. நாங்கள் எங்கள் வாகனத்துக்குள்ளே வெளியே செல்லும் பொழுது இரண்டு மூன்று விதமான ஆடைகளை வைத்திருப்போம். நல்ல தடித்த மேலங்கி, கொஞ்சம் மெல்லிய மேலங்கி, சூரிய வெப்பத்தை தடுக்கக்கூடிய மேலங்கி என்று வாகனத்துக்குள்ளே இருக்கும். சாதாரண உடையில் செல்ல முடியாத வழியா எந்த காலநிலை எங்களுக்கு தோன்றுதோ அந்த காலநிலைக்கு ஏற்ப நாங்கள் சட்டையை மாற்றிக்கொள்வோம். அது போன்றுதான் வாழ்க்கையும் இங்கே. குறிப்பாக எங்களுடைய ஆசிய நாடுகளிலே நாங்கள் வாழ்ந்த வழியில மகளே, வேலை அதாவது வேர்க் என்று கூறின காலநிலை நாங்கள் அங்கு கோடை மாறி என்று நாங்கள் அணிந்து அறிந்து கொள்ளலாம். இங்கே வந்து நான்கு காலங்களும் ஒரே நாளிலும் காண முடியும். இங்கே வெயில் அடிக்கும், காற்றடிக்கும், மழை பொழியும், பனி பொழியும் எல்லாம் ஒரு நாளிலும் எங்களால் காண முடியும். அதனால் தான் அதுக்கேற்ற வகையில் நாங்கள் மாறிக்கொள்ளப்படும். இரண்டாவது வேலை, வேர்க் வேலை வந்து எங்கள் நாட்டில் வேலை கிடைப்பது அதாவது சரியான நிரந்தரமான ஒரு பணி கிடைப்பது அரிது. ஆனால் கிடைத்தால் அது நிரந்தரமானது, நாங்கள் ஓய்வூதியம் பெறும் வரையும் நிலைத்திருக்கும். ஆனால் மேலை நாடுகளிலே எங்களுக்கு வேலை கிடைப்பது வெகு சுலபம், ஆனால் அது நிரந்தரம் என்பது அரிது. இந்த வேலை இல்லாதவிட்டால் இன்னொரு வேலை, கம் அண்ட் கோ என்று அவர்கள் ஹையர் பண்ணுவார்கள், நாளை ஃபயர் பண்ணி விடுவார்கள் என்று எங்களுக்கு இங்கே ஒரு பழமொழி. ஆமாம், அதனால் இங்கே இரண்டாவது வேலையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இன்று மாலை 5 மணிக்கு எங்கள் பணி முடிந்து வீடு வந்து நாளை காலை 7 மணிக்கு அங்கே வேலைக்கு பணியகத்து செல்லும் பொழுது சிலபடி எங்களுக்காக அங்கே ஒரு கடதாசி காத்து கொண்டிருக்கும், பணி நீக்கம் அல்லது பணி மாற்றம் என்றெல்லாம். அடுத்தது, ஆனால் இன்னும் ஒன்று, எங்கள் நாடுகளிலே ஒரு இடத்திலே பணிபுரிந்து விட்டால், ஒரு உத்தியோகம் கிடைத்து விட்டால் அந்த அளவிலே முடித்து அவருடைய குறிப்பிட்ட வயதிலே ஓய்வூதியம் பெறலாம். அதே போன்று இன்று நாங்கள் மாறி மாறி இங்கும் எந்த ஸ்தாபனங்களில் பணிபுரிந்தாலும் எங்கள் பணியினுடைய சேவை ஊதியம் இறுதியிலே துல்லியமாக கிடைக்கும் இந்த நாடுகளிலே, அந்த நன்மை உண்டு. அடுத்த டபிள்யூவுக்கு உமன் என்று கூறணும், நீங்கள் வைஃப் என்று கூறினீர்கள். ஆனால் அந்த வைஃபும் அந்த உமனுக்குள்ளே தான் அடங்குகிறார். அதனால் இந்த உமன் என்று கூறும் பொழுது பாருங்கள், முதற உமன் என்று கூறும் பொழுது பெண்கள் அது எல்லோருக்கும் அல்ல. இங்கு உள்ள காலநிலை, வாழ்க்கை முறை, நடமாடும் விதம், உமன் மட்டுமல்ல மேன் இருவரும் இணைந்து போகும் பயணங்களிலே பிறழ்வுகள் ஏற்படுவதனால், ஏனென்றால் இங்கு அதிகமான சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தை சரியாக பாவிக்காமல் சொந்த தேவைக்காக அந்த சுதந்திரத்தை எனக்கு உரிமை இருக்கின்றது என்று ஒரு சிலரும், இல்லை அது உங்கள் கடமை என்று எடுத்துக் கொடுங்கள், கடமையை ஒரு பக்கம் விடுங்கள், உரிமைதான் முக்கியம் என்று இப்படியான நிலைகள் இருக்கின்றபடியால் இந்த மூன்று டபுள்யூ எழுத்துக்களை கொண்ட பதங்களை நிரந்தரம் என்று இதை ஒரு வேடிக்கை.
1: சூப்பர் உலாக்கா, அருமையா உலக்கம் தந்தீங்க. நான் நினைக்கிறேன் மகாலிங்கம் அண்ணா நாகலிக்கு நாகனா நாகபிரணாயில உயர்ந்த வந்தா
0: அப்படியா அவர்கள் வருவார்கள் நிச்சயமாக. இது என்னுடைய இங்கே இதை நகைச்சுவையாகத்தான் மகளே கூறுவோம் நாங்கள். இதை நாங்கள் அதனால் இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது ஆங்கிலத்திலே, டேக் இட் ஈஸி என்று. டேக் இட் ஈஸி, அதை நாங்கள் எங்கள் நாடு போன்று அதை நாங்கள் பெரிய பூதாகரமாக்கி மண்டைகளை போட்டு இதயத்தை சுமையாக்கி சுமை தாங்க முடியாமல் எத்தனையோ எத்தனையோ முடிவுகளை காணும். வெளிநாடுகள் அப்படி இல்லை. இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், தனி மனித சுதந்திரம் உள்ள நாடுகள் இந்த நாடுகள். தனி மனிதன் சுதந்திரமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்லலாம். அதற்காக நாங்கள் இப்பொழுது டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி என்று எல்லாவற்றையும் சுலபமாக என்னம்மா நாங்கள் பெற முடியாது என்பதற்காக இறை பக்தியை நாடுகின்றோம். எல்லாவற்றுக்கும் கடைசியில் இறை பக்தியிலே போகின்றோம். எல்லாம் தலை விதி என்று ஒன்றை கொண்டு வந்து முடித்து
1: விடுவோம். இதுதான் ஆண்டவன் விட்ட வழியம்
0: தலையெழுத்து என்று. அதை யாரும் படித்து பார்த்ததில்லை, ஆனால் தலையெழுத்து என்று ஒரு பதத்தை பாவிப்பார்கள். இது எல்லாம் வினை விதி என்று கூறுவார்கள், முன் செய்த ஊழ் வினை என்று கூறுவார்கள், கர்மா என்று கூறுவார்கள். இப்படி பலதரப்பட்டதை கூறினாலும் இறுதியிலே இருகரம் கூப்பி அவன்தாள் வணங்க வேண்டிய ஒரு நிலை வருகின்றது. அந்த அவன்தாள் வணங்குவதற்கும் திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் ஐயாவுடைய நாயனாருடைய திருவாசகத்திலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிய இறைவனை இறைவனை வணங்குவதென்றாலும் அவனுடைய அருளங்களுக்கு வேண்டும். அதனால் தான் இந்த உலகிலே பொருட்செல்வத்தை தேடுவதை விட எல்லோரும் அருட்செல்வம் தேட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இப்படியான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக பக்தி வேளை என்ற ஒரு நிகழ்ச்சியை மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே எடுத்து வந்து உங்களோடு நாங்கள் அளவலாக இருக்கின்றோம். சரி, இப்பொழுது நான் நீண்ட நேரம் பேசிவிட்டேன் போல் தெரிகின்றது. வாருங்கள், உங்கள் கருத்துக்களை தாருங்கள், உங்கள் கருத்துக்களை தாருங்கள்.
1: இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், இன்றைக்கு ஆடி மாதத்து வெள்ளியின் மூன்றாவது வெள்ளி.
0: ஓ,
1: மூன்றாவது வெள்ளிக்கிழமை, அது எங்களுக்கு இப்ப மாலை நேரம் தானே, அது ரொம்ப சிறப்பா இருக்கு. எனக்கு அதுல சிறப்பு நீங்க சொன்ன மாதிரி அந்த டபிள்யூல ஒரு டபிள்யூல பூமரன்ற மாதிரி பெண்களுக்கே ரொம்ப சிறப்பான மாதம் இல்லையா ஆடி மாதம்.
0: கூறுங்கள், அதை பற்றி கூறுங்கள், அதுதான் பக்தி வேலை, கூறுங்கள்.
1: அம்மாண்ட ஒரு பாட்டு படிக்கிறேன் நான், ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பாட்டு படிப்பேன். அதுல இன்னைக்கு நான் காலையிலேயே மனசுல எனக்கு தோடின உடனே ஒரு பாட்டு உண்டு.

0: இது அதிபராசக்திக்கே உரிய ஒரு பாடல். அப்போ அந்த பாடல்ல என்னன்னா, அந்த ஒரு கதையா சொன்னாங்க. அது அதாவது அதிபராசக்தி ஒரு காலத்துல உலகத்தை படைக்கணும் வந்து வேடிக்கைய ஆசைப்பட்டு ஒவ்வொரு உலகங்களா படைச்சு, அதுல ஒரு உலகம் தான் நம்ம பூமி என்றும், அந்த பூமியில நம்ம மனிதர்களையும் உருவாக்கி அந்த மனிதர்களுடைய நன்மை தீமை எல்லாத்தையும் காப்பாக்குறதுக்காக படைக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டம், தன்னோட சக்தியில இருந்து ஒரு அம்சமான சரஸ்வதி, அதே மாதிரி காப்பாத்துறதுக்கு விஷ்ணுவையும் அவதரிச்சு அதுல அவோட சக்தி மகாலட்சுமி என்றும், இன்னொரு சக்தி சிவன், சிவனுக்கு தன்னுடைய சக்தியாக தானே தன்னுடைய ஒரு முழு அம்சமா அதிபரா சக்தியே பார்வதியாகவும் வந்ததாகவும் ஒரு வரலாறு. அநேகமா நம்ம குடும்பத்துல உள்ள குடும்ப திருமணமான குடும்ப தலைவிகள் இந்த மூன்றும் சேர்ந்த சக்திகள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மூன்றும் சேர்ந்தது, மூன்று சக்தியும் சேர்ந்தவை நம்ம திருமணமான பெண்கள் அப்படி என்று சொல்லி. எங்களுடைய, அதாவது எனக்கு தெரிஞ்ச எங்களோட பிராமண
1: திருமணம் இந்த வேளையில எனக்கு ஒரு ஒரு பதம் ஒன்று தோன்றுன்றது, நகைச்சுவைதான் வித்தியாசமாக அல்லது விபரீதமாக எந்த பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மூன்று தேவிகளும் என்று நீங்கள் கூறிய, அதனால் தானும் மூதேவி என்று கூறுகிறார்கள் மகளே. முப்பெரும் தேவிகளை மூதவிகள் என்று கூறி நாங்கள் மக்களை வையும் பொழுது அது நல்ல பதமாகத்தான் தோன்றுகின்றது இல்லையா? ஏனென்றால் இப்படி இடையிலே ஒரு வினாவை கொடுத்தால் தான் எங்களுக்கு தோன்றும் பல கருத்துக்கள் இல்லையா? பார்த்தீர்களா இப்பொழுது நான் சொன்ன கருத்துக்குடனே தந்து விட்டீர்கள் கருத்து. அது ஸ்ரீதேவி ஆக அவதரித்தவருக்கு அக்காவாக மூதேவி இருந்திருக்கின்ற மூதேவி. நல்லது மகளை, தொடருங்கள் தொடருங்கள்.
0: உங்கள்
1: வாழ்த்துக்கள் சிறப்பு.
0: என்ன ஒரு விளக்கம் என்ற, அவ அசுத்தங்களுக்கு சொந்தமானவா மூதேவி.
1: நீங்கள் தொடர்ந்து
0: சுத்தமும் சுத்தமும் கலாச்சாரமும் எங்கெல்லாம் பக்தியும் சுத்தமும் இருக்குதோ அங்கெல்லாம் ஸ்ரீதேவி குடிகொள்ளுவாளாம். எங்கெல்லாம் அதாவது துடைப்பம் எங்கெல்லாம் குப்பை எல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மூதேவி குடிகொள்ளுவாளாம்.
1: சிறப்பான கருத்து. தெரிந்து கொள்வோம் பக்தி வேளையிலே அன்புடன். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்துல இருக்கின்ற அன்பு மகள் காயத்ரி வந்து எங்களுக்கு இப்படியான கருத்துக்களை தந்து பல கலந்துரையாடும் பொழுது பல உண்மைகளை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எங்கள் ஆன்மீக கொள்கைகளை கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள்.
0: எனக்கு நான் ஏதாவது இன்னைக்கு இந்த நாட்கள்ல எனக்கு மறக்க முடியாதது என்னுடைய தாயார் மதுரை மீனாட்சி அம்மனைத்தான் நான் மறக்க முடியாது. ஏனென்றால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் அம்மா கூட இருந்த காலங்கள், அதாவது திருமணத்துக்கு முற்பட்ட காலத்துல வாரம் தவறாம கோயிலுக்கு போறப்போ நான் அங்க போய் ஒரு கீர்த்தனை அம்பாளுட பாடினேன். நான் ஒரு கீர்த்தனை ஒன்று, தேவி நீயே துணை தென் மதுரை வாழ்மீனல்லோ.

0: இது ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை நினைக்கிறேன். போன வாரம் ஒரு அண்ணா ஒரு ஆள் இந்த பாடல் முழுசா பாடி இருந்தாங்க, நிறைய தேவாரம் இதெல்லாம் பாடி இந்த பாடல முழுசா பாடி இருந்தாங்க.
1: தேவநாதன் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து வந்து
0: அருமையா பாடி இருந்தாங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி நேற்று நிகழ்ச்சியும் எனக்கு ஒரு அண்ணா பாடல் கேட்டிருந்தாங்க, காதல் திரைப்படத்து பாடல் எனக்காக. அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கொள்ளணும், எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
1: சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து மீண்டும் தமிழ்நாடு, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் ஃபாரூக் என்ற அண்ணா. நல்லது, அவர் நல்லது கருத்து. அந்த கருத்தை நாங்கள் உள்வாங்கி பார்த்தால் எவ்வளவோ புரியும், மனித சமுதாயத்துக்கு தேவையான கருத்து. கூறுங்கள்,
0: தொடருங்கள். சிறப்பா இருந்தது. பக்தி என்றது வந்து உண்மையா, பக்தி என்றா என்னன்னா, அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் முதல் பக்திங்கிறது ஒரு குழந்தையா பிறந்து அவங்க என்னைக்கு அறிவு தெரியுதோ, அறிவு தெரிஞ்சு அப்பா அம்மாவோட அன்போட நடக்கிற இதுதான் முதல் பக்தி. இதுதான் என்னுடைய அம்மா, இதுதான் என்னுடைய அப்பா, இவங்க தான் என் உலகம் அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறது முதல் முதமுதான பக்தி.
1: அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்.
0: ஆமா, அதுக்கு அப்புறம் அப்பா அம்மா வந்து இதுதான் உங்களோட எங்களோட குலதெய்வம், அவரவர் குடும்பத்துக்கு அவரவருக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். அப்ப அந்த குலதெய்வத்தை காட்டி இதுதான் எங்களுக்கு தெய்வம் என்று காட்டி அந்த தெய்வங்களுக்காக சொல்லி நம்ம அதுலயும் ஒரு பற்று வச்சு வழிபடுறது இன்னொரு பக்தி. இப்பதான் எனக்கு வந்து நான் சின்ன வயசுல எந்த வாழ்க்கை வரல, இந்த முருகனுக்கு ஆறு வாட வீடு இருக்குல்லங்கயா, அந்த மாதிரி என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஆறு வீடுகள், ஆறு ஏழு வீடு மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு ஊரு, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வரலாறு என்ற எனக்கு இந்த வாழ்க்கையில. நான் சின்ன நினைக்கிறேன் பிறந்தது இலங்கை நாட்டுலதான், ஆனா வளர்ந்தது முழுக்க தமிழகத்துல.
1: தமிழகத்துல இப்பொழுது வாழ்வது, பயணம் வந்து உங்களுக்கு இங்கிலாந்தை தந்து விட்டது. பக்தி வேளையில சிறப்பாக கொண்டு வந்து பல கருத்துக்களை சுமத்தி கொண்டிருக்கிறீர்கள். சரி, இன்று உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
0: எனக்கு அதிபராசக்தி திரைப்படத்திலே ஐயா நானாட்சி செய்து வரும் நான் மாடக்கூடல் என்ற ஒரு பாடல் இருக்கு,
1: அந்த பாடல் உங்களுக்கு, அந்த பாடல்
0: அம்மையினுடைய.
1: கூறுங்கள், கூறுங்கள்.
0: வெள்ளிக்கிழமை என்றதுனால அந்த மகாமாயிக்கு இன்றைக்கு ஆதிபராசக்தி கூடிய நாள் ரொம்ப சிறப்பு. அதனால அந்த பாடலையே எனக்கு தாங்க எல்லாரோடையும் சேர்ந்து கேப்போம். எல்லாருக்கும் அந்த ஆதிபராசக்தியின் ஆசீர்வாதம் கிடைக்க வேணும், முக்கியமா மீராக்காக்கு அந்த கண்ணனின் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
1: ஏனென்றா கண்ணனின் ஆசீர்வாதம் கிடைக்கும், கிடைக்கும். இப்பொழுது அந்த அந்த பாடலின் பல்லவியை ஒரு தடவை உங்கள் குரலில் நாங்கள் கேட்கலாமா?
0: கேட்கலாமே.
1: இங்கே கேட்போம்.

0: எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. கோடும் கோலாட்சிதனை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு.
1: சிறப்பு மகளே, சிறப்பு. உண்மையிலே இன்றைய பக்தி வேளை சிறக்க வேண்டும். இன்று என்ன என்பதை நாங்கள், என்ன நாள் என்பதை உணர்ந்து, எப்படியான நாள், அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அது என்னுடைய அதனுடைய நன்மை தீமைகள் என்ன என்பதை இந்த குறுகிய நேரத்துக்குள் பல விளக்கங்களை தந்திருக்கிறீர்கள். பக்தி என்றால் என்ன என்பதை நாங்கள் எல்லோரும் உணரக்கூடிய வகையில், உலகளாவே இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் அந்த இறை சக்தியின் அருள் இல்லாமல், இறை சக்தியின் அருள் இல்லாமல் வாழ முடியாது என்பதற்காகத்தான் அங்கே அர்த்த நாரீஸ்வரர் என்ற உருவத்தோடு எங்களுக்கு பாலித்துக் கொண்டிருக்கின்றார். கருணை கொண்ட எல்லாம் வல்ல தாயுமானவர் என்று அழைக்கக்கூடிய தந்தையான இருப்பவர், தாயும் தந்தையும் அன்னையும் பிதாவும் முன்னறை தெய்வம் என்று அறியக்கூடிய வகையில் வரும் கருத்துக்களுக்கு அமைய எத்தனையோ நாயன்மார்களும் அடியார்களும் வாழ்ந்து காட்டி சென்ற அந்த பயணத்திலே நாங்களும் பயணிக்க வேண்டும் என்று எங்களால் முடிந்தவரை உலகளாக இருக்கும் உறவுகளோடு 2 மணி நேரம் அளவளாவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, அதில் உங்களை போன்றவர்கள், என் அன்பு உறவுகளை போன்றவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, சிறப்பான குரலில் மகிழ்வாக ரசமாக எங்களுக்கு சுருக்கமான வேளையிலும் கீதத்தோடு நாதமாக எங்களை இசையால் வசமாக இதயம் எது என்பதற்கு அமைய நாங்கள் இசைந்து கேட்கக்கூடிய வகையில் நீங்கள் எங்களுக்கு கூறிய பொருள்கள் கருத்துக்கள் அத்தனைக்கும் நன்றிகள் மகளே. சிறப்பாக இருக்கணும். அந்த அன்னை சக்தியை வழிபடும் உங்களுக்கு அன்னையின் அருள் என்றென்றும் கிடைக்கும் என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன். நன்றி அம்மா.
0: நன்றி ஐயா.
1: அடுத்து இன்னொரு கோரிக்கை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மீண்டும் கேட்கும் வாய்ப்பு எங்கள் வானொலியில் உண்டு. நாங்கள் மறு ஒலிபரப்பு செய்வது உண்டு. நீங்கள் வானொலியை கேட்கும் பொழுது உங்கள், நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று இப்பொழுது தெரியாது. அதை மறு ஒலிபரப்பு கேட்கும் பொழுது உங்களை அறியாமல் அன்னையின் அருளினால் அதை கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். அன்னையின் அருள் என்று உங்களுக்கு நன்றி மகளே.
0: நன்றி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. நேரம் 11:35 முற்பகல் கனடாவில், அதே போன்று இளமணித்திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:05 இரவு நேரம் ஒன்று காட்டும் இங்கிதமான இரவும் பகலும் இணையும் வேளை, இணையும் அல்ல அங்கும் நாங்கள் நீங்களும் நாங்களும் இணைந்து கொள்ளும் இங்கிதமான இந்த வேளை, இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் 2026 இரண்டாவது மாதத்தின் 8 நாளில் கால் வைத்திருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அந்த வேளை என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாவே இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களை, நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா, இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிந்து கொள்ள எனக்கு கிடைத்த அரும் தமிழ் பெரும் தமிழ் அன்னை தமிழுக்கும் இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் ஓம் நமசிவாய என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் இவர்களுக்கெல்லாம் அவர்கள் தாழ்பணிந்து நான் வணக்கம் கூறி கொண்டு இணைந்து கொண்டிருக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இன்றைய நாள் சிறந்த நாள். நாங்கள் வாழும் கனடாவில், நான் இருக்கும் கோன்வால் என்ற நகரிலே தானாக வந்து அமர்ந்தவர், அமர்த்தப்பட்டு நிலை குன்றியவர் எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான். அவரை நாங்கள் தினமும் வழிபடும் அந்த வேளையிலே எங்களுக்கு காட்சி கொடுத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அந்த பெருமானாரின் திருக்கோவிலில் இன்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடக்க உள்ளது. 10 நாட்கள் அவருடைய திருவிழா சென்று ரதோற்சவம், தீர்த்தோற்சவம், பூங்காவனம் போன்றவற்றோடு நிறைவுக்கு வர உள்ளது. அவருடைய அருளினால் அவர் அருள் பாலித்து எழுந்தருளும் வந்து எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கும் திருநாளாக அமைந்த இந்த வேளையிலே உங்களோடு நானும் இணைந்து மனதால் அவரை நீங்களும் மனதிலே தரிசித்து வல்லவாம்பாள் சமேதராக வந்திருக்கும் அம்பெருமானை வணங்கிக் கொள்வோம், அவர் அருள் பெற்றுக்கொள்வோம் என்று மீண்டும் ஓம் நமசிவாய என்று கூறிக்கொண்டு இன்று வெள்ளிக்கிழமை பாருங்கள், கடந்த நிகழ்வுகளை நாங்கள் மீண்டும் நினைவு கூட்டும் வகையிலே நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றும் கடந்த பக்தி வேளை நிகழ்வை இன்று நாங்கள் கேட்டுக் கொள்ளக்கூடியதாக மறு ஒலிபரப்பில் நீங்களும் கேட்டிருக்கு, நானும் கேட்டேன். அந்த சிந்தனையில் இருந்து விட்டேன் போலும். அதனால் எனக்கு வாரங்கள் கூட எல்லாம் ஒரு நாள் போல்தான் தோன்றுகின்றது. அதனால் தான் என்னவோ 7 நாட்களும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை கதம்பம் என்ற ஒரு நிகழ்வை வைத்துக் கொண்டு அதில் ஒவ்வொரு தலைப்பிலே கொண்டு செல்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இன்று எல்லோரும் நலமாக மகிழ்வாக பக்தியோடு இருக்கும் இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனின் அருளினால் நாங்கள் இப்பொழுது காண இருப்பது

0: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்ற இசையோடு வரும் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி கடந்த 30 வருட காலங்களாக தொடர்ந்து எங்கள் வானொலியில் உலாவிக் கொண்டு உலகளாவ பறந்து இலைமறை காயாக இருக்கும் ஞானம் படைத்தவர்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பேரை அவருக்கென்று நிலைநாட்டி இருக்கின்றது. அதற்கு பல சான்றுகள் உண்டு. இதற்கு மூல காரணம் எங்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியை, இந்த வானொலியை மொன்றியாலே முதலில் தமிழிலே ஆரம்பித்து இற்றவரை அதை இயக்கி வரும் அன்பு மகள் இந்த அதிபர் வான் அரசி மீரா அவர்களின் கைங்கரியம்தான். அவருடைய ஒத்துழைப்பு, அவருடைய உயிர் துடிப்பு, அவருடைய எண்ணம் சிந்தை அத்தனையும் இதிலே தான் இருக்கின்றது. அதை நாங்களும் பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு தலைவர் தான் செய்கின்றாரோ அதைத்தானே மற்றவர்கள் செய்யணும், மற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் நடந்து செய்து காட்ட வேண்டும். அதே போன்றுதான் மகளும் விடாப்படியாக என்ன துயர் வந்தாலும், எவ்வளவு இடர் வந்தாலும், இத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் சாதனையாக்கி காட்டி இற்றவரை அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதை பின்தொடர்ந்து நானும் அவரோடு இணைந்து அவருடைய ஆலோசனைகளில் நான் பல முதுகலைஞன் என்று எத்தனை விருதுகளை பெற்றிருந்தாலும், பன்முக கலைஞராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும் கூட எனக்கு இந்த வானொலி துறையை எனக்கு அருளி செய்தது என் மகள்தான் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து என்றும் நன்றியுடன் இருக்கின்றேன். உறவுகளை நீங்கள் அனைவரும் வந்து இணைந்து இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் எப்படியெல்லாம் பாடப்போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றது சமூகம். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட பாடகர்களின் குரலை கேட்க ஆவலாக இருக்கின்றார்கள். இங்கே ஏனைய தளங்களிலே என்னோடு எழுதி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருவரை பற்றியும், ஒவ்வொருவருடைய சிறப்பை பற்றியும். அந்த வகையில் இன்று நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அன்பு மகள் கஸ்தூரி இங்கிலாந்திலிருந்து வந்து பக்தி வேலையை சிறப்பித்து எவ்வளவு அடக்கமாக உள் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்ததை மீண்டும் கேட்டோம். அந்த ஒரு வாய்ப்பு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் தான் உண்டு. நீங்கள் செய்த என்ன செய்கின்றீர்களோ, என்ன பேசுகிறீர்களோ, என்ன பாடுகின்றீர்களோ அவையெல்லாம் ஆவணமாக்கப்பட்டு அது மீண்டும் உங்கள் காதோரம் வரும் பொழுது எவ்வளவு ஒரு திருப்தி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு திருப்தி என்பது மிக முக்கியம். அந்த வகையில் இன்றும் நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு உங்களுக்கான சந்தர்ப்பத்தை தர இருக்கின்றோம். எங்கள் காலநிலை என்று இங்கே 23 பாகையாக காட்டுகின்றது. அது 24 பாகை வரை சென்று 19 பாகை குறைந்து செல்லும். கிட்டத்தட்ட 14 மணித்தியாலும் 21 நிமிடம் பகல் வேளையாக இருக்கும். ஆனால் பகலவனை எங்களால் பார்க்க முடியாது என்று அவரை மூடி இருள் சூழ்ந்து மேகங்கள் கருமுகமாக காட்டப்படும் வேளையிலே எனக்கு சந்தோஷமாக, மகளுக்கு சந்தோஷமாக என்று கூறுகிறேன். காரணம், கடந்த வெப்பங்களினால் நாங்களும் எங்கள் கணனிகள் கூட இடைஞ்சல் பட்டிருந்தது. கடந்த 2-3 நாட்களாக எங்கள் வீட்டிலே இந்த கலையகத்துக்குள்ளே எங்களுக்கு வெப்பத்தை தரும், வெப்ப குளிரை தரும் கருவி பணி நிறுத்தம் செய்துவிட்டது. அவருக்கு ஏதோ உதிரி பாகங்கள் தேவைப்படுகின்றது என்று அறிந்து அதனை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் தொடர்பு கொண்ட வேளையிலே சனி ஞாயிறு இன்று நாளை திங்களும் ஒரு விடுமுறை நாள், அதனால் அவர்களை அமர்த்துவது கடினம். இந்த 3 நாட்கள் எப்படி நாங்கள் செல்லப் போகின்றது என்று உங்களோடு நான் நேற்று முன்தினம் பேசும் பொழுதெல்லாம் நீங்கள் எல்லோரும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு அமைதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும் என்ற மன ஆறுதலை தந்த உங்களுக்கு இயற்கையும் ஒத்துழைத்து மழையை தந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வெப்பத்திலிருந்து கொஞ்சம் தடுமாறி தவறி இருக்கின்றோம். அதிக வெப்பம், அதிக குளிர் எனக்கு நான் தாங்கிக் கொண்டாலும் என் மகளுக்கு அது பொருத்தப்பாடற்றது. அவருக்கு இருக்கிற உடல் வாகு அவருக்கு அதை பொருத்தப்பாடல்லாததாக கொடுக்கும். அவருக்கு சில அழற்சிகள் ஏற்படுவது வாய்ப்பு, அதாவது வந்து அலர்ஜி என்று கூறுகின்ற ஒவ்வாமை ஏற்படுவது வழக்கம். அது சுவாத்திய ஒவ்வாமை அவருக்கு இருக்கின்றது, அதனால் அவர் திண்டாடுவார். அந்த வேளையிலே நானும் கவலைதான். ஆனால் வருவது வரட்டும் என்று தாங்கிக் கொண்டு நாங்கள் அதற்கு உபகரணங்களை வைத்து கொண்டு சமாளித்து கொண்டிருக்கும். இன்று பூரா முழு நாளும் மந்தாரமாக இருக்கும், வெப்பமும் அவ்வளவு தாக்கவாது. நாங்கள் இன்று நேற்று எல்லாம் எங்கள் கனடாவில் வீட்டின் சாளரங்கள், அதாவது ஜன்னல்கள் எல்லாவற்றையும் சுதந்திரமாக திறந்து விட்டோம். வெளிக்காற்று உள்ளே வந்து உள்காற்று வெளியே போகட்டும், ஆனால் வெளியே உள்ள வெப்ப காற்று தான் வீட்டின் உள்ளே வருகின்றது. அதனால் திரைச்சீலைகளை இழுத்து மூடி கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கின்றோம். சிறப்பான அருளை எங்களை படைத்து காத்து அருண்டு தேவையற்றவற்றை அழித்து ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஐந்தொழில் புரிபவன், அவருடைய மகோற்சவமும் ஆரம்பித்து விட்டது. அவருடைய கருணை எங்களுக்குண்டு, உங்கள் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைவாக உண்டு. அதே வேளை இன்று நடைபெறும் நிகழை இருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று எண்ணிக்கொண்டு உங்கள் கரத்திலே ஒலி வாங்கிய தர இருக்கின்றேன். அது ஒலிபரப்பி கொண்டு செல்லும் தொலைபேசி உங்களுக்காக 6 4 7 8 7 4 6 4 காத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள். உங்களுக்கு முடிந்தவரை நீங்கள் நினைத்து வைத்திருக்கின்ற பாடல்களை எங்களோடு இணைந்து பாடி மகிழ்வோம், மீண்டும் கேட்டு மகிழ்வோம் என்று உங்கள் கரத்தில் என்னுடைய தொலைபேசியை தந்துவிட்டேன். மகள் கஸ்தூரி அழைத்தார், முதலில் மீண்டும் வருவார் என்று எண்ணுகின்றேன். அவருடைய குரலை கேட்க ஒரும் ஆரம்பமாக ஆயத்தமாக இருக்கின்றார்கள்.
1: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும்.
0: பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க முதலில் நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் வருகின்றார். வணக்கம் சரவணா. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: சுகமா இருக்கான்? மகிழ்வாகவும் இருக்கும்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்கள். வேறு நல்லவனாக இருக்கின்றோம், எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே ஒரு பதிவு வணக்கம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? அது குறிப்பிட்டீர்கள், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். எங்கள் காலநிலை கூறியிருந்தோம். அங்கே நெய்வேலி உங்களுடைய சரவணம் பகுதியிலே, சரவணா உங்களுடைய அரசடி குப்பம் பகுதியிலே எப்படி இருக்கின்றது காலநிலை?
2: காலநிலை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு காலையிலேருந்தே மாலை வரை வந்து மேகமூட்டமாகவே இருந்தது.
0: அது எங்களுக்கு மேகமூட்டம், உங்களுக்கும் மேகமூட்டம்.
2: ஆமாம்.
0: ஒரு
2: சாதாரண பெருமழையும் இல்ல, சிறுமழையும்
0: சாதாரண. மனச்சாட்சி உள்ளதையா அந்த மழைக்கு? பகல் நேரம் தந்து உங்களுக்கு இடையூறு தராமல் இரவு நேரம் நன்றாக தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே என்று குளிராக அந்த மழை வந்து உங்களை தாளாட்டி இருக்கின்றதுன்னு தான் கூற வேண்டும் இல்லையா?
2: ஆமா, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிக்கு முன்னாடியே மழை பெஞ்சு முடிச்சுட்டு.
0: அப்படி இல்லைன்னா பாட முடியாது, உங்களுக்கு வலைத்தளம் சலித்து விடும். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நீங்கள் இணைந்திருக்க வேளையிலே முதல் பாடலாக என்ன பாடலை பாடலாம் என்று எண்ணியிருக்கின்றீர்கள்? பாடுங்களே, கேட்போம்.
2: அவர் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஒரு ஒருவர்.
0: ஆமாம், தேவா தேவா.
2: அதே போல இந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து இந்த பாம்பு கேட்டது அப்படின்னு அங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம்.
0: ஆமாம் ஆமாம், அது நல்லது. ஒரு கருத்துள்ள பாடு. இருப்பவர்கள் இருக்கிற இடத்துல சரியா இருந்த விட எல்லாம் சௌக்கியம்தான், எல்லாம் சௌக்கியம் என்று நாங்கள் கேட்டு மகளும் பாடல் உங்கள் குரலில்.
2: தேடிய பாடல் சரி, ஏதாவது ஒரு பாடல் நல்ல பாடலாக வந்து.
0: ஆமாம், அடுத்தவர்கள் பாடுவதற்கு முன்பு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்
2: இந்த பாடல் கிடைச்சது.
0: அது புத்திசாலித்தனம் தரலாம், புத்திசாலித்தனம் தர. சரவணா, நீங்கள் தெரிந்து வைத்திருக்க பாடலை, தயாரித்து வைத்திருக்க பாடலை இன்னொருவர் பாடிவிடுவதற்கு முன்பு நான் ஓடி வந்து பாட வேண்டும். ஓடி வந்து விட்டது. எங்கே பாடுங்கள், எல்லாம் சௌக்கியமே, கேட்போம் பாருங்கள்.
2: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கூட இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என்னுள்ளம் உன்னை பார்த்து கேலி செய்யும் போது, இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது, இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. அவ்வளவுதான் பாடல் முடிந்து விட்டது.
0: அப்பப்பா, கொண்டு வந்த சுமையை இறக்கி விட்டேன் சுகமாக என்று ஒரு திருப்தி ஒன்று உங்கள் மனதில் இருக்கின்றது. இறுதி சரணத்தை நீங்கள் பாடும் பொழுது எப்படியாவது இந்த சுமையை இறக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. சிறப்பாக இருந்தது சரவணா, சிறப்பாக. இந்த இவ்வளவு சிறப்பை நீங்கள் இவ்வளவு திறமையை இவ்வளவு காலம் மனதிலே வைத்து கொண்டு இதை வெளியே கொண்டு வந்து காட்டுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் வந்திருக்கின்றீர்கள். அதற்கு ஒரு காரணம், உங்களுடைய சபை கோளை என்று கூறப்படுகின்ற ஒரு குணாதிசயம் எங்களிடம் இருக்கின்றது. சபையின் கண்ணே சில விஷயங்கள் தெரிந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத அந்த வெட்கம் அப்படி என்று ஒன்று இருக்கின்றது. சபை கோளை என்று கூறுவார்கள் அதை எங்களுடைய இலக்கியத்திலே. அது வந்து அதை எடுத்து அதை எடுத்தறிந்து விட்டது முன்றியல் தமிழ் வானொலி வானொலி. அதனால் தான் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்துவிட்டால் எல்லாம் சௌக்கியமே. ஒன்றியல் தமிழ் வானொலி இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் அழகாக பாடுகின்றீர்கள். உலகளாவ உங்களுடைய பெயர் இங்கே பேசப்படுகின்றது. சரவணன் யாமிருக்க பயமே என்று நான் சூட்டிய பெயரோடு வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்த சரவணா, பொருத்தமான பாடலும் தந்திருக்கின்றீர்கள். நல்ல சிறிய கருத்துக்களை அல்ல, பெரும் கருத்துக்களை சிறிய பாடல்களே. எங்களுடைய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் அமர்த்தி எழுதி தந்தது மட்டுமில்லாமல் அவர் நடித்தும் காட்டியிருக்கிறார் அந்த பாடலுக்கு, இல்லையா? சூரியகாந்தி திரைப்படத்திலே அவர் தான் இந்த பாடலை பாடுகின்றார். எவ்வளவு அற்புதமான நுணுக்கமான கருத்துக்களை பொருத்திரு கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களும் பாட்டிலே உட்கருத்துக்கள் பல பொருந்திருக்கும். சமுதாயத்து சீரோட்டத்துக்குள்ளே தான் அவர் போவார், சமுதாய வாழ்வியல் தோட்டத்துக்குள்ளே தான் அவர் உலாவு வருவது போன்று இருக்கும். சிறப்பான பாடல் சிரம்னா. இங்கே ஒரு பதிவு ஒன்று தந்திருக்கின்றீர்கள், உங்கள் அருகிலே இருக்கிற ஆலயத்தில் உள்ள அங்கே நடைபெறுகின்ற ஆண்டு விழாவை பற்றி நாங்கள் எல்லோரும் படித்து பார்த்தோம், சிறப்பாக இருக்க வேண்டும், 8ஆம் தேதி என்று எழுதியிருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
2: ஆமாம். அது நெய்வேலி கலை இலக்கிய சங்கமம் சொல்லிட்டு மாதம் மாதம் அது
0: ஒவ்வொரு விழா
2: ஒரு நடக்கும். அது கிட்டத்தட்ட தொடங்கி 10 ஆண்டுகள் ஆகிறது. அந்த மாத விழா நிகழ்வு தான் அன்னைக்கு
0: சிறப்பாக நடைபெற வேண்டும். நீங்களும் அதை கலந்து கொண்டு எங்களுக்கு நேரடி செய்தலாம், என்னென்ன நடந்துட்டு எங்களோட வந்து கலந்துரையாடலாம். அதற்கு சந்தர்ப்பத்தில்
2: அது கூப்பிடுவாங்க, அழைப்பு வரும் எங்களுக்கு, நாங்க போய் கலந்துகிட்டு வருவோம்.
0: ஓ, கலந்து நீங்கள்
2: அது எப்படின்னா, ஒரு தமிழ்க்க ஒரு ஒரு அவரு ஒரு ஒரு முந்திரி வணிகர் அவரு, அவர் இந்த தமிழுக்காக வந்து ஒரு ஒரு இடத்த வாங்கி அந்த ஒரு இடத்துல ஒரு ஷெட்டு ஒரு ஒரு இடம் ஒரு வீடு அமைத்து அந்த தமிழுக்காகவே நெய்வேலி கலை இலக்கிய சங்கமம் சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு செலவு பண்ணி ஒரு மாதம் மாதம் அந்த எப்படின்னு கேட்டால், இப்ப நம்ம முண்டியல் தமிழ் வானொலி எப்படியோ ஒரு ஒரு இடம் உள்ள திறமையை வெளிக்கொணர்வதற்காக அந்த தமிழ் உள்ள தமிழ் ஆர்வம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து எங்கள் சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கும் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து அந்த அவங்களுக்கு திறமையை வெளிக்கொணர செய்வாங்க. அங்க செஞ்சிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் சொந்த செலவிலே செஞ்சிட்டு இருக்காரு.
0: தமிழுக்கு தொண்டு செய்தோர் தமிழை மனத்திலே கருதி தமிழுக்காக வாழ்பவர்கள் தாழ்ந்து போவதில்லை. வாழ்த்துக்கள் சரவணா, உங்களுடைய பங்களிப்பு அதிலே நிறைவேற வேண்டும். அதிலே உற்சாகமாக இணையுங்கள் என்று வாழ்த்துகிறோம். இன்று என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? விருப்பமான பாடல்
2: இந்த பாடலே ஒளிபரப்ப,
0: இந்த பாடலே உங்களுக்கு வேண்டும். பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது சரவணா கேட்டது என்று நாங்கள் இந்த பாடலை தருகின்றோம். பாடியது சரவணா, பாடியது கேட்டது சரவணா, பாடியது. நன்றி சரவணா, மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, வர வேண்டும்.
2: ஒரு என்றாவது ஒரு நாளைக்கு அந்த நெய்வேலி கலை இலக்கிய சங்கமத்தின் இந்த அவரு இந்த தலைவர் அவரு வல்லம் மா கோபின்னு கோவின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு பெரிய கவிஞர். அவரை வந்து நமது வானொலியில பேச வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை.
0: சிறப்பு சிறப்பு, அனைத்து வாருங்கள், அனைத்து வாருங்கள். அவருடன் நாங்கள் எங்களை ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தை செலவழிப்பது தமிழுக்கு நாங்கள் செய்கின்ற பெருந்தொண்டு. தமிழை உலகளாவ பிறப்ப செய்வோம் உங்களோடு இணைந்து. நன்றி சரவணா, எண்ணம் ஈடேறட்டும். வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்,
0: நன்றி. மீண்டும் வாருங்கள், சந்திக்கலாம். அடுத்து வரும் உறவு ஆயத்தமாக இருக்கின்றார் வருவதற்காக, அவரை இணைத்து விடுவோமா? அவர் வேறு யாருமல்ல, இப்பொழுது காற்றலையில் காத்து கொண்டிருக்கின்றார். இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்து பேசுவதற்காக, பாடுவதற்காக முண்டி அடித்து கொண்டு அருகருகே இருந்து கொண்டு அழைத்து கொண்டிருக்கும் வேளை, ஒரே வேளையில் 2-3 அழைப்பு இலக்கங்கள் தோன்றுகின்றன. முதலில் வருகின்ற தோற்றம் இலக்கம் மலியம் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக மகிழ்வாகவும் இருக்கும் ஐயா.
0: மகிழ்வாகவும் இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்கள், நல்லவனாக இருக்கின்றீர்கள்.
3: நலமாக இருக்கேன்.
0: நல்லவனாக இருக்கின்றீர்கள்?
3: இல்லையா? நல்லவனாக இல்லை.
0: நல்லவனாக என்ன நடந்தது?
3: உறவுகளை நேசிக்கும் வல்லவனாக இருக்கிறேன்.
0: ஓ, உறவுகளை நேசிக்கும் வல்லவன் தான் நம்ம நல்லவன் தானே? ஏனென்றா உறவுகள் உங்களை நேசிக்கின்றது, நீங்கள் உறவுகளை நேசிக்கின்ற நல்லவனை வல்லவனை வசதி நேசிப்பது வழக்கம். அப்ப நான் சொன்னதை விட ஒருபடி மேலாக நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள். வல்லவனே வருகிறார் கூறுங்கள்.
3: நம்மளே வந்து நான் நல்லவன் நான் சொல்ல முடியாதுல்ல, உறவுகள் சொல்லணும்.
0: வாழ்த்து. நாலு பேர் சொல்ல வேண்டும், நாலு பேர் சொல்ல வேண்டும், அதுதான் நல்லவன். வாழ்த்துக்கள். ஆனால் நாலு பேர் சொல்வார்கள் என்று நாங்கள் நல்லவனாக நடக்க முயற்சித்து, நாங்கள் நல்லவனாக எங்களுக்கு நல்லவனாக இருப்போமாக இருந்தால், எங்கள் மனச்சாட்சிக்கும் மனநீதிக்கும் எங்களை நல்லவன் என்று தெரிய வந்தால், மற்றவர்கள் நாலு பேர் சொன்னாலும் சரி சொல்லாதும் விட்டாலும் சரி, நாங்கள் நல்லவர்கள் தானே என்ற அந்த திருப்தி இருக்கும். அதனால் நல்லதையே எண்ணுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். சிறப்பு மகாலிங்கம், நல்ல ஒரு கருத்தை தந்து வருகின்றீர்கள். அங்கே இன்று மல்லியத்திலே, மல்லியம் எந்த மாநிலத்தை எந்த மாவட்டம்?
3: மயிலாடுதுறை மாவட்டம்.
0: ஒன்று
3: இணைந்த தஞ்சை மாவட்டமா இருந்தது, அதுக்கப்புறம் நாகை மாவட்டமாகி இப்போது மயிலாடுதுறை பேர்லயே மயிலாடுதுறையவே ஒரு மாவட்டமா இருக்கு.
0: சேர்ந்த மாவட்டம், சேர்ந்திருந்த மாவட்டம் தனித்து தெரிந்து பெரும் மாவட்டங்களாக இன்று தனி மாவட்டமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். மயிலாடுதுறை மாவட்டம். வாழ்த்துக்கள். மயிலாடுதுறையிலிருந்து இங்கு பலர் வருவார்கள். பல தஞ்சாவூர் இல்லை உங்களுடைய மயிலாடுதுறை மாவட்டம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த வேளையிலே மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியத்தில் இருந்து வந்த மகிழ்ச்சிக்குரிய மகளையும் பாருங்களேன், எல்லாம் மானா மானா மானா என்று வருகின்ற பார்த்தீர்களா? அதான் எல்லாம் எல்லாம் நல்லவர், எல்லாம் மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியம் மகாலிங்கம் அல்ல, மகிழ்ச்சிக்குரிய மகன். நான் இடையிலே ஒரு மாணவை சேர்த்திருக்கேன். மகிழ்ச்சிக்குரிய சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பாடலை பாடலாம் என்று எண்ணி ஓடி வந்து என்ன தகவலை கொண்டு வந்தீர்கள்? பாடுவோர் பாடலாம் புதிய தகவல்கள்.
3: அதான் தகவல்னு சொல்றது வந்து, நாளைய 18 பெருக்கு, அதாவது ஆடி பெருக்கு, உழவர்கள் தினமாக நாளையை வந்து விதை விதைக்கவும் செய்யலாம். அந்த குருவை தாளடிக்க வேண்டி சம்பா பயிர்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நாளைக்கு தான் ஏன் அந்த பயிர் பெருக்கிறது, அதாவது ஆடி பெருக்குங்கும் போது விவசாய பெருக்கு, அந்த இதுக்கு தான் அந்த விவசாய விழாவா ஆடி பெருக்கு.
0: ஆடிப்பட்டம் தேடி சென்னல் விதை என்று ஒரு பாடல்
3: இருக்கின்றது. வீட்டு தோட்டம் கூட இந்த ஆடி பதினெட்டுல தான் விதைப்பாங்க.
0: வாழ்த்துக்கள். ஆடி பெருக்கு, நாளை ஆடி பெருக்கு என்ற திரைப்படமே வந்தது. அதிலே பல புனிதமானவர்கள் மதம் சார்ந்த எங்களுடைய பண்பாடுகள் சேர்ந்த நிகழ்ச்சிகள் பல உண்டு. வாழ்த்துக்கள், ஞாபகம் ஊட்டியதற்கு நன்றி. என்ன பாடலை இன்று நீங்கள் பாடி எங்கள் எல்லோரையும் இந்த ஆடிப்பிற்கு வரும் வேளையிலே மகள வைக்க போகின்றீர்கள்? எங்கே பாடுங்களேன்,
3: என்ன தெரியுமா?
0: தெரியும், தெரியும், லேசாக தெரியும், இப்பொழுதுதான் நன்றாக தெரிய போகிறது. அங்கே தெரியத்தக்க வகையில் என்னை தெரியுமா? நான் சிரித்து பழகி மகிழ்ச்சி கொள்கிற மகாலிங்கம் என்பதை கூறுங்கள்.
3: என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா, உங்க கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்னை தெரியுமா. ஆக ரசிகன், ஆக ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகு தெரிந்த மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகு தெரிந்த மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம், பாடலாம், அனைவருமே கூடலாம், வாழ்வை சோலையாக்கலாம், இந்த காலம் உதவி செய்ய, இங்கே யாரும் உறவு கொள்ள, இந்த காலம் உதவி செய்ய, இங்கே யாரும் உறவு கொள்ள, அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம், இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம், இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம், என்ன தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்ன தெரியுமா, உங்க கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்ன தெரியுமா. ஆக ரசிகன், ஆக ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். ஒரு சிலைய கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, அந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஒரு சிலைய கண்டேனே, சிரிக்க கண்டேனே, அந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நில, நேரிலே இரு நில, காதல் அமுதம் பொழியலாம். ஆக ரசிகன், ஆக ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன், என்னை தெரியுமா. அதான் ரைட்டியா,
0: நீங்கள் பாடுங்கள். மீதி இருக்கின்றதா முடிஞ்சது?
3: இல்லையா, இல்லையா, முடிஞ்சது, முடிஞ்சது.
0: என்னை தெரியுமான்ற ஒரு கேள்விக்கு எத்தனை பதில்? நல்ல ரசிகன், நல்ல கவிஞன், நல்ல பாடகன், நல்ல நடிகன் என்றெல்லாம் தெரியும் ஐயா. அதனால் தானே மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் என்று பெயர் கொடுத்தேன் உங்களுக்கு. சிறப்பு, நன்றாக, நல்ல தயார் நிலையில், எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். அன்னை கலைவாணி உங்களுக்கு என்றென்றும் இந்த நல்லறல் புரிய வேண்டும். மீண்டும் ஒரு பாடல் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, ஓடி வந்து பாடுங்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
3: இதே பாடல் எனக்கு ஒழிப்பு,
0: இதே பாடல் என்னை தெரியுமா.
3: எனக்கு எனக்கு பொருத்தமான கவிதையும் கவிஞனும் எனக்கு கவிதையும் எழுத தெரியுங்கிறது இதுலயே வருது.
0: கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நான் சொல்லுகின்ற, நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து பாடலாம். சிறப்பாக இருந்தது மகாலிங்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி,
3: வாழ்த்துக்கள், நன்றி,
1: நன்றி. எல்லாம் ஆயிரம் எண்ணம்
0: வாரம் ஒரு நாள் பிற நிகழ்வு மங்கள தமிழ் வானொலியின் காற்றலைக்கு வந்திருக்கின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம் யோகா ராஜி அவர்களே.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம் உங்களுக்கும்.
0: நன்றி, நன்றி, நன்றி. எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
4: நாங்களும்
0: நலமாக, மகிழ்வாக, வெப்பத்தை தாங்க முடியாமல், குளிரும் இல்லாமல், இரண்டுக்கும் இடையிலே நடுவிலே இப்படியே இருக்கின்றோம். மாறி மாறி அங்க காலநிலை எப்படி இருக்கு மகளே?
4: வெயில் தான்,
0: வெயில்,
4: சரியான வெயில்.
0: அப்ப சரியான வெயில் தானே, அப்ப சரியான வெயில் தானே மகளே? அப்ப வருத்தப்படுத்த வெயில் இருந்தா சரியான வெயில், புரியுதா? பிள்ளையான வெயில் இல்லை, சரியான நாங்கள் எப்பொழுதும் சரியான நல்ல பதத்தை எல்லாவற்றுக்கும் உபயோகிக்கணும். அது ஒரு சரியான பண்பான பழக்கம் தான் இல்லையா? ஏன் நாங்கள் இல்லை, கொடுமையாக இருக்குது, எங்களால் முடியாமல் இருக்கிறது, இயலாமல் இருக்குன்னு கூறி அடுத்தவர்களின் துன்பம். சரியான மழை, சரியான வெயில், சரியான வெயில் என்று கூறிக்கொள்வோம். சிறப்புகள். சரி, இன்றைய நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு யுவராஜி?
4: இன்னைக்கு கொஞ்சம் நான் ஷேடு தான், எனக்கு என்ன சொல்ல தெரியல, ஏதோ ஒரு மைண்ட் அப்செட், ஏதோ ஒண்ணு.
0: ஏனம்மா என்ன நடந்தது?
4: என்னமா எங்க அம்மாவை நினைச்சேன், தம்பியை நினைச்சேன், ஏதோ ஒரு பிரச்சனை.
0: இது இறைவனுடைய கடாட்சம் அம்மா. என்னென்றால், கையில் ஒன்றை தந்துவிட்டு அதை பார்த்து பார்த்து ரசிப்பதும் உண்டு, அதை தொலைத்து விட்டு தேடி தேடி அலைவதிலேயும் ஒரு நினைவு ஆற்றல் தூண்டப்படுகிறது, மறக்காமல் இருப்பதற்காக செய்யும் ஒரு வழி. வாழ்த்துக்கள் அம்மா. அதுகளை எல்லாம் நாங்கள் துன்பப்படாம சரி கூறுங்க.
4: ஒரு வங்கியில ஒருத்தன் ரூபா கட்டு, ஒரு நான் ஒரு 10 ரூபா கட்டு ஒண்ணு நல்லா பெருசா அதை வாங்கிட்டு பேக்ல வச்சுன்னு அவன் வண்டியில பின்னால வச்சுன்னு போறான். அந்த வண்டி பின்னால வச்சது அவன் அந்த பேகை சரியா மூடாம தன் கட்டு கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே அந்த கட்டு கீழே விழுந்தோடனே அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பார்க்கவே இல்ல போயிட்டான். அந்த கட்டு காத்துல அப்படி இப்படியே அலமோதி ஒரே ஒரு நோட்டு மட்டும் பறந்து போய் எங்கேயோ விழுந்துருது. மிச்சம் அந்த கட்டு அப்படியே கிடக்கு, அந்த மிச்சம் 99 இது அப்படியே கிடக்கு, ஒன்னு மட்டும் பறந்துருது. அந்த 100 ஒன்னு பறந்துருது. பறந்தோடனே அந்த 100 ரூபாயில அந்த 10 ரூபாய் பறந்த இடத்துல ஒருத்தன் ஒரு ஏழை கையில அந்த 10 ரூபாய் கிடைக்குது. அவன் அதை பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம், அந்த பணத்தை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே என்ன பண்றான், அதை எடுத்துன்னு போய் ஹோட்டல்ல போய் 2 இட்லியும் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு, அப்பாடா எனக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய இது கிடைச்சிருக்கு, பெருமாள் எனக்கு எவ்வளோ இது கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போறான். இன்னொருத்தன்கிட்ட அந்த கட்டு கிடைக்குது, அந்த கட்டு 99 மிச்சம் வந்ததா, அந்த கட்டு கிடைக்குதா. அவன் என்ன பண்றான், அதை எண்ணி பார்த்துட்டு இதுல ஒன்னே ஒன்னு குறையுது, அப்ப இங்கதான் எங்கேயானு கிடக்கும் அப்படின்னு சொல்லி அதை தேடுறான் தேடுறான் தேடுறான். தேடிட்டே இருக்கான் தினம் தினம் தேடிண்டே இருந்தா அவனுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லாம அந்த நோட்டை தேடுறதுலயே அவன் மனசு போகுது. ஒருத்தன் 10 ரூபாய் கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு போனான், ஒருத்தன் வாழ்க்கையில இது புள்ள இந்த ஒரு நோட்டு இல்லைன்னா நான் இவ்வளவு இருக்கை செலவு பண்ணதுக்கு துப்பு இல்லாம அதை தேடிட்டு இருக்கான். அப்படிதான் மனுஷன், நம்ம கிடைக்கிறத வச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ இருக்கணும், இல்லாததை வச்சுன்னு அது கிடைக்கும்னு நினைச்சு அல்லல் படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க.
0: சிறப்பு, சிறப்பான பொருத்தமான ஒரு கதையம்மா. இல்லை என்று நாங்கள் எண்ணி நாங்கள் தவறிவிட்டது என்றது, அது நல்ல இடத்துக்கு சென்று செல்லும் வேளையிலே தேவை ஆக இருந்தவருக்கு திருப்தியாகவும் ஆசை உள்ளவருக்கு இன்னும் வேண்டும் என்றும் அலைய செய்கின்றது இல்லையா? வாழ்க்கை என்பது இதுதான். அதுபோன்றுதான் அதிலே தொலைத்தவருடைய மனம் தொலைந்து விட்டது என்று மறந்து விட்டாலும் அங்கே நன்மையும் தீமையும் அதனால் விளைகின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய ஆன்மாக்களும் இந்த உலகில் வந்து வாழ்ந்து அது மறைந்து இன்னும் ஒரு உருவத்துக்குள்ளே புகுந்துவிடும், இன்னும் ஒரு உயிரோடு இணைந்துவிடும். ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை, உருவம்தான் மாற்றமாக இருக்கும். அதனால் உங்களை சார்ந்தவர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், எங்களை சார்ந்தவர்கள், எங்களை சேர்ந்தவர்கள் எங்களை விட்டு பிரியவில்லை என்றும் நினைவில் இருப்பார்கள். அவர்கள் இருக்கும் வகை உலகிலே எதை செய்து சென்றார்களோ அதை நாங்கள் பின்பற்றி கொண்டு, எதை செய்யாமல் அவர்கள் எண்ணிவிட்டு போனார்களோ அந்த எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் நாங்களும் நடமாட வேண்டும். இது இறைவனுடைய நியதி. எங்கள் மதத்திலே, எங்கள் ஐதீகத்திலே நாங்கள் கண்ட உண்மைகள் அதுகள். நன்றி மகளே, சிறப்பான ஒரு கதையை நல்ல பொருத்தமாக கொண்டு வந்து ஆன்மீகத்தோடு இணைத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் உங்களை நான் நேற்று முன்பு நம் பக்தி பலையிலே உங்களை எதிர்பார்த்தேன், வந்தீர்களா? கொஞ்சம் பொறுமை வேண்டும், நிச்சயமா கிடைத்திருக்கும். இறுதி நேரத்திலாவது நான் உங்களை நன்றி. இருப்பினும் நினைத்தீர்களே அது போதும், உங்களை நாங்கள் நினைத்தோமே அது போதும். இப்ப காணவில்லை என்று நாங்கள் நினைக்கவில்லை, நினைத்திருக்கின்றோம் பார்த்தீர்களா? அதே போன்றுதான் சிறப்பு. இன்று என்ன பாடலை எங்களோடு பாடி மகளெல்லாம் என்று வந்தீர்கள், எல்லோரும் மாவலோடு எதிர்பார்த்து.
4: இப்போ ஒரு பாட்டு, இதுக்கப்புறம் நான் மனோரமா ஆட்சி பாட்டு ஒண்ணு, அடுத்தது மனோரமா ஆட்சி.
0: வாழ்த்துக்கள், நினைவு இருக்குது. வாழ்த்துக்கள். எங்க இப்பொழுது என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: இப்பொழுது அம்மா சுசீலா அம்மா பாடல் தான்.
0: எங்க பாடங்களை கேட்போம்?
4: நெஞ்சம் நெஞ்சம் முத்தத்திலே முத்தத்திலே

0: பண்பட்டதால் பெண்மை நெஞ்சம் பண்பட்டதா இல்லையா தத்தை முத்தத்திலே முத்தத்திலே திட்டதா இல்லையா இல்லையா முத்தம் வந்த அந்த தத்தை நெஞ்சில் வித்திட்டதா இல்லையா
1: யோகாராஜி
0: ஹலோ.
1: நிறைவுக்கு வந்துவிட்டு கிளியோடு கிளியாக கிளிக்குரல் வந்து பாதி நல்ல இடைச்சோர்கள் எல்லாம் அப்படியே தந்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்தது அம்மா. உங்கள் தனித்திறமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து என்ன பாடலை நீங்கள் கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு விருப்பமான பாடல்?
0: எனக்கு வந்து அந்த புறத்தில் ஒரு மகாராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராஜன்.
1: அப்படியா? நல்ல
0: பாட்டு
1: வேலை,
0: எனக்கு
1: நல்ல
0: ரொம்ப
1: வேலை. அந்த
0: பிடிக்கும் அது.
1: நல்ல வேலை அந்த புறத்து மகாராணி அந்த தன்னுடைய சொந்த கையுகளே அந்த புறத்து மகாராஜா வைத்திருந்தது. வாழ்த்துக்கள். அந்த புறத்தில் உங்களுக்கு பிடிக்கும் அந்த புறத்தில் ஒரு மகாராணி இனிமையான பாடல். அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். அடுத்து ஒரு பாடலுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் சொன்ன பாடலை மீண்டும் வந்து பாட வேண்டும். நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வரும் உறவோடு நான் செல்கின்றேன். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி மகளே. வாழ்த்துக்கள். வாழ்த்து. சிறப்பாக பாடியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
1: அடுத்த உறவாக இங்கே நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்து இப்பொழுதுதான் இணைப்பு கிடைத்திருக்கின்றது. அன்பு மகள் கஸ்தூரி முதல் நேராக வருவதற்கு பிரயத்தனப்பட்டு இப்பொழுதுதான் அவருக்கு இணைப்பு கிடைத்திருக்கிறது. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயாமா. அழகான காலை வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்கள்?
1: அற்புதமாக. எங்களுக்கு முற்பகல் வணக்கமாகிவிட்டது. காலை அழைத்த நீங்கள் இப்பொழுது முற்பகலில் தான் என்னோடு இணைகிறீர்கள். உங்களுடைய மாலை வணக்கத்தை நானும் தந்து இரண்டு வணக்கத்தையும் ஐக்கியமாகி இணைந்து கொள்வோம். எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் நல்ல வெளிச்சத்தோட 26 கால நிலையில சூப்பரா இருக்கிறோம்.
1: எங்களை விட கூடுதலாக இருக்கு. நாங்கள் இப்பொழுது 23 தான் இருக்கின்றோம். இது 24 வரை சென்று நின்றுவிடும், பின்பு குறைந்துவிடும். அதிகாலையிலே காலையிலிருந்து மழை ஆரம்பித்து இன்று மாலை வரை வரும் என்று கூறியிருக்கின்றார்கள். நான் கலையத்துக்குள் நுழையும் பொழுது வானம் எல்லாம் இருண்டு இருந்தது. இப்பொழுது கஸ்தூரி வரும்போது சற்று வெளிச்சமாக வானம் தெளிவடைகின்றது போல் தெரிகின்றது. கஸ்தூரி வந்து ஆரம்பிக்க முதல் நான் பாடுவோர் பாடலாம் ஆரம்பிப்பதற்கு முதல் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த பக்தி விளை ஒலித்துக் கொண்டிருந்தது மறு ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த விளை. உங்களுடைய அந்த பாடலையும் நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. எல்லோரும் அதை கேட்டிருந்திருப்பார்கள். சிறப்பு என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் எங்களோடு இணைந்து என்ன பாடலை தர வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்றெல்லாம் எண்ணி வைத்திருப்பீர்கள். நீங்கள் தான் நினைத்தவுடன் பாடக்கூடிய அன்னை கலைவாணியின் மகளாயிற்று.
2: பாடல் உண்மையாவே யோசிச்சு
1: நான்
2: ஒரு பாடல் வந்து உண்மையா அது என்னன்னா அந்த என்னோட அரசு இசை கல்லூரியில கர்நாடக சங்கீதம் படிச்சு கொண்டிருந்த காலத்துல எங்களுக்கு அந்த ஒரு நாள் வாத்தியார் வரையிலேண்டா தலைமை ஆசிரியர் ஒரு நாள் தலைமை ஆசிரியர் எடுக்கணும், அப்படி இல்ல இன்னொரு உப ஆசிரியர் பாடம் எடுக்கணும். அன்றைய நாள் வகுப்பு இன்னொரு வாத்தியார் வந்து அந்த அந்த வகுப்பு சரியானபடி நடத்தி கொடுக்கணும். அப்போ எனக்கு என்னோட சங்கீத ஆசிரியர் இல்ல, அவர் வராத தருணத்துல ஒரு நாதஸ்வர வாத்தியார் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ஒரு நாள் கத்து கொடுத்த கீர்த்தனை உண்டு. எனக்கு டக்குன்னு இந்த உத்தரம் சொல்ற கதையல் சொன்ன உடனே எனக்கு அந்த கீர்த்தன டக்குன்னு ஞாபகம்
1: வந்து விட்டது. சிறப்பு சிறப்பு. எங்க அந்த அப்ப அந்த கீர்த்தனையே இப்பொழுது பாட போகின்றீர்கள். கேட்போமா?
2: தண்டபாணி தேசிகரோட ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை எல்லாருக்கும் அது என் வாழ்க்கையில நான் அதை ரொம்ப கடைப்பிடிக்கிறதும் கூட.
1: சிறப்பாக இருக்கும். தண்டபாணி தேசிகருடைய கீர்த்தனை என்றால் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். என்ன ராகத்திலே வருகின்றது?
2: பகுதாரி.
1: பகுதாரி இல்லையா? எங்கே
2: கொண்டு பகுதாரி ராகத்துல இந்த பாடல்
1: பகுதாரியிலே வருகின்றது. பகதார் ராகத்தில் இனிமையாக இருக்கும் இந்த பாடல் இப்பொழுது உங்கள் குரலில் கேட்க மேலும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
2: முயற்சி பண்றேன் ஐயா.

0: நன்றி ஐயா.
1: சீரிய ராகம் ஒன்றை சிறந்த வகையிலே சுரங்கள் தாள ராகங்கள் மாற விடாமல் சிதற விடாமல் அழகாக பாடி என்னுடைய ஆசிரிய கலாசாலை 1974 ஆண்டு பல பாடங்களில் நாங்கள் வித்தை பெற வேண்டும். அதிலே ஒரு பாடம் சங்கீதம் நடனம். அந்த வகையில் எங்களுக்கு சங்கீத விரிவுரையாளராக இருந்த நீங்கள் அறிந்திருக்கலாம், ஊர்காவத்துறையைச் சேர்ந்த திரு தியாகராஜ சங்கீத பூஷணம் அவர்கள் தான் எங்களுடைய விரிவுரையாளர். அவர் தினமும் இதை பாடுவார். முதல் வரியை சினமடையாதே, சிறு விழாதே, சிறந்த குணங்களை தவற விடாதே. நானும் எனது இல்லத்தில் கூட இந்த வாக்கியத்தை உபயோகிப்பதுண்டு. சில சமயங்களில் நண்பர்கள் மத்தியிலேயும் நான் இந்த வாக்கியத்தை இன்றும் உபயோகிக்கின்றோம். கொஞ்சம் அவர்கள் மாறி வந்து விட்டால், குணம் மாறும் பொழுது உடனே நான் அதை பாடலாகவும் அதை இசையாக வரியாகவும் கூறுவேன். அற்புதமான கருத்து கொண்டதை எங்களுடைய தண்டபாணி தேசிகர ஐயா அவர்கள் அதை தந்தது. இவ்வளவு ஒரு நாங்கள் படிக்கும் பாடல்களும் கூட சிதற விடாமல் சிந்தாமல் செய்ய வேண்டும். அதைவிட சுவாரஸ்யம் வகுப்பிலே உங்களுக்கு, நீங்கள் மாணவியாக இருந்து உங்களுடைய விரிவுரையாளர்கள் வந்து செய்யும் பொழுது ஒருவர் வராது விட்டால் ஒருவர் எடுக்க வேண்டும், ஒருவரும் வராது விட தற்காலிகமாகவோ யாராவது ஒருவர் வருவார் தானே. அந்த சந்தர்ப்பம் மிகவும் சிறந்த சந்தர்ப்பம். நான் ஆசிரியராக மாணவனாக இருந்த காலத்திலும் கூட இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் எங்களுக்கு அங்கே சீறு சிதற எல்லாம் ஒரு ஆசிரியர் வரவில்லைன்னா அது பெரிய அல்ல பெரிய எங்களுக்கு பெரிய பெரிய ஆனந்தமாக இருக்கும். ஆனால் யாரும் ஒருவர் வந்துவிட்டால் அது விருப்பாகவும் இருக்கும், மறுப்பாகவும் இருக்கும். ஆனால் நல்லவர் வந்தால் விருப்பாகவும், விருப்பமில்லாதவர்கள் வந்தால் வெறுப்பாகவும். நாங்கள் எவ்வளோ குறும்புகள் செய்வோம் வளர்ந்த காலத்திலே. ஆனால் நான் ஆசிரியராக இருக்கும் காலத்தில் இந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் வந்து நகைச்சுவைத்தான் அங்கே வைத்துக்கொண்டு எல்லோரையும் கவர்ந்து விட்டு சென்று விடுவேன். என்னால் அவர்களுடைய வகுப்பாசிரியர் வரவில்லை என்றால் நான் அதை, தலைமை ஆசிரியராக இருக்கின்ற காலத்திலே அது பெரிய பொறுப்பு எங்களுக்கு. அங்கு சென்று நகைச்சுவையும் செல்ல முடியாது, அங்கே நட்பண்புகளைத்தான் விதைக்க வேண்டி வரும். அதனால் தலைமை ஆசிரியர் வந்து இடை வேலை இப்படியான நேரத்தில் ஒரு பிரத்யேக வகுப்பு எடுக்க வந்தால் தலைமை ஆசிரியர் எல்லோரும் மறுப்பார்கள். ஏன், அங்கே சட்டம் எல்லாத்தையும் போதிக்க வேண்டும். அற்புதமான ஒரு நிலையை நீ அழகாக இசையால் மயக்கி எங்களையும் மயங்க வைத்து விட்டீர்கள். சினம் அடையாதே, சீறி விழாதே, சீரிய குணங்களை தவறவிடாதே. அற்புதமான கருத்து. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பான ஒரு பாடல்.
0: எனக்கு இந்த பாடல், சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து இஞ்சிக்குடிய சேர்ந்தவர்.
1: ஓ, எங்களுடைய சியாமலாவினுடைய ஊர் இஞ்சிக்குடி. இஞ்சி என்பது ஒரு சகல சஞ்சீவி தானே, அது ஒரு நிவாரணி தானே. நல்லது,
0: அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் எனக்கு. அதுல எனக்கு நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலயே சிவாயிரோண்டு தொடங்கினோன்னே எனக்கு இந்த பாடலோட சேர்ந்து அந்த சிவந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க ஐயா கூடுதலா. இந்த என்ன நம்பிக்கட்டவர் அவர் ஐயான்னு சிவந்த பாடல் இருக்குல்ல.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, அதை இப்பொழுது பாடுவீர்களா? முடியுமா?
0: ஓ, பாடலாமே.
1: அவர் பாடல்
0: ரொம்ப பெரியது இல்லையே.
1: பாடுங்கள்.

0: நம்பி கெட்டவர் எவரையா. நமசிவாயா.
1: ஓம் நம சிவாயா. சிறப்பான ஒரு பாடல் கேட்டவுடனே தந்து பாடிவிட்டீர்கள். பாடிய அந்த திறமை எல்லோருக்கும் இல்லைத்தான். இருப்பினும் நீங்கள் அந்த இசையோடு வாழும் ஒரு அன்பு உறவு, அந்த இசையை கேட்டவுடன் மாற்ற முடியாது என்று கூட குரவலன் செய்யலாது பாடலாம் தானே என்ற இவ்வளவு திருப்தியோடு வந்து எங்களை எல்லாம் திருப்திப்படும் வண்ணம் பாடுங்கள். அதை கேட்க எல்லோரும் ஆவலாக இருந்து இங்கே எல்லோரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய சிறப்பை பற்றி வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக இது கொடுக்கப்பட்ட இந்த பாடல். இதெல்லாம் பக்தி வேளையிலே வந்து எங்களுக்கு பாடி காட்டும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்கும். நேற்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அன்பு மகள் உங்களை பற்றி என்னோடு பல விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். எங்கள் அதிபர் அவர் உங்களோடு தொடர்பு கொள்வார் என்று எண்ணுகிறேன். அடுத்து இந்த
0: கண்டிப்பா நான் தொடர்பு கொண்டா நான் பெருமை, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
1: அவர் தொடர்பு கொள்வார் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது அவர் எங்களுடைய இந்த பாடல் இரண்டையும் தருவதற்கு முதல் உங்களுடைய அனுபவத்தை தந்து, அடுத்து இந்த இஞ்சிக்குடி சார் அவருடைய பாடலை அவர் இருக்கும் பொழுது உங்களை பாட வைத்த பாடு, அதனால் தான் என்னவோ இஞ்சிக்குடியிலிருந்து வந்து இணையும் என்னுடைய உறவுகள் நன்றாக பாடுகின்றார்கள் எல்லோரும். நீங்கள் கேட்பீர்கள், இப்போ ஒருவரைத்தான் கவனித்திருக்கீங்க, அங்கே இருக்கின்றார்கள் இல்லையா? அந்த சின்ன குழந்தையெல்லாம் பாடக்கூடியவர் பாடுவோர் பாடலாமல் அவர் வந்து பாடுவார்கள். அவர் மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, அவருடைய சகோதரி, அவருடைய பிள்ளைகள் எல்லோருலேயும் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இஞ்சிக்குடி அந்த சார் அந்த ஊரில் இருக்கின்றபடியால் தான் அந்த இஞ்சி சாரங்கள் அவர்கள் எல்லோருக்கும்
0: இருக்காங்க. சார் இப்போ சென்னையில இருக்காங்க, இருந்தா மகள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனால மனைவி இப்போ நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட காலம் தான் அவங்க மனைவி தவறி, அதனால சார் மட்டும் தனியா சென்னையில இருக்காங்க.
1: அவர் யார் தவறினாலும் அவர் கீதத்தோடு இருக்கின்றார்களோ கீதவாணி அவர் ஓடியிருப்பார்.
0: கீதவாணி அவர் பேசினான், சார்கிட்ட பேசினான், உடனே எடுத்த உடனே அடியே என்னடி செய்யறேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. நான் சொல்லி சார் இன்னும் மறக்கவே இல்லைங்களா சார் என்னையே அப்படின்னு.
1: அவரை தெரிந்தவர்களையே
0: மறப்பேன்னு
1: அவரை தெரிந்தவர்கள் இங்கே எங்களுடைய புலனத்திலே குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் ரேவதி குறிப்பிட்டிருக்க அவர் இப்பொழுது சென்னையில் தான் இருக்கின்றார் என்று அவருடைய பெயர் என்னவென்று தான் அவர் கேட்டு எழுதியிருக்கின்றார். இயற்பெயரை விட புனைப்பெயர் தானே சிறப்பாக அமைந்திருக்கிறது. எனக்கும் அப்படி என்னுடைய பெயர் வந்து என் தாய் தந்தையர் அழகாக அன்பாக செல்லமாக வைத்த பேர் செல்வராசா என்று. ஆனால் சிந்தனை செல்வன் என்றால் தான் எல்லோருக்கும் தெரிகின்றது. அது எனக்கு இன்றைக்கு 60 வருடம் ஆகின்றது. எனக்கு அந்த விருது கிடைத்து இலங்கை இளவீரகேசரி ஸ்தாபனத்தினார் என்னுடைய கலைத்துறையிலே. அந்த சிந்தனை செல்வன் என்னை ஆட்கொண்டிருக்கின்றது. அவருக்கும் இஞ்சிக்குடி சார் என்ற அது அவரை ஆட்கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் தெரிகின்றது பார்த்தீர்களா? சிறப்பு. அப்ப என்ன பாடல உங்களுக்காக என்ன பாடல ஒலிபரப்பலாம் மகளே?
0: என்ன ஆடி பெருக்கு கொண்டு வந்தாங்க ஐயா,
1: ஆமாம்,
0: அந்த ஆடி பெருக்கு திரைப்படத்துல இருந்து தனிமையிலே இனிமை காண முடியுமா?
1: வாழ்த்துக்கள். இன்று இன்று சிற்சிறு ராமன் நினைக்கிறேன் அவருடைய ஒரு பாடலே இல்லை, அவர் இல்லை வேறு ஒரு பாடுகள், எனது இனிய தனிமையே என்று அவர் தனிமையை இனிமையாக பாடியிருக்கின்றார். நாங்கள் தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று தானே பாடல்களை கேட்டிருக்கின்றோம். அப்படி ஒரு பாடல், அப்போ உங்களுக்கு அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல், தனிமையிலே இனிமை காண முடியுமா? ஆனால் அந்த பாடலும் கருத்து முடியாது என்று தான் இருக்கின்றது. ஒன்றெல்லாம் தனியாக முடியாது இருக்கின்றது, எங்கள் மனத்தை தான் பொறுத்தது. கடல் இருக்கும், கரை இருக்கும், கடல் இருக்கும், அலை இருக்கும், அங்கே வீசிக்கொண்டிருக்கும். அதை தன்மை வேண்டும். அந்த இயற்கை ஏன் அப்படி செய்கின்றது? கேள்வியோடு பதில் தருகின்றார்கள். நல்ல பாடல் அந்த பாடல். நினைக்கிறேன் ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய பாடலா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். தனிமையிலே இனிமை காண முடியுமா? அது சில சூழலை பொறுத்தது. சூழலை பொறுத்ததுமா தனிமையை இறைவன் கொடுப்பது தன்னை எண்ணி மகிழ சொல்லித்தான். 4 பேரோடு நாங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது எங்களுடைய திறமை எங்களுக்கு தெரியாது. தனிமையில் இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய திறமை எங்களுக்கு புரியும். எங்களுள்ள மடமைகளையும் எங்களால் புரிந்து கொண்டு திருத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன் மகளே, இல்லையா? கேடி சந்தானம், சந்தானம்
0: ராஜா, சுசீலா அம்மாவும் ராஜாவும்
1: பாடிய பாடல். சிறப்பு சிறப்பு. இந்த பாடல் உங்களுக்கு அறிவறுப்பு படம். இப்பொழுது கீர்த்தனை ஒன்றை தந்து ஞாபகத்தை கூட்டி உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை இன்றைய சங்கீத கல்லூரி வாழ்க்கை இன்றைய ஒரு பாடலையும் தந்த வேளையில் உங்களுக்காக ஒரு பாடல் இன்னும் ஒன்று இருக்கும். நீங்கள் வரலாம், வந்து தரலாம்.
0: அம்மா எனக்கு இது பாடுறவங்க வந்து கே வாடட்டு நான் கேக்குறேன். ஏற்கனவே நான் ரெண்டு பாடல் பாடிட்டேன்.
1: நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பார்த்து விட்டு அலையுங்கள். உங்களுக்கு அந்த யாரும் உங்களை தள்ளி வைக்க மாட்டார்கள். உங்கள் பாடலை கேட்கத்தான் நாங்கள் எல்லோரும் நன்றி.
0: எனக்கு முதல் பாடினா அவங்க ரெண்டு மூன்று பேட்ட பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் பரமசிவன் காலத்திலிருந்து பாடல் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடிக்கடி கேட்கிற பாடல் அது.
1: அதை விட ஒரு வித்தகர் வந்தாரு, என்னை தெரியுமா என்று நடித்து காட்டுவார், பேசி
0: காட்டுவார்.
1: பறவை குரலை எல்லாம் கொண்டு வந்து தத்தை என்று தத்தை நெஞ்சம் பாடல் தந்த யோகாராஜ் அவர்களும் அதில் இப்போ சேர்ந்தவர். இப்பொழுது நீங்கள் வந்து
0: சொல்லி பாடினது ரொம்ப அருமையா இருந்தது.
1: ஆமா, அவர் கட்டிக்காரி, அவர் மடையிலே பாடுவார், பல வானொலிகளிலே பாடுவார். வானொலிகளிலே நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இப்பொழுது அவர்தான் வர இருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு தடவை நீங்கள் வரலாம். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வருகின்றார் எங்களுடைய இரண்டாவது பாடலை தருவதற்கு எங்களுடைய யோகா ராஜி அவர்கள். வணக்கம் யோகா ராஜி, வணக்கம். உங்களை இணைத்துக் கொள்ள பார்க்கின்ற நினைப்பு நின்று விட்டது போல் தெரிகின்றது, மீண்டும் இணைக்க வேண்டும். அன்புடன் வந்து பாடி செல்லும் அனைவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஆரோக்கியமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் புலனத்திலே. எங்கள் புலனத்திலே இருப்பினும் ஏனைய புலனங்கள் ஏனைய தளங்களிலே இருந்து உலகளாவை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் அன்பு உறவுகள். இப்பொழுது 30 வருடமாக இயங்கும் இந்த நிகழ்ச்சியை உலகளாவ பல உறவினர்கள் கேட்டு எங்களுக்கு வாழ்த்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வந்து தன்னை வெளிக்காட்டி வெள்ளிட மலையாக இலைமறை காயாக இல்லாமல் வெள்ளிட மலையாக வந்தவர்கள் என்று தென்னகத்து திரைப்பட துறைக்குள்ளேயே இருக்கின்றார்கள் என்று ஒன்றியல் தமிழ் வானொலி பெருமைப்பட்டுக் கொள்கின்ற அதற்கு ஊக்கம் கொடுத்து முடியாததை முடிய செய்பவர் என் அன்புமகள் மீரா அவர்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த வழியிலே தான் நான் செல்லன் வந்துவிட்டார் என்னை தெரியுமா என்று கேட்டவர் அன்பு மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம், பாருங்கள் பாருங்கள் தாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை.
2: யோகராஜ் அவர்கள் சினிமா பாடல் பாடாமையே அவங்க கர்நாடகம் பாட்டு பாடியே போயிட்டாங்க.
1: கஸ்தூரி இங்கிலாந்து,
2: அதான் கஸ்தூரி தான்.
1: நீங்கள் யோகராஜ் என்று குறிப்பிட்டீர்கள். யோகராஜ் நல்லது. அவர் யோகராஜ் இந்த திரைப்பட பாடலை தந்தார், மீண்டும் வந்து பாடுவார். இது எங்களுடைய மகள் கஸ்தூரி, உங்களை எல்லோருக்கும் விருப்பமானவர் கஸ்தூரி. எங்கே இப்பொழுது உங்கள் பாடல் என்ன பாடலாக இருக்கும்? இரண்டாவது பாடல் கொண்டு வாருங்களேன்.
2: இது பாருங்க. இப்போ ஒரு குழந்தை பாடிட்டு போனச்சு, அது அந்த மாதிரி குழந்தை. இது ஒரு குழந்தை. இது இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம், இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது

இல்லாத ஓடம், இது நதி இல்லாத ஓடம், நடை மறந்த கால்கள் தண்ணின் தடையத்தை பார்க்கிறேன்,

உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம். வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன், வெறும் காற்றின் ஒளியை கொண்டு சிலை ஒன்றை

நீ உலகை நான் பெருக்கிறே. இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம். உளவு அறிந்த பின்தானோ அவளை நான் நினைத்தது. உருவுருவா

0: ஒரு தலையாய் காதலிலே எத்தனை நான் வாழ்வது. இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம்.
1: ஒரு தலையில் காதலித்தால் இப்படித்தானே ஐயா வரும் இல்லையா? ஒரு தலை அப்படியே சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்ததில்லை என்றுதான் நான் எண்ணுகிறேன். இருந்திருந்தாலும் உணர்ச்சியோடு வந்து அதை அழகாக வெளிப்படுத்தி பாடினீர்கள். எவ்வளவு கட்டித்தனம் நீங்கள், எவ்வளவு வகு தொலைவு எங்களுடைய வானொலிக்கும் உங்களுடைய இல்லத்துக்கும். இவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஒரு தொலைபேசியை மட்டும் கையிலே வைத்து அதை உங்கள் காதிலே வைத்து கொண்டு வேறு அழைப்புகள் வருகிறதா இல்லையா என்ற தடுமாற்றம் திருக்கீடுகள் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த பாடலை எப்படி உள்வாங்கி அதை எங்களோடு இணைந்து பகிர்ந்து சிறப்பாக தருவதற்கு அன்னை கலைவாணியின் அருள்தான் வேண்டும். இதை எல்லோரும் உங்கள் எல்லோரும் நான் மெச்சுகிறேன் என்றால் எடுத்தவுடன் வந்து உடனே ஒரு தொலைபேசியிலே தான் நீங்கள் அழைத்து இதை பாடுகிறீர்கள். அவ்வளவு துல்லியமாக எல்லோரும் அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி மகளை செய்வதற்கு இறைவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். உங்களோடு இணைந்து நானும் அதை கேட்டு மகளை எங்கள் எல்லோரையும் மகளை வைக்க உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் கொடுத்தது மொன்றியல் தமிழ் வானொலி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். சிறப்பாக இருந்தது, உணர்வாக உணர்ச்சியோடு பாடினீர்கள் ஐயா. இரண்டு பாடலை தந்த உங்களுக்கு எனது மனமுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்களுடைய அபிமான நேயர்கள் வருகின்றார்கள் பாடுவதற்கு, அவரிடம் செல்லட்டுமா?
0: நன்றியா, நன்றியா,
1: நன்றி. நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் இரண்டாவது பாடலை தருவேன் என்று ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று கூறிய திருமயிலை ஊரிலிருந்து அன்புடன் யோகா ராஜி என்று எண்ணுகின்றேன். அவரா இல்லை ஓம் நமசிவாய என்று இணைந்து கொள்ளும் எங்கள் நாச்சியார் தேவாவா தெரியவில்லை. இரண்டு அழைப்புகளும் ஒரே நேரத்தில் வருகின்றன. பார்ப்போம் எந்த அழைப்பு முதலில் எங்களிடம் வந்து இணைகின்றது என்று எடுத்து பார்த்தால் அது வேறு யாருமில்லை, அது யாருமில்லை. இருவருடைய இணைப்பும் துண்டித்து ஒருவர் தாங்கிக் கொண்டார். அவர் யாராக இருக்கலாம்? ஏனென்றால் மகாலிங்கம் நீங்கள் இணைப்பை துண்டிக்கவில்லை என்பதன் காரணம் போல் தெரிகின்றது. துண்டித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் காற்றலையிலே இருக்கின்றீர்கள். தொடர்ந்து இப்பொழுது வருகின்றார் அன்புடன் தேவா அவர்கள். ஓம் நமசிவாய வாருங்கள்.
2: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா.
1: நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா அவர்கள் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு தான் இப்பொழுது வருவார். எங்களை எல்லாம் மந்திர கயர்போடு கட்டி விடுவார் அன்பிலே. வணக்கம், வணக்கம் தேவா. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோட உங்கள் ஆசீர்வாதத்தோட துணிச்சலா இருக்கேன்.
1: துணிச்சலாக துணிந்து நெல் துணிந்து செல், ஆனால் துணிச்சல் வேண்டும். எதையும் எதையும் சந்திக்க தயாராக இருக்கின்றீர்கள் இல்லையா?
2: ஆமா.
1: அப்படி
2: என்ன சிவனை பத்தி பாடினாங்களா, எவ்வளவு அருமையா இருந்துச்சியா? சிவ சிவ
1: பாட பாட கூற கூற இனித்துக் கொண்டிருப்பது அவர்தானே இந்த உலகத்தில் ஒருவர் ஐயா.
2: நாமும்
1: அவருக்கு ஈடாக போற யார் ஐயா?
2: சொன்னாலே போதும்.
1: ஆமாம், அதுதானே நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், சிவாய நம என்பார்க்கு அபாயம் இல்லை என்று சொல்லி. தன்னை யாரென்று காட்டிக்கொள்ளாமல் இத்தனை திருவுருவங்களோட வருவார், திருமேனிகளோட வருவார். எங்களுக்கு அருவம் உருவம் அரு உருவம் என்று அதனால் தான் ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. அங்க எங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று நாச்சியார் கோவில்ல?
2: கொஞ்சம் வெப்பமாதான் இருக்கு.
1: தஞ்சாவூர் மாவட்டம்
2: மழை மழை வர்ற மாதிரி இருக்கு, மழை வராத மாதிரி இருக்கு.
1: வரும் ஆனா வராது, வராது ஆனா வரும், இதுதான் இயற்கை. சரி, இன்று இந்த நல்ல நாளிலே நீங்கள் பரபரப்பாக இருக்கின்ற இந்த காலத்திலே நல்ல வித நிலையான
2: பாட்டுக்கு போயிடுவோம்.
1: உடனே உடனே வியாபாரத்துக்கு வாருங்கள். எங்கே உங்கள் வியாபாரத்தை தொடருங்கள், பரத்தி விடுங்கள் உங்களுடைய பொருட்களை எல்லாம். எங்கே பாடலை கேட்போம்?
2: Mm-hmm.

வாங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திரம் கதை சொல்லும் திரைக்கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டையும் கெடுத்துண்டார், நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகல்

0: விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்னும் பெயர் வாங்காதே. ஓர் படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஓர் படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைகளில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்பற்ற மனிதனி தூக்கத்தினால் பலர் பொன்னாள வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே.
1: அவ்வளோதான்.
2: பாட்டுக்கு பாடல் நிகழ்வுகளே வந்து பாடலை கேட்பும் போது பாடங்கள் தேவாண்டால் அதெல்லாம் எங்களுக்கு சரிவராதப்பா, எனக்கு பாட முடியாதப்பான்னு எத்தனை பாடங்களும் ஓடி
1: துணிச்சு துணிச்செல்லாம் பாடம் நம்ம பாடுவோமே
2: ஓடி ஒழித்த தேவாவா இது என்று நான் ஆச்சரியப்படுவது ஒரு மட்டுமல்ல, எங்கள் உறவுகள் அத்தனை பேரும் உங்களை நன்றாக தெரிந்தவர்கள் ஆச்சரியப்படுகிறாள். சிறப்பு சிறப்பு வந்து பேசும்பொழுது துணிச்சலாக இருக்கின்றேன் என்ற கருத்துக்கு அந்த பாடலின் கருத்துக்களை நன்றாக நீங்கள் உள்வாங்கிய உங்களால் பாட முடிந்தது. அதுசரி தேவா, இந்த பாடல் வெளிவந்தவளை நீங்கள் பிறந்து விட்டீர்களா?
1: பாருங்க, 1959 வந்துருக்கு.
2: இன்றைய அன்றைய பாடல்கள் இன்றும் எங்களுக்கு இனிப்பாகவும் சரியான கருத்தையும் சமூகத்திலே உள்ள சீர்கேடுகளை அப்படியே தட்டி கேட்பது போன்றும் வருகின்ற வரிகளை தமிழோடு பாடியது.
1: பொன்னான வேலையெல்லாம் தூங்கி
2: அந்த எத்தனை எல்லாவற்றையும் இழப்பதற்கு இந்த தூக்கம் தான், பொறுமை இல்லை பொறுப்பில்லை என்ற எண்ணம், அந்த துணிச்சல் வேண்டும், பயம் வேண்டாம் என்றது அற்புதமான சரியான நீங்கள் வந்து கூறியதுக்கு ஏற்ப பொருத்தமான பாடலை, அந்த பாடலை நன்றாக உள்வாங்கி கேட்டு கொண்டு வந்து அழகாக பாடியிருக்கு. இவ்வளவு திறமையை வைத்துக் கொண்டுதானே தேவா நீங்கள் ஓடி ஒழித்தீர்கள் அந்த நாளிலே வானொலியில் வந்து சிறப்பு. இப்பொழுது தேவா என்றால் யாரென்று உலகளாக தெரிகின்றது, பாடுவார் என்று பாடகர் என்று பார்த்தீர்களா? சிறப்பு
1: சிறப்பு உங்க ஆசீர்வாதம்.
2: மகள் கஸ்தூரி இலண்டன்ல இருந்து வந்து ஒரு எங்கள் ஈழ தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்,
1: அப்படியே மாறாமே பண்ணாங்க.
2: தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர், இப்பொழுது ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்தாலும் எங்கள் தமிழ், எங்கள் பாரம்பரிய கலை கர்நாடகத்தை நன்றாக கற்றவர். அவர் எங்களோடு பாடி எவ்வளவு சரளமாக பாடி மகளும் தாராளமான பண்ணு உள்ளவர். தேவாவுக்கு என்ன பாடல் ஒளிபரப்புவது விருப்பமாயிரு, உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: ஐயா, அந்த பட்டணம்தான் போகலாம் அடி பொம்பளை காசு பண்ண, அந்த பாட்டு போடுங்க.
2: பட்டணம் தானே இப்ப போய் வந்தீர்கள், காடு கொடுப்பதற்கு
1: அங்க உள்ள நினைச்சுதான் போவீங்க. எந்திர வாழ்க்கையா
2: பண்ணதான்
1: வாழ்க்கை, இயந்திரம்
2: பட்டணம் தான் போகலாம் அடி பொம்பளையே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொம்பளை வேண்டுமல்ல சிறப்பா, ஏன்னா எங்க போன பொம்பளை அவனுடைய அனுமதி வேணும். சிறப்பு, நல்லது ஒரு பாடல் தேவா, உங்களுடைய பாடல் நன்றாக இருந்தது. எல்லோரும் இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேவாவா இப்படி பாடுகிறார் என்று சிறப்பு. வளருங்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுதான் நல்ல ஒரு தளம், இந்த தளத்தில் நீங்கள் வந்து களமாடி செல்லுங்கள் எப்பொழுதும். நன்றி நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, அடுத்தவர்கள் சந்தர்ப்பம் வழிவிடுவோம். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய சிதம்பரத்திலிருந்து அன்புடன் தேவநாதன் அவர்கள். வணக்கம் வணக்கம் தேவநாதன் அவர்களே, உங்களை இணைத்து விட்டேன், வாருங்கள். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
2: வணக்கம், நலமாக இருக்கின்றேன் தேவநாதன். சிதம்பரத்திலே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நான் நலமாக உள்ளேன் ஐயா.
2: பலமாக நலமாக, நல்லவனாக இருக்கின்றீர்களா? நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்களா?
3: இருக்கிறேன் ஐயா.
2: உங்கள் மனச்சாட்சி உங்களுக்கு கூறுகின்றது. வாழ்த்துக்கள். உங்களுடைய காலநிலை சிதம்பரத்திலே இன்று எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை இன்று ஆதவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது ஐயா, சுட்டரிக்கும் வெயில்.
2: என்றால் அவன் ஆதவன் அல்லவா, அதனால் தான். சரியா, அவருக்கு தெரியும் எதை எரிக்க வேண்டும், எதை தகர்க்க வேண்டும், எதை குளிர வைக்க வேண்டும் என்று. இந்த தட்பவெட்ப நிலையெல்லாம் அவருடைய கையிலே இருக்கின்றது, அதை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கின்றது. சுழன்று வரும் பூமியிலும் நாங்களும் சுழன்று கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கை என்ற பயணத்திலே. நல்லது. இந்த சிதம்பரம் வந்து எந்த மாவட்டம் ஐயா?
3: கடலூர் மாவட்டம்.
2: கடலூர் மாவட்டம், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. சரி, இன்று வந்து பாடுபவர்கள் பாடிக்கொண்டு செல்கின்றார்கள், பாடினோ பாடுபவர்கள் பாடலாம் நிகழ்விலே, நீங்களும் பாடுவதற்காக என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள்? கடந்த முறை நீங்கள் பாடிய ஒரு கீத்த அந்த சங்கீத பாடல் அன்பு மகள் கஸ்தூரி அவர்கள் அதை கேட்டு ரசித்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் லண்டனிலிருந்து. அவர் இப்பொழுது வந்து வானொலியில் பாடியதை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இங்கே உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம்.
3: நன்றி ஐயா. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த பேத்தி அவர்கள் இத்தலத்தில் இணைய உள்ளார்கள்.
2: ஓ, அவரை முதலில் அவரை முதலில் இணைத்துக் கொள்வோமா?
3: ஆமாம் ஐயா.
2: வணக்கம், வணக்கமே அன்பு பேத்தி, எங்கே வாருங்கள். தேவதர்ஷினி, தேவதர்ஷினி வணக்கம். தாத்தா பேசுகிறேன், நலமாக இருக்கின்றீங்களா பேத்தி? நாங்கள் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் வந்தவுடன் மேலும் நலமாக இருக்கின்றார் தாத்தா. குதூகலம், குதூகலம். எப்படி செல்கின்றது உங்கள் பாடசாலை வாழ்க்கை, சங்கீத வாழ்க்கை எப்படி அமைந்து இருக்கின்றது?
4: நன்றாக நன்றாக உள்ளது.
2: நன்றாக இருந்ததோடா செல்லம். சரி, அண்மையிலே என்ன அரங்கேற்றினீர்கள்? கவிதை அரங்கேற்றினீர்களா, புத்தகம் அரங்கேற்றினீர்களா, பாடல் அரங்கேற்றீர்களா, கச்சேரி செய்தீர்களா?
4: ஒலிம்பியாடு உலக அளவில் நடக்கும் தேர்வில் தமிழகத்தில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளேன் தாத்தா.
2: வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளோடு எழுந்திருந்து நாங்கள் கரகோஷம் செய்து வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள், சிறப்பு. மேலும் நீங்கள் சிறப்படைய அன்னை கலைவாணி என்றும் உங்களோடு இருப்பார்.
4: நன்றி தாத்தா.
2: நன்றி தாத்தா செல்ல குட்டி. சரி, இன்று எல்லோரும் கேட்கும் வண்ணம் சிறுவர் பூங்காவை அலங்கரித்து சென்று மீண்டும் பாடுவோர் பாடலாமல் வந்து அலங்கரிப்பீர்கள். இன்று எப்படி நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: கணபதி பாடல் ஒன்று தாத்தா.
2: வாழ்த்துக்கள். எங்கே கேட்போம், பக்தியோடு கொண்டு வாருங்கள்.

0: இது என்ன ராகத்தில் அம்மா தந்தீர்கள்?
1: பேஹக்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புக்கள். சங்கீதம் தெரிந்த பெருமகனார் பெருமக்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். மொழிகள் தமிழ் வானொலியை மன்னிக்க வேண்டும். இங்கே உள்ள காலநிலையால் எங்களுடைய சுவாசங்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படுகிறது. இருப்பினும் இந்த சங்கீத மலையில் நினையும் பொழுது அதெல்லாம் மாறிவிடும். சிறப்பாக இனிய குரலில், மழலை குரலில் இவ்வளவு தூரம் எங்களோடு இணைந்து பொறுமையோடு இந்த பாடலை தந்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கணபதி என்னுடைய பேரருள் உங்களுக்கு என்றும் கிடைக்கும். அன்னை கலபாணி உங்களோடு இருக்கின்றார். நீங்கள் வளர்ந்து வரும் கலைஞர், இசையிலே புலமைத்துவம் பெற வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன். வானொலி தொகுப்பாளர் அல்ல, தாத்தா வாழ்த்துகிறேன். அன்பு பேத்தியை நன்றி அம்மா. உங்கள் பாடலை முதலில் எடுத்து நீங்கள் தூங்கத்துக்கு செல்ல வேண்டும். உங்களுடைய
1: நான் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் எங்கள் ஊர் நெல்லிக்குப்பத்திலும் மற்றும் சிதம்பரத்திலும் கச்சேரி இருக்கிறது தாத்தா.
0: அப்படியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்? நான் விருப்பமான பாடல் என்னவா இருக்கும்? அப்பா சொல்லி விடுவார். நல்லது, இப்பொழுது நீங்கள் ஓய்வெடுத்துக்கணும். ஓ அப்படியா, சரி. அப்பா கூறுவார் அந்த பாடல். உங்களுக்கு விருப்பமான பாடலை அவருக்கு கூறும் பொழுது நான் பதிவிட்டு உங்களுக்காக ஒலிபரப்புவேன். இப்பொழுது நீங்கள் தூக்கத்துக்கு செல்லும் நேரம், நாங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறோம். நீங்கள் இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் ஓடி வந்து எங்களோடு இணைந்து இன்று உங்கள் குரலை எங்களுக்கு தந்து இனிமையான கீதத்தோடு தந்தது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க வளர்க அம்மா. நன்றி என் அன்பு பேத்தி தேவதர்ஷினி. நன்றி அம்மா, நன்றி. இப்பொழுது அப்பா தேவநாதன் அவர்கள் வந்துவிட்டார், இணைந்து விட்டார். மகளுக்கு முதலிடத்தை கொடுத்து விட்டு என் குழந்தையை கொண்டு சென்று தூங்க வேண்டும் அல்லவா? சரி, இப்பொழுது தேவநாதன் நீங்கள் கூறுங்கள்.
2: ஐயா, நான் பாடல் பாடப்போறது வந்து நீலக்குயிலை உன்னோடுதான் பண்பாடுவேன் என்ற பாடல் ஐயா. மகுடி படத்தில், ஆமா, மகுடி படத்தில் அமைந்த இப்பாடல் வாலி அவர்களால் எழுதப்பட்டு இசை இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்ட இப்பாடல் ஐயா. இதோ உங்களுக்காக.
0: வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள்.
2: தன்னானே தானா

தானானே நானானா, நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், காணப்புணலில் ஒன்றாடம் நான் நீராடுவேன், நீலப்புலனே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன், இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே. உள்ளம் பாமாலை பாடுதே, நீலப்புயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்பு

வாழ்த்துக்கள் காதில் சொல்லு, நாள்தோறும் நான் பாடும் நே வாரமே, நீங்காமல் நீ வந்து நெஞ்சை அல்ல.

இசைகளில் எழும் புது இசைதமே வா நீலக்குயிலே அன்றனும் ஏன் நாதக்குணலில் அன்றாடம் நான் நீராடுவேன் நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் நாதக்குணலில் அன்றாடம் நான் நீராடுவேன் இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றான தே உள்ளம் பாமாலை பாடுதே நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் நாதப்புனலில்

நீ போடதாவம் தீரும் நதி பாயும் அலையோசை ஸ்ருதியானதே, நாணல்கள் கரையோரம் ராகம் பாடும் மண் கூடமாடும் மலைச்சாரல் ஓரம் பனிவாடை காற்று பல்லாண்டு பாடும் செவிகளில் விழும் ஸ்வரலய சுகமே. வா நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன். நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன். இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே, உள்ளம் பாமாலை பாடுதே. நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றா

0: நாங்களும் இணைந்து உங்களோடு பாடலாம். நாங்கள் நீலக்குயில் அல்ல, ரசித்து கொண்டுதான் இருக்கின்றோம். சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். அருமையாக உள்வாங்கி உங்களுடைய இயல்பான திறமையை அங்கே வெளிக்கொட்டி எங்களை மகிழ வைத்தீர்கள். நீலக்குயிலோடு நீங்கள் இணைந்து பாடுவேன் என்று கூறி பாடியது எங்களை எல்லாம் மகிழ்வது. சிறப்பாக இருந்தது ஐயா, சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு பாடல். உங்கள் சந்ததியிலே வருகின்ற அன்பு பேத்தியையும் கொண்டு வந்து உங்கள் மகளையும் அந்த துறையிலே ஈடுபட வைத்ததுக்கு இறைவன் கருணை என்றும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சங்கீத பயணம் சிறப்பமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பான இந்த பாடலை தந்த உங்களுக்காக நாங்கள் என்ன பாடலை ஒலிபரப்பலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இரண்டு பாடலுக்கு இடம் இருக்கு, ஒன்று உங்களுக்கு, ஒன்று உங்கள் மகளுக்கு.
1: எனக்காக யா, ஆடி மாசம்ங்கிறதுனால பொன்னுமணி படத்துல இருந்து யா,
2: ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா
1: அப்படின்ற பாடல் ஐயா.
0: ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும், சரி. அந்த பாடல் உங்களுக்காக,
1: என் மகளுக்காக ஐயா. ஆமா, என் மகளுக்காக சலங்கை ஒளி என்ற படத்தில் வந்து
2: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய
1: என்ற பாடல்.
0: சிறப்பான பாடல் இந்த சலங்கை ஒளி பாடல். வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். வாழ்க்கை பயணம் சங்கீத பயணமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது அதோடு ஒட்டி கேட்கும் பாடல்கள் நிச்சயமாக தந்து நாங்களும் மகிழ்வோம். நன்றி தேவநாதன் அவர்களே. முடிந்தால் நிகழ்ச்சி முடிவதற்கிடையிலே இன்னும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, முடிந்தால் வந்து பாடி தாருங்கள். சிறப்பு சிறப்பு. நீங்கள் எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்தி வைத்து இந்த களத்தில், நீங்கள் இந்த தளத்திலே சென்று களமாடுங்கள் என்று துணிவாக அனுப்பி வைத்த வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். எங்களுக்கு நல்லதொரு பாடகரை, நல்லதொரு நண்பரை தந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி.
1: தெரிவித்துக் கொள்கிறேன் எனது உயிர் நண்பர், என் உயிர் நண்பர் சந்தனராஜ் அவர்களுக்கும் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்கள்.
2: வரும் வரும் வரும்
0: வரும் வரும் வரும் என்று கேட்கும் வேளையிலே வந்து விட்டார் எங்களுடைய மகள் கஸ்தூரி அவர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் ஒரு பாடலை தருவார் என்று எண்ணுகின்றேன். அவர் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இல்லை, இப்பொழுது வருகின்றார் அன்புடன் யோகா ராஜி அவர்கள் இரண்டாவது பாடலை தருவதற்கு. எங்கே வணக்கம் மகளே, யோகா ராஜி வாருங்கள், தாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை வாருங்கள்.
3: இன்னொன்னு ஒரு இது சொல்லிட்டு பாடுறேன்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள், கேட்போம்.
3: ஒரு செல்வந்தர் பணக்காரரு, அவர்கிட்ட ஒரு ஏழை வேலை பாக்குறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் ஒரு நாள் அவருடைய வேலை இது முடிஞ்சு அவரு பணம் கேட்கிறாரு. எனக்கு இதை மாதிரி கொடுங்க, நான் என் பையனை படிக்க வச்சுட்டு இருக்கேன், பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அந்தால் அவருக்கு பணமே கொடுக்காம அவரை ஏமாத்திடுறாரு. கடைசி வரைக்கும் தரவே இல்லை, அவர் மனசு நொந்து போய் அழுதுட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அந்த செல்வந்தருக்கு நல்லா வயசாயிடுச்சு. வயசாகி அப்போ வந்து அவருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அவருக்கு ஒரு சிகிச்சை பண்ணுறாங்க. அந்த சிகிச்சை பண்ணுறதுல ஒரு டாக்டர் ரொம்ப கைண்டாக அவருக்கு எல்லாம் பண்ணுறாரு. பண்ணோடனே அவர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சு அவருக்கு எல்லாம் சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு அவர் கொஞ்சம் நேரம் வந்த பிறகு அவர் யாருன்னு சொல்லி பார்த்தா அவர் அந்த மாஸ்க் எடுக்கிறாரு. பார்த்தா அவர் அப்படியே ஷாக் ஆகிறாரு. அவர் யாருக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றி வந்தாரோ அவருடைய பிள்ளை தான் டாக்டராக இருக்கான். பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம என்ன பண்ணாலும் காலம் ஒரு நாள் அதை பார்த்துட்டு இருக்கு. கர்மாங்கிறது காலம் வேணா பார்க்குமே தவிர கர்மா விடாது. அதுதான் இது. நம்ம யார வேண்டான்னு யாரை ஏமாத்தினோமா அவங்க அவங்க சேர்ந்தவங்களே வந்து நம்மளுக்கு செய்யற மாதிரி வந்திருக்கு பாருன்னு அந்த கதையை முடிக்கிறாங்க. அதனால யாரையும் நம்ம எப்பயுமே ரொம்ப கடிஞ்சு எதுவும் இது பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்சா உதவணும், இல்லைன்னா பேசாம இருந்துடணும். நம்மளா நம்மளுடைய கர்மாவை இது பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கதையில சொன்னாங்க.
0: செய்வன திருந்தச்சை, செய்யும் காலத்தை தவற விடாதே, பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும், நல்லதே செய்யாது விட்டாலும் தீமையாவது செய்யாதிரு என்று நம் முன்னோர்கள் கூறி சென்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அமைய வந்த ஒரு கதையாக அமைந்திருக்கின்றது. நல்லதோர் விழிப்பு உணர்வு உள்ள ஒரு கதையை தந்தீர்கள். பாடலை இசையையும் தந்து கதையையும் தந்து எங்களது திசைகளை மாற்றுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் யோகாராஜி அவர்களை. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. எங்கே இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பாடலாக தரப்போகிறேன் என்று ஒரு அவலை தூண்டிவிட்டு சென்றீர்கள். அந்த பாடலை கேட்போமா?
3: மனோரமாவோட பாட்டு, மனோரமா ஆட்சி பாடல் நான் பாடியிருக்கேனான்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாள் முன்னால் ஒரு இதில் பாடி பயங்கர வரவேற்பு அந்த பாட்டுக்கு. எனக்கு அவ்வளோ அழகாக பாடினீங்க, சென்னை தமிழில் யோகாராஜி அழகாக பாடினாங்கன்னு எனக்கு மெசேஜ்லாம் வந்தது. ஸோ அந்த பாடல் உங்களுக்கும் நான் பாடுறேன். எப்படி இருக்குன்னு தெரியாது, நடுவில் மியூசிக்கு திருப்பி கேட்டு அந்த மியூசிக்கை போட சொல்லி கேட்டு அவங்க ரசித்தாங்க. உங்களுக்கும் அந்த பாடல்
0: பயங்கரமான பாடல் என்று கூறுவீர்களா, அல்லது சிறப்பா இருந்த பயங்கரமான ஒரு வார்த்தையை கூறுகிட்டு பாருங்கள். எங்கள் தமிழ் அப்படி எல்லாம் நல்லதுக்கும் கூறுகின்றது, சிறப்புக்கும் கூறுகிறது. பயங்கரம் எங்கே நாங்களும் மகிழ்வோடு கேட்போம். பயங்கரம் இல்லாமல் பயங்கரமான அந்த பாடலை இங்கே தாருங்கள்.
3: வாவாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரும் காட்டி நான் ஊடமாட்டேன், வாவாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரும் காட்டி நான் ஊடமாட்டேன். ஜாம்பா ஜாஜக்கு நான் செய்தா பேட்ட கொக்கு, ஜாம்பா ஜாஜக்கு நான் செய்தா பேட்ட கொக்கு. மாறாவரியே நின்னுக்கு நிறுத்தி அமராவதி ஆட்டம், சைட்டடுச்சு நீ ஜக வாங்கிடே அம்பிகாபதி ஆட்டம். வாராவரியே நின்னுக்கு நிறந்தே அமராவதி ஆட்டம், சைட்டடிச்சு நீ ஜக வாங்கினே அம்பிகாபதி ஆட்டம்.

சரதாவாமா கண்ணு படபேஜாராச்சு நின்னு, அட சரதாவாமா கண்ணு படபேஜாராச்சு நின்னு, வாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரும் காட்டி நான் ஊடமாட்டே, ஜாம்பாஜாஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு, நைனா ஓ நினைப்பால நான் நாஷா பண்ணி நாளாச்சு, நைனா நைனா ஓ நினைப்பால நான் நாஷா பண்ணி நாளாச்சு, மச்சான் ஓ மூஞ்ச பார்த்து தானா நடப்பு வந்தாச்சு, அட மச்சான் ஓ மூஞ்ச பார்த்து தானா நடப்பு வந்தாச்சு, ஆயா கடை இடியா போனா பாயக்கரியுனியாச்சு, ஆயா கடை இடியா போனா பாயக்கரியுனியாச்சு, வாவா மச்சா வா மச்சா வாவா மச்சா வா மச்சா வாவா மச்சா ஒன்னா சேர்ந்தே வாரா வரைக்கே போகலாம், அவ்வாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரும் காட்டினா உட

0: கொக்கு.
1: சிறப்பாக தான் இருந்தது. நகைச்சுவையான ஒரு பாடல், பன்முக குரல், பல குரல் அரசி பாடிய பாடல் என்று எண்ணுகின்றேன். சிறப்பாக அந்த பாடலை நீங்கள் தத்துவமாக அதை ரூபமாக நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் பாடினீர்கள். யோகாராஜி, நீங்கள் அன்று எங்கோ பாடியது என்று கூறுகிறீர்கள், அங்கு பக்க வார்த்தையங்களோடு பாடினீர்களா, தனியாக பாடினீர்களா?
0: தனியாக தான், எல்லா சேனலையும் தனியா தான் பாடுறேன்.
1: தனியா பக்கம்
0: நானே மியூசிக் போட்டேன்.
1: அப்ப பல
0: அந்த நடுவுல இருக்கிற மியூசிக் அழகா பண்ணுங்க, திருப்பி பண்ணுங்கன்னு சொல்லி மியூசிக் போட சொல்லி கேட்டாரு.
1: ஓ, அப்ப நீங்க காரோக்கி அதை கொண்டு சென்று அதை வைத்து பாடினீர்களா, இல்ல பக்க வார்த்தைய?
0: இல்ல, காரோக்கி வாயில போட்டத சொன்னாரு.
1: ஓ, பாவனை, அந்த பாவனையே உங்களுக்கு போடவில்லை?
0: போட்டேனே
1: வழக்கு. யோகாராஜி தன்னோட வாத்தியத்தையும் கொண்டு வருவாரே என்று எண்ணேன். சிறப்பாக இருந்தது. ஒரு ஒரு தொலைபேசியை எடுத்து ஒரு திரைப்படத்திலே வந்த பாடலின் அந்த நிலையை சரியாக நாங்கள் உணரும் வண்ணம் அந்த கட்டத்துக்கு ஏற்ப அழகாக அதை நளினங்கள் நகைச்சுவைகளை புகுத்தி எல்லாம் செய்வது எல்லோருக்கும் முடியாததான். அது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது, மென்மேலும் சிறப்படைய வேண்டும். தயார் நிலையில் வைத்து இரண்டாவது பாடலை இந்த யோகாராஜ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கே அன்புடன் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், சைதாப்பட்ட கொக்கு என்றெல்லாம் வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு மகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து உறவாடுவதற்காக மீண்டும் ஓடி வருகின்றார் அன்பு மகள் கஸ்தூரி இங்கிலாந்தில் இருந்து. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே.
2: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
2: நல்ல நல்ல நல்ல நல்ல பாடல்கள் போகுது. ஒரு நாள் தூங்காதே ஐயாண்டு, தூங்காதே தம்பி, தூங்காதே. எனக்கு உடனேயே இந்த தூக்கம் கண்களை தழுவட்டுமே பாடுதானே ஞாபகம்.
1: அவர் தூங்காதே என்று விழிப்புணர்வு தந்தவுடனே தூக்கம் வர அவர் அம்மா பலகாலம் நீண்ட கால உறவு பாடன்று கேட்டுவிட உடனே அதெல்லாம் எனக்கு சரிவராத ஐயா, நான் பாட மாட்டேன்னு ஓடி ஒழித்து விடுவார் அவர் என்று முழுதான் நான் அதை கூறி இந்த நற்பதமாக இருந்தது. முயற்சி திருமணியாக்கமர் துணிச்சலோடு இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு துணிச்சலுக்குரிய ஒரு பாடலையும் தந்திருந்தார். சிறப்பு நீங்கள் விட்டு கேட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அவருக்கு செல்கின்றது உங்கள் மூலமாகவும். சிறப்பு மகளே,
2: சரி பாடல்கள் ஒவ்வொருத்தரும் பாடுற பாடல்கள் எனக்கு இந்த ஒவ்வொருத்தரும் பாட பாட எனக்கு ஒவ்வொரு பாட்டா தோணுது.
1: உங்களுக்கு எல்லா பாடலும் உங்களால் முடியும் தானே?
2: எனக்கு வந்து இப்ப நான் எண்ணிக்கிறது இந்த மகனுக்கு நான் அடிக்கடி அவனை தூங்க வைக்கிறதுக்குரிய பாடல்லாம் நான் பாடுறேன். நான் இன்றைக்கு இப்ப அவன் அக்கா பக்கத்துல உட்கார்ந்துருந்தோண்டாமா, நீ எந்த பாட்டையே பாடமாங்கிறான்.
1: அப்படியா, சரி அப்ப நீங்க பாடுங்களே, நாங்களும் கேட்டு தூங்காமல் கேட்கின்றோம்.
2: தூங்காம எல்லாருக்கும் கதை சொல்ல போறேன்.
1: கூறுங்கள் கூறுங்கள்.
2: சின்ன
1: வயசுல எங்கள் தாய்மார்கள் நிலாவை கூட கொண்டு வந்து கையிலே கொடுத்தார்களே, தூக்க பாடலே பாடுங்களா.
2: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா,

0: மிக்க நன்றி ஐயா.
1: சிறப்பான இந்த பாடல் மகளே, கதையோடு கூறுகின்றேன், கதை சொல்ல போகின்றேன் என்று கூறி கதைக்கு உயிர் கொடுத்த இசையையும் கூட்டி தந்தீர்கள். சிந்திப்பதா தூங்குவதா என்று எண்ணும்பளே தூங்க முடியவில்லை, சிந்தித்ததான் வருகின்றது. நன்றி என்ற ஒரு பதத்துக்கு இத்தனை அர்த்தங்களை கற்பித்து அந்த பாடலை கொண்டு வந்து நாங்கள் சிந்திக்க வைத்தீர்கள். சிறப்பான பாடல். இந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் மகன் தூங்கி விடுவாரா?
0: காலை வச்சு ஆடிக்கொண்டே இந்த பாட்டை பாடினா தானும் சேர்ந்து பாடி பாடியே தூங்குவா.
1: அப்படியே. எத்தனை வயது அவருக்கு?
0: ஏழு.
1: ஏழு வயது பிள்ளை செல்வத்துக்கு நீங்கள் இந்த இசையை ஊட்டி அவரை தூங்க வைக்கும் பொழுது, தூங்கும் போதும் தூக்கத்தால் எழுந்தபோதும் இசைதான் அவரோட உறவாடம். அன்னை தான் என் இசை, இசை தான் என் அன்னை என்று அவர் வாழ்வார், வளர வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே.
0: அந்த பாட்டு கொஞ்சம் அந்த உடல் ஒரு ஒரு கொஞ்சம் வரி படிக்க தெரியும். ஒரே ஒரு ராஜாவுக்கு அந்த பாடல் பல்லவி மட்டும் படிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். அப்ப அது படிப்பாடு உட்கார்ந்துருந்தோம். நீங்க பக்கத்துல இருந்தோட
1: எங்க அவருடைய அவருடைய மழலையை கேட்போம்.
0: வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் என் செல்வ பேராண்டி. உங்களுக்கு என்ன பெயர் ஐயா?
0: ஆரஃப்.
1: என்ன பெயர்?
0: ஆரஃப்.
1: ஆராஃப். ஆராஃப் என்ற பெயர் உங்களுக்கு. சிறப்பான பெயர். சிறப்பான ஊரிலே மிகவும் செழிப்பாக வளரலாம். அதிலும் அதைவிட எல்லாவற்றைக்கும் மேலாக கிடைக்க அரிய அன்னை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். அன்னையின் அணைப்பில், அந்த கலைவாணி அன்னையின் பேரணைப்பில் நீங்கள் பெருவாழ்வு பெற வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன். ஆராஃப். எங்கே அந்த ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜாவை உங்கள் குரலில் கேட்போமா?
0: ஒரே ஒரு ஊரில ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்ற அந்த பிள்ளை அந்த ஒரு பிள்ளை.
1: சிறப்பு. யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறிய வேளையில், அந்த மழலை என்றால் என்ன என்பதை இப்பொழுது கேட்கும் பொழுது மேலும் இனிப்பாக இருக்கின்றது. இங்கே மழலைகள் வந்து பாடும்பொழுது எங்களிடம் ஒரு நிகழ்ச்சி சிறுவர் பூங்கா ஒன்று இருந்தது. இப்பொழுது அதை நிறுத்தித்தான் நாங்கள் பக்தி வேலை செய்கின்றோம். அந்த மழலை குரலில் அன்பு பிஞ்சு மகன் வந்து அதை செல்ல குரலே மழலை குரலே தந்தது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மடியிலே தாங்கின அன்னை தன் உடலே உதரத்தோடு உதிரமாக உதிரத்தை கொடுத்து வளர்த்து இன்று மடியிலே வைத்திருந்து உங்களை இந்த மழலையை பாட வைக்கின்றார். வாழ்த்துக்களம் ஐயா. அந்த ஆசீர்வாதம், அந்த அன்னையின் அணைப்பு என்றும் இரண்டு அன்னையும் பெற்ற அன்னையும் உங்களை வளர்க்கும் கலை அன்னை கலைவாணியும் உங்களை சிறப்புற வளர்த்து நல்வாழ்வு பெற வாழ்த்து விடுவார். வாழ்த்துக்கிறேன் தாத்தா. என்று சொல்லக்கூடிய நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பாடுவோர் பாடலாம் நீங்கள். அம்மா வரும்பொழுது நீங்களும் வந்து சின்ன பாட்டு பாடி காட்டலாம் உங்களுக்கு. ஓகே, எல்லா நன்மையும் உண்டாக வேண்டும் மகளே. சிறப்புடன் சிறப்புடன் வாழ வேண்டும் அம்மா. நீங்கள் வாழ்த்துக்கள் அம்மா. நீங்கள் எங்கள் வானொலிக்கு வந்து கிடைத்தது இறைவனுடைய கடாட்சம் தான். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி ஐயா. பாடின அத்தனை பேருக்கு உண்மையிட சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை நான் சொல்லணும். இத்தருணத்துல என்ன ஒருத்தருடைய பாடல்களும் வர வர வர எனக்கு என்ன பாட்டு, இந்த பாட்டு பாடுறதா, அந்த பாட்டு பாடுறதான்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு அந்த சொல்லுவாங்க. தங்கட தமிழ்ல தெளிவா திட்டுவாங்கடியே, முந்திரி கொட்டை வேற பாக்காதே
1: சிறப்பாக இருந்த மேலும்.
0: அந்த மாதிரி ஒரு பதட்ட வந்துடுவா இப்படி, ஐயோ இந்த பாட்டு பாடுவோம், அந்த பாட்டு பாடுவோம். சரி, எனக்கு இந்த உடனே ஒரு ஒரு நினைக்கிறேன். இப்ப அந்த நீலக்கோயில் பாடினாங்க இல்லையா,
1: அவர் தான் நடந்த வர நீங்கள் உங்களை கவர்ந்த பாடலை தந்த தேவநாதன் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து. அவரும் அவருடைய செல்வ குழந்தை தேவதர்ஷினி அவ பல சிறப்புகளோடு இருக்கின்றார். பலுகட்டிக்காரி. குறுங்கள்.
0: அவ அந்த அண்ணா பாடிக்கல எனக்கு உடனே.

0: கட்டுத்தார் இன்பத்தை கூட்டுது
1: அப்படி எல்லாம் வருகின்றது. சிறப்பு சிறப்பு.
0: தோணுச்சு மனசுல.
1: ஓ, ஏனென்றால் இது ஒரு சுரபி அம்மா சங்கீத சுரபி. எந்த எதை எந்த எழுத்தை தொட்டாலும் அங்கே ஒரு பாடல் வரும். இசை தெரிந்தவர்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கும். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு கேட்டீர்களா? கடினமாக இருக்கும். ஏனென்றால் அதில் அழைத்தால் இருவர் 200-300 அழைப்பு அழைத்து ஒரு தடவை கிடைக்கும் இடம். அப்படி இருந்து 200 பாடல்களை கொண்டு வந்து சேர்த்த ஒரு நிகழ்ச்சி.
0: ஏற்கனவே நான் அந்த நிகழ்ச்சி ஒரு பகல் பொழுது நான் மறுபடியும் பிறப்பு நிகழ்ச்சி
1: சிறப்பம்மா. அது வந்து மறு ஒலிபரப்பு போடுவதற்கு இரண்டு காரணம். ஒன்று, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பங்கை எப்படி ஆற்றியிருக்கின்றார்களும் தாங்களே அதை கேட்டு மேலும் மெருகூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. இரண்டாவது, பகல் இரவு என்று உருண்டோடும் இந்த உலகிலே எல்லோரும் கேட்க வேண்டும் என்று பகல் நிகழ்வு கேட்க முடியாதவர்கள் இரவிலும், இரவு நிகழ்ச்சியை கேட்க முடியாதவர்கள் பங்கு பெற்ற முடியாதவர்கள் பகலிலும் கேட்பதற்காக ஆக்கப்பட்டது. அது வடிவமைக்கப்பட்டு தந்து கொண்டிருந்தது எங்கள் வானரசி மீரா அவர்கள்தான். அதனால் தான் அவருக்கு வானரசி என்ற விருதும் கிடைத்தது எங்கள் வானொலியிலே. இலங்கை வானொலியாலும் எங்கள் இலங்கை வானொலியிலும் எங்களுடைய அவர் இலங்கை சென்ற வேணத்தில் இனங்காணப்பட்டு அவரை அங்கே கௌரவித்திருந்தார்கள். அது எங்கள் முன்னிலை தமிழ் வானொலிக்கு கிடைத்த கௌரவம். சிறப்பு. நல்லது, ஒரு தளத்தில் வந்து களமாடி செல்லுகின்றீர்கள். மீண்டும் வரும் தளங்களிலே நீங்கள் களமாடி செல்லுங்கள். தினமும் சுவையான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உண்டு. கேட்டு மகளுங்கள் அம்மா. இன்று இணைந்து
0: பொக்கிச நிகழ்ச்சி தான் எனக்கு நல்லா பிடிச்சது. வர விடும் இந்த பொக்கிச நிகழ்ச்சியை தவற விடாம வர வேணும்.
1: சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள். அன்பு செல்வமே ஆரஃப், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டுமே இருவருக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை, இரண்டாவது பாடலை தருவதற்காக அன்புடன் தேவநாதன் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. வந்துவிட்டார் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், வாருங்கள். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் தேவநாதன். இரண்டாவது பாடலுக்காக வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள். என்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. கஸ்தூரி அவர்கள் உங்களுக்காக இப்பொழுது குரல் கொடுத்திருந்தார். நன்றி
2: ஐயா. சகோதரி அவர்களுக்கும் நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நானும் கேட்டறிந்தேன் எனது பாடலில் அவர்கள் இன்னொரு பாடலை பாடியமைக்கும். ரொம்ப நன்றி ஐயா. அவர்களது பாடல் மிக அருமையாக இருக்கிறது ஐயா. ஸ்ருதி சுத்தம் எல்லாமே அவ்வளவு பர்ஃபெக்ஷனா பாடுறாங்க. அவங்க தாளாட்டு பாடுறாங்கன்னு சிந்திக்க வைக்குது ஐயா. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமா பாடினாங்க ஐயா. அவர்களுக்கும் நான் வாழ்த்து.
1: அதை கேட்டுவிட்டு அவருடைய செல்வ குழந்தை உங்கள் மகள் எப்படி வருகின்றாரோ அதே போல அங்கம் ஒருவர் ஆரஃப் என்று ஒரு செல்வன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அவரும் ஒரே ஒரு ஊரிலே ஒரு ராஜான மழலையோடு வாடியிருந்தார் அன்னையோடு.
2: ஆமாம் ஐயா, அவரது மழலை குரல் வந்து அற்புதமாக இருந்தது ஐயா. நெஞ்சை நெகிழ வைத்தது. என்னுடைய வாழ்த்துக்களை.
1: உங்கள் போன்றோரின் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவரும் எங்கள் தேவதர்சினியை போன்று ஒன்றியால் தமிழ் வானொலியில் ஒரு திலகமாக வர வேண்டும். நன்றி நன்றி.
2: ஆமாம் ஐயா, வருங்காலத்தில் கலைவாணியினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருவர்களுக்குமே உண்டு ஐயா. மிகவும் அற்புதமாக அவ்வளவு சிறப்பாக பாடினார்கள் இருவருமே.
1: தங்களை சங்கீதத்துக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். நன்றி. இப்பொழுது நேரத்தை அவதானித்துக் கொண்டு உங்கள் இரண்டாவது பாடலை கேட்போமா?
2: ஆமாம் ஐயா. நான் வந்து இப்பொழுது வள்ளலார் அவர்கள் எழுதிய திருவருட்பாவில் இருந்து ஒரு பாடல் ஐயா.
1: எங்கே கேட்போம்?
2: நன்றி ஐயா.

0: தேனினும் இனிமையான கருத்துக்கள் கொண்ட ஒரு பாடலை வள்ளலாரின் நினைவோடு கேட்டு மகள பாடித்தந்த எங்கள் அன்பு உத்தவநாதன் அவர்களே வாழ்த்துக்கள், நன்றி. சிறப்பான ஒரு பாடல் இசையோடு தந்து எங்களை இசை வெள்ளத்தில் மூழ்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் என்றால், நீங்களும் அங்கே வந்து மேலதிகமாக சுழியோடி நீந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு உத்தவநாதன், நன்றி. உங்கள் பாடல்
1: நன்றி.
0: கூறுங்கள்.
1: இவருடைய என்னுடைய பணிபுரியும் இடமும் அவருடைய இடம் பக்கத்தில் தான் உள்ளது ஐயா. அவர் அவதரித்த இடத்திற்கு பக்கத்தில் தான் நான் பணிபுரிகிறேன். மருதூர் என்ற கிராமத்தின் பக்கத்தில் தான் கிருஷ்ணாபுரம் என்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் பணியாற்றி வருகிறேன் ஐயா. அதனால அவருடைய அவதரித்த ஸ்தலத்துக்கு அடிக்கடி போகும் வாய்ப்பு கிடைக்கும். அங்கெல்லாம் போய் என்னுடைய திருவருட்பாவை மனதார பாடிட்டு வருவேன் ஐயா.
0: சிறப்பு, அதில் ஒரு ஆனந்தம், அதில் ஒரு அமைதி, மற்றவர்களுக்கு ஒரு திருப்தி அமைதி சாந்தியை கொடுக்கும் அறிவுள்ள பாடல்களை தந்து செல்லும் உங்களுக்கு அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். நன்றி தேவநாதன், நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக கூறுகிறேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: அடுத்த உறவாக அன்புடன் வருகின்றார் தருமபுரியிலிருந்து தகடூர் சாந்தி. மகளே சாந்தி வணக்கம். வணக்கம் சாந்தி, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமா இருக்கீங்க ஐயா? நலமா இருக்கிறேன் ஐயா.
0: நாங்கள் நலமாக, மீரா அம்மாவும் நலமாக இருக்கின்றார். காலநிலையில் மாறி மாறி இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் அங்கே அழகி ராசா இருவரும் எப்படி இருக்கின்றார்கள்?
2: இருவரும் தூங்க போறாங்க ஐயா.
0: தூங்கி விட்டார்களா?
2: தூங்க போறாங்க.
0: நீங்கள் நீங்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் பின்னால் சேர்ந்து வருவார்களா உங்களோட வாலாட்டி கொண்டு? அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களா அவர்களுடைய அசைவில் இருந்து? மற்ற அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் குணநிலையையும் அவர்கள் வால் ஆடும் விதத்தில் வைத்து தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆமாம். அவரை பற்றி நன்றாக கூடும்போது கூறும்பொழுது இங்கே என்னுடைய மகளின் மகன் என்னோட பேரன் அவருடைய வீட்டிலே வளர்பவர் அவரை பற்றி கூறினா உடனே அவர் தன்னுடைய வாழ் இல்லாத மடித்து கிழிவது நல்ல புள்ளி ஓட்டம் இருப்பார். அவர் அவர் பெரிய என்று அவருடைய பேத்தியின் பிறந்தநாள் விழாவுக்கு செல்லும் பொழுது அவருக்கு பிறந்தநாள் பரிசு வாங்குகிறோமோ இல்லையோ அவருக்கு வாங்கி விடுவார் என்னுடைய மகள் மீரா. அதை கொண்டு சென்றால் அவருக்கு விருப்பமானதை மறைத்து வைத்திருந்தாலும் அவன் சோடு பிடித்து ஓடி வந்து பின்னால் கலைப்பான் பேத்தியாரை. ஓ, அவர் ஒரு கிராண்ட்மான் தான் அவர் நினைக்கின்றார். தொலைபேசியிலே பேசுவார் அம்மா. அவர் தொலைபேசியிலே தன்னுடைய மொழியிலே ஏதோ கூறுகின்றார். எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ம், வாழ்த்துக்கள். அழகி பூரண சுகம் அடைந்து விட்டாரா? அழகிக்கு எல்லாம் சுகமாக? சரி, அவர்கள் நலமாக இருக்கும் பொழுது உங்கள் மனமும் மகளும் அவர்களை ஓம்பி பார்க்கும் பொழுது இங்கே சீவகாரணியம் துணிப்படும் அன்பு அதெல்லாம் அங்கே வெளிவருகின்றது. மனிதநேயம் அங்கே காட்டப்படும் வேளையில் உங்களுடைய சீவகாரணியம் மனித நேயத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அறவழி செல்லும் நீங்கள் என்று எங்களுடைய பாடகர்கள் என்ற பாடகர்கள் கேட்டீர்கள். நேரம் நிறைவேறுகின்றது என்று எண்ண வேண்டாம். நீங்கள் பாடலாம். சரியா, உங்களுடைய நேரத்தை எடுத்து அழகாக பாடல்கள். உங்கள் குரல் ஒரு பாடலை கேட்போம்.
2: இதோ பாடுகிறேன்.

0: வந்துவிட்டு ஓகே.
1: நேரம் எடுத்து பாடுங்க.
0: ஒரே நிமிடம் படம். ஐயம் படம் பாடுகிறேன் ஐயா.
1: பாடுங்கள்
0: ஆலோசித்து
1: பாடுங்கள்.
0: மன்னிக்கணும்.

0: குழி குயில் ஒன்று பாடி பறந்ததான் சீடுதோ. நன்றி ஐயா.
1: மாலை கருங்குயில் சோலையிலே இருந்து கொண்டு கூவியதை கேட்டு அந்த பாடல் இந்த இரவு வேளையில் தர்மபுரியிலிருந்து ஒரு குயில் வந்து பாடியது போல் கூ கூ பாடி சென்றது. சிறப்பாக இருந்தது மாலை, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நேரம் சரிவராத போதிலும் கூட எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஓடி வந்து காலத்தை தாமதிக்காமல் தாமதித்து தாமதித்து சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இணைந்து பாடி சிரமத்தேவை என்னுடைய நன்றிகள். ஆனால் எனக்கு இன்னும் இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சின்னஞ்சுரிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்பா. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் ஒரு தடவை பாடித்தாருங்கள் அந்த பாடலை. நன்றி மகளே, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்?
0: இதே பாடலை ஒளிபரப்புங்க ஐயா.
1: என்ன பாடலாம்?
0: இதே பாடல்,
1: இதே பாடல்,
0: இதே பாடல்.
1: சரி, மாலை கற்களில் இரவு நேரத்து குயில் குயில் ஒன்று வந்து மாலை
0: கற்கள்
1: குயில் போல பாடி.
0: எங்க வீட்டுல காத்திட்டே இருக்கு குயில்.
1: அப்படியா? இது வீட்டுக்கு வெளியே கத்துகிறது, உள்ளே இருந்தும் கத்துகிறது. வாழ்த்துக்கள் சிறப்புகள் மாதிரி. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்து பலர் வரவேற்பு தந்த ஆரம்ப நேயர்கள் இன்னும் வரவில்லை. அதிலே இப்பொழுது ரேவதி வளைக்கினார். எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை என்று கூறுவதற்கு இப்பொழுதுதான் ஒருவர் அழைக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். ஃபாரூக் அவர்கள், வணக்கம். வணக்கம் குளப்படி சிங்கம். ஃபாரூக் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம். அன்பு வணக்கம் அப்பா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலமறி ஆவல்.
1: சிறப்பு சிறப்பு. நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்பதை கூறுங்கள். நாங்கள் மகிழ்வாகவும் இருக்கின்றோம் ஃபாரூக். அங்கே உங்களுடைய காலநிலையும் அப்படி இருக்கின்றது.
2: நலமாக, காலநிலை நலமாக இருக்கிறது.
1: நலமாக இருக்கின்றது, சிறப்பு. அன்று நீங்கள் வந்து காதல் திரைப்படுத்த பாடல் ஒன்றை தந்ததுக்கு இன்று சரியான பதில் கிடைத்தது. நன்றி என்ற பதில் கிடைத்திருக்கின்றது. சரியா கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். சிறப்பு, நல்லது. ஒரு உட்கருத்தான பாடல், நல்ல பாடல் ஐயா. சரி, இன்றைய காலநிலை நன்றாக இருக்கின்றது. நீங்களும் நலமாக, நாங்களும் நலமாக இருக்கும் பொழுது எல்லோரும் வந்து பாடி செல்கிறார்கள். நேரமும் ஓடி செல்கின்றது, காரியமில்லை. நீங்களும் பாடுங்கள். என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
2: நாட்டுப்புற பாடல் பாடம்
1: கட்டி காரன் அதிலே எங்கே கொண்டு வாருங்கள். நாட்டுப்புற பாடலை கேட்போம். நாங்கள் எழுந்து நின்று ஆடுவோம் கேட்டுக்கொண்டு.
2: நன்றி அப்பா, நன்றி. பாடவாமா?
1: பாட வேண்டும்.
2: மறிக்கொழுந்து. மல்லிகப்பூவே, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகப்பூவே, மாமன் பொடிக்கலையா சொல்லு சொல்லு, வர வழி இல்லையா திரில்லு. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகப்பூவே, மாமன் பொடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. மறிக்கொழுந்தே அர்த்த நட ராத்திரியில் உன்ன பார்க்க வரும்போது, அர்த்த நட ராத்திரியில் உன்ன பார்க்க வரும்போது, ஒரு சனம் தூங்கி அடிச்ச உன்ன நானும் சேரும்போது, ஒரு சனம் தூங்கி அடிச்ச உன்ன நானும் சேரும்போது, தாலி கட்டி உன்னை கூட்டி தஞ்சாவூர் போகும்போது, தாலி கட்டி உன்னை கூட்டி தஞ்சாவூர் போகும்போது, தாமரப்பு நீயும் எந்தல் மார்போடு சாயும் போது, தாமரப்பு நீயும் எந்தன் மார்போடு சாயும் போது, உன்னை சேர என்னால் முடியுமா, உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா, உன்னை சேர என்னால் முடியுமா, உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகப்பூவே, மாமன் பொடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. ஆத்தங்கர ஓரத்தில அந்தி சாயும் நேரத்தில, ஆத்தங்கர ஓரத்தில அந்தி சாயும் நேரத்தில, அத்த மகனியே என்னோடு அன்பாக பேசும்போது, தனி கூடம் தூக்கி நீ தனியாக போகும்போது, உன்னுடைய துணையாக பின்ன நானும் வரும்போது, ஒன்னப்பு மனச வாட்டுதடி உன் பிரிவு உசுர போக்குதடி உன் பிரிவு உசுர போக்குதடி தின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா ஆஹா நம் ஆசை நிறைவேறுமா கடல் அலையை போல மறந்து போக நேருமாம் ஆத்தாவும் சேல அது ஆகாசத்த போல தொட்டில் கட்டி ஆட தூளியில் ஆட ஆத்தாவும் சேல அது ஆகாசத்த போல பார்த்தால செத்தணைக்க தோணும் நாம் செத்தாலும் என்ன போத்த வேணும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அரங்கம் தானுறங்க ஸ்ரீரங்கம் தானுறங்க அரு கடல் தானுறங்க நானுறங்க வழி இல்லையே மானே ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு மாறி கொழுந்தே ஏ மல்லிகப்பூவே மாறி கொழுந்தே ஏ மல்லிகப்பூவே மாமியும் பொறிக்கலையா வந்து மஞ்ச வர வழி இல்லையா வந்து நின்று மாறி கொழுந்தே ஏ மல்லிகப்பூவே மாமன் பொறிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நின்று நன்றி அப்பா நன்றி வணக்கம்
1: பிடிச்சிருக்கு மகனே பிடிச்சிருக்கு ஒரு உணவு அருந்தும் போது உணவகத்துக்கு சென்று பார்த்தால் அங்கே பல சுவைகளோடு பலவிதமான உணவுகள் இருக்கும் அதை எல்லாவற்றையும் வாங்கி அருந்த முடியாது விட்டால் எல்லாவற்றையும் சேர்த்து வந்த சாம்பார் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா அதை சேர்த்து உண்டால் எல்லாம் சுவையும் அதிலே கலந்திருக்கும் அதே போன்று மறிக்குழந்தை அழைத்து இவ்வளவு தூரம் உங்கள் உள்ள கிடக்கையை சொல்லி வருந்தி செல்லே சிறப்பாக இருக்கின்றது 12 வருடத்துக்கு மேல் மேலை நாடு வளைநாடு வளைகுடா நாட்டில் தனித்து வாழ்ந்த உங்களுக்கு இப்பொழுது குடும்பத்தில் மனைவி மக்களோடு இருந்து இந்த பாடலை பாடும்பொழுது அவர்கள் அருகிலிருந்து கேட்கின்றார்களா எப்படி இணைப்பார்கள் அப்பா இப்படியெல்லாம் வெளிநாட்டில் இருந்தாலும் இது எப்படி அடக்கி கொண்டிருந்தாரு மனைவி கூட இணைப்பார் ஆகா என் கணவர் இவ்வளவு வல்லவர் ஏன் வருந்துகிறீர்கள் வாருங்கள் என்று உங்களை வரவழைத்து தூக்கமன் கண்களை தழுவட்டுமே என்று கூறுகிறேன் நன்றாக இருந்தவன் எப்படி இந்த தெரிவு நீங்களாக தெரிவு செய்தீர்களா வேறு யாரும் தெரிவு செய்ததை நீங்கள் பிரதி பண்ணி கொண்டு வந்தீர்களா எங்கெங்கெல்லாம் இலைமறை காயாக இருக்கின்றார்கள் உங்கள் வித்துவான்கள் சிறப்பு பாரோக் நான் எதிர்பார்க்கவில்லை சிறப்பாக இருந்தது மகனே குளப்படி சிங்கம் என்று நான் கூற அழைக்கிறேன் இப்பொழுது நல்ல பிள்ளை என்று கூறுகின்றேன் பாரோக்குக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்
2: மறிக்குழந்தை பாட
1: இதே பாடலாம் மறிக்குழந்தை என்று இது எங்கே தேடி எடுப்பது இந்த பாடலை
2: அது திண்டுக்கல்ல இருந்தாது பேர் என்ன தெரியல நாட்டுப்புற பாடலு மறிக்குழந்தை
1: சாரி மறிக்குழந்தைன்னு ஒரு பாடலை எங்களுடைய உங்களுக்கு விருப்பமான எங்கள் மறைந்த கலையரசி பாடியிருக்கின்றார் இல்லவா மாமா அவவும் பாடி அவர் எங்களை விட்டு சென்றாலும் அவருடைய படைப்புகள் டாக்டர் பட்டம் பெற்றவர் தானே அவரும் இந்த நாட்டுப்புற பாடலில் அவ இன்னும் எங்கள் நினைவில் இருக்கின்றார் வாழ்த்துக்கள் நன்றி பாரோக் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்பு ஒன்று கூறிக்கொண்டு உங்கள் பாடலை தருகிறேன் கூறுங்கள்
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக அன்புடன் நாகப்பன் அவர்கள் இணைவது போல் தெரிகின்றது. இங்கே அழைக்க வேண்டும், நேரத்தை பரவாயில்லை, வரவர்கள் வர வேண்டும். உங்களுடைய ஆதங்கம் தெளிய வேண்டும். இங்கே நாகப்பன் எழுதியும் இருக்கின்றார், எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வேண்டும் என்று. இதோ ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி, வாருங்கள். ரேவதி
3: வணக்கம். அப்பா
1: வணக்கம், என்ன நடந்தது இதுவரை நேரம்? இப்பொழுதுதான் அழைக்கின்றீர்கள்
3: அப்பா? இல்ல, எப்போதே அழைச்சிருந்தான் பாருக்கேன் நானே.
1: ஆனா இங்கே எனக்கு இப்பொழுதுதான் உங்களுடைய அழைப்பு, இதற்கு முன்பும் ஒரு தடவை தெரிந்தது, அதற்கு முன்பு இல்லை. இல்லை, எனக்கு வந்து இங்கே என்னுடைய தொலைபேசியிலே எல்லோருடைய அழைப்பும் பெறவில்லை. யார் அழைப்பு வந்தாலும் ஒருவரோடு இணைந்து கொண்டிருந்தால் தனி வழி ஒரு வழி எடுக்க முடியாது. இருப்பினும் நான் திருப்பி எடுப்பேன். இப்பொழுது இரண்டாவது தடவை தான் உங்களுடைய அழைப்பு. ஃபாரூக் வரும்பொழுது ஒரு தடவை கிடைத்தது, இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நாகப்பனும் அழைக்கின்றார், உங்கள் அழைப்பு முந்திவிட்டது. வாருங்கள், அப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அப்படி இருக்கிறது கேட்க எனக்கு தெரிகின்றது. இங்கே அழைப்பிலே இது இரண்டாவது தடவை அழைப்பு தான்
3: வரிசையாக எல்லாருமே வந்து பாடுறாங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். ஒரு சுற்று முடித்தவுடனே அடுத்தவங்க வந்தாங்கன்னா முதல் சுற்று பாடுறதுக்கு சௌரியமா இருக்கும்.
1: முதல் சுற்றுலே வந்திருந்தால் எடுத்திருப்பேன், வந்த பிறகு வரிசையாக எடுத்துக்கொண்டிருக்கேன். இப்பொழுது என்ன பாடலை கேட்போம்? என்ன பாடலை கேட்போம்?
3: அனைவரும்
1: வர வேண்டும் அம்மா, எல்லோரும் வர வேண்டும் என்றுதான். இப்ப என்ன பாடலை பாட போகின்றீர்கள்? பாருங்கள், தாருங்கள் உங்கள் பாடலை. உங்கள் பாடல் நீங்கள் இப்பொழுது வந்து பாடுவதற்கு தான் கிடைக்கவில்லை என்று நீங்கள் முறைப்பாடு செய்கிறீர்கள். எல்லோரையும் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன், நேரமும் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த கடமை நன்றாக தெரியும். நீங்கள் வந்தால் திருப்புகள் தருவீர்கள், பாடல்கள் தருவீர்கள். உங்கள் நேரத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நான் வந்து அழைத்தால் எடுக்காமல் கூட அழைப்பு சரியாக வந்தால் நான் இப்பொழுதுதான் இரண்டாவது தடவையாக உங்களுடைய அழைப்பு என்னுடைய தொலைபேசிக்கு வந்திருக்கிறது. மகளே, நேரத்தை கணக்கில் கொண்டு ஒரு பாடலை பாடுங்கள்.
3: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேலை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன். உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். பொன் பொருளை கொள்ளை கொல்ல ஓடுவான், யாரும் அன்னை என்று சொல்லிவிட்டால் வாடுவான். தன் பொருளை அவருக்கு தந்து தேற்றுவான், நெடுஞ்சாலை வரை துணைக்கு வந்து வாழ்த்துவான். உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். பசி எடுத்தால் பாய்ந்து சென்று புனியவன், ஆனால் பழக்கத்துக்கும் பாசத்துக்கும் இனியவன். தலையழகை ரசிப்பதிலே புதியவன், உடல் கட்டழகு திரண்டிருக்கும் இளையவன். உறவு சொல்ல ஒருவரின் வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இன்று நாளை அவனும் கூட மாறலாம், அவன் இரவில் தூங்கி பகலில் கூட வாழலாம். கன்று கண்ட தாயை போல ஆகலாம், அன்பு காதல் பாசம் அவனும் கூட காணலாம். உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேலை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன்.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்வன், திருடாதி திரைப்படம் தானே மகளே இந்த பாடல்? சிறப்பு. அர்மந்திக்க வேண்டுமா? பாசம், நல்ல பாடல், பாசத்தோடு நன்றாக பாடியிருக்கின்றீர்கள் வளமை போல. இன்றும் உங்கள் குரலை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நேரம் சென்று கொண்டிருக்க பற்றி பரவாயில்லை என்றும் ஒரு தடவை கூறினோம். இப்பொழுது நீங்கள் முடிந்தால் உங்களுடைய இரண்டாவது பாடலை இப்பவே பாடலாம். முடிந்தால் இன்று வேண்டாம், திருப்புகள் வேண்டாமம்மா, ஒரு ஒரு பாடல் தாருங்கள். இரண்டாவது என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் மகளே உங்களுக்கு?
3: எனக்கு பாசம் படத்திலே ஒரு இந்த பாட்டு இருக்கும்ல
1: பாடல், என்ன உங்கள் விருப்பம் அம்மா? நீங்கள் திருப்புகளையும் பாடலாம் அல்லது இன்னொரு பாடலையும் பாடலாம், உங்கள் விருப்பம்.
3: சரி, நீங்க சொல்லவே இந்த சினிமா பாடலே எடுத்துட்டப்பா.
1: எங்கே

என்னோடு என் கண்ணோடு எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். கண்ணே காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அதை

நானும் அங்கே உள்ளோன்றே, காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கனிந்து வரும், காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்து விடும், காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கனிந்து வரும், காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்து விடும். காதல் என்றால் சேயாவேன், கருணை என்றால் தாயாவேன், கண்ணா உந்தன் நிழலாவேன், உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு,

0: நன்றியப்பா.
1: மொன்றியல் தமிழ் வானொலி எங்கே நீங்களும் இங்கே என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு பெரிய பொறுப்பு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் உண்டு. நீங்கள் எப்பொழுதும் வந்து ஒரு பாடல், அதன் பின்பு ஒரு திருப்புற புகழ் பொழிப்புரை, இன்னும் ஒரு பாடல் தருவீர்கள். அந்த நேரம் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்துக்கொள் உங்களுடைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியிலே நீங்கள் அழைக்கும் அழைப்புகளை, உங்கள் அழைப்பு இப்பொழுது இரண்டாவது அழைப்பாகத்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை விட எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள், கிருஷ்ணன் போன்றோர் எழுதியிருக்கின்றார், ஷியாமலா எல்லாரும் வரவேற்றிருந்தீர்கள். உங்களுடைய வரவேற்போடு நான் இங்கே ஆயத்தமாக, உங்களுடைய வரவை காணவில்லை என்று எண்ணினேன். பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பொறுமையோடு இருக்கின்றீர்கள் என்று எண்ணியிருந்தேன். பின்பு நாகப்பன் அவர்களும் கூறினார், எங்களுக்கும் ஒரு பாடல் வேண்டும் ஐயா, நான் தருவதற்கு தயாராகத்தேன், நீங்கள் அழைக்க வேண்டும். உங்களுடைய அழைப்பு இப்பொழுதுதான் எனக்கு கிடைத்தது. இப்பொழுது நீங்களும் நாகப்பனும் ஒரே நேரத்தில் அழைக்கும் பொழுது நான் ஒரே நேரத்தில் இருவரை எடுக்க முடியாது. ஒருவரோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவரை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் எடுக்க முடியாது. பொறுமையோடு தான் காத்திருக்க வேண்டும். நீங்கள் கொஞ்சம் பொறுமை வேண்டும் தான். இன்று ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எங்களோடு இருந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இறுதியிலே வந்து முடிவுரை தரும் பங்கும் உங்களுக்கு இருக்கின்றது. அதை என்றும் இருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருப்புகள் வேண்டாம் என்று கூறியது காரணம் என்ன? பாடலை முதல் உங்கள் குரலில் பெற வேண்டிய பாடலை பெற வேண்டும் என்று.
0: உங்களுக்கு நேரம் ஆகிறது
1: இல்லை, அதை நீங்கள் நான் முதல்ல ஒரு வார்த்தை கூறியிருந்தேன் கேட்டீர்கள் தானே, நேரம் செல்கிறது, அதை பற்றி பரவாயில்லை, நான் கொடுப்பேன். இப்ப நாகப்பனி எதிர்பார்க்கிறேன், அவருக்கு அதன் பின்பு கிருஷ்ணன் அவர்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கின்றார்கள், அவருக்கு சந்தர்ப்பம் வரும்போது வருவர், அவர் கூட வரவில்லை. ஜெகவர் சாதிக் அவர்கள் இனி வரமாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் என்று அவருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பு அவர் ஒலிபரப்பிலே வரமாட்டார் வளமை போல என்றும். இப்பொழுது உங்களோடு நான் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். 2 பாடல் தந்திருக்கின்றது. முடிவுரை நீங்கள் தான் என்று கூற வேண்டும். இருந்து விழிப்பிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முக்கியமாக இன்று அநேக உறவுகள் வந்து தங்களுடைய சிறப்புகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது நாகப்பன் அவர்களை எதிர்பார்க்கின்றேன். அவர் வந்தால் அவருக்கு ஒரு பாடல் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நான் எதிர்பார்க்கின்றேன் அவரை. அதனால் நீங்கள் நேரத்தை கருதி முதலில் உங்களுடைய கடமைகளை செய்து விட எடுத்து விட வேண்டும். அழைக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து அழைத்தால் தான் அழைப்பு கிடைக்கும் மகளே. புரிகிறது தானே?
0: அழைக்கும்
1: பொழுது நான் இங்கே குறித்து வைத்துக் கொண்டு எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தை, சில சமயம் உங்களுக்கு நன்றாக தெரியும், நானே அழைத்திருப்பேன் உங்களை, நானே அழைப்பேன். நன்றி அம்மா. மீண்டும் வந்து முடிவுரை தர வேண்டும் பாருங்கள். நன்றி நன்றி. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து உறவாடும் அன்பு உறவுகள் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது 10 நிமிடத்துக்கு முதல் நாகப்பன் அவர்களும் ஒரு அழைப்பை விட்டிருக்கிறார், அதற்கு முன்பும் அழைத்திருக்கின்றார். அங்கே அவருடைய அழைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன், பெற வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கிருஷ்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று என்பது எனக்கு தெரியும். அவர் இருப்பது தன்னுடைய வீட்டில் அல்ல, கிருஷ்ணகிரியிலே இப்பொழுது இருக்கின்றார். அவர் முடிந்தால், அவர் பல தடவைகள் இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து முடியாமல் திரும்பிச் செல்வது வழக்கம், அவராகவே நின்று விடுவார் என்று அதில் காரியமில்லை. நீங்கள் வாருங்கள், அனுமதி பெற்று வைத்திருக்கின்றேன். நீங்கள் வர வேண்டும், அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாகப்பன் அவர்களே உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றேன். வந்துவிட்டார் வந்துவிட்டார், தானாக வந்த சந்தனம் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் நாகப்பன். வணக்கம
2: வணக்கம் ஐயா,
1: எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாகவும் வளமாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்களும் நலமாக இருந்து கொண்டு உங்களுடைய இரவு வணக்கத்தை எங்கள் பகல் வணக்கத்தோடு கொடுத்து இணைந்து கொள்வோம் காற்றலையிலே. அங்கே காலநிலை சுமூகமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் உங்களுக்கு.
2: ஆமா ஐயா, இந்த பக்கம் கேரளால எல்லாம் நல்ல மழை அடிச்சு ஊத்துது, எங்களுக்கு கொஞ்சமா தூத்தல் தூரல் மட்டும்
1: கிடைக்கும், அந்த சாரல் கிடைக்கும் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நாங்கள் இங்கே 3 நாட்கள், 3வது நாளாக குளிரூட்டியோ அல்லது மற்ற குளிர் போக்கியோ புரிந்து வரும் அந்த பெரிய மகன் வேலையை நிறுத்தி விட்டார், பணி நிமித்தம் செய்து விட்டார். அவருக்கு ஏதோ ஒரு உதிரி பாகம் பழுதடைந்து விட்டார் என்று தொழில்நுட்பவியாளர் வந்து கண்டுபிடித்து எங்களுக்கு சனி ஞாயிறு திங்கட்கிழமை லீவு நாள் ஆகபடியால் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும். செவ்வாய்க்கிழமை தான் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். அந்த வகையில்
2: அங்கே லீவா?
1: இல்லை இல்லை, இங்கு வேறு லீவு, இங்கு வேறு எங்களுடைய மாநில லீவு ஒன்று. அது பொது விடுமுறை, பொது விடுமுறை. ஆடிப்பெருக்கு இங்கே யாரும் கொண்டாட போகிறோம் வீட்டிலே நாங்களும் எங்களுக்கு நாகப்பன் சனி ஞாயிறு வழக்கமாக இங்க பெரும் தொழிற்சாலைகள் அது இந்த தொழில்நுட்பவியலாளர்கள் எல்லாம் நிறுத்துவார்கள். திங்கட்கிழமை சிவிக் ஹாலிடே என்று ஒன்று வரும். எங்கள் மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாள் விடுமுறை நாளாக இருக்கும். அது இந்த வருடம் இந்த மாதம் அடுத்த வருடம் அடுத்த மாதமும் இரண்டாம் நாள் எங்களுக்கு விடுமுறை நாள் அன்றுதான் எங்களுடைய குடியரசு தினமாக இருக்கும், சுதந்திர தினமாக இருக்கும். அப்படி இல்லை அது வந்து தொழிலாளர் தினம், தொழிலாளர் தினம் செப்டம்பர் இரண்டாம் நாள் தொழிலாளர் தினம் இங்கே. அங்கே மே முதலாம் தேதி இல்லையா? இங்கே செப்டம்பர் ரெண்டு. அப்படி விடுமுறைகள் வரும். அது இது திடீர் என்று எங்களுடைய ஏர் கம்ப்ரஸ் அந்த கம்ப்ரஷர் வெளியே ஒன்று வைத்திருப்பார்கள் ஒரு பெரிய அளவில், அது தொழிற்பட்டு கொண்டு வந்து உள்ளே குளிரை தந்து கொண்டிருக்கும். உள்ளே வரும் குளிரை எங்களுக்கு விநியோகிக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த விசை கருவி அந்த விசை
2: போச்சுன்னா
1: அவர் போயிட்டு அவரை மாற்றினால் அவரோட இருக்கின்ற சகபாடிகளுக்கும் ஏதும் வருமோ என்று சாதாரண தொழில்நுட்பவியலாளர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நானும் அதை புரிந்து கொண்டு அதுக்கு உரியவரைத்தான் நாங்கள் தேட வேண்டும். காரணம் அவர் அதுக்கு காப்புறுதியெல்லாம் கொடுப்பார். இது நீண்ட நாள் பயணிக்கின்ற இயந்திரம் அது. இப்பொழுது 20 வருடங்களுக்கு ஆகிவிட்டது இந்த வீடு. நான் இந்த வீடு கட்டி 20 வருடங்கள் ஆகிவிட்டது. 20 வருடங்களுக்கு முதல் பொருத்தப்பட்டவர் இதுவரை காலம் இயங்கிக் கொண்டிருந்தார். கோடை மாறி என்றில்லாமல் குளிர்காலம் கோடை காலத்துக்கு இருந்து மாறி மாறி அவர் குளிரையும் தருவார், குளிர்காலத்தில் வெப்பத்தை தருவார். இப்பொழுது வெப்பம் அந்த வேளையில் நானும் உட்கார்ந்து பெரிய சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே வேளை கடனிகளுக்கும் ஆபத்து இருக்கின்றது. அதற்காக சாளரங்களை திறந்து விட்டிருக்கின்றோம். சாளரங்களை திறந்து விட்டால் வெளியிலிருந்து வரும் வெப்பக்காற்று தான் உள்ளே வருகின்றது. வெளியே இந்த வெதுப்பகத்துக்குள்ளே போனது மாதிரி இருக்கும் வெப்பம் மறைமுகமாக. அந்த வகையிலே இங்கே உப விசிறிகளை நாங்கள் பாவிக்கலாம், மின் விசிறிகள். அது வந்து எனக்கு ஒன்றும் புரியாது, மகளுக்கு அது ஒவ்வாமையே ஏற்படுத்துவதுண்டு அவருடைய உடல்நிலையை பொறுத்தவரையில் சுவாசத்துக்கு. அதனால் அதையும் நாங்கள் பொருத்த முடியாது. தற்காலிகமான ஒரு குளிரூட்டியை வாங்கி கொண்டு வந்து வைக்கலாம் என்றால் அது கடைகளிலே நேரடியாக சென்று பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கும் பகுதியில் ஓரிரு கடைகள் தான் பெரும் அங்காடி இருக்குன்னா அங்கே தீர்ந்து விட்டது. இனி இப்பொழுது தானே வந்து விட்டதே சுலபமான வியாபாரம், ஆன்லைன் வியாபாரம் இல்லையா? அதிலே நாங்கள் ஆர்டர் செய்து விட்டால் எனக்கு விண்டர் முடியத்தான் கிடைக்கும். சில வேளையில் 2-3-4 நாட்கள் ஒரு வாரமும் செல்லும். அது பொருத்தப்பாடாக இருக்கும், பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அதற்காக அதுக்கு பொருளுக்கு உத்தரவாதம் இருக்குமில்ல, தொழிலுக்கு உத்தரவாதம் இருக்காது. இது வீட்டோடு சம்பந்தப்பட்ட விடயம், இது அரசாங்கத்தோடு இணையப்பட்ட விடயம். நாங்கள் செய்யும்போது சரியான அதை யார் ஆரம்பத்தில் பொருத்தினாரோ அவருடைய உபதேசங்களை கேட்க வேண்டும். அப்படி பல விடயங்கள் அந்த அந்த விடயத்தோடும் நாங்கள் இந்த எண்ணல்கள் வழியாக வரும் இதில் இருக்கிறது போது உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் இறைவன் கருணை இருந்தபடியால் நேற்று இன்றைக்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டு இருக்கின்றது. வெளியே மழை பொழிந்து கொண்டிருக்கபடியால் வெப்பம் கொஞ்சம் தணிந்து கொண்டு இருக்கின்றது. அந்த காற்றோட்டத்தில் தான் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். இப்போ நான் காற்றா இங்கே கலையத்துக்களே எல்லாம் மூடி வைத்து கொண்டு இருக்கின்றோம். மூடி வைக்காமல் நான் இருக்க முடியாது. உதவி செய்கிறது நாங்கள் திறந்து வைத்து நாங்கள் மூடாமல் கலையத்தை மூடாமல் ஒலிபெருக்கிலே நான் வந்து உங்களோடு உரையாட முடியாது. இல்லை அப்படி வேறு சத்தங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும் பலபடியும் எங்களை
2: கவனம்.
1: மின் விசிறியை பொறுத்தினாலும் அவருடைய விசை மின்புரி விசிறியை பொறுத்தினாலும் அது உங்களுக்கு தெரியும். நான் அநேகரை கேட்டிருப்பேன் அந்த மின் விசிறியை நிறுத்துங்கள், வானொலியை நிறுத்துங்கள் என்று கூறுவேன். இந்த ஒலி வாங்கி மிகவும் துல்லியமானது. இது ஒலிபரப்புக்காக அமைக்கப்படுகின்ற ஒலிபெருக்கி ஒலிவாங்கி. ஆதலால் எந்த சிரமங்களையும் பாராமல் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். இன்று நீங்கள் அங்கே சுமூகமாக இருக்கின்றீர்கள். கேரள மாநிலத்தில் பெய்கின்ற மழையின்
2: 10:30 அழைச்சிக்கிட்டே இருக்கிறேன்.
1: ஆனால் எனக்கு இப்பொழுதுதான் தோன்றுகின்றது, இந்த நான் பேசும்பொழுது இப்பொழுதுதான் என்னுடைய தொலைபேசியில் தோன்றுகின்றது. எப்பொழுது வந்தாலும் எப்பொழுது நேரம் சென்றாலும் வரவேண்டியவர்களை வரவேற்றுத்தான் மொன்றியல் தமிழ் வானில் செல்லும். அங்கே உங்களுக்கு மழை பொழிந்ததா அல்லது கேரளாவில் பொழியும் மழையினுடைய சாரல் வருகின்றதா?
2: கேரளால சரியான மழை அடிச்சு ஊத்துதையா? பாலக்காடு வரைக்குமே நல்ல மழை. இன்னைக்கு கூட பாலக்காடு போயிட்டு வந்தேன்.
1: சரியான மழை தானே? அதுல என்ன
2: நல்ல மழை? எங்களுக்கு லேசா தூறல் தான்.
1: ஓ, அப்ப அந்த மழை சரியான மழை என்றபடியா இப்ப பிழை ஒன்றவில்லை?
2: கேரளா நிறைய ஊர்ல நிலச்சரிவு நடந்தது, நிலச்சரிவு தான் ஏற்பட்டு
1: எங்கும் நடைபெறும். இன்றும் எங்களுக்கும் இங்கே இன்று புயல் காற்றுடன் மழை என்று அறிவித்திருந்தார்கள். முன்பென்றால் பயப்படுவன் என்று பயப்படுவதில் வரட்டும் வரட்டும் என்று ஜன்னல்களை திறந்து விட்டிருக்கின்றோம். ஜன்னல்களை திறந்து விட்டிருக்கின்றோம். நான் தணிந்திருக்கின்றது, வெப்பம் தணிந்திருக்கின்றது எங்களுக்கு. நல்லது. சரி, இன்று ஆதங்கமாக ஆரவாரமாக இருக்கும் இந்த நாளில் என்ன பாடலை தந்து எங்களை ஆரவாரப்படுத்த போகின்றீர்கள்? பாடங்களை கேட்போம்.
2: நம்ம வங்கிக்கு ஒரு பாட்டை பாடி.
1: ஆமா, உங்கள் பங்களிப்பு. பாடுங்கள்.
2: கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நன்றி ஐயா.
1: நாகப்பனா பாடுவது? நாகப்பன் ஞாபகம் இருக்கின்றதா? பழைய பேசுவார் பேசுவார் இத்தனை எல்லாம் சுவைப்பட பேசிவிட்டு பாடல் இருந்த அதெல்லாம் நமக்கு சரி வராது, அந்த பகுதியிலே போக மாட்டேன் என்பார். இப்பொழுது களத்திலே வந்து அழகாக பாடுகின்றீர்கள், தளத்திலே இருந்து சிறப்பு நன்றாக உள்வாங்கி அந்த வரிகளை சீர்தூக்கி பார்த்து பாடுகின்றீர்கள். நல்ல கருத்துள்ள ஒரு பாடல் இது. என்னண்ணன் திரைப்படத்து பாடல் தானே?
2: என்னண்ணன்
1: சிறந்த பாடல். உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
2: எனக்கு இன்னைக்கு வந்து இந்த பாட்டு பாடுறியா? எது அது? என்ன இளையராஜா பாடியது?
1: என்ன பாடல்?
2: கோடைமலை. கோடைமலை திரைப்படத்திலிருந்து துப்பாக்கி கையில் எடுத்து.
1: ஓ அப்படியா, துப்பாக்கி கையில் எடுத்தா? கோடைமலை திரைப்படம்.
2: கோடைமலை. ஆமா,
1: துப்பாக்கி கையில் எடுத்து.
2: ஆமா, இளையராஜா பாடியது.
1: இளையராஜா பாடியது. துப்பாக்கியை கையில் எடுத்து என்ன செய்யலாம்?
2: ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து.
1: அடே, ஒன்று தச்சைகளாக தவறினாலும் இரண்டாவதே மாய்த்தமாக வைத்த இரண்டு தோட்டாவை. அடேங்க அப்பா, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலா இருக்கு. நீங்கள் அநேகமா புதிய திரைப்படுத்த பாடல்களையும் அதில் உள்ள நயத்தை
2: கூறி.
1: ஆமா, கொடைமலை பழைய படம் நான் எதிர்பார்த்தேன். புதிய படத்து பாடல், புதிய திரைப்பட பாடல்களை நாசுக்காக நல்ல நகைச்சுவையாக கேளிக்கையான பாடல் தருவீர்கள், ஜாலியான பாடை தருவீர்கள் என்றெல்லாம் கூறுவீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கு இது புரியுமா, பொறுத்தார் அரசாழ்வார் என்ற ஒரு முதுமொழி இருக்கின்றது? அதே போன்று பொறுத்தார் இவ்வளவு தூரம் பொறுமையோட இருந்தபடியா நீங்கள் கலையாழ்ந்து
2: இறுதியா
1: உங்களுக்கு இறுதி பாடல் தானே விருப்பமானதும் கூட. நல்லது. நான் அப்ப ஒரு பாடலோட நிறுத்த போகின்றீர்களா, இன்னொரு பாடல் பாட போகின்றீர்களா? ஒண்ணு போது ஒண்ணே மிகவும் சிறப்பான கடவுள் என் கல்லானார் கல்லாய் போன மனிதர்களால் என்ன அற்புதமான வரி ஐயா. சிறப்பான ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்து அதை அழகாக முழுமையாக பாடி காட்டியிருக்கு. முன்பெல்லாம் பாடுவோர் பாடலுமே ஒரு சிலர் வந்து நான்கு வரியா மகள் கேட்பார், அந்த பல்லவியை மட்டும் பாடுங்கள், ஒரு ரெண்டு வரி பாடுங்கள், ஒரு வரி பாடு, உங்களிடம் அப்படி கேட்டிருக்கின்றேன், ஒரு வரியாவது பாடுங்களே என்ற முயற்சி ஒன்ன வைத்து வைத்து இன்று இவ்வளவு
2: வாழ்த்துக்கள்
1: சிறப்புகள். அம்மா கேட்டுக்கொண்டு வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார் மகள். எங்கே எங்களுக்கு இப்பொழுது வெளியே சூரிய வெளிச்சம் இல்லை, கருமுகில்கள் தான் இருக்கின்றது. வாழ்த்துக்களை அதனால் தான் சொன்னேன், பொறுத்தார் அரசு ஆழ்வார் பூமி ஆழ்வார். சிறப்பு நாகப்பன் காற்றலே சிறப்பித்ததோடு எங்களை மகளை வைத்திருக்கின்றன. நேரம் போவது தெரியாமல் எங்கள் நிகழ்ச்சி ஓடிக்கொண்டு செல்கின்றது. பார்ப்போம் அடுத்து வருவது யார். நன்றி நன்றி திருப்தி திருப்தி நன்றி. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வளமை போல இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தோன்றும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் இந்த பாடலை ஆரம்பித்து முழுமையாக முடித்துத்தான் நாங்கள் செல்வதுண்டு. ஆனால் இன்று ஒரு சரணத்தோ பல்லவியோடே இந்த பாடல் ஓடாமல் நிற்கின்றது. கேட்போம் மீதியை. நான் சொன்னேன் பாடல் முடிவதற்கு முன் மகள் ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி, வாருங்கள் அம்மா கொண்டு வாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் முடியும் என்றால் அந்த திருப்புகளையும் புளிப்புரையையும்
0: தாருங்களேன்.
1: இல்லை இல்லை நீங்கள் தாருங்கள், உங்களுடைய கடமை தாருங்கள். ஆரம்பத்திலே வந்துவிட வேண்டும். நான் முதலே குருவன் நீங்கள் பாடுவதை இன்னொருதர் பாடாக இருக்கலாம், அல்லது சந்தர்ப்பம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கலாம். அதனால் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் வருவதோ ஒன்று என்ன வேண்டாம் மகளே, மற்றவர்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விட்டு விட்டு கொடுக்க, உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட நேரம் அழைக்கும் பொழுது சரியாக வரும் பொழுது நான் இணைந்து, ஆனால் பொறுமை வேண்டும் உங்களுக்கு நன்றாக. அம்மா வந்தால் மகள் வந்தால் என்ன செய்வார், ஒரு ஒரு அழைப்பிலே 10 பேர் 15 பேர் உங்களை வைத்து கொண்டு உல்லாசமாக தானும் சேர்ந்து கழித்து பாடிக்கொண்டு பேசிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு உல்லாசமாக நீங்கள் இருப்பீர்கள். அதை கேட்டுக்கொண்டு நான் பல சந்தோஷமாக இருப்பேன். அடே அப்பா இப்படியெல்லாம் குதூகலமாக செய்கிறார்கள். ஆனால் அந்த வல்லமே என்னிடம் இல்லை. 2 தொலைபேசியை வைத்துக்கொண்டு 2 குழுவுகளை அமைத்து வைத்து நான் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது ஒன் பை ஒன் ஒன்றன் மீன் ஒன்றாகத்தான் செய்து கொண்டு போவேன். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். புரிகிறதா வித்தியாசம்? அம்மா இருக்கும் பொழுது ஒருவர் பாடிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கும்போது இன்னொரு அழைப்பையும் அவர் ஏற்று வைத்துக்கொண்டு அவரையும் வைத்து உள்ளே பேசிக்கொண்டிருப்பார். இப்பொழுது நான் மட்டும் பேசுகிறது அல்லது எங்களுடைய வானொலி மட்டும் தருகின்ற நிகழ்வாக இருந்தால் நீங்கள் வரும்பொழுது உள்ளே நான் எடுத்து பேசி பாடல் முடிந்தவுடன் நிறுத்தி உங்களை விடுவேன் பேசுவதற்கு. இது வந்து ஒரு வழியிலே அழைப்பும் வெளி உள்வாங்கலும் வெளிவாங்கலும் இருக்கின்றது. அதனால் அந்த அந்த அதனால் தான் அந்த நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமாக ஆவலை தூண்டி கொண்டிருக்கின்றது. சரியா? சில சமயம் முதல் வந்தவர் இறுதி 10வது நேர் வரும் வரைக்கும் ஒரு நேர் இங்கே இருப்பார் அம்மாவுடன் மகளோடு பேசும் பொழுது. அதில் ஒரு சிலர் விட்டு செல்வார்கள், ஒருவர்கள் தூங்கி எங்கட செல்வரத்னம் அவர்கள் வரும் பொழுது புதுக்கோட்டை செல்வரத்னம் அவர் காத்தலையிலே வந்து உட்கார்ந்து விடுவார். உங்களோடு எல்லாம் பேச பேச கேட்டுக்கணும், அவர் குரட்டப்படும் சத்தம் கூட எங்களுக்கு கேட்டும் இல்லையா? அனுபவிச்சிருக்கீங்களா? இது அப்படி இல்லை. சரி, இங்கே இப்பொழுது உங்களுடைய நான் விடக்கூடாது அது ஒரு வரப்பிரசாதமான திருப்புகள் நாங்கள் இங்கே கொண்டு வந்து அதை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து அதை ஆக்கி கொண்டு வருகின்றோம். இன்று எங்களுடைய ஆலயத்திலும் இன்று கொடியேற்ற மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அந்த திருப்புகளை முடிந்தால் தாருங்கள்.
0: பொருள் ஓம்
1: நமச்சிவாய. ஓம்
0: நமச்சிவாய. பெரிய காரியத்தை சாதிக்க வந்தது போல வந்துள்ளதும் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகிய இந்த உடம்பின் மீது ஆசைப்படும்படி வந்து கருவியில் ஊறி பிறந்தார் என்றும் படுத்திருந்தார் என்றும் இருந்தார் என்றும் தவழ்ந்தார் என்றும் நடந்தார் என்றும் தளர்ந்து பிணமானார் என்றும் கூற இடமானதும் அரிய சுடுகாட்டின் அருகே எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்றும் அங்கே உடலை சுடுங்கள் என்றும் சிலர் கூறத் தொடங்க பிணத்திற்கு அலங்காரம் நன்றாய் அமைந்தது என்றும் சிலர் கூறி பிணம் எரிந்ததும் நீரில் மூழ்கி இருந்த ஆசையும் பாசத்தையும் மறந்து செல்ல விழுப்பு பாழாகும். இந்த உடம்பை காரணமாக வைத்து மனம் கலங்கி எங்கும் அலைந்து திரிந்து என்னை அஞ்சாதே என்று கூறி நீ வர வேண்டும். பெரிய காட்டிற்கு சென்று இளைய வீரனான் தம்பி லக்ஷ்மணன் பின்தொடர காணாது போன மாது சீதை எங்கே என்று தேடி சென்று புறப்பட்டு அனுமார் என்னும் குரங்கின் மூலம் லங்காபுரியில் நெற்பை வைத்த அரசனான ராமபிரானின் மருகனின் போர் செய்யும் வில்லை கையில் கொண்டவர்களால் தம்மை மதிக்காதவர்களின் வீரம் அழியும்படி அம்பை செலுத்த வல்ல வேடர்களுடைய சிலை குணத்தை காவல் செய்த அழகிய பெண் வள்ளியின் மணாளனே, குறைவொன்றும் இல்லாதவனே, உன்னை

0: என மூழ்கி அகன்றாசையும் போய் விழும் பாழ் உடம்பால் அலைந்தேனே அஞ்சல் எனவே. இருங்கானகம் போய் இளங்காலையின் போபின் போக எங்கே மடந்தை எனவே. எழுந்தே குரங்கா இளங்கா புறம் தீயிடும் காவலன் தன் மருகோ. பொருங்கார்முகம் பாணி கொண்டே இறைஞ்ச புறஞ்சாய அம்பு தொடுங்கேட புனங்காவலம் போதை பங்காவபங்கா புகழ்ந்தோதும் அண்டர் பெருமான் அலைந்தேனே அஞ்சல் எனவே. திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம் மகிழ்வோடு அந்த திருப்புகள் எங்களுக்கு இனிமையாக இருந்தது. அதை கேட்பதற்கு முன்பு பொழிப்புரையை குறிவிட்டபடியால் அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் சுலபமாக இருந்தது. எல்லோருக்கும் எல்லாம் சுலபமாக இருப்பதில்லை. அதை தெளிவுபடுத்தி கொடுத்து விவரத்தை கூறித்தந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த கைங்கரியத்தை நீங்கள் செய்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி. இது எங்களுக்காகவோ மற்றவர்களாகவோ உங்கள் ஆன்மீக திருப்திக்காக, எங்களுக்கும் ஆன்மீக திருப்தி தரக்கூடியதாக இறை பக்தியை மேம்படுத்தும் ஒரு ஆன்மீக தொண்டாகும். அதைத்தான் நம் முன்னோர்கள் அன்று தந்திருந்தார்கள். அதை கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இங்கே காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று கணியாமல் ஓடி வந்து இணைந்த சிறப்பித்தமைக்கு நீங்கள் வந்து இதுவரை நேரமும் உங்களோட பொறுமையும் இணைந்தீர்கள். நான் எதிர்பார்த்தேன் மகள் சியாமலா அவருக்கு என்று வலைத்தளம் சாத்தியம் இல்லை போல் தெரிகின்ற அவரோட பதிவுகளும் நின்று கொண்டிருக்கின்றது. அடுத்து கிருஷ்ணன் அவர்களும் தொலைதூரத்தில் இருக்கின்றார். ஏனைய உறவுகள் வருவதற்கும் கடினமாக இருக்கின்றது. இங்கே கதம்ப மாலை தொகுத்து தந்த ஃபாரூக் அவர்கள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றார். அவர் இங்கே பதில் தந்து கொண்டு இருக்கின்றார். சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இன்னொரு விண்ணப்பம் அறையபதி, எங்களுடைய பாடுவோர் பாடலாமல் நீங்கள் வந்து இரண்டு பாடல் தருவதற்கு ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றன. ஆனதலால் இந்த திருப்புகள் என்றதை நாங்கள் கடந்த வாரம் போன்று பாடுவோர் பாட்டு எங்களை பக்தி மன்னிக்க வேண்டும், பக்தி வேளையிலே எடுத்து வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும், கூர்ந்தும் கேட்பார்கள் ஆன்மீகத்தை என்று எண்ணுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அப்படி செய்வோம். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி. உங்கள் தொண்டு சிறக்க வேண்டும், வளர வேண்டும், தொடர வேண்டும் எங்களோடு. அங்கே நாங்கள் பாடுவோர் பாடலாமல் கொண்டு வந்தால் திருப்புகள் நீங்கள் தரும்பொழுது பக்தி நிகழ்வுகளோடு பக்தியாக வரும்போது அது இலகுவாக உட்கொள்ளக்கூடும் மக்களுக்கு என்று எண்ணுகின்றேன். நன்றி அம்மா. இதுவும் இறைவன் கடாட்சம்தான். இதுவும் சொல்ல வேண்டும். நீங்கள் நான் இவ்வளவு நேரம் 2 மணிக்கு மேல் இந்த வறட்சியான நேரத்தில் தொண்டை காய கத்தி கொண்டிருக்கின்றேன். மகள் நீங்கள் எல்லாரும் இருக்கின்றீர்கள். அப்பாவுக்கு துணை புரியத்தான் அந்த பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்ற நிகழ்வை பற்றி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்க.
0: இன்றைய பாடுவோர் பாடினால் ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை அருமையாக 9 மணிக்கு ஆரம்பமாக இருந்தது. இன்று 10 பேர்கள் பாடினார்கள். முதலில் சரவணன் அவர்களும் பரமசிவன் பழுத்தில் இருந்து, இரண்டாவது மகாலிங்கம் வந்தாரு என்ன தெரியுமான்னு அவருக்கு தெரிஞ்சு, அப்புறம் குழந்தை பாடும் தாலாட்டு என 2 பாடல்களையும் தந்தார். யோகராஜின் 2 பாடல்களை தத்தை 1 என்று அழகாக கிளி குரலில் பாடிவிட்டு பாய் பாத்தியாரே ஊட்டாண்ட என்று அழகாக பாடி மகிழ்வித்தார். தேவராக அவர்கள் இரவு நேரமானாலும் தூங்காதே தம்பி தூங்காதே என்று எழுச்சியான பாடலை பாடி எங்களை எழுப்பிவிட்டார். அடுத்தது கஸ்தூரி 2 பாடல்களையும் பக்தி பாடல்களையும் ஒரு கதை பாடலையும் அருமையாக தந்தார். தேவதர்ஷினி தேவநாதன் இருவரும் பக்தி பாடலையும் தேவநாதன் மகுடி பாடல்களையும் அருமையாக கொடுத்தார். அருமையான பக்தி பாடலையும் திரைப்பாடலையும் தந்தார். நீலக்குயிலே என்று சாந்தி மாலை கருங்குயில் என்று பாடினார். அப்புறமா பாரு சகோதரர் அருமையாக வந்து நாட்டுப்புற பாடல் எல்லா பாடலையும் போட்டு ஒரு கதம்பமாக இரவு நேரத்தில் திகட்டாத கதம்பமாக தந்து மகிழ்வித்தார். ரேவதி அவர்கள் பாடினாங்க. அப்புறமா நாகப்பன் சகோதரர் எப்பயுமே அவர் தான் கடையை புட்டி சாவியை எடுத்துன்னு போறவர். அவர் வந்து கடவுள் ஏன் கல்லானாருன்னு பாடி முடித்தார். எவ்வளோரும் அவ்வளோ அழகா அவங்களோட திறமைகளை பாடி முடித்தார். இதுல தளம் அமைத்து கொண்டுட்ட மீரா அம்மாவுக்கும் தங்களுக்கும் இதில் வந்து நேரம் ஆனாலும் பொறுமை காத்து எங்களுக்காக எங்களை பாடு சொல்லி மகிழ்வித்து மிக்கும். உங்களுக்கும் இதுல எங்க பையன் வேற எனக்காக விட்டு கொடுத்து அவனோட அறையை விட்டு கொடுத்து இந்த இவ்வளவு நேரம் வரைக்கும் காத்திருந்ததுக்கு என் மகனுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிட்டு எல்லோருக்கும் இதில் பாடி அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தியும் பாராட்டியும் தெரிவித்துக்கிட்டு அனைவரைக்கும் சில

0: சிறப்பாக பாடியதுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கொண்டு மீரா அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும் எல்லாரும் எதிர்பார்த்து அவ்வளவு அற்புதமாக பாடினாங்க. இதுல கேட்க முடியாம இருந்த வரவு த முடியாம இருந்த தேவநாதன் இவர் நம்ம இவர் திருபுவனம் சகோதரருக்கும் மற்றும் சியாமலா சகோதரிக்கும் இணையம் தடை செய்தால் அவர்களுக்கும் அடுத்த வாரமாவது கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த அப்பாவுக்கும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பா இதோட விடைபெறுகிறேன் அப்பா. நன்றி வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி வணக்கம்.
1: நன்றி மகளே, முழுமையாக சேர்த்து குவித்து கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுரையை தந்தீர்கள். முற்றாக கவனித்திருக்கின்றேன். நீங்கள் இன்று நேற்றில் நீண்ட கால நேயரங்களோடு ஒரு அறிவிப்பாளராக, நீங்கள் ஒரு தொகுப்பாளராக எல்லாம் இருந்திருக்கின்றீர்கள். இந்த தொகுப்புரையை தந்த வேளையிலே ஒரு விடயத்தை கூட்டலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய பாடுபோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த அனைவருக்கும் நன்றி கூறும். இந்த வேளையிலே சிறப்பான ஒரு வாழ்த்து பெறுகிறார்கள் இருவர்கள். ஒன்று தேவநாதன் அவருடைய அன்பு மகள், எங்கள் எனக்கு விருப்பமான பேர குழந்தைகளே அவன் ஒருத்தி தேவதர்ஷினி. அது மட்டுமல்லாமல் இன்று எங்களுக்கு ஒரு செல்ல பேரன் கிடைத்திருக்கின்றார், ஆரஃப். அவர்தான் எங்கள் இசையை அழகாக தொகுத்து எங்களை மகள வைக்கும் கஸ்தூரியினுடைய செல்வ மகன். அவருடைய குரலையும் நாங்கள் கேட்டு மகளக்கூடியதாக மலரை வந்து சேர்ந்தபோது மேலும் சிறப்பாக இருந்தது. உணவு பதார்த்தத்தை உண்ணும் பொழுது அதிலே காரம் உப்பு ஏதும் குறைந்தால் அதை சேர்ப்பது போன்று என்று அதை மிகைப்படுத்தும் வகையாக ஆரவ் அவருடைய செல்ல மழலை குரலும் தேவதர்ஷினி தன்னுடைய செல்ல குரலும் எங்களுக்கு தந்த இசை இன்றும் மனதில் இருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி சார்பாக ஒரு அன்பு வாழ்த்துக்களை கூறி ஆசிகளையும் வழங்கிவிடுவோம். நன்றி எங்களுடைய உறவுகளே, நன்றி. நாங்கள் இனிமையாக இன்றைய நிகழ்ச்சியை நேரம் பாராமல் நீடித்து கொண்டு சென்று விட்டோம். முதற்கண் மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீராவுக்கு இந்த நிகழ்ச்சியை நீடித்து நாங்கள் செய்வதற்கு இடம் கொடுத்தமைக்கும், ஏனைய நிகழ்ச்சியை தருவதற்கு நெருக்கமாக இருக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 2வது நாள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு பாடல் இந்த அதற்குரிய பாடல் முடிவடையாமல் முடிவடைய இருக்கின்றது. வழக்கமாக இந்த பாடல் 2-3 தடவைகள் ஒலிபரப்புவோம் உங்களுடைய வரவை பார்த்து. ஆனால் இன்று அழைப்பதற்கும் இந்த இசையை தருவதற்கும் இடைவிடாது பாடல்களை தந்து கொண்டு தொய்யப்படாமல் எங்களுடைய நிகழ்ச்சியை அலங்கரித்து எடுத்துச் சென்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும். இந்த வேளையில் உலகளாவை இருந்து என்னுடைய ஏனைய தளங்களிலும் என்னுடைய பகுதியிலும் என்னுடைய செய்தி பிரிவுகளும் குவிந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு வாசிக்க நேரமில்லாத அளவுக்கு வரவேற்புகள் விமர்சனங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. எல்லோருக்கும் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கும் இவர்களையெல்லாம் அறிய வைத்த அன்னை தமிழுக்கும் இவற்றுக்கெல்லாம் மூலமாயிருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மீண்டும் அவர்கள் தாழ் வணங்கி நன்றி பகர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு கொண்டு வர இருக்கும் இந்த வேளையில் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நாங்கள் நிகழ்ந்து சிறப்பித்தோம் மகிழ்ந்தோம் என்று கூறும் இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவா உலகம் அமைதியாக சமதர்மம் கொண்டு சமனாக வாழ வேண்டும். எல்லோரும் அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம். நாங்கள் மனித நேயம் சீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று ஒன்று கூடி உங்களோடு நான் இணைந்து அவர்பால் வேண்டி வணங்கி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். அனைவருக்கும் நன்றி வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும். நல்வாழ்வு பெறுவோம்.

0: தான் அங்கே அர்த்த நாரீஸ்வரர் என்ற உருவத்தோடு எங்களுக்கு பாலித்துக் கொண்டிருக்கின்றார். கருணை கொண்ட எல்லாம் வல்ல தாயுமானவர் என்று அழைக்கக்கூடிய தந்தையான இருப்பவர், தாயும் தந்தையும் அன்னையும் பிதாவும் முன்னறை தெய்வம் என்று அறியக்கூடிய வகையில் வரும் கருத்துக்களுக்கு அமைய எத்தனையோ நாயன்மார்களும் அடியார்களும் வாழ்ந்து காட்டி சென்ற அந்த பயணத்திலே நாங்களும் பயணிக்க வேண்டும் என்று எங்களால் முடிந்தவரை உலகளாவே இருக்கும் உறவுகளோடு 2 மணி நேரம் அளவளாவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதில் உங்களை போன்றவர்கள், என் அன்பு உறவுகளை போன்றவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு சிறப்பான குரலில் மகிழ்வாக ரசமாக எங்களுக்கு சுருக்கமான வேளையிலும் கீதத்தோடு நாதமாக எங்களை இசையால் வசமாக இதயம் எது என்பதற்கு அமைய நாங்கள் இசைந்து கேட்கக்கூடிய வகையில் நீங்கள் எங்களுக்கு கூறிய பொருள்கள் கருத்துக்கள் அத்தனைக்கும் நன்றிகள் மகளே. சிறப்பாக இருக்கணும். அந்த அன்னை சக்தியை வழிபடும் உங்களுக்கு அன்னையின் அருள் என்றென்றும் கிடைக்கும் என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன். நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி மிக்க நன்றி ஐயா.
0: அடுத்து இன்னொரு கோரிக்கை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மீண்டும் கேட்கும் வாய்ப்பு எங்கள் வானொலியில் உண்டு. நாங்கள் மறு ஒலிபரப்பு செய்வது உண்டு. நீங்கள் வானொலியை கேட்கும் பொழுது உங்கள் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று இப்பொழுது தெரியாது. அதை மறு ஒலிபரப்பு கேட்கும் பொழுது உங்களை அறியாமல் அன்னையின் அருளினால் அதை கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். அன்னையின் அருள் என்று உங்களுக்கு நன்றி மகளே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்து ஒரு உறவு காத்து கொண்டிருக்கின்றார். அவரை நாங்கள் இணைப்போம் என்று எண்ணும் போலே இணைந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்,
0: நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமே என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளும் இந்த வேளையில் இன்று இணைப்பு உங்களுக்கு கிடைத்துவிட்டு நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
2: பக்தி வேலையிலே யாம் இருக்க பயமேன்.
0: அதைத்தானே நான் அடிக்கடி யாம் இருக்க பயமேன் சரவணா என்று அழைத்துக் கொள்வேன். நீங்கள் இருக்க பயமில்லை நிகழ்ச்சி சிறக்கும் என்பது எனக்கு தெரியும். அங்கே அதற்கிடையிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் நல்லவனாகவும்
0: வாழ்த்துக்கள். அந்த மூன்றாவது கருத்தை எதிர்பார்த்தேன், நல்லவனாக இருக்கின்றேன் என்று. நான் எனக்கு நல்லவனாக இருந்தால்தான் அடுத்தவருக்கு நல்லவனாக இருப்பேன் என்று எல்லோருக்கும் அருள் பாலிக்கும் இறை சக்தி நல்லவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அவற்றை பின்பற்றி நாங்களும் அந்த வழியில் சென்று நல்லவர்களாகவும் சிறப்பு. இன்று உங்களுடைய காலநிலை அங்கே நெய்வேலி அரசடி குப்பம் பகுதியிலே எப்படி இருக்கின்றது?
2: இன்னைக்கு பகல் வேலையில பாத்தீங்கன்னா ஒரு மாலை 3 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல அதிகப்படியான வெயில் இருந்தது. 3 மணிக்கு மேல பார்த்தா மேகமூட்டமா இருந்து, அப்புறம் மாலை 6 மணி அளவில் பாத்தீங்கன்னா சிறு தூறல் அப்புறம் கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் சிறு தூறலாக இருந்தது. அப்புறம் மேகலமா கலைந்து வானம் நல்ல தூய்மையாக இருக்கிறது. மழைக்கு வாய்ப்பு இல்லாத சூழல்ல இருக்கு.
0: அப்படியா? நாங்கள் இங்கே 23 பாகை வெப்பத்திலே இருக்கின்றோம். அதை விட என்னவென்றால் உள்ளும் வழியும் அந்த வெப்பத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது எனக்கு. இன்று ஏனென்றால் எங்கள் குளிரூட்டி வேலை நிறுத்தம் செய்துவிட்டது. பணி நிமித்தம் செய்துவிட்டது. அதற்குரிய பரிகாரங்கள் செய்வதற்குரிய தொழில்நுட்பவியலாளர்களுக்கு நான் அழைப்பு விட்டு 24 மணித்தியாலம் ஆகிவிட்டார்கள். அவர்கள் எட்டி கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் பழுவிலே இருக்கின்ற சரியான பிசி பழுவாக இருக்கின்றார்கள். ஒவ்வொன்றாகத்தான் பார்த்து கொண்டு வருவார்கள். மகள் கஸ்தூரி அவர்கள் கூறியது போன்ற கை விசிறி மின் விசிறியின் உதவியோடு இருக்கின்றோம் உள்ளே. ஆனா இந்த இது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு வெப்பநிலை. இந்த வெப்பநிலை உங்களுக்கு பழக்கப்பட்டதாக இருக்கும். ஆசிய நாடுகளில் உள்ளவர்களுக்கு இது பழக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கு 40 வரை சென்று வரும் நாங்கள், பூச்சியத்துக்கு மேலே 10 வந்தாலும் தாங்க முடியாத நிலையிலே நாங்கள் இங்கு வந்து எங்களுடைய மேனி எங்களுடைய உடல்நிலை பழக்கப்பட்டு விட்டது. நான் இளமணி திற நாட்டில் பிறந்திருந்தாலும் அங்கு வெப்பம் கோடை காலம் அதிகமாக இருப்பதை நாங்கள் உல்லாசமாக கழித்த அந்த கால நிலையை சில வருடங்களுக்கு முன்பு நான் நாட்டில் கால் வைத்த போது அந்த வெப்பம் என்னால் தாங்க முடியாமல் உடலெல்லாம் என்னவோ எல்லாம் குறிப்பிக்கிற பருவெல்லாம் போட்டு நான் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டேன். ஆனால் இது பழக்கப்பட்டு இப்பொழுது அது வழக்கமாகிவிடுது. சரி வரும் தானே, இப்பொழுது வெப்பம் என்றால் நாளை மழை வரும் தானே என்ற எண்ணம் இருக்கின்றது. நல்லது சரவணா, இன்றைய பக்தி வேளை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? இன்றைய நாள் பக்தி வேளையில நீங்கள் என்ன கருத்தை தரப்போகின்றீர்கள்? கலந்துரையாடுவோம்.
2: கருத்து பக்தி வேலையில ஒரு பக்தி ஒரு பக்தி உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆமா, ஆண்டு பாத்தீங்கன்னா 1812. ஆமா, அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மதுரையில
0: 1812 ஆண்டு
2: 12 ஆண்டு. ஆமா, அந்த காலகட்டங்கள்ல மதுரையில ரோஸ் பீட்டர் ரோஸ் சொல்லிட்டு ஒரு ஆட்சித்தலைவர் கலெக்டர் இருந்தார். அவர் ஆங்கிலேய கலெக்டர். அவர் மதுரை கிட்ட பாத்தீங்கன்னா 16 ஆண்டு காலம் மதுரையில கலெக்டரா இருந்தவர். அவரு அங்க கலெக்டராக பணிபுரியும் போது அவருக்கு ஒரு மீனாட்சி அம்மன் மேல பற்று, அவருக்கு ஒரு பக்தியை வந்து போயிட்டு வந்துட்டு அவருக்கு. அவர் அந்த பக்தியில என்ன செய்வார்னு பார்த்தா, அவர் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலு அந்த குதிரையில தான் வருவாரு. குதிரையில வந்து அந்த காலில் இருக்கிற அந்த ஷூ கூட கட்ட மாட்டார். குதிரையில அப்படியே அவன் அப்படியே மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு வாங்கிட்டு போறான். அவ போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த அவரு தங்கியிருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இரவு 12 மணி அளவுல காற்று மழை அப்படியே பயங்கரம் சூறாவளி காற்றோட காற்று அடிக்குது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்க சமயத்துல அவங்க அவரும் அவருடைய மனைவி இருவரும் இருக்காங்க அந்த வீட்டுல. அந்த 12 மணி அளவில் பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு அந்த கதவு, அவங்க வீட்டு கதவு தட்டு சத்தம் கேக்குது. சத்தம் கேட்ட உடனே அவரு வந்து வெளியில வந்து பாக்குறாரு. வெளியில வந்து கதவு திறந்து பார்த்த உடனே அங்க ஒரு 10 வயது குழந்தை சிறுமி, 10 வயது சிறுமி பச்சை பட்டு பாவாடை பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நிறைய நகையெல்லாம் அணிகள் எல்லாம் அணிந்து கொண்டு குழந்தை நிக்கிறது. நின்ன உடனே அவரு அவரு ஆங்கிலத்தில் தான் பேசுவாரு. யாரு
0: என்னன்னு கேட்கும்,
2: அதான் தெரியவில்லை. அவரு மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்கும், கலெக்டரா இருக்கும், ஏதோ உதவி கேட்க வந்திருக்காங்க சிறுமின்னு சொல்லிட்டு என்ன என்னன்னு கேக்குறாரு. ஒண்ணுமே அந்த குழந்தை பேசவே இல்லை. அப்படி பேசாத பட்சத்தை அவர் கைய பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வருது. அந்த குழந்தை கூட்டிட்டு வந்த உடனே அவங்க பின்னாடி அவங்க மனைவி வராங்க. கொஞ்சம் தூரம் அப்படி கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டே போகுது. கூட்டிகிட்டு போய் ஒரு நிமிஷம் நிற்கிது. மூன்று பேரும் நிற்கிறாங்க. நின்ன உடனே அந்த அவங்க வீட்டில் பார்த்தினா ஒரு திடீர்னு அப்படி இடி விழுது. ஆமாம், இடி விழுது.
0: மின்னல் தாக்குகின்றது.
2: மின்னல் தாக்கி இடி விழுந்துட்டு அவங்க வீட்டில் இடி விழுந்து போச்சு.
0: இந்த வேளையில அந்த இடி விழுவது, மின்னல் பெறுவதை, இடி விழுவதை எங்கள் தமிழிலே ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. பொக்கிஷத்திலே நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். இடியேறு என்று கூறுவார்கள். அதற்கு பேர் இடியேறு என்று கூறுவார். கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள்.
2: அப்புறம் அவங்க அவரு விழுப்பு ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்ச உடனே அந்த குழந்தை அப்படியே கொஞ்ச நேரம் அவர் கையை விட்டுட்டு அப்படி கொஞ்சம் தான் போகுது. அப்படியே மறைஞ்சு போதும். மறைஞ்சு விட்ட உடனே இவர் அந்த குழந்தை எந்த பக்கம் போயிருக்குன்னு அந்த குழந்தை நடந்து வந்த தடம் இருக்குல்ல, அந்த தடத்தை பார்த்துக்கிட்டே போறாரா. பாட்டு போனா அந்த குழந்தை வந்து மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள போயிட்டதான் அந்த குழந்தை. ஆமா, வீட்டு போன உடனே இவருக்கு அது கோயில் எல்லாம் அப்படியே விழுந்து கதற அப்படியே அழுகுற, பயங்கரமா அழுகுறாரு. இது மாதிரி என் உயிரை காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு காப்பாத்துறேன். அப்ப சொன்ன உடனே அப்பதான் சொன்னாரா, நான் வந்து என் காலில் இருக்கிற ஷூவை கூட கைட்டாம கொண்ட வணங்கினேன், என்னை வந்து இப்படி ஒரு ஆபத்திலேருந்து மீட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சி அம்மனுக்கு மரகதம் அதில் செய்யப்பட்ட ஒரு 2 காலணிகள் செஞ்சு மீனாட்சி அம்மனுக்கு கொடுத்தாரான் அந்த காலத்திலே. அப்போ இன்றும் வந்து அந்த திருவிழா நடக்கும்போது அந்த காலணி வைத்துதான் அந்த திருவிழா நடக்குமா அந்த மதுரையில.
0: இதிலிருந்து நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் சரவணா, 1812 ஆண்டிலேயே மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருவருளை பற்றி சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இல்லையா? எத்தனை ஆண்டு?
2: ஆமா,
0: கூறுங்கள்.
2: அப்புறம் அப்புறம் அந்த மதுரை மக்கள் எல்லாம் செல்லமா வந்து அவர் வந்து பீட்டர் பாண்டியன் தான் அவரு கூப்பிடுவாங்க. அவரு இங்கேயே கூட அவரு இங்கே தான் இருந்துட்டார், மதுரையிலே தான் இறந்துட்டாராம் அவரு. அவரு நினைவாக இன்னும் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த மரகத காலனி இன்னும் இருக்கான்.
0: சிறப்பான கருத்தொன்று தந்திருக்கின்றேன். இறையர்களுக்கு ஒரு உதாரணமாக கூறுவார்கள், தலையோடு வருவது தலை பாகையோடு சென்றுவிடும், இதுதான் இறைவனின் திருவிளையாடு. எங்களுக்கு வருகின்ற இடர்கள் வரவேண்டியது வந்தே ஆகும், ஆனால் அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு, தவிர்த்துக் கொள்வதற்கு, தப்பிக் கொள்வதற்கு இறைவன் அருள் எங்களுக்கு வேண்டும். அதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் கூட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கர்ணன் விட்ட பானத்தை தலைப்பாகையை கொண்டு செல்ல வைத்த ஒரு ஒரு கதையும் உண்டு. இந்த கதையின்படி, நீங்கள் கூறியதன்படி, அன்னை மீனாட்சி அம்பாளின் திருவருள் அவருக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரியொரு ஆட்சியாளர் ஒருவருக்கு அம்மா அம்பாள் வருத்தம் என்று கூறப்படுகின்ற ஒரு வருத்தம் இருக்கல்லவா, அந்த வருத்தத்தை குணப்படுத்தியதாகவும் அந்த திரைப்படங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், புராண கதைகளிலே இதிகாசங்களிலே பார்த்திருக்கின்றோம், புராணங்களிலே கூறப்படும். அதனால் அந்த சக்தி, இறை சக்தி என்பது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்து அவரை விசுவாசித்து வந்தால், நம்பிக்கை ஒன்று ஒன்று இருந்தாலும் விசுவாசம் என்று ஒன்று இருக்கின்றது, அந்த விசுவாசம் இருக்குமாக இருந்தால் அந்த விசுவாசத்துக்கு ஒரு காலமும் பயன் கிடைக்காமல் போகாது என்பதற்கு பக்தி ஒரு வழி மார்க்கம், பக்தி மார்க்கம், பக்தி என்பது. அவர் அந்த அங்கு உணர்ந்து விட்டார், தன்னைத்தான் உணர்ந்து, காலிலே அணிகின்ற செருப்பை கூட அது எங்கள் பண்பாடுகளிலே காட்டப்படுங்க, அதுக்கு பல காரணம் இருக்கின்றது, அது மரியாதையோ மதிப்பு அல்ல, எங்கள் அது விஞ்ஞான ரீதியின்படி பார்த்தோம்னா அது எங்களுக்கு ஒரு சுகாதார பழக்க வழக்கம், பாத அணி வந்து பல இடங்களிலும் நாங்கள் மிதித்து கொண்டு போவோம், அதில் எத்தனை விதமான கிருமிகள் எல்லாம் ஒட்டி கொண்டிருக்கும், அதை சென்று புனிதமாக எல்லோரும் மருந்தறையாக நாங்கள் செல்லும் இடத்தில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு தொற்றக்கூடும் என்பதற்காக பாதரட்சைகளை வெளியே வைத்து விடுவோம். அடுத்தது அக்யூபஞ்சர் என்று போல கூறுகிறார், எங்கள் பூமியினுடைய அதிர்வு எங்கள் நிலத்தை, எங்கள் குதி எங்கள் பாதத்திலே பட வேண்டும், பட்டால்தான் இந்த உடம்புக்கு அந்த சக்தி கிடைக்கும். பூமியினுடைய, பூமாதேவியினுடைய, அங்கேயும் பூமாதேவியை தான் குறிப்பிடப்படுகின்றது. அதனால் இந்த பக்தி என்பது எப்பொழுதும் எங்களுக்கு கை கொடுக்கும், அது இல்லாமல் வாழ முடியாது. அதனால் தான் என்னவோ திருவள்ளுவர் பயனிலையும் திருக்குறளிலையும் உமாவதி சிவாச்சாரியார் திருவள்ளுவர் போன்றவர் கூறியிருக்கின்றார்கள், அருள் பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை, அதே போன்று அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை. அந்த உலகம் எங்கே இருக்கின்றது என்றால் எங்கள் கரத்திலே மனத்திலே தான் இருக்கின்றது, அது எப்படி என்றால் பக்தி மார்க்கத்திலே இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அனைவரும் அதைத்தான் நினைக்கிறேன். நல்லதொரு கருத்தை தந்திருக்கின்றீர்கள். இன்றைய பக்தி வேளையில் உங்களோடு பணிந்து பகிர்ந்து கொண்டோம். உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் சரவணா?
2: அந்த மதுரை அரசாள் மீனாட்சி அந்த பாடல் கொடுத்துடலாம்.
0: உங்களுக்கு தேவை மதுரை அரசாளன் சீமா, அங்கே மதுரை நானாட்சி செய்திருவரும் என்ற பாடலை அன்பு மகள் கஸ்தூரி அவர்கள் பல விவரங்களை தந்த வேளையில நீங்கள் மதுரை அரசாளம்
2: அரசாட்சி
0: மீனாட்சி என்ன அங்கே மீனாட்சி என்றான் வருது அரசாளம் மீனாட்சி சீர்காழியா என்று குரலை வரும் அந்த பாடலை உங்களோடு இணைந்து இன்றைய பக்தி வேளையை மலர வைப்போம். நன்றி சரவணா. மேலும் ஏதாவது தகவல்கள் பரிமாற முடியுமா?
2: முடியும். பார்த்தீங்கன்னா எங்க சுற்று வட்டாரங்களில் வாழி பயங்க வெடி வானவெடி வேடிக்கையில் அந்த சத்தம் அந்த இன்னிசைக்கச்சேரி நடக்குது. பக்கத்து எங்க பக்கத்து ஊர்ல எல்லா சத்தங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கு.
0: அது என்ன விழா?
2: அடுத்து செடல் திருவிழா.
0: என்ன திருவிழா?
2: செடல் திருவிழான்னு சொல்லுவாங்க.
0: அப்படி என்ன?
2: அம்மனுக்கான உற்சவம்,
0: அம்பாளுடைய உற்சவ திருவிழா, உற்சவ நாட்கள் நடைபெறுகின்றது ஒரு திருவிழா. அதுல என்ன, அதுல என்ன பிரத்யேகமாக காட்டிக்கொள்வார்கள்?
2: காட்டிக்கொள்வோம்னா அந்த செடல்னு சொல்லிட்டு அப்படி உடம்புல அந்த ஊசி எல்லாம் குத்திக்கிட்டு இந்த கோயிலை சுத்தி வருவாங்க. அப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த தேர் செடல்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு தேர், அத தேருல வந்து உடம்பு முதுகுல வந்து குத்திட்டு கொஞ்சம் கோயில் சுத்தி இழுத்துட்டு வருவாங்க.
0: அதை பல பக்தர்கள் வேண்டுதல் வைத்து, நான் எனக்கு இந்த வினையை தீர்த்து வைத்தால் நான் இப்படி உன்னை இது செய்வேன், உடலால் வருத்தி செய்வது செடில் என்று கூறப்படுகிறது. ஈயத்திலான மெல்லியினால் ஆகப்பட்ட ஊசி, வளைந்த ஊசியை தேகத்திலே மாட்டி அதை கொண்டு வந்து அந்த சின்ன தேரிலே கட்டி தன் உடல் பலத்தை அந்த தோல் கொடுத்து அதை இழுப்பதற்கு சக்தி வேண்டும். அப்பொழுது என்ன கோஷம் விளைபடும்? அரோகரா என்ற கோஷம். அம்பாளுங்கிற பெயரை கூறுவார்கள். எல்லோருக்கும் மெய்சிலிருக்கும் அந்த காட்சியை காணும் பொழுது. இது எல்லாம் பக்தி மார்க்கம். மற்ற ஒரு சிலர் கூறலாம் இது பிழை, இது என்ன இந்த காலத்தில் இப்படி, அது ஒன்று இருக்கின்றபடியால் தான் இந்த எதிர்மறை கருத்துக்கள் வருகின்றது இல்லையா. நேர்மறை ஒன்று உண்டு. அதனால் இதைத்தான் கூறுவது விசுவாசம் என்று, விசுவாசம் என்று கூறுவது. அவருக்கு அந்த விசுவாசம் இருந்தது, பக்தி இருந்தது, நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையின்படி அவருடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டபடியால் தன்னுடைய கடன் உடலால், இது இறைவனால் படைக்கப்பட்ட உடல், உடலால் வருந்தி செய்கின்றது. சுமார் எத்தனை பேர் அப்படி செய்வார்கள்? ஒருவர் தான் செய்வாரா, பலர் செய்வார்களா? கொடும் பாவங்களை பஞ்சமா செய்யக்கூடாது.
2: அவங்க வந்து உடல் வருத்தி கொள்ளும் போது சிலருக்கு வந்து அதை இவ்வளவு பேரும் வருத்தி கொள்கிறார்கள் சொல்லிட்டு கொஞ்சம் மனதுக்கு அவங்க பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
0: அவர் விரோதியா இருந்தால் கூட, எனக்கு விருப்பம் இல்லாதவராக இருந்தால் கூட, அந்த காட்சியை கண்டவுடன் சக்தி அம்பா அவனுக்கு அருள் புரிய வேண்டும் அம்மா, அவனுக்கு இறக்கப்படம்மான்னு நாங்களும் கேட்டுக்கொள்வோம் இல்லையா. சிறப்பு,
2: அது உண்மையாக நீங்க சொல்வது உண்மைதான்.
0: சிறப்பான கருத்தை தந்திருக்கிறீர்கள் சரவணா, நன்றி. இது பக்தி வேளை, நாங்கள் பக்தியோடு இணைந்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல நல்ல கருத்துக்களை உங்களால் தெரிந்த அறிந்த கண்ட அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கேற்ற ஒரு சந்தர்ப்பம். வாழ்த்துக்கள் சரவணா, மீண்டும் சந்திப்போமா?
2: நன்றி நன்றி
0: நன்றி. உங்கள் பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உறவுகளே, இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வெள்ளிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் பக்தி வேளை.
3: மவசாகரத்திலே கிடந்து சரியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம்.
0: பவசாகரம் என்ற இந்த பூமியிலே பிறந்து வந்த உயிர்கள் அனைத்தும் வாழ்க்கையிலே தத்தளிக்கின்றார்கள். ஏன்? ஈடேற்றம் எங்களுக்கு வேண்டும். எடுத்த இந்த மனித பிறவி செயற்கரிய காரியங்களை செய்து நாங்கள் பிறர்க்கரிய பேரான இறைபதத்தை அடைய வேண்டும் என்பதுதான். இங்கே இருக்கின்ற எவ்வளவோ துன்பங்கள் வந்திருக்கும், அந்த ஞாபகங்கள் எங்களிடம் இருக்கும், அதையெல்லாம் மறந்துவிட வேண்டும். எத்தனை சொத்துக்கள் சேர்த்திருப்போம், இவையெல்லாம் எங்களுடன் வராது என்பதை உணர்ந்து கொள்வோம். அதனால் தானே இந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கு இருக்கும் திரைப்படத்தின் பெயரான பட்டணத்தார் என்ற பெருமகனார் எந்த பெரும் செல்வந்தர். இறுதியிலே அவர் கூறுகின்றார், ஒரு காது அற்ற ஊசி, அதாவது அந்த நூல் துளைக்கும் அந்த அந்த துவாரமுடைந்த ஊசி கூட இறுதியிலே எங்களுக்கு வராது. நாம் அறையில் அணியும், அறையில், அறை என்பது எங்கள் இடை இடையிலே அணியும் அறை நான் கயிற்றிலே தொங்கும் கோவணம் கூட எங்களோடு கூட வராது என்ற உண்மையை உணர்ந்து எங்களுக்கு தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். இங்கே அடுத்த வரமாக எங்களுடைய மல்லியம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் தோன்றுகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம். சரவணன் நினைப்பே துண்டிக்க வேண்டும், துண்டித்து விட்டார் போல் தெரிகின்றது. இப்பொழுது அடுத்த உறவாக மீண்டும் ஒருவர் வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
0: நீண்ட நாட்களுக்கு முன் தர்மபுரியில் இருந்து எங்களுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்கள் வருகின்றார். வாருங்கள் தலைவரே, வாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா
4: ஐயா? வணக்கம் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அம்மா எப்படி இருக்கிறாங்க? நீண்ட நாள் ஆனது.
0: நீண்ட நாள் ஆனாலும் நினைவுகள் நீங்கவில்லை. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா?
4: எல்லாம் நல்லா இருக்கிறீங்க.
0: சரி,
4: அனைவரும் சுகம்.
0: அனைவரும் சுகம் என்ற நல்ல செய்தியை தந்திருக்கின்றீர்கள். நாங்களும் நலம், எங்கள் உறவினர்களும் நலமாக இருக்கின்றார்கள். வானொலி நண்பர்களும் உறவினர்களும் நேயர்களும் அந்த வேளையிலே தர்மபுரியிலே இன்று காலநிலை எப்படி இருக்கின்றது? நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து பேசும்பொழுது ஒவ்வொரு காலநிலைகளையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். எப்படி இருக்கின்றது அங்கே
4: ஐயா? ஆடி மாசம் காத்து பிச்சுக்குதுங்க, இருந்தாலும் வெப்பம் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு.
0: ஆடி மாத காற்று வந்து அம்மியே தூக்கி விடும் என்று கூறுவார்கள் அல்லவா? விசக்காற்று அடிக்கணும், விசைக்காற்று அடிக்கின்றது. அது விசக்காற்றாக இல்லாமல் இருந்து விசைக்காற்றாக இருந்தால் காரியம் இல்லை.
4: ரெண்டும் சேர்த்துதான் அடிக்குது. விசைக்காற்றாக
0: விசைக்காற்றாக இருக்குது, விசைக்காற்று. ஆமா, இவரது அறிவித்தல்களுக்கு அறிந்து
4: கொஞ்சம்
0: இந்து சமுத்திரத்துல
4: வெப்பம் கூடுதலா இருக்குன்னு சொன்னீங்க.
0: ஆமா ஆமா ஆமா, இந்து சமுத்திரத்துல ஒரு பயங்கரமான ஒரு வெப்ப அனல் ஒன்று குடிகொண்டிருக்கின்றது என்றும், இலங்கை இந்திய நாடுகளில் சில பகுதிகளை தாக்கும் என்றும், விரைவிலே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து பசுமையின் அம்சம் குறையும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. வானிலை அறிக்கையாளர்கள், நாங்கள் கடும் காலம் என்று கூறிக்கொள்ளுவோம் இல்லையா? கடும் காலம், கடும் காலம். சரி, உங்க பணியிடம் எப்படி இருக்கின்றது?
4: பணியெல்லாம் கொஞ்சம் வேலை பலம் அதிகம் ஆயிடுச்சுங்க, அதனாலதான் கலந்துக்க
0: முடியும்.
4: இன்னைக்கு நான் விடுமுறை எடுத்துருந்ததுனாலதான் ஐயா கிட்ட பேச, ரொம்ப நாளாச்சு பேசணும் பேசணும்னு நினைப்பேன். சரி, இன்னைக்கு பக்தி வேலையில ஐயா கிட்ட ஒரு வருகை பதிவேட்டுல கையெழுத்து போட்டதான் ஓடி வந்தேன். நல்லா அந்த இன்னைக்கு நிகழ்ச்சிகள்லாம் அருமையா இருக்குது. அந்த பிரித்தானியால இருந்து ஒரு சகோதரி பேசுனது அருமை அம்சமா இருந்தது. அதுக்கடுத்து சரவண ஐயா சொன்ன கதையும் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள்ங்கய்யா.
0: அதனால் இப்பொழுது ராஜ்குமார் அவர்களும் தரப்போகின்றார் தன்னுடைய அனுபவத்தில். எத்தனையோ யாத்திரைகள், தல யாத்திரைகள் செய்வதில் தலை சிறந்தவர் அல்லவா? நீங்கள் தூரதேசம் இருக்கின்ற ஆலயங்கள் எல்லாம் சென்று தரிசித்து அதை பற்றி எங்களோடு வந்து விமர்சிப்பீர்கள். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது, இருந்தது, என்றும் இருக்கும் என்று எண்ணுகிறேன். கூறுங்கள் உங்களுடைய அனுபவங்களை.
4: இல்லைங்கய்யா, நான் கன்னியாகுமரியிலிருந்து காசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேங்க. நான் சொல்லுவாங்கல்ல, காசி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி போயிருப்பான். காவி மட்டும் தான் கட்டல,
0: கட்டி இருக்கலாம். அழகா இருக்கு ராஜ்குமார் காவி கட்டினால் பக்த ஊழியர்கள். அது ஒரு
4: குடும்பம் இருக்குது, அதனாலதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேங்க.
0: குடும்பத்துக்கு,
4: குடும்பத்தை விட்டு போக முடியாது
0: இல்லைங்க. குடும்பத்துக்கும் சேர்த்து இல்ல, காவிய காடி காவி கட்டியவர்கள் எல்லோரும் சன்னியாசம் என்று இல்லை தானே? குடும்பமாக நீங்கள் காவியை கட்டலாம் தானே? காவியின் நோக்கம், காவி என்பதன் நோக்கம், நாங்கள் அருளை காவி கொண்டு செல்கின்றோம். எங்கள் பிற அழகு சாதனங்களும் ஆடம்பரங்களையும் விட்டு காவி என்பது மிகவும் துல்லியமாக ஒரு தூய்மையானது. அகத்தூய்மை இருக்கும் வேளையிலே பிரதியிலும் எங்களுக்கு பிற தூய்மையும் உண்டு என்பதற்காக நாங்கள் அந்த அணிகலன்கள், அந்த ஆடைகள் அவற்றை விட்டு காவியையும் எங்களுடைய சைவ சின்னங்களையும் நாங்கள் அணிந்து கொண்டு செல்லும் பொழுது எங்களை பார்த்து அடுத்தவர்களும் கையெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் அந்த வகையில் இதுவும் ஒன்றுதானே ஐயா? அதற்காக கூறுங்க. அதற்காக காவியை கட்டிக்கொண்டு சன்னியாசம் போக முடியல நான் கூறவில்லை தானே? கூறுங்கள்.
4: சரவணய்யா பேசுனதை கேட்டங்கய்யா, மதுரையில மட்டும் எல்லா வீட்லயும் மீனாட்சி அம்மா ஆட்சி தானே இருக்குது.
0: அது உண்மை, அது வாழ்க்கையில அரசு அதே தானே. அது முதலில் நாங்கள் இங்கே செல்லாபித்து கொண்டோம் அன்பு மகளோடு மூன்று டபுள் ஜூகள் என்று அந்த அவ வைஃப் என்று கூறினால் அது நாங்கள் இப்படியும் கூறுவோம். என்ன சிதம்பரமா தனக்கு சரிபாகத்தை கொடுத்திருக்கின்ற அந்த தாயினுடைய வேண்டுதலுக்கு அது பரிபாலனத்துக்காக
4: அந்த கோயில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வந்து எங்க மாவட்டத்துக்கு அடுத்த மாவட்டங்க, நாமக்கல் மாவட்டம் சொல்லுவாங்க.
0: நீங்க சென்று வந்தீர்கள் தான் எங்கும், அங்கும் சென்று வந்தீர்கள்?
4: ஆமாங்க ஐயா, நல்லா இருக்கும் கோயிலு. திருச்செங்கோடு, திருச்செங்கோடுன்னு வாங்க, அங்க முருகர் நல்லா இருக்கும் கோயில் பார்க்க வேண்டிய. அது வந்து இன்னொரு என்னன்னு கூடுதல் அதுல விசேஷம் என்ன பாத்தீங்கன்னா, கண்ணகி, மதுரை எடுத்த கண்ணகி அம்மா வந்து அங்க திருச்செங்கோடு மலையில தான் போயிட்டு விண்ணுலகத்துக்கு போனதா ஒரு சரித்திரம். மதுரை எரிச்சிட்டு அப்படியே காட்டு வழியா நடந்து வந்து திருச்செங்கோடு மலையில ஏறி அப்படியே விண்ணுலகத்துக்கு போனதா, அதாவது புஷ்ப விமானம் வந்து கூட்டிட்டு போனதா ஒரு வரலாறு.
0: சந்ததி அங்கேயும் ஆட்சி செய்திருக்கிறது இல்லையா? சக்தி இல்லாம இந்த உலகில் நாங்கள் இல்லையா? தந்தையால் கூட தனித்து எங்களை படைக்க முடியாது இல்லையா? தந்தையார் அன்னையும் பிதாவும் முன்னரை தெய்வம். அந்த தாய் தந்தையர் என்று இரண்டும் இல்லாமல் தாயாராலோ அல்லது தந்தையாராலையோ ஒரு உயிரை உற்பத்தி ஆக்க முடியாது. இருவரும் வேண்டும். அதனால் தான் என்னவோ அதனால் தான் என்ன போல அதனால் தான் சைவ மக்களாகிய நாங்கள் சிவசிந்தத்துங்கள் மிகவும் வணங்கக்கூடியதாக சிவபெருமானை கண்ணால் காணாது விட்டாலும் படைப்புக்கு உறுதியாக இருப்பதுதான் எங்களுடைய சமயம். அதிலே சிவலிங்கத்தை தருகின்றார்கள். அங்கே ஆவடையும் லிங்கமும் அதைத்தான் கூறுகின்றது இல்லையா? அந்த தாயார் இல்லை, அதனால்தான் தாயார் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் இயங்க முடியாது. சாதாரணமா நீங்கள் இப்ப கூறியது போல தலையணை மந்திரம் என்று கூட ஒன்று இருக்கின்றய்யா, எந்த வகையில பார்த்தாலும் எந்த வகையில பார்த்தா
4: அது வந்து ஐயா அது வந்து அந்த காலத்துல இல்லைங்க, இப்பதான் செல்போன் வந்துருச்சு இல்லைங்க, உடனுக்குடனே மெசேஜ் போயிருது.
0: அது அதை
4: வீட்டுக்கார எடுக்கலாம் வாய்ஸ் மெசேஜ் போட்டுறாங்க.
0: அது உடனே அதெல்லாம் கொடுக்கப்பட்டது என்னென்றால் தாயினுடைய சக்திக்காகத்தான். தாய்க்கு அவ்வளவு சக்தி இருக்கு, எங்க நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஐயா அம்படி விடுவா அகப்பட்டு விடுவார் இல்லையா? நகைச்சுவையோடு போய் கொண்டிருக்கின்றோம். சிறப்பான அப்படி அம்மா அப்படி அங்கே உங்களுடைய தமக்கையார் அக்கா சகோதரி உமையவள்ளவர் நல்ல பெயரை கொண்டவர் உமையவள்ளவர்.
4: அக்கா பையன் ராஜராஜன் நல்லா இருக்காரு.
0: ராஜராஜன் இப்ப சென்னையில் இருக்கின்றாரா தர்மபுரியில் இருக்கின்றாரா?
4: இல்ல தர்மபுரியில தான்
0: வந்து நீதிமன்றத்தில் பணிபுரிந்து கொண்டு வழக்கு. வாழ்த்துக்கள் சிறப்பு. அவர்களை வாழ்ந்து கொண்டோம். மகள் எப்படி இப்பொழுது உயர்தர கல்விக்கு சென்று விட்டாவா?
4: இப்ப கல்லூரி உயர்கல்விக்காக காத்திருக்கிறாங்க.
0: வேற என்னால சிறுவர் பூங்காவை அலங்கழித்த ஒரு மாணவியல சிறந்த செல்வி சிறப்பாக இருக்க வேண்டும்.
4: எல்லாம் அவளே என் பொண்ணே எல்லாம் தயார் பண்ணா, நான் எதுவுமே உதவி பண்ண மாட்டேன், அவளே எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி அப்ப பள்ளியில இருந்து வருவா, வந்துட்டு உடனே ரெடி பண்ணி
0: கடமை. சில சில சமயங்கள்ல உங்க பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு கூட உதவி புரிவார் இல்லையா? அதை நான் மறக்கவில்லை. பக்குவமான ஒரு பெண் குழந்தை. வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் சிறப்படைய வேண்டும். அதற்கு பக்தி மயம் மிக முக்கியமானது. பக்தி வழிதான் எங்களை சரியான பாருங்கள். இன்று குழந்தைகள் எல்லாம் இப்படி எல்லாம் செல்கின்றனர். அவர்களுக்கு பக்தி மார்க்கம் புரியவில்லை. ஏனென்றால் அந்த பக்தி மார்க்கத்தை பெற்றாராகிய நாங்கள் தான் புகுத்த வேண்டும் அவர்களுக்கு. எவ்வளவு ஆலயங்கள் இருந்தாலும் பாடசாலை இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் வீட்டிலே பக்தி மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுதுதான் அவர்கள் பின்பற்றுவார்கள். பக்தி மார்க்கத்தால் வீழ்ச்சி அடைந்தவர்கள் யாருமே இல்லை. அதை அவர்களுக்கு போதிக்கணும். அதிலே வீட்டில் அடிக்கடி நாங்கள் திருக்குறளில் ஒரு அடியாவது அங்கே கூற வேண்டும். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை நீக்கல் அரிது என்றால் என்ன என்று ஒரு சாப்டர். நீங்கள் உணவு அருந்தும் பொழுது ஒன்றாக குழந்தைகளோடு சகோதரர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு தலைப்பை போட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த சம்பாஷணைகள் எல்லாம் அங்கே திரும்பிவிடும். பக்தி மார்க்கத்துக்கு பக்தி என்று ஒன்று வேண்டும் எங்களுக்கு. பக்தி இல்லை என்றால் உண்மை பொருளை அடைய முடியாது. உண்மை பொருளை அடைந்தால்தான் உன்னதமாக எங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ராஜ்குமார் உங்களுக்கு நான் கூற வேண்டிய, நீங்கள் தான் சிறு வயதில நீச்சல் அடித்து உயிரை காத்த ஒரு மன்னவன் அல்லவா? நன்றி நன்றி சார். என்று
4: நன்றியா
0: என்ன பாடலை கேட்கலாம் ராஜ்குமார்?
4: ஐயா தாய் மூகாம்பிகை படத்துல ஜனனி ஜனனி ஜெயராஜ்
0: ஜனனி ஜனனி ஜனனி
4: ஜனனி
0: எங்க ஜனனி எங்க பாடுவீர்களா? ஜனனி ஜனனி
4: அந்த அளவுக்கு வராதுங்க. அவ இளையராஜா ஐயா பாடுற அளவுக்கு,
0: அதனால்தான் நீங்கள் பாட பாடுவோர் பாடலாம் ஓடி ஒழிப்பீர்கள் எனக்கு தெரியும்.
4: விளையாடுகின்றது
0: ஜனனியில ஒரு சில வார்த்தைகள் சமஸ்கிருதமா இருந்தாலும் அதுல வருகின்ற தொனி இசை அத்தனையும் அது எங்களுக்கு பொருளை புரியக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் இருக்கின்றது. அவர் அப்படித்தான் அதை
4: சமைத்தார்.
0: சிறப்பு சிறப்பு. உங்களுக்காக நாங்கள் உங்களோடு இணைந்து ஜனனி ஜனனியை ஆராதிப்போம் இல்லையா?
4: அம்மாவை கேட்டதா சொல்லுங்க.
0: அம்மா இப்பொழுது உங்களோடு பேசும் பொழுது அங்கே ஆள் உறக்கத்தில் இருந்தவர் எழுந்து வந்து செல்லுகின்றார். கலையத்துக்குள்ளே ஒரு தலைவர் வந்து கண்ணோட்டம் விட்டு விட்டு போகின்றார். நலமாக இருக்கின்றார். நீங்கள் பேசுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.
4: நன்றி நன்றி.
0: அவரிடம் அத்தோடு அவரிடம் உங்களுடைய விவரத்தை நான் ஒரு தலைவை கூறுவேன் நிகழ்ச்சி முடிந்த பின்பு.
4: நன்றி
0: எல்லோருக்கும். நன்றி. வாழ்வோம் வளமாக. நன்றி ராஜ்குமார். நன்றி நன்றி நன்றி. மூன்றில் தமிழ் வானொலியின் பக்தி வேளையிலே வந்து கலந்துரவாடும் அன்பு உண்மை சம்பவங்களை தங்களுடன் புகுத்தி தாங்கள் கண்ட அனுபவத்தை பெற்ற அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வேளையில் எங்களை அறியாமல் இறைபக்தி மேலும் வளர்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இப்பொழுது மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மீண்டும் அழைப்பை தந்திருக்கின்றார். அவருடைய இணைப்பு இன்னும் சரியாக எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நேரம் சரியாக 12:30 நண்பகலாக எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கும் உங்களுடைய காலநிலைக்கு ஏற்ப இப்பொழுது ஈழமணி திருநாட்டிலும் பாரதத்திலும் தென்னகத்திலே 10 இரவு நேரம் என்று கூறுகின்றது. இரவும் பகலும் இணைந்திருக்கும் நாங்கள் இன்று பக்தி வேளையை நலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இறைவனுடைய அருள் என்றும் எங்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். இங்கே அலையுங்கள் 6478746415 என்ற இலக்கத்துக்கு. இப்பொழுது ஒரு அந்த உறவு தோன்றுகின்றார், அவரை அழைத்து விடும். ராஜ்குமார், நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். இதோ வந்துவிட்டார். அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள், உங்களுடைய ஆதார அட்டையை சமர்ப்பியுங்கள். உங்கள் ஆதார அட்டையை சமர்ப்பியுங்கள். வணக்கம்
5: வணக்கம்.
0: வந்தவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னையா, உங்களுடைய தொலைபேசியினுடைய அழைப்பு துல்லியமாக இல்லை. எங்கே இருக்கின்றீர்கள்? வீட்டில் இருக்கின்றீர்களா அல்லது வழியில் பேருந்தில் இருக்கின்றீர்களா? நீங்கள் செல்லும்படியெல்லாம் ஒன்றியல் தமிழ் வானொலி இணையம் அன்புறவல்லவா அவருக்கு. வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: ஆதார அட்டையை சமர்ப்பியுங்கள். யார் பேசுகிறீர்கள், எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
5: தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம், கே எஸ் கிருஷ்ணன்.
0: அது சிரிப்போட கூறுகிறீங்களா? கே எஸ் கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் வந்து விட்டார். உங்களுக்கு இங்கே வரவு வைக்கப்பட்டு விட்டது. நீங்கள் நல்ல பிள்ளை என்று நாங்கள் நினைக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
5: மகிழ்வாக இருக்கிறேன்.
0: என்னவென்றால், நான் ஆரம்பத்திலே உங்களுடைய குரல் எனக்கு இடையூறாகவும் தடுமாற்றமாக ஒலி பெறும் பொழுது புரிந்து கொண்டே நீங்கள் வீட்டில் இல்லை, அதனால் தான் கேட்டேன். வீட்டில் இருக்கின்றீர்களா, பேருந்தில் இருக்கின்றீர்களா? எங்கே கிருஷ்ணகிரி சென்று கொண்டிருக்கின்றீர்களா, வேறு எங்காவது போகிறீர்களா? மகள் வீட்டுக்கு பேர குழந்தையுடன் உல்லாசமாக இருக்க போகின்றீர்கள். பேர குழந்தைகள் என்று ஒரு செல்வத்தை பெறுவதே இறைவனுடைய கடாட்சம் தான். சரி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். பயணம் எப்படி இருக்கின்றது? அங்கே பிரயாணி கூட்டம் எப்படி, பிரயாணம் செய்கின்ற பயணிகள் கூட்டம் எப்படி இருக்கின்றது?
5: கூட்டம் இல்லையா?
0: அப்ப அமைதியாக ஒரு இடத்தை தெரிந்து அதனை அமர்ந்து விட்டீர்கள். அப்ப என் மகள் அனுஷியாவும் உங்களுடன் வருகின்றாரா? கையில பிடித்தீர்கள். கையை பிடிக்கும் பொழுது காலம் வரை உன்னோடு இருப்பேன் என்றுதானே உறுதி கூறி விட்டு, அதனால் செல்லும் இடமெல்லாம் அணைத்துக் கொண்டு சக்தி இல்லாமல் சிவம் இயங்காது ஐயா. எனக்கு தெரியும், அங்கே விட்டுட்டு அங்கே விட்டு விட்டு இங்கே வந்து நீங்க படும் பாடு எல்லாம் நான் அறிந்தேன். வாழ்த்துக்கள். சரி, இன்னும் எவ்வளவு நேரம் பயணம் செய்ய வேண்டும் உங்களுடைய பேர குழந்தைகளை பார்ப்பதற்கு? இன்னும் எவ்வளவு நேரம் பிடிக்கும் நீங்கள் உங்கள் பேர குழந்தைகளை சென்றடைவதற்கு?
5: 4:00
0: ஓ, அப்ப இப்பொழுது நள்ளிரவா இல்லை? இப்பொழுது உங்களுக்கு 10:07 ஓ அதிகாலை. இன்னும் நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்? ஓ, நீண்ட நேரம் பயணம் செய்ய வேண்டும். 8 அளவு
5: இன்னும் 2
0: மணி நேரம் ஆகுது. பாதுகாப்பாக ஆரோக்கியமாக உங்கள் பயணம் அமைய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிவாராக. எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு.
5: நன்றி.
0: சரி, உங்களுடைய அனுபவம் இப்பொழுது நீங்கள் மகளை பார்த்து, மருமகனை பார்த்து, பேர குழந்தைகளை பார்த்து உறவாடி வருவதற்காக செல்லும் இந்த வழியில் மனத்திலே என்ன நினைவோடு போகின்றீர்கள்? என்ன எண்ணம்? மகிழ்வோடு மனதுக்குள்ளே ஒரு எண்ணம், இந்த பயணம் சிறப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நான் என் குழந்தைகளை சென்று பார்க்க, அவர்கள் நலமாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்றுதான் என்னால் அமைய தவிரை வேற்று எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய கடாட்சம் தான். ஏனென்றால் அவன் அன்றி அணுவும் அசையாது. இந்த அசைவுகள் எல்லாம் ஏற்படுவது அவருடைய ஆட்சியிலே தான். அதிலும் சக்தி இன்றையில் சிவம் இல்லை, சிவன் இன்றையில் சக்தி இல்லை என்று அன்னையும் தந்தையுமாக இறை சக்தி எங்களுக்கு திருவருள் தருகின்றது. அதில் எந்தவித மாற்றமோ வெறுப்போ இல்லை. அதனால்தான் நீங்களும் இந்த பயணத்தை மீட்டு பெற்று முழுமனதோடு செல்வதற்கு இருவரும் ஒன்றாக பயணிக்கின்றீர்கள். இதெல்லாம் இறைவன் தந்த வரமையா. நீங்கள் தனியே பயணத்தில் செல்லும் பொழுது உங்கள் மனைவி வீட்டிலே இருந்தால் உங்களுக்கு மனைவியை விட்டு விட்டு வந்துவிட்டு அவர் என்ன பாடகம் எப்படியோ என்று ஒரு எண்ணமும், அவர் தனியே போகின்றார் பயணம் எப்படி இருக்குமோ தூங்கினாரா உணவருந்தினாரா என்று ஒரு ஏக்கமும் மனைவி இது இருக்கும் ஐயா. இருவரும் சேர்ந்து சென்று விட்டால் எது நடந்தாலும் ஒன்றாக தானே நடக்கும். நல்லதும் வாழ்க்கையிலே கிருஷ்ணா நாங்கள் பார்க்கின்றோம், அப்பன் அம்மை பிள்ளை மாமன் மருமகன் நாத்தனார் என்றெல்லாம் எங்கள் தெய்வீகத்திலே உறவு முறைகள் உண்டு. அதனால்தான் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் ஒரு இடத்திலே கூறுகின்றார், எங்களுடைய சைவ மதம் இந்து மதம் ஒரு லௌகீக மதம் என்று கூறுகின்றார். அதாவது குடும்ப சாகரம் தான் அங்கே இருக்கின்றது. அவர்கள் இப்ப நாங்கள் எப்படி நடக்கின்றோமோ அதை பார்த்து எங்கள் பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். எங்கள் ஊரில் முன்னோர்கள் எப்படி நடந்தார்களோ அதை நாங்கள் பின்பற்றி நடந்து கொண்டு போகின்றோம், வழியில் நடந்து கொண்டு போகணும். அதே போன்று தெய்வம் எப்படி இருக்கின்றதோ அவர்களோட உறவு முறைகள் எப்படி எல்லாம் கொண்டாடப்படுங்களோ அதே போன்று எங்களுக்கு உறவு முறைகள் இருக்கின்றது. அவர்களும் அந்த நாங்கள் அதை பார்த்துத்தான் எங்களை இந்த பண்பு பண்பாட்டு கலாச்சாரம், அதாவது பண்பாடு என்பது தமிழ், கலாச்சாரம் என்பது வேற்றுமொழி, பண்பாட்டு விழுமியங்கள் எங்களை தாக்கி எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. இதை யாரும் மறக்க முடியாது இல்லையா கிருஷ்ணா? இதையெல்லாம் நாங்களாக எங்களுக்கு யாரும் வந்து சொல்லி கொடுத்து விட்டு போகவில்லை. வழி வழியாக பழக்கங்கள் அது வழக்கமாகி இன்று அது பழக்க வழக்கமாக எங்களிடம் புகுந்து பின்பற்ற செய்கின்றது. அதை பார்த்து நம் பிள்ளைகளும் பின்பற்றுவார்கள். அதனால் தான் நான் முன்பு குறிப்பிட்டேன், இதற்கு நாங்கள் தான் வழி நடந்து காட்ட வேண்டும். இந்த பக்தி முறை பிள்ளைகளிடம் ஏற்று அவர்கள் பின்பற்றி எதிர்காலம் சிறப்பதற்கு வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் பெற்றார்கள் மட்டுமில்லை. ஆமாம், வழிகாட்டியாக. ஆனால் வழிகாட்டும் வகையிலே முன்பு எங்களை பொதுவாக நாங்கள் வாழ்க்கையிலே தென்னகத்து திரைப்படம் தமிழ் திரைப்பட துறையினை உதாரணமாக வைத்து பின்பற்றுவது வழக்கம். அது எங்கள் பக்தியை வளர்த்தது, சக்தியை வளர்த்தது, ஏமாற்றத்தை காட்டி கொடுத்தது, தீங்குகளை செய்யக்கூடாது என்று பண்பாடுகளை உறுத்தியது, இப்படி பல கருத்துக்களை கொண்டு வந்தது. அதை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா இன்று அப்படி அல்ல, வேறு எங்கோ போவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கின்றது. அதனால் நாம் முன்னுக்கு வழிகாட்டி சமுதாயத்தை முன்னெடுத்து வருபவர்கள் அதை பின்பற்ற வேண்டும் இல்லையா? சிறப்பு. சரி, உங்கள் நீங்கள் பயணத்தில் செல்லும் பொழுது உங்கள் உணவு முறைகள் எப்படி? அழகாக இருக்கின்றது தமிழ் பொக்கிஷத்திலே கலந்து இத்தனை கருத்துக்களை தருகின்றது. இதுக்கெல்லாம் முன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு எவ்வளவு உங்களை
5: வளர்த்து
0: அது போட்டி அது போட்டி அவர் விடாமல் இணைக்கின்றார். உங்களுடைய இணைப்பை நான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நான் உங்களுக்கு பணி எல்லாம் முடிந்து விட்டதா? உங்களுடைய எல்லாம் கொடுத்து முடித்து விட்டு இப்பொழுது ஓய்வு ஓய்வில் சென்றிருக்கின்றீர்கள். சிறப்பு. உலகத்தை காக்கும், உலகத்தின் மானத்தை காக்கும் புனிதமான தொழில் அல்லவா உங்கள் தொழில். நெய்தல் என்பது சாதாரணமானதல்ல. சரி, உங்கள் பயணம் சிறக்க வேண்டும் என்றாம் வல்ல இறைவனின் அருளோடு நீங்கள் கிருஷ்ணகிரி சென்று குழந்தைகளோடு உலாவி மகிழ்ச்சியோடு பெற வேண்டும். என்ன பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம் என்று?
5: சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடிய ஒரு பாடல் ஐயா. அகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே, எங்கள் அகமால துதிக்கின்றோம் உன்னையே. அகிலாண்ட ஈஸ்வரியே, அந்த பாடல்.
0: இது அவருடைய தனிப்பாடலா அல்லது திரைப்பட பாடலா?
5: தனிப்பாடல்
0: தனிப்பாடல். வாழ்த்துக்கள். சிறப்பாக பாடலை உங்களுக்காக நான் தருகிறேன். உங்களுக்கு அதை கேட்டு மகளும் பாக்கியம் அங்கே இருக்கின்றது. இந்த வேளையிலே மகள் அனுஷியா ஏதாவது பாடல் கேட்டால் அவரால் தனித்து கேட்க முடியுமா அந்த பாடலை? இல்லை, அதனால தான் கேட்கிறேன். ஒரு செல் தான் இருக்கு, ஒரு கைபேசி, அதிலே வரும் போது நீங்கள் இரகசியமா காதல மடி கேட்பீர்கள். அதை அருகில இருந்தாலும் அவவால் கேட்டு அனுபவிக்க முடியாது இல்லையா? ஆனால் ஒன்று செய்ய முடியும், ஒன்று செய்ய முடியும், அவவின் உங்களின் பாடலையும் அவ உங்களுடைய பாடலை அவரால் உங்களுடன் இணைந்து கேட்க முடியாது. அதே போன்று அவர் நீங்கள் மட்டும் கேட்பீர்கள். அதே போன்று அவர் ஒரு பாடலை தருவா கேட்பாரா இருந்தால் அந்த பாடலை நான் ஒளிபரப்பும் பொழுது உங்களுடைய கைபேசி அவரிடம் கொடுத்து விட வேண்டும். அவர் கேட்டு மகிழ்வார். பக்கத்துல இருந்து நீங்களும் காது கொடுப்பீர்கள், கேட்டு மகிழலாம். அவங்க என்ன பாடல் வேண்டும்?
5: மருதமலை யானைன்னு பாடல் சொல்லியிருந்தாங்க. மருதமலை யானே நாங்கள் வணங்கு பெருமானே.
0: அவ்வளவுக்கு விருப்பம் அந்த பாடல். அந்த பாடலை நான் முடிந்தவரை ஒளிபரப்புகிறேன். அந்த பாடல் வரும் என்று நான் கூறியவுடன் தயவு செய்து அவரிடம் அந்த தொலைபேசியை கொடுத்து அவருக்காவது குடிநீர் செய்யுங்கள். மருதமலையானே வாழ்த்துக்கள். அன்பு மகளே அனுஷியா, உங்கள் பயணம் சிறக்க வேண்டும். கணவனும் மனைவியுமாக நீங்கள் சென்று உங்கள் குழந்தைகளை பேர குழந்தைகளோடு மகிழ்ந்து மீண்டும் வாருங்கள், இணைந்து பேசலாம். நன்றி நன்றி கிருஷ்ணா.
5: நன்றி
0: நன்றி மகளே அனுஷியா. நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் அன்பு மகாலிங்கம் மகிழ்ச்சிக்குரியவர் மீண்டும் இணைந்து வந்து விட்டால் அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் மகிழ்ச்சிக்குரியவரே. வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம். இத்தனை நாட்கள் வந்து இந்த மாதிரி தவம் கிடைக்கலையா? ஏன்னா வானொலிக்கு வந்து உடனே வந்து எனக்கு கிடைச்சு விடும். இன்று பக்தி வேலையினால தவம் கிடக்க வேண்டியதா? இந்த
0: வேண்டியதாயிற்று. ஆனாலும் முயற்சி திருமணி ஆக்கும் இல்லையா? விடாப்படியாக இணைந்து நீங்கள் இணைந்து விட்டீர்கள். சிறப்பு சிறப்பு. மாலிங்கம் அவர்களே, அங்கே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? மல்லியத்திலே
6: பகல் பூரா பகல்ல சரியான வெயில் தான் ஐயா. மாலை சுமாராக அந்த இதா இருக்கு. ஆனா வெப்பம் வெப்பமா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க
0: வரைக்கும் நீங்கள் பகல் வேளை கடுமையான கொடும் வெயில் வெப்பம் என்றது அதை சரியானது என்றும், நல்ல குளிர்மையாக கொஞ்சம் தட்பமாக இருக்கிறது சுமாரானது என்றும் கூறுகிறீர்களே. பாருங்களேன், இந்த சரியானது என்றது இத்தனை கருத்துக்களை தருகின்றது இல்லையா? சாட்டியான வெப்பம் ஐயா, சாட்டியான வெப்பம். நீங்க சரியாக செய்திருக்கின்றீர்கள் என்றும் கூறுகின்றோம். சரியான முறையான என்றும் கூறுகின்றோம். சரியான என்றது கடும் என்பதை தருகின்றது எங்களுக்கு. சரி, இப்பொழுது
6: முறையாக
0: உங்களுடைய பக்தி வேளையிலே என்று உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் தானே? நீங்கள் தானே வள்ளலாருடைய வாரிசாக இருப்பவர்கள்.
6: உண்மையா உண்மையா உண்மையா? இது ஒரு உண்மையான கதை. உண்மையான கதை இல்லையா? உண்மையா நடந்த நிகழ்வுயா? இன்றும் அதற்கு சாட்சிகள் கடலூரில் இருக்கிறதுயா? அது முன்கூட்டியே சொல்கிறேன். அது என்னன்னா, இன்னும் சொல்ல போனா இலங்கையிலே தமிழ் ஆற்றலோட ஒரு பெரிய மகானாக திகழ்ந்த ஆறுமுக நாவலர்னு ஒரு ஒரு தமிழ் பண்டிதர். அவர் வந்து மதுரை சங்கத்துக்கும் தமிழ் சங்க தலைவராகவும் இருந்தார். அந்த சமயம் வள்ளலார் வந்து பாடல்கள் திருப்பா அருள்பான்னு அந்த பதிவு செஞ்சு 1596 வரிகள் எழுதிய பாடலை அந்த புத்தகமாக வேலாயுதம் முதலியாருங்கிறவர் வெளியிட்டார். அவர் வேண்டான்னு சொன்னார். வள்ளலார் சொன்னார், இது தேவையில்லை, இருந்தாலும் தேவையில்லைன்னு சொன்னப்போ அவர் எங்களுடைய ஆசைக்காக வேண்டி நான் நீங்கள் வந்து அடுத்தவங்க இதை வந்து அனுபவிக்கணும், எப்படி திருக்குறள் திருவள்ளுவர் எழுதுனது வந்து பிரதிகளாக வந்ததோ அதே மாதிரி நீங்கள் எழுதின இந்த அருள்பாவை, அதுவும் அருள்பான வச்சதே வந்து அந்த வேளாதே முதலியார்னு ஒருத்தவர் தான், அவர் சிஷியன். அதை வச்சு சொல்லி சொல்லும்போது தமிழ் ஆர்வலர்கள் சில பேர் இந்த ஆறுமுக நாவலர்கிட்ட முறையிட்டு இது வந்து அருள்பான்னு எழுதியிருக்காங்க, இது அருள்பாள் இல்லை, அவருக்கு வந்து ஒரு பித்து பிடித்த மாதிரி ஒரு மனிதர் தன் இஷ்டத்துக்கு எது வருகிறதோ அது உளறி கொண்டு இருக்கிறார், தெய்வீக பற்றும் இல்லாமல் குருவ வழிபாடு இல்லைன்னு கூறி அது பிற இந்த தெய்வ மறுப்பு நிலையெல்லாம் எடுக்கிறாருன்னு சொல்லி ஆறுமுக நாவலர்கிட்ட முறையிட்டதுனால ஆறுமுக நாவலரும் அதை இது பண்ணி ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும்னு, வழக்கு வந்து கடலூர் மஞ்சக்குப்பங்கிற ஒரு ஏரியாவில் அந்த வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நடந்து கொண்டு இருந்தது. இறுதி கட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபைனல்ல அது வந்து வக்கீலுடைய வாதங்கள் நடந்து முடிந்து தீர்ப்பு எழுதுவதற்கு இரு குற்றஞ்சாட்டு குற்றப்பட்டவரும் குற்றம் சுமத்தினவரும் வந்து நேரடியா வரணும் அப்படிங்கறது அந்த இது இப்போ இன்றும் நடைமுறையில உள்ளதையா. அந்த மாதிரி கடலூர் கோர்ட்டுல நீதிமன்றத்துல அந்த இருவருமே வந்து ஆஜராக வேண்டியது இருந்தது. இருவரும் அந்த ஆறுமுக நாவலரும் வராரு வந்து இருந்துட்டாரு. கொஞ்சம் தாமதமா நீதிபதியெல்லாம் வந்துட்டாங்க. கூப்பிடுன்னு சொன்னோன்னா வள்ளலார் வந்து வராருயா. வரும்போது ஆறுமுக நாவலர் எழுந்திருச்சு நின்று அவருக்கு வள்ளலாருக்கு வணக்கம் வைக்கிறார். இத வந்து அந்த நீதிபதியா இருக்கிறவரு கவனிச்சு அதுக்கப்புறம் விவாதம் நடக்குது. விவாதம் நடக்கும் போது கேட்டாரு, நீங்க எப்படி மறுப்பான்னு சொல்றீங்க, அறுப்பா இல்லைன்னு சொல்லி மறுப்பான்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு. இல்ல அவர் வந்து சில வரிகள் இதெல்லாம் வந்து தாக்கமா எழுதியிருக்காரு, அது அவருக்கு ஏற்பட்ட மறுவில் அதாவது அருள் வந்து இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அதனால அது அருள்பா இல்ல மருள்பான்னு சொல்றாரு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் செஞ்சது தவறா இருக்கலாம், லைட்டா இருக்கலாம், இது உண்மையா இருக்கலாம், எதா இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா அவரு வரும்போது நீங்க எழுந்திருச்சிக்க அவருக்கு ஏன் வணக்கம் வைத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு நீதிபதி. இல்லையா, அவரை பார்த்தோன்னு எனக்கு ஏதோ ஒரு தெய்வீக தோற்றத்தோட வந்தது மாதிரி இருந்ததுனால எழுந்திருச்சு வணக்கம் கூறணுங்கிற அளவுக்கு, வணங்கக்கூடிய அளவிற்கு அவர் இருந்தாருன்னு. அப்பதான் அவர் நீதிபதி கேட்டார், வணங்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து வணங்கக்கூடிய தகுதி என்றால், அவருக்கு ஆற்றல் இருந்தால்தான், அந்த அருள் இருந்தால்தான் அந்த அவர் எழுதின புத்தகமும் அது அருள்பாதான் மருள்பா இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தது. இன்னைக்கும் கடலூர் கோர்ட்டு மஞ்சக்குப்பத்துல அதோடைய பிரதி இருக்குதா சொல்லி பிரதி இருக்குயா, அது வந்து வள்ளலார் வரலாற்றுல இது நடந்த உண்மை கதை. அது
0: இதை இப்பொழுது பக்தி வேளையில எதற்காக இதை கொண்டு வருகின்றீர்கள், இதை கூறுகிறீர்கள், இதில் என்ன எதை நாங்கள் பெற்றுக்கொள்வது, என்ன கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது?
6: அவரு வந்து வள்ளலார் அவர்கள் தெய்வத்து மீதையும் ஒரு அன்பு சிவன்மை அது நமச்சிவாய பக்தியோட எழுதின பாடல் இல்லையா, அதுல வந்து செய்முறைகளும் ஒழுக்கத்துடன் வாழறதுக்கும் அதுல சில இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அது பக்தி வேலையில அந்த பக்தியோட எழுதினதுனால அந்த பக்தி இந்த பக்தி வேலையில கூறணும். அவரு வந்து தெய்வமா மனித பிறவியிலேயே தெய்வ பிறவியா இருந்ததுனால அந்த இந்த பக்தி வேலையில கூறணுங்கிறது ஒரு எண்ணையா.
0: மாலிங்கம் நல்லது, பக்தி வேலை என்று நாங்கள் கூறும் பொழுது நீங்கள் அவரொரு பக்தி பாமாலையை தொடுத்திருக்கிறார் என்றதுக்காக இங்க பக்தியை நீங்கள் எப்படி நிலைநாட்ட போகிறீர்கள் இந்த பேச்சில?
6: அவருடைய
0: பக்தி மாலையில சிவன் என்ற சொல் வரக்கூடிய பதங்கள் இருக்கின்றனப்பா?
6: இருக்கின்றது.
0: அப்ப அப்படி என்றால் நீங்கள் கூறுவது போன்று ஒரு மனிதனுக்கு அவர் எப்படி எங்கு எப்போ பிறந்தாலும் அவருடைய மனதிலே ஞானம் என்று ஒன்று கிடைக்கின்றது, அது பக்தியினால் தான் வருகின்றது. ஏனென்றால் அவர் அந்த சிவன் மீது அளவறந்த பற்று வைத்திருந்தபடியால் தான் அவருக்கு அப்படியான வார்த்தைகள் தோன்றி ஒரு மாலையாக அந்த பாசுரங்களை அதுக்குள்ளே தந்திருக்கின்றார். திருவாரமோ திருபாசகமோ அல்லது திருப்புகளோ என்பது போன்று இவரும் ஒன்றை ஆக்கியிருக்கிறார். அதில் எந்த பிழையும் இல்லை. அதனால் நீங்கள் கூறியது போன்று அவரும் இறைவனை அடையும் வழியை தன்னுடக்கு தெரிந்த வகையில் பக்தி மார்க்கமாகத்தான் கூறியிருக்கின்றார். பக்தி மார்க்கம் என்பது பழக்க பழக்க பண்பாடு புளிமியங்கள் தானே ஐயா, அதை அவர் நெறிப்படுத்தி கூறுவதில் இந்த தவறு. அதனால் தான் வையத்தோள் வாழ்வாங்கு வாழ்வார் என்று அவர் அந்த அதில் என்ன கூறினாரோ அதன்படி அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்ததெல்லாம் தெய்வத்தின் கடாட்சத்தினால்தான். ஆதலால் பக்தி என்பது ஞானம் வேண்டும், பக்தி ஞானம் உள்ளவர்கள் தான் இதை அமைக்க முடியும். அதனால் அவர் பக்தியோடு தான் எழுதியிருக்கிறார். பக்தி எங்கே இருந்து வந்தது என்றால் அவர் மனித பக்தியோ மிருக பக்தியோ மனைவி பக்தியோ கணவன் பக்தியோ பிள்ளைகள் பக்தியோ என்றால் தெய்வ பக்தி என்று அங்கே ஒன்று இருக்கின்றது. அதைத்தான் நான் உங்கள் வாயினால் அதை கேட்பதற்காக கேட்டிருந்த கேள்வி. தெய்வ பக்தி இருந்தபடியால் தான் அவர் அதை அவ்வளவு தூரம் செய்யக்கூடியதா இருந்ததையா.
6: சிறு வயது முதலே அவருக்கு வந்து
0: அவருடைய வரலாறுகள் நாங்கள் எல்லோரும் படித்திருக்கணும். அப்ப அவரும் அந்த பக்தி மாலை, அதே போன்று எத்தனையோ பேர் அருணகிரிநாதரை எடுத்துக்கொள்வோம். அருணகிரிநாதர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி வந்தார். வாழ்க்கையில் எல்லா விதமான படிகளில் செல்லும் பொழுதும் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் விசுவாசமாக உணர்ந்து நடந்து, எத்தனை பேர் இருக்கின்றார்கள். பிறந்தவுடன் ஞானியாகவும், வாழும் வகை வலையிலே ஞானியாகவும், வாழ்ந்து முடிகின்ற வேளத்தில் ஞானியாகவும் ஆகியவர்களை எங்கள் நாயன்மார்களிலிருந்து கண்டுகொள்ளலாம். 3 வயதில் திருஞான சம்பந்தர், வாலிப வயதில் சுந்தரமூர்த்தி நாயனார், அடுத்து வருகின்றார் மாணிக்கவாச சுவாமிகள், இறுதி வரை போராடி இறுதியிலே அடைகின்றார் முத்தியை எங்களுடைய திருநாவுக்கரசு நாயனார்கள். இதெல்லாம் பிறகு வாழ்க்கையில் உள்ள நாள் படிகளது தான். சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்று அங்கே வகுக்கப்பட்டிருக்கின்றது.

0: அறம் என்பதை நாங்கள் பின்பற்றும் பொழுது இவையெல்லாம் அதற்குள்ளே அறைகின்றது. அணையா விளக்கு சாதாரணமானதல்ல. எத்தனை ஆண்டுகள் என்று, எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து அது அணையாமல் இருந்து கொண்டு எத்தனை பேருக்கு பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றது. அது பெரும் அறத்துக்குள்ளே பெரியதையா. சிறப்பு சிறப்பான வரலாற்றை தந்திருக்கின்றீர்கள் மகாலிங்கம் அவர்கள். உங்களுக்காக என்ன பாடலை நாங்கள் ஒலிபரப்பி மகிழலாம்?
1: அதோட இன்று வந்து அந்த கஸ்தூரி அம்மா சொன்ன மாதிரி, இன்று ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு எல்லாம் இங்க இன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடும் அம்மன் வழிபாடும் அனைத்து கோவில்களுமே இன்னைக்கு சிறப்பா நடந்தது. அது அதை முன்னிட்டு இன்று நானும் குலதெய்வத்துக்கு சென்றிருந்தையா, அந்த இடத்துல ஐயா அங்காளம்மன் கோவில் அது பேரு. ஆனா எனக்கு குலதெய்வமா இருக்கிறது பாவாடராயன்னு சொல்ற அந்த தெய்வத்தை, அதுக்கு இன்று பால் அபிஷேகமும்.
0: என்ன தெய்வம் ஐயா? பாவாடராயனா?
1: பாவாடராயன்.
0: என்ன ஐயா?
1: பாவாடராயன்.
0: பாவாடராயன் அது உங்களுடைய குலதெய்வம். சிறப்பு சிறப்பு குரங்கள்.
1: ஆமா ஐயா. அப்போதே ஒரு நீ எதுக்கு சொல்ல வரன்னா, அதுல ஒரு 2 வயது 2.5 வயது தான் இருக்கும் அந்த குழந்தை. அந்த பால் அபிஷேகம் விளையாடிக்கிட்டே இருந்தா ஐயா. ஆனா அந்த பால் அபிஷேகம் பண்ணும் போது வேற யாருமே வந்து மற்ற அருளோட சக்தி பத்தி எல்லாம் சொல்லல. பால் அபிஷேகத்தை நடக்குதுன்னு சொல்லி சொன்னாரு. உடனே அவன் என்ன செஞ்சான், அந்த பையன் எழுந்திருச்சு வந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லிட்டு அம்மா தாயே தாயே தாயேன்னு சொல்லிட்டு மகமாயி அப்படின்னு கடைசியா வந்து உக்காந்த ஐயா. அதாவது அந்த அவனுடைய ஆற்றல் வந்து அந்த பால் அபிஷேகம் பண்ணும் போது அவன் எழுந்து, அது வரைக்கும் சிறு பிள்ளைத்தனமா விளாண்டுகிட்டு இருந்தவன், அந்த பால் அபிஷேகம் போது செஞ்சு பார்த்தது வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு உணர்வு வந்து உடல் புள்ளிருப்பு ஏற்பட்டதையா அந்த குழந்தை தெய்வம்.
0: இன்று நடைபெற்றதா அந்த சம்பவம்?
1: இன்று நடந்தது.
0: எத்தனை வயது இருக்கு அந்த குழந்தைக்கு?
1: பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அவன் பாட்டா விளாண்டுகிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லிட்டு கடைசியா மகமாயி பெரியவங்க சொல்ற மாதிரி மகமாயி.
0: அதுதான் ஐயா அன்னையின் சக்தி. இது அங்காள பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி ஆலயமா?
1: என்னையா
0: எங்க அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துல நடந்தது?
1: அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துல
0: அங்கே இருந்த அங்காள பரமேஸ்வரி இருந்த அன்னை அந்த சக்தி அவனுக்கு ஞான சக்தியை கொடுத்திருக்கின்றார். அவனை அறியாமல் யாரும் அவனுக்கு ஓதி கொடுத்ததில்லை. அவருடைய பெற்றோர்கள் இதை நன்றாக வணங்கி வீடு வரும் பொழுது அவனுக்கு அந்த சக்தி தானாக வந்தது. அதனால தானே திருஞான சம்பந்தர் 3 வயதிலே தோடுடைய செவியன் என்ற தேவாரத்தை பாடி எங்களுக்கு இறைவன் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன, அன்னை என்றால் என்ன, தந்தை என்றால் என்ன, கருணை என்றால் என்ன என்று காட்டியிருக்கின்றார். அதே போன்று இந்த பையன் எழுந்துச்சுன்னா அவ்வளவு பெரியவர்கள் பெரிய அங்க வஸ்திரங்கள் அதை விட பெரிய மாலைகள் மரியாதைகள் பொட்டுகள் பிறைகள் சந்தனங்கள் குங்குமங்கள் பூசி அரவராய பாராயணங்களை செய்து கொண்டிருந்த வேளையிலே அந்த சின்ன குழந்தை எத்தனை வயது இருக்கும்? 2 வயதா?
1: 2 வயது இல்லை, 2.5 வயது,
0: 2-3 வயது. இப்பொழுதுதான் அவனுக்கு மலரை பிறந்த நேரம். மலரையிலே வந்து அதை சொல்லி செய்து வரும் பொழுது எல்லோரும் அதை உள்வாங்கி அப்படியே ஆர்ப்பரித்து அவர்களுக்கு தேகமெல்லாம் புல்லரித்திருக்கும். அதை கேட்டவுடன் இல்லையா மகமாயி என்று அவன் அறிந்தவுடன் எல்லாருக்கும் பொதுவாக அந்த குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பதற்கு அமைய அந்த குழந்தையின் ஒளியிலே அன்னையினுடைய சக்தியை நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த நல்லதோர் தத்துவத்தை உண்மையை கொண்டு வந்து கூறிய உங்களுக்கு என்னுடைய மகிழ்வான நன்றி. அதற்காக என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு?
1: அது வேலையா. அடுத்தது வந்து அந்த ஆறுமுக நாவலருக்காகண்டியும், ஆறுமுகம் எங்க அப்பா பெரியா, அதனால ஆறுமுகமானதொரு அப்படின்னு கந்தன் கருணை படத்துல அந்த ஒரு பாடல் வருங்கய்யா. அந்த எங்க அப்பாவுடைய என்னையா
0: ஆறுமுகமானதொரு என்று ஆரம்பிக்குது அந்த பாடல்.
1: வேதவர் பொருளே வானவர் பொருளே அப்படின்னு வரும்.
0: இல்ல ஆரம்பம் ஆரம்பம்
1: ஆறுமுகமானதொரு வான் கலந்ததே வரும் கந்தன் கருணைன்னு போட்டு
0: நான் முயற்சிக்கிறேன். கந்தன் கருணை என்ற திரைப்படத்து பாடல் உங்களுக்கு அப்பாவினுடைய ஞாபகம் வந்துவிடுது. கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் ஆறுமுகமானதொரு என்ற வரி வரும். திருப்புகளில் இருக்கிறது ஆறுமுகமானதொரு என்று திருப்புகளில்
1: அது
0: சார் இந்த பாடலை தெரிவித்து உங்களுக்கு அவர்

0: நல்ல உண்மையான சம்பவத்தை நீங்கள் கண்டுகொண்ட அனுபவத்தை எங்களோடும் பகிர்ந்து அருள் பெற செய்ததற்கு என்னை அங்காள பரமேஸ்வரியினுடைய அருள் என்றும் உங்களுக்கு உண்டாகட்டும். அந்த பாவாட ராயன் என்பதற்கு ஏதாவது பொருள் கூற முடியும்? என்ன காரணத்துக்கு அது ஒரு காரண பெயரா எப்படி? அது எந்த தெய்வத்தை அடிப்படையில்
1: காரண பெயர்? அது சக்தியோடைய சக்தியோட குழந்தையாக வந்து உருவெடுத்து அவர் சக்திக்கு வந்து பாதுகாப்பாக வந்த வரும்போது அவர் வந்து அந்த ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த பாவாடையை வந்து அணிவிச்சு சக்தியோடைய பாவாடை அணிஞ்சது வந்ததுனால பாவாடை ராயன். அதை நான் படித்தேன், பாவாட ராயன் பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு விளக்கோரையும் நான் சமீபத்தில் படித்தேன். அது கொஞ்சம் மறதியா இருக்கியா?
0: முடிந்தோம், புரிந்து கொள்கிறோம். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு இருக்கும். அதில் அங்காள பரமேஸ்வரியில் சென்று நீங்கள் அங்கமெல்லாம் புல்லரிக்க இந்த காட்சியை காட்டு அனுபவித்தது மட்டுமில்லாமல் எங்களோடு பரிமாறி கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கும் அப்படி அதை கேட்க உண்மையிலே தேகம் புல்லரிக்கின்றது. ஏனென்றால் இறை சக்தி என்பது உண்மை, அது இல்லாமல் இந்த உலகம் எந்த அசைவையும் இருக்க மாட்டாது. அவன் நன்றி அசைவையும் அணுவும் அசையாது. சரியா? நன்றி. என்
1: நடந்தது
0: சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை பற்றி கஸ்தூரி அவர்களும் வந்து கூறியிருந்தார். நீங்களும் வந்தால் பல கருத்துக்களை தருவீர்கள் என்று அதே போன்று நீங்களும் தந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். இது நன்றி. நன்றி நன்றி நன்றி ஐயா. இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பக்தி வேளை.
2: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: தெய்வ பக்தி கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே வந்துவிட்டார் அன்பு உறவு தேவா அவர்கள் நாச்சியார் கோவிலிருந்து. வணக்கம் வணக்கம் தேவா. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. ஓம் நமசிவாயா. ஐயாவுக்கு வணக்கம், ஐயா நலத்துக்கும் வணக்கம்.
0: ஓம் நமசிவாயா. ஐயா மட்டுமல்ல உலகெல்லாம் பிறந்து வாழும் உயிர்கள் அத்தனை பேரும் நலம் பெற வேண்டும் என ஓம் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை ஓதி வந்து இணைந்து கொள்ளும் உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். வணக்கம் தேவா, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமோடும் வளமோடும் மகிழ்வோடும் குதூகலமாகவும்
0: இருக்கிறேன். வார்த்தை மிக முக்கியம் ஐயா. அந்த குதூகலம் என்பவற்று கூறியவுடன் உள்ளத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. அதற்குள்ளே எல்லாம் அமைகின்றது. நேற்று எவ்வளவு அலைச்சல் அலைஞ்சு ஓடி திரிந்து வந்தீர்கள். உங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும், அந்த கடமை நிறைவேறும் வண்ணம் இருக்கின்ற அந்த அந்த பூரண மகிழ்வு கிடைக்க வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய. அதற்கு ஓம் நமசிவாக நிச்சயமாக துணை நிற்கும். சிவனை நம்பினோர் சிறப்பாக வாழ்வார், துன்பமடைய மாட்டார். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. சரி,
3: அது மூச்சிலேயா சிவாய நமன் சொன்னோம்னா உள்ளேயே காத்து போய்கிட்டு இருக்கும், வெளியே வர வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: ஓ, அதை உணர்ந்திருக்கின்றீர்கள். அதை கூறும்பொழுது கூட நமசிவாய என்று நமசிவாய என்று கூறும்பொழுது
3: நமசிவாயங்கிறது வந்து 8 இன்ச்சு காத்து வெள்ளப்படும்.
0: ஓ, போயிருமா?
3: 5 இன்ச்சு தான் உள்ள காத்து போகும்.
0: அளவீடுகளை வைத்து கூறுகின்றார் தேவா. அற்புதமான தத்துவம். தெரிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம். நன்றி நன்றி. சரி,
3: அது மாதிரியா இந்த வள்ளலார் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா இருந்தீங்களா?
0: ஆமா ஆமா.
3: வள்ளலாருங்கிறது இது கருணை உள்ளவன் தான். கருணை தான் அவரு. அதை யாரும் ஒரு பூச்சை கூட பின்புறுத்த கூடாது.
0: வாடிய பயிரை கண்டபோது வாடிய உள்ளத்தை கொண்டவர்
3: வள்ளலார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய இது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்க, நாட்டுல நடக்கிறதா பாத்தீங்கன்னா மனுஷனே வெட்டி கொஞ்ச நாள்ல கறிக்கடையில
0: வித்துருவான. சொல்லாம கொண்டாலும் செய்து போடுவாங்களையா? ஏனென்றால் வள்ளலார் அவர்களை வள்ளலார் போன்றவர்கள் எங்கள் வாழ்க்கையிலே வந்து நாங்கள் சந்திப்பதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் நிறை நம்பிக்கையும் நிறை பிரார்த்தனைகளும் நிறைய இருப்பதனால்தான் இறைவன் கருணர் அப்படியான உயிர் படைக்கப்பட்டு அவர் உள்ளே இருந்து அவரை ஆட்டுவித்தவர். ஆட்டுவித்தால் யார் ஒருவன் ஆடாதார் உண்டோ என்ற பாட்டில் அந்த கருத்து கண்ணதாசன் வரைகளுக்கு அமைய அவரை போல் அவரே ஒரு
3: அவரே சொல்லியிருக்காரு.
0: அப்படி
3: கடை விரித்து வைத்தே வாங்குவதற்கு யாருமே ஆள் இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. எவ்வளவு கடையை போட்டு விரிச்சு வச்சேன், இவ்வளவு உண்மையா சொல்ல உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளவு வழி இருக்கு, இதெல்லாம் சொன்ன அவரு கண்டுபிடிச்ச வைத்தியம் தான் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு.
0: அதனால் தானே ஐயா
3: நாட்டு வைத்தியத்துல
0: கண்ணிருந்தும் குருடனாய் வாழ்ந்து விட்டேன் என்ற பாடல் அழகாக குரு கண்ணிருக்கின்றது காட்சியிலே நான் கண்டு புரிந்து கொள்ளுது. அதை புரியாமல் குருடனாக வேறு காட்சிகளுக்கு சென்று அலைகின்றேன். கண்ணிருந்தும் குருடாய் வாழ்ந்து விட்டேன், காலமெல்லாம் கழித்து விட்டேன் என்றெல்லாம் பெறுகின்றது. சிறப்பு சிறப்பான கருத்து அந்த நமச்சிவாய என்று கூறும் பொழுதும் சிவாய நம என்று கூறும் பொழுதும் இருக்கின்ற பேதம் உங்கள் சுவாசத்துக்கு எப்படி இருக்கும் என்பதை அழகாக சுருக்கமாக கூறணும். உங்களுக்கு என்னுடைய நன்றி. சரி, உங்களோட கடமைகள் எப்படி சென்று
3: கொண்டிருக்கின்றன? நெருக்கிட்டு வந்து
0: எப்படி எதனால் அது நடைபெறுகின்றது? அவன் அருளால்
3: அந்த அந்த காலத்துலயா அப்படி செஞ்சிட்டாங்க செஞ்சிட்டாங்க. ஒருத்தங்க அங்க இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் போயிட்டு வர்றது இருக்கு, இல்லன்னா ஒத்துக்க
0: மாட்டேங்கிறாங்க.
3: செல்ல அனுப்பி விட்டுறேன், பத்திரிகை செல்ல அனுப்பி விட்டுறேன், நீங்க எல்லாம் பாத்துங்க. லாங்ல போய் வர முடியல, அலைய முடியல, வெயில் வேற எப்படி இருக்கு.
0: ஆனால்
3: அதெல்லாம் இல்ல,
0: அதுல வந்துதான் ஆகணும், அதுல ஒரு சுகம் உண்டு.
3: ஆமா ஆமா,
0: எங்கட பந்தம்
3: சொல்லுங்க. ஒரு 20 இடத்துல காபி குடிச்சு பார்த்து 20 இடத்துல சாப்பிட்டாதான் போகணுங்கிறப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்க கண்ணீர் பிடுவீங்க.
0: ஆனால் அது எங்கள் பாரம்பரிய முறை ஐயா. ஏழையா இருந்தாலும் பிரதேசியாக இருந்தாலும் பந்தங்களை விட்டு பிரியாமல் சொந்தங்களை தேடி சென்று.
3: ஆமா ஆமா, அது அது உண்மையா. இந்த
0: அதுவும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள். இன்னொரு நிகழ்ச்சி இருக்கின்றது, எல்லோரும் வந்து கூடும் மகிழ்ச்சி நிகழ்ச்சி, அது நிகழ்ச்சியானது எங்களுடைய இறுதி நாளிலே. ஆனா இது இருக்கும் வேளையிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்வதற்கு எல்லோரும் ஒன்று கூடி ஒரு முகத்தோடு வருகின்றது. வருபவர்கள் வாழ்த்தி செல்லுகின்ற ஒரு வைபவம் திருமண வைபவம் ஐயா. இறை அருளினால் இறைவனும் சக்தியும் இணைந்து கொள்ளும் இடம் இந்த இடம். அதனால் தான் வேத வேதியர்கள் வந்து மந்திரங்கள் ஓத அந்த மங்களமான நாள் சூட்டப்படுகின்றது. அதனால் கடந்த முறை வந்த பொக்கிஷத்திலே கழுத்து என்று ஒரு பதம் வந்தது அல்லவா?
3: ஆமா,
0: கழுத்துள்ள வரை காலம் இது உள்ளவரை கழுத்து இருக்க வேண்டும், கழுத்தில் இருப்பதும் நிலைக்க வேண்டும். சிறப்பான பதங்களை கொண்டு வந்து நீங்கள் அந்த நமசிவாய என்பது நல்ல கருத்தை தந்திருக்கின்றீர்கள். ஓடி ஆடி பணிபுரிந்து நான் கேட்டது எதற்காக என்று சொந்த பந்தங்களை விடுவிப்பாக இல்ல, எதனால் அப்படி நடக்கின்றன? இறை அருளினால் தான் அப்படி நடக்கின்றது,
3: நடக்கிறது. ஆமா,
0: ஏனென்றால்
3: நாங்கள்
0: சொந்த பந்தங்களை தேட வேண்டும் என்று எங்கள் மனச்சாட்சி கூறுகின்றோம். அவர்களை விட்டு விட்டால் எங்களை மனச்சாட்சி நிம்மதியா? மனச்சாட்சி அப்புறம் அச்சிச்சோ அவனை தவறு விட்டு விட்டுன்னு சொல்லாமல் செய்து விட்டேனே, உங்களை மனச்சாட்சி உறுத்தும். ஒருவருக்கு நீங்க அழைப்பு விடுகிறோம், அது வேண்டும் என்று அழைக்காமல் தவறுதலாக செய்தால் கூட அந்த மனசாட்சி உங்களை போட்டு உறுத்தி கொண்டிருக்கும் இல்லையா?
3: ஆமாயா,
0: ஆகதலால் இதெல்லாம் தெய்வீகம். எது நடந்தாலும் இப்ப நீங்களும் நானும் கூறியது போன்று அவன் அன்றி அணுவும் அசையாது. அதெல்லாம் நடப்பவை எல்லாம் நல்லவை, அதை தெரிந்து நாங்கள் செய்து கொள்ள வேண்டும், புரிந்து நாங்கள் செய்து கொள்ளும். நீங்கள் செய்து காட்டினால்தான் உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு உங்கள் உறவுகள் பந்தங்கள் சொந்தங்களை இப்படி செய்தால்தான் சொந்தங்களும் நாளைக்கு உங்களுக்கு ஒன்று நடந்தவர்கள் அடையே எது கண்டாலும் ஓடி வந்து எங்களை அழைத்துக் கொள்வான், எங்களோடு உறவாடுவானே என்று அவர்கள் கை கொடுப்பார்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்.
3: உலகத்துக்கே பொதுவான பாடலு இந்த. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், அந்த பாடல் போடுங்க.
0: அதை கூறியவர் சாதாரணமானவர்ல இறைவனுடைய மூத்த புதல்வர் என்று அழைக்கக்கூடிய அகத்தியர் பெருமான். உலகம் சமநிலை அடையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த உலகம் இன்றைய காலத்தில் சமநிலை அடையும் என்று
3: அடைஞ்சாயா? அப்படி உலகம் சமநிலை அடைஞ்சிருச்சு, நம்ம எந்த ஒரு எறும்பு கூட கஷ்டப்படாதயா? ஒரு எறும்புக்கு கூட கஷ்டம் இருக்கு.
0: நூற்றுக்கு நூறு பத்து
3: எறும்பு சொல்லி ஒதுங்கி போவாங்க.
0: நூற்றுக்கு நூறு சரியான உண்மை. அடைந்தால் அங்கே ஒரு ஆலமரத்தை வைத்து விட்டு அடைந்தால் அந்த ஆள் மிகவும் பெரியது ஐயா, காலம் எடுக்கும். அது போல அடைவதற்கும்
3: அடைய மாட்டேங்குது.
0: நல்ல பாடல். அந்த பாடல உங்களோட
3: உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாரும் நீ பெரிய நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும்.
0: சிறப்பு
3: உலகமே செவிச்சமா இருக்கும்.
0: சிறப்பு நிகழ்ச்சி எப்படி சென்று கொண்டிருக்கின்றது?
3: நன்றாக அருமையா இருக்கா. இப்ப வந்து கிளீனா கேக்குதியா? எம்டிஆர் எப்பமாங்கிற மாதிரி போயிட்டு முன்னாலா அருமையா இருக்க, நல்லா கிளீனா இருக்கு, நல்லா இருக்கியா?
0: எங்களுக்கு அறிவு தெளிந்து அவனார்
3: என்னமோ செஞ்சிருக்கீங்க, அதான் அவ்வளவு தெளிவா இருக்கு.
0: அவருடைய கடாட்சம் எங்களில் எதுவும் இல்லை. இந்த ஒலி ஒளி இசை எல்லாம் அவன் தான். அவன் நன்றி அனுபவம் செய்யாது. எங்க எங்க பார்த்தாலும் அப்படிதான். இவ்வளவு வந்து
3: கேஎஸ் கிருஷ்ணன் பேசுறப்பதான் கொஞ்சம் டக்கு புக்குன்னு ஒட்டு விட்டு வந்துச்சு. பாக்கி எல்லாம் அருண் பேசினப்ப நல்லா கரெக்டா வந்து.
0: அவர் பேருந்துகளை எல்லாம்
3: பஸ்ல போயிட்டு இருக்காரு.
0: அவர் பேருந்துகளை தடுமாறிய பேருந்துன்னு ஒரு இடத்துல நிக்குது. அத்தனை எத்தனை
3: வழி மாதம் ஆயிட்டுல?
0: ஆமா, எத்தனை வழி மாதம்
3: ஆயிட்டுல? அவருக்கு வேலை இருக்காது, வேலை இருக்காதான் சுட்டார் கிளம்பிட்டார், மாமியார் வீட்டு கிளம்பிட்டார்.
0: அவர் பாருங்கள் பாருங்கள், மாமியார் வீட்டுக்கு இல்லையா, அவர் மருமக வீட்டுக்கு போகும்.
3: மருமக
0: மகள் அங்கதானே மனமகிழ்ச்சி வைத்தியர் டாக்டர் மருவணி. அவர் வந்து கிருஷ்ணகிரியிலே மகள் இருக்கின்றார். இவர் இங்கே கும்பகோணத்துக்கு திருப்பவனத்தில் இருக்கின்றார். அவர் ஓய்வு நேரத்தில் தன் மகள் மருமகன் குழந்தைகளோடு காலத்தை கழிக்க செல்வார்கள். அவர் என்ன பண்ணால் பேருந்துக்கு இருந்தாலும் தொடருந்துல இருந்தாலும் சில ஒரு பயணம் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில் நின்று பஸ் தரிப்பு பேருந்து தரிப்பு நிலையத்திலிருந்து அங்கும் இங்கு நடந்து நடந்து பேசுகின்றார். மக்கள் எல்லாம் பார்த்திருப்பார்கள் ஏன்னா பைத்தியமாக இவருக்கு என்று. அப்படி அவர் ஆர்வம் உள்ளவர்.
3: அவர் அவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு ஜவுளிய போட்டிருக்கான்.
0: அவர் தரமானதா கொடுப்பாரு.
3: அது பார்த்தாம இப்ப ஆடி மாசம் தள்ளுபடி வந்துச்சு, அதுதான் எங்களை காப்பாத்தி விட்டுச்சு.
0: அவர் அதெல்லாம் நல்லது செய்வார், நல்லது செய்தால் நல்லது நடக்கும். நல்ல என்னுடைய ஒரு மகள் கூறுவார், அப்பா எப்பொழுதும் மகள்வோட இருப்பதற்கு காரணம் நல்லவர்கள் சூழ இருக்கின்றார்கள். ஏனென்றால் அப்பா நல்லவர், அதனால தான் எல்லோரும் நல்லவர்களா இருக்கின்றார்கள். அதுக்குத்தான் நான் கூறுனேன், மற்றவர்கள் நல்லவர்களா.
3: அதாவது நான் அவரை பார்த்தது இல்ல, அவரு என்ன பார்த்தது இல்ல, வானொலியிலதான் நாங்க
0: இதெல்லாம்.
3: ஒரு நாள் நான் போயிட்டேன், எங்க வீட்டுலதான் போய் எடுத்து போன் நம்பர் கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. நானே ஒரு நாள் வர சொல்லியிருந்தாரு, சரி போனேன். அப்ப ஆளை பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன இவரா கிருஷ்ணா
0: அவ்வளவு அழகாக இளமையாக நகைச்சுவையாக
3: போட்டோ முடிச்சு. ஆமா, கடைகள்லாம் காமிச்சு எடுத்து கொடுத்தார்.
0: நல்லவன் நல்லவன் நல்லவன். நல்லவர்கள் இணைந்திருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் நல்லவர்கள் புதிதாக வந்து சேருகின்றார்கள், நல்லதையே பேசுகின்றார்கள், நல்லதையே பெறுவோம், நல்லது நடக்க வேண்டும் என்று பாட்டு எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்து ஒரு பயனுள்ள ஒரு நேரமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது இந்த நேரம். உங்களுக்காக அந்த உலகம் சமநிலை பெற வேண்டும்
3: என்ற
0: நிறைவேற வேண்டும் என்று நானும் வாழ்த்தி எல்லாம் இருகரம் கூப்பி வரம் கேட்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும் ஐயா. நன்றி
3: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி தேவா அவர்களே. மூன்று
3: நிறைய பேசிட்டோம்,
0: நிறைய பேசினோம், வாழ்த்துக்கள் அந்த நிறைவோடு. இது இது பக்தி வேலை என்பதை தெரிந்து கொள்வோம்.
2: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி

கிடாமல் ஒழுகிட பகையிலோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதி நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுட

அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி

0: சிறப்பான இந்த பாடலோடு ஆரம்பித்து ஒலித்து கொண்டிருக்கும் பக்தி வேளையை அலங்கரிக்க வந்த உறவுகள் தங்கள் தங்கள் அனுபவங்களையும் தெரிந்து கொண்ட உண்மைகளையும் தந்து பக்தி என்று ஒன்று வேண்டும், பக்தி கும்பிடுவதால் பக்தியை கொண்டாடுவதால் வாழ்க்கையிலே எங்களுக்கு பல தொல்லைகளிலிருந்து விடுவித்து வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியவற்றை நல்ல வழியில் அனுபவித்து இறுதியிலே இறைவனடி சேருவதற்கு இது ஒரு வழி என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இறைவனடியை சேர வேண்டும் என்றது மட்டுமல்ல, பக்தி என்றது இருந்தால்தான் பண்பாடு மலரும். அதற்கேற்ற ஒளிமியமான பழக்க வழக்கங்களை நம் முன்னோர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இங்கே அன்பு உறவுகள் ஒவ்வொருவரும் வந்து வரவேற்றுக் கொள்வதோடு அன்பு ஞானசேகரன் அவர்கள் நாச்சியார் கோவிலிருந்து தந்திருக்கின்றார். அவர் ஆலய தரிசனத்துக்காக சென்றிருப்பதனால் அவரால் சமூகம் தர முடியவில்லை என்றும் எங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நன்றி கூறி எழுதியிருந்த வேளையில் பேருந்து பயணத்து ஒலியால் பேச முடியாது, இருந்தாலும் வந்து பேசுகிறேன் என்று சிறப்பாக வரவேற்று எங்களோடு இணைந்திருக்கின்றோம் என்பதை கருத்தையும் தந்து அவர் வந்து இருந்தும் வந்து எங்களோடு இணைந்து கொண்டு மகிழ்ச்ச வைத்து சிறப்பித்தார். அந்த வேளையிலே அன்பு மகள் ரேவதி அவர்கள் இணைந்து கொண்டு இருக்கின்றார். அவரால் வர முடியவில்லை என்றாலும் அன்பு மகாலிங்கம் அவர்கள் கேட்ட பாடலை கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தவர்களையும் உடனே சியாமலாவும் ரேவதியும் இணைந்து ஆறுமுகமான பொருள் வான் மகள வந்தான் என்ற பாடல் என்று எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல இவர்கள் மகள் கஸ்தூரி அவரையும் வரவேற்று இருக்கின்றார்கள். இனிமையான இந்த வேளையிலே ரேவதி நீங்களும் வந்திருந்தால் ஒரு திருப்புகளை பற்றியும் நீங்கள் பேசியிருக்கலாம், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தது. இருப்பினும் இப்பொழுது நேரம் இருக்கின்றது, நீங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுவதற்கு முன்பு வந்தால் உங்களுடைய பாடல்களை கேட்கலாம், உங்களுடைய விருப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நான் இன்று உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 பாடல்களுக்கு மேல் வந்துவிட்டது, அதனால் எங்களுடைய நிகழ்ச்சி நேரத்தில் இதை முழுவதையும் தர முடியாது. இருப்பினும் பக்தி வேளை பாடல்களை நீங்கள் பக்தி வேளை நேயர்களின் விருப்பமாக உங்கள் பகல் வேளையில் ஒலிபரப்பாகும் நேயர் விருப்பத்திலே முன்பு பின்பு கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம். இங்கே ஒரு உறவு அழைக்கின்றார், அவரை அழைத்து விட வேண்டுமே. நான் வணக்கம் மகளே, சியாமலா எங்கே என்று தேடிக்கொண்டிருந்தேன், வந்து விட்டாள் மகள் சியாமலா. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கப்பா.
0: நல்லா இருக்கின்றீர்கள். தாமதத்து காரணம் என்ன? ஏதாவது தடுமாற்றங்கள்? இணைப்பு கிடைக்கவில்லையோ?
1: இல்லப்பா, நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன்.
0: பணியோடு இருந்து கொண்டு இருக்கிறேன். வாழ்த்துக்கள், சிறப்புகள். அங்கே நலமாக இருக்கின்றீர்கள். என்ன மாதிரி மழையின் நோக்கம் உங்களை நெருங்குகிற மாதிரி?
1: திருவாரூர் போனா வர வழியெல்லாம் கொஞ்சம் பெய்யுதுப்பா மழை. என் ஊர்ல மட்டும் பெய்யவே இல்லப்பா.
0: இதுதான் நிறை கடாட்சம். உங்கள் ஊரில் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் ஊரை சேர்ந்தவர் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பரப்பிரசாதம் நீங்கள் சென்று வரும் பகுதியிலே கண்டிருக்கின்றீர்கள். இது இறைவனுடைய கடாட்சம் தான். அங்கு போன இடத்திலாவது மழையை கண்டுபிட்டீர்கள் அல்லவா?
1: அதுவும் கண்ணுக்கு தெரியலப்பா, ஜில்லுன்னு காத்து வந்துச்சு, பதற வச்சு
0: கண்டுபிடிச்சோம். அது கண்ணாடியை துடைச்சு விட்டு பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் மழை. ஏதோ ஒரு தூரல் வந்தது அல்லவா? சரி, நீங்கள் அதற்கு வேதனைப்படுறீங்க. நாங்கள் இன்று இங்கே சூரிய பகவானுடைய ஆட்சியை நேரடியாக பெற்றுக் கொண்டிருக்கோம். காரணம் எங்களது வீட்டுக்குள்ளேயும் எங்களுடைய குளிரூட்டி ஏர் கண்டிஷனர் அவர் வேலை நிறுத்தம் செய்து பணி போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார். பணி நிறுத்த போராட்டம். அவரை சரி செய்வதற்கான உத்தியோகத்தர்களை அழைத்தால் அவர்களும் இன்னும் எங்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை. இதையெல்லாம் அவன் அருள். இந்த 40 பாகை பூச்சியதுக்கு கீழே உள்ள குளிரை தாங்குகின்ற எங்களுக்கு ஒரு 23 பாகை வெப்பத்தை தாங்க முடியாதா என்று இறைவன் சோதிக்கின்றார். எல்லாம் நன்மைக்கு. உடல் வேர்க்கின்றது. வீட்டினுள்ளேயும் சும்மா இந்த தேகத்தை வைத்துக் கொண்டிருப்போம். வியர்வை என்பது வராது. இப்பொழுது வியர்வை ஆடை குறைப்பு செய்திருக்கின்றோம் வீட்டினுள்ளே, தெரியுமா? முழுநீள சட்டை இல்லை, முழுநீள கால்சட்டை இல்லை, எல்லாம் ஆடை குறைப்பும் செய்திருக்கின்றோம். எல்லாம் அவன் அருளம்மா. வருவதெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். விரைவில் மழை வரும், வராது. உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பயணங்கள் அப்படி இருந்தது. இன்று பக்தி வேளையிலே என்ன விடயத்தை எங்களோடு கலந்துரையாட போறீர்கள்? கேட்டுக்கொண்டு தானே இருக்கின்றீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள்.
1: அவங்க எல்லாம் நல்லா சாமி கும்பிடுறாங்கப்பா, அதனால அவங்க எல்லாம் நிறைய சொன்னாங்கப்பா. எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தெரியாதுப்பா.
0: என்னமா நீங்க சாமி கும்பிடுறீங்க? சாமி கும்பிடுறீங்களா நீங்கள்? கும்பிட தெரிந்தால் அதுவே பக்தி தானே அம்மா, பக்தியினால்தான் கும்பிடுகிறீர்கள். இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான், அதனால் தான் கும்பிடுகிறீர்கள். எல்லோருடன் கூற முடியாத அவனுடன் நீங்கள் மானசீகமாக அதெல்லாம் இருக்கு. சரி, அப்படி நீங்கள் செய்யும் வேளையிலே உங்களுக்கு அம்மா நம்ம குருநாதன் எம்மை வருத்துவது கொல்ல அல்ல கொல்ல அல்ல பொல்லா வினையெல்லாம் போக்கவே என்ற ஒரு மொழி இருக்கின்றது, ஒரு பாடலும் இருக்கின்றது. அதனால் எங்களுக்கு நடப்பவை எல்லாம் அவன் அருளாலே தான் நடக்கின்றது. எங்கள் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று நியதியை அங்கே இந்த ஆன்மா பிறப்பதற்கு முன்பே அங்கே நிர்ணயித்து விட்டார். அங்கே நிர்ணயித்து அந்த நியதியின் படிதான் இந்த உயிர்கள் வந்து ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறறிவாக வந்தது மட்டுமில்லாமல் இப்போது ஏழாவது அறிவுக்கும் வந்து விட்டார்கள். இது எல்லாம் அவன் அருளால் தான். இது ஒன்றும் புதுமை அல்ல, எங்களுக்கு புதுமையாக இருக்கின்றது. இன்னும் நாங்கள் எங்கள் காலங்களை பின்னோக்கி கொண்டு சென்று பார்த்தால் புராணங்கள் இதிகாசங்கள் பொய் அல்ல, அதிலே உண்மைகள் நிறைய இருக்கின்றன. அங்கு நடந்த சம்பவங்கள் இன்று நடக்கிற சம்பவத்தோடு ஒத்து பார்க்கும் பொழுது சரியாக இருக்கின்றது இல்லையா? ஏஐ என்ற ஒன்று இப்பொழுது வந்துவிட்டது. அதிலே ஒருவரை போல் இன்னொருவர் குரல் அடையாளம் அமைப்பு எல்லாத்தையும் காட்டி செயல்படுகின்றார்கள். அன்று சீதாதேவியை ராவணன் வந்து எப்படி தூக்கி கொண்டு போனார், எத்தனை உருமாற்றங்கள் அங்கு ஏற்பட்டது. அங்கே இப்பொழுது ஆளில்லா விமானம் படைக்கின்றார்கள். அன்றே அவர் புட்ட விமானத்தில் தூக்கி கொண்டு போய்விட்டாரே, நாங்கள் நம்பவில்லை. ஆனால் இது நியதி உண்மையானது. இப்பொழுது நடப்பது இன்று ஒரு பிரளயம் வந்து இந்த உலகம் இப்படி முழுவதும் அழிந்து விட்டால் மூடிவிட்டால் மீண்டும் இது வந்து பூமியிலே உயிர்கள் தோன்றி புல் மண் கல் தோன்றி முள் தோன்றி அதற்கு பின்பு மனித இனம் தோன்றி அறிவு வளர்ந்து கொண்டு வரும் காலத்திலே அகழ்வு ஆராய்ச்சி இப்பொழுது நடப்பது போல, இப்பொழுது அகழ்வினை கண்டு இந்த உண்மைகளை அறிவது போல, ஒரு காலத்தில் அகழ்வுகளை காணும் பொழுது இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வரும். இது மனித வாழ்க்கை சுழற்சியம்மா. அந்த வகையிலே எங்களுக்கு நடைபெறுகின்றது எல்லாம் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அழகாக ஆன்மீகத்திலே ஊழ்வினை என்று கர்மா என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதன்படி தான் நடக்கும் அம்மா. இந்த ஆறு அறிவு வரும் வரை எத்தனை உயிர்கள் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி கல்லாய் மனிதராய் என்று மாணிக்கவாசருடைய திருவாசகத்தில் கூறும்போது எடுத்தற்கரிய பிறவி எல்லா பிறவியும் எடுத்து இறுதியிலே நாங்கள் பகுத்து அறிந்து உணரக்கூடிய ஆறாவது அறிவோடு இந்த மனிதன் பிறக்கின்றான் என்றால் அவன் அருள். ஏனென்றால் கடந்த பிறவிகளிலே நாங்கள் அடைந்த நன்மைகளும் தீமைகளும் கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து பார்த்தால் கர்ம வினைகள் எஞ்சி நிற்கின்றன. அவற்றை எல்லாம் பாவ மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டு எங்கள் தோளிலே சுமந்து உணர்ந்து அதை அனுபவிப்பதற்காக இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார் இறைவன் என்றுதான் நாங்கள் எண்ண வேண்டும். எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆதலால் கிடைத்த பிறவியை நாங்கள் அனுபவித்து தீர வேண்டும் என்பது எங்களுடைய எங்கள் எல்லோராலும் வாசிக்க முடியாத எழுத்து தலைகள். தெய்வத்திடம் சென்று நீங்கள் தெய்வத்தில் முறையிட்டுக் கொள்ளுகின்றீர்கள். பல விடயங்களை எனக்கு நன்றாக தெரியும். அது நிறைவேறும் வண்ணம் தான் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது
1: மட்டுமே
0: சரி. அப்படி என்றால் நீங்கள் இன்று என்ன பாடலை உங்களுக்கு கேட்க விருப்பமாக இருக்கின்றது? இந்த பக்தி வேலை
1: எனக்கு இரும்பு தெரிய படம் பா. என்ன செய்தாலும் எந்த துணை நீயே
0: என்ன செய்தாலும் நீ
1: என்ன செய்தாலும் எந்த துணை நீயே.
0: இந்த பாடல் முன்பு ஒரு தடவை கேட்டிருக்கின்றீர்கள்.
1: ஆமாப்பா, அது எழுதி கேட்டப்பா.
0: எந்த துணை நீ
1: நேர் நேரத்துல கேட்டிருந்தப்பா.
0: நேர் நேரத்துல கேட்டீங்க. இது வந்து இரும்பு திரை.
1: எங்க அம்மா இந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க.
0: அப்படியா? இரும்பு திரையிலே அந்த பாடல். இந்த பாடல் வரும்பொழுது நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அது என்றும் உங்களுக்கு பொருத்தப்படுகிறது அல்லவா? எண்ணி பார்க்கும்பொழுது இந்த பாடல்ல அப்படியே தத்துவம் இருக்கு. என்ன என்ன செய்தாலும் எந்த துணை நீயே யார்? அன்னை சக்திதான் இல்லையா? அதனால் தான் அன்னையை எங்களால் காண முடிகின்றது. கண் கண்ட தெய்வம் என்று கூறப்படுகின்றது. கண் காணாத தெய்வம் என்றுதான் அன்னை பராசக்தியை வைத்திருக்கின்றன. அன்னை பராசக்தி எங்கே இருக்கின்றார் என்றால் இறைவனுடைய இடது பாகத்திலே இருக்கின்றார் என்று அறிகின்றோம் புராணத்திலே இல்லையா? அவர் ஆட்டால் நாங்கள் ஆடுகிறோம். வேறு எங்கள் கையிலே இன்னொரு பாடல் இருக்கு. என்ன சாட்டையே ஒரு பம்பரம் என்ற பாடல் இருக்கின்றது, சாட்டை ஒருவன் கையிலே என்று வெறும் அந்த பாடல். அடுத்து இங்கே மகாலிங்கம் அவர்கள் தடுமாறி கொண்டிருந்த பாடலை நீங்களும் ரேவதியும் அழகாக வந்து நன்றி நன்றி சார். இன்று நீங்கள் அருகிலே இருக்கிற ஆலயம் என்று கூறினீர்கள் முன்பு, ஒரு அம்மன் ஆலயமோ சிவன் ஆலயமா இருக்கின்றது உங்கள்
1: ஆலயம்?
0: அதுக்காகத்தான் உங்களுக்கு சியாமலா என்ற பெயரை தந்திருக்கின்றார் பாத்தீங்களா. நீங்களே நீங்களே சியாமலா, அப்புறம் என்ன சியாமலா வடிவில் வந்திருக்கின்றீர்கள். இப்ப பாருங்கள், நாங்கள் தடுமாறி கொண்டிருக்க உடனே ஓடி வந்து உதவி செய்து விட்டீர்கள் பாடலை தந்து. அதே போன்று எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தத்தளித்து தடுமாறும் வேளையிலே எங்களை அறியாமல் அணைத்து அரவணைத்து அதற்கேற்ற சரியான பாதையை தருவார். துன்பம் வரும் அம்மா, துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, துன்பம் இல்லாமல் எந்த வாழ்க்கையும்
1: இல்லை.
0: ஆனால் வள்ளுவர் கூறினார், துன்பம் வரும்போது நகுக என்றுதான் கூறுகிறார், அழுது குளறி புலம்ப வேண்டாம் என்று கூறுவார். துன்பம் நேர்க்கையில், நீங்கள் கேட்ட பாடல் ஒன்று, துன்பம் நேர்க்கையில் யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா, அங்கே இசை உதவு. இசை வடிவிலே இறைவன் இருக்கின்றார், அந்த இசையை நாங்கள் இசைக்கும் பொழுது அந்த இசைக்குள்ளே இறைவன் இருந்தார் வருகின்றார். இன்னும் ஒரு குரல் ஒன்று ஒன்று, திருவருட்பயன் என்ற ஒரு புத்தகம், அந்த திருவருட்பயன் எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியர். அவர் எழுதுகின்றார், சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் நோக்கிப்பவர்க்கு. அவரும் ஏழு பதங்களில் அடுக்கி இந்த வாக்கியத்தை, இந்த குரலை கொடுத்திருக்கின்றார் சிவ திருவரும் பயன். துன்பம் வந்து என்ன செய்யுது என்றால், பொன் என்பது எப்படி ஒளிவிடுகிறது என்றால், அது பொன் பொன் தான் அம்மா, பவன் பவன் தான். ஆனால் அதை கொண்டு அவர்கள் அந்த கூறிய அவர்கள் செய்பவர்கள் என்ன செய்கிறார்கள், தீயிலே போட்டு உருக்குவார்கள். சுட சுட சுட சுட அது உருகி அதில் உள்ள களிம்பெல்லாம் நீங்கி சுத்த தங்கமாக மாறுகின்றது. சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் நோக்கி பெறுங்க. துன்பம் என்பது வந்து எங்களை வருத்தும் பொழுது, எங்களை இதயம் நொந்து நொந்து கொண்டு போகும் பொழுது சுத்தமான இதயமாக தீர்க்கமாக வரும் அந்த துன்பங்கள் எங்கள் கர்ம வினைகளை ஏற்று அதை அதிலே துவண்டு துவண்டு அந்த கர்மத்தை கர்ம வினையை போக்கிவிட்டால் தூய்மையானதாக வருகின்றது. அற்புதமான ஒரு
1: துன்பமே வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத கஷ்டத்தை தாங்குற வளத்தை மட்டும் கொடுன்னு வேண்டிக்கிறப்பா.
0: இல்லையம்மா, வலிந்து நாங்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, தேவையற்று இறைவன் திணிப்பதும் இல்லை. நாங்கள் செய்த பாவங்களின் பிரதிபலன் தான் எங்களுக்கு துன்பமாக சூழ்ந்து கர்ம வினையாக வந்து அதை நாங்கள் அனுபவிக்க வைக்க. அதை அனுபவிக்கும் போது தான் அம்மா, வெயில் இல்லாத போதுதானே, நிழல்ல இருக்கும் பொழுதுதானே வெயிலுடைய அருமை தெரியும் எங்களுக்கு. அப்ப வெயில்ல இருக்கும்போது நாங்கள் துன்பத்தில் உளரும்போது அது எதற்காக எங்களுக்கு தெரியாது, அனுபவித்துக் கொண்டிருக்க வேதனை தான் தெரிகின்றது. அந்த துன்பம் நிலைத்திருக்காது, அது முடிந்த பின்பு எங்களுடைய கர்ம வீணை முடிந்துவிடும். தீராத நோய்கள் இத்தனை பேருக்கு இருந்து இறுதியாக அவர் அந்த நோயின் காரணமாக மரணித்து விட்டால் அதன் பின்பு நோயின் துன்பம் அவருக்கு இல்லைத்தானே, முடிந்து விட்டது. இந்த உடல் அதற்கு தான் சுமந்து கொண்டு வந்த சுமைகளை தான், இன்பத்தை அல்ல துன்பத்தை தான் சுமந்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதனால் தான் அவர் சொல்றாரு, இந்த பூமி ஒரு ஸ்வர்க்கம், இங்கே இருக்கின்றது உனக்கு சொர்க்கம். நாங்கள் அங்கே மேல் லோகம் இருக்கு, எங்கோ இருக்கின்றாலும் கூற தேவையில்லை, பூமியிலே தான் இருக்கின்றது இந்த ஸ்வர்க்கம். நாங்கள் அனுபவிக்கிற வாழ்க்கையில தான் எங்களுக்கு அது ஸ்வர்க்கமாகவும் இருக்கும், நரகமாகவும் இருக்கும். இன்பமாக வருவதெல்லாம் ஸ்வர்க்கம், துன்பமாக வருவதெல்லாம் நரகம் என்று கூறுகின்றார்கள். மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றோம். ஆனால் மகிழ்ச்சியை போல் எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றோம், மகிழ்ச்சியை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அதே போன்று நிகழ்ச்சியையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேறு மறந்து இல்லை, அதுக்கு வேறு மாற்று வழி இல்லை, ஆகியே ஆக வேண்டும், அதை சுமந்தே ஆக வேண்டும். அது எங்கள் மத்தியிலே வாழ்பவர்களுக்கு ஏற்படுகின்ற நிகழ்ச்சிகளை கொண்டு கூட நாங்கள் அறியக்கூடியதாக இருந்து அறிந்து எங்கள் மனத்தையும் தேற்றி கொண்டு நாங்களும் அதற்கு அப்பால் செல்லாமல் அதை அதுக்கு வேறு வழி கண்டு நல்ல வழியில் செல்ல வேண்டும். ஒருவர் எங்கள் முன்னுக்கு போனவர் ஒரு துன்பத்தை அனுபவிக்கின்றார் ஒரு பாதையிலே என்றால், அந்த பாதையிலே நாங்கள் செல்வோமா? இல்லை, வேறு பாதை நாடுவோம். அதே போன்றுதான் இந்த மார்க்கங்கள் மதங்கள் எல்லாம் வந்து இறைவனை காட்டி இப்படி போ அப்படி போ என்று கூறுகின்றது. அதனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் அத்தனையும் இறை சக்தியின் கடாட்சம் இல்லாமல் வர முடியாது. இறைவன் எங்களுக்கு மேற்பட்ட சக்தி, கண்ணால் காண முடியாது. இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் அத்தனையெல்லாம் கடந்து எங்களை அறியாத ஒரு கடந்தவராக இருக்கின்றார். அதனால் தான் கடவுள் கற்பனை கடந்த சோதி. நாங்கள் கற்பனைக்கு கூட எட்டாத பிறகு வாழ்த்துக்கள் நாளே. நலமாக மகிழ்வாக மன நிறைவோடு இருக்க வேண்டும். வருவதெல்லாம் வரட்டும் என தந்தையார் கூறுவார். மலையே வரணும் தலையே சுமப்பது. எது வந்தாலும் வரட்டும், நாங்கள் தானே சுமக்க, எங்களுக்கு வந்தால் நாங்கள் தானே சுமக்க வேண்டும். அது மலை வந்தாலும் தான், ஒரு சிறு குச்சி வந்தாலும் இந்த தலை தான் சுமக்க வேண்டும். அதுபோல மனித பிறவியாக இருக்கிற நாங்கள் வருகின்ற நன்மை தீமைகளை ஏற்றுத்தான் நடக்க வேண்டும். மகளே நிம்மதி காண்போம், பக்தி வழியோடு வாழ்த்துக்கள். மகளே சிறந்தது, சிறந்த பாடல்.
1: நன்றி
0: அம்மா. உங்களுக்கான பாடல் ஒளிபரப்புவேன். என்ன செய்தாலும் எந்த தெய்வம் நீ இனிமையான வேளையிலே வந்து அற்புதமான கருத்தை இறுதி நேரத்தில் பதிந்து எங்களோடு பகிர்ந்து கொண்ட ஷியாமலா தன்னுடைய மனநிலையை எங்களுக்கு கூறிய போது அந்த அதற்கு நாங்கள் ஈடேற்றம் அப்படி காண வேண்டும் என்று என்னால் தெரிந்த வகையை நான் கூறியிருந்தேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எண்ணுகின்றேன். அதன்படிதான் நாங்கள் எல்லோரும் நடக்க வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். நடப்பவையெல்லாம் நன்மைக்கு. இறைவன் எங்களை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே பஞ்ச புலன்களை படைத்து இந்த பஞ்ச புலன் வழி செல்லாமல், பஞ்ச புலன் வழி சென்றால் அது மாயை என்று கூறியிருக்கின்றது ஆன்மீகத்திலே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் பக்தி வேளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
2: பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: தெய்வ பக்தி கொண்டாடும் இந்த வழியில இறுதியாக வருகின்றார் எங்களுடைய அன்பு மகள் ரேவதி, கே கே நகர் சென்னையில் இருந்து என்று எண்ணுகிறேன். வணக்கம் ரேவதி. வணக்கம். எங்கே நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்தவரும் இன்று வந்துவிட்டீர்கள், பக்தி வேலைக்கு வந்துவிட்டீர்கள். மெச்சுகிறோம், பாருங்கள், வரவேற்கின்றோம். அங்கே உங்களுடைய சென்னை கடற்கரையோரமா அல்லது கொஞ்சம் தள்ளி இருக்கின்ற கே கே நகர்ல எப்படி இருக்கிறது காலநிலை?
3: கடற்கரைக்கு தள்ளி இருக்கு,
0: சென்னை வெயில் பொல்லாத வெயில் தானே மகளே. மழை வரும் சான்று நேற்று இன்று நாளை அப்படி இல்லையா? சரி, இன்று பக்தி வேலைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றது. மகாலிங்கம் அவர்களுக்காக பாடலை தந்தமைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, உங்களுடைய பக்தி வேலையை எப்படி இருந்தது என்று கருதி கொள்ளுங்கள். நலம் இருக்கின்றீர்கள் தானே? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? வைத்தியரின் ஆலோசனை கடைபிடிக்கின்றீர்களா?
3: கடைபிடிக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். ஆனாலும் மருந்து கால் மதி முக்கால் நான் முன்பு கூறியிருக்கின்றேன். எங்கள் மனச்சாடி எங்கள் மன தைரியம் இருக்க வேண்டும். சரி, இன்று உங்களுடைய பக்தி வேலையில் இந்த விடயத்தை பகிரப்போம். இறுதி நேரத்தில் வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
3: ஆமாமாப்பா, நான் எல்லாரும் கூறியதும் நீங்கள் பேசினதும் எல்லாம் கேட்டேன்பா. இன்றைய இதுல வந்து நான் இன்று எந்த கோயிலுக்கும் போதில்லை.
0: சாமலா
3: சொல்ற மாதிரிதான், சாமலா சொல்ற மாதிரிதான் வீடு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்க வேண்டியதா. இங்க வீட்டிலேயே சாமி கும்பிட்டேன்பா.
0: ஏனென்றால் தெய்வம் எல்லோடவும் இருக்கின்றார் என்றுதான், தூணிலும் இருப்பார் துணம்பிலும் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் தானே. எங்கிருந்தாலும் தெய்வ நம்பிக்கை, தெய்வ சிந்தனை, தெய்வ சிந்தனை இருந்தால் நல்லது தானே மகளே. ஆலயத்துக்கு சென்றுதான் செய்ய வேண்டும் என்று இல்லை, வீட்டிலேயும் செய்யலாம். அதை நீங்கள் செய்கிறீர்கள். அநேகமானவர்களுக்கு ஆலயங்கள் சென்று தரிசிக்க வாய்ப்பு இல்லாதவற்றும் நிச்சயமாக வீட்டிலே செய்வார்கள். அது எங்கள் பண்பாடுகளிலே ஒன்று, பழக்க வழக்கமாக இருக்கின்றது. நம் முன்னோர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள், காலையும் மாலையும் கடவுளை வணங்கு என்று. நாங்கள் ஆலயத்தில் சென்றுதான் கடவுளை வணங்க வேண்டும் என்ற அல்ல, வீட்டிலேயும் வணங்கலாம் தானே அம்மா.
3: அதே போல ஒரு திருப்புகழ் அந்த ஒரு நல்ல ஒரு குழுவில் இருப்பதால இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு, மூன்றாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு அபிராமி பதிகம் வந்து எல்லாரும் அவங்க பாடி நான் கேட்டேன்ப்பா.
0: நீங்கள் முதல் தடவை பாடி காட்டலாம் தானே மகளே.
3: என்றப்பா? எங்கப்பா? இங்கேயா?
0: இப்பொழுது நீங்கள் அதுல ஒரு பல்லவி என்றாலும் பாடலாம் தானே.
3: சரியாப்பா, நான் சொல்றேன். இன்னைக்கு அவங்களால எனக்கு கொஞ்சம் அந்த கேட்கிற பாக்கியம் கிடைத்தது, வாய்ப்பு. அவர்கள் எல்லாம் கொஞ்சம் நன்றாக அத சங்கீதத்தை படித்து ஒருவர் பின் ஒருவராக பேர் கொடுத்து பாடினாங்க. நாங்க அதை காதில் வாங்கினோம் அப்பா.
0: யாரை குறி? கஸ்தூரியை குறிப்பிடுகிறீர்களா? ஆமா. பக்தி வேலைக்கு சரியான ஒரு ஆளை நாங்கள் இறைவன் கொடுத்திருக்கின்றார் கூற வேண்டும். அதனால் தான் முன்பு உங்களை கூறினேன், இந்த பக்தி வேலையிலே நீங்கள் பெற வேண்டும், நீங்கள் திருப்புகள் தர வேண்டும், அதை பற்றி தர வேண்டும்னா உங்களுக்கு நேரங்கள் ஒத்து வரவில்லை போல் தெரிகின்றது. ஆனால் நன்றி கிடைச்சிருக்கின்றது, சரி வந்திருக்கின்றீர்கள். அப்படி நீங்கள் என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
3: அதே அதான் இது அபிராமி சொன்னதுனால சொல்லடி அபிராமி அந்த பாடல்,
0: அந்த பாடல ஆதிபராசக்தியில. அம்மாவிடம் சில சமயம் நாங்கள் கேட்கும் பொழுது அம்மா தாயே என்று மன்றாடி கேட்போம், அம்மா அன்போடு கேட்போம், கோபமாகவும் கேட்போம். அது செல்ல கோபம் இல்லம்மா, சொல்லடி தாடி என்று. அது அந்த இதில் வந்து இந்த அன்னை பிராசக்தியிலே அவர் வந்து அபிராமிப்பட்டர் உறுதி, தான் உண்மையான ஒரு தாயிடம் கேட்பது போன்று உருக்கு ஏன் தரக்கூடாது, நீ தாடி என்று கேட்கின்றார் இல்லையா, சொல்லடி அபிராமி. அதுல எவ்வளவு ஒரு பக்தி அமிழ்ந்து ஆழமாக பதிந்திருக்கின்றது இல்லையாம்மா, நல்ல பாடல். சரி, இன்று நீங்கள் இறுதி நேரத்தில் வந்திருக்கின்றீங்க, உங்களுக்காக அந்த பாடலை தருவேன். அடுத்தவர் பாடும் பொழுது எங்களுக்கு அந்த பக்தி கிடைக்கின்றது, அந்த எண்ணம் கிடைக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றீர்கள். வீட்டிலே இருந்து வணங்குகிறேன் என்றும் கூறுகின்றனர், ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அந்த வழியிலே உங்களுடைய ஒரு நல்ல ஒரு முடிவுரையை தாருங்களேன் கேட்போம்.
3: அப்பா நான் மகளிக்கம் அவர் பேசும்போதுப்பா வந்தேன், அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா வராமலிங்க அடிகளார் பத்தி, ரொம்ப நேரம் தான்ப்பா நான் வந்து.
0: அப்ப இப்ப அண்மையில ஆறாவது அவர் ஆறாவது நேயராக வந்திருந்தார், அதற்கு முன்பு எங்களுடைய கஸ்தூரி வந்திருந்தா, சரவணன் வந்திருந்தா, ராஜ்குமார் தலைவர் என்று வந்தார் அல்லவா, உங்களுடைய தலைவர் ராஜ்குமார். அது மட்டுமல்ல பேருந்தில இருந்த வண்ணம் எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் இணைந்து கொண்டிருந்தார்,
3: அவர் போட்டிருந்தாரு அந்த மாதிரி பேருந்துல.
0: ஆமா, அதன் பின்புதான் மகாலிங்கம் மற்றும் தேவா சியாமலா இப்பொழுது நீங்கள். சரி, உங்களால் முடிந்தவரை பக்தி வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: பக்தி வேலைன்றது ரொம்பவும் நம்மளுக்கு இனிமையான அனுபவங்கள். இதை பேசும்போது நம் அவரவர்கள் மனத்தில் அவரவர்கள் எண்ணத்தில் தோன்றிய எண்ணங்களை எடுத்துரைப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. இது வந்து நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு அது சம்பந்தமா என்ன சொல்லணும் என்ன இது பண்ணணும்ன்றது எங்களுக்கு தானா முடிவாயிடும். அதே போல பக்தி பரவசத்தை அவர் எனக்கு உண்டானதையும் நான் சொல்லும் போது அதில் இன்றைய பகிர்ந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்று இப்ப மகாலிங்கம் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த நேரத்தை மிகவும் விரும்பி பாராட்டி வரவேற்பார்கள். அதே போல ஒவ்வொருத்தரும் அவரை இவரை வந்தாரு அவர் சொன்னதையும் கேட்ட தேவா அவர்கள் நமச்சிவாய அவரை இப்ப ரொம்ப பக்தியாயிட்டாரு சிவபக்தியா எல்லாரும். அதாவது நம்மால் முடிந்தது இறைவனுக்கு எந்த விதத்திலேயாவது நாம பஜனை சொல்வதை கேட்கறது, அடுத்தவங்க சொல்ற சத்சங்கம் நல்லவர்களோட சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு அதனோட ஒரு ஈடுபாடு தெய்வத்தினோட வரலாறு இப்ப நாலு தடவை சொல்லும் போது அது நம்மளுக்கு உரி ஏறதுனால நம்மளால திருப்பி அடுத்தவங்களுக்கு அந்த பகிர முடியுது அந்த இதை. அதனால இது ஒரு சொல்ல முடியாத சுகானுபவம், இதை அவரவர்கள் உணர்ந்து பார்த்து சொல்லும் போதுதான் நன்றாக உணர முடியும். பேசியோ இல்ல சொல்றதையோ அவங்கவுங்க வாழ்க்கை முறையில் நெறிமுறையில் அனுபவித்து பார்க்கும்போது இது வந்து சொல்ல முடியும். இன்னொன்னு, பக்தி இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை சொல்லலாமேனா, ஒரு எதிர்ப்புக்காவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடவுள் இல்லைன்னாக்கா நம்மளால ஒரு திரும்ப கூட அசைக்க முடியாது, அவரதான் அவனின்றி வேறொன்றும் வேறொரு அணுவும் அசையாதுன்றது நல்ல ஒரு நம்மளுக்கு தெரிந்த பாடம். இன்னொன்னு, கடவுள் தான் நம்மளுக்கு எந்த வித இது சொல்லுவாங்களே கொம்ப படர்ந்துக்கிறதுன்னு பிடிச்சுக்கிற மாதிரி ஆபத்திலேயோ இல்ல நல்ல நினைவுகளோ அவன் தாளே அவன் அருளாலே அவன் தாளை பற்றி நம்ம வந்தாலே நம்மளோட துன்பம் வந்து பஞ்சு போல விலகிடும், மேல காத்துல பறந்துடும். நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுக்க வேண்டியதை எப்பொழுதும் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதனால கடவுளை நம்ம பக்தியோட எப்பொழுது விடியும் போது இன்றைய நாள் உன் அருளால எனக்கு நன்றாக விடியணும், படுக்கும் போது இன்றளவு நீ இந்த அளவு எனக்கு அருள் கொடுத்தது உனக்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கணும். அதனால இது வந்து என்னுடைய சிறிய ஒரு அனுபவம் அப்பா, சிறிய ஒரு
0: நன்றி. நன்றி மகளே, விடுகின்ற பொழுது நமக்காக என்று எண்ண வைத்த இறைவனுக்கு நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்ற கருத்து பதியக்கூடிய வகையில் தந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம். மிகவும் சிறப்பாக இறுதி நேரம் என்றாலும் ஓடி வந்து சுருக்கமாக நல்ல பதில்களை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும். உடல் நலத்தை பேணிக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு இருக்கின்றது, முடிந்தால் வரலாம். நீங்கள் உங்களுக்கு முடிந்தவரை வந்து இணைந்து கொள்ளுங்கள் எங்கள் வானொலியிலே என்றும் உங்களுக்கு அனுகிடம் உண்டு. நன்றி மகளே, சிறப்பு சிறப்பான ஒரு முடிவு. நன்றி அம்மா, நன்றி நன்றி.
3: இந்த மாதிரி ஒரு உங்களோட உரையாடுறதுக்கு அது ஒரு எங்களுக்கு ஒரு குடிப்பினை. அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சியும் நீங்கள் வந்து அதை பன்மடங்கு பெருக்கி ஒரு சிறிய ஒரு வாக்கியத்தை பன்மடங்கு எங்களுக்கு விளக்கி பெருக்கி சொல்றதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா. அதனால உங்களை சந்திச்சு பேசுறதுல நாங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா.
0: காற்றலையில் சந்திக்க முடியும். அப்பாவுக்கு வயது போய்விட்டது. நல்லதம்மா, எப்பொழுதும் நினைவுகள் பசுமையாக இருக்கும் வேளையிலே அங்கே எங்களுடைய ஆனந்தத்தை நிறைவுபட வைக்கின்றார் எல்லாம் வல்ல நடன சிருங்கார தாண்டவ வேந்தன் இறைவன் தன் சக்தியோடு. நன்றி அம்மா, வாழ்த்துக்களம்மா.
3: நன்றி அப்பா, நன்றி. அருமையான வாழ்க்கை எனக்கு கொடுத்தது மிகவும் நன்றி அப்பா. அப்புறம் ஞானசேகரன் சகோதரர் உங்களோட பேசுறது கேக்குற பாடல அவரோட ஸ்டேட்டஸ்ல போட்டுருவார்.
0: வாழ்த்துக்கள் இங்கே வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது பக்தி வேளை. வாழ்த்துக்கள்.
2: பக்தி தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்ற அந்த பாடலின் வரிகளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவாக நாங்கள் இன்று 2 மணி நேரம் கடத்திவிட்டோம். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 31வது நாள் இறுதி நாள் இந்த மாதத்திலே. மாத இறுதி என்றாலும் நாளை 1வது தேதி பிறக்குமே என்ற எண்ணம் இருக்கின்றது. பிறப்பதும் முடிவதும் எல்லாம் அவன் கடாட்சன் தான். சூரிய பகவானுடைய ஆட்சியிலே சூரியனை கடவுள் என்று நாங்கள் வணங்குகிறோம். சூரியனுக்காக ஆலயங்களில் பிரத்யேகமான பூஜனைகளை செய்கின்றோம். ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு, ஒரு சம்பவத்தை நடத்துவதற்கு, ஒரு காரியத்தை கைகூட வைப்பதற்கெல்லாம் கிரகங்கள் கோலங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய ஆட்சி இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. இந்த பூமி பிழைப்பதும் தலைப்பதும் எங்களுடைய சூரிய பகவான் ஆட்சியினால் அதை தெய்வமாக நாங்கள் வணங்குகிறோம். அதற்கு பல புராண வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன, புராண உதாரணங்கள். இன்றைய நாள் முடிந்தாலும் நாளை ஒரு புதிய நாள் கிடைக்கும். அது பழமை போன்ற நாள் தான், ஆனால் புதிய கிரகங்கள் கோலங்கள் எங்களை சுற்றி இருக்கின்றன. அது இல்லாமல் இந்த நவகோலங்கள் இயங்காமல், நவகோலங்களை காணாமல் இந்த பூமி தனித்து இயங்க முடியாது. அதனால் எல்லா கோலங்களிலும் சிறந்ததான ஈர்ப்பு திசையை, இசை ஈர்ப்பு சக்தியை கொண்ட இந்த பூமியிலே இறை சக்தி இந்த உயிரினங்களை படைத்து தங்கள் சக்தியினால் ஆட்கொண்டு வரும் வேளையிலே கோலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருத்தாண்டவம் அவர் புரியும் பொழுது எல்லாம் அவருக்குள்ளே அடக்கம் என்றுதான் எங்களை வழி நடத்தி வந்த மதம் கூறுகின்றது. ஆன்மீக வழியிலே ஆன்மீகம் மிகவும் சிறந்தது, அதிலே பக்தி மார்க்கம் மிகவும் சிறந்தது. அதில் பல வழிகள் உண்டு. இருப்பினும் நாங்கள் கடைபிடிக்கின்ற இறைவா என்று உருவ வழிபாட்டை வைத்து அங்கே முறைகள் எல்லாம் வைத்து அதை நாங்கள் பின்பற்றி அது அப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது என்றும், அங்கே இன்ப துன்பங்கள் எப்படி வந்தது, நன்மை தீமைகள் எப்படி இயங்குகின்றது, ஆக்கம் அழிவு எப்படி இருக்கின்றது, வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது, ஆக்கம் வந்து நல்ல வழியில் சென்றால் நன்மையாகவும், செய்கின்ற ஆக்கங்கள் தீய வழியாக இருந்தால் தீமையாகவும் இறுதியிலே பயனை அடைகின்றோம் மாளும் காலத்திலே. வையத்துள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ப உறவுகளே. அதனால் தான் என்னவோ வள்ளுவரும் கூறியிருக்கின்றார், தக்கார் தகாதார் என்பதை அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தால் உணரப்படும் மக்கள், வாழும் மக்கள் எதிர்கால சந்ததி எப்படி அதை உணரப் போகின்றார்கள், அவர்கள் விட்டு சென்றவர் என்னென்ன விட்டு சென்றார்கள் என்று வள்ளலாரை எடுத்து பேசினார்கள், ஆரம்ப நாவலரை எடுத்து பேசியிருக்கின்றோம். அவர்களை நாம் வாழ்ந்து காட்டி சென்று அவர்கள் விட்டு சென்ற விடயங்களை தான் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கோம். நாங்களாக புதிதாக ஒன்று வாக்காது விட்டாலும் வந்தவர்கள் காட்டி அந்த வழியின் நல்லவற்றை பின்பற்றி கொள்வோம். அதனால் தான் நல்லவை எடுத்து பொல்லாதவை தள்ளி வாழ்வோம் என்று இறைவனை வேண்டுவோம். அதற்கேற்ற ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு பக்தி ஞானம் சிறந்த வழி என்று பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வு எல்லோரும் வந்து பேசியதை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இணைந்து கொண்டு சிறப்பித்த கஸ்தூரி, சரவணன், ராஜ்குமார், கிருஷ்ணன், அனுஷியா வரவில்லை, வராது விட்டாலும் அவர் ஒலி எனக்கு கிடைத்தது கேட்டது. மகாலிங்கம், தேவா, சியாமலா, ரேவதி இவர்களுக்கு என்னுடைய நன்றியை பக்தியோடு இறைவனை வேண்டி இவர்களுக்கெல்லாம் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும். இவர்களுக்கு மட்டுமல்ல உலகளாக இருக்கின்ற எங்களுடைய அன்பு நேயர்கள் அனைவரும் வளமோடு வாழ வேண்டும், நலமோடு வாழ வேண்டும். நாங்கள் எடுத்து வந்த பிறவிக்கு ஏற்ற கடமைகளை நாங்கள் தீர்த்து அதில் கிடைக்கின்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கும் வரை 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 31வது நாள் வெள்ளிக்கிழமை கதம்பத்தில் நிகழ்ந்த பக்தி வேளையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. அதற்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து வணங்கி என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கெல்லாம் அவர்கள் தாழ் பணிந்து என் வணக்கத்தை கூறி வல்லமை தந்த இறைவா இப்படி ஒரு நிகழ்வு எங்களுக்கு கொடுத்தாயே, அதை கொடுப்பதற்கு எங்களுக்கு வழி சமைத்து கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் பானரசி மீரா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருடைய அன்போடும் மகிழ்வோடும் எல்லாம் வல்ல இறைவனின் கருணையோடு நாங்கள் வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று இன்றைய நிகழ்வை நிறைவேற்றும் வேளை நாங்கள் நிச்சயமாக அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் இறைவா, நல்லதையே தர வேண்டும் என்று ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது. பக்தி வேளை மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் நேயர்களே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இணைந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் என கழித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கெல்லாம் அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி வணக்கமும் நன்றியும் கூறி என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளை உங்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன் எங்கள் மூன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திற்கு. இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 25வது நாளில் காரைக்கிழமையில் இணைந்திருக்கின்றோம் கதம்பம் நிகழ்வுக்காக. இணைந்திருக்கும் இந்த நல்ல வேளையிலே காலநிலை 26 பாகை பூஜ்ஜியத்துக்கு மேல் என்று வெப்பநிலையோடு கூறுகின்றது. நாங்கள் அதை உணர்வதென்றால் 27 பாகை இருந்தால் எப்படி இருக்கும் என்று உணர்கின்றோம். 26 பாகைதான் காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் வெப்பத்தின் உணர்வு 27 பாகை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்று காட்டும் இந்த வேளையிலே இது படிப்படியாக கூடி 29 பாகையை எட்டி பிடித்து விட்டு மீண்டும் தணிந்து 16 பாகைக்கு வரும் என்று கூறப்படுகின்றது. அந்த வெப்பம் 29 பாகை 28 பாகை வந்தாலும் எங்களுக்கு அந்த வெப்பத்திலே ஈரப்பதம் வந்து ஒரு 7 வீதம் ஈரப்பதம் இருப்பதனால் கொஞ்சம் வெப்பம் தாங்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும் வெப்பம் வெப்பம்தான். இருப்பினும் காலகட்டம் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வெப்பம் தணிந்து கொண்டும் சூரியனுடைய பார்வை குறைந்து கொண்டும் செல்வதாக கூறுகின்றார்கள். கடந்த காலங்களிலே இந்த கோடை காலத்திலே 15 மணித்தியாலம் 45 நிமிடத்தை கண்ட எங்களுக்கு பகலாக இப்பொழுது 15 மணித்தியாலமும் இல்லை, அதற்கு குறைவாக 3 நிமிடம் குறைந்து 14 நிமிடமும் 14 மணித்தியாலம் 57 நிமிடங்கள் தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மணித்தியாலம் என்று கூறலாம். இது படிப்படியாக குறைந்து குறைந்து இலை உதிர் காலத்திற்கு செல்ல போகின்றது. இப்போ வல்ல இன்னும் ஒரு 7-8 கிழமைகளிலே வாரங்களிலே. இருப்பினும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கின்றது. இன்னும் 2-3 நாட்களில் மழை பொழியக்கூடும் என்றும் கூறுகின்றார்கள். மழை வந்தாலும் வராது விட்டாலும் வெப்பம் எங்களால் தாங்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் காட்டு தீ இன்னும் அணையவில்லை. பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற பகுதியிலே தொடர்ந்து காட்டு தீ ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 12 கிராமங்கள் அழிந்துவிட்டன. எத்தனையோ 1000 கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகள் அழிந்துவிட்டன. விவசாயம் அங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பசுமை துண்டாக இல்லை. காற்றினிலே தூய்மையற்ற காற்றாக நோய் தொற்று ஏற்படக்கூடிய வகையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று அறிவித்தல் கொடுத்து மக்கள் குறிப்பிட்ட கிராமங்களிலிருந்து இல்லங்களை விட்டு வெளியே சென்று பாதுகாப்பான இடத்துக்கு போங்கள் என்ற அறிவிப்பும் கொடுத்து நீங்கள் புறப்படும் போது உங்கள் இல்லங்களை பூட்டாமல் செல்லுங்கள், பூட்டு தாழ்பால் போடாமல் செல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் தீயணைப்பு படையினர் தொடர்ந்து அங்கே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கடமைகளுக்கு இடையூறு இல்லாமல் வீடுகளுக்குள்ளே தீ எரியும் பொழுது அதை அணைப்பதற்கு வேண்டிய ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்று இப்படியான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த இயற்கையோடு போராடி வாழும் காலத்திலே அங்கிருந்து பரவி வரப்படுகின்ற புகை மண்டலம் எங்கள் கிராமத்துக்கு எங்கள் நகரத்துக்கு வருவதற்கு காலம் எடுக்கும். ஏனென்றால் எங்கள் இடம் வந்து 2-3 மாநிலங்கள் தள்ளி இருக்கின்றன. தூரத்திலே விளத்தி இருக்கும் இந்த வேளையிலே நாங்கள்
பாதுகாப்புடன் இருக்கின்றோம் என்று கூறுவோம். மேலும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றோம். இந்த வேளையிலே அவர்கள் எல்லோரையும் வணங்கிய வேளையில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை துல்லியமாக சிறப்பாக செய்ய வேண்டும். கடந்த முறை நான் வந்தபோது இந்த சில குறைபாடுகள் இருந்ததனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு முடியாமல் இருந்தது அல்ல. எங்களுடைய அன்னை இசைக்கோயில் ஜானகி அம்மா அவர்களின் மறைவினால் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் இருவர் வந்து இணைந்த வேளையோடு மூவர் வந்து மூன்றாவது நபர் வந்தவுடன் அந்த நிகழ்ச்சியை நிறுத்தி நேயர் அஞ்சலியாக கொண்டு வந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து கடந்த வாரம் காரிக்கிழமை ஆயத்தப்படுத்தி வருகின்றேன்னு உங்களுக்கு அறிவித்தல் போட்டு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே எங்களுடைய இந்த தீ விபத்து காரணங்கள் அக்கினி காரணங்களினால் கணனிகள் செயலிழந்து அந்த நிகழ்ச்சியை செய்ய முடியாமல் போய்விட்டது. அது என்ன நிகழ்ச்சி என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள். என்று காரிக்கிழமை அல்லவா, வளமை போல இன்று இதுதான் அந்த நிகழ்வு.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலுடன் இசை வரும் பொழுது இது பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை நாங்கள் நன்றாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. 2026 ஆண்டின் 27

0: மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் இவர்கள் எல்லோரும் ஆரம்பமாக ஆரவாரமாக ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்பதை தங்களுடைய பதவியிலே தந்து எல்லோரையும் இணைய விரும்பி கேட்டிருக்கும் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும் கூறி வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று எண்ணுகின்றேன். ஆரம்பிப்பதற்கு முன்பு எங்களுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா? எந்த பாடலுக்கு நாங்கள் வரி எடுத்து வரணும்? ஆயத்தமாக இருக்கின்றீர்கள், எந்த பாடல் வரப்போகின்றது? இந்த பதத்துக்கு நான் தரவா நீ தரவான்னு இங்கே போட்டி போட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. போட்டியோடு போட்டியாக ஆவலோடு உங்கள் வேகம் விவேகமாக வந்துகின்ற எத்தனை பாடல்களை குவிக்கப் போகின்றீர்கள்? குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்துக்கு நிகழ்ச்சி முடிந்து வெற்றி பாடல்களும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த வகையிலே நீங்கள் விரும்பும் பாடலையும் கேட்டு மகிழ்ந்து செல்லலாம் என்று கூறிக்கொண்டு பாடலை தர இருக்கின்றேன். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நாங்கள் தேட வேண்டிய பாடல், அது எந்த பாடல் என்று அந்த பாடலில் வரும் முதல் வரி அந்த வரியிலே கொண்டு வர இருக்கின்றீர்கள். அந்த பாடலை இப்பொழுது தருகின்றது முன்னியல் தமிழ் வானொலி. இதோ அந்த பாடல்.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன்.

உறவு சொல்ல ஒருவன் இன்றி வாழ்பவன் இந்த பாடல் தானே அன்றும் தந்த பாதையில் நிறுத்தினோம் என்றும் அதை தொடர் வருகின்றது. அதே பக்கம் தான் எங்களுக்கு புரட்டப்பட்டு கிடைத்திருக்கின்றது. உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் இந்த பதத்திலே, இந்த பாடலின் முதல் வரியிலே வந்திருக்கின்றது. ஏதாவது ஒரு பதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். யார் வரப்போகின்றீர்கள்? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்கள் கொண்ட கைபேசியிலே நீங்கள் இணைந்து நேரலையில் கலந்து கொள்ளலாம் வளமையான நியதிகளோடு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். முதலில் இணைந்தவர் வணக்கம். வணக்கம் கேட்கின்றது. வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன்.
0: ஓ, அதே அவ ஆள் தான் வந்திருக்க, தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீர்கள். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: சிறப்பு காலநிலையும் இல்ல, சுமூகமாக இருக்கின்றதா? வெப்பம் தான் என்று நான் அறிந்தேன். இந்த வெப்பத்தோடு வெப்பம், சூட்டோடு சூடாக நாங்களும் ஆரம்பிப்போம். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீங்க?
1: பக்தி பாடலா கொண்டு வர்றேன் ஐயா. சொல்ல சொல்ல இனிக்குதடா,
0: சொல்ல சொல்ல இனிக்குதடா. ஓ, உறவு சொல்ல ஒருவர், சொல்ல சொல்ல இனிக்குதடா. அது பக்தி பாடல், திரைப்பட பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சென்று அடுத்த பாடலை கொண்டு வருவார். நன்றி, நன்றி கிருஷ்ணா, நன்றி. அடுத்த உறவாக என்னுடைய ஜெகபிரசாதிக் அவர்கள் வருகின்றார். இணையவில்லை. வணக்கம், இங்கே காணவில்லை ஜெகபிரசாதிக் ஐயா, உங்களை காணவில்லையே, வர வேண்டும். யார் வரப்போகிறீர்கள்? மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. பாட்டுக்கு பதில் பாட்டு. இருவர் ஒரே நேரத்தில் அழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜெகபிரசாதிக் அவர்கள் வந்துவிட்டார். வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களை கொண்டு வாருங்கள்.
2: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம், நாகூர் ஜெகபிரசாதிக் தாங்கள் நலமறீங்களா ஐயா?
0: வாழ்த்துக்கள். நலம், நீங்கள் எப்படி?
2: நலமா இருக்கீங்க?
0: வாழ்த்துக்கள். சிறப்பு காலநிலைகளை அப்படி ஒத்து போகின்றதா, முடியாமல் இருக்கின்றதா, சமாளிக்கின்றீர்களா?
2: சமாளித்துக் கொண்டுதான் இருக்கியா? கடுமையான வெயில் ஐயா,
0: கடுமையான வெயில் தான் எங்கும் நிறைவேறுகின்றது. உங்களுக்கும் அப்படியே இருக்கு, மாறும் என்று கூறிக்கொண்டு. கடந்த முறை உறவு சொல்ல ஒருவர் நன்றி வாழ்வன் பாடலை கேட்டவுடன் நீங்கள் ஒருவர் ஒருவராய் பிறந்தோம் என்ற பாடல் தந்தது ஞாபகம் இருக்கா?
2: ஆமாம்.
0: இன்று என்ன பாடலை தரப்போம்?
2: உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் விடுகதை, ஒரு கதை இன்று மாறலாம்.
0: உறவுகள் தொடர்கதை, இனிமையான பாடல்கள். உறவு என்பதை நீங்கள் உறவுகளாக தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்த்தால் அது என் மகள் சியாமலாவாகத்தான் இருக்கின்றது. வணக்கம், வணக்கம் சியாமலா. வணக்கம்,
3: வணக்கம்,
0: வணக்கம் மகளே. இங்கே நல்லொரு படம் ப்ரோஃபைல்ல நல்லொரு படம்

0: கன்னியாகுமரியினுடைய சூரிய உதயத்தை இல்லையா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: ஆமாப்பா,
0: நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: மழை வந்தது, மழை வந்ததா?
1: வரலப்பா, வரலப்பா.
0: சரி, அது வரட்டும். நாங்கள் இப்பொழுது பாடலை நீங்கள் தரட்டும், தாருங்கள் சின்ன பாடல்.
1: ஆமாப்பா. ஒருவன் மனது ஒன்பதடா அது ஒளிந்து கிடப்பது என்பதடா, அந்த பாட்டு
0: அதுதான் உண்மை. இப்ப என்பதல்ல, நூறு நூறு வரைக்கும் ஒளிந்து கிடக்குது. வாழ்த்துக்கள். ஒருவன் மனது ஒன்பதடா, வாழ்த்துக்கள். மீண்டும் கொண்டு வாருங்கள். நன்றி இளமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போ உண்டீர்கள் என்று பார்க்கும் பொழுது அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அழைப்புகள் போட்டியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய யார் முன்னுக்கு வருவது என்ற எண்ணத்திலே தான் இருக்கின்றார்கள். முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே உறவு சொல்ல ஒருவன் நின்று வாழ்பவன் பாடலுக்கு பதில் தந்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் கிருஷ்ணன் வந்துவிட்டார். கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
0: அப்படியா, சாய்ந்து கொள்ளுகிறீர்களா? வாழ்த்துக்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, வாழ்த்துக்கள். இருவர் மீது இருவர் சாய்ந்தால் எப்படி இருக்கும்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொள்ளும் பொழுது மீண்டும் கிருஷ்ணன் தான் வருகின்ற. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: உறவு என்று சொல்லியிருந்தால் பிரிவு என்று ஒரு பொருள் இருக்கும்.
0: அப்படியா, சரி சரி, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு அழைத்துக் கொண்டிருக்கும் அழைப்பு இணைக்க வேண்டும். மூன்றில் தமிழ் வானொலி இணைப்புகள் சிறப்பாக இருக்கின்றது என்று பார்க்கின்றேன். காற்றலை சிறப்பாக இருக்கின்றது. எங்கே கிருஷ்ணன் உங்களுடைய இணைப்பு தான் வருகின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, என்ன பாடல்?
2: உறவும் இல்லை, பிரிவும் இல்லை, ஒன்றுமே இல்லை.
0: தேவதாஸ் காலத்துக்கே போய்விட்டீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே சியாமலா உங்கள் பாடல்? கொண்டு வாருங்கள் சியாமலா. மகளே, கொண்டு வாருங்கள்.
1: சொல்லத்தா நினைக்கிறேன், அந்த பாட்டுப்பா.
0: நினைத்ததுன்னு சொல்ல வேண்டியதான். வாழ்த்துக்கள். முடியலையா? சரி, முடியும் வரை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் வருவதற்காக ஓடிவிட்டால் திரும்பி ஓடி வர இருக்கின்றார்கள். அடுத்ததாக யார் வருவது? ஜெகபர் சாதிகா, கிருஷ்ணனா, சியாமலாவா, அல்ல புதிய உறவா? இங்கே புதிய உறவுகளை நாங்கள் அநேகமாக எதிர்பார்க்கணும். எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் கலந்து கொண்டால் உங்களுக்கு பாடல்களும் கிடைக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும், நிகழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். எங்கே கிருஷ்ணன் வாருங்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: நினைக்காத நேரம்
0: இல்லையா ஐயா? எல்லா நேரம் இணைந்து கொண்டிருக்கீர்கள் முன்றியல் தமிழ் வானொலி ஐயா. வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி, நன்றி, நன்றி. எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சிறப்பான பாடலை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அழைப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். யாருடைய அழைப்பு இணையப் போகின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் வேளையிலே உலகத் தமிழர்கள் ஒரு பதிலை தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வியை நிறுத்த வேண்டாம், எந்த காரணத்திலும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். இப்பொழுது ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஜெகபர் சாதிக் அவர்களே, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: வணக்கம் ஐயா. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம்
0: அதுக்குள்ளே உலகம் சுற்றி விட்டீர்களா?
3: ஆமா ஐயா.
0: பாட்டுக்கு பாட்டும் பதம் நிகழ்ச்சியை கேட்டு பதில் தந்து கருத்து கூறியமைக்கு நன்றி. நன்றாக உள்வாங்குகிறீர்கள். அதே போல எல்லோரும் உள்வாங்க வேண்டும், பதிவுகளில் போட வேண்டும். பதிவுகளில் தந்தால்தான் மேலும் மேலும் சிறந்த படைப்புகள். நன்றி உங்களுக்கு. நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி,
3: நன்றி, நன்றி.
0: இப்ப நாங்கள் இணைப்பை துண்டித்து அடுத்த உறவுக்கு வழிபடுவோம். அடுத்த உறவாக வருவது நண்பு மகள் சியாமலா போல் தெரிகின்றது. சியாமலா வர வேண்டும். சியாமலா ஒரு நினைப்பு வந்தது, ஓடிவிட்டது போல் தெரிகின்றது. மீண்டும் வருவார் என்று எண்ணுகிறேன். எங்கே சியாமலா ஓடி வர வேண்டும்? சியாமலா இல்லை, கிருஷ்ணன் வந்திருக்கின்றார். கிருஷ்ணா குருங்கள் உங்கள் பாடலை.
2: அழகு சிரிக்கின்றது ஐயா. சிரிக்கின்றது.
0: அப்ப அழகு சிரிக்கும்போது நீங்கள் அழுவீர்களா சிரிப்பீர்களா அதை பார்த்து? சரி, சிரித்துக் கொண்டே அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். நன்றி. அழகு சிரிக்கிறது. அழகு என்றால் சிரிக்குமா? சரி, பார்ப்போம். அங்கே சியாமலா, நீங்கள் என்ன கூற போகிறீர்கள்? கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
1: அப்பா, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா?
0: சற்றியான பாடல் ஐயா. அதுதான், நினைக்க தெரிந்து அவர் நினைத்துக் கொண்டே இருக்கின்றார். நினைக்க அவருக்கு மறக்க தெரியாது. நினைக்க தெரிந்த மனம் சிறப்பு. மீண்டும் பாருங்கள். ஓடி விடுவாளுடன் பாடலை தந்து விட்டு ஓடிவிடும். ஓகே. எங்கே ஜெகபர் சாதிக் அவர்களே உங்கள் பாடல்.
3: ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அப்படிங்க.
0: அப்படியா, பூம்புகாருக்கு சொல்லுங்களோ வாழ்க்கை என்னும் ஓடம். வாழ்த்துக்கள். நல்ல பாடல். வாழ்த்துக்கள். சரம் தரம் சரம் தரம்.
3: நன்றி, நன்றி,
0: நன்றி. அடுத்த பாடலை சியாமலா தரப்போன்றார். வணக்கம் சியாமலா, தாருங்கள்.
1: அப்பா, அழகு மலர் ஆடப்பாடு. அழகு மலர் ஆட அந்த பாட்டுப்பா.
0: ஆமா வைதேகி காத்திருந்தாள் அல்லவா, அதனால அழகு மலர் ஆட. அழகு மலர் ஆட அருமையான பாடல் ஆட அன்னை ஜானகி அம்மான் பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடலை தருங்களேன். கிருஷ்ணன்
2: ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே.
0: சவுந்த கோவிந்தராயன் ஐயா கூப்பிட்டு விட்டீர்கள். ஓடம் நதியினிலே வாழ்த்துக்கள். ஓடம் நதியினிலே வந்து விட்டார் எங்களுடைய வண்டிக்கு சிறவை சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் தலைவரே.
4: வணக்கம் ஐயா உங்களுக்கு. சந்தனராஜ்
0: இரண்டு நேர வணக்கத்தில் இணைந்து கொள்வோம். நலமாக இருக்கின்றீர்களா? நீண்ட நாள் பேசவில்லை.
4: புதிய வானில்
0: புதிய வானிலை கொண்டு வந்து விட்டீர்கள். உறவினும் புதிய வானில் நல்ல பாடல். உறவினும் உறவினும் புதிய வானில் நல்ல பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஜெகபர் சாதிக் அவர்கள். நால்வர் இணைந்து விட்டார்கள். ஓடிக்கொண்டிருக்கின்றது ஜெகபர் சாதிக்கு புறப்புறுப்பாக இருக்கின்றது. குரல் ஐயா பாடலை.
3: ஐயா வணக்கம். இந்த ஷியாமலா பாட்டுக்கு பதில் பாட்டியா? அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அப்படிங்க பாருங்க.
0: அது பேசும் தெய்வம் ஐயா.
3: ஆமா ஐயா ஆமா ஐயா.
0: அழகு தெய்வம் ஆளியிலே புறவாத அலை மகளோ.
3: ஆமாயா
0: சிறந்த பாடல் ஐயா. சிறந்த வாழ்த்துக்கள். மீண்டும் இப்பொழுது சியாமலா திறப்பு உண்டார் பாடல கொண்டு வாருங்கள் மகளே. சியாமலா
1: நதிக்கரை ஓரத்து நாணல்களே அந்த பாட்டுப்பா.
0: அட சாக்கியண்டா நதிக்கரை போய்விட்டீர்கள். நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்று வந்து விட்டது. வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணன் என்ன பாடலை சிறப்புண்டா? கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: தெய்வமே
0: ஓ
2: தெய்வமே
0: ஓஹோ
2: நன்றி சொல்லுங்கள்.
0: நன்றியை சொல்லுங்கள். தெய்வத்துக்கு வாழ்த்துக்கள். இணைந்து எங்களோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தெய்வமே தெய்வமே என்ற பாடல். தெய்வம் மகன் திரைப்படத்து பாடல். சியாமலா நீங்கள் தாருங்கள்.
1: மெல்ல மெல்ல நடந்து மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை
0: கதைய மாத்தி விட்டா. மெல்ல மெல்ல நடந்து வந்து கட்டி காரை கட்டி காரை திருத்தி கொண்டார். மெல்ல மெல்ல அருகில் வந்து இனிமையான ஒரு பாடல். மெல்ல மெல்ல அருகில் வந்து சாரதா திரைப்படம் என்று எண்ணுகிறேன். எங்கே அடுத்த பாடல் சந்தன் ராஜ் நீங்கள் தரப்பு கொண்டீர்கள்.
4: வணக்கம்யா. அழகனும் கவிதை ஆயிரம் வரைந்த
0: நீங்கள் வரைந்து அழகனின் கவிதை ஆயிரம் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். தரமான பாடல். இப்பொழுது ஜெகவர் சாதிக் அவர்கள் முயற்சிக்கின்றார் வருகின்றார் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள். ஜெகவர் சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம். ஷியாமலா பாடல பாட்டு பதிப்பாட்டியா?
0: வணக்கம் கூறுங்கள்.
3: நதியோரம் நாணல் உண்டு நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல அப்படிங்க பாடலியா?
0: அவர்கிட்ட என்ன பாடல்? நதியோரம் நாணல் ஒன்றோ ஆடும்.
3: நீங்க நதிக்கரை ஓரத்து நாணல்களே
0: அவதான். நீங்க நதி ஓரத்துக்கு வந்த கரைக்கும் ஓரத்துக்கு வித்தியாசம்.
3: ஒண்ணு இல்லையா?
0: சரி ஓரம் வேறு கரை வேறு. சரி வாழ்த்துக்கள். நன்றி. அதற்கு கருத்து
3: நன்றி நன்றி.
0: வந்து விட்டார். ஓம் நம சிவாய. வணக்கம்.
5: ஓ ஓம் நம சிவாயா. தெய்வமே தெய்வமே பண்ணாங்களையா?
0: ஆமா.
5: அல தெய்வம் எங்கிருப்பது எங்கே?
0: அது தெய்வம் இருப்பது இங்கே. சரஸ்வதி சபதம் வந்து விட்டது. வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
5: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் ஐயா ஆசீர்வாதத்துடன் என்றைக்கும் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கு.
0: வாழ்த்துக்கள். யாமிருக்கும் பயம் என் வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள் பாடல்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் காத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் செல்கின்றேன். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வாழ்த்துக்கள். எங்கே வந்து விட்டார் கிருஷ்ணன் போல் தெரிகின்றது. கிருஷ்ணா உங்கள்
2: எங்கே அவள் என்றே மனம்.
1: ஆமா
0: விட்டுவிட்டு தேடுறீங்களோ அங்கேதான் இருப்பார். எட்டி பாருங்கள் எங்கே அவள். வாழ்த்துக்கள். எங்கே உலகம் சுற்றும் பாலிபன் எங்கே அவள் என்று எங்கே வந்து விட்டா சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா உங்கள் பாடலை.
1: அப்பா கவிதை அரங்கேறும் நேரம்
0: சகின அவர் ஆயிரம் கவிதை அரங்கேற்று நீங்கள் வந்து விட்டீர்கள். கவிதை அரங்கேறும் விலை. வாழ்த்துக்கள். கவிதை அரங்கேறும் நேரம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த வேலையில உடனே சந்தன்ராஜ் தருவார் பாடலை. வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள்
4: பாடலை.
0: அதுதானே காலங்காலமா காலங்காலமா தேடுகிறது. அங்க கல்லாபட்டிகா இருக்கும் பாருங்கள். எங்கே தேடுவேன் என்ன கிருஷ்ணன் அவர்கள் பாடிவிட்டால் அது என்றும் தந்து கொண்டிருக்கிறது. எங்கே தேடுவேன் சிரிப்பு சிரிப்பு இனிமையான பாடல். எங்கே தேடுவேன் கேட்ட பகுதியில் உடனே ஞானசேகரன் மகன் வந்து விட்டார். மகனே ஞானசேகரன் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலவாகலேப்பா. இனிய நண்பகல் வணக்கம் அப்பா.
0: இனிய நண்பகல் வேளை வணக்கத்தை தந்த உங்களுக்கு நல்ல இரவு வணக்கத்தை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருப்போம். இப்பொழுது என்ன பாடலை திறப்ப கொண்டீர்கள்?
2: நதியினில் வெள்ளம்,
0: ஓ
2: கரையினில் நெருப்பு. அந்த பாடலுப்பா
0: தத்துவமான பாடல். நதியினில் வெள்ளம், வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் ஓடி வாருங்கள். பாடலை தான். நன்றி மகனே, நன்றி நன்றி. அனைவரும் நலமாக ஓடி வந்து சிறப்பாக விறுவிறுப்பாக செல்லும் வேளையில் கிருஷ்ணன் பாடலை பெற்றுக் கொள்வோம். கிருஷ்ணா.
2: மெல்ல மெல்ல பூ, மெல்ல பூ, மெல்லிடையாளி மெல்ல பூ.
0: ஏனையா கொஞ்சம் பெருசா போனா என்னையா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே ஜெகவர் சாதிக் அவர்கள் வருகின்றார்கள் தன்னுடைய பாடலோடு. கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
3: ஐயா வணக்கம் ஐயா. இந்த தெய்வம் இருப்பது எங்கேங்கிற பாட்டுக்கு பதில்பாடியா? எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்
0: அப்படியும் கேட்டு விட்டார்கள் ஐயா. சந்தன்ராஜ் தான் சொல்லிவிட்டார். நீங்கள் எங்கே நிம்மதி, அதை போடுவோம் சரியா?
3: அதை போடலாம் போடலாம்.
0: என்ன வந்தது? எங்கே நிம்மதி தேடி
3: கொண்டிருக்கேன்.
0: மீண்டும் அடுத்த பாடலை தருவதற்காக என்னுடைய தேவா வந்து விட்டார். தேவா
5: பண்ணிக்கா. நதியா நதியா நதியா நீ அந்த பாட்டியா?
0: அன்றே அப்பா நதியா நதியா போட்டீங்களா? வாழ்த்துக்கள். நதியா நதியா நீ, நயல் நதியா. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது யார் என்று பார்க்கும் வேலை அது ஞானசேகரனாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். எங்கே பார்ப்போம் யாருடைய இணைப்பு இப்பொழுது எனக்கு கிடைக்கின்றது? இல்லை இல்லை, சந்தன்ராஜினுடைய இணைப்பு வருகின்றது போல் தெரிகின்றது. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம் சந்தனராஜ், உங்களை இணைத்து விட்டேன். கொண்டு வாருங்கள்.
4: போ போ, நீ எங்கே போயா?
0: அதானே போ போ, எங்கேயா போறதோட போக முடியாது ஐயா. போ போ, எங்கே போ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு.
0: அப்படி தொட்டு விட்டாங்க ஐயா? ஐயா தொட்டு விட்டாங்க. நீங்க ஒரே நேர போறீங்க.
2: ஆ சரிங்க ஐயா. ஆ மெல்ல மெல்ல மெல்ல
0: இன்னும் கொஞ்சம் மெல்லமாக சொல்லுங்க ஐயா. மெல்ல வாழ்த்துக்கள். இப்பொழுது ஞானசேகரன் சந்தன்ராஜ் வருகின்றார். சந்தன்ராஜை எடுத்துக்கொள்வோம். இல்லை வந்து விட்டார் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம். ஞானசேகரன் ஆயத்தமாக வந்திருக்கின்றார். காத்துக்கொண்டு கொண்டு வரங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை.
2: ஜெகபிரசாதிக்கு பாட்டுக்கையா? எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி.
0: அது வந்து விட்டது அந்த பாடல். இன்னொரு பாடலை தாருங்களேன். அது நான் பாடலை அவருக்காக
2: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வந்தது.
0: அந்த பாடலும் வந்து விட்டது அழகு தெய்வம். இன்னும் ஒரு பாடலை தாருங்க பாப்போம். அழகு சிரிக்கிறது வந்து விட்டது.
2: அழகே உன்னை ஆராதிக்கிறேன்.
0: அழகே உன்னை, அழகே உன்னை ஆராதிக்கிற அற்புதமான பாடல். நல்லதொரு பாடல். அழகே
2: நன்றி அப்பா.
0: வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். உடனே சந்தன எல்லாம் கற்பூர புள்ளி புத்தியலையா இல்ல ஒன்று விட்டா உடனே அடுத்த பாடல் தந்து விடுவாரு. எங்க ஞானசேகரன் வந்ததுல உங்கள் பாடலை எதிர்பார்க்கின்றேன். உங்களிடமிருந்து கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை சந்தன்ராஜ் அவர்களே. தாருங்கள் சந்தனராஜ் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ்
4: பேசக்கூடாதியா?
0: ஐயோ அவர் மெல்ல பேசுறதா?
4: பேசக்கூடாதியா?
0: அவங்க மெல்ல பேசணும்னா நீங்க பேசக்கூடாதுன்னு என்னையா
4: பண்றதுன்னா?
0: வாழ்த்துக்கள். நல்ல பாடல்கள், அருமையான தொடர்ச்சியை தருகின்றீர்கள். பேச பேசக்கூடாது, ஒண்ணுமே பேசக்கூடாது, மூச்சு காட்டப்படாது. எங்க சியாமலா நீங்கள் என்ன சொல்ல
1: போகிறீங்க?
0: அழகுக்கு கொண்டு வந்தால் ஒரு பாடல். வாழ்த்து, நல்ல பாடல். அழகான இளமங்கை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை இந்த வேளையில் தான் அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் ஓடி வருகின்றார் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ்.
4: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்.
0: அதுதான் சரி. இந்த தெய்வங்கள் திருநாள் அவங்க எல்லாம் தோற்றே போயிடும் தந்தையின் முன்னாலே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். நல்ல பாடல். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். அப்படி என்றால் கிருஷ்ணன் என்ற பாடல் இதுவாக இருக்கும். இங்கே கிருஷ்ணா என்ன பாடலா இருக்கும்?
2: பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா?
0: அது மயில் ஐயா. பேசுவது கிளியா, பேசுன்றதுக்கு வருகிறது பாடல், பேசுவது கிளியா டண்டட டண்டா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் ஞானசேகரனை அழைத்து விடுவோம். கொண்டு பாருங்க ஞானசேகரன்.
6: உன்னை சொல்லி, உன்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: ஓ அப்படியா, அவர்தெல்லாம் குற்றம் இல்லை ஞானசேகரன். நல்ல பிள்ளை, யாரிடமும் குற்றம் சாடவில்லை. உன்னை சொல்லி குற்றம் இல்லை. வாழ்த்துக்கள். உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டு போகின்றார். அடுத்தது யாராக இருக்கலாம்? சந்தன் ராஜாகத்தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: வணக்கம் ஐயா. வணக்கம். பாடலா சொல்லி இருக்கங்க ஐயா, நம்ம கதை சொல்லுவோம் ஐயா. கதை சொல்ல போறேன், வீடு கதை சொல்ல
0: போறீங்க. விடுகதையை சொல்லுங்கள் ஐயா, கேட்போம். கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன். சிறப்பு. அந்த வேளையில் ஞானசேகரன் தன்னுடைய பாடலை வைத்திருக்கின்றார். கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
6: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: வருவார் வருவார், வாழ்த்தி பாடிவிட்டா ஓடி வந்து விடுவார். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். சிறப்பு சிறப்பான தொடர்பு. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது மகளே ஷியாமலா, உங்கள் பாடலை நான் கேட்க ஆயத்தமாக இருக்கின்றேன். கொண்டு பாருங்கள் ஷியாமலா. உங்களை இணைத்து விட்டேன் மகளே ஷியாமலா. வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள்.
1: எல்லாம் இன்பமயம்
0: சாக்கியனர், எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்ல பாடல். இப்பொழுது எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள்
4: வருகின்றார்.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கேயோ ஏதோ பாட்டுண்டு. இப்பொழுது யாரோ ஒரு புதிய உறவு வருகிறார் போல் தெரிகின்றது. அவரை இணைக்கலாம் என்ன கிருஷ்ணன் முந்திவிட்டார் போல் தெரிகின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன்,
2: உன்னை ஒன்று கேட்டேன்,
0: உண்மை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறேன். நான் சொல்ல மாட்டேன் ஐயா, ஒன்றாலும் என்ன நீங்க என்ன கேட்டாலும் நான் உண்மை சொல்ல மாட்டேன். உன்னை ஒன்று கேட்டது புதிய பறவை அல்ல, அதனால உன்னை ஒன்று கேட்டால் உண்மை சொல்ல முடியாது. அடுத்த பாடலை தருவதற்காக வருகின்றார். நீண்ட நேரத்தை எடுக்கவேண்டாம். எங்களுடைய சரவச அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் முயற்சிக்கின்றார். எங்கே இணைத்து விடுவோம் என்று பார்க்கின்ற இணைய வாழ்ந்து விட்டார். யாம் இருக்க பயமையன் சரவணன், வணக்கம்.
7: வணக்கம்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
7: சுகமாக இருக்கு.
0: காலநிலை எப்படி இருக்கிறது? நாங்கள் 28
7: இன்னைக்கு மேகமூட்டமாக இருந்தது, மழை லேசத்தோரல்.
0: சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டது. நீங்கள் இந்த பாடல்களுக்குள்ளே எந்த பாடலை தெரிஞ்சது, என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
7: உன்னை நான் அறிவேன்.
0: என்ன அறிவீர்களா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. உன்னை நான் அறிவேன். சிறப்பு. மீண்டும் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். எங்க ஜெகபிரசாதிக்கு அவர்களை கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை
3: ஐயா. வணக்கம் ஐயா. இந்த ஞானசேகரன் ஐயா பாடின பாட்டுக்கு பதில் பாட்டியா?
0: கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
3: வர வேண்டும் மகாராஜா, வரவேற்பும் மது ரோஜா அப்படிங்கிற பாடல்.
0: அப்படியா, அப்படி ஒரு பாடல் இருக்கா? அடே அப்பா,
3: இருக்கியா வரவேற்புங்கிற படத்துல இருக்கியா?
0: ஆமா அப்படிதான், மது வரவேற்பது ரோஜா.
3: ஆமையா
0: மகாராஜா?
3: ஆமையா
0: மகாராஜா மது ரோஜா அழைக்கின்றது. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பாடல். அந்த பாடல் நின்று நான் கேட்கவில்லை. இப்பொழுது ஷியாமலா தருகின்ற ஒரு பாடலை கேட்போம். கொண்டு பாருங்கள் மகளே ஷியாமலா, பாடலை.
1: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் அந்த பாட்டுப்பா.
0: ஏதோ ஒன்று கேட்குதுதானே, என்ன செய்வோம்மா? ஏதோ ஒரு பாட்டு கேட்டு அப்படியே விட்டுருவோம் மற்ற பக்கத்தான் என்ன காதில். வாழ்த்துக்கள் மகளே. அடுத்த பாடலை கிருஷ்ணன் தான் தரப்போகின்றார் போல் தெரிகின்றது. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. உன்னை நான் சந்தித்தேன் ஞாயிரத்தில் ஒருவன்.
0: அப்படியா, நான் உன்னை நான் சந்தித்தேன் நீ 2000 ஒருவன் என்றும் பாடலாம் தானே, லட்சத்தில் ஒருவன் என்றும் பாடுவோம் ஐயா. நல்ல பாடல், சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவது மீண்டும் எங்களுடைய சரவணன். வணக்கம் சரவணன். வணக்கம்.
7: ரோஜாவை தாலாட்டும் தென்றல்.
0: அடேங்க அப்பா, ரோஜாவை தாலாட்டும் தென்றல் எப்படி ஐயா இருக்கும் அந்த தாலாட்டு? சிறப்பு. மீண்டும் பாருங்கள். ரோஜாவை தாலாட்டும் தென்றல். வாழ்த்துக்கள். இப்பொழுது ஜெகபிரசாதிக்கு அவர்கள் தருகின்றார்கள். ஜெகபிரசாதிக்கு அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஐயா வணக்கம் ஐயா. அந்த ஷியாமலா பண்ண பாட்டுக்கு பயப்பட்டியா? ஏதோ ஏதோ ஏதோ ஒரு மயக்கம், அது எப்படி எப்படி எப்படி வந்தது எனக்கும் அப்படிங்க.
0: அது அப்படி அப்படித்தான் ஐயா வந்திருக்கோம். அது அப்படி எப்படி?
3: ஆமையா ஆமையா.
0: ஏதோ ஐயோ
4: ஒரு பாட்டு
0: இழுக்குதையா? ரெண்டு பாட்டு ரெண்டு உசுர இழுக்குதையா? வாழ்த்துக்கள். ஒரு பாட்டு உன் உசிரை இழுக்கிறதா இழுக்கிறது இழுக்கிறது அப்படி யாரும் பாடு. ஞானசேகரன் பாருங்கள் மகனே,
6: ரோஜாவை தாலாட்டு தந்தல் பாட்டுக்குப்பா, தாலாட்டுதே வானம்,
0: தாலாட்டுதே கடல் மீன்கள் அல்லவா அதன் இல்ல தாலாட்டும், தாலாட்டுதே வானம் இனிப்பு இனியான பாடல். வாழ்த்துக்கள். எங்கே சரவணன் நீங்கள் தர வேண்டும் ஒரு பாடல். எங்கே என்னையா
7: மயக்கமா கலக்கமா?
0: யாருக்கு ஐயா மலையம்மா இது எந்த பாட்டுக்கு ஐயா? அதற்கு ஓ சரியா ரைட் ரைட். மயக்கமா தலக்கம் கலக்கமா, மயக்கமா கலக்கம் அழியாத ஒரு காவிய பாடல். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலே சியாமலா மகளே கொண்டு வர?
1: மயக்கம் எனது தாயக மௌனம் எனது தாய்மொழி.
0: உடனே தந்து விட்டால் அந்த பாடலுக்கு ஒரு பாடலை, மயக்கம் எனது தாயகம். வாழ்த்துக்கள். இப்பதானே சரவணன் சொன்னார், உடனே பிடித்து விட்டார். மயக்கம் எனது தாயகம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் தரப்போகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
7: புதிய வானம் புதிய பூமி,
0: புதிய வானம் புதிய பூமி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வந்து காத்து கொண்டு இருக்கின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள், நினைவிற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். ஜெகபிரசாத் குருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம் ஐயா, அந்த சந்திரராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டியா?
0: ஆஹா,
3: பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு அப்படிங்கிற
0: பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இனிமையான பாடல் அங்கே நாகப்பன் அவர்கள் இணைகின்றார் இணைகின்றார் இணைந்து விட்டார் என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம் தானாக வந்த சந்தனமே. வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: உங்களுக்கும் உங்களுக்கும் இரவு நேரம் வணக்கம். ரெண்டு நேரம் வணக்கத்தோட உருவுறுப்பாக இருக்கின்றோம் என்று உற்சாகத்தை கொடுத்து வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
8: நலமாகவும் மயிலாகவும் இருக்கிறேன் ஐயா, நீங்களும் நலமாக இருக்கிறீர்கள் தான்.
0: அப்படியே அதே அதே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்போம்? நன்றி.
8: ஜெகபிரசாதி ஐயா மகாராஜன் பாடினாங்க பதில் பாடல். மகோராஜன் உலகை ஆளலாம் அந்த மகாராணி
0: அவனையும். அப்பா மகாராஜன் உலகை ஆளலாம் அதான் ஐயா உலகை ஆளுவானா? இது சர்வதேச நீர் நிறுவனத்தில் யாரோ கேட்ட பாடலாக இருக்கிறது பார்ப்போம். சரி, அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். உங்களுக்காக காத்திருக்கின்றது முன்றிய தமிழ்வான் அழி இப்பொழுது மகள் சியாமலாவை இணைத்து விடுகிறேன். சியாமலா பாருங்கள்.
1: மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, மயக்கமா கலக்கமா மனதிலே கொடுப்போம் அந்த பாட்டு.
0: அப்பா மனதில் ஒரே அடே அப்பா இந்த பாட்டுக்கண்ணும் குறிப்பிட்டு சொல்றாள். கட்டி காரையின் மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது கட்டி காரை. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை தருவதற்காக சரவணன் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் சரவணன் உங்கள் பாடலை.
7: தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை.
0: சூப்பர். அது ஆங்கிலத்துல சொல்லணும் அப்பா, அது சிறப்பாக அதி சிறப்பா. தாயகத்தின் சுதந்திரமே, ஏன்னா மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அல்லவா? தாயகத்தின் சுதந்திரமே. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அந்த பாடலை தந்த பாடலையில உடனே நாகப்பன் அவர்கள் பாடலை கொண்டு ஓடி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. உங்களை இணைத்து விட்டேன் இணைத்து விட்டேன் இணைத்து விட்டேன் இணைத்து விட்டேன் நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
8: மீண்டும் வணக்கம் ஐயா. சியாமலா அவர்களின் பாடலுக்கு பதில் பாடல். மனதில் ஒரே ஒரு பூக்கத்தை பாடினாங்க இல்லையா?
0: ஆமா,
8: அதுக்கு பூ பூத்ததை யார் பார்த்தது?
0: அதுதானே சாட்சி வேணும் ஐயா, இல்ல சாட்சி எல்லாம் வேணும். பூ பூத்ததை யார் பார்த்தது? பூ பூத்ததை யார் பார்த்தது? வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை தருவதற்கு நல்ல பாடலை தந்தவர்களை நன்றி கூறி ஜெகபிரசாதிக்கிடம் செல்வோம். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதி.
3: ஐயா வணக்கம் ஐயா, சியாமலா பண்ண பாட்டுக்கு பயப்பட்டியா?
0: வணக்கம் ஐயா. கொண்டு வாருங்கள். வணக்கம்.
3: பூத்தது பூந்தோப்பு பார்க்கத்தானே அப்படிங்கிற பழைய.
0: ஆனா இவங்க பார்த்ததுக்கு என்ன சாட்சியல் கேட்கிறாங்க? நீங்களும் ஒத்துக்கிறீர்கள். பூத்தது பூந்தோப்பு என்ன நீங்கள் குறிப்பிட்டீங்க, பூத்தது பூந்தோப்பு என்றால் அப்பதான் சரி. வாழ்த்துக்கள். நிறைய நல்ல பாடல். இங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றார்? நாகப்பன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன்.
8: யார் பார்த்ததுன்னு பார்த்து பார்த்தபடி பார்த்தபடி பூத்து இருக்கு.
0: என்ன பாடல் ஐயா, பார்த்தது பார்த்தபடியா? வாழ்த்தது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பார்த்தது பார்த்தபடியே வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள் கொண்டு வாருங்கள். சந்தனராஜ் உங்கள் பாடலை.
9: வணக்கம் ஐயா. யார் போகும் வழியில் வெளியே நீ என் போகிற ஐயா?
0: ஆமா, அது நடுவில் பாடலே. யார் போகும் வழியில் வெளியே நீ பார்க்க, இனிமையான வரி கொண்ட பாடல். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா தாருங்கள்.
10: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
10: யார் அந்த நிலவு? அந்த பாடல்
0: அதனால செவத்து பொண்ணா இருந்த நிலவு தேவை வரும்போது சரிமையா? யார் அந்த நிலவு? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக எங்களுடைய சரவணன் வந்து விட்டார். வணக்கம் சரவணா. சரவணன் கண்ணாடியை போட்டு பார்த்து விட்டோம் போல இருக்கு. புதிய வரவையில் இரண்டாவது பாடல் கிடைத்து விட்டது எங்களுக்கு. இல்லையோ ஒன்று பார்த்து ஞாபகம் இல்லையோ ஒன்று விளையிலே அதற்கான பாடலை தரவர் சந்தன் ராஜா அவர்கள் கொண்டு வர.
9: அந்த வானத்தை போல மனம் படைத்த மனோனையா
0: அடுங்க அப்ப அந்த வானத்தை போல மனம் படைத்த அந்த வானத்தை போல அந்த வானத்தை போல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஜெகபர் சாதிக் நீங்கள் என்ன பாடல் தரப்ப கொண்டீர்கள்?
3: ஐயா வணக்கம் ஐயா, அந்த சந்தன் ராஜா பாட பாடல் பதில் பேட்டியா? யார் யார் யார் அவள் யாரோ ஊர் பேர் தான் தெரியாதோ
0: அப்படின்னு. அடுத்த வேலையை கொண்டு வருகின்றார் என்னுடைய மகள் சியாமலா. வாடி மகளையா வாடி மகளையா வாடி அம்மா வாடி.
1: அப்பா எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வோர் அந்த
0: பாசம் போய்விட்டாய் போவோமா? எங்களுக்கும் காலம்
1: வரும் காலம்
0: வரும் கட்டி காரி ஒருவர் கொண்டு வரது அப்படியே கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது கிருஷ்ணன் என்ன கொண்டு வருகிறார் கேட்போம். கிருஷ்ணா கொண்டு ஓடியாருங்கள்.
11: அந்த நாள் ஞாபகம்
0: வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ் இவர்கள் எல்லாம் விபடிச்சிருக்கா? நீங்கள்
9: என்ன அவள் யார் யாரும் தேடி கலையறியா? நம்ம ஜெகபர் சாதிக்கா அவள் வருவாள்? உடைந்து போன
0: வருவாள் வருவாள்.
9: வணக்கம் ஐயா,
0: தேற்றி விடுங்கள் தேற்றி விடுங்கள். அவள் வருவாளா? உடைந்து போன
8: என்னது வணக்கம் ஐயா. எங்களுக்கும் காலம் வரும் சாமலாமா பண்ணாங்க, அதுக்கு பதில் பாடல். காலங்களில் அவள் வசந்தம்
0: என்ன அற்புதமான பாடல் ஐயா, அழியாத ஒரு காவியல் பாடல். எனக்கு பிடித்த மிகவும் விருப்பமான வரிகள் அங்கே காலங்களில் அவள் வசந்தம். வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது யார் வந்திருக்கின்றார்கள்? சந்தன் ராஜ் அவர்கள் தான் வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. அவர் தான் வந்துவிட்டார். பார்ப்போம். வந்துவிட்டார் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன் ராஜ்.
9: வணக்கம் ஐயா. என்னமோ சொல்லிருக்காயா நம்ம ஜெகபர் சாதித்தையா? அதனால அவளா சொன்ன இருக்காது,
0: அவள் வருவாளான்னு கேட்டேன். அவளா வருவாள் இருக்க அப்ப நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை ஜெகபர் சாதி. அவளா சொன்னாள் அவள் வரமாட்டாளா? அவளா அவளா சொன்னாள் இருக்காது செல்வம் அப்படித்தான் கேட்டாள். பார்ப்போம் இப்பொழுது யார் வருவதென்று. அதுதான் ஜெகபர் சாதிக்கு வந்து விட்டார். கொண்டு வருங்கள் ஜெகபர் சாதி.
3: ஐயா வணக்கம் ஐயா, இந்த சியாமலா பண்ண பாலுக்கு பதில்பட்டியா? காலம் எனக்கு ஒரு பாட்டு எழுதும் அப்படிங்கிற பாடலையா?
0: ஓ, காலம் உங்களுக்கு ஒரு பாட்டு எழுதுமா? வாழ்த்துக்கள் பாடல் எனக்கும் எங்கள் எல்லோருக்கும்
3: கண்டிப்பா
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கின்றேன் சரவணன் அவர்களை. வணக்கம் சரவணா.
12: வணக்கம். வசந்தமுல்லை போலே வந்து அசந்து ஆடும் என் பறவை.
0: ஓ, காலங்களில் வசந்தம் நீங்கள் வசந்தமுல்லை போலே வந்த ஓ வாழ்த்துக்கள். வசந்தம்
12: இணைப்பு கிடைப்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது.
0: எல்லோருக்கும் அப்படித்தான். ஏதோ முடிந்தவரை பார்ப்போம், முடிந்தவரை வாருங்கள். கெட்டிக்காரன் பங்களிப்பதற்கு நன்றி. அடுத்த இணைப்பு கிருஷ்ணாவின் இணைப்பு. வருங்கள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் பாடலோடு இணைவோம். எங்கே சந்தன் ராஜ் வந்து விட்டார். சந்தன் ராஜ் நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன் ராஜ் தருங்கள் உங்கள் பாடலை. சந்தன் ராஜ்
12: சமாதானமாகிவிட்டது.
0: பறக்கும் அது பறக்கும் பறக்கும் மகளே சியாமலா உங்கள் பாடல்.
1: அப்பா
0: ஆமா,
1: காலம் மீது காலம் மீது கண்ணுறங்கு மகளே அந்த பாட்டு பா.
0: அடே சித்தி பாடுற பாடு. காலம் மீது காலம் மீது கண்ணுறங்கு மகளே. சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை எங்களுடைய சந்தன் ராஜ் போல் தெரிகின்றது, நாகப்பன் போல் தெரிகின்றது, கிருஷ்ணன் போல் தெரிகின்றது.
9: வணக்கம் ஐயா. கண்ணோடு காண்பதெல்லாம் ஐயா.
0: அடேங்க அப்பா, ஜீன்ஸ் கூடி விட்டீர்கள் பாத்தீர்களா சந்தன் ராஜ்?
9: நன்றி வணக்கம்.
0: கண்ணோடு காண்பதெல்லாம் சந்தன் ராஜ் சந்த பாடல். கண்ணோடு காண்பதெல்லாம் உண்மைதானே, அது கண்ணோடு காண்பதெல்லாம் உண்மை இல்லை என்று வந்துவிட்டார். எங்கே நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
8: ஐயா சாமலாமா அவரின் பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஆமா
8: காலம் இது காலம் கண்ணுரங்கும் பாடினாங்க.
0: ஆமா என்ன பாடல்?
8: கண்கள் வார்த்தைகள் புரியாத.
0: அதானே கண்களின் வார்த்தைகள் புரியாத. வாழ்த்துக்கள், வாய்ந்தான் சொல்ல வேண்டுமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. இனியான பாடல் இப்பொழுது சரவணன் அணைப்பு இணைப்பு
12: கடினம் போகலாமா?
0: அதானே அது நல்ல புத்திசாலித்தனமான பாடல், நல்ல பாடலா இருக்கு ஐயா. கண் போன போக்கிலே கால் போகலாமா? பட்டணத்தில் பூதம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? இப்பொழுதுதான் கிருஷ்ணனுடைய பாடலை எடுக்க போகின்றேன். கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா.
12: வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள்.
0: ஆஹா மூன்று முடிச்சு ஐயா. வசந்த கால நதிகளிலே மூன்று முடிச்சு. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது நாகப்பனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் நாகப்பன்.
8: மீண்டும் வணக்கம் ஐயா. கண்களின் வார்த்தைகள் புரியாதா, காத்திருப்பேன் என்று தெரியாதான்னு பாடின முதல் பாடல், அதுக்கு பதில் பாடல்.
0: ஆமா
8: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது.
0: ஐயா வைதேகி காத்திருந்தால் வந்து விட்டாளா? காத்திருந்து காத்திருந்து வாழ்த்துக்கள், வச்சிருந்து காத்திருந்து மீண்டும் வந்து விட்டாள். வாழ்த்துக்கள். சரி இப்பொழுது கிருஷ்ணா என்ன கூற போகின்றீர்கள்? கிருஷ்ணன் இல்லை சந்தன்ராஜ், இல்லை கிருஷ்ணன் இல்லை சந்தன்ராஜ், யார் இருவரில் யாருக்கு கிடைக்க போகுது பார்ப்போம். எங்கே பார்ப்போம், எங்கே வருவோம்? மற்றவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவராவது வந்து விடுங்கள், உள்ளே வாருங்கள். இருவரும் போட்டி போடுகிறீர்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
13: வணக்கம் ஐயா. கண்களா ஊஞ்சலாயா?
0: அதானே
13: நன்றி.
0: கண்கள்ல கதவுல பாக்குறாங்க, நீங்க கண்களா இது ஊஞ்சல் அவ்வளவு பகமா ஆடுதோ. கண்களா இது ஊஞ்சலா, கண்களா இது ஊஞ்சலா. சரி இப்பொழுது மகளே சியாமலா உங்கள் பாடல் என்னவா இருக்கும்?
1: பாப்பா கண்ணோடு கண்ணான என் கண்ணா உள்ளேயவர் அடித்தார் கண்ணாந்து.
0: அதானே கண்ணோடு கண்ணான என் கண்ணான கண்ணோடு கண்ணோடு கண்ணான கண்ணான கண்ணா. வாழ்த்துக்கள். என்ன பாடல் எனக்கு இந்த மாதிரி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
12: ஊஞ்சலுக்கு புதுட்டி ஊர்வலத்தில் இட்டாலோ, கண்ணத்தில் வைரங்கள் இட்டாலோ.
0: சிறப்பு. மீண்டும் பாருங்கள். உங்கள் பாடல் பதிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது நாகப்பன் அவர்கள் இருக்கின்றார்கள் போல் தெரிகிறது. இல்லை சரவணனோ நாகப்பன். நாகப்பன் வணக்கம். கொண்டு பாருங்கள்.
8: மீண்டும் சந்தனராஜ் ஐயா பாடிய கண்களா ஊஞ்சலான்னு பாடினாரு பதில் பாடல்.
0: ஆமா
8: ஊஞ்சல் மனம் உலா வரும் நேரம்.
0: ஓ ஊஞ்சல் மனம் உலா வரும் நேரம், நல்லதொரு பாடல். ஊஞ்சல் மனம் உலா வரும் நேரம். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நேரம் சரியாக 12:16 நண்பகல் எங்களுக்கு, உங்களுக்கு 9:46 இரவு நேரம். இப்பொழுது சரவணனை இணைப்போம். வணக்கம் சரவணா.
12: வணக்கம். நதி எங்கே போகிறது?
0: கடலை தேடித்தான். வேற எங்க போகும் அது? நதி எங்கே போகிறது, கடலை தேடி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இப்பொழுது சியாமலாவை இணைத்து
1: விடுகிறேன்.
0: உங்கள் பாடலுக்கு வந்து விட்டீர்கள். பூவே பூச்சி விடவா. வாழ்த்துக்கள். பூச்சி விடவா ராணிக்கும் விருப்பமான பாடல். எங்கே கிருஷ்ணா ஓடி வாருங்கள்.
12: மனம் ஒரு குரங்கு, மனிதன் மனம் ஒரு குரங்கு.
0: நான் உங்களுக்கு அப்படி என்னது? மனிதனுக்கே வந்து விட்டதா? மனிதன் மனம் ஒரு குரங்கு, நான் நீங்களா ஒன்று எண்ணி விட்டேன். மனம் ஒரு குரங்கு எல்லோருக்கும் இருக்கா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
8: மீண்டும் வணக்கம் ஐயா. ஊஞ்சல் மனம் பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஆமாம்
8: மனம் கனிவான அந்த கண்ணியை கண்டால் கண்ணும் கல்லும் கனியா.
0: கல்லும் கனியா மனம் கனிவான. இந்த திரை இந்த பாடல் அசோகன் ஐயாவுக்கு ஊடல் பாடல். நல்ல பாடல் இந்த பாடல். அங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல். கிருஷ ணன் இணைத்து விட்டேன் ஐயா.
12: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
0: சரி அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் தான் உங்களுக்கும் தான் வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை தருவதற்காக சரவணனை இணைக்கின்றேன். சரவணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
12: நிலா தான் கையில பிடிச்சேன்.
0: அப்படியா? அந்த நிலாவைத்தான் கையில பிடிச்சீங்களா? சரி வாழ்த்துக்கள். அந்த நிலாவைத்தான் நிலாவைத்தான் கையில பிடிச்சேன். முதல் மரியாதை இல்லை, அதனால்தான் அப்படி வந்தேன். இந்த பாடல் நிலாவை கையில பிடிச்சேன். வாழ்த்துக்கள். இப்பொழுது எங்களுடைய சந்தன்ராஜ் இந்த பாடலுக்கு வருவோம். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலு.
13: வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு வந்த மிக அற்புதமான ஒரு பாடல் முன்னாடி வந்துட்டீங்க. கலையே என் வாழ்க்கையின் நிலை மாற்றினா.
0: நன்றி
13: வணக்கம்.
0: கலையே என் வாழ்க்கை. இனிமையான பாடல். கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினார், எனக்கு பிடித்த பாடல்னு கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். இப்பொழுது ஷியாமலா வந்து விட்டார். மகளே ஷியாமலா,
1: கூரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன்
0: போடுற சக்க மனமர குரங்குக்கு வந்து விட்டது. பொறுத்த சாட்சியோட குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன் ஐயான், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். வாழ்த்துக்கள். அப்படியானால் நாகப்பட்டின பாடலை தரப்போன்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
8: மீண்டும் வணக்கம் ஐயா. அவரு சரவணன் ஐயா பாடலுக்கு பதில் அவரு நிர்வாகத்தில குடிச்சாரு. நான் கை வலிக்குது கை வலிக்குது மாமா.
0: சரவணா கேட்டதா, கை வலிக்கு நிலாவை பிடித்த கை வலிக்காமல் என்ன செய்யும் ஐயா, கை வலிக்குது கால் வலிக்குது மாமா. நன்றி நன்றி. இப்பொழுது கிருஷ்ணா கொண்டு வாருங்க.
14: என் வாழ்வில் புதுப்பாதை கண்டேன் ஐயா.
0: ஓ அப்படியா,
14: புதுப்பாதை
0: கண்டேன். வாழ்த்துக்கள். சிறப்புகள் பாதை காணிக்கை என்று எண்ணுகிறேன். இப்பொழுது ஞானசேகரனுடைய பாடல் ஒன்று ஓடி வருகின்றது, இணைந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன்,
15: பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ.
0: வாழ்த்துக்கள். பூ பூவா பூ பூவா பூத்திருக்கு பூமியில பூ பூவா பூத்திருக்கு. இந்த பூக்களுக்கு பெரிய பிரச்சனை தான். சாட்சி என்று கேட்டார்கள், வந்து விட்டீர்கள். அடுத்த பாடல் ஒழிக்க இருக்கின்றது, அது நூறாவது பாடலாக இருக்கின்றது. நூறு பாடலை கண்டுபிட்டோம்.
14: சரவணன் பூமகள் ஊர்வலம்.
0: ஓ எப்படி எப்படி பாடலை வாழ்த்துக்கள் கட்டிக்காரி. அடுத்த பாடல் நாகப்பன் தரப்போன்ற போட்டி பலமாக இருக்கின்றது, சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இங்கே வாழ்த்துக்கள் எழுத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது, அதையும் கவனிக்க வேண்டும். யார் யார் என்று நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
8: வணக்கம் ஐயா. கண்டேன் எங்கும் பூமுகன் பாடினார்ல பாட்டு, கண்டேன் கல்யாண பெண் போல உன்னை.
0: அடேங்க அப்ப அது மேயர் மீனாட்சி இல்லவா. கண்டேன் கல்யாண பெண் போன்ற ஒண்ணு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சரவணன் ஆயத்தமாக இருக்கின்றார். சரவணா கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். பூ பூவா பூ பூவா பூத்திருக்கு பூமியில பூ பூவா பூத்திருக்கு. இந்த பூக்களுக்கு பெரிய பிரச்சனை தானா. சாட்சி என்று கேட்டார்கள், வந்து விட்டீர்கள். அடுத்த பாடல் ஒழிக்க இருக்கின்றது, அது நூறாவது பாடலாக இருக்கின்றது. நூறு பாடலை கண்டுபிட்டோம். சரவணா
14: பாடல் ஊர்வலம்.
0: ஓ எப்படி எப்படி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கட்டிக்காரி. அடுத்த பாடல் நாகப்பன் தரப்போன்ற போட்டி பலமாக இருக்கின்றது, சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இங்கே வாழ்த்துக்கள் எழுத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது, அதையும் கவனிக்க வேண்டும். யார் யார் என்று நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
8: வணக்கம் ஐயா. கண்டேன் எங்கும் பூமுகன் பாடினார்ல
0: பாட்டு,
8: கண்டேன் கல்யாண பெண் போல உன்னை.
0: அடேங்க அப்ப அது மேயர் மீனாட்சி இல்லவா. கண்டேன் கல்யாண பெண் போன்ற ஒண்ணு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சரவணன் ஆயத்தமாக இருக்கின்றார். சரவணா கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள் சரவணன். சரவணா முதலாம் முறை சரவணன், இரண்டாம் முறை சரவணன், மூன்றாம் முறை சரவணன் சென்று விட்டார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ஷியாமலா வந்து விட்டார். ஷியாமலா வணக்கம்.
1: அப்பா பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. அந்த பாட்டு
0: அதண்டா உண்மை அம்மா. பூமியில இருக்கிறதும் வானத்துல பறக்கிறதும் அவரவர் எண்ணம். நாங்கள் என்ன தடுக்கிறது? சிறப்பான பாடல் சாந்தி நிலையம். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறக்கும். அடுத்த பாடல் கிருஷ்ணன் போல் தெரிகின்றது, சந்தன்ராஜன் பெறுகின்றார் போல் தெரிகின்றது, சரவணன் ஓடிவிட்டார், கிருஷ்ணன் தான் இப்பொழுது வந்தார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
16: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
16: போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே.
0: ஏன் ஐயா அப்படி எட்டி பிடிக்கலாம் தானே, எப்படி கத்துறீங்களே போகுதே போகுதே என்று? சும்மா ஓடி போய் எட்டி பிடிக்கணும் உடனே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடல் யார் தரப்புகின்றீர்கள்? நாகப்பன் தரப்புகின்றார் போல் தெரிகின்றது, அவரும் இல்லை. அடுத்தது நாகப்பன், நீங்கள் தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கொண்டு வந்து விட்டார் நாகப்பன், வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
17: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
17: போகுதே போகுதே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே
0: சந்தோஷம் வானிலே. எல்லாரும் அண்ணாந்து பாருங்கள், வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள்
1: பாட்டு. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பாரு. அந்த பாட்டுப்பா.
0: பூவையும் கேட்கலாம், பூ மரத்தையும் கேட்கலாம். என்னம்மா வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்க. என் வீட்டு தோட்டத்தில் வாழ்த்துக்கள். ரோஜா தோட்டம் திரைப்படம். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாட்டில் தாருங்க.
16: தேன் சிந்துதே வானம்.
0: மீண்டும் பாருங்கள், நல்ல பாடல், நல்ல பாடல். மீண்டும் ஓடி வாருங்கள். தேன் சிந்துதே வானம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை. கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
17: வணக்கம் ஐயா. சியாமலாமா வீட்டு தோட்டத்தில் கேட்டு
0: பாருங்க.
17: பதில் பாருங்க.
0: கொண்டு வாருங்கள்.
17: பூக்களெல்லாம் பறிக்காதீங்க.
0: நான் சும்மா கேட்டுதான் பாக்க சொன்னேன். அவன் பறிக்கல, அவன் சும்மா கேட்டுதான். பூக்களை தான் பறிக்காதீங்க. அது நல்ல கருத்து தானே. பூக்களை தான் இப்பொழுது என்னோட சந்தன்டா சிறப்பு. கொண்டு வாருங்கள்
18: சந்தன்டா. எல்லாமே என் தங்கச்சியா.
0: அப்படியா, எல்லாமே என் தங்கச்சிக்கா? சரி சரி, எல்லாமே என் தங்கச்சி. வாழ்த்துக்கள். அப்படி பழைய போடுவோம், செய்ய குற்றங்களை நாங்கள் செய்வோம். வாழ்த்துக்கள். எங்க ஞானசேகரன் உங்கள் பாடல் நல்ல நேரமாக.
15: வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷன் இன்னும் பார்க்கலையே.
0: உங்களை பாருங்கள் ஐயா, நீங்க மனுஷன் தானே, அத்தவங்களை பார்க்க வேண்டாம். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். நன்றி மகனே, நன்றி. வானத்தை பார்த்தேன், நகைச்சுவையா பேசிக்கொண்டு பாடல்களை பதிவு செய்து கொண்டு தந்து கொண்டு இருக்கின்றீர்கள். கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை கூறுகின்ற கிருஷ்ணா.
16: பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் ஐயா. பூக்களே,
0: ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். பூக்களே சற்று ஐ ஐ நல்ல பாடல் சந்தா. எங்கே சியாமலா உங்கள் பாடல்?
1: காதல் என்றால் காதில் இனிக்கிறது. அந்த
0: பாட்டுங்க அப்பா, சும்மா மீதில் என்றவுடனே இனிக்கிறது. வாழ்த்துக்கள். காதல் எந்தன் மீதில் என்ற நல்ல பாடல், சிறப்பான பாடல். நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
17: வணக்கம் ஐயா. சந்தனராஜ் ஐயா பாடிய எல்லாமே என் தங்கச்சின்னு
0: தாருங்கள்.
17: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க கொலுசு.
0: அப்படியா, நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க கொலுசு. இப்ப இது தங்கம் சரியா ஐயா. வாழ்த்துக்கள் நன்றி. இப்ப வந்து விட்டார் என்னுடைய சந்தன்ராஜ் அவர்கள். உங்கள் பாடலுக்கு பதில் தர வாருங்கள் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள்.
18: காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகும் ஐயா.
0: அதுதானே, அதுதானே. ரசம் இல்லாத சாப்பாடு மாதிரி போயிடுது ஐயா. காதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கையா? சிறப்பு, இல்லாதது ஒரு வாழ்க்கையா. சரி, இப்பொழுது கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் கிருஷ்ணா?
16: தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்குது.
0: ஓஹோ, அப்படி தவிக்க வேண்டாம். மீண்டும் பாருங்கள். தங்கச்சிக்கு சீமந்தம். வாழ்த்துக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது வரும் உறவு ஞானசேகரனாக இருக்கின்றது. ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன்
15: வா வா பக்கம் வா, பக்கம் வர வெக்கமா.
0: அதானே வந்தாச்சு, நீ என்ன பக்கம் வர வேண்டியதானே, என்ன பக்கம் வா வா பக்கம் வா.
15: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது சியாமலா. சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா கொலுசே கொலுசே பாடு கொலுசே. அந்த பாட்டு
0: கொலுசே கொலுசே. அது சும்மாதான் சத்தம் போடுது, அது இசையோடு வர வேண்டுமோ. வாழ்த்துக்கள் நன்றி. எங்கே நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
17: வணக்கம் ஐயா. என்னுடைய பாடலுக்கே பதில் பாடல். தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க கொலுசுன்னு பாருனா அதுக்கு பதில் பாடல். தங்க கொலுசு தாளம் அடிக்க.
0: அப்படி சொல்லோ தங்க கொலுசு தாளம் அடிக்கவா? தங்கை கொலுசு தாளம் அடிக்க. நன்றி நன்றி. எங்கே அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. நினைத்து விட்டேன் கிருஷ்ணா.
16: பக்கத்திலே கன்னி பெண் இருக்கு.
0: மேடம் பாருங்கள், பக்கத்திலே கன்னி பெண் இருக்க. வாழ்த்துக்கள். பக்கத்திலே கன்னி பெண் இருக்க. படிக்காத மேதை சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் ஞானசேகரன் வந்துவிட்டார். ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஞானசேகரன் உங்கள் பாடல்.
15: காதல் வானிலே, காதல் வானிலே.
0: வாழ்த்துக்கள். காதல் வானிலே, காதல் வானிலே. வாழ்த்துக்கள். காதல் வானிலே, காதல் வானிலே. மீண்டும் வருகின்றார் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம்.
13: வணக்கம் ஐயா. வெண்ணிலாவின் தேரில் ஏறியா?
0: ஓஹோ ஓ,
13: நன்றி. வணக்கம்.
0: வெண்ணிலாவின் தேரில் ஏறி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேரில் ஏறினா நல்ல வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரியும். வெண்ணிலாவின் தேரில் ஏறி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்பு கொண்டீர்கள்? அடுத்த பாடலை நாகப்பன் தான் தருகின்றார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள். போட்டி பலமாக இருக்கின்றது. ஓடி வாருங்கள் நாகப்பன், தாருங்கள் உங்கள் பாடலை.
17: பாடினாங்க வாராயம் வெண்ணிலாவின் பாடினாங்க. பாடல். வெண்ணிலா ஓடுது கண்ணிலே ஆடுது என்னோடு தான் பாடுது.
0: ஆடுற சாக்கியம். வெண்ணிலா ஓடிச்சது கண்ணில ஆடிச்சு என்னோட ஆடுது. வெண்ணிலா ஓடுது. மீண்டும் பாருங்கள், கொண்டு ஓடி பாருங்கள். அடுத்த பாடலை. அடுத்த பாடல் சியாமலாவின் பாடல். சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா, சியாமலாவுக்கு வரவில்லை இப்பொழுது. சரவணன், சரவணன் வணக்கம்.
16: வணக்கம். வாராய் நீ வாராய்.
0: அதோட முதல் முதல் வந்த பாடல் என்ன பாடல் தந்தீர்கள்? முதல் பாடல்
16: வாராய வெண்ணிலாவே அந்த பாடல் உண்டு.
0: இப்பொழுது என்ன பாடல் தருகின்றீர்கள்?
16: வாராய் நீ வாராய் போடும்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு பதிவாகி விட்டன. வாராய வெண்ணிலாவே, வாராய் நீ வாராய். வாழ்த்துக்கள். வாராய், ஓகே, சிறப்பு. அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தருகின்றீர்கள். வாருங்கள், தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா பாலம்மா மகளே வாங்கோ.
1: கன்னி பருவம் அவள் மனதில் என்ன நினைத்தாளோ அந்த பாட்டு.
0: எனக்கு விருப்பமான ஒரு பாடல் கன்னி பருவம் அவள். ஆரம்ப காலத்தில் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பேசுவோம். கன்னி பருவம் அவள் அசோகனுடைய பாடலும். அடுத்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் தாருங்கள். கிருஷ்ணன்
16: போடுகிற தண்ணியிலே உரசி விட்டு.
0: சும்மா போட்டிருக்கலாம் தானேயா? ஏன் ஐயா உரசி விட்டீங்க? சும்மா போட்டிருக்கலாம் தானே? மீண்டும் பாருங்கள். ஓடுகின்ற தண்ணியிலே, ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை அரசடி குப்பம். சரவணா என்ன பாடல் தரப்போகிறீர்கள்? இணைக்கப்படுதில்ல, முனைந்து விட்டார். சரவணன் கொண்டு வாருங்கள்.
16: பள்ளிக்கூடம் போகலாம்.
0: போகலாம், போகலாம். பள்ளிக்கூடம் போகலாமா? இது எந்த பாடலை தருகின்றீர்கள்? பள்ளிக்கூடம் போகலாமா? வாழ்த்துக்கள். நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன்
17: வணக்கம் ஐயா. சியாமலாமா பாடினாங்க கண்ணி பருவமாவல் மனதின்
0: நினைவு. நாகரிகமான ஒரு உடல் பாடல். குருங்கள் என்ன பாடல் உங்கள் பாடல்?
17: நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு.
0: ஓ அப்படியா? நினைப்பது
17: நடப்பது நலமாகும்.
0: ஆமா நடமாகும். நான் இருந்தால் என்னோடு. வாழ்த்துக்கள். சிறப்பு, ஒரு முழுமையான பாடல். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
16: ஓடுகிற வண்டியோட ஒத்துமை அந்த பாடல்
0: சிறப்பு. ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா ரெண்டு மாடம். ஓடுகின்ற வண்டியோட. வாழ்த்துக்கள். வண்டி ஓடட்டும், இப்பொழுது சந்தன்ராஜ் வரட்டும், அவருடைய பாடல் கிடைக்கட்டும். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் தாருங்கள். உன்னை நினைத்து விட்டேன் சந்தன்ராஜ்.
13: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
13: சந்தனம் மணக்குதுயா? கற்பூரம் ஜொலிக்குது.
0: இது வந்து எங்களுடைய கிருஷ்ணனுடைய பாட்டு. சந்தனம் மணக்குது, கற்பூரம் எல்லாம் பாடுவாரு. வந்து விட்டார் சரவணன் தன்னுடைய பாடலை கொண்டு.
16: கொண்டு மனைவி உனக்கு மறக்க தெரியாதா?
0: அது ஒரு நல்ல கேள்வி ஐயா. நினைக்க தெரியுது, ஏன் மறக்க தெரியாதா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு. ஆனந்த ஜோதி வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா நீங்களும் இந்த பாடலை தரப்போகிற மகளே கொண்டு வாருங்கள்.
1: உலகத்திலே நிம்மதி இல்லை அந்த பாட்டு.
0: நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி.
1: நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால்
0: நல்ல பாடல், நல்ல பாடல். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. எங்க இப்பொழுது கிருஷ்ணன் தருகின்றார் ஒரு பாடலை. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்களேன்.
16: கிருஷ்ணன்
0: நல்ல வாசம் எடுத்து சந்தனம் மணக்குது. அடுத்த பாடலை கொண்டு வருவது யாரா இருக்க வேண்டும்? சந்தனத்தில் நல்ல வாசம் கொடுத்து. நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள். நாகப்பன் தாருங்கள்.
17: இவரு சரவணன் ஐயா இதுக்கு முன்னாடி பண்ணார் இல்லையா, வாராய் நீ வாராய்.
0: ஆமாம்,
17: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.
0: ஓ, சித்திரா அங்கே போய் விட்டீர்களோ. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. சரி, நீ எங்கே இல்லை இல்லையா, அது அந்த பாடல் இல்லை. சசுகம் என்று திருப்ப வல்லவன் ஒரு சாரி. ஞானசாகரன் பாருங்கள்.
15: நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
0: அட்ரா சாக்கியண்டார் ஒரு 800 வயதுல வந்திருக்க கூடாது.
15: நன்றி
0: மானே, வாழ்த்துக்கள். நினைத்தேன் வந்தாய் 200 வயது, வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
17: மீண்டும் வணக்கம் ஐயா. இப்ப சாமலாமா பாடினாங்க, நீனு பாடினாங்க. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ.
0: நீ போகும் இடமெல்லாம் நான். நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். ரவிச்சந்திரன் இடமெல்லாம் நானும் வருவேன். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சரவணா உங்கள் பாடல் கொண்டு வாரு.
16: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: ஓ ராஜா, நீ வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் சரவணா. நீ வர வேண்டும் என்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கிருஷ்ணா எங்கே உங்கள் பாடல்.
19: 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரும் விளங்க. அந்த பாடலையா
0: பாடினா பாடுங்க. ஒரு 200 வருஷம் என்று பாடுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய நாகப்பன் தான் வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
17: ஐயா நானும் வருவேன்னு பாடின நாம் பாடின பாட்டுக்கே பதில் பாடல்.
0: ஆமா,
17: நானே வருவேன் இங்கும் அங்கும்.
0: நானே வருவேன் இங்கும் அங்கும். சரி, நானே வருவேன் இங்கும் அங்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்பு உண்டார். சியாமலா நீங்கள் தரப்பு உண்டீர்கள். சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும்பா.
0: அதென்ன சரியான கருத்தம்மா. நல்ல நல்ல நிலம் பார்த்து. வாழ்த்துக்கள். நல்ல நல்ல இடம் பார்த்து. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் தாருங்கள். நாகப்பன்
17: மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் வணக்கம்.
17: பாதை உண்டு.
0: என்னையா
17: இங்கும் அங்கும் பாதை உண்டு. நான் பாடிய பாடலுக்கே பதில்.
0: ஆம், இங்கும் அங்கும் பாடல் உண்டு. வேறு பாடல்களுக்கும் கொண்டு வர
17: வேண்டும். பாதை உண்டு.
0: ஆமா, வேறு பாடல்களுக்கும் கொண்டு வர. மற்றவர்களுடைய பாடலுக்கு தான் இது பாடல் தர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். கிருஷ்ணன் தரப்பவர் என்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் தர வேண்டும்.
19: வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம்.
0: அப்படியா, வாழ்க்கை வரும் ஐயா, வர வேண்டும் ஐயா வாழ்க்கையில் வசந்தம். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக வருகின்றார் என்னுடைய ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
15: வருவாய் என்ன நான்.
0: ஓ, நீ வருவாய் என நான் இது. எல்லாரும் அப்படிதான் எண்ணுறது. சரி, வரும் சரிவரா போ. நன்றி. மீண்டும் பாருங்கள். நீ வருவாய் என நான் நினைச்சிருந்தேன் பாடலுக்கு வருகின்றார் எங்களுடைய சரவணன் தன்னுடைய பாடலை கொண்டு. கொண்டு வாருங்கள் சரவணன்.
16: பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: அதெண்டா உண்மைதான் ஐயா. நாங்கள் எல்லோரையும் தான் இந்த பாடல் நல்ல பேரை வாங்கணும். கூடாது பேர் வாங்கக்கூடாது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் தரப்பு உண்டதற்கு பதில்.
13: வாசமுள்ள சந்தனமே வச்சு.
0: சந்தனமையா, வாசமுள்ள சந்தனமே. வாழ்த்துக்கள். இது வாசமுள்ள சந்தன ராஜன்னு சொல்லக்கூடாதோ, வாசமுள்ள சந்தனமே. எங்கே சாமலா நீங்கள் கொண்டு வாருங்க.
1: நீதானே சந்தானா அந்த பாட்டுப்பா.
0: அதுதான் நிக்கப்பட்டு நிக்கப்பட்டு பார்த்தது. நீதானா இல்ல நிசந்தான, எவ்வளவு எவ்வளவு கேள்வி. வாழ்த்துக்கள். சிறப்பு. எங்க ஞானசேகரன் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
15: வாசம் இல்லா மலருது வசந்தத்தை தேடுது.
0: அது விருதல ராகம் அப்படித்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வாசம் இல்லா மலர் இது. வாசம் இல்லா மலர் இது. நாகப்பன் உங்கள் பாடல்.
17: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
17: கிருஷ்ணன் ஐயா பாடல். வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் பண்ணார். அதுக்கு வசந்த கால கோலங்கள். ஓ, வானில் விழுந்த கோலம்.
0: ஓ, வசந்த கால கோலங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி தர வேண்டும் நீங்கள். அந்த வேளையில இப்பொழுது வந்திருப்பவர் யார் என்று பார்த்தா சந்தன் ராஜ் இல்லை, சியாமலா. சந்தன் ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை. இங்கே எல்லோரும் தடையாக இருக்கின்றது. இல்லை, சியாமலா நிற்கிறார் போல் தெரிகின்றது. யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்க போகின்றது தெரியவில்லையே. எங்கே எங்கே எங்கே பார்ப்போம். யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். சாம்பலா கிடைச்சிருக்கு. சாம்பலா கொண்டு வரேன் உங்கள் பாடலை.
1: அப்பா வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அந்த பாட்டுப்பா.
0: அது வந்து விட்டுதம்மா அந்த பாட்டு.
1: வசந்தத்தில் ஒவ்வொரு நாள் மனவரையோரும் அந்த பாட்டு.
0: சாக்கியண்ட வசந்தம் வந்து விடுது. வசந்தத்தில் ஓர் நாள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுடைய பாடலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அழைக்கின்றீர்கள் அல்லவா, தாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன், அடைக்கவில்லையா? அடுத்தவரை இணைக்கவில்லை, நீங்கள் தான் நிற்கிறீர்கள் பச்சையில், தடையாக இருக்கின்றது இணைப்புகள் இணைவதற்கு. யாருடைய இணைப்பு இணைப்பு குறுக்கே நின்று தடை செய்கின்றது. வர வேண்டும், வர வேண்டும், பார்ப்போம் யாருக்கு வெற்றி கிடைக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாடல்.

0: கிருஷ்ணன் தாருங்கள்
1: வசந்தமே அருகில் வா.
0: வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். வசந்தமே அருகில் வா, வசந்தமே அருகில் வா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அதற்காக நாகப்பன் தர இருக்கின்றார் ஒரு பாடல், அந்த பாடலை எடுப்போம். நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. சியாமலாமா பாடினாங்க வசந்தத்தில் ஒரு நாள், அதுக்கு பதில் பாடலுக்கு
0: கொண்டு வாருங்கள்.
2: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள்,
0: அப்படியா? ஒரு நாள்
2: உறவினில் ஆட. நன்றி ஐயா.
0: உன்னோடு ஒரு நாள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றார் சந்தனராஜ். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் ஐயா.
0: இது நன்றி. இந்த பாடல அடிக்கடி கேட்பீர்களோ இப்போ முடியா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நீ இல்லாத போது எங்கும் என் நெஞ்சம். தேவாவும் நாகப்பனுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்களும் தொடங்கி விட்டார்கள். அவர் கிடைக்கவில்லை
4: வழிபோது சொல்லிட்டு ஒரு பாடல் இருந்தார்.
0: அருகில் வந்தால் உருகி நின்றாளா? அருகில் வந்தால் உருகி நின்ற, அப்படியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருகில் வந்தாள் உருகி நின்றாள் இன்று சென்றாளோ. நாகப்பன்,
1: ஒரு நாள் போதுமா?
0: ஓ, இது
1: ஒரு நாள் போதுமா?
0: வாழ்த்துக்கள் ரெண்டு நாள் தருகிறோம், போட்டு வாருங்கள். ஒரு நாள் போதுமா திருவிளையாடல், ஒரு நாள் போதுமா என்ற பாடலை தந்த கிருஷ்ணனுக்காக இப்பொழுது தருகின்றார் சந்தனராஜ் ஒரு பாடலை. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்டு வந்துருச்சீங்க, நெஞ்சில் மாமலை.
0: அடி வந்துட்டாரு தலைவர், பாடுற கொண்டு வந்து விடுவீர்கள் போட்டிக்கு. நன்றி.
3: ஆமா,
0: நெஞ்சில் மாமலை, நெஞ்சில் மாமலை அவற்றை பாடல் அல்லவா? அவர்கள் கேட்டால் ஓடி வருவார். காலம் தாமத்தி விட்டது. எங்கே அடுத்த பாடலை தருவது சியாமலா, உங்கள் பாடலா இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா, உங்கள் பாடலை. என்ன சியாமலா, உங்களுக்கு இணைப்புக்கு தடைகள் ஏற்படுகிறது? இல்லை, யாருடைய பாடல் இருப்பு? யாரோ ஒருவர் அமைச்சு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ. இல்லை, ஒரு அழைப்பும் வருதில்லை. அடியுங்கள் பார்ப்போம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு வந்துவிட்டார் சியாமலா. என்ன நடந்தது சியாமலா, உங்களோட அழைப்பு வேறு
5: தாமதிக்கின்றது?
0: அப்படியா? இப்ப நான் வந்தால் சியாமலா அண்டெல்லாம் வைத்து விட்டேன். வந்தால் மகாலட்சுமியா? வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வந்தாள் மகாலட்சுமி, இனிமையான பாடல். சரவணா, உங்கள் பாடலை தாருங்கள். சரவணன் தாருங்கள்.
4: போதுமோ இந்த இடம்
0: காணாதா? கொஞ்சம் பெருப்பிச்சு வைங்களேன். போதுமோ இந்த இடம், வாழ்த்துக்கள். காணும் காணும், மீண்டும் பாருங்கள். இப்பொழுது அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய இணைப்பு வருகின்றது என்று. இப்பொழுது கிருஷ்ணனுடைய இணைப்பு வந்திருக்கு. கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
1: வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி.
0: அப்படி அது கண்டால் தெரியாதோ? நிறுத்தி விட்டீர்கள், வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி, இல்லைன்னா இழுத்து கொண்டு போவியல் பாடலை சியாமலா கொண்டு வாருங்கள்.
5: அப்பா வந்தாளப்பா, வந்தாளப்பா வந்து ஜன்னல்
0: ரெண்டாளப்பா, சும்மா வந்தாலும் வந்தாலே ஜன்னலோடு நிக்கணும் மறுபடிய. வந்தாளப்பா வந்தாளப்பா வந்தாளப்பா வந்தாலே சந்தனாஜ். நீங்கள் ஒரு பாடல் தரப்போகிறீர்கள், கேட்போம். கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. வந்தாளப்பா வந்தாளப்பா ஐயா வந்து ஜன்னலில் நின்னாளப்பா.
0: அதைத்தான் இப்பொழுது சியாமலா பாடி, சியாமலா அதைத்தானே பாடினார்.
3: சியாமலா பாட்டினாளா?
0: ஆமா.
3: அப்ப நம்ம பாடினோம் ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜாயா.
0: வந்தது அப்ப சின்ன ரோஜாவா வந்து விட்டது. வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா. சரி, அடுத்த பாடலை யார் தருவார்? நாகப்பன் தரப்போகின்றார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: போதுமோ இந்த சொன்னார். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவி
0: தொட்டிலே கட்டி வைக்கும். ஓ, பச்சை கிளிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது ஞானசேகரன் மகனே, கொண்டு வாருங்கள். ஞானம்
6: நாளாம் நாளாம் திருநாளாம்.
0: ஓ, அந்த பாடலா? நாளாம் நாளாம் திருநாளாம். நன்றி நன்றி கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்தது யார் தரும் பாடலாக இருக்கும் என்றால் அது சரவணன் தருகின்றார். சரவணா, கொண்டு வாருங்கள்.
4: மகாலட்சுமி,
0: அது வந்துவிட்டது அந்த பாடல்.
4: வந்துவிட்டதா? சரி, அடுத்தது பாடலோடு வருகிறேன்.
0: அப்படியா, கொண்டு வாருங்கள். நன்றி. இப்பொழுது சந்தன அவர் சென்று விட்டார். நாகப்பன், நீங்கள் இணைகின்றீர்கள். உங்களை இணைக்கின்றேன். இணைக்க முடியும்.

0: வந்து விட்டார். நாகப்பன் வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து ஜன்னலுன்னு பாடினாங்க.
0: அது வந்து விட்டது. இந்த பாடல் வந்தது, அதுக்கு சிறப்பு
1: அதற்கு பதில் பாடல்.
0: சாருங்கள் கெட்டிக்காரன் கொண்டு பாருங்கள்.
1: ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ராஜா,
0: அந்த பாடல் வந்து விட்டது. சந்தன் ராஜ் உடனே தந்து விட்டார் அந்த பாடலை.
1: அதுக்கு அதற்கு பதில் பாடல். சரி தேடிட்டு வரேன் ஐயா.
0: அப்படியா, தேடி கொண்டு வர போகிறீர்களா? சரி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாரா இருக்கலாம்? கிருஷ்ணனாக இருக்கலாம். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன். கிருஷ்ணன், உங்களை நினைத்து விட்டேன்.
2: வாரா நீ வாரா போகுமிடம்.
0: வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். வாராய் நீ வாராய் போகுமிடம், வாராய் நீ வாராய் போகமிடம், வெகு தூரம் இல்லை நீ வாராய். எங்கே சாமலா, உங்கள் பாடலை தாரு.
3: சின்ன அரும்பு மலரும் சிரிப்பு சிந்தி வளரும் வந்து.
0: வாழ்த்துக்கள். சின்ன ரோஜா வந்ததுக்கு சின்ன அரும்பு மலரும் வந்து விட்டது. சின்ன அரும்பு மலரும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்றால், அந்த பாடலை தருவதற்காக அழைக்கின்றார் சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை.
4: வணக்கம் ஐயா. வணக்கம். நாகப்பன் அதை தவறு விட்டுட்டாரியா, அதனால நான் அடிச்சிருக்கேன். சின்ன ராசாவே சித்தரும் என்ன கிடைக்குதியா? சென்னையில் வேற சின்ன ராசா, அதான் பாடுவாரு நினைச்சேன். தேர்தல் விட்டாரு
0: நன்றி. வணக்கம் ஐயா. பெரிய அரும்பா விட போற.
4: ஆமா,
0: சின்ன ராசாவே சித்தரும்பு என்னை கடிக்குது. எங்கே பாவம் ஜாமனா, நீங்க என்ன பாடலை பாருங்க.
3: அது
0: வந்து விட்டது மகளே அந்த பாடல்.
3: வெண்ணிலவே தன்மதி, அந்த பாட்டு
0: நல்ல பாடல். வாழ்த்துக்கள். வெண்ணிலவே தன்மதி, வாழ்த்துக்கள். இப்பொழுது சரவணன், நீங்கள் இரண்டு பாடல் தர வேண்டும் என்று. சரவணா, இரண்டு பாடல் தர வேண்டும். கொண்டு
5: வாழ்வலை முகம் சிவந்த வலை
0: ஒரு பாடல். அப்போ அடுத்த பாடல் முடிந்த
1: வணக்கம் ஐயா. சித்தரும்பு போனா போயிட்டு போகுது.
0: அப்ப என்ன
1: இல்ல, அவங்க சின்ன அரும்பு மலர்னு பண்ணாங்க இல்லையா, சேமலாம் அதுக்கு
0: கொண்டு வாருங்க.
1: சின்ன வலை முகம் சிவந்த வலை,
0: அதைத்தான் இப்பொழுது சரவணன் சுட சுட தந்து விட்டு போகின்றார்.
1: அப்ப வளையல் பங்கி வளையல்
0: அட்ரஸ் ஆக்கிய நேரம். வளையல்
1: நன்றி.
0: வங்கி
1: வளையல்,
0: வங்கி வளையல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இங்கே சந்தனராஜ், உங்கள் பாடல். சந்தனராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். சந்தன்ராஜ்
4: வணக்கம் ஐயா. வளையல் வளையல், இந்த வளையல் போல் அம்மனியா.
0: அப்படியா, வளையல் போல் அம்மன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வளையல்காரன் வளையல் வளையல் வளையல் வாங்க இல்லையோ வளையல். எங்கே அடுத்த பாடல்? கிருஷ்ணன்
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: சின்ன சின்ன மூக்குத்தியா,
0: சிறப்பு சின்ன சின்ன மூக்குத்தியா. வாழ்த்துக்கள். சின்ன சின்ன எடுத்து விடுவார் பாடல் உடனே தெரிந்தாண்டா. சின்ன சின்ன மூக்குத்தியா. சியாமலா கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் பாடல். சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள். சியாமலா புறபுறுப்பாக செல்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா.
3: முகம் ஒரு நிலா, விழி இரு நிலா, அடடா மூன்று நிலா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முகம் ஒரு நிலா, முகம் ஒரு நிலா, முகம் ஒரு நிலா. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. சின்ன சின்ன மூக்குத்தின் பாடினார்ல, அதுக்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
1: மூக்குத்தி பூமேலே
0: மூக்குத்தி மௌன கீதங்களும் மூக்குத்தி பாக்கியராஜன் மூக்குத்தி பூமையில. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்றால், மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள். சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: வணக்கம் ஐயா. வணக்கம். வெளியில் விழுந்து உயிரில் கலந்த உறவையா.
0: ஓ, வெளியில் விழுந்து உறவில் கலந்தவர். ஓ, அலைகள் ஓய்வதில்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வெளியில் விழுந்து, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சரவணன், உங்கள் பாடலை எடுப்போம். கொண்டு வாருங்கள் சரவணா, உங்கள் பாடலை.
5: சின்ன இதழ் பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலை.
0: அப்படியா, ஓ சின்ன இடைவெளி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக நாங்கள் இணைக்க இருக்கின்றோம் சியாமலாவை என்று எண்ணுகிறோம். இல்லை, சந்தன்ராஜ் இணைக்கலாம். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள், உங்கள் பாடலை. சந்தனராஜ். கொண்டு பாருங்கள்.
4: மூக்குத்தி பூமேலையா காத்து உட்கார்ந்து பேசுது.
0: வந்து விட்டது பாடு, அடுத்த பாடலே தாருங்கள்.
4: சரி, பூ பூ போல் மனசு இருக்குயா?
0: அட்டை அப்படியா, பூ பூ போல் மனசு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மனசு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த பாடல் மீண்டும் தருவது நாகப்பன், நீங்கள் தான் தருகின்றீர்கள். நாங்கள் நேரம் 1:12:48 இப்பொழுது எங்களுக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. முகமுறு நிலா விழியிரு நிலான்னு பாடினாங்க இல்லையா?
0: ஆமா,
1: வெளியே வெளியே உனக்கு என்ன வேலை, விருந்துக்கு வரவா? நான்
0: வேற என்ன, வெளியே வெளியே நீ என்ன, எல்லாம் ஓகே தானே, விருந்துக்கு வர வேண்டியது. நன்றி நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் சரவணன், உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள் சரவணா.
5: முத்தழகு
0: அட்ரஸ் அக்கண்ணா, மூக்குத்தி முத்தழகு எடை அப்பா, நல்ல பாடல் தான். மூக்குத்தி இடைக்காலே இப்பொழுது வந்த பாடல். எங்க சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள்.
7: பணம் கிடைத்தேன் உண்மை நினைப்பது தந்து கொடுவா.
0: என்னம்மா, ஒன்றும் பிளாங்கவில்லை, புரியவில்லை.
7: மனம் படைத்தேன்
0: மனம் படைத்த இனிமையான பாடல். இடையிலே உங்கள் வலைத்தளம் ஒரு தடவை விரைவாக ஓடிச்சென்றது, என்ன ஒன்று தெரியவில்லை. கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
8: மனசு மயங்கும் மௌனகீதம்.
0: மனசு மயங்கும் மௌனகீதம், வாழ்த்துக்கள். மனசு மயங்கும் மௌனகீதம், அடுத்த பாடலை தருகின்றார் நாகப்பன் அவர்கள், கொண்டு வாருங்கள். சிற்புக்குள் முத்து வந்து சென்று விட்டது. நாகப்பன் தருங்க, நாகப்பன், நாகப்பன் உங்களை நினைத்து விட்டேன். இல்லை, சரவணன் இருக்கின்ற
5: குரங்கு மனித மனம்பூர்
0: அந்த பாடல் வந்து விட்டது. மனம்பரம்பு குரங்கு வந்து விட்டது ஐயா. வேற பாடல், வேற பாடல்.
5: சரி சரி,
0: மீண்டும் வருகிறீர்களோ? நான் நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. மனசு மயங்கும் ஒரு பதில் படம்.
0: ஆமா,
1: மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும்.
0: மயங்குகிறாள் ஒரு மாது, மயங்குகிறாள், நல்ல பாடல், இனிமையான பாடல். அடுத்த பாடல் மீண்டும் சியாமலாதான் திறப்புகின்றார். சியாமலாதாரங்கள் உங்கள் பாடலை.
7: அப்பா மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி.
0: அட்ரஸ் சாக்கி என்றாலும் வாழ்த்துக்கள். நூல் வேலி மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, வாழ்த்துக்கள். இந்த மனசாட்சி என்ற எல்லோருக்கும் வேணும். எங்க சந்தன் ராஜ், நீங்கள் என்ன திறப்பு வருகின்ற?
4: மனசுல ஒண்ணு நினைச்சியா?
0: அப்படி நினைச்சிட்டீங்களா? அதான் எனக்கு மூக்கு இங்க தும்மல் வருகிறது ஐயா, நாசி அரிக்குது ஐயா. வாழ்த்துக்கள். நேரம் தெரியாத 12:51, நேரமும் நெருங்குகின்றது. பாடல்களை விரைவாக தர வேண்டும். உங்கள் தங்களுடைய எண்ணிக்கைக்கு நான் எட்டி பிடிக்க வேண்டும். இங்கே வாருங்கள் கிருஷ்ணன், உங்கள் பாடலை தாருங்கள்.
8: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன,
0: அந்த பாடல் வந்து
8: மணிமாளிகை.
0: அந்த பாடல் வந்து விட்டது. மயக்கம் என்ன, ஒரு
8: மயக்கம் எனது தாயகம், மயக்கம் எனது தாயகம்
0: வந்து விட்டது. அந்த பாடல் ஒரு ஒரு பாடல் தாருங்கள்.
8: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்.
0: இது எந்த பாடல் ஐயா?
8: தாய் சொன்ன
0: தாயா
8: இந்த பாடல் வந்து விட்டது.
0: என்ன பாடல், என்ன பாடல், என்ன பாடல் ஐயா?
8: சரியா, ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது.
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். ஒரு நாள் ஒரு கனவு, கிருஷ்ணா மீண்டும் வர வேண்டும். நாகப்பன் நீங்கள் பாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். நாகப்பன் தாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியும் பாடினாங்க.
0: அதுக்கு என்ன பாடல்?
1: மௌனமான நேரம், இல்ல மனதில் என்ன பாடம்?
0: ஓ, சலங்கையொலி தானே அது. மௌனமான நேரம், வாழ்த்துக்கள், சிறப்பு, நல்ல பாடல். எங்க சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா.
7: அப்பா மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு.
0: ஓ, மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு, இனிமேதான் நல்ல பாடல் மீண்டும் பாருங்கள். அந்த வழியிலே அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும் என்று ஓடி வருகின்றார் எங்களுடைய சந்தனராஜ். கொண்டு வாருங்கள்.
4: மனசுக்குள்ள உட்கார்ந்து மணி அடித்த ஐயா.
0: அப்படியா, நான் மணி கொண்டதுலயே சும்மா ஐயா கிடைக்கிறது. மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடிக்கிறாடு, என்ன வரிகள் அப்பா, இந்த கவிஞருடைய வரிகள். வாழ்த்துக்கள். எங்க சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. சியாமலா, சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சியாமலாவை இணைத்து விட்டேன். இப்பொழுது யார் இணைய வருகின்றார்? சரவணன் வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள் சரவணன்.
5: பாட்டு ஒரு பாட்டு
0: வந்துவிட்டது சரவணன்.
5: பாட்டு தலைவன்,
0: பாட்டும் நானே பாவமும் நானே. வாழ்த்துக்கள். பாட்டும் நானே இல்லை, பாட்டுக்கு ஒரு தலைவன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை திறப்பதற்காக சந்தானராஜ் நீங்கள் வந்துவிட்டீர்கள், தாருங்கள் உங்கள் பாடலை.
4: மனதில் என்ன நினைவுகள் ஐயா?
0: அப்படி ஒன்று நினைக்கல,
4: அப்படி
0: ஒன்றும் பெருசா நினைக்கல, பார்ப்போம். மனதில் என்ன நினைவுகளோ, அப்படித்தான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதற்காக யார் இருக்கின்றார்கள் அழைப்பில் என்றால்? சியாமலா இருக்கின்றார். சியாமலா, வணக்கம் சியாமலா.
9: அப்பா
0: நானே வருவேன், பெண் சிங்கம் போராடி கொண்டிருக்கிறது. நானே வருவேன் அங்கும் இங்கும். எங்கே கிருஷ்ணன், தாருங்கள் உங்கள் பாடலை.
10: பாட்டு வரும், பாட்டு வரும்,
0: வரட்டும் அப்படியே பாடுங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். பாட்டு வரும், பாடிக்கொண்டு பார்த்து கொண்டு தான். நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம். பாட்டும் நானேன்னு பதில் பாடல். நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா.
0: சிறப்பு. அடுத்த பாடலை தருவது நேரமும் நெருங்குகிறது, நாங்கள் அடையும் என்ன எல்லையும் நெருங்குகிறது. கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் யாருக்குரியது, எங்கே இந்த இடம் யாருக்குரியது? நாகப்பன் அவர்களுக்கு தான். கொண்டு வாருங்கள் நாகப்பன், நீங்கள் உங்களுக்கு தான் இல்லை. அவர் சென்று விட்டார். அடுத்த பாடலை தருவதற்காக யார் அழைக்கின்றீர்கள்? மீண்டும் நாகப்பன் தான். எங்கே நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள்? நாகப்பன் தாருங்கள். நாகப்பன் இரண்டாவது அடையும் உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எங்கே யார்கள் போகிறீர்கள்? எங்கே யார் வரப்போகின்றீர்கள்? கிருஷ்ணன் வருகின்றார் இந்த இடைவெளி. பார்த்து கொண்டு வருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
10: ராஜா, ராஜா யுவராஜா.
0: ராஜா யுவராஜா, வாழ்த்துக்கள், நல்ல பாடல். ராஜா யுவராஜா எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ராஜா. சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது.
9: பக்கத்திலே கன்னி பெண்ணி,
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. பக்கத்திலே கன்னி பெண்ணி இருக்கு, படிக்காத மேதை. அடுத்த பாடல் யார் தரப்போ உண்மையில்? நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லையையும் தொட இருக்கின்றோம். விரைவில் நிறைவுக்கு வர இருக்கின்றது. ஓடி வாருங்கள். முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு உரிமையோடு வந்து உறவாடி பாடல்களை தந்து கொண்டு செல்லும் வழியில் நாகப்பன் உங்கள் பாடல் கிடைக்க இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் என்ன பாடல் நாகப்பன். நாகப்பன் உங்கள் பாடலை தர வேண்டும். அதற்கிடையில் கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணா,
10: அந்த சியாமலம்மா பாடின பாடல் நான் தானே ஐயா பாடின? பக்கத்திலே கண்ணி பண்ணி இருக்குங்க.
0: இதுக்காக வந்தீர்களோ? இப்ப வாழ்த்துக்கள், நான் இங்கே அதை வெட்டி விட்டேன். முதலே நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள்.
1: பார்வை சுருக்குன்னு யார பாடினாங்க? சியாமலாம பாடினாங்க. அதில் பாடல் பார்வை யுவராணி கண்ணோவியம்.
0: அது வந்து இப்பொழுது கிருஷ்ணன் பாடிய, கிருஷ்ணன் பாடியிருந்தார்.
1: அவரு யுவராஜான்னு ஏதோ பாடினார். அவரு அதுக்கு பாடித்தாரா?
0: ராஜா யுவராஜான்னு பாடினார். நீங்க என்ன பாடல்?
1: நான் பார்வை யுவராணி கண்ணோவியம்.
0: ஓ, பார்வை யுவராணி கண்ணோவியமா? வாழ்த்துக்கள். பார்வை யுவராணி கண்ணோவியம்.
1: அவங்க கண் பார்வை போடுதே சுருக்குன்னு பாடினாங்க. அதுக்கு
0: அது முதலே வந்த அந்த பாடல். இருப்பினும் அந்த பாடல் உங்கள் பாடல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுடைய பாடல். என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
10: ராஜாவுக்கு ராஜா நான் தான், மந்திரிங்க யாரும் இல்லை.
0: ஒருத்தரும் இல்லையா? நன்றி. சென்று வாருங்கள். ராஜாவுக்கு ராஜா நான் தான். அப்ப ராஜாவுக்கு ராஜா நான் தான். வாழ்த்துக்கள். சந்தன் ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் நெருங்கி விட்டது. கொண்டு வாருங்கள்.
4: பார்வை தேரில் போகும் பாவையா. நன்றி.
0: அட்ரஸ் சாக்கி என்றார். பார்வை தேரில் போகும் பாவை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு யாருக்குரியது? பார்வை தேரில் போகும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தருகின்றீர்கள். இறுதி பாடல் தருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
1: கண் பார்வை போடுதே சுருக்குன்னு இல்லையா, அதுக்கு கண்ணுக்கு பதில் பாடல்.
0: பக்கத்தில்
1: வார்த்தை தெரியாதோ?
0: அது முந்தி வந்து விட்டதே. பிறர் பாடல் உடனே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. முடிவடைந்து விட்டது நிகழ்ச்சி. நன்றி நாகப்பன், முடித்து வைத்திருக்கின்றார். எங்களுடைய எல்லையை எட்டிவிட்டோம். அதே வேளையில் நேரமும் சரியாக வந்துவிட்டது. நாகப்பன் வந்துவிட்டார். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். நாங்கள் இப்பொழுது எண்ணிக்கைக்கு இறங்க இருக்கின்றோம். சிறப்பாக நடைபெற்றது இன்றைய நிகழ்ச்சி. நேரமும் சரியாக எங்களுக்கு 12:58 தொட்டிருக்கும் வேளையில் 200 பாடல்களை தொட்டுவிட்டோம், எல்லையை கண்டுவிட்டோம். 2 நிமிடங்களுக்கு முன்பு வெற்றியோடு நிறைவேற்றிக் கொள்வோம். இப்பொழுது தொடர்ந்து பாடல்களை கேளுங்கள்.
11: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆ

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன்

சிறப்பான இந்த பாடல்களை நாங்கள் ஓய்வாகி நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக ஓடிச்சென்று களைத்து விழுந்து வந்து உட்கார்ந்து இந்த பாடல்களை கேட்டு நெடுமூச்சு எறியக்கூடியதாக மூன்று நான்கு பாடல்களை தொடர்ந்து கேட்டோம். அன்பு உறவுகளை, இன்றைய பாட்டு சவாரி மிகவும் விறுவிறுப்பாக கலகலப்பாக இருந்தது என்று இங்கே பதிவுகள் பல வந்திருக்கின்றது. உங்களிலும் சிலர் எனக்கு கூறியிருக்கின்றீர்கள், அதைவிட நாகப்பன் அவர்களும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்று ஓடி வந்து இணைந்த போது கூறியிருந்தார். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள், இந்த நிகழ்ச்சிகளை உன்னிப்பாக கேட்டு மகிழ்வதும் சிரிப்பதும் நகைப்பதுமாக நகைச்சுவைகளை கூட அவர்களும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்த்துக்களுக்கும் உற்சாகம் தந்த அவர்களுக்கும் உங்களோடு இணைந்து நானும் நன்றியை கூறும் இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கும், தனிப்பட்ட ஒருவனாக இதில் இருந்தோடு உங்கள் அனைவரையும் வரவழைத்து இந்த விடயத்தை கவனிப்பதற்கு என்ற வலுவினை தந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் விறுவிறுப்பாக செல்வதற்கு வந்து இணைந்த உறவினர்கள் சிறப்பானவர்களாக இருந்தார்கள். 8 பேர் வந்திருந்தார்கள் என்று, கிருஷ்ணன், ஜெகபிரசாதி, ஷியாமலா, ஞானசேகரன், சரவணன், தேவா, நாகப்பன், சந்தன்ராஜ் என்று 8 உறவுகள் வந்து அழகாக நீண்ட நாட்களுக்கு பின்பு சிறப்பாக தங்கள் கெட்டித்தனத்தை காட்டி மொத்தம் நாங்கள் குறிப்பிட்ட தொகையான 200 பாடல்களை இன்று கண்டிருக்கின்றோம். அந்த 200 பாடல்களையும் நான் எப்பொழுதும் நிறுத்தும் நேரத்துக்கு 2 நிமிடத்துக்கு முன்பே அடைந்து விட்டோம். அதனால் விரைவாக நாங்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றோம். அதற்கிடையிலே ஒரு பாடல் வந்துவிட்டது என்றால் அதை ஞாபகத்தில் வைத்திருப்பவர்களும், வந்த பாடல் வந்துவிட்டது என்றவுடன் அடுத்த பாடலை உடனே தருபவர்களாக இருக்கின்றார்கள். கெட்டிக்காரர்கள் ஒருவர் வந்த பாடல்களை நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதை நான் எடுத்துவிட்டேனோ என்று எண்ணி அந்த பாடல் நானே கூறின பாடல் முந்தி வந்துவிட்டது என்று கூட தன்னுடைய பாடல் தரும் சந்தர்ப்பத்தை விட்டு ஓடி வந்து கூறியிருந்தார்கள். வாழ்த்துக்குரியது. அப்படித்தான் இருக்கவனும் கூர்மையான, வேகமான, விவேகமான சிந்தனையோடு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு வரியை கூறிவிட்டால் போதும் அந்த வரிக்குரிய பாடலை உடனடியாக எடுத்துக்கொண்டு தருகின்றீர்கள். அதிலே ஒரு சிலர் தொடர்ந்து இயங்க முடியாது விட்டாலும் இணைந்து சிறப்பித்து அலங்கரித்தது பெருமைக்குரிய விடயம். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அதில் குறிப்பாக ஜெகவர் சாதிக் அவர்கள், தேவா இருவருக்கும் தொடர்பு கிடைக்கவும் இல்லை, வந்து தொடர்வதற்கு முடியாமல் இருந்திருக்கின்றார்கள். அதனால்

இந்த நிகழ்ச்சியை நான் தந்து கொண்டிருக்கும் போது தொலைபேசியை அழைக்கின்றார் சர்வதேசத்திலிருந்து ஒருவர். அவரை நான் நினைத்து விட முடியாது, ஏனென்றால் இது நேர் நேரம் அல்ல, நேர் விருப்பம் அல்ல. அவர் வந்து இது பங்கு பெற்றவில்லை, ஆனால் கேட்டு மகிழ்ந்து கொண்டு அதிகமாக பேசுவார் என்று ஆர்வத்தோடு இணைய விரும்பி இருக்கின்றார். ஆனால் அவரை இப்பொழுது எடுக்க முடியாது. அவர் இதுக்கு கருத்து கூறவோ அல்லது பாடல் கேட்கவோ தெரியவில்லை. அவரோட தனிப்பட்ட அவர் என்னுடைய தளத்திலே பதில் தருவார். நன்றி, உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. அந்த வகையில் இவர்கள் வந்து தொடர்ந்து வர முடியாத விட்டாலும் இணைந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அதை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இடையிலே வந்த 58வது பாடலில் இருந்தால் எங்கள் நாகப்பன் அவர்கள் இணைந்தார். அவர் இணைந்தாலும் விடாபிடியாக சிறப்பாக தன்னுடைய பாடல்களை தந்து கொண்டிருந்தார். சந்தன்ராஜ் அவர்களும் ஓடி வந்து அங்கே அவர் இன்றும் அட்ட அவதானியாக இருந்து அங்குள்ளவர்களுக்கும் பதில் கூறி எங்களுக்கும் பதில் கூறி பாடல்களுக்கும் தந்து தலைவருடைய பாடலையும் தருகிறேன் என்றெல்லாம் நகைச்சியோடு கூறி இணைந்து சிறப்பித்து பெருமை சேர்த்திருக்கின்றார். கிருஷ்ணன் அவர்களுடைய இணைப்பு சிறப்பாக இருந்தது. கிருஷ்ணன் அவர்கள் இணைந்து நல்ல நல்ல பாடல்களை அவரும் தந்திருக்கின்றார். இத்தனை சிங்கங்களோடு ஒரு பெண் சிங்கமாக சியாமலா சலிக்காமல் சிறப்பாக இயங்கியிருந்தார். அவர் தரும்பொழுதும் துல்லியமாக பாடல்கள், யாருடைய பாடலுக்கு என்ன பாடல், என்ன வரி பாடல் என்று தரமான பாடலையும் தந்து சென்ற வேளையிலே திரு நாகப்பன் அவர்களும் இன்று என்ன பாடலுக்கு என்ன பாடல் என்று தந்தார். வரிகளை கூத்து அழகாக தந்து வளமையாக ஜெகபிரசாதிக்கு அவர்களும் அப்படி செய்வார். அந்த வகையில் மொத்தம் 200 பாடல்களை நீங்கள் 8 உறவினர்கள் பங்கிட்டு கொள்ளுகின்றீர்கள். அதிலே தேவா அவர்களால் 2 பாடல்களை தர முடிந்தது. அடுத்து ஜெகபர் சாதிக் அவர்களால் அவருடைய வீட்டு நிலைமை, ஆலய நிலைமை, கடமைகளோடு அவர் 13 பாடல்களை தந்திருந்தார். அந்த வகையில் எங்களுடைய ஞானசேகரன் அவரும் விடாப்பிடியாக வந்து 13 பாடல்களை தந்து சென்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து நாகப்பன் அவர்கள் இடையிலே வந்தாலும் 31 பாடல்களை தந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றார். இறுதி பாடலையும் அவர்தான் கொடுத்திருந்தார். அடுத்து 39 பாடல்களை தந்து அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் 3வது இடத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு தடைகள் ஏற்பட்டன. அழைப்பு ஒரு தடவை நீங்கள் அழைத்த போது சரியாக எனக்கு கேட்கவில்லை. இங்கே ஒரே நேரத்தில் பலர் வருவீர்கள். யாருடைய இணைப்பை அந்த பச்சை எழுத்திலே விட்டு நான் அமர்த்தி கொண்டிருக்கும் பொழுது யாருடைய இணைப்பு இணைகின்றதோ அந்த பாடலை தான் பெறுவோம். அந்த வகையில் சரவணன் அவர்களும் 12 பாடலை கொடுத்திருந்தவர், அது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய ஷியாமலா, 39 பாடலை கொடுத்து. அடுத்து 31 பாடலை கொடுத்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். 2வது இடத்தை கிருஷ்ணன் அவர்கள் 42 பாடலை தந்து மகளை வைத்திருக்கின்றார். மொத்தம் 49 பாடலை தந்து வளமை போல இன்றும் சந்தன்ராஜ் அவர்கள் முதலிடத்தில் இருக்கின்றார். இவர்கள் அனைவரும் முதலிடம் என்று கூறுவதை விட எல்லோரும் முதலிடமாகத்தான் வருவீர்கள். ஓடி வந்து இணைந்து தந்த விதம் விறுவிறுப்பாக சோடை போகாமல் வந்து விட்டீர்கள். ஒரு பாடல் வந்துவிட்டதே என்றவுடன் உடனே மறுபாடலை தொடர்த்து விட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தம் 8 உறவினர்கள் வந்தீர்கள். உங்கள் இன்று இந்த 8 உறவினர்களுக்கும் நானே இந்த நீங்கள் தந்த 200 பாடல்களுக்கும் ஒவ்வொருவருடைய தொகை பாடல்களும் இருக்குன்னு அதிலே ஒவ்வொரு பாடல் தெரிவு செய்து உங்களுக்காக நான் நேர் நேரத்துக்கு முன்பு அந்த வளமையாக மதிய நேரத்தில் நீங்கள் கேட்கின்ற சர்வதேச நேர் நேரம் அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரும். உங்களுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு கிடைக்கும். 8 பேர் என்றபடியால் இப்பொழுது நான் 8 பேருக்கும் பாடலை தந்து நிகழ்ச்சியை முடிவு நிறைவேற்ற நேரம் பற்றாக்குறை அதிக நேரம் பிடிக்க வேண்டி வரும். ஆதலால் உங்களுக்கு இப்போ இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றது. நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வருவதற்கு இடையிலே உங்களுக்கு விருப்பமான பாடல் வேண்டுமென்றால் ஓடி வந்து கேட்கலாம். கருத்து கூற வேண்டுமென்றாலும் கூறலாம். உங்களுக்காக சந்தர்ப்பம் ஒதுக்கப்படுகின்றது. வாருங்கள். விரும்பிய பாடலை தந்தால் அதை ஒளிபரப்பி வராதவர்களுக்கு நான் இதிலிருந்து தெரிவித்து தருவேன் என்று கூறிக்கொண்டு வளமை போல இப்பொழுது உங்களை காற்றலைக்கு வந்து பாடலை தருவதென்றால் தரலாம். உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியை பற்றி என்று கூறிக்கொண்டு தொடர்வோம்.

0: சரி கூறுங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: நிகழ்ச்சி நல்ல சுவாரஸ்யமா நன்றாக இருந்தது.
0: இன்று நிறைய எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இல்லையா, நல்ல கல்யாணப்பா இருந்தது.
1: மகிழ்ச்சி அடைந்தோம்.
0: அப்ப என்ன பாடலை நான் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் என்று நிகழ்ச்சியில உங்களுக்காக?
1: பாடம் வந்து உத்தம புத்திரன் ஐயா.
0: உத்தம புத்திரன், அதுல என்ன பாடல்? முல்லை மேல மேலையா?
1: அன்பே அமுதே நீயே.
0: அன்பே என்ன வரி வந்திருந்தா பாடல் சார்ந்திருப்பீர்கள்.
1: அன்பே
0: அருங்கடி, நல்ல பாடல், நல்ல
1: பாடல்,
0: நல்ல பாடல், உத்தம புத்திரன். அது எனக்கு ஒரு புகழ்ச்சி இந்த பாடல், என்னுடைய நடிப்பில் உத்தம சிறப்பு. நன்றாக வந்து இணைந்திருந்தீர்கள், விறுவிறுப்பாக இருந்தது. வலைத்தளம் அப்படித்தான் இணைப்பேன்டா. எத்தனை இணைப்புகள், எத்தனை அழைப்பு, எத்தனை அழைப்புகள் மொத்தம் அழைத்திருப்பீர்கள் என்று
1: தெரியவில்லை,
0: பார்க்கறதே இல்லை. ஆனால் ஒரு ஆதங்கம், ஒரு வேறு சிந்தனையே போகாது. என்ன சிறப்பாக இருந்தது
1: அது? ஒன்றும் இல்லையா, பக்கத்துல கண்டி பண்ணா பாடினேன் சாமலா.
0: அது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதெல்லாம் அது குறிப்பிட்டு அதெல்லாம் போய்விட்டது. அது திருப்பி நாங்கள் பேசுவதால இல்லை, வேற இதுக்கு வாருங்கள். ஒலிபரப்பும் பாடலோடு உங்களுக்கு ஒலிபரப்பி விடுவேன். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.

0: வணக்கம் மலேசியாமலா, வணக்கம், வாருங்கள்.
1: வாழ்த்துக்கள்ப்பா உங்களுக்கு.
0: நான் எனக்கு வாழ்த்துக்களா இணைந்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களா?
1: இல்லப்பா, உங்களுக்கு தான்ப்பா. இத்தனை பேர் வந்து இவ்வளவு உடம்பு சரியில்லாம சமாளிச்சிருக்கீங்கல்ல?
0: ஆமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வலிமை குறைஞ்சதானே நான் கவனித்தேன். என்னோட பக்கமா போச்சு எனக்கு. இப்பொழுதுதான் நீர் அறிந்தேன். கொஞ்சம் தெரியாதா, கலையகம் பூட்டியபடி இருக்கும், வெப்பம் வழியே இருந்தாலும் உள்ளே அந்த பூட்டி இருக்கும் பொழுது மேலும் கணனிகளுக்குள்ளே இருப்பது வெப்பம் அதிகமாக தான், தொண்டை வறட்சி ஏற்படும். பேசிக்கொண்டே
1: இருக்கும் போது தெரியுது.
0: ஆனால் நகைச்சுவையோடு உறவுகளோடு பேசும், பிள்ளைகளோடு தானே பேசுகிறேன். அது மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அதில் சிறப்பான வாழ்த்துகள். சிங்கக்குட்டிகளோட வந்து ஒரு பெண் சிங்கம் என்று உரைய போராடி கொண்டிருந்தீர்கள். கட்டி காரை
1: பெற்ற சிங்கக்குட்டி ஒன்று கிடைச்சிச்சு பாருங்க. இன்னைக்கு
0: அப்படியா
1: வேதாரணி வந்திருக்கப்பா? நானு
0: மீண்டும் வந்துட்டீங்களா?
1: பாட்டு பாடி நான் பாடுற அந்த பாட்டை மறக்க வச்சிட்டு.
0: உங்களுக்கு என்ன பாடல் பாடுறீங்க?
1: இல்ல, நிறைய பாட்டு அது மாதிரி மிஸ் பண்ணிட்டப்பா. அது வந்து என்ன பாட்டு தெரியுமா?
0: இது வந்து
1: ஏதோ விண்மீன் விதையில் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு பாரு.
0: என்ன பாடுறமா?
1: விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன். நிலாவை பாத்துட்டு மொட்டை மாடியில நிக்கிறேன் நானு. அது ஒரு பாட்டு பாடிட்டு இருந்து.
0: அது என்ன, புதிய திரைப்பட பாடலா நிறைய பாடலா?
1: திரைப்பட பாடலாம்ப்பா.
0: என்ன திரைப்படம்?
1: தேகடி படம் நினைக்கிறேன்ப்பா. தேகடி படம்.
0: தேகடி இல்லையா? சரி, அப்ப
1: அத பாடி பாடி என்ன குழப்பி விட்டுச்சு.
0: அப்படியா? குழவிடாள் மகள். இந்த
1: இடைவெளியில
0: இரண்டொரு தடவை உங்களோட இணைப்பு இடையூறு இருந்தது எனக்கு புரிந்தது. ஒரு தடவை
1: பார்த்து நானே கேட்கும் போது ஒரு மாதிரி குடக்குடன்னு ஓடிக்கிட்டு நான் பேசுறது.
0: அது நான் இப்போ ஊகித்து பிடித்துக் கொண்டேன். சரி, இன்று உங்களுக்கு ஏதாவது
1: மதியத்துல இருந்து குழப்பம்ப்பா.
0: உங்களோட பிரத்யேகமான பாடல் தர வேண்டுமா? என்ன மாதிரி கேட்க போகிறோம்?
1: வேணும்ப்பா, இன்னைக்கு ஒரு பாட்டு வேணும்ப்பா.
0: என்ன பாடல் வேணும்?
1: வாழ்க்கை வாழ்வதற்கே படம்ப்பா.
0: ஆமா,
1: ஆத்தோரும் மணல் எடுத்து. அது சின்ன வயசுல பாடுற பாட்டு. அந்த பாட்டு வேணும்.
0: குழந்தை பிள்ளைகள பாடல் வேணுமா?
1: ஆமாப்பா.
0: ஆத்தோரம் மணல் எடுத்து இனிமையான அந்த பாடல் உங்களுக்காக நான் அந்த நிகழ்ச்சியில சேர்த்து விடுகிறேன். சிறப்பான நிகழ்ச்சி இணைந்ததோடு இல்லாமல் இப்பொழுதும் வந்து குறிப்பிட தந்து பாடலும் கேட்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த முறை இதை விட கூட பாடல்கள் தருவீர்கள் என்று எண்ணிக்கொண்டு, நீங்கள் எல்லாரும் வரும்பொழுது எனக்கு களைப்பு இருந்தாலும் அது எனக்கு தெரியவில்லை. சுவாரஸ்யமாக நகைச்சுவையோடு கொண்டு சென்றோம். நன்றி மகளே. மொன்றியல் தமிழ் வானொலி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. என் உறவுகளே, நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை நீண்ட நேரம் 2 மணி நேரங்கள் நாங்கள் இதுக்குள்ளே சிறப்பளிக்கும் பொழுது வளமையான நிகழ்ச்சிகளை விட இன்றைய நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் எல்லோருக்கும் மனநிலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக இருந்து சுறுசுறுப்பாக இயங்குவதுதான். இறுதி வரை இணைந்தபடியால் களைப்பும் இருக்கலாம், நிறமும் சரியாக வந்துவிட்டது. தொடர்ந்து இந்த 8 பாடல்கள் உங்கள் அனைவருக்கும் காத்து கொண்டிருக்கின்றன, இன்று நேயர் நேரத்துக்கு முன்பு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு 2026 ஏழாவது மாதத்தின் 25வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியிலே வந்து பங்கு பற்றிய உங்களுக்கு நாகப்பன் வருகின்றார். சரி, அனைத்து வணக்கம் நாகப்பன். வணக்கம், வணக்கம், வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா.
0: வணக்கம், கூறுங்கள்.
2: இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது ஐயா.
0: சிறப்பு வரும் முன்பே நீங்கள் கூறிவிட்டீர்கள், அது வார்த்தை நன்றாக இருந்தது, விறுவிறுப்பாக இருக்கின்றது என்று வந்தீர்கள். நீங்கள் 58 பாடல் ஓடி முடிந்துதான் வந்தீர்கள், இல்லைன்னா இன்னும் பல பாடல் எடுத்திருப்பீர்கள் இல்லையா?
2: என்ன பாட்டு கேட்டாங்க? நம்ம அப்படிலாம் இல்ல. ஆத்தா ஆத்தோரமா வரியா?
0: ஓ, ஆத்தா ஆத்தோர பயணங்கள் முடிவதில்லையா? ஏ, ஆத்தா ஆத்தோரமா வரியா. இனிமையான பாடல் பால்சுமணி ஐயா.
2: அது பாடல் தெரியல, இந்த விசால் படத்துல வரும் புது பாடல்.
0: அப்படி பாடல். அதே மாத்தோரமா
2: அது இதே பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க.
0: எது வேணும், விஷால் வேணுமா?
2: எதுனாலும் ஒண்ணுதான், எந்த பாட்டு கொடுத்தாலும் சரி.
0: சரி பார்ப்போம். அந்த பாடல் நீங்கள் விரும்பிய பாடல் கிடைக்கும். இணைப்புக்கு இணைந்து சிறப்பித்து குறிப்பிறையும் வாழ்த்து வந்த நீங்கள்லாம் இந்த பஞ்சகல்யாணி குதிரைகளையும் ஒரு குதிரையில பாட்ட சவாரியில் ஓடுபவர்களுக்கு நன்றாயிரு நன்றாயிருந்தது. மற்றவர்களும் தலைத்தவர்கள் அல்ல, சரவணன் பாவம் பாதையில இணைப்புக்கு பஞ்சமாக இருக்கு. அவருக்கு
2: வழக்கம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து பாடுறது வந்து நமக்கு தெரியாது, லேட்டா வருது
0: வானொலிக்கொண்டிருப்போம்.
2: அந்த நேரத்துல ஒருத்தர் பாடி இருந்தாருன்னா அந்த பாட்டு நமக்கு தெரியாது.
0: அதுக்கு முதல் பாடின பாட்டு தான் ஞாபகம், அதுக்கு வரி எடுத்துடணும். இத்தனை பாடல்கள் வருகிறது வரி எடுக்கலாம். அவர் பாடினதுக்குத்தான் குறிப்பிட்டவர்கள். ஆனா நீங்கள் கடிதமா உடனுக்குடன் தருகின்றீர்கள், அது கடித்தனமான பாடல். அது மட்டுமல்ல,
2: ஸ்பேர் வச்சுக்கணும்யா, பக்கத்துல ஸ்பேர் வச்சுட்டே இருக்கணும். அதுக்கு ஸ்பேர் இது, இதுக்கு ஸ்பேர்.
0: சிலருக்கு ஒரு ஒரு தொலைபேசி தானே, ஒரு தொலைபேசியில தான் அழைத்து கேட்டு வருகிறார்கள். கடித்தனமாக இருந்தது, சிறப்பு.
2: சொல்றது வந்து பாட்டு பாட்டு ஒரு பாட்டு சொல்லும் போதே வந்துருச்சுன்னு சொன்னா டக்குன்னு ஒரு பாட்டு ஸ்பேர் பாட்டு வச்சுட்டேதான்
0: அந்த ஸ்பேர். ஆமா ஆமா ஆமா, அது ஒரு சொல்லி பல பாடல்கள் வரும். என்னென்றால் இது வேகம் விவேகம், விரைவாக அழைக்க வேண்டும், விரைவாக நுழைய வேண்டும், வந்தவுடனே பாட்டு தர வேண்டும். சிலருக்கு மறந்து போய் விடுகிறது, புரிகிறதா? மறந்து போய் விடுகிறது,
2: அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: நன்றி நாகப்பன் அவர்களே, இணைந்து சிறப்பித்தமைக்கு. நாங்கள் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக இருந்து வளர்த்தகத்தை விட 2 நிமிடம் முந்தைய 200 பாடலை கண்டுகொண்டோம். அது மட்டுமில்லாமல் 8 உறவினர்களை இணைத்துக் கொண்டோம் என்று. வாழ்த்துக்கள் எல்லோரும்.
2: இனி வர வர இன்னமும் நிறைய
0: பேரும். எனக்கு தான் அசிஸ்டன்ட் போட வேண்டி வரும், பார்ப்போம். எனக்கு முடியாது, அப்படி செய்யல. அது ஒரு ஒரு என்ற காலக்கே தான் எனக்கு ஹெட்போன் இருக்கும், என் கண்ணுக்கு முன்னாலே அழைப்பு வந்து வழக்கமாக 200 தான் எண்ணிக்கை. அது வரவணும் அல்லது 12:30 முதல் அது வந்துவிட வேண்டும். ஒரு அரை மணி நேரம் தான் எங்களுடைய தொகுப்பு போல எண்ணி எடுத்து எண்ணிக்கையை பொறுத்து கணக்கெடுத்து எத்தனை எத்தனை என்று பார்த்து கொண்டு வர வேண்டும். எல்லோருடைய பேரும் சிலபடி அவசரமா எழுதுறது தானே, எழுதும் போது எல்லாம் கரைச்சல் தான், கரைச்சல்
2: சொன்னாங்க பாருங்கய்யா, அவங்க பொண்ணு அவங்களுக்கு
0: அங்க இருக்க அவங்க குழந்தைகள் பிள்ளையாட்டோட பாடிக்கொண்டு பாடி காட்டிக்கொண்டு இருக்கும்போது
2: சின்ன பிள்ளை அது ஒரு பாட்டை பாடு
0: பாடி பாடிக்கொண்டு இவங்க திசையை திரும்ப பார்த்திருக்கு. ஆனா அவ இடம் கொடுக்கவில்லை, ஓடி வந்து ஆண்களோடு போட்டி போட்டு தானும் ஒரு பல பாடல்கள் ஷியமலாக்கு நல்ல களஞ்சியம் பாடல்கள்.
2: ஒரு கலை, அவங்க பழைய பழைய பாட்டா கொண்டு வராங்க, நமக்குலாம் அந்த மாதிரி பாட்டுலாம் கிடைக்காது.
0: கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கும் அப்படி, கிருஷ்ணனும் பழைய பாடல் தரக்கூடிய, சரவணன் தரக்கூடியவர். சரவணனுக்கு என்னென்னா ஒரு

பாட்டும் பதமும் நீங்கள் சென்றபடியீர்கள். வாழ்த்துக்கள். இது மோன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வந்து பாடல்களை தந்துபட்டு சென்றிருக்கின்றீர்கள். மற்றவர்களுக்கும் பாடல்கள் கிடைக்கும். எல்லோருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நேரத்தையும் கணக்கில் கொண்டு என் உடல்நிலையையும் சரிபார்க்க வேண்டும். அதனால் நேரம் 1:40 நிமிடத்தை தொடுகின்றது. இங்கு உங்களுக்கும் 11:10 நிமிடத்தை தொடப்போகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை இனிதாக நிறைவுக்கு கொண்டு வருவோம். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 25வது நாள் காரிக்கிழமையில் வழமை போல வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு 8 உறவினர்களுடனும் 200 பாடல்களும் இனிதாக நிறைவேறி 1வது இடத்தை சந்தனராஜ் அவர்களும், 2வது இடத்தை என்னுடைய கிருஷ்ணன் அவர்களும், 3வது இடத்தை ஷியாமலா, 4வதும் அதிக அளவு வித்தியாசம் இல்லை நாகப்பன் அவர்களும் வலைத்தளம் பிழைத்திருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்காதவிட்டால் தங்கள் பங்கினை அளித்த மற்றவர்களுக்கும் ஜெகபிரசாதி, தேவா, சரவணன் போன்றவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. இந்த வழியிலே இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் நன்மை தீமைகள் உள்ள இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வல்லமை தர வேண்டும், மனித நேயம் அறம் தலைக்க வேண்டும். நாங்களும் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம், அன்போடு வாழ்வோம் என்று கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு தாழ் பணிந்து வணங்கி இறைவனை வணங்கி உங்களோடு நான் இணைந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெறுகின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழுடன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த எல்லாம் சிறந்த உலகில் மூத்த மொழியான அன்பு தமிழ். இவற்றையெல்லாம் உமக்கு அளித்து இந்த உலகத்திலே எங்களை காத்து அருளும் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்துக்குரியவரை வணங்கி இவர்கள் அனைவருடைய தாழ்பணிந்து தலை சாய்த்து வணக்கம் கூறி, உலகளாவை இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளை உங்களையும் வருக வருகவென்று வரவேற்று அனைவருக்கும் வணக்கம் கூறி இணைந்து கொண்டு இன்றைய நாள் 2026 ஆண்டு 7வது மாதம் 24வது நாள் இறுதி வாரத்தில் இருக்கின்றோம். 7வது மாதத்திலே நாட்கள் நகரவில்லை, ஓடுகின்றன, ஓடவில்லை, பறக்கின்றன கூற வேண்டும். விரைவாக செல்லும் இந்த காலத்திலே நாங்களும் விரைவாக வாழும் ஒரு இயந்திரமாக திகழும் இந்த வேளையில் வருக வருக என்று வரவேற்பதோடு இன்று நாங்கள் காண இருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது

0: ஆம், ஓய்வு நாளிலே ஒரு தடவையாவது ஒரு திருப்புகழ் பாடுவாய் மனமே என்று கூறப்பட்ட இந்த வேளையிலே, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, காலையும் மாலையும் கடவுளை வணங்கு என்ற பொன்மொழிகளுக்கு இணங்க நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பூமியிலே. வாழ வைத்த அந்த இறைவன், இதுவே உங்கள் சொர்க்க பூமி, செல்லுங்கள் என்று எல்லாவற்றையும் உமக்காக படைத்து, இன்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் விட இன்று நாங்கள் இவ்வளவு மேலோங்கி வாழுகின்றோம், இவ்வளவு அறிவியல் சாதனங்கள் வளர்ந்து இவ்வளவு வசதிகளோடு வாழுகின்றோம், இந்த வசதிகளை விடவா எங்களை அறியாமல் நாங்கள் சொர்க்கம் என்று ஒன்றை தேடுகின்றோம் என்று எண்ணும் வகையிலே, அதற்கு ஆன்மீகம்தான் மிகச் சிறந்தது. ஆன்மீக வழியை நாடி சென்றால் இவற்றையெல்லாம் இலகுவாக அடையலாம், மகிழ்வாக வாழலாம் என்று கூறப்பட்டிருக்கும் வேளையிலே, அருட்செல்வத்தை தேடாமல் பொருட்செல்வத்தை தேடுவதற்காக நாங்கள் உழல்கின்றோம் என்றுதான் கூற வேண்டும் என்பது உறவுகளை. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்று பக்தி கொண்டாடுவோம். வாரத்தில் ஒரு நாள் வரும் வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் பக்தி கொண்டாடும் வண்ணம் இன்று 24வது நாள், 7வது மாதம், 2026வது ஆண்டின் வெள்ளிக்கிழமை இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மூன்றில் தமிழ் வானொலிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பக்தி வேளையை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று எண்ணும் வேளையிலே, 6478764615 என்ற எண்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த எண்களை அழுத்தி நேரலியில் வந்து கதம்பத்தில் இணைந்து நாங்கள் பக்தியை கொண்டாடி மகிழ்வோம். அன்பு உறவுகளே,
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து சவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து சவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம்.
0: உலகத்திலே சிறந்ததென்றால் அது காற்று என்று நான் நினைக்கின்றேன் என்றால், நான் உள்ளே இழுத்த காற்று வெளியே வந்தால்தானே நான் உயிரோடு வாழ்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்த முடிகின்றது. வெளியே வந்த காற்று உள்ளே உடலில் உள்ளே செல்வதற்கு நான் உள்ளே இழுத்தால்தானே அந்த காற்று உள்ளே சென்று என்னை உயிர் வாழ வைக்கின்றது. நான் ஒரு உயிர், உயிர்ப்புடன் இருப்பது என்பதை உறுதிப்படுத்துவது காற்று. அந்த காற்று மட்டுமல்ல, உணவு வேண்டும். அந்த உணவு நீராகாரமாக இருக்கின்றது, திடப்பொருளாக இருக்கின்றது. அந்த உணவையும் அந்த நீரையும் நாங்கள் பெறுவதற்கு இந்த பூமியை படைத்த இறைவன் காற்றினையும் தந்து, இந்த உணவையும் தந்து, நீரையும் தந்து, அவற்றை நாங்கள் வெப்பத்தோடு எடுக்க வேண்டும். எங்கள் உடல் எப்பொழுதும் வெப்ப நிலையில் இருக்க வேண்டும். குளிர்ந்த நிலையில் இறந்துவிட்டால் உறைந்து விடுமே என்று வெப்பத்திற்காக சூரிய பகவான் தரும் வெப்பத்தையும் கொடுத்து, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற எங்களுக்கு எத்தனையோ விதமான உயிரினங்கள் வாழ்ந்து எங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அவை இருக்கின்றன. அந்த கிருமிகளின் தாக்கத்தினால் உயிரினங்கள் அழிந்து போக வாய்ப்பு உண்டு. அதற்காக சில வேதிப்பொருட்களை இயற்கையிலே கலந்து பசுமை மரங்களிலும் ஓடும் நதிகளிலும் சுற்றி வளைத்து இருக்கும் கடல்களுக்குள்ளும் புகுத்தி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். இவற்றை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக பகலவனின் வெளித்தம், தன்னொழி தரும் நிலவின் வெளிச்சம் என்று எல்லாவற்றையும் கொடுத்து இந்த இயற்கையை கொடுத்திருக்கின்றார். இந்த இயற்கையை கொடுத்து இதிலே வந்து இதை உணர்ந்து வாழும் பக்குவம் பெற்ற நாங்கள் இதை சொர்க்க பூமி என்றுதானே கூற வேண்டும். அதை விட்டு எத்தனை பேர் இந்த சுவர்க்கத்தை விட்டு மேலே சென்றால்தான் சுவர்க்கம் இருக்கு என்று கூறுகின்றார்களே. அந்த சுவர்க்கத்தை பார்த்தவர்களை நாங்கள் பார்த்ததுண்டா? சுவர்க்கத்தை பார்த்துவிட்டு வந்து அதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கூறுபவர்கள் கூறுவதை நாங்கள் உண்மையாக கேட்டதுண்டா? இல்லை. வாய்வழி வந்த கருத்துக்களை வைத்து கொண்டு சொர்க்கம் நரகம் என்று எண்ணுகிறோம். உண்மையிலே சுவர்க்கம் எங்களுடைய இந்த பூமி தான். இங்குதான் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மன்னர்களை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். மன்னர்கள் மக்களை வருத்தி அவர்களுடைய பணங்களை எடுத்து அந்த வருவாய்களை கொண்டு அவர்களை நெறிப்படுத்துகிறோம் என்று அவர்கள் படாடோபமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் குனிந்து நிமிந்து ஒரு பணிபுரிவதில்லை. எடுபடி ஆட்கள், ஆனைகள், சேனைகள், மண்டபங்கள், மாளிகைகள் எல்லாம் அவர்களுக்காக மக்களால் அமைக்கப்பட்டு கொடுத்திருந்தது. அவர்கள் நினைத்தார்கள் அதுதான் சுவர்க்கம் என்று. அவர்களால் தாங்களாக இதையும் செய்ய முடியாது. ஆனால் இன்று வாழும் நாங்கள் ஒரு குழாயை திருப்பி விட்டால் தண்ணீர் எங்களை தேடி வருகின்றது. ஒரு புத்தானை அழுத்தி விட்டால் காற்று எங்களை தேடி வருகின்றது. இன்னும் ஒரு பத்தானை அழுத்தி விட்டால் நெருப்பு எங்களிடம் வருகின்றது. வெளியே சென்று காலநிலைக்கு ஏற்ப நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கேற்ற உபகரணங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. உடல் உழைப்பை கொடுத்தால் பணத்தை நாங்கள் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொருளை தேடக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் செல்வங்களை அடையக்கூடியதாக இருக்கின்றது. 16 செல்வங்கள் என்று கூறுகின்றார்கள். அதை இந்த பூமியிலே நாங்கள் பெற்று அனுபவித்து வாழுகிறோம். அதனால் சொர்க்கம் இந்த பூமிதான், அதை உணர மறந்துவிட்டோம். இந்த பூமியை காத்து அருண்டு மறைத்து அழித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார் இறைவன், இயற்கை. அந்த இயற்கையைத்தான் நாங்கள் இறைவன் என்று கூறுகின்றோம். அந்த இறைவனுக்கு எப்படி இருக்கும் என்று உருவங்களையும் அவருடைய சக்தியின் திறமைகளையும் படைப்புகளையும் ஆற்றல்களையும் கூறுகிறார்கள் அனுபவசாலிகள். அதற்கு அவர்கள் செய்தது அறம், தவம், அதனால் பெற்ற வரம். இந்த பூமி என்றால் என்ன, மக்கள் ஆன்மாக்கள் என்றால் என்ன, இந்த ஆன்மாக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை காட்டுவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளை கண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த மதங்கள் தோன்றின. மனிதனை மனிதனாக செம்மைப்படுத்துவதற்காக வந்தது சமயம். அந்த சமயத்தில் இப்படி வாழ்ந்தால் இப்படி செல்லலாம், இப்படி வாழ்வதுதான் சரி, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நெறிமுறைகளை தருவது சமயம். அதை நேரடியாக கண்டு உண்மையாக அனுபவித்தவர்கள் தங்களுக்கு தெரிந்த தத்துவங்களை கூறும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு குழுமாக கூடி மதங்களாக மார்க்கங்களாக வாழ்கின்றார்கள். ஆனால் அத்தனை மார்க்கங்களும் அத்தனை சமயங்களும் அத்தனை வழிபாட்டு முறைகளும் கூறுவது மனிதனை மனிதனாக அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் அறம் ஜீவகாருண்யத்துடன் வாழ வேண்டும் என்று, அடுத்தவருக்கு உதவி செய்து வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு செய்யும் சேவையிலே இன்பம் இருக்கின்றது, மகிழ்ச்சி இருக்கின்றது, பெரிது சிறிது உயர்வு தாழ்வு என்றது பார்க்க வேண்டாம், இப்படியான கருத்துக்களைத்தானே அங்கே புகுத்தி இருக்கின்றது. அதை வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். அதை கடைபிடித்தால் அதுதான் அறம் என்று கூறுவதுதான் இந்த மதங்கள். அதனால் இவற்றையெல்லாம் படிப்பினாலோ அல்லது பெரும் பதவிகளினாலோ பட்டங்களினாலோ ஆதிக்கங்களினாலோ அடைய முடியாது. பக்தி வழியிலேதான் முடியும். அந்த பக்தி என்பது எங்களை பக்குவப்படுத்துகிறது. ஆன்மாவை பக்குவப்படுத்தி பாவத்தின் வழி செல்லாமல் நேயத்தின் வழி சென்று மனிதனாக வாழ வேண்டும் என்றும், மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் அவன் தெய்வமாக போற்றப்படுகின்றான். இன்று அப்படி போற்றப்படுபவர்கள் பலரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்களை போற்ற வைப்பதும் தூற்ற வைப்பதும் எங்களுடைய பழக்க வழக்க பின்பற்றுதல் முறைதான். சாதாரண ஒரு நல்ல விடயத்தை சொல்வதும் கடவுளாக்கி விடுகிறார்கள். உண்மையிலே இயற்கையின் நிமித்தம் கடவுளை வேண்டி செல்பவர்களை மூடனாக்குகிறார்கள் இது மக்கள். இந்த அறியாமை என்ற மாயை இருளால் சூழப்பட்டு வாழ்கின்றோம். இதை இருந்து வெளிப்பட வேண்டுமென்றால் சமயம் மிக முக்கியமானது. அது சைவ மதமாக இருக்கலாம், இந்து மதம் என்று கூறப்படுகின்ற அந்த 6 பிரிவுகளும் இருக்கின்ற மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம். பௌத்த மதம் அது மதமென்று காட்டப்படவில்லை, அது புத்தன் வழிகாட்டல் என்று கூறப்படுகின்றது. அவர்களுக்கு கடவுள் என்று ஒன்று இல்லை, இறப்பு இருக்கின்றது மறுபிறவி என்று ஒன்று இல்லை, நிலம் நீர் காற்று அக்னி என்பது மட்டும்தான் இருக்கின்றது, ஆகாயம் இல்லை என்று கூறுகிறார். அப்படி கூறுகின்ற மதம் அந்த மதம். கடவுள் இல்லை என்பது கடவுள் மறுப்பை கூறுகின்ற மதம்தான் பௌத்த மதம். ஆனால் அந்த பௌத்த மதத்துக்கும் அதை போதித்த புத்தரை என்ன செய்தார்கள், கடவுளாக்கி விட்டார்கள் மக்கள். நாங்கள் தான் ஆக்குகின்றோம். ஆதலால் அன்பு உறவுகளே, பக்தி என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்று. நம் முன்னோர்கள் காட்டி சென்று முத்தி நிலையை அடைந்தார்கள் என்று நாங்கள் படித்து புராணங்கள் இதிகாசங்களில் அறிகிறோம். முத்தி நிலை என்பது என்ன, வாழ்க்கையை முற்றாக உணர்ந்து மனிதனை மனிதமாக வாழ்ந்து மனிதம் என்பதை எடுத்துக்காட்டி விட்டு சென்றவர். வாடாத பயிர்களை எல்லாம் காணும்போது வாடுகின்றது உள்ளம் என்று கூறியிருந்தார்களே. சோர்ந்து கிடக்கும் கொடிக்கு வளர்ந்துவிட்டு செல்வதற்கு ஒரு பிடித்து செல்வதற்கு ஒரு தடி இல்லையே என்று தான் அமர்ந்து வந்த தேரனையே விட்டு சென்றாரே. இவர்கள் நம் வாழ்ந்து காட்டியவர்கள். அவர்கள் என்றும் போற்றப்படுகின்றார்கள். அதனால் பக்தி என்பது பின்பற்றல், பக்தி என்பது எங்களை நாங்கள் யார் என்று உணர்ந்து கொள்வதற்கு காட்டப்படும் வழிபாட்டு முறைகள். அந்த வழிமுறைகள்தான் பக்தி என்ற பெயரில் பலவிதமாக அழைக்கப்படுகின்றது. அதற்கு மதம் என்று பெயரை சூட்டினார்கள். அந்த மதம் என்பது மக்களுக்கு மதம் என்பது பிடித்துத்தான் அந்த மதங்கள் உருவாகியன. மதம் என்பது என்ன? பிடிவாதம், வெறுப்பு, கோபம் எல்லாம் அந்த மதத்துக்குள்ளே இருக்கின்றது. அழகாக விழாக்களை சிறப்பித்து தானாக பயிர்களை உண்டு உணவருந்தி மக்களுக்கு தொண்டு செய்து மக்களை ஏற்றி மக்கள் கூறுகின்ற கை பாசைகளை கொண்டு கருது ஒலிகளின் அந்த அதிர்வுகளை கேட்டு அடங்கி நடக்கின்ற அந்த யானை கூட மதம் என்று ஒன்று பிடித்துவிட்டால் அவற்றை எல்லாம் மறந்து அழித்து விடுகிறது. அதுதான் மதம். அதுதான் இன்று சமயம் என்ற பெயரிலே மதம் என்ற பெயரை கூறிக்கொண்டு மதத்தினால் மதத்தை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். மதத்தினால் மதத்தை எள்ளி நகையாடுகின்றார்கள். எம்மதமும் சம்மதம் என்றுதான் நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். எல்லா மதங்களும் சிறந்த மதம். எல்லா மதங்களும் மனித வாழ்வுக்கு ஏற்ற விழுமியங்களை தூக்கி வழிமுறைகளை காட்டி ஒரு வீடு பெற்றிருந்து மனிதம் என்பதை வளர்ப்பதற்கு, மனிதனாக வாழ்வதற்கு, மனிதன் என்று ஒருவனை பார்த்து நாங்கள் இருகரம் கூப்பி வணக்கம் செலுத்தும் வேளையிலே அவனை வணக்கம், நான் என்னை வணங்குவது போன்று அவனை வணங்க அவன் என்னை வணங்குகிறான். அங்கேதான் மனிதம் இருக்கின்றது. ஹாஹே ஹோய் புதிய நாகரிகங்கள் தோன்றுகின்றனதான். ஆனால் இந்த மதங்களை வளர்ப்பதற்கு எமது மூதாதையர் காட்டி சென்ற பண்பாடுகள் இருக்கின்றன. இன்று மலர இருக்கும் பாட்டும் பதமும் நீங்கள் கேட்கலாம். அதுவும் இந்த காலம் மாற்றம் என்பதை உள்ளடக்கி வருகின்ற 10 பாடல்களோடு ஒரு பாட்டும் பதமும் ஒலிக்க இருக்கின்றது. அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அங்கே கூறப்படுவது பாடல்களை ரசிக்க பாடல்கள் மட்டுமல்ல, அந்த பாடல்கள் கொண்டு வந்து தந்த முதல் பதங்களை கொண்டு ஆக்கப்பட்ட வாக்கியம் அது என்ன கூறுகின்றது? அது மனிதனை மனிதனாக்கவும், இந்த மனித குலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சீர்கேடுகளை நிமிர்த்தவும், நாங்கள் விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கும் அறம் என்றால் என்ன என்பதை நிலைநாட்டவும் வருகின்ற தொகுப்புகளாகும். முடிந்தவரை எங்கள் படைப்பாளிகள் தங்களுக்கு இயன்றவரை அந்த படைப்புகளை தேடி அதற்கேற்ற பாடல்களையும் ரசமாக எடுத்து அந்த பாடல்களை கேட்டு பாடல்களை கேட்கும் அந்த மயக்கத்திலே அந்த பக்குவமான அந்த பதங்களை உட்கொண்டு பார்க்க வேண்டும். அதனால் வாழ்க்கைக்கு வழி காட்டுவது பக்தி மார்க்கம் உண்டே. அந்த பக்தி மார்க்கத்துக்கு இந்த மதம் என்ற பெயரால் பலர் பலவாறு செய்கின்றார்கள். உண்மையிலே அதை உருவாக்கி வழிகாட்டியவர்கள் சாந்தமானவர்கள், அன்பானவர்கள், தங்களை வாழ்ந்து காட்டிய, தங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை பாதையில் சென்று பல இன்னல்களை அடைந்தவர்கள், எத்தனையோ துன்பங்களை அடைந்தவர்கள், துன்பத்திலும் நிம்மதியான இன்பத்தை கண்டவர்கள், அவர்கள் காட்டிய வழியை பின்தொடர்ந்து வரும் வேளையிலே நாங்கள் எங்களுக்கு மக்களை சேர்க்க வேண்டும், எங்களுக்கு என்று ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று தங்களுக்கு தங்களுக்கு வேண்டியவாறு அமைத்துவிட்டு சமயம் இந்த சமயத்தில் இப்படி போனால்தான் மக்கள் மாற்ற முடியும் என்று எண்ணி செய்தார்கள். அவர்கள் அல்ல, அவர்களை பின்பற்றியவர்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு கூறவில்லை. உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறுவதற்கு பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்ததற்கு நன்றி. ஓடி வாருங்கள். 647-8746-4145 என்ற எண்களோடு நாங்கள் இணைவோம், கேட்போம், மகிழ்வோம். வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பக்தி பாடல் எந்த பாடலாவது, அது திரைப்பட பாடலாக இருக்கலாம், தனிப்பாடல்களாக இருக்கலாம், உங்களுக்கு விருப்பமான, உங்களை ஆட்கொள்ளும், உங்கள் உள்ளத்தை கவரும் பாடல்களாக, எல்லோருக்கும் அது கவரத்தான் இருக்கும் இசையோடு வரும் பாடல்களவை கொண்டு வாருங்கள், கேட்டு மகிழ்வோம்.
1: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி உண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி உண்டாடுவோம்.
0: தொடுத்து வந்த விஷயத்தை நான் எடுத்து வந்த கருத்தை விட்டுவிட்டேன். இன்றைய நாள் எங்களுக்கு இப்பொழுது காற்றலே எண்ணி பார்த்தால் இந்த இறைவன் படைத்த படைப்பிலே காலங்கள் மாறிக்கொண்டு செல்கின்றது. கால நிலைகள் மாறிக்கொண்டு செல்லும் வகையில் நாங்கள் இப்பொழுது 24 பாகை பிளஸ் என்று அதாவது பூஜ்ஜியத்துக்கு மேலே 24 வகை வெப்பத்தை தரும் சூரிய ஒளியோடு இருக்கின்றோம். படிப்படியாக இது மேலும் பெருகி 27 வகை என்று தொட இருக்கின்றது. ஆனால் படிப்படியாக ஏறி இறங்கும் வண்ணம் மீண்டும் பூஜ்ஜியத்துக்கு மேலே 13 வகை இரவு நள்ளிரவு காண இருக்கின்றது. பூஜ்ஜியத்துக்கு கீழே இன்னும் வரவில்லைத்தானே, அது குளிர்காலம் ஆரம்பிக்கவில்லை. இது கோடை காலத்தின் பிற்பகுதி. 7வது மாதத்தின் இறுதி வாரத்தில் இருக்கின்றோம். அடுத்து வரும் 8வது மாதத்தில் முதல் 2 வாரங்களும் இப்படியான காலநிலையை நாங்கள் காண முடியும். அதன் பின்பு இப்படி காலநிலையை நாங்கள் காண முடியாது. குளிரை நோக்கி சென்று கொண்டிருப்போம் என்ப உறவுகளே. இன்று இந்த 24 பாகையை காட்டிக்கொண்டிருக்கும் வேளை நாங்கள் வெளியே சென்று உணர்வுமாக இருந்தால் அது 24 பாகை வெப்பமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வெப்பம் எங்களுக்கு அவ்வளவு தூரம் வெப்பமாக தோன்றாது. ஏனென்றால் காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. காற்று கிட்டத்தட்ட இன்று ஓரளவு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நேற்றைய தினம் போல் இன்றும் வீசுகின்றது. அதிசயம் பாருங்கள், சூரிய பகவான் 15 மணித்தியாலத்துக்கு மேல் எங்களுக்கு பகலை தந்தவர். இன்று 15 மணித்தியாலம் கூட தொட்டுவிட முடியாத அளவில் 14 மணி நேரம் 59 நிமிடத்தை தொடர்கின்றார். இன்னும் 1 நிமிடம் குறைந்து விட்டார். கூடிவிட்டால் 15 மணி நேரம் வந்துவிடும். அதனால் நீண்ட பகல் குறைந்து குறைந்து காலையும் மாலையும் காலையில் ஆக முந்தி எழுந்த சூரியன் இப்பொழுது 5:35க்குத்தான் இன்று காட்சி கொடுத்து 8:34க்கு மறைய இருக்கின்றார். அதனால் 1 நிமிடம் 2 நிமிடமாக நாளாந்தம் குறைந்து கொண்டு செல்கின்றது. இன்று மழை வீழ்ச்சி கிடமில்லை. ஆனால் காற்றின் ஈரப்பதம் அங்கே எப்படி இருக்கும் என்றால் 1% ஈரப்பதம் இருக்கின்றது. அந்த 1% ஈரப்பதம் எங்களுக்கு இந்த வெப்பத்தை கொஞ்சம் குறைவாக கொடுக்கும். இருப்பினும் அந்த அனல் தாங்க முடியாமல் தான் இருக்கின்றது. இதற்கிடையே ஒரு செய்தி நான் படித்திருந்தேன். 2-3 தளங்களில் 2-3 செய்திகளில் 2-3 அரசியல் செய்திகளிலும் பார்த்திருந்தேன். விஞ்ஞான ஆய்வாளர்கள், வானிலை ஆய்வு நிபுணர்கள் தந்திருக்கின்றார்கள். இன்னும் 2 வருடத்தில் பெரிய வெப்பத்தை சந்திக்க இருக்கின்றோம். வெப்பத்தை தாங்க முடியாமலும் பசுமை எல்லாம் மாறப்போகின்றது. அதனால் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் எங்கள் வீடுகள் சுற்றாடல்கள் கிடைக்கின்ற இடைவெளிகளெல்லாம் மரங்களை நாட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள். இதை நாங்கள் எல்லோரும் உள்வாங்குவதோடு அல்லாமல் எங்களுக்கு உள்ளவர்களோடு பகிர்ந்தும் கொள்ளுவோம். எங்கள் இல்லங்கள் கிடைக்கின்ற நிலத்திலே ஒரு எங்களுக்கு பயன் தரக்கூடிய மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம் போன்ற மரங்கள், பெரிய மரங்களாகிய வேப்ப மரங்கள், நிழல் தரக்கூடிய மரங்கள், நிழல் தரக்கூடிய ஆலமரம், அரச மரம் போன்றவற்றை எங்களுக்கு கிடைக்கின்ற இடங்கள் இடையூர் இல்லாத வகையிலே அதை அமைக்க வேண்டும். அமைப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு எங்களுக்கு குடிப்பதற்கு கிடைக்கின்ற அந்த நீரில் கொஞ்சமாவது அதற்கு கொடுத்து அதை வளர்த்து விட்டால் அது கீழ்நோக்கி சென்று தனக்கு வேண்டிய பயிர்களை, பசலைகளையும் நீர்களையும் எடுத்துக்கொள்ளும் இந்த பெருமரங்கள். அதனால் கோடிக்கணக்கான மரங்கள் நட வேண்டியிருக்கின்றது. எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றார்கள், அதில் 50 கோடி மக்கள் ஒவ்வொரு மரம் நாட்டினாலும் 2 வருடத்துக்குள் ஓரளவு மரத்து நிழலையும் பசுமையையும் நாங்கள் காண முடியும். நாட்டிய மரங்கள் எல்லாம் வெட்டி ஒதுக்கி வீடு வியாபார நோக்கத்தோடும் பணந்தேடும் நோக்கத்தோடும் அழிக்கின்றார்கள் இந்த இயற்கையை. அதனால் அழிந்து போவது மக்கள். தாகத்துக்கு அருந்திய நீருக்கு பணம் கேட்டு விலை பேசி செல்லும் மக்களின் அந்த புத்தியை எப்படி கூறுவது? பணம் பணம் பணம். எப்பொழுது கண்டார்கள் இந்த போத்தல் தண்ணியை? உதாரணத்துக்கு பலபடி எங்களை எடுத்துக்கொள்ளலாம் அன்புற. இதையெல்லாம் இயற்கை பார்த்து கொண்டிருக்கின்றது, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு மாட்டை, ஒரு காளையை அடக்கி அதற்கு நாணயம் என்று ஒன்றை குத்தி அதை கையிலே பிடித்து இழுத்தால் அந்த நாணயத்தினால் அந்த வீறு கொண்டு எழுப்புகின்ற காளையை அடக்க முடியும். அந்த நாணயத்தை கொஞ்சம் விட்டால் அது எவ்வளவு தூரம் பாய்ந்து ஓட முடியுமோ துள்ளி பாய்ந்தெல்லாம் ஓடும். அப்படி ஓடுகின்ற மாட்டை ஒரு தடவை இழுத்து விட்டால், சுண்டி இழுத்து விட்டால் அந்த நாணய கயிற்றை தொப்பண்டு கீழே விழுந்துவிடும். அதே போன்று மக்களுக்கு இடம் கொடுத்து விட்டார், வாழ விட்டார், வாழ்ந்து காட்டுவதற்கேற்ற வசதிகளை எல்லாம் படைத்து விட்டார். மனிதன் ஆசையின் குதிரையில் ஏறி பாய்ந்து கொண்டு சென்று செல்லும் வேளையில் கடிவாளத்தை மெதுவாக இழுப்பது போன்று காலநிலை எங்களுக்கு கால ஓட்டத்திலே ஏற்படுகின்ற அவலங்கள் இருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பூமி நடக்கங்கள், பூகம்பங்கள், எரிமலைகள், சூறாவளிகள், அக்னி கொண்டு அக்கினியால் அழிவுகள் எல்லாம் எப்பொழுது ஏற்பட்டது? இப்பொழுது தான் ஏற்படுகின்றது. முன்பு இதெல்லாம் எப்பவாவது இருந்து ஒன்று ஊழி அழியும் வேளையிலே வரும். இன்று எத்தனை தடவைகள் நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே கண்டுவிட்டோம். எத்தனை நோய்கள் மனிதனை அழிப்பதற்கென்று எத்தனை ஏதுக்கள் இருக்கு. அதற்குள்ளே தவறை புத்தியோடு நாங்கள் நடக்க வேண்டும், கட்டுப்பாட்டோடு நடக்க வேண்டும் என்று பாருங்கள். வீதியிலே எத்தனை பேர் தப்பா, நான் உண்ட உணவு செமிபாடை குறைவாருக்கு அளவுக்கு மிஞ்சி உண்டு விட்டு எனக்கு அந்த வருத்தம் வருகிறது, இந்த வருத்தம் வருகிறது, சர்க்கரை நோய் வருகின்றதுன்னு வீதியிலே நடந்து வருத்துகிறார்கள் உடம்பை. அதே நேரம் ஒருவேளை உணவு இல்லை என்று யாசகம் எடுக்கின்றான் இன்னொருவன். இதிலே யார் சொர்க்கத்தை கண்டிருக்கின்றான்? அவனுக்கு நோய் இல்லை, இவர்களுக்கு நோய் இருக்கின்றது. இத்தனை வசதிகள் படைத்து மேலும் மேலும் வேண்டும் என்று பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு நோய் நொடிகள் எல்லாம் வருகின்றது. அதனால் அவதிப்படுகின்றார்கள், சேர்த்த பணத்தை வைத்தியத்துக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே பிச்சையை எடுத்துக்கொண்டு யாசகம் பெற்றுக்கொண்டு குடும்பமாக வாழ்கின்ற இத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் பாரதூரமாக இந்த வருத்தங்கள் வருவதில்லை. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மறந்துண்டு உண்ண உணவு கிடைத்தால் போதும், உறங்க ஒரு நிலம் கிடைத்தால் போதும், மானத்தை மறைக்க ஒரு துணி கிடைத்தால் போதும் என்று வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற நிம்மதி இவர்களுக்கு இல்லை என்பது உறவுகளே. சொர்க்கம் அங்கே இருக்கின்றது, நரகம் அங்கே இருக்கு. இதற்கு என்ன கூறுகின்றது? பக்தி மார்க்கம் கூறுகின்றது. அங்கே பட்டு பீதாம்பரங்களுடன் கண்டு பணத்தை கொடுத்தோடு முன்னிலையிலே வைத்து முதல் பூசை கொடுக்கின்றார்கள் பூசகர்கள். அந்த தெரு அந்த ஆலய வீதியின் வாசலிலே பார்த்தால் வரிசையாக நின்று கையேந்தி கொண்டு இருக்கின்றார்கள். படைப்பின் பக்குவத்தை பார்த்தீர்களா? இதை கண்டுதான் நாங்கள் உணர வேண்டும். அதனால் ஓடி வாருங்கள், இணையங்கள் நின்று நேரம் நானே பேசிக் கொண்டிருக்கின்றேன் போல் தெரிகின்றது. பக்தி வேளையிலே வந்து திளைப்போம். ஓடி வாருங்கள், உங்களுக்கான பாடலை நினைத்து கொண்டு வாருங்கள். ஒலிக்க கேட்போம்.
1: அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருங்கி நின்று பக்தி உண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்

0: இவ்வாழ்வில் இடர்பட.
1: முதலில் வரும் உணவினை அழைப்போம். அப்பா என்று அழைத்துக் கொண்டு ஓடி வரும் அன்பு மகள் ஷியாமலா.
2: வணக்கம்.
1: வணக்கம் மகளே, வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா
2: இருக்கேன்.
1: அது தேவையில்லைதான். நீங்க காண முடியாதே கண்டுபிட்டீர்கள், கிடைக்க முடியாத கிடைத்து விட்டதல்லும். அந்த படங்கள் எல்லாம் பார்த்தேன், மிகவும் சிறப்பாக சிறப்பாக இருந்தது. படங்கள் எல்லாம் நலமாக அந்த காட்சிகளை தந்திருந்தீர்கள். அந்த சூரிய உதயம் எல்லாம் நல்ல சிறப்பாக தெரிந்தது. சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இன்று மழை வரவில்லைத்தான், ஆனால் வரும் என்று எண்ணம் இருக்கின்றது தானே, மனம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது தானே, நம்பிக்கை தானே வாழ்க்கை. எப்பயாவது இல்ல, எப்போ வர வேண்டும் என்று அதை நினைக்கின்றதோ அப்போது வரும், அதற்குத்தான் தெரியும். ஆனால் அதைத்தான் வரவிடாமல் நாங்கள்
2: நினைக்கும் போது வரமாட்டேங்குதுப்பா.
1: அது நாங்கள் தானே, மக்கள் தானே அதை வரவிடாமல் செய்து விட்டோம். அது நாங்கள் நினைத்த நேரத்துக்கு, நாங்கள் நினைத்த நேரத்துக்கு அது வந்தது. பெய்யன பெய்யும் மழை என்ற ஔவையாரின் பாடல், நல்லார் ஒருவர் உள்ளாரேல் வையத்துள் பெய்யன பெய்யும் மழை. அப்ப நல்லார் இல்லை, நல்லோர்கள் இல்லை, வள்ளுவரும்
2: அப்படித்தான்
1: சிறப்பு அதிகாரத்தில் வள்ளுவரும் பலவாறு கூறியிருக்கின்றார். மழை என்றால் என்ன, மழை ஏன் பெற வேண்டும், எப்படி பெற வேண்டும் என்று. சரி, ஆனால் வரும் ஏனைய இடத்தில் வருகின்றது தானே, ஒரு சில இடங்களில் வருகின்றது, ஒரு சில இடங்களில்
2: வருகின்றது. சென்னையெல்லாம் ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்ல மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பார்க்கலாம் செங்கல்பட்டுல எல்லாம் மழை சொல்லிட்டு இருந்தாங்க.
1: அதுக்கு காரணம் மகளே அந்த சூழல்கள் அமைந்திருக்கிற விதம், அதனால்தான் அவர்கள் தெரியாமல் அவர்கள் அந்த சூழல்களை அப்படி வந்துட்டு ஓடிவிடும், அது காய்ந்து விடும். வறட்சி வறட்சி ஏற்படும் நிலத்தில், குளிர்மை இல்லை அம்மா. நிலம் குளிர்மையாக இருந்தால்தான், நிலத்துள்ள நீரோட்டம் சிறப்பாக இருந்தால்தான் அது மேலே சுரந்து வந்து கடலோடு சேர்ந்து கடல் ஆவியாகி மேலெழுந்து மழையாக பொழிகிறது. அது இல்லையே இப்போ.
2: கன்னியாகுமரி நிறைய மரம் இருந்ததுப்பா.
1: அங்கு மழை இல்லை
2: என்ற
1: அங்க கடற்கரை
2: சாலை, இங்கெல்லாம் வந்து சாலை போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்கப்பா. ஆனா அங்க அப்படிலாம் இல்ல, வெட்டிருக்காங்க, ஆனா திருப்ப புது மரங்களை வச்சு உருவாக்கி இருக்காங்கப்பாங்க.
1: அந்த மரத்தினுடைய பெருமதி, மரத்தினுடைய சிறப்பு பல புத்தகங்களிலே இருக்கின்றது, பல அறிஞர்களுடைய கட்டுரைகளிலே படித்தால் தெரியும். மரம் என்பதுதான் உலகத்தில் பற்றாத ஒரு ஜீவநாடி. நல்லது. அப்ப இப்பொழுது அங்கே கன்னியாகுமரியிலே இருக்கின்ற எந்த ஆலயம் உங்களை பிடித்து கொண்டது, உங்களை கவர்ந்த ஆலயம்?
2: இந்த ஆலயத்துக்கெல்லாம் நான் எதுவுமே போகலப்பா, அதுக்கான நேரம் இல்லைப்பா. ஏன்னா ஒரு மாதிரி ஏதாவது வசதி இது பண்ணிட்டுலாம் போகல, பிளான் பண்ணிலாம் போகல. அவன் போனது திருச்செந்தூர்,
1: அதுதான்
2: கேட்டதால என்ன அழைச்சிட்டு போனான்.
1: சரி,
2: திருச்செந்தூர் போனப்பா.
1: திருச்செந்தூர் அதை பற்றி கூறுங்க.
2: ரொம்ப நல்ல தரிசனம்ப்பா. செவ்வாய்க்கிழமை அஷ்டமி, செவ்வாய்க்கிழமையில கூட்டம் இருக்கும், அதே மாதிரி வியாழக்கிழமையில கூட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே வியாழக்கிழமையில போட்டிருக்கேன். அப்போ வந்து காலை விடிய கிளம்புற 4 மணிலேருந்து லைன்ல அதான் காத்திருந்தோம், வரிசையில காத்திருந்து 10 மணிக்கு தான் பார்த்தோம் சாமிய. ஆனா இப்ப அப்படி இல்லை, ஒரு ஒரு மணி நேரத்துல எல்லாம் பாத்துட்டோம் நானும் மகனும்.
1: அப்படியா? எப்படி, என்ன என்ன வாகனத்திலே வந்தார்?
2: அபிஷேகம் பண்ணி அலங்காரம் இல்லாம இருந்துச்சு.
1: நீங்கள் சொல்வது அங்க மூலஸ்தானத்துல இருந்த முருகனை வேலை கையில் பிடித்து கொண்டு இருப்பார் இல்லையா? அப்படி இருந்தாரா, தனிய முருகனாக இருந்தாரா?
2: இல்ல பகையில கைப்பிடிச்சாரு, ஆனா அலங்காரம் இல்லாம இருந்தாருப்பா, அபிஷேகம் முடிச்சிட்டு அப்படியே இருந்தாரு.
1: அருகிலே வள்ளி தெய்வானை இருந்தாங்களா? அருகிலே வள்ளி தெய்வானை இருந்தா?
2: அவரு மட்டும்தான் இருந்தாருப்பா,
1: அவரு மட்டும்தான்.
2: எனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது, அது கற்பூர் ஆரத்தி காட்டும் போது மட்டும்தான் அவர் முகம் தெரிஞ்சது.
1: சரி, ஆலய தரிசனத்தை நீங்கள் செய்யும் பொழுது மெய்யிருக வருந்தி உங்களுக்கு விரும்பிய வேண்டிய வரங்களை கேட்பீர்கள், அவர்கள் தருவார்கள். அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் நாங்கள் தர முடியாது, அது தானாகவே நிகழும். அது ஒரு புறம் இருக்கு. ஆலயத்தை விட்டு வெளியே சென்று வரும்போது உங்களை கவர்ந்த காட்சி என்ன? வெளியே வரும்பொழுது திருச்செந்தூரன் ஆலயத்தின் வெளிப்பகுதியிலே வெளியே வரும்பொழுது நீங்கள் எதை எதை அதிகமாக அவதானிக்க கூடியதா இருந்தது?
2: நிறைய மயில் இருந்துச்சுப்பா, கூட்டம் கூட்டமா இருந்துச்சுப்பா.
1: மக்கள் கூட்டம் இருக்கவில்லையா?
2: மக்கள் கூட்டம் குறைவா தான்ப்பா இருந்துச்சு, அது வியாழக்கிழமையில தான்ப்பா நிறைய இருப்பாங்க.
1: அங்க மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தால் யாசகர்கள் கூட்டம் குறைவாக இருந்ததா கூடவாக இருந்ததா?
2: இல்ல அது ரொம்ப நான் அதிகம் பாக்கலப்பா. அதாவது போகும்போது ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, முன்னாடி நிறைய உட்காந்துருப்பாங்க.
1: அதற்கு இப்பொழுது எல்லாம்
2: அதிகமா கூட்டம் இருக்கும் போது அவங்களும் இருப்பாங்க போல.
1: இல்ல அது இல்லையம்மா, இப்பொழுது இந்த ஆலய நிர்வாகங்கள் அவர்களுக்கென்றே இடத்தை ஒதுக்கி பிரத்யேகமாக விட்டிருப்பார்கள், எங்கும் இருக்க வேண்டாம்.
2: கொஞ்சம் பேர் தான்
1: இறைவன் படைப்பிலே இதுதான் அந்த வித்தியாசம். ஆலயத்தை தரிசிப்பவனும் நிம்மதியாகத்தான் வெளியே செல்கின்றான். இன்று நல்ல ஜனக்கூட்டம் அப்பா, யாசகன் நிறைய கிடைக்கும் என்று வரும் அந்த ஜனக்கூட்டமும் தங்களுக்கு கிடைத்ததை பார்த்து இன்று நிறைய கிடைத்திருக்கின்றதே என்ற மன திருப்தி அடைந்திருக்கு. இந்த மன திருப்தி என்றது இரண்டும் ஒன்று தான் அம்மா, இது இந்த ரெண்டும் ஒன்று. ஆனால் உண்மையான மன திருப்தி எங்கே இருக்கின்றதோ அந்த யாசகம் பரபரிடம் தான் இருக்கின்றது. அதனால் தானே பிச்சாண்டி என்று எங்கள் இறைவனுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. ஓடெடுத்து பிச்சு எடுப்பார், சுடுகாட்டிலே திருநடனம் புரிவார். இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற ஏற்ற இறக்கங்கள், வாழ்க்கை படிநிலைகளை காட்டுவதற்காக வருவதுதான் சிறப்பு. அந்த திருச்செந்தூரில் நீங்கள் போகும்பொழுது அந்த ஆலயத்திலே பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தனவா? ஒலிப்பது ஒலி பெருக்கியல் பாடல்கள் போடுவார்கள்.
2: முன்னாடி எல்லாம் வேற பாட்டுப்பா, இப்ப வந்து ஒரு இதுல வந்து யேசுதாஸ் ஐயா பாடின ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்து, அது கூர்ந்து கேட்க முடியல, ஆனா பாடு ஒழிச்சு பண்ற ஒழிச்சிட்டு இருந்துச்சுப்பா.
1: ஒரு பிரமதத்தவர் சமதர்மம் சமம் என்பது இதுதான். ஒரு பிரமதத்தவர், அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த இயேசுதாஸ் ஐயா அவர்கள் குலைவோடு பக்தியோடு பாடுகின்றார் என்றால் அங்கே என்ன இருக்கின்றது? அவருடைய சங்கீத திறமை ஒரு புறம் இருந்தாலும் பக்தி அங்கே புகுந்திருக்கும் அம்மா. அவர் மெய்யுருக பாடுவார், அவர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து செல்லக்கூடிய காரணம் பக்தி அம்மா. இறைவனை எந்த குருபத்தில் எந்த மதத்தில் இருந்தாலும் இறைவனை நாங்கள் காணலாம். அதைத்தான் நான் முதலில் உரையிலையும் கூறினேன். சரி, இந்த நேரத்திலே அந்த பாடல் என்னவென்று உங்களால் ஊகிக்க முடியாமல் இருந்தாலும் என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணினீர்கள் நீங்கள்?
2: இன்னைக்கு வந்து சலங்கு ஒளி படம் பா, ஜானகி மா பாடின ஓம் நமச்சிவாய அந்த பாட்டுப்பா.
1: ஓம் நமச்சிவாய பாடல், ஓம் நமச்சிவாய.
2: ஓம் நமச்சிவாயா தங்க நிலாவினை அணிந்தவா அந்த பாட்டுப்பா.
1: இந்த பாடல் அதுக்கு நடனம் புரிவது சைலஜா அம்மா. என்ன
2: சைலஜா? ஆமாப்பா,
1: அந்த பாடலை பாடியது ஜானகி அம்மாவா?
2: ஆமாப்பா.
1: சரி, சிறந்த ஒரு பாடல், அதுக்கு நடனம் ஆடி இந்த நடனத்தில் விளையாண்டு கமலஹாசன் பரதநாட்டியம்
2: மன்னன்
1: நல்லது ஒரு பாடல், சிறந்த பாடல். இந்த ஓம் நமச்சிவாய என்றதுக்குள்ளேயே பல கருத்துக்களை உள்ளடக்கி வருகின்ற பாடல். அந்த பாடலை உங்களுக்காக ஒலிக்க வைக்கும் பொழுது நாங்களும் கேட்டு பக்தியோடு தலைவோம். சிறப்பாக இருந்ததம்மா, சிறப்பு உங்களுடைய வருகை. சிறந்த கருத்தை லேசாக தொட்டு பார்த்தோம், அதை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் சில கருத்துக்களை. நாங்கள் அந்த தத்துவங்களையும் அதுக்குள்ளே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம் பாடலோடு. நன்றி, நன்றி, நன்றி. இன்று நான் வருகின்றேன் என்று எங்களுடைய மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கதா பச்சை பக்தி வேலை என்பதுடன் அன்பு மகள் சியாமலா, அதைத் தொடர்ந்து எங்களுடைய நாகப்பன், இல்லை எங்களுடைய ஜெகபர் சாதிக்கையா அவர்கள், அதை தொடர்ந்து மகாலிங்கம் அவர்களும் வணக்கம் கூறி வரவேற்று தாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் காற்றலையை அலங்கரிக்க வருகின்றார். அடுத்த உறவு அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
3: வணக்கம் அரசடிக்குப்பும் சரவணன்
1: ஐயா. நான் மூன்று தரம் வணக்கம் சொன்னேன் ஐயா, ஒன்று தானே ஐயா நீங்க சொல்லி ஒரு தடவை முடித்து போட்டிருக்கா? வணக்கம், வணக்கம் என்று கூறி கூறி கொண்டு கூறு மூன்று தடவை நீங்க ஒரு தடவையோட முடித்து விட்டீர். ஒரு ரெண்டு வணக்கத்தை கூட ஒன்று கூடி விட்டது ஐயா. அப்ப நான் இன்னொன்று கூறவனும் வணக்கம் என்றான். நான்கு நான்கு சமம். எப்படி இருக்கிறீர்கள் ஐயா?
3: சுகமா இருக்குங்க.
1: சுகமாக நலமாக இருக்கின்றீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? நாங்கள் 24 இருக்கின்றோம், 28 காணப்போகின்றோம். நீங்கள்
3: இன்னைக்கு 35 பாகை.
1: அட்டேங்கப்பா, நான் கேட்காம விட்டுருக்கலாம் ஐயா. இப்படி சொல்ற 35 ஒரு ஒன்று ரெண்டு குழு 11 பாகை
3: கூட
1: கடுமையான வெயில் என்ன 35 என்றாலேயே 105 மேலே போய்விட்டது ஐயா. அம்மா, சாதாரணமாக எங்களோட உடல்நிலை 31 அதாவது வந்து 30 31 தொடரும்போது காய்ச்சல் கணக்கணக்குது, இப்படி தீயாய் போகுது என்று வைத்தியசாலை கொடுத்து சொல்லுவோம்.
3: மாறி மாறி இருந்தது காலநிலையை பாத்தீங்கன்னா, மேகமூட்டமா ஒரு முறை இருக்கும், லேசான சிறு தூரல் இருக்கும், அப்புறம் வெயில் வெப்பமும் வெயிலும் அதிகமா இருக்கும். அப்படி மாறி மாறி இருந்தது முழுக்க.
1: அது என்னவென்றால், பூமி வெப்பம் அடைந்து கொண்டு இருப்பதனால் மேலிருந்து மலைக்கு கீழே இறங்கி வர முடியாமல் இருக்கின்றது ஐயா. முடியாமல் இருக்கின்றது. அதனால தான் இப்பொழுது கூறுகிறார்கள், 2 வருடத்தில் மேலதிகமான வெப்பத்தை காண இருக்கணும், அதற்கிடையில வெற்றி நிலங்களை கண்ட இடங்களில் மரங்கள் நாட்டுங்கள், நல்ல உயர்ந்த மரங்கள், பல மரங்கள் பெருமரங்களை நாட்டுங்கள். 2-3 மாதத்துக்கு உங்கள் வீட்டில் குடிக்கிற தண்ணீரையாவது கொண்டு சென்று அதுக்கு ஊற்றி அதை உயிர்ப்பற செய்யுங்கள். அது 1-2 வருடத்தில் வளர்ந்து பசுமை இல்லை என்றால் இந்த உலகத்தில் திண்டாட்டம் தானே ஐயா.
3: ஆமா, ஒரு மரம் வச்சு கொண்டு உருவாக்கி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா அது ஆடு மாடு அது வந்து உங்ககிட்ட காப்பாற்றி கொண்டு வரதுன்னா பெரிய விஷயம்.
1: மரத்தை நாட்டுங்கள் என்று நாங்கள் கூறும் பொழுது, ஒருவன் மரத்தை நாட்டுவன் மற்ற மனிதனையும் உள்ளவன் தன்னுடைய வளர்ப்பு பிராணிகளை மறைக்க வேண்டும். நட்டவர்கள் வேறு வனவிலங்கள் வந்து அழிக்காமல் அதுக்கு வேலி போட வேண்டும், சுற்றாடல் கூட அடைக்க
3: வேலி போட்டாலும் தோட்டத்துக்குள்ளே வந்து
1: தோட்டங்களுக்குள்ளே அமைக்க வேண்டாம் ஐயா. வீட்டை சுற்றி உள்ள இடங்கள் தெருவோரங்கள் முடிந்தவரை செய்யுங்கள்.
3: இல்ல இப்ப எங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் நிறைய மரங்கள்
1: இல்ல, வீட்டை சுற்றி தெருவோரங்கள் சாலையோரங்களில் பெருமரங்கள் இருந்து அவற்றில் தரைத்து விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள். தந்தி கம்பங்கள் மின் கம்பங்களை நாட்ட வேண்டும், அங்கே கட்டிடத்தை அமைக்க வேண்டும், இங்கே கூரையை அமைக்க வேண்டும், அங்கே தாவாரம் உண்டு வெட்டி ஒதுக்கி விடுவார்கள். இடித்து முன்புதானே மனித பலத்தினால் வெட்ட வேண்டும், இப்பொழுதான இயந்திரங்கள் புட்டு புட்டுன்னு இடித்து தள்ளிப்போடு போய்விடும் இல்லையா. அழிக்கிறார்கள் அவர்கள் பணத்தை தேடுவதற்கு, வேறு எதுக்கும் இல்லை. மனித இனம் வாழ வேண்டும் என்று எண்ணி மனித இனத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உயிரினங்களை அழித்து. பறவைகள் மிருகங்கள் தண்ணீர் இல்லாமல் நீர்நிலை இல்லாமல் தவித்து இறக்கப் போகின்றன.
3: இந்த மனிதர்களை விட இந்த பறவைகள் வந்து மரங்கள் உருவாக்குறதுக்கு பெரிதும் பெருதைய
1: பழமரம் இருந்தால் தானே பழத்தை உண்டு விட்டு விதையை போட்டு முளைக்க பண்ணலாம் இல்லையா.
3: ஆமா,
1: அது முளைக்க வேண்டும் என்றால் அது நிலத்திலே வந்து இந்த நிலம் தானே ஐயா மீண்டும் மரத்தை தருகின்றது.
3: ஆமா, காக்கையோட பங்கு பெரும்பங்கு.
1: ஆதலால் தான் நாங்கள் எங்களால் முடிந்தவரை பழமரங்களை இல்லாமல் பட்சிகள் பறவைகள் பிராணிகள் வந்து உண்ண வேண்டும். முன்னே விவசாயிகளையா விவசாய நிலத்திலே நெற்களை அல்ல தானியங்களை விதித்து தங்களுக்காகவும் அந்த ஓரங்களிலே கொய்யா மரம் போன்ற பழமரங்கள் வேறு மரங்களை நாட்டி விடுவார்கள். நிலம் இல்லாதவர்கள் உணவு பஞ்சம் ஏற்படும் போது அவர்களாக வந்து நாங்கள் கொடுக்காமலே அவர்கள் அதை பறித்து கொண்டு சென்று உண்ண வேண்டும் என்ற மனித நேயத்தோடு இன்று அப்படி இல்லை. காவல் நாய் பூனை துவக்கு வடி எல்லாம் வச்சு காவல் காக்கின்றோம். முன்னோர்கள்
3: இந்த காக்கைக்கு மட்டும் உணவு வைப்பார்கள், மற்ற பறவைகளுக்கு வைப்பதில்லை.
1: ஏன்னா மற்ற பறவைகள் வீடு தேடி வர மாட்டேதுமா, காக்கை தானே வீடு தேடி வரும். மயில் குயில் எல்லாம் வீட்டை வந்து சோறு போட்டா சாப்பிடுமா? சாப்பிடாது. காக்கை தான் சாப்பிடும்.
3: அது ஏன் நம்ம நம்மளோட ஒன்றி போயிருக்குன்னா, அந்த மரங்கள் அந்த முன்னோர்கள் அப்படி பழக்கப்படுத்தி
1: வச்சுட்டாங்க.
3: நிறைய உருவாக்கணும்
1: எல்லாம்
3: காரணத்தோடு.
1: உலகத்திலே இந்த வேப்ப மரத்தினுடைய பழம் வந்து கசக்கும், உண்ண முடியாதுன்னு கூறுவார்கள். ஆனால் காக்கை விரும்பும் கனி வேப்பம் கனி என்பதை மறந்து விடாங்க. அது மட்டுமில்லை, அது உண்டு விட்டு உவிந்து விட்டு அப்படியே விதையாக வெளியே தரும். அது சீரணிக்காது. அது விதையாக கீழே வந்து விழுந்தவுடன் மண்ணன்றதாய் பூமி தாய் அதை தன்னுள்ளே இழுத்து அதை வளர்த்து மீண்டும் வேப்ப மரமாக்கி விடுகின்றது.
3: ஆமா, நேற்று பார்க்கும்போது ஒரு காக்கை வந்து அப்படி தொங்கிக்கிட்டு பழத்தை பறிச்சது நேற்று போய் பார்த்தோம். கொஞ்சலாட்டிக்கிட்டு அந்த பழத்தை பறிச்சுட்டு போயிட்டு
1: அதனால் உயிரினம் உயிர் வாழ வேண்டும், உவப்போடு வாழ வேண்டும் என்றால் பசுமை நிறைய வேண்டும், அழிக்க கூடாது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்வோம். சரி, இன்று வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறீர்கள், என்ன அனுஷ்டானங்கள் என்ன செய்தீர்கள், சூரிய நமஸ்காரம் செய்திருப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த சூரிய நமஸ்காரத்துக்கு ஒரு மந்திரம் கூறுவார்கள், இங்க கிருஷ்ணன் கூறுவார், இங்க நீங்களும் கூறுவீர்கள் என்று கூறுங்கள் கேட்போம்.
3: ஓம் மித்ராய நம, ஓம் ரவிய நம, ஓம் சூர்யாய நம, ஓம் வானவே நம, ஓம் ககாய நம, ஓம் புஷ்ணனே நம, ஓம் எர்ணய கற்பாய நம, ஓம் மாரீசிய நம, ஓம் ஆதித்யாய நம, ஓம் சவித்திர நம, ஓம் மர்க்காய நம, ஓம் பாஸ்கராய நம. அவ்வளவுதான்.
1: எத்தனை தடவைகள் அந்த நமக சொன்னீர்கள்?
3: ஒரு பன்னெண்டு முறை.
1: பன்னிரெண்டா பதினைந்தா?
3: பன்னிரெண்டு முறை
1: உச்சாரணம் செய்யும் பொழுது எங்கள் மனதிலே ஏதோ பதிகின்றது, ஒரு அடக்கம், ஒரு அமைதி, ஒரு திருப்தி, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். விசுவாசிக்கின்றீர்கள் மந்திரத்தில், அதை பக்தியோடு உச்சரிக்கின்றீர்கள். உச்சரிக்கும் பொழுது மனதிலே ஒரு பவ்யம் ஏற்படுகின்றது, திருப்தி ஒன்று வருகிறது. நான் இன்று சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டேன் என்று ஒரு திருப்தி ஏற்படும் வேளையிலே சூரிய பகவானின் கருணை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடைக்கின்றது. இதை கூறிய இந்த வாயால் நாங்கள் தீய வார்த்தைகளோ அல்லது தீயவற்றையோ எண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம், இல்லையா ஐயா? நன்றா பாருங்க, இந்த வாய் ஒன்றுதான் இருக்கின்றது, எத்தனை விதமாக எங்களுக்கு பேசுகின்றது. நல்ல வார்த்தை, அம்மா என்று அழைக்கும் வாயால் தான், அம்மா என்று ஒரு உயிரை அழைக்கும் இதே வாயால் இன்னொரு உயிரை எவ்வளவு கெட்ட விதமாக பேசுகின்றோம். அதை சர்வசாதாரணம் பார்க்க முடியுமே, எங்களா கேட்க முடியும், கேட்டுவிட்டு நாங்கள் சிந்திக்க முடியும், நாங்கள் அதை செய்யக்கூடாது அப்படி மனது. அடுத்தவர்களை நாங்கள் திருத்துவதற்கும் நாங்கள் செய்யக்கூடாது. அப்படித்தான் நம் முன்னோர்கள், நாங்கள் கையெடுத்து கும்பிடுகின்ற தெய்வங்களுக்கு சமமாக போற்றப்படும் பெரியவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். நீங்கள் வள்ளலாரை எல்லாம் அடிக்கடி வள்ளலாரை உதாரணம் கூறிக்கொள்வீர்கள். அந்த வள்ளலார் பெருந்தகை வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணி அவர் இப்படி பேசியிருப்பாரா? அன்பான வார்த்தைகள், பண்பான வார்த்தைகள், பரிவான வார்த்தைகள் தான் வரும். அதை செய்கிறோமா? அதன் வழிகாட்டிகள் என்பது இது. அதை வைத்துக் கொண்டு நான் சாய் பகவானை வணங்குகிறேன், நான் சத்திய நான் பெருமாளை வணங்குகிறேன், நான் வள்ளலாரை போற்றுகிறேன் என்றெல்லாம் கூறிவிட்டு செய்வது அசமந்த எப்படி இருக்கும்? அதில் இந்த வாய் ஒன்றுதான், அதையும் செய்கிறது, இதையும் செய்கிறது. இதை நெறிப்படுத்தி செய்வதற்குத்தான் புத்தி என்று ஆறாவது எங்களுக்கு இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்தினால் அதை விட சொர்க்கம் வேறு ஒன்று. நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் நாடு முழுக்க செல்ல வேண்டாம், உங்களை ஊரிலே, உங்கள் கிராமத்திலே உங்களை எவரும் உங்களை கண்டு பொல்லாப்பு கூறாமல் அன்பாக உங்களை வார்த்தை பேசும்பொழுது உங்களை உள்ளவும் போது மகிழ்ச்சியா இருக்கும்.
3: ஆமாம்,
1: அதுதான் சொர்க்கம், அதுதான் சொர்க்கம். எல்லோரும் உங்களை மதிக்க வேண்டும் என நீங்கள் இப்படி நடந்திருப்பீர்கள். அப்ப உங்களை நடத்த நீங்கள் உங்களை பண்படுத்திக் கொள்ளுகின்றீர்கள். பண்படுத்தி கொள்வதுதான் பண்பாடு என்று வந்தது. வாழ்த்துக்கள்
3: நமது நாட்டில்.
1: அதனால் தான் நான் மூன்று தடவை வணக்கம் கூற நீங்கள் ஒரு தடவை கூறிவிட்டீர்களே ஐயா என்று நான் அன்பாக கேட்டபோது நான்கு தடவை கூற வைத்தீர்கள். பார்த்தீங்களா, கொடுத்து எடுத்துக்கொள்வது, கொடுத்து வாங்குவது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்ப இன்று ஆலயத்துக்கு செல்லவில்லையா?
3: இல்லை, கொஞ்சம் வீட்டுல வேலை இருந்து செல்லவில்லை.
1: வீட்டு வேலை செய்வது முக்கியமாக ஐயா. வீட்டு பணியை சரியாக செய்தால் தானே ஏனைய பணிகள் நிறைவேறும். நாங்கள் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று வீட்டு பணியை சரியாக செய்யாமல் போனால் அங்கே மனம் ஒருநிலைப்படாது மனம். இங்கே அன்புடன் மகன் ஜானசேகரன் அவர்களும் வாழ்த்து கூறி வரவேற்கின்றார். அவரும் வானொலியில் காத்து கொண்டிருக்கின்றார், வருவதற்காக போல் தெரிகின்றது. சரி, சிறப்பான இந்த வேளையில் உங்களுக்காக என்ன பாடலை இன்று நான் தர முடியும்?
3: திருநீழில் மருந்திருக்கு தெரியுமா?
1: எங்கே பாடங்கள் கேட்போம் ஒரு ரெண்டு பேரும்.
3: திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா, சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்.
1: உங்களுக்கு அவர்களோட பாடல்னா பிடிக்குமா?
3: ஆ, நல்லா நன்றாக பிடிக்கும்.
1: திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா என்று எங்களுக்கு கூறப்பட்ட அந்த பாடலை உண்மையிலே நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று விபூதியை தரித்து விட்டு ஒரு ஒரு ஒரு ஒரு சொட்டு வாயிலே போடுவோம் இல்லையா? என்றால் அது புனிதமானது. அப்ப வெளியாலே எங்களுக்கு சைவ நெறியை காட்டுவது மட்டுமல்ல, உள்ளூர் எங்கள் உள்ளம் சுத்தமடையும் வண்ணம் அந்த திருநீறு செய்கின்ற தம்பி பூதி மேன்மை தங்கிய ஒரு நீர் திரு. அதனால்தான் சும்மா நீர் என்று கூறாமல் திருநீறு என்று அழைக்கப்படுகிறது.
3: அதுல பாத்தீங்கன்னா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவதற்கு மேவ வராதே வினைன்னு சொல்லிட்டு
1: பார்த்திருக்கலா. உண்மையைத்தான் அவர்கள் கூறியிருந்தார், நாங்கள் அதை அழகாக பாடு, ரகத்தோடு பாடுவோம், இசையோடு பாடுவோம், ரசிப்போடு பாடுவோம், கடைபிடிக்க மாட்டோம். நீங்கள் எப்பொழுதாவது திருநூறு வாயநூல் போட்டிருக்கின்றீர்களா?
3: நிறைய போட்டிருக்கோம்.
1: அந்த திருநீரை உங்களுக்கு காலை உணவு இல்லை மதிய உணவு இல்லை மாலை உணவு கிடைக்கவில்லைன்னா அந்த திருநூறை உணவாக நீங்கள் அருந்தலாமா? இல்லை, ஏனென்றால் வயிறு நிறைய அருந்த முடியாது. திரு ஒரு ஒரு கொஞ்சம் போட்டாலே திருப்தியாக இருக்கும். திரு நீரு எங்களை பூரணப்படுத்தி விடும். இத்தனைதான் சாப்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் அந்த திருநூறு வாயினுள் போட்டவுடன் அதனுடைய சுவை, அதனுடைய மனம், அதனுடைய சாரம் உள்ளே செல்லும் பொழுது எவ்வளவோ வினைகள் அங்கே மாறுமாம். இத்தனை வாயுக்கள் எல்லாம் அங்கே சுத்தப்படுத்தப்படுகிறது. வாயுக்கள் சிறப்பு. நாங்கள் உங்களுடைய பாடலை கேட்டு திருநூறில் மருந்திருக்கு தெரியுமா என்று அறிந்து கொள்வோம். சரவணா, வாழ்த்துக்கள் இணைந்தமைக்கு. மீண்டும் சந்திப்போம். ஓம் நமசிவாய. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்கே அடுத்த உறவை யாராக இருக்கலாம்? அவர் வெளிச்சத்துக்கு வெளியே வர வேண்டும், காற்றலையில் எங்களுக்கு எங்களோடு இணைய வேண்டும். இவர் நிறுத்த வேண்டும், நிறுத்தி விட்டார், அவர் வந்து விட்டார். ஆம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம, வணக்கம். வணக்கம் வணக்கம் என்று வானொலி நிப்பாட்டவில்லை என்று ஓடுகிறீர்கள். அது முதலே நிறுத்தி விட்டு வந்திருக்கலாம் தானே. சரி, நிறுத்துங்கள். நின்று விட்டதா?
4: நிப்பாட்டிட்டான்.
1: கெட்டு காரன் பெரிய சாதனை வானொலியை நிறுத்தி விட்டு பெறுவது. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நலமாக இருக்கிறீர்களா?
4: நலமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். உங்க நலமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கீங்க.
1: முதலே கூறிவிட்டேன் ஆரம்பத்திலே, கேட்கவில்லையா?
4: கேட்கல ஐயா,
1: கேட்கல. நாங்கள் நலமாக, நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம், பலமாக இருக்கின்றோம். இல்லாது விட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் சமாளித்துக் கொண்டிருக்கின்றோம். வெப்பம் ஐயா, வெப்பம். 24 பாகை, இது 28 பாகை வரை செல்ல இருக்கின்றது. காற்றோட்டம் மெதுவாகத்தான் இருக்கின்றது, அதனால் அந்த வெப்பத்தை உணரக்கூடியதாக இன்று இருக்கின்றது. அங்கே உங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த வேலை, இந்த இரவு நேரத்தில்?
4: இங்கயா நான் வந்து வெளியூர் சென்றேன், நெய்வேலி வரைக்கும்.
1: இல்லை, உங்களுக்கு உங்க அங்கே எப்படி இருக்கு? உங்களுடைய உங்களுடைய உங்களுடைய மல்லியத்திலே எப்படி இருக்கின்றது?
4: வெயில் சுட்டேச்சுதியா, மாலையில மேகமூட்டத்தோட இருந்தது, பனித்துளி மாதிரி ஒண்ணு பட்டுட்டு, ஆனா வெப்பமா தான் யார்.
1: பனித்துளியா?
4: ஆமா, பனித்துளி மாதிரி, அந்த சொல்லுவாங்கல்ல அந்த சாரல் மாதிரி, அப்படியே இது பண்ணிட்டு பூமழை.
1: மலைத்தூரல் இந்த சாரல், மலையின் லேசான துமி, துமி என்று கூறுவார்கள், துமிக்கின்றது என்று கூறுவார்கள். மலையை எத்தனை விதமாக கூறுவார்கள்? சோவன பெய்கின்றது, அடி அடி என்று அடித்து ஊத்துகிறது, கொட்டுண்டு கொட்டுகின்றது, துமிக்கின்றது, தூரலாக இருக்கின்றது, சாரலாக இருக்கின்றது. பாருங்கள் மலையில எத்தனை விதம் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு இன்னும் துமி, துமி துளியாக ஒரு துமி, துளி என்றால் ஒரு துளி, அது பெருசு துமி, அதை கூட சொல்லியா, அது பட்டவுடனே காய்ந்து விடும் இல்லையா? ஒரு அதிர்ச்சி அதோட மலர்மிக்கிறதே என்று பார்க்கக்கூடிய அது மறைந்து விடும். என்னென்றால் பூமி வறட்சி நிலையில் இருக்கின்றது ஐயா. மழை வந்து தண்ணீராக வருவதற்கு முடியாமல் காய்ந்து, இடையிலேயே காய்ந்து விடுகின்றது, உலர்ந்து போகின்றது. ஆனால் இது நீடிக்கும், இன்னொரு வாரம் செல்லும் என்றே. இந்த பெரும் இந்த வெப்பம் அழிவதற்கு குறைவதற்கு உங்கள் ஊருக்குள்ளே உங்கள் வீட்டை சுற்றி பெரும் மரங்கள் இருக்கின்றன. பெரிய வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், வீட்டை சுற்றி கொய்யா மரம், அன்னமன்னா போன்ற பல மரங்கள், பலாமரம், அப்படி எல்லாம் இருக்கின்றதா?
4: வீட்டில் இருக்கியா? அந்த எதுக்கையும் ஒரு எங்கள் ஏத்த வீட்லையும் ஒரு இது வேப்பம் மரம் இருக்கு, அதோடைய காற்றும் கொஞ்சம் வரும்.
1: அதெல்லாம் நீங்கள் வெற்றிடங்கள் காணும் இடத்தில், அதெல்லாம் மாலிகம், மாலிகம் வெற்றிடங்கள் காணும் இடத்தில் பாதுகாப்பான இடமா இருந்தால் ஏதாவது ஒரு மரத்தை நாட்டி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அதை விடுங்க. இன்னும் 2 வருடத்தில் பெரும் வெப்பங்கள் ஏற்பட போகின்றது. இப்பொழுதே நாங்கள் பெருமரங்களை நாட்டிவிட்டால் ஓரளவு வளர்ந்து வந்துவிட்டால் ஓரளவு பசுமை வரும். முயற்சி பார்த்து பார்ப்பதோடு எல்லாம் மற்ற நண்பர்களுக்கும் கூறுங்கள், வைங்கடா மரங்களே என்று. இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றார்கள், பாதி கோடி மக்கள் ஒவ்வொரு மரம் நாட்டினாலும் எவ்வளவு மரம் வந்து விடும் ஐயா? எப்படி
4: சாலை போடும் போது இந்த மரங்கள்லாம் வெட்டும் போதே அதுக்கு ஒரு மரம் வச்சிருந்தா சாலை போட்டு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 வருடம் ஆயிடுச்சு. ஆனா மரமே பெருசா வளர்ந்துருக்கும் ஐயா அந்த சாலை ஓரத்துல வச்சிருந்தா. அது செய்யாமையே இப்ப சும்மா நட்டு அதுவும் தூங்கு முஞ்சி கண்ணு அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. ஆலமரமோ அரச மரமோ அதெல்லாம் வைக்கல ஐயா.
1: காலத்துல அழகுபடுத்தும் மரங்களை தான் வைப்பார்கள் அவர்கள். இதே பேர் அழகையா. ஆலமரம் என்றால் படையோடு வந்து நிழல்ல இருந்து இழைப்பாரம் ஒரு பெருமரம், அவ்வளவு அழகானது. சிறப்பு. இன்றைய நாள் என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள்? பக்தி பாடல் ஒன்று தாருங்களே கேட்போம்.
4: சிங்கார வேலன்னு அந்த பாடலைய அந்த முத முத வந்து ஜானகம்மா பாடினது. அந்த பாடல் மிக அருமையாகவும் இருக்கும், இனிமையாகவும் இருக்குங்க.
1: நன்றி. இந்த பாடலை இன்று நீங்கள் கேட்பதற்கு காரணம் என்ன?
4: காரணம் வந்து இப்ப ரேடியோல பேசிட்டு இருந்தாங்க திருச்செந்தூர் முருகன் அண்ணன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருச்செந்தூர் முருகன். அதுவும் அபிஷேகம் முடிஞ்சு அவங்க அபிஷேகம் முடிஞ்சு இது இங்கே சேமலா அவங்க சொன்னாங்க. ஆனா வள்ளியும் தெய்வானையும் பக்கத்திலே இருப்பாங்க ஐயா, திருச்செந்தூர்ல மட்டும் அந்த இருக்கும் உற்சவருக்கு தான் அங்க செய்வாங்க. ரெண்டு பேருக்குமே அந்த ரெண்டு துணைவியார்கள் இருந்து முருகன் உள்ளதான் அங்க இருக்கும்.
1: சிறப்பு. அந்த சிங்கார வேலனை தேவா என்ற பாடல் படமாக்கப்பட்டது திருச்செந்தூர்
4: இல்லையா? அது வந்து சிங்கார வேலன்னாலே இங்க நாகூர் தான் ஐயா அந்த நினைக்கிறேன்.
1: அப்ப அதுல ஒரு வரியில வருகிறது சிங்கார வேலனை தேவா திருச்செந்தூர் என்ற ஒரு வரி வருகிறது இல்லையா?
4: ஆமா.
1: அப்ப அங்க
4: திருச்செந்தூர் முருகனை வந்து அப்பவே வந்து ஒரு அதிக சக்தி உள்ளதா நினைச்சு அந்த அந்த வரிகளையும் சேர்த்திருக்காங்க
1: என்று நீங்கள் கூற நாங்கள் கேட்கின்றோம். வாழ்த்துக்கள். சிறப்பான பக்தி கருத்துக்களை கலந்து வந்து கொண்டு நாங்களும் பக்தியோடு வாழ்வோம் என்று கூறி இறைவன் அருள் உங்களுக்கு நன்றாக கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த துமியாக வந்த மலை ஒரு பெருமழையாக வர வேண்டும் என்று விரும்பி கேட்டு வாழ்த்து செல்கிறோம். சரியா? ஓ
4: ஆமா ஐயா.
1: நன்றி.
4: நாங்களும் ஏங்கி ஏங்கி பாத்துட்டோம். நீங்க என்னாச்சும் ஒரு அருளாசி கூறுற மாதிரி கூறுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா பெரும் அந்த பெரும் இது கும்பிட்டு போடுவோம் ஐயா.
1: இதுதான் ஐயா எங்களுடைய உள்ள உங்களைப் போல நானும் முருகன் இப்படியே அருளாசி வழங்குவது. அந்த அளவுக்கு நாங்கள் பெரியாக்களா? அந்த அளவுக்கு நாங்கள் இறைச பக்தி உள்ளவர்களா? நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை கூறியதா கூறுகிறது அருள் வாக்கு போல் வருகின்றது. இறைவா, மகாலிங்கம் கூறியதுக்காகவாவது ஒரு மழை பெய்து என்னுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் இல்லையா?
4: அனைத்துமே தெரிஞ்சு வச்சு சொல்லுவாங்களா, அனைத்தும் அறிந்தவரா நீங்க அப்படின்னு ஒரு நாகேஷ் கேப்பா.
1: இல்ல, அனைத்தும் அறிந்தவரா என்பது அனைத்தும் அறிந்தவரோ என்று கேட்க வேண்டும். அந்த ராவை ரோவாக்கி பார்க்க வேண்டும். சிறப்பு மகாலிங்கம், உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி. நாங்கள் நல்ல சர்வ சரளமாக பேசுவதற்காக இந்த தமிழ் எங்களுக்கு ஈடு கொடுத்திருக்கின்றது. இந்த தமிழை எங்களுக்கு தந்தது கடவுள், இறைவன், இறைமொழி என்று கூறுவார்கள். நன்றி மகாலிங்கம். நன்றி மொழியல் தமிழ் வானொலி. நன்றி. 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்தில் வந்து அன்போடு உறவாடி அடித்து பிடித்து பறித்து ஒரு சொற்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டு சொற்களுக்கு சொற்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த இறைவன் கொடுத்திருக்கின்றார். என்றால் பேச வேண்டும், கூற வேண்டும், அடுத்தவர்களோடு சொல்லுவதை நாங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுது வருகின்றார் அடுத்த அன்பு உறவு. அடிக்கடி அருள் பதங்களை, அருள் கொண்ட படங்களையும் மந்திரங்களையும் நான் கேட்க வைக்கும் என் அன்பு மகன் ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
5: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
1: இனிய நண்பர்கள் தந்த அன்பு மகன் ஞானசேகரன் உங்களுக்கும் நான் எங்களுடைய பகல் வணக்கத்தை நீங்கள் தந்தபடியால் உங்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தை தருகின்றேன் ஐயா. நலமாக இருக்கின்றீர்களா மகனே?
5: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் உங்கள் ஆசீர்வாதத்தில், அம்மாவின் ஆசீர்வாதத்தில், அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
1: எல்லோருடைய அன்போடும் நாங்கள் இருக்கும் வேளையில் இறைவன் அருளோடும் இருக்கின்றோம். ஒரு எனக்கு ஒரு உதயம் புறப்பட்டது, அதை நான் காலையிலே உங்களுக்கு குறிந்த சொர்க்கம் என்றது என்றால் என்ன, எங்கே இருக்கின்றது சொர்க்கம், நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா?
5: சொர்க்கம் பார்க்கவில்லை அப்பா, நம் மனதில் தான் உள்ளது.
1: சிறப்பு, சிறப்பான பதில். உண்மையிலேயே சொர்க்கம் என்பது இங்கே தான் இருக்கின்றது. என்ன ஐயா இல்லை எங்களுக்கு இங்கே?
5: என்ன
1: செய்யுது?
5: அடுத்தவர் கவலையை தீர்ப்பது, அடுத்தவர் பசியை போக்குவது, அடுத்தவர் படும் துன்பத்தை களைவது, நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவி செய்தாலே நமக்கு வந்து சொர்க்கம் அவங்களுக்கும் கிடைச்சிடும், நமக்கும் பூர்ண திருப்தி கிடைச்சிடும்.
1: அந்த திருப்தி, அந்த திருப்தி தான் சொர்க்கம். அடுத்தவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய, அதனால் பகவான் சத்யசாய் பாபா அவர்களுடைய ஒரு புத்தகத்திலே நான் படித்தேன், நாலுபடியும் கூறியிருக்கின்றார். ஆங்கிலத்திலே தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது, உதவி செய்வதை எப்பொழுதும் நிறுத்தக்கூடாது. இதை ஆங்கிலத்தில் அழகாக லவ் ஆல், சர்வ் ஆல், ஹர்ட் நெவர், ஹெல்ப் எவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த அந்த நான்கு விடயங்களும் என்ன

0: செய்வதை எப்பொழுதும் மனதிலே இருக்கவனும் செய்ய வேண்டும். உடுக்கை இழந்தவன் கை போல் இருக்கவனும், நாங்கள் உடுத்திருக்கும் உடுப்பு இடையிலே இருக்கும், கை எங்கே இருக்கு, இங்கே இருக்குது. உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கண் இடுக்கண் களைவதே
1: நட்பு,
0: நட்பு அவளை ஓடி சென்று இழுத்து அந்த மானத்தை மறைத்து விடுவான். அதுதான் அந்த அதுக்கு அந்த உடுப்பை கட்டுவதில்லை, அதை மூட வேண்டும், மானத்தை மறைத்து விட வேண்டும். நாங்களும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை எங்களால் முடியாது, இறக்கப்படலாம். உதவி செய்ய வேண்டுமே, நான் என்ன செய்கிறேன், இறைவன் ஏதாவது ஒரு வழி எங்களுக்கு காட்டுவார், அவனுக்கு செய்ய
1: என்று.
0: அதுதான் சொர்க்கம். அதிலே அவர் இறுதியாக கூறினீர்கள், அந்த திருப்தி என்று, அந்த திருப்தி அவர்களுக்கு கிடைக்கின்ற திருப்தியை கொண்டு அவர்கள் ஆசுவாசப்படும் பொழுது அதை பார்த்து எங்களுக்கு உண்மையிலேயே மனித இறைவா என்று கூறிவிட்டு ஒரு சொல்லி சொல்லுவோம், சிவசிவா என்று விட்டு போவோம். அங்கேதான் இருக்கு. அடுத்த இன்னும் ஒன்று, நீங்கள் அடுத்தவர்கள் இப்படி எல்லாம் செய்கிறோம். இன்னும் ஒரு விடயத்தை நான் பார்த்தேன், அடுத்தவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நாங்கள் எங்களை குறைத்து நினைத்துக் கொள்ளுங்க. அவன் பெரிய ஹார் வைத்திருக்கின்றான், அவனுக்கு என்ன, அவன் நல்ல உத்தியோகம் பார்க்கின்றான், அவனுக்கு என்ன இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கின்ற, ஏன் என்னால் வர முடியாது. அடுத்தவரை பார்த்து எங்களை இருக்கிறதை கொண்டு திருப்தி பட மாட்டோம். எங்களுக்கும் வாகனம் இருக்கின்றது, எங்களுக்கும் வீடு இருக்கின்றது, நாங்களும் ஒன்று ஒன்றும் அடுத்தவனை போல் நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது அல்லவா, அது கூடாது, அது நரகம். அதை நினைக்க நினைக்க எங்களுக்கு துன்பம் தான் எவ்வளவு இருந்தாலும், அந்த இல்லையே எனக்கு கிடைக்கவில்லையே போதவில்லையே என்ற எண்ணம் வர்றது நரகம் என்று நான் நினைக்கின்றேன். இல்லையா மகனே?
1: ஆமா.
0: அதனால
1: ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் கேட்டப்பா, இப்ப இல்ல ரொம்ப நாளைக்கு, நான் கல்லூரி படித்ததுக்கு பிறகுன்னு
0: நினைக்கிறேன்.
1: ஆமா, அதாவது காலில் வந்து செருப்பு இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தேன், காலே இல்லாதவனை பார்க்கும் வரையில் அப்படின்னு அந்த கவிதை, சின்ன கவிதை மாதிரி முடிச்சிருப்பாங்க.
0: உண்மை ஏன்னா அவனை பார்க்கவில்லை, இவர் பார்த்திருந்தால் இவருக்கு அடைய எனக்கு என்று திருப்திப்படுவார்.
1: ஆமா, அந்த திருப்தி வந்து அடுத்தவங்க 10 கார் வச்சிருக்காங்க, 2 வண்டி வச்சிருக்காங்க, மாடி வீடு கட்டிருக்காங்க அப்படிங்கறத விட, நமக்கு இருக்கிற வீடு, நமக்கு உள்ள வருமானம், நம்ம சூழ்நிலை, இது போதும். இதை வந்து நம்ம வந்து அன்னன்னைக்கு நம்ம செலவு பண்ணி நமக்கு அதுல ஒரு பங்கு, ஒரு 10% நம்ம வந்து ஒரு சேமிப்பு, இல்ல 5% சேமிப்பு செஞ்சோம்னாலே நமக்கு பிரச்சனை நிறைய தீர்ந்து விடும். நம்ம அதை ஃபர்ஸ்ட் சேமிப்புங்கிறத விட்டு நம்ம விலகிட்டோம். இப்ப வந்து வட்டி வாங்குறது, கடன் வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது மாசம் மாசம் அப்படின்னு அது ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காகவே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கைய வாழல, அந்த வட்டி கட்டுற வாழ்க்கையை தான்
0: வாழ்ந்து
1: 90% பேரு.
0: அதைத்தானே ஐயா, முன்பு பாமா விஜயம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது, பாலையா ஐயா அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த பல சின்ன குழந்தைகளையும், அதாவது பேர குழந்தைகளோடும் பூட்ட பாட்டன் மூத்தவர், அவர் 6 முதிர்ந்தவர் இளையவர் வரைக்கும் பெற வேண்டிய அறிவு, வரவு 8 செலவு 10
1: என்றால்
0: விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும். எங்கள் வரவுக்கேற்ற செலவு தான் செய்ய வேண்டும். இது ஆடம்பரமா, அடுத்தவனை பார்த்து, நீங்கள் கூறியது போல் அடுத்தவனை பார்த்து அவனை போல் நான் வாழ வேண்டும் என்று இந்த வட்டிக்கும் இஎம்ஐக்கும் கொடுத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுக்க அதைத்தான் கட்டி கொண்டிருக்க வேண்டும். அங்கே திருப்தி
1: அதான், நம்ம மானுட வாழ்க்கை வாழ முடியாது, நம்ம அந்த வட்டி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு
0: இருக்காங்க. இதை கூறுவதுதான் சமயம், பக்தி. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது எடுத்து ஆளுகின்றோம் இந்த வானொலியை வந்து. சிறப்பான கருத்தை கலந்துரு பாடியல் மகனே, என்ன பாடலை கேட்போம் என்று?
1: அரண்மனை 3 படத்துல இருந்துப்பா, தீயாக தோன்றின ஒரு முருகன் பாடல் இருக்குப்பா, அந்த பாட்டுப்பா.
0: எப்படி எப்படி வரும்?
1: அரண்மனை 3 படத்துல தீயாக தோன்றி அப்படின்னு முருகன் பாடல்.
0: தீயாக தோன்றி,
1: ஆரம்பமா தீயாக தோன்றி, தீயாக தோன்றி.
0: இது இப்பொழுது வந்த புதிய திரைப்படம் அரண்மனை 3.
1: ஆமா, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது.
0: ஓ, அரண்மனை 3, அரண்மனை 1, 2, 3,
1: அரண்மனை 4 வரைக்கும் வந்து விட்டது.
0: இளைய தலைமுறைகள் கொஞ்சம் இருக்கிறார்கள், ஒரு 4-5 பேர்.
1: அவங்க எல்லாம் ஆர்வமா தான் இருப்பாங்க, அவங்க இதுலயே வேற மாதிரி பாட்டு கேட்பாங்க.
0: சர்வதேச சர்வதேச நேயர் தளத்திலே எழுதி கொள்ளுவார்கள், பாடல் கேட்பார்கள். அதிலே ஒரு சில இந்த புதிய பாடல்கள் வர இருக்கின்றது. இந்த புது திரைப்பட பாடல்களை ஏதோ எல்லாம் கேட்பார்கள். ஊடகம் மாதிரி ஊடல் பாடலா இருக்கும், அதே ஒப்பாரி மாதிரியும் இருக்கும் சில சமயம். ஆனா அவர்களுக்கு அதை விருப்பம், ஏன்னா அந்த ஒத்தையடி தாளம் அவர்களை தலையாட்ட வைக்கின்றது. அவர்களுக்கு பொருள் விளங்காது, கருத்து விளங்காது. உன்னை நம்பி வந்த என்ன என்னடா செய்ய போறா, என்னடா பார்வை புள்ளையா இருக்கடா, இதெல்லாம் பாடல்கள். இப்ப வந்த பாடல் நாயகனை பார்த்து நாயக என்னடா பார்வை புள்ளையாக

0: எனக்கு அடி அப்படித்தான் அடி இருக்க முடியும், இவர் பாடுகிறார். இதெல்லாம் பாடல்களாம்.
1: ஆமா,
0: எப்படியோ பாடல்கள் நல்லது. இந்த பாடல் டீயாக தோன்றி என்ற ஒரு பக்தி பாடல் அரண்மனை திரைப்படத்தில் வந்திருக்கின்றது,
1: அரண்மனை மூன்று.
0: நாங்கள் கேட்டு மகிழ்வோம் அன்பு மகனே, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், எல்லா நிலவும் உண்டாகட்டும். ஓம் நமசிவாய.
1: நன்றி அப்பா, மீண்டும் இணைப்போம்.
0: உங்களுடைய பக்தி விளையாட்டல் எனக்கு எப்பொழுதும் உங்களுடைய தளத்துக்கு ஓடி சென்று பார்ப்பேன். காலையில் என்ன படம் தந்திருக்கார், எந்த பூசை நடக்கின்றது, என்ன திதி என்றெல்லாம் உங்கள் தளத்தை என்னுடைய தொடர்பிலே தான் பார்ப்பேன். நன்றி. இங்கே இருக்கிற எங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்காது. அதான் இதெல்லாம் சொர்க்கத்திலே ஒன்றுதானே, நினைத்ததை நினைத்த இடத்திலிருந்து நாங்கள் அடைகின்றோம், பார்க்கின்றோம். ஓடி சென்றுதான் தொட்டு பார்க்கவில்லை, கண்ணால் பார்க்கவில்லை. அது இந்த வாழ்க்கையில இந்த காலத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதெல்லாம் இறைவனுடைய கடன். அறிவியல் எவ்வளவு தூரம் வளர்கிறது, காரணம் எங்கள் புத்தியை வளரப்படுகின்றார், அவர் புத்தியை நாங்கள் விஸ்தரிக்கின்றோம். நன்றி, நன்றி ஐயா. அடுத்த உறவு வருகின்றார், அவரிடம் செல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. அடுத்த உறவாக இப்பொழுது இணைய இருக்கின்றார் அன்பு மகள் சாந்தி என்று
2: எண்ணுகிறேன். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் மகளே சாந்தி, எப்படி நலமாக இருக்கணும்? தர்மபுரி எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நாள் காணவில்லை, அன்று பதவியில எல்லாம் விட்டு இருந்தீர்கள். பதவிகள் பார்த்தேன், நலமாக இருப்பதை உணர்கின்றேன். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன் ஐயா. வெயில் வெயில் தாக்கம்
0: அதிகம்தான்.
2: வெயிலின் தாக்கம்,
0: வெயில் வெயில் என்றாலே வெப்பம் தானே அம்மா, கோடை என்றாலே சூடுதான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். ஏனென்றால் கோடை மறைந்தால் இன்பம் வரும், கோடை மறைய வேண்டும். அது மறைந்தால் மழைக்காலம் வரும். ஆனால் அந்த மழைக்காலம் எங்களை எட்டி பிடிப்பதற்கேற்ற சான்றுகள் கூட இப்பொழுது இல்லை. காரணம், பூமியிலே வறட்சி ஏற்பட்டு விட்டது என்றுதான் நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். அங்கே தர்மபுரியிலே மழை இன்று நேற்று அப்படி இல்லை, என்ன
2: இல்லைங்க ஐயா? மழையே இல்லை,
0: வெப்பம்தான், வெப்பம்தான். இந்த வெப்பத்துக்குள்ளே அழகி ராசாவுக்கு இந்த வெப்பம் ஒத்து வருகிறதா? அவர்
2: வீட்டினுடையதான்.
0: இந்த மாதத்திலே தான் அம்மா அநேகமாக இந்த வீதி வழியை உலாவுகின்ற உயிரினம் நான்கு ஆளினம், இந்த நாய் என்று கூறுகின்றோம், தெரு நாய் என்று கூறுகிறோம் அல்ல, அவர்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்படுகின்ற காலம் இந்த காலம். மூளை காய்ச்சல் இல்லை இல்லை, ஆடி மாதம் இந்த மாதத்திலே அதிகமாக வரும். வெப்பம் அதிகமாக வந்தவுடன் அவர்களுக்கு பித்து பிடித்துவிடும். பித்து என்று கூறுகிறது, பைத்தியம் என்பதற்கு பித்து என்ற ஒரு பொருள் இருக்கு, குழப்பம் அடைகிற காலம். பித்து பிடித்தாத்தான் பெரிய ஏறுவதும் சோகம் ஏதோ ஒன்று ஏற்படும், ஏதோ ஒரு உணர்வு அதிகமாக இருக்கும். அது வீட்டில் இருக்கின்ற நீங்கள் வளர்ப்பின உயிரினத்தை அதை கொண்டு சென்று அந்த வைத்தியரிடம் காட்டி அதுக்கேற்ற காலநிலைக்கேற்ப அவர்கள் மாத்திர மருந்துகளையும் கொடுத்து நீங்களும் அதற்கேற்ற உணவுகளை கொடுக்கின்றீர்கள். ஆனால் அவர்களுக்கு அப்படி இல்லை, உண்பது உறப்பது எல்லாம் வெளியே மன்னிக்க வேண்டும், வெளியே தானே மகளே. நல்லது. இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
2: இன்று எனக்கொரு அன்னை வளர்த்தனல் என்னை, அவள் பெயர் மூகாம்பாள். இளையராஜா பாடிய
0: பாடிய பாடல். எனக்கு ஒரு அன்னை மூகாம்பாள்
2: வளர்த்தனல் என்னை,
0: ஆமாம்,
2: அவள் பெயர் மூகாம்பாள்.
0: அருமையான பாடல், இனிமையான பாடல். சரி, இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளை பற்றியெல்லாம் எழுதியிருந்தேன், அறிந்தீர்கள் தானே? இப்ப அவையெல்லாம் சரிசெய்யப்பட்டு ஒரு நிலைக்கு வந்து
2: நான் வந்து போன புதன்கிழமை வந்து எனக்கு இணைப்பே கிடைக்கல, பயங்கர கூட்ட நெரிசல், அதிக
0: கூட்ட நெரிசல். ஒரு பக்கம் ஒரு வாரமாக எங்கள் வானொலி
2: இயங்கவில்லை.
0: வானொலி இயங்கியது, வானொலி இயங்கியது அந்த வெளியே கொண்டு வந்து உங்களுக்கும் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்கின்ற பகுதி அதுகளெல்லாம் சில பகுதிகள், அதாவது வந்து வெப்பம் இங்கே வெப்பம் ஏற்பட்டு கடத்தி ஏற்பட்டு காற்று வாயு எல்லாம் மாசடைந்து நாங்கள் மாஸ்க்குகளுடன் வீட்டினுள்ளே இருந்த காலங்கள், இப்போ இந்த கடந்த வாரத்திலே பல இடையூறுகளை கண்டுபிட்டு என்று ஓரளவு வருவதற்கு, இதெல்லாம் இயற்கை, இயற்கையினால் ஏற்படுவது, இயற்கையின் அனர்த்தங்கள். இந்த இயற்கை அனர்த்தங்கள் இப்பொழுது அடிக்கடி ஏற்படும். இதற்கு முன்பு முன்னிய காலத்திலும் இப்பொழுது எத்தனை நூற்றாண்டு காலங்களுக்கு முன்பும் அனர்த்தங்கள் ஏற்பட்டது உண்டு. ஒரு எத்தனையோ காலத்துக்கு ஒரு தடவை வரும் இது, அடிக்கடி ஒரு ஒரு வருடத்தில் எத்தனை தடவை வந்துவிட்டது. காரணம்,
2: செய்தித்தாள் செய்தியில படித்தங்க ஐயா, அந்த காட்டுத்தீ ஏற்பட்டதற்காக ஒரு அமெரிக்க அதிபர் வந்து கனடா பொருட்கள், கனடால இருந்து வர பொருட்கள் தான் வரி அதிகமா விதிச்சிருக்காங்கன்னு.
0: அவர் ஒரு அரசியல்வாதியா இல்லையா? அவரு கம்பளிங் காரன் ஐயா, சூதாட்டக்காரன், வியாபாரம் உண்டா என்னன்னு தெரியாது, பேரம் பேசுவது மற்றோட அடம்ப அப்படி அவனு அவர் செய்யும்போதெல்லாம் தெரியுன்றது தானே மக்களுக்கு, முழு சாதாரண மக்களுக்கும் அவருடைய அவருக்கும் இந்த ஆடி மாதம் நாய்களுக்கு வருவதில் ஏதோ வந்து விட்டது போல் இருக்குன்றது மூடக்கூடாது. அவருக்கு மனித அவர் மனித பண்பு இல்லை அவரிடத்தில், இல்லை இல்லை.
2: ஆனா வரி அதிகமா போட்டுட்டாங்க.
0: அவர் போட்டாப்புல நாங்க கொடுக்க போறது இல்லை தானே. அவர் போடுவார் வாயில வாரதுல, ஒருக்கா சொல்லுவார் அப்படி, ஒருக்கா சொல்லுவார் இப்படி. இப்ப எத்தனை தடவை எத்தனை பேருக்கு அப்படி இல்லை, அஞ்சு தடவை அவர் போனாப்புல அவர் போட்டதுதான் சட்டமன்ற இல்லை தானே. அவர் யார் எங்களுக்கு போடுவது? அவர் வேற நாடு, அவற்ற இறை ஆண்மை வேற, எங்கள் நாடு வேற, எங்களுக்கு இறை ஆண்மை வேற.
2: இல்ல அந்த காடுத்திய வந்து அவங்களுக்கு தொந்தரவாயிடுச்சு,
0: அவையிட்டேன் தான் எங்களுக்கு அதிகமாக வாரது. அவர் பகுதியில இருந்து இங்க எங்களுக்கு வரும், அது என்ன நாங்கள் கூற முடியாது. அந்த சொல்வது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் இப்படி ஒரு அரசியல் தலைவரை காணவில்லை. இப்படி ஒரு அரசியல் தலைவரை வானொலியில் கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். அவர் வந்து ஏதோ ஒரு மூளை குழம்பிய மனிதன் மாதிரி தலைவர், அப்படித்தான் எல்லோரும் கருதுகிறார்கள். ஏனென்றால் ஒரு நேரம் ஒரு கதை பேசுவார், இந்த நேரம் சுரண்டி கொண்டு மக்களோட துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இவருடைய இந்த செயல்களால் ஏன்னா ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் உள்ள வியாபார பரிமாற்றங்கள் இருக்கு, அதிலே இவர் கையை வைத்து விட்டால் எல்லா நாடுகளுக்கும் குழப்பம் தானே மகளே. அவர் அவரை ஏதோ சொல்ல, தன்னுடைய நாட்டுக்கே சட்டத்தை சரியா செய்ய முடியாமல் இருக்கிற அடுத்த நாட்டுக்கு இவர் தலையிட வேண்டும்? அது அவருடைய வாய்ச்சவாறு ஏதோ சொல்லுவதற்கு இருக்கின்ற சொல்லுகிறார் போல் தெரிகின்றது. அதை விட்டு ஒரு விடயத்துக்கு வருவோம். கனடாவுக்கு மட்டுமில்லை, அவர் உலக நாடு முழுவதுக்கும் தான் அவர் செய்வார் அப்படி. நல்லது, சென்றுபட்டீர்களா? இல்லை, இருக்கின்றீர்கள். அப்ப எனக்கு ஒரு அன்னை வளர்த்தனு என்னை அன்னை மூகாம் என்ற அந்த சக்தியை வணங்குகிற ஒரு
2: இணைப்பு சென்று மறுபடியும் வருது.
0: அப்படியா? உங்களுடைய வலைத்தளம் இந்த இதெல்லாம் வெப்பங்கள் தான் காரணம். இந்த இலைகள், இலைகள் இருந்த வயர் என்று கூறுகின்ற அந்த தொடர்பு இலைகள் உருகி போடுவது, இந்த வெப்பத்துக்கு எல்லாம் பழுதடைவது வழக்கம். நல்லது சாந்தி, நீண்ட நாட்களுக்கு பின் இன்று நாங்கள் காற்றலையில் சந்தித்தோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவிளையாடல் இப்படி நடைபெறுகின்றது. நான் முதலில் கூறியவர் அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம் உபர்தற்கும் வேண்டும். அது சாதாரண மக்களாகி எங்களுக்கு மண்டுவதில் எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கும் இருக்க வேண்டும். அன்று மன்னர்கள் மாதமும் மாறி பொழிகின்றதா என்று அக்கறையோடு கேட்டார்கள், சரியா? இன்று அப்படி கேட்பதற்கு யாரும் இல்லை. இங்கே அப்படி கேட்பதற்கு என்னுடைய பணப்பை நிரம்புகிறதா, என்னுடைய கட்சி வளர்ந்துகிறதா, எனக்கு கூட்டம் நல்லா சேருகின்றதா என்று பார்க்கும் தலைவர்கள் தான் இப்பொழுது இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் அன்பு, கருணை, சாந்தம் இப்படியானதை மனதிலே கொண்டு வாழ்ந்தால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். நாங்கள் பிறவி பயன் எடுத்து வந்து இந்த பக்திகள் காட்டுவது அதைத்தான், பண்பாடு உதவை. இன்று வரும் பாட்டும் பதவும் அதைத்தான் கூற வருகிறது. கேட்டு பாருங்கள், இரவு உங்களுக்கு பகல் வேலை வேறு நினைக்கிறேன். பாட்டும் பதவும் அதிலே இன்று வருகின்றது 345 வருகின்றது என்று எண்ணுகிறேன். கேளுங்கள், அதிலே பாடல்கள் மட்டுமல்ல அந்த பாடல்கள் தருகின்ற வரிகளை கவனிக்க வேண்டும். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் காற்றலையில் ஒலிக்கும். நன்றி.
3: அகமும் வாடி நோய்களால மெலியவும் அமுதும் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனும் வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமது

அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம்

0: பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்று அழகாக உரைக்கும் வண்ணம், நாங்கள் உணரும் வண்ணம் ஒரு பாடல். ஏன் கொண்டாட வேண்டும், ஏன் நாங்கள் பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு சுருக்கமாக இந்த ஒரு பாட்டே போதும் எங்களுக்கு அறிவை தந்து விழிப்புணர்வு தந்து எங்களை வாழ வைப்பதற்கு என்று எண்ணும் இந்த வேளையிலே அன்புடனே வந்து இணைந்த முதல் நேயராக அன்பு மகள் நாச்சியார் கோயில் இல்லை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி
1: சியாமலா
0: வந்திருந்தார் அல்லவா. அவர் திருச்செந்தூர் அடுத்து சென்று வந்த தல யாத்திரைகளே ஒரு ஒன்றை கொண்டு வந்து திருச்செந்தூரை பற்றி கூறி சென்றார். அவர் கூறியதோடு மட்டுமில்லாமல் இறைவனுடைய நாமத்தை போற்றி கேட்டு மகிழக்கூடிய வகையில் அற்புதமான மறைந்த எங்களுடைய ஜானகி அம்மாவின் குரலில் வந்த சலங்கை ஒளி திரைப்படுத்து பாடலுடனே தந்திருந்தீர்கள். அந்த பாடல் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை முன்னிலைப்படுத்தி ஒலிக்கும் அந்த பிரத கலையோடு சேர்ந்த அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். ஒலிக்கின்றது பாடல் ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடலாக.

சிறப்பாக அந்த பாடல் ஓம் நமசிவாய என்றும், நமசிவாயத்துள் அடக்கப்படுவது எது என்றும், அந்த நமசிவாயம் அடக்கப்படுத்தி வைத்திருப்பது எது, இந்த இயற்கையிலே வருகின்ற இந்த பிரபஞ்சத்திலே வாழுகின்ற அத்தனையும் என்பதையும் அவருக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கின்றது என்ற பல கருத்துக்களை உள்ளடக்கி வந்த அந்த பாடல். நடனம் வந்து நர்த்தனம் அது வந்து அவருக்குரியது, அவர் அதிலும் வல்லவர். உலகத்திலே சிறந்த நர்த்தகம் யாரென்றால் அது இறைவன் மட்டும்தான். அதனால்தான் நான் படிக்கின்ற காலத்தில் படித்த ஒரு வாக்கியம் இன்றும் என்னை ஆட்கொண்டிருக்கின்றது. அதை நான் கட்டுரைகள், கவிதைகள், பொழிப்புரைகள் எல்லாம் கூறியிருப்பேன். கூத்து ஆடுவதும் குந்தி எழும்புவதும் ஆத்தாது அவன் செயல். இதை நாங்கள் பேச்சு வழக்கிலே வேறு மாதிரியெல்லாம் கூறுவோம். கூத்தாடுவது, குந்தி எழும்புவதை வேறு மாதிரியெல்லாம் கூறுவோம். அது மருவி மருவி வந்தபோது, ஆனால் உண்மை கூத்து ஆடுவதும் குந்தி எழும்புவதும் அது பரத கலை. குந்தி எழும்புவது, குந்தி இருந்து எழுந்து கைகளை நவரசங்களை காட்டிக்கொள்வது. அந்த நவரசங்கள் ஒவ்வொரு முத்திரைகளிலும் இத்தனை கருத்துக்கள் இருக்கும். அதிலே காட்டப்படுவது அத்தனை இறை சக்தியையும் மக்கள் ஆன்மாக்களையும் தான். ஆன்மாவையும் இறைவனையும் ஒன்றிணைத்து ஒருமித்து ஒரு இடத்தில் பார்க்கக்கூடிய வகையில் தன்னை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று கலையை படைத்து கலைக்குள்ளே நர்த்தனம் ஆடற்கலையை வைத்திருக்கின்றார்கள். அங்கே இசை, சுரம், வரிசைகள், ஞானம், குரல், ஆட்டம் அத்தனையும். அதனால் கூத்து ஆடுவது குந்தி எழும்புறது. இந்த பரத கலை எல்லோருக்கும் வல்லதில், எல்லோரும் ஆடுகிறார்கள், ஆனால் எல்லோரும் பூரணத்துவப்படுத்த முடியாது. அதில் பிரசித்தி அதாவது வந்து தொங்கலை கண்டவர்கள் இல்லை, அது இறைவன் ஒருவர் தான். அதனால் தான் தாண்டவ வேந்தன் என்று கூறப்படுகின்றது. திருத்தாண்டவம் அவர் ஆடுகின்றார். அவருடைய திருநடனம் தில்லையிலே நின்று ஆடி காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய திருநடனத்துக்கு ஈடாக எதுவும் பெறாது. அது இறைவனுடையது, ஓம் நமசிவாயவனுடையது. ஓம் நமசிவாய என்ற அந்த ஐந்து எழுத்துக்குள்ளே இவை அத்தனையும் அடங்கி இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு பாடலை அழகாக தொகுத்து கேட்டீர்கள். ஷியாமலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது பக்தி வேளை, கனடா கலையகம், மோன்றியல் தமிழ் வானொலி.

0: பவசாகரத்திலே கிடந்து கவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து கவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம்.
1: ஆம், நெற்றியிலே நிரணிந்து சின்னங்களை அணிந்து கொண்டு செல்வதற்கு காரணம் அவை எங்களுக்கு நினைவூட்டுகின்றது இறைவனை. திருநூறு நெற்றியிலேயும் கழுத்திலே உருத்ராட்சம் மாலை, கையிலே நூல் விலை போன்றவற்றையெல்லாம் அழைத்து கொண்டு விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் அணிந்து கொண்டு நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வேறு விஷயம் பேசுவோமா, வேறு சிந்தனைகள் இருப்போமா? இல்லை, இவையெல்லாம் சிவனை குறித்து அங்கே சென்று இதயத்தை ஒருமைப்படுத்தி ஆண்டவனை தரிசிப்பதற்காக எங்களை பக்குவப்படுத்தும் ஒரு நிலை. அதை அணிந்து கொண்டு எதிரே வருபவரை பார்த்து நாங்கள் நையாண்டி பண்ணுவோமா, அவர் கூறுவதை கேட்காமல் விடுவோமா? இல்லை. ஆனால் அதை சாதகமாக வைத்துக்கொண்டு பாதகமான வழியிலே செல்பவர்கள் உண்டு. அதை நாங்கள் இனங்கண்டு கொள்வதற்குத்தான் பக்தி என்றால் என்னவென்று அறிந்தோம் என்றால் அவர்களை நாங்கள் அவர்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஈடுபடுத்தவே இல்லை. எங்களை ஏமாற்ற முடியாது. அதை பிழைப்பாக வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்க முடியாதவர்கள் அவர்கள் எல்லோரும். அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள். இப்போ ஒரு பாடல், இந்த திருநூறு பற்றிய ஒரு பாடலை சூலமங்கலம் சகோதரியர் பாடியிருக்கின்றார்கள் என்று அன்புடன் பாடியும் காட்டியிருந்தார் எங்களுடைய நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் மாநிலம் என்று கூறிவிட்டு நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். சரவணன் அவர்கள் வந்து பேசும் பொழுது குலைவும் அன்பும் பக்தியும் அங்கே காணப்படும். அது உண்டு. இன்றும் அப்படி பக்தியோடு தான் அந்த மந்திரங்களை எல்லாம் அவரை வைத்து கூற வைத்து அவர்கள் கூறினார். நன்றாக இருந்ததல்லவா? அந்த மந்திரத்தை கூறும் பொழுது நாங்கள் அமைதியோடு கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. இன்னொருவர் கூறும் பொழுது அதை நாங்கள் உள்வாங்குவது பெரும் பேறு. நாங்களாக கூறுவது அது இறைவன் கேட்பதற்காக. அதை எங்களுக்கு மற்றவர்கள் கேட்கும் கூறும்பொழுது இறைவனை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதாக எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பான ஒரு பாடல் திருநூறில் மருந்து இருக்கு என்று ஒரு பாடல். அந்த பாடலை சூலமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கின்றார்கள் என்றும் அன்பு சரவணா நீங்கள் கேட்ட வழியில் எங்கே நாங்களும் உங்களோடு இணைகின்றோம். அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க வைத்து கேட்போம்.

பாடல் முடிவடைந்த நேரம் புரியவில்லை ஏனென்றால் அந்த பாடலின் வரிகளிலே நாங்கள் உள்வாங்கி மயங்கி விட்டோம் என்பவர்களே. திருநூறில் மருந்து இருக்கு என்று கூறுவது மட்டுமல்லாமல் அது ஒரு அருமருந்து என்று கூறப்பட்டிருக்கின்றது. அருமருந்து என்றால் கிடைக்க முடியாதது ஒன்று, அருமருந்து. அடுத்தது அருமையான, அது கிடைத்ததற்கு அரிதாக கொஞ்சமாக கிடைக்கின்றது. அது கிடைத்து அதை எடுத்து விட்டால் அதைவிட வேறு இல்லை என்பதுதான். அப்படியான அதை என்ன செய்கின்றது? எங்களுக்கு அன்பை கொடுக்கின்றது, அறிவை கொடுக்கின்றது, அகந்தை அளிக்கின்றது, கன்னியர்களுக்கு காவலாக இருக்கின்றது, காளையர்களின் வேகத்தை அடக்குகின்றது, மக்களுக்கு கன்னியர் அது பெண்களுக்கு மாதர்களுக்கு மழலை செல்வத்தை அந்த குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றது, கல்வர்களை சீர்திருத்த வைக்கின்றது, தீராத நோய்களெல்லாம் தீர்க்கின்றது. உதாரணமே திருநாவுக்கரசர் மந்திரமாவது நீறு என்று பாடியிருக்கின்றார். இந்த மந்திர இந்த திருநீரை நாங்கள் அழித்து கொண்டு வரும்பொழுது இவற்றையெல்லாம் நாங்கள் அடக்கி விடுவோம். இந்த சக்திகள் இந்த உணர்வுகள் எங்களிடமிருந்து விட்டு செல்லும், ஆசைகளை அறுக்கின்றது திருநீர் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இந்த பாடலுக்குள்ளே வருகின்றது. நீங்கள் ஒரு தடவை செவிவா மடுக்கும் பொழுது உள்வாங்கி பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக இருக்கின்றது. அதில் ஒரு குறையும் இல்லை, அருமருந்து தான். இவர் தேடித்தந்த அந்த பாடலே இந்த கருத்துக்களை கேட்கும்பொழுது மிகவும் சிறப்பான கருத்துக்கள் உள்ள பாடலாக இருக்கின்றது. திருநீரில் மருந்து இருக்காம என்ன மருந்து? இத்தனையும் எங்களுக்கு தருகின்ற ஒரு அருமருந்து, சுபீட்சத்தை தருவது. அந்த திருநூறு அணிந்துவரும் ஒருவரை பார்த்து நாங்கள் பொல்லாங்கு பேச மாட்டோம். திருநூறை அணிந்தவரும் பொல்லாங்கு செய்ய மாட்டார். ஆனால் இன்று திருநூறை அணிந்து கொண்டு பொல்லாங்கு செய்கின்றார்கள். அந்த பொல்லாங்கு செய்பவர்கள் முடிவே இல்லை, ஏமாற்றி பிழைக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை எந்த எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். எப்பொழுது என்ன நடக்குமோ தெரியாது என்று திருநூற்றை வைத்துக்கொண்டு ஏமாற்றுபவர்கள் பிழைத்து போக மாட்டார்கள். அவர் வாழும் வரை அதை கடைப்பிடித்தாலும் மூடி மறைத்து இறந்த பின்பாவது அவர்களுடைய பெயர் அதை பற்றி மக்கள் பேசிக்கொள்வார்கள். நன்றாக இருந்தால் நன்றாக பேசுவார்கள், அதை வைத்து மக்களை ஏமாற்றி பிழைத்து வருண்டால் அப்படிப்பட்டவர் என்று கூறுவார்கள். இன்று நாங்கள் எங்கள் மத்தியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது அவற்றை. சொர்க்கமும் நரகமும் எங்கள் பண்பாடு புலிமியங்களிலே தான் இருக்கின்றது அன்பு உறவுகளை. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இன்று அதிகாலையிலே நான் ஆரம்பிக்கும் போது சொர்க்கம் நரகம் என்ற சொல்லை எடுத்துவிட்டேன். அதை எடுத்ததனால் அதை முன்னோக்கி பின்னோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கும் வேளையிலே உங்களின் அனுபவங்களை வந்து பாடல்கள் மூலம் தந்து நீங்கள் கண்டுகொண்ட அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒரு பக்தி வேளையை தந்த மூன்றில் தமிழ் வானொலிக்கு என்றும் நன்றி கூறிக்கொண்டு கொண்டாடுவோம், பக்தி கொண்டாடுவோம்.

பொய்களாலே மெலியவும் அமுதம் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமது

0: மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம் கூட வருமோ அங்கே.
1: ஒருபோதும் வராது. ஓடுகிறோம் பாடுகிறோம், அடுத்தவர்களை பார்த்து எங்களையும் அப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இந்த ஆசையினாலே ஓடப்பட்டு இந்த புலன்வழி சென்று எத்தனை துன்பங்களை அடைகின்றோம். அத்தனை துன்பங்களையும் அடையாமல் வெற்றி பெற்று வந்தாலும் நிம்மதியை காணோம் என்று நோய்வாய்ப்படுகின்றோம். அப்படி உழல் எதுவுமே வராது. தேவையற்ற வகையிலே அதற்காக நாங்கள் ஓட்டாண்டியாக இருக்க வேண்டும் என்றது அல்ல. பக்தியை நிறைய நாடுங்கள், பக்தி வழி செல்லுங்கள், எல்லாம் நிறையும். இல்லை என்று ஒருபோதும் வராது. மன திருப்தி என்பதுதான் அங்கே இல்லை உண்டு என்பதற்கு. எவ்வளவுதான் இருந்தாலும் மனம் திருப்தி இல்லை என்றால், நிம்மதி இல்லை என்றால் இருந்தும் பயனில்லைத்தானே என் உறவுகளே. அடுத்து ஒரு பாடலை அன்பு மகாலிங்கம் வந்து கேட்டிருந்தார். நீண்ட காலத்துக்கு முன்பு வந்து அன்னை ஜானகி அம்மா இசைக்கோயிலின் குரலில் ஆரம்ப காலத்தில் வந்த ஒரு பாடல். இத்தவரை அந்த பாடல் அதற்கு ஈடாக வேறொரு பாடலை யாராலும் தர முடியாமல் இருக்கின்றார்கள் இன்றைய இசை உலகத்திலே. இந்த இசை உலகத்திலே எத்தனை மேடைகளில் எத்தனையோ பாடகர்கள் அதே போன்று பாடி பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த மாதிரி வருவது இல்லையே அந்த பாடல் ஒன்றும். ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு பொருள் ஒரு பொருள் தான், அதுபோல் மறுபொருள்கள் அதை போல இருக்குமே தவிர அதாக இருக்க முடியாது. அந்த வகையில் அமைந்த பாடல் ஒன்று என்று சிங்கார வேலனி தேவா என்று கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் ஒலித்த பாடல். இப்பொழுது அன்னை இருக்கும் பொழுதும் பல தடவை வானொலியில் கேட்பார்கள், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அவர் இறந்த பொழுது எல்லோரும் அந்த பாடலை விரும்பி கேட்டார்கள். இறந்த பின்பு இன்றும் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்று பக்தி விளைக்கும் அந்த பாடல் எங்களுக்கு உகந்ததாக இருக்கும். கொஞ்சம் சலங்கை திரைப்படத்து பாடல் அன்பு மகாலிங்கம் நீங்கள் கேட்டபடி சிங்கார வேலனி தேவா என்று பாட வருகின்றது.

0: சாந்தா உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னா
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: நாங்களும் வந்தாச்சு, நடக்கட்டும்.

0: தமிழை மூன்றாக பிரித்து கொண்டால் அப்படித்தான் முன்னோர்கள் பிரித்து இலக்கிய இலக்கணங்கள் அத்தனையும் தொல்காப்பியங்கள் என்று பல்வேறு நூல்களிலிருந்தும் வகுத்தவர்களே, இயல் இசை நாடகம் என்று முத்தமிழாக இருக்கும் வேளையிலே அந்த இசை தமிழ் இசைக்கு உயிர் கொடுப்பதற்கு அதிலே நாதமும் கீதமும் தான் முக்கியம். அந்த நாதமும் கீதமும் எப்படி வருகின்றது? வாயினாலே வெளிவரும் காற்றோடு தான் வருகின்றது. அந்த வகையிலே அந்த நாதஸ்வரம் வாயும் விரல்களும் நர்த்தனம் ஆடிய வேளையில் அந்த கீதம் அந்த இசை உயிர் பெற்ற வேளையிலே அதற்கு உருக்கொடுப்பது போன்ற அந்த கீதம் சுரங்களோடு வாயினால் பாடும் பொழுது அந்த காற்றுத்தான் அதையும் கொண்டு வெளியே வருகின்றது. இவை அழியாத இரண்டு உயிர் நாடிகள் இசைக்கு. அந்த உயிர் நாடிகளை தத்ரூபமாக எடுத்து தந்த இந்த பாடல் இருக்கும் வரை அன்னை ஜானகி அம்மா அவர்களும் நாதஸ்வர வித்வான் ஐயா காரைக்குறிச்சி அருணாசலம் அவர்களும் எங்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார். தமிழ் வேசும் நல்லுலகத்தில் இசை கேட்கும் இந்த உலகத்தில் இசை பிரியர்களின் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் இதற்கு ஈடாக இன்னும் ஒரு தடவை இதே போன்று யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு இருந்த ஒரு பாடல். அதிலும் இன்று ஆரம்பத்திலே வந்து திருச்செந்தூர் சென்ற சியாமலா கூறியதை தொடர்ந்து மகாலிங்கத்தின் உள்ளத்திலே திருச்செந்தூர் முருகனை பற்றி இவ்வளவு அழகுபட சிறப்பாக அருளை பற்றி தரக்கூடிய ஒரு பாடல் கேட்டு மகள வாய சந்தர்ப்பத்தை கொடுத்த முன்றியல் தமிழ் வானொலிக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். நானும் நீங்களும் இணைந்து இந்த 2 மணி நேர பக்தி வேளையிலே இவற்றை எடுத்து இயமுற எவ்வளவு சிரமப்பட்டு எத்தனை மணித்தியாலங்களை செலவழித்து நேரத்தை பார்க்காமல் பொருட்செலவை பார்க்காமல் இந்த கலையை முன்னு கொண்டு வந்து இதை வெளியே கொண்டு வந்து உலகுக்கு படைக்க வேண்டும் என்று கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்தை தயாரித்த அந்த தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளவு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகத்தில் சைவம் அழியாமல் தெய்வீகம் அழியாமல் இசை அழியாமல் தமிழ் அழியாமல் இருப்பதற்கேற்ற குரல் வலிமை கொண்ட இந்த வல்லுவாளர்களை நாங்கள் எப்படி மறக்க முடியும்? முடியாது. இதுதான், இது அவர்கள் சாதாரணமாக செய்யவில்லை தான், அவர்களுக்கு இதற்காக ஊதியம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஊதியம் வழங்குவதற்கு காரணம் இந்த இசையும் இந்த திறமையும் தானே. அவர்களிடம் அந்த திறமை இருப்பதனால் தான் இவ்வளவு பேர் இசை வல்லுநர்கள் இருந்தவர்களையும் தெரிவு செய்யப்பட்டு அந்த பாடலை வைத்து இத்தனை 1000 கோடி மக்களின் இதயத்தை ஈர்த்திருக்கின்றனர். அதற்காக அவர்களுக்கு சன்மானம், அவர்களுக்கு அவர்களும் வாழ வேண்டும் தானே. கற்ற வித்தை இறைவன் அதைத்தானே கூறுகின்றான், உழைத்து உண்ண வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் செய்த இந்த சேவையை எங்களால் மறக்க முடியாது என்பவர்களே. வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நல்லதொரு பாடலே மகாலிங்கம் கேட்டீர்கள். உங்களோடு நாங்கள் முனைந்து கேட்ட வேளையிலே காலம் சென்றால் ஓடி வந்து விட்டார் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: அங்கே நீங்கள் திருபுவனத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. இங்க வெயில் தானே ஐயா அதிகமா இருக்கு.
0: அதுதானே என்று பேசுபவர்கள் உலகத்தில் எல்லோருக்கும் அதுதான் இருக்கு. வேறு ஏதும் பிரத்யேகமாக இருக்கின்றதா? காரணம் வெப்பம். வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. பூமி உஷ்ணம் அடைந்து விட்டது ஐயா. பூமி உஷ்ணம் அடைந்து விட்டது. நேற்றைய தினம் வந்து ஒரு தடவை எட்டி பார்த்தீர்கள். உங்களுக்கு இறுதி நேரம் என்று தெரிந்தவுடன் ஓடிவிட்டீர்கள் போல் தெரிகின்றது இல்லையா?
1: 10:30 ஆயிடுச்சு.
0: ஆனா அழைத்து பார்த்தீர்கள். அழைத்து பார்த்தீர்கள், கிடைக்கவில்லை. நான் வேறு நிகழ்ச்சி வேறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அழைத்தால் என்னால் உங்களை எடுக்க முடியாது. அதன் பின்பு நீங்களும் எடுக்கவில்லை. புரிந்து கொண்டேன். அவருக்கு